فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் மர்ஹூம் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له
0: சதகல்லாஹுல்லாலிம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை
2: அவர்கள். وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار سرவு புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள் தாபீன்கள் தபஈ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா சூரத்து நிசா 48 வசனத்திலே இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் இஃப்தரா இஸ்மன் அஸீமா. நிச்சயமாக அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா அவனுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத இணை வைத்தல் அல்லாத மற்றைய பாவங்களை அவன் நாடியோர்களுக்கு தௌபா செய்யாமலே மன்னிக்கக்கூடியவன். மேலும் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவர் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான ஒரு பொய்யையே இட்டி கட்டிவிட்டார், அது உண்மை கிடையாது என்கிற இந்த செய்தி சூரத்து நிசாவினுடைய 48 வசனமாக இருக்கும். ஆக நாம் எல்லோருமே அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தௌபா செய்யாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தௌபா செஞ்சுட்டா மன்னிச்சிடுவான், அதை விட்டுட்டு இனிமேல் நான் அல்லாஹ் உனக்கு நான் இணை வைக்க மாட்டேன், உன்னையே நான் வணங்குறேன் என்று சொன்னோன்னு நம்ம தௌபா செஞ்சு அந்த காரியத்தை விட்டு அல்லாஹ் மன்னிப்பான். அப்படியே அந்த நிலையில் மரணிச்சிட்டோம்னா கண்டிப்பாக மன்னிப்பு கிடையாது, சொர்க்கம் நுழைய முடியாது. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையில் மரணிக்கிறாரோ அவங்க நரகம் நுழைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறாங்க சொல்லி காட்டுறாங்க. மற்ற பாவங்களை பொறுத்த வரைக்கும் தௌபா செய்யணும். தௌபா செய்யாமல் ஒரு ஆள் மௌத் ஆகிட்டா அல்லாஹ் விரும்பி தான் அவரை மன்னிப்பான். தௌபா செய்யலை, பாவம் செஞ்சுக்கிறாரு, ஆனால் இணை மட்டும் வைக்கலை அப்படி எங்கும்போது அந்த மற்ற பாவங்களை அல்லாஹ் தான் நாடியோருக்கும் மன்னிக்கிறோம். ஆனால் தௌபா செய்யணும், நாங்கள் அதை நம்பிக்கிட்டு தௌபா செய்யாமல் இருக்கக்கூடாது, தௌபா செய்யணும். அதில் உள்ள ஒரு சிறப்பு என்னென்றால் அல்லாஹ் விரும்பினால் இப்போ எஃபிரமா தூனதாலிக்கு லிமேஷா, அந்த இணை வைத்தல் அல்லாத அவன் விரும்பினா மன்னிப்பான் அப்படிங்கிறான். அப்போ இந்த இணை வைத்தல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னோன்னு நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டிருக்கிறோம்னு சொன்னால் சிலையை வணங்குறது அதான் நல்லா இணை வைக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது மட்டும் இணை வைத்தல் கிடையாது. இப்போ பொதுவாக இணை வைத்தல் அப்படின்னு சொன்னால் என்னென்றால் அல்லாஹ்வையும் நம்பி அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள் செயற்பாடுகளுக்கு நிகராக ஒருத்தரை வச்சிட்டோம்ன்றால் அதான் இணை வைத்தல். ஒரு விஷயத்தை வழங்கணும், இணை வைத்தல் என்றால் துணைக்கு ஒன்று இருக்கணும் இல்லையா. ஒன்று இப்போ நான் இதுக்கு ஒன்றை இணை வைக்கிறேன் என்றால் இதை எடுத்துக்கிட்டு தான் இன்னொன்று இணை வைக்கணும். இதை மொத்தமாக நிராகரிச்சுட்டு ஒன்று எடுத்தால் அது நிராகரிப்பு, குஃப்ரு. அல்லாவே மொத்தமாக நிராகரிச்சிட்டால் அது குஃப்ரு. அல்லாவை நம்பி போட்டு அல்லாஹ் பார்க்குற மாதிரி இவர் பார்ப்பார், அல்லாஹ் படைக்கிற மாதிரி அவர் படைப்பார், அல்லாஹ் மன்னிக்கிற மாதிரி இந்த மகான் மன்னிப்பார், அல்லாஹ் நோயை குணப்படுத்துகிற மாதிரி இந்த பெரியார் நோயை குணப்படுத்துவார் என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு இணையாக்கிறோம். இணை வைத்தலுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நம்ம இதை தெளிவாக பார்க்குறேன்னு சொன்னால் சூரா லுக்மான்ல 25 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார், நபியே உலகின் சயல் தகும் அன் ஹலக்க சமாவாத்தி வல்லார். அந்த முஷிரிக்கைகளை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்க சொல்கிறான், வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று நபியே அவர்களிடம் கேளுங்க. قُلِ الْحَمْدُ لِلَّهِ لَيَقُولُنَّ اللَّهُ. அவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் படைச்சேன்னு சொல்லுவாங்க. இது சூரத்து லுக்மான்ல 25 வசனம். சூரத்து ஜுமர்ல 37 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், وَلَئِنْ سَأَلْتَهُمْ مَنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ, வானங்கள் பூமியை யார் படைத்தது என்று அவர்களிடம் கேட்டால் لَيَقُولُنَّ اللَّهُ, அல்லாஹ் என்று சொல்வார்கள். قُلْ, நபியே அவங்கள்ட்ட இப்போ திருப்பி கேளுங்க, அஃராயிதுமா தத்உன மின் தூனில்லா, அப்போ அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்களே, அவர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இன் அராதனில்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்து லுர்ஹி, அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இவைகளெல்லாம் அந்த கெடுதியை நீக்கிவிடுமா? அவங்க வணங்குறது யாரு? லாத்தி யகூது சுவாய் நசுரு வத்து போன்ற சிலைகளை வணங்குறாங்க. அல்லாண்டு சொல்லி வணங்கினாங்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நல்லடியார்கள் என்றுதான் வணங்கினார்கள். அதை இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க, புகாரியுடைய விரிவுரையில் அதை அழகாக எழுதுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த லாத்தி யகூது சுவாய் நசுரு வத்து என்ற சிலைகளெல்லாம் கடவுளாக வணங்கப்படவில்லை, நல்லடியார்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹு தஆலா சூரத்து ஜுமர் 37வது வசனத்தில் சொல்கிறான், இன் அராதனில்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்து லுர்ரிஹி, அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த நல்லடியார்கள் அந்த கெடுதிகளை நீக்கி விடுவார்களா? அவ் அராதனி பி ரஹ்மத்தின், அல்லாஹ் எனக்கு ஒரு கருணையை நாடிவிட்டால், ஹல் ஹுன்ன மும்சிக்காத்து ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை இவர்கள் தடுத்து விடுவார்களா? குல் ஹஸ்பி அல்லாஹ், நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அலைஹி யதவக்கலுல் முதவக்கிலூன், அது அவன் மீதே பொறுப்பு சாட்டக்கூடியவர்கள் பொறுப்பு சாட்டுவார்கள் அப்படிங்கிறான். சூரத்து ஸுஹ்ரஃப் 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலயின் சாயல்தஹும் மன் ஹலக ஸமாவாத்தி வல் அர், வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால், லயகூலுன்ன, அவர்கள் கண்டிப்பாக சொல்வார்கள், ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம், அஸீஸ் அலீம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் தான் அவர்களை படைத்தது, வானங்கள் பூமியை படைத்தது என்று சொல்வார்கள் என்று அவங்க சொல்றாங்க. அப்போ அன்றைக்கு இருந்த முஷரிக்கிங்கள் அல்லாஹ் தான் படைச்சன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு வசனத்தில் ஓமம் பியதிஹி மலக்குத்து சமாவாத்தி வல்லாரும், அல்லாஹ் வானங்கள் பூமிகள் ஆறினுடைய ஆட்சி அதிகாரங்கள் யாருடைய கையில் இருக்கிறது என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய கையில் என்று சொல்வாங்க, அல்லாஹ்வுடைய கையில் என்று சொல்வாங்க. அதை பாருங்கள், அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமர் 3வது வசனத்தில் சொல்லானால, லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கே இந்த பரிசுத்தமான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கே உரித்தன்னதல்லவா, வல்லதீன இத்தகது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ் அல்லாமல் அவுலியாக்களை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் பிரார்த்தனை செய்கின்றார்களே, அவர்கள் மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா, இவர்களிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்வது இவர்கள் அல்லாஹ்விடம் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்றுதான் அல்லாஹ்னு சொல்லலைங்கிறோம். அந்த மகான்கள் லாத்தி யகுது சுவாய் நசுர் வத்து போன்ற மகான்களிடம் பிரார்த்தனை செய்தார்கள், அவர்களுக்கு சிலை வைத்திருந்தார்களே, இப்போ சிலையாக வச்சுருந்தாங்க, இப்போ வளர்த்தாட்டி கபருக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மகான்கள் என்று தான் அவங்க சொன்னாங்க. அவங்கள வணங்குறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, வணங்குற என்றால் பிரார்த்தனை செய்தல், அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா சூரத்து ஜுமர்ல 3வது வசனத்தில் சொல்கிறான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்று தான் நாங்கள் வணங்குகிறோம். இப்போவும் அவுலியாக்கள் மகான்கள் பெரியார்கள் நாதாக்கள் தங்கள்மார்கள் என்று கபர்களிலே தர்காக்களிலே ஓடக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அல்லான்னு சொன்னோமா, மகான்கள் இவங்க அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக சிபார் செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பாங்க அப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள் என்றத அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரியாக பாருங்க, அல்லாஹ் சூரா யூனுஸில் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் அல்லாமல் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத கெடுதியும் செய்யாதவர்களிடம் இவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இப்போ அல்லாஹ் விட்டுட்டு யார்கிட்ட போய் துவா கேட்குறாங்க, யார்கிட்ட போய் நோய் நிவாரணம் தேடுகிறாங்களோ அவங்களால் இவங்களுக்கு கெடுதியும் வராது நல்லதும் கிடைக்காது. அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன சொல்லுவாங்க, ஐயா கூலூன்னு அவங்க என்ன சொல்லிக்கிட்டு வணங்குறாங்க தெரியுமா, ஹாவுலாயி ஷுஃபாவுனா இந்தல்லா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்பவர்கள் அப்படி என் சொல்லி அல்லாஹ்க்கு சுபஹானத்தல நேரான் சொல்லி காட்டுறான். அப்போ இணை வைக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வை மொத்தமாக நிராகரிக்கலை, அல்லாஹ்வை நம்பிக்கிட்டு நாங்கள் நல்லடியார்கள் மூலமாக அல்லாஹ்கிட்ட நெருங்குகிறோம், அல்லாஹ்கிட்ட தான் நெருங்க போகிறாங்க, யார் மூலமாக, இன்னொரு ஆள் மூலமாக. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களும் அந்த வேலையை தான் செய்கிறாங்க. இப்போ நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று நம்ம சொல்கிறோம், ஆமுல் ஃபீல், ஆமுல் ஃபீல் என்று ஏன் பேர் வந்துச்சு, நபி அவர்கள் பிறந்த ஆண்டில் யானை படை கொண்டு கஅபத்துல்லாவை ஒருத்தன் அழிக்க வந்தான். அப்போ என்ன நடந்துச்சு அப்படி என்ன, நஜ்ஜா மன்னன் நஜ்ஜாசி மன்னனுடைய ஒரு பெரும் ஒரு படை தளபதியான ஒரு பெரிய ஒரு வீரனாக அப்ரஹா என்கிற ஒருத்தன் இருக்கிறான். அந்த அப்ரஹாம் என்ன சொல்கிறான், என்ன செஞ்சான்னு சொன்னால், எல்லா மக்களும் கௌபத்துல்லாவை நோக்கி போகிறாங்க. கௌபத்துல்லாங்கிற அந்த ஆலயத்தில் சிலை இருந்துச்சு, 360 சிலைகள் இருந்துச்சு. அது பராமரிக்கக்கூடிய நிர்வாக தலைவராக இருந்தவர் அப்துல் முத்தலிப். நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பாட பாப்பா அப்துல் முத்தலிப், அவர் தான் நிர்வாக தலைவர். அவர் மகன் பேர் என்ன, ரசூல்லாவுடைய வாப்பாட பேர் என்ன, அப்துல்லா. அல்லாவின் அடிமை, அல்லாவை நம்பி இருந்தாங்க, ஆனால் சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கஅபத்துல்லா புனிதமாக மதிக்கப்பட்டது, சிலையும் இருந்தது. இப்ராஹிம் நபியுடைய மதத்திலிருந்து சாயம் போய் அந்த கஅபத்துல்லாவை ஹஜ்ஜி மாதத்தில் வந்து வலம் பெறக்கூடிய வழக்கமும் பழக்கமும் அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. மக்கள் எல்லாம் அங்கேயே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யமன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நஜ்ஜாசி மன்னனுக்கு திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கஅபத்துல்லாவோட பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுறான் அப்ரஹாம், அவருடைய படை தளபதி. கட்டிட்டு இனி மக்கள் இங்கே வருவாங்க அப்படின்றான். இது கினானா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தன், இது இவன் என்ன இப்படி புதுசாக ஒரு கௌபாவை கட்டிக்கிறேன் என்று ஆத்திரப்பட்டு என்ன செய்யாதுன்னு சொன்னால், அதில் போய் மலம் கழிச்சிட்டு வந்துட்டான். அதில் மலம் கழிச்சோன்னு ஒரு தெய்வீக சிந்தனை கொண்ட ஒரு பூர்வீக கட்டடமாக நாம் கட்டியிருக்கிறதுல மலம் கழிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி இது யார் செஞ்சேன்னா அரபியர்கள் தான் செஞ்சிட்டாங்க. இந்த கௌபத்துல்லாவுக்கு நிகராக நாம் கட்டினோன்னா பொறாமையில் பண்ணிட்டாங்க அப்படின்றோன்னு மன்ன அந்த படைத்தளபதி என்ன செய்கிறான்னு சொன்னால், நான் நஜ்ஜாசி மன்னனுக்கு கடிதம் போகிறான், நான் கௌபத்துல்லாவை உடைக்க போகிறேன், நீங்கள் எனக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி மஹ்மூதுங்கிற பெரிய ஒரு ஆணை இருந்துச்சு, பலம் பெரும் பெருத்த பெரிய ஆணை அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த ஆணையை தரணும் நீங்கள் அப்படின்னா, அந்த ஆணை இன்னும் சில ஆணை படைகளையும் எடுத்துக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், வாரான் கௌபத்துல்லாவை உடைக்கிறதுக்கு வந்துகிட்டிக்கிறான். வந்துகிட்டிக்கும் போது ரெண்டு இடத்துல ரெண்டு யுத்தம் நடந்து அதில் எல்லாம் வெற்றி கொண்டு வந்து இறங்குறான். வந்து இறங்கி கௌபத்துல்லாவுக்கு பக்கத்துலேருக்கு ஒரு ஒரு இடத்துல முகாமிட்டு அந்த இடத்துல வெட்ட வெளியில் மேஞ்சிட்டு இருந்த அப்துல் முத்தலிபுடைய 200 ஒட்டகத்தை பிடிச்சி அடைச்சிட்டான். 200 ஒட்டகத்தை அடைச்சிட்டான். அடைச்சிட்டு ஒரு ஆளை பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறான், கௌபத்துல்லாவை உடைக்க வந்திருக்கோம், உங்களோடு யுத்தம் செய்ய வரலை, இங்கே இருக்கிற மக்களை கொல்ல வரலை, எங்களோட நோக்கம் கௌபாவை உடைக்கிற மட்டும்தான், பேசாமல் இருந்தால் உடைச்சிட்டு போயிட்டுருவோம், சண்டைக்கு கொண்டு வந்தால் கொண்டுட்டு தான் உடைப்போம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்குறான். கொடுத்தோன்னே அப்துல் முத்தலிபு வந்து என்ன செய்கிறாரு, கௌபா உடைக்க வந்து யாரும் உடைச்சிட்டு போட்டும் அப்படின்ட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா, நான் அவனை சந்திக்கிறதுக்கு எனக்கு அனுமதி எடுத்தாங்கங்கிறாங்க. அப்போ அவரை கூட்டிட்டு வந்து கௌபாவினுடைய தளபதி அதனுடைய தலைவர் அப்துல் முத்தலிப் வந்திருக்கிறாரு, உங்களோட பேச்சுவார்த்தை வைக்கணுமா அப்படின்றோன்னு இவர் போகிறார். வரலாற்றில் என்ன எழுதிக்கிறானோ, அப்துல் முத்தலிப் நபி அவர்களுடைய உமா அப்பா வாப்பட வாப்பா எப்படி இருப்பாருன்னு சொன்னால், உயர்ந்த திடகாத்திரமான உடம்புள்ளவராக இருப்பாராம். அவரை பார்த்தாலே ஒரு பெரிய தளபதியாக இருக்கும். அவர் ஊர் தலைவர் வந்தோடனைய மேடையில் மேலே இருந்தவன் அப்ரஹாம் என்ன செய்கிறான்னு சொன்னால், கீழே அப்படியே இறங்கி அவருக்கு சமனான சேரில் அப்படியே உட்கார்ந்து பேச்சுவார்த்தையை தொடங்குறான். அவர் என்ன நினச்சிட்டு வராண்டா, கௌபத்துல்லாவை உடைக்க வராங்க, உடைக்காதீங்கன்னு காலை விழுவாங்க கெஞ்சுவாங்க, அதைத்தான் வாரான்னு நினச்சிக்கிட்டான். நினச்சிக்கிட்டு வந்து என்ன அப்படின்னோடனே, என்ற 200 ஒட்டகத்தை நீங்கள் பிடிச்சி அடைச்சி வச்சுக்கிறீங்க, உடனடியாக அதை திறனுங்கிறாரு. அவர் ஆச்சரியப்பட்டு போகிறாரு, என்னடா இது, நான் பெரிய படையை எடுத்துக்கிட்டு ஆணையை கூட்டிக்கிட்டு பெரும் பட்டாளத்தோடு வந்திருக்கிறேன், கௌபத்துல்லா உடைக்க வந்திருக்கேன், உங்களுக்கு ரோஷம் இல்லையா, உங்கள் கௌபாவை உடைக்க போகிறேன், அது சம்மந்தமாக பேச வரலையா அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அப்துல் முத்தலிபு, ஒட்டகத்துக்கு எஜமான் நான், என்ற பொறுப்பில் இருக்கிறது ஒட்டகம், அதை கேட்டு வந்திருக்கிறேன், கஅபாவுக்கு எஜமான் அல்லாஹ், நீயும் அல்லாவும் போங்க, அல்லாஹ் உன்னை விட்டா உடைச்சிட்டு வா, எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஒட்டகத்தாகண்டார், ஒட்டகத்தை வாங்கினார், அவர் போய்த்தார். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாவில் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்திருக்கிறாங்க, அப்போ அல்லாஹ் முஷ்ரிக் என்று சொன்னவர்கள் எப்படி நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், கஅபத்துல்லாவை நீங்கள் உடைக்க முடியுமா, நெருங்க முடியுமா, அது அல்லாட அல்லாவோட யுத்தம் செய்யலாமா, நீங்கள் 7 மணி உடங்க பார்ப்போம் அப்படி என்று அல்லாஹ்வுல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க முஷ்ரிக்கு, சிலையை வச்சுட்டு இருந்தாங்க, அவங்க தான் முஷ்ரிக்குகள். அப்போ இவன் படையெடுத்துட்டு போகிறான், போகும்போது அது பெரிய வரலாறு, கஅபத்துல்லாவினுடைய எல்லைக்கு போகும்போது யானை மாட்டேன்னு படுத்துட்டு அதை எழுப்புறதுக்கு வாழை முறைக்கிறாங்க, வீட்டியால் குத்துறாங்க, அசைய மாட்டேன்ட்டு திருப்பி இந்த பக்கம் வச்சோன்னா உஷாராக வந்துச்சு, மறுபடி பாட்டி மொத்த கஅபத்துல்லா பக்கம் வேணா அப்படியே படுத்துட்டு, அப்படி அவங்க கஅபத்துல்லாவை இடிக்கிறதுக்கு அந்த ஆணையை தண்டிச்சு முடிவெடுக்க முடியாமல் தவிக்கும் போது அபாபில் பறவை வருது. அந்த மக்காவாசிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆணப்படையோட கௌபாவை உடைக்க வாரான்னு அவங்களோட ஈமான் எப்படி பவராக இருந்துச்சு தெரியுமா? தேன்கூட்டில் கல்லறியுதாங்க, நான் சொல்கிறேன், தேன்குருவியில் கூட்டில் கல்லறியுதாங்க, இவங்களை விரட்ட போகுது என்று நாம் நினைக்கிற மாதிரி கௌபாவை உடைக்க வந்திருக்கிறாங்க, அழிய போகிறாங்க. தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம், தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம் என்று கௌபாவினுடைய பலைச்சு சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் மீது ஏறி நின்று என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி நடக்குது. அபாபிலுங்கிற பறவை, ஒவ்வொரு பறவைகளும் மூன்று கற்களை கொண்டு வந்தது, ரெண்டு கால ரெண்டு சொண்டில் ஒன்று மூணு, ஒவ்வொரு பறவைகளும் அந்த மூன்று கற்களை கொண்டு வந்து விரட்டி விரட்டி அவங்க மேலே போட்டுச்சு. கல், சின்ன கல் தான், விழுந்தோடனே சப்பி துப்பப்பட்ட வைக்கலை போல் ஆனாங்க அப்படின்னு சொல்லி அலம் தர கைஃபியாபில்ங்கிற அந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்குறோம். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாவுக்கு இணை வைத்தல் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாவையே நிராகரிச்சுட்டு போகிறதில்லை, அது குஃபுரு. அல்லாவையும் நம்பிட்டு அல்லா மாதிரி இவர் பார்ப்பார், இவர்கிட்ட நோய் நிவாரணம் தேடலாம், அவர்கிட்ட நம்ம உணவு தேடலாம், இவர் வந்து நோயை உயிரை காப்பாற்றுவார் என்று நாம் நினச்சிட்டோம்னு சொன்னால் அவன் தான் முஷிரிக்கி. அல்லா பார்ப்பவன் நம்ம பார்க்குற மாதிரியா? அல்லா கேட்பவன் நாம் கேட்குற மாதிரியா? அல்லா குர்ஆன் சொல்லலாம், லைஸா கமிதலிஹி ஷயுன், அல்லாவை போன்று என்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னொரு சமீபம் பசு, அவன் பார்ப்பவன் அவன் கேட்பவன் அவன் பார்ப்பவன்கிற அல்லா. அப்போ கேட்பவன் அவளும் கேட்பான் தானே, நம்மளை மாதிரி அல்லா கேட்பானா? நான் முடிச்சுக்கிட்டு இருந்தால் தான் கேட்க முடியும், எனக்கு தெரிஞ்ச பாசையை தான் என்னால் கேட்க முடியும், நான் தள்ளி நின்றால் கேட்க முடியாது. ஆனால் அல்லா, நீங்கள் எப்படி கேட்டாலும் அல்லா கேட்பான், நீங்கள் மனசுக்குள்ளால துவா கேட்டாலும் அல்லா கேட்பான். இப்போ அல்லாவுக்கு இணை வைத்தல் என்றால் என்ன? இங்கே ஒருத்தன் கீழே விழப்புறான், யா முஹிதீன் அப்படிங்கிறான், பக்தாதில் ஈராக்கில் அடங்கப்பட்ட உயிரோடு இருந்தாலும் கேட்காது, அவர் மௌத்தா போயிட்டார். உயிரோடு இருந்தாலும் ஈராக் கேட்குமா? கேட்காது. அவர் மௌத்தா போயிட்டார், மௌத்தா போனவர் கேட்டு காதில் விழுந்து அவரு கீழே விழுறதுக்கு இடையில் ஒரு செகண்ட்ல உடனே வந்து தாங்கி பிடிச்சிடுவார் அப்படி என்று நீங்கள் நினைச்சா அல்லாஹ்க்கு இணையாக்குறீங்களா இல்லையா? மஹிதீன் அப்துல் காதீல நீ இணையாக்குறீங்களா இல்லையா? அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பழைய ஜாஹிலிய கால திரும்பிட்டாங்க, அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு நபிமார்களும் அனுப்பினாங்க, அனுப்பப்பட்டார்கள் நபியர்கள். நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களும் தூதர்களும் எப்படி அனுப்பப்பட்டாங்கண்டா, அல்லாஹ் மனுத்தா மட்டும்தான் வணங்க, வஅபுதுல்லாஹ வச்சு தனிபு, நீங்கள் அல்லாஹை மட்டுமே வணங்குங்க, மற்றது என்ன, அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுவே எல்லாத்தையும் கைவிட்டு விடுங்க, வச்சு தனிபு தாகூத், இந்த தாகூத்துக்களையும் விட்டு விடுங்கள். அப்படித்தான் எல்லா தூதர்மார்களும் அனுப்பப்பட்டாங்க. இதைத்தான் பரம்பரை பரம்பரையாக ஒவ்வொரு மனித சமுதாயம் பின்பற்றி வந்துச்சு. இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உறுதியாக அதைத்தான் சொன்னார், இறுதியாக அதைத்தான் சொன்னார். இன்னைக்கு அந்த காலம் அப்படியே மருகி பழையபடி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், அல்லாவை வணங்குறோம், மகான்கள் பெரியார்கள்ட்டையும் போய் துவா கேட்குறோம், அவர்கள் மூலம் நாங்கள் உதவி எதிர்பார்க்கப்படுகிறோம். இப்படி இருக்குது. இன்னை பார்க்கலாம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் என்ன செய்யப்படுதுன்னா, மகான்கள் பெரியார்கள் என்று கபறுகளை கட்டுறாங்க, பச்சை கொடி ஏற்றுறாங்க, குத்துவளை கேட்குறாங்க, தவாபு நடக்குது, அவங்கள்ட்ட போய் கண்ணில் ஒத்துறாங்க, அவங்கள்ட்ட போய் தேவைகளை கேட்குறாங்க, அவர்களிடம் உதவிகள் தேடப்படுகிறது. அதனால தான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, ரப்பி லா தஜ்அல் கப்ரி வதனை யுஅபத், யா அல்லாஹ், சக்கராத்துடைய நிலையில் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய கபரை வணங்கப்படும் சிலையாக ஆக்காதே அப்படி. சக்கராத்துடைய நிலையில் சொன்னார்கள், மக்களே உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம் சவிக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுத்துக்கொண்டார்கள், நீங்களும் அப்படி எடுத்துக்காதீங்க. நல்லடியார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுக்காதீர்கள், நபிமார்கள் அடங்கப்பட்ட இடங்களில் பள்ளி வாசல்களை எடுக்காதீர்கள். கபர் இருக்கிற பள்ளியில் தொழக்கூடாதுங்கிறது அதுதான். இப்போ கபர்கள் இருக்குது, அந்த கபரில் பிரார்த்தனை நடக்குது, பெரிய பள்ளியாக இருக்குது, ஒன்றுக்கு போகலாம், தொலை புகையில் மைய தொழுகைக்கு போகலாம், ஏன்னா மைய தொழுகிறது கபர்ஸ்தானத்துலேயும் தொழலாம். அல்லாஹ் சுஜூதி செய்கிற இடம், அல்லாஹ்க்கு மாறு செய்கிற இடத்துல அல்லாஹ்க்கு சுஜூதி செய்ய முடியுமா? கபர் இருக்கிற பள்ளியில் தொழலாமா? கூடாது. அல்லாஹ் மட்டும் வணங்கணும். ஒரு ஹதீஸ் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், சூரியன் உதிக்கும் நேரத்தில் தொழுவது தடை, சூரியன் உச்சியில் இருக்கும்போது தொழுவது தடை, சூரியன் உச்சியில் இருக்கும்போது தொழுவது தடை.

சத்தம் கேட்கக்கூடிய தொழுகை தொழுவது தள்ள அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய இடத்தில் அல்லாவை வணங்குவதை தடுத்தார்கள். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபி தோழர் வந்து சொல்கிறார், பவானா என்கிற இடத்துல ஒட்டகத்தை அறுத்து பலியிட நேற்றை வைத்திருந்தேன், இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இப்போ அந்த நேற்றையை நிறைவேற்றலாமான்னு கேட்குறார். இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னே அல்லாவுக்காக ஒரு ஒட்டகத்தை பலியிடுறேன், அதுவும் பவானாங்கிற இடத்துல பலியிடுறேன்னு கேட்டுட்டாங்க, நேற்றை வச்சுட்டாங்க. இப்போ ரசூல்லா கிட்ட வந்து கேட்குறாங்க, அந்த இடத்துல நேற்றையை நிறைவேற்றலாமா அப்படின்னு. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை கேட்டார்கள், அந்த பவானாங்கிற இடத்துல ஜாஹிலியா காலத்தில் வணங்கப்படும் சிலைகள் ஏதாவது அங்கே உண்றா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் அல்லாமல் ஜாஹிலியா காலத்தில் வணங்கப்படும் சிலைகள் அந்த இடத்துல எப்பவும் இருக்குதான்னு கேட்குறாங்க. இல்லை, அப்படியான இடம் இல்லாது, அப்போ நீங்கள் நேற்றையை நிறைவேற்றுங்கண்டாங்க. அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கும் இடத்தில் அல்லாவுக்காக வைத்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடாது, அப்போ கபர் வைக்க பள்ளியில் தொழக்கூடாது. இன்னைக்கு கபரை வச்சே பள்ளி பிரபல்யமாகுது. கபரை வச்சே பள்ளி என்ன செய்யப்படுது? பிரபல்யமாகுது. என்ன கொடியேற்றமா? போன திங்கக்கிழமை கொடியேற்றுறாங்க. கொடியேற்றம் என்றால் என்ன? எப்படி வந்துச்சு இந்த கொடியேற்றம்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த கல்முனை கொடியேற்ற பள்ளி இருக்குதானே, இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்தேன்? கொஞ்சம் நெட்டில் கூகுளில் போய் வரலாறு புரட்டி பாருங்க. இந்த கொடியேற்ற பள்ளி எப்படி வந்தேன்டா? ஷாஹுல் ஹமீது ஒலியுல்லா, அவர் இந்தியாவில் தர்கா நாகூர் தர்காவில் அடக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஷாஹுல் ஹமீது ஒலியுல்லா இருக்கார் இல்லையா, அவரை கபர் எங்கே இருக்குது? அவர் இந்தியாவை சேர்ந்தவர். அவர் இந்தியாவில் அவரை பற்றிய சிறப்புகள் எழுதுறாங்க, பச்சை பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள்லாம் எழுதுறாங்க. தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போது அற்புதம் காட்டினார், தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அற்புதம் காட்டினாராம். தாயில வகுத்துக்குள்ள மூணு மாசமா இருக்கும்போது அவர் கிணற்றில் தண்ணி எல்லாம் குனிஞ்சாவான், கையில் இருந்த பாத்திரம் தண்ணி நிறைஞ்சுதான். அவரை பற்றி வரலாறு எழுதுறாங்க, தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போதே அற்புதம் காட்டினாராம். அவர் பிறக்கும்போது அந்த பிறக்கிற ரூமில் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஹிலர் அலை சலாத்து வசலாம் அவர்கள் இலியாஸ் நபியும் அப்படியே தோன்றி அந்த இடத்துல நின்றார்களாம். ஹிலர் அலி இஸ்லாம் காதில் பாங்கு சொன்னாராம். இலியாஸ் நபி அந்த குழந்தையை அப்படியே தூக்கி தாய்க்கு பக்கத்தில் வச்சுட்டு மறைஞ்சிட்டாங்களாம். இதெல்லாம் அவர் பேரில் வைக்கிற அற்புதம் ஹியாவுல் அஹமதி வலியுல்லா. அவர் இலங்கைக்கும் வந்து போனதாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது. அந்த காலத்தில் இலங்கைக்கு வந்து போனதாக வரலாற்று குறிப்பு இருக்குது. இந்த இடத்துல கல்முனையில் முகமது தம்பி லப்பை என்கிற ஒருத்தர், முகமது தம்பி லப்பை என்கிற ஒருத்தர் பெரிய செல்வந்தராக இருந்தாராம். அப்படி செல்வந்தராக இருந்தவருக்கு ஒரு பெரிய நோய் வந்துச்சு. அந்த நோய்க்கு வைத்தியருடைய ஆலோசனை பிரகாரம் கடல் தண்ணியில் குளிக்கணும். அப்போ இந்த கடற்கரை பள்ளி இருக்கிற இடத்துல அவர் ஒரு கூடாரம் அமைச்சு அவடத்தை இருந்துக்கிட்டு, அவர் பெரிய ஒரு பக்தி உள்ள ஒருத்தர், அஞ்சு நேரம் தொழக்கூட தொழுறத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது என்று அந்த இடத்துல தொழுதுக்கிட்டு, அந்த கூடாரத்தில் இருந்துக்கிட்டு, அந்த கடலில் குளிச்சுக்கிட்டு, உடம்பில் மஞ்சள் பூசிக்கிட்டு அந்த கடற்கரையில் பெரிய நோய் வாய்ப்பட்டு இருந்தார். அவருடைய கனவில் ஒரு வெள்ளை உடுத்த, ஒரு வெள்ளை தோற்றமுள்ள, பச்சை தலப்பாகை கட்டிய ஒரு மனிதர் தோன்றி, உனக்கு பக்கத்தில் 100 மீட்டர் தூரத்தில் மண் குவித்து வைத்திருக்கிறேன், அந்த இடத்தை அடையாளமிட்டுக்கொள், என் பெயரில் ஒரு ஆலயம் கட்டு, இன்றோடு உன் பணி நீங்கி உன்னுடைய பிணி நீங்கி விடுகிறது, நான் ஷாஹுல் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். கண்ணை முழிச்சாராம், விடிஞ்சு போச்சான். கனவு வந்துச்சு, கண்ணு முழிச்ச அவர் உடம்பெல்லாம் நோய் இல்லாமல் போச்சு. அப்படியே நடந்துக்கு போனாராம். ஒரு இடத்துல மண் குவிஞ்சிருந்துதான். அன்று ஒரு வெள்ளிக்கிழமை, அன்றைய பள்ளியில் கல்முனையில் இருந்த ஒரு பள்ளியில் ஜும்மாவில் போய் இவர், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னாராம். மக்களெல்லாம் வந்தார்களாம், கம்புகள் வெட்டப்பட்டது, மட்டைகள் எடுக்கப்பட்டது, அந்த மண் குவிக்கப்பட்ட இடத்தில் கூடாரம் அமைக்கப்பட்டு பள்ளியாக உருவாக்கப்பட்டு அதுதான் இன்று வரைக்கும் கொடியேற்ற பள்ளியாக இருக்கிறது. அதிலே ஒவ்வொரு வருஷமும் கொடியேற்றப்படுகிறது என்று இந்த கொடியேற்ற பள்ளி வந்த வரலாறு எழுதுறாங்க. நான் கேட்குறேன், கனவின் மூலமாக ஒரு மார்க்கம் பெறுமா? கனவின் மூலம் சரி. அவர் ஷாவுல் அமீதுன்னு சொன்னா, உலகத்தில் எவ்வளோ ஷாவுல் அமீது இருக்குது? நாகூர் தர்காவில் அடங்கப்பட்ட ஷாவுல் அமீதா? இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த மண் குவிக்கப்பட்டதான் நான் ஷாவுல் அமீதர கபர். அவருக்கு அங்கே ஒரு கபரு, இங்கே ஒரு கபரு, நீங்கள் எல்லாம் முடிவெடுத்துக்கோங்க என்னென்று. அங்கே ஒரு கபரு, அங்கே அவருடைய உடம்பு இருந்த கபரு, இங்கே அவர் கனவில் வந்த கபரு, மண்ணை கூட்டி வச்சுக்க இங்கே ஒரு கபரு. ஒரு ஆளுக்கு 2 மனைவி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஆளுக்கு 2 பொண்டாட்டி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஆளுக்கு 2 கபரு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது இந்த ஷாவுல் ஹமீது ஒலியுல்லாக்கு 2 கபரு. அதே மாதிரி முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு 2 கபரு. ஜெயிலானில் எங்கே ஈராக்கில் ஒரு கபரு, இலங்கையில் ஜெயிலான்.

0: நல்ல ஒரு கபர். அவர் எவ்வளவு இடத்துக்கு போயிருக்காராம், ஆனா இலங்கையில கல்முனைக்கு வந்ததுக்கு ஒரு கபர், ஒரு அடையாளம். அந்த இடத்துல கொடியேற்றப்படும். கனவின் மூலமாக மார்க்கம் தோற்றுவிக்கப்படுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் வஹி வருமா? கனவின் மூலமாக ஷைத்தான் வருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸலு பி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை கனவில் உண்மையாக என்னுடைய தோற்றத்தில் கண்டு விட்டால் நீங்கள் என்னை கனவில் கண்டு விட்டீர்கள், வேறு எந்த தோற்றத்திலும் ஷைத்தான் வருவான் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தை தவிர வேற எந்த தோற்றம் எடுத்தும் ஷைத்தான் கனவில் வருவானாம். அப்புறம் கபரு வணக்கத்தை உருவாக்கி இணை வைத்தல பிரபல்யமாக்குறதுக்கு ஷைத்தான் எடுத்துக்கிட்ட யுக்தி கனவுதான். இன்றைக்கு இல்லை இந்த கனவு வந்தது, அன்றைக்கே இந்த சிலை வணக்கம் வந்ததே இந்த கனவின் மூலமாகத்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நூஹு நபியினுடைய காலத்துக்கு முன்னால் மக்கள் வணங்கிட்டு இருந்த சிலைகள் எல்லாம் வெள்ளத்தில் அடிபட்டு தகர்பட்டு மண்ணில் புதையுண்டு போய்விட்டது. மீண்டும் ஷைத்தான் அந்த சிலைகளை எப்படி கிளப்பினான் தெரியுமா? எங்கெங்க அந்த சிலைகள் மண்ணில் புதையப்பட்டு இருக்குதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கனவுல ஷைத்தான் வர தொடங்கிட்டான். பாப்பட கனவுலையும் வந்து, உம்மட கனவுலையும் வந்து, புள்ளட கனவுலையும் வந்து, எல்லார கனவுலையும் வந்து உங்களோட வீட்டுக்கு வாசலில் ஒரு மகான்ற உருவம் புதைக்கப்பட்டிருக்குது, சில புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல சொல்ல என்னடா எல்லாருக்கும் கனவாக கிடக்கணும் தோணுனாங்க. சில எல்லாருக்கும் கனவு இருந்தது நடந்தோன்னா நிஜமன்னு நம்பிக்கிட்டாங்க. இது ஷைத்தானின் வேலை என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவின் மூலமாக மார்க்கம் உருவாகுமான்னு கேட்டால் இல்லை ஷைத்தான் என்றார்கள். அப்போ ஒரு ஷிர்க்கை ஒரு பச்சை தலப்பாவோட ஒரு ஆள் வந்து அண்ணா மண் குமிக்கப்பட்ட இடத்தில் இல்லம் அமைத்துக்கொள் நான் தான் ஷாவுல் அமைதி சொல்லி இந்த வணக்கம் உருவாயிச்சான். அடிப்படையே ஆடி ஆடி போகுது. அடிப்படையே இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விஷயம். அப்போ இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் இன்னைக்கு கொடியேற்ற நடக்கக்கூடிய ஒரு காரியமாக 203வது கொடியேற்றமா. இப்போ 200 வருடங்களுக்கு முன்னால் தான் இந்த முகமது தம்பிலப்பை என்கிற ஒருத்தருக்கு கனவுல வந்தது என்ற வரலாற்று எழுதி வச்சுக்கிறாங்க. இது எப்படி நியாயமாகும்? அல்லாஹ்வை வணங்குற இடத்துல கபரு இருக்கக்கூடாதுங்கிறான். கபரை வச்சுட்டே வணக்கம் பெறுகுதே, அல்லாஹ்கிட்ட கேட்கக்கூடிய துவாவை இன்னொருத்தர் கேட்க முடியுமா? அப்போ என்ன இதுக்கு ஆதாரம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்க இல்லையா, கஷ்டமண்டு வரக்குள்ள ஒரு ஆளுக்கிட்ட போய் உதவி தேட இல்லையா? அப்போ மனுஷனுக்கிட்ட போய் உதவி தேடலாம் என்றால் மகான்களிடம் போய் உதவி தேடுவது தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அன்புக்குரியவர்களே,
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 7575757560.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: கொஞ்சி காணிக்க செஞ்சு காலை உளுந்து ஒரு தொட்டு கொஞ்சி அவன் எச்சில குடிச்சு போட்டு இந்த பேப்பர் துண்டை வேண்டி எடுக்கிறாங்க சொர்க்கம் போகலாம் என்று. எவ்வளவு பெரிய ஒரு நம்பி இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு அந்த காரியம் பண்ணுறீங்க நீங்கள். ஆனால் கபருக்கு போகக்குள்ள அந்த பேப்பரை நீங்கள்லாம் மவுத்தாகி கபருக்கு போவீங்கன்னு நம்பிக்கையா? ஏன் ஒரு தீ விபத்தில் எரிஞ்சு போக மாட்டோமா? அப்போ எங்கே போகும் இந்த துண்டு? இந்த துண்டை கொண்டு போய் மலக்குமார்களுக்கு இந்த டிப்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்க போகிறீங்களா நீங்கள்? அப்போ அல்லாஹ் தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் மலக்குமார்களை வச்சுக்கான் நன்னதிமே எல்லாம் எழுதப்படும். உமையாமல் மிஸ்பால தர்றத்தின் ஹயர் ஐயரா, கடுகளவு பாவம் செஞ்சாலும் கண்டுகொள்வார், நன்மை செஞ்சாலும் கண்டுகொள்வார் என்ற வசனங்கள்லாம் எங்கே? இவ்வளோ முட்டாள்தனமான நம்பிக்கை. இந்த ஷேக் நாயங்கள் காப்பாற்றுவாங்களாம். ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நபிமார்கள், மலக்குமார்கள், மகான்கள், பெரியார்கள் நம்ம சொல்கிறோம். ஆக பெருசு மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள் பேரை கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அப்படித்தான் மலக்குமார்கள் எடுத்துக்கிட்டோம். சரி, அதுக்கு அடுத்த பெரியார்கள் யார்? நபிமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிமார்கள் பேரை கேட்டாலே நபிமார்களுக்காக துவா கேட்கணும். அந்த நபிமார்கள்லேயே தலைவர் முஹம்மது நபி, அவர் பேரை கிட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக, அதுவும் துவா தான். அந்த நபிமார்களுக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன மகான்கள் பெரியார்கள் இருக்கிறாங்க. துல்கர்னைன், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், மூசா நபியுடைய தாய், இவங்களுக்கெல்லாம் வஹி வந்துச்சு. அவங்களோட பேரை கேட்டால் என்ன சொல்றோம்? மரியம் அலைஹிஸ்ஸலாம், அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அதுக்கு பிறகு சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு என்ன? ரலியல்லாஹு அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானா. சஹாபாக்களுக்கு பிறகு யாரு? தாபியீன், ரஹிமஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவானாக. தாபீன்களுக்கு பிறகு இமாம்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ், இந்த இமாம்கள், அதுக்கு பிறகு உள்ள பெரிய பெரிய தஃப்ஸீர் அறிஞர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்காக துவா கேட்குறோம். அப்போ மலக்குமார்கள்ட்ட இருந்து நல்லடியார்கள் வரை அவர்கள் பெயரை கேட்டால் அவங்களுக்கு தான் துவா. எங்கேயாவது அவர்கள்ட்ட போய் நாம துவா கேட்ட வரலாறுகள் உண்டா? ஒரு முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சு பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே என்ற பாவத்தை மன்னிச்சுக்கோங்கன்ட்டு எங்கேயாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேரில் கந்தூரி கொடுத்துருக்கேன்னா? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் பேரில் வெட்டுக்குத்து ராத்திரி நடந்திருக்குதா? நபிமார்கள் பேரில் துவாக்கள் நடக்குதா? நபிக்கிட்ட போய் எங்கேயாவது துவா கேட்டிருக்குமா? எல்லாருக்காகவும் நாங்கள் தான் துவா கேட்கணும். ஏனென்றால் அல்லாஹ் ஒருத்தன் தான் துவாவை அங்கீகரிப்பவன், அல்லாஹ் தான் கொடுப்பவன், அல்லாஹ்விடம் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, அல்லாஹ் தான் நோயை கொடுப்பவன், அல்லாஹ் தான் நோயை தீர்ப்பவன், அல்லாஹ் தான் உணவு விஸ்திரம் செய்பவன், அல்லாஹ் தான் உயிர் காப்பவன், அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியதை அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்டால் அவன் முஷ்ரிக்கி. அப்போ அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டியதை யா மஹிதீன் ஆண்டவரேங்கிறோமே. இங்கே கடற்கர பள்ளிக்கு போய் காணிக்கை போட்டுட்டு பிள்ளைட பாஸ் வாங்கணும், ஏ லெவலில் கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும், ஓலையை எடுக்கணும் என்று காணிக்கை போட்டேன். அப்போ அல்லாஹ் எதுக்கு இருக்கிறான்? அல்லாஹ் எதுக்கு இருக்கான்? இப்போ ஒருத்தன் குமெண்ட் எழுதுறான், இந்த ஹுப்புக்காரன் ஒருத்தன் பேர் முஜாஹிதான், குமெண்ட் எழுதுறான், எங்கேயோ வானத்தில் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆண்டவனிடம் கேட்பதை விட எங்கள் மகான்கள் பெரியார்களிடம் கேட்பது சிறந்தது என்று அழிக்கும். அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கணும். அவர் நிலைமையே என்னவென்று கிடக்குது, அவர்கிட்ட போய் துஆ கேட்கணுமா? அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் துஆ கேட்க முடியுமா? அப்ப இந்த கொடியேற்ற பள்ளி என்று சொல்லி இன்றைக்கு கொடி கட்டி பறக்கும் இந்த வழிகேடு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயல். அங்க என்னத்துக்கு மக்கள் போறாங்க, எதுக்கு போறாங்க? அங்க பெரிய ஒரு ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குது, தக்குவா பத்தி பேசுறாங்க, விவாதத்து நடக்குது, அதுவா? ஒன்றும் கிடையாது. கடை வச்சிருக்கிறாங்க, கலர் கலரா உடுத்துக்கிட்டு பொம்பளை பிள்ளைகள் வரும். அப்ப இங்கிருந்து போய் நம்முடைய தங்கச்சி தாத்தா கொண்டு இறக்கிட்டு போட்டு அங்க எவனோ இறக்கிட்டத்தை உரச போறாங்க, அல்லது கடையில கொஞ்சம் சீப்பா சாமாம்பங்கள்லாம் வந்து போறாங்க, கலர் கலரா பல்பு போட்டிருக்கிறத பார்க்க போறாங்க. அல்லாவுக்கு இணை வைக்கிற இடத்துல சுணங்க கூடாது. அல்லாட சாபம் எப்போ வேணுமென்றாலும் பெரு. அப்ப இந்த கொடியேற்ற பள்ளிக்கு பொருள் விற்க போகலாமா? போகக்கூடாது. அங்கே போனால் வியாபாரம் வைப்ப, நான் முட்டாசு கடை வச்சுக்கிறேன், நான் வந்து பிளாஸ்டிக் கடை வச்சுக்கிறேன், நான் இந்த பொருளை நான் பேக்கு வச்சுக்கிறேன், லேடி செருப்பு வச்சுக்கிறேன், எல்லா ஐட்டமும் அங்கே வரும். இப்போ செருப்பு வரும், பேக்கு வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் கொண்டு போனால் அங்கே நல்ல மக்கள் வருவாங்க, விற்கலாம் என்று போனால் இது கோயில் தெருவில் வியாபாரம் பண்ண போகிறது சமம். அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய இடத்துல ஊக்குவிக்க போகிற மாதிரி ஒரு செயல் இது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் போது வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நிற்காதீங்கிறான். பாவமான காரியங்களுக்கு துணை நிற்கக்கூடாது. கொடியேற்ற பள்ளியே ஒரு பாவம், அல்லாவுக்கு இணை வைக்கிறது, அதுக்கு ஹயர் போகக்கூடாது. நம்ம ஆட்டோ வச்சுக்கோம், வாகனம் வச்சுக்கோம், கார் வச்சுக்கோம், வேன் வச்சுக்கோம், கொடியேற்ற பள்ளிக்கு ஹயர் வருது, 1 லட்சம் ரூபா தந்தாலும் செய்யாதீங்க. அந்த சோறு நம்முடைய பிள்ளைகளுக்கு செமிக்கக்கூடாது, அந்த ஹராமான உழைப்பு வரக்கூடாது. அயல் போகாதீங்க, பொருள் விற்க போகாதீங்க, பொருள் வாங்க போகாதீங்க, முஸ்பத்தி பார்க்க போகாதீங்க. அல்லாவுக்கு மாறு செய்கிற இடம் முடியும் என்றால் உங்கள் குடும்பத்தை தடுத்து நிறுத்துங்கள், அங்கே போகாதீங்க. மிகப்பெரிய ஒரு பாவம் நடக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இந்த கொடியேற்ற பள்ளி போன்ற இடங்களுக்கோ அல்லது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வேறு சில ஆலயங்கள், கோயில்கள், ஆலயங்கள், திருவிழாக்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கோ நம்முடைய ஒரு முஸ்லீம் சகோதரர் முட்டாசு விற்கிறதுக்கோ ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கோ ஒரு பொருள் விற்கிறதுக்கோ போனால் அது ஹராமானது. ஏன் ஹராமானது என்றால், அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு இடத்துல, அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய இடங்களில் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தொண்டையை குளுமையாகிறதுக்கு பொருள் விற்கப்படுறோம்னா அதுக்கு உதவி செய்கிறோம். பாவத்துக்கு நாம் துணையாக இருக்கக்கூடாது. நல்ல வியாபாரம், நல்ல சம்பாத்தியம் செய்யாதீங்க. அது மாதிரி தான் உள்ளூருக்குள்ள கடையை வச்சுக்கிறவங்க என்ன செய்கிறாங்கண்டா, அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய பொருளை விற்கிற கடையை வச்சிருக்கிறாங்க. எப்படி? அறக்கூடு நாடாக விற்கிறோம். அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், யார் தாயத்து தகடு கட்டிக்கிட்டாங்க அவங்க அல்லாஹ்க்கு இணை வச்சுட்டாங்க. நான் விற்கிறேன், நான் கட்டலையே, நான் விற்கிறேன், இதை எந்த கோர்ட்டில் போய் இந்த வழக்கை ஜெயிக்கிறான்? அல்லாஹ் கேள்வி எனக்கு கூட இதை சொல்லலாமா? இப்போ நம்ம விவாதம் பண்ணலாம். நாங்கள் அஞ்சு நேரம் தொழுறோம், நாங்கள் வணங்கல்ல, நாங்கள் பூஜை செய்யலை, ஆனால் பூஜைக்குரிய சாமான விற்கும், நாங்கள் அறக்குடி விற்கும், நாங்கள் கட்டலை, நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாட்டி எதுக்கு விற்கிற? நீ நீ விற்க போய்த்தானே ஒருத்தன் வாங்க வரான், நீ ஏன் விற்கிற? யுத்த நேரத்தில் எதிரிகளுக்கு வாழ்விப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். வாள் தான், கத்தி தான், கத்தி தான் யுத்த நேரம், நமக்கு எதிராக பயன்படுத்த போகிறான், விற்காத. சீனி ஹலால் தான், வாங்குறவன் சாராயங்காச்சவான்னு தெரிஞ்சால் விற்காத, ஹராம். அப்போ சீனி ஹலாலையே சாராயங்காய்ச்ச பொருணண்டா கொடுக்கக்கூடாதுண்டா? தாயத்து தகடு எனத்துக்கு, தாயத்து தகடு எனத்துக்கு எதுக்கு அந்த நூல் பண்ணுறான் கொடி கட்டுறதுக்கா? ஆடா அல்லாஹ் இணை வைக்கிறதுக்கு தாயத்து பூஜாரிக்கிட்ட போகிறான், நம்மளை மௌலவி சாப்பிட்டு போய் நூல் கட்ட போகிறான், விற்கக்கூடாது. அதில் ஒரு சிலர் பூஜைக்குரிய சாமான், நீங்கள் பூஜையோட பேரை வச்சுனாலே சாமான் லிஸ்ட்டு நாங்கள் தருவோம், நெய், தேன், குங்குமம், கஸ்தூரி, சங்கு, சாலிவை, இது சாமிக்கு படைக்கிறது, இதெல்லாத்தையும் விற்று பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு கொடுக்கணுமா? இதை விற்று நம்ம பொண்டாட்டி பிள்ளை சோறு கொடுக்கணுமா? சொர்க்கம் போகிறோம் இல்லையா நாம? ஹராத்தை திண்டு தான் இந்த உடம்பை வளர்க்கணுமா? அது விற்றா தான் இருக்கிற மற்ற சாமான் விற்கும் என்றால் நீங்கள் அல்லாஹ்வுல தவக்கல் வைக்கலை. நாம் ஈமான் கொண்ட 6 அம்சம், அல்லாஹ்வை கொண்டு ஆமந்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகர் வல் கத்ர் கைரிஹி வ ஷரிஹி மினல்லாஹி தஆலா, அல்லாவை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசுமார்களை கொண்டு, மறுமை கொண்டு, விதியை கொண்டு, விதியை கொண்டு நாம் ஈமான் கொண்டு இருக்கிறோமே, விதியை கொண்டு ஈமான் கொண்டிருக்கும். சூரா ஹூத் 6வது வசனம், வமா மின் தாப்பத்தின் ஃபில்லர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நாம் எடுத்திருக்கிறோம் என்கிறான். சூரத்தில் என்ன 59வது வசனம், ஒமா தஸ்குத்து மின் வர்கத்தின் இல்லா யலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். சூரா ஹதீத் 22வது வசனம், உங்களையும் இந்த வானம் பூமியையும் படைப்பதற்கு முன்னாலும் உங்களுக்குள் என்ன நடக்கும் என்கிறத இல்லா ஃபி கிதாபி மின் கபிலிய நபுரஹ நம்ம எழுதிட்டோம் என்கிறான். சூரா பக்ரா 216வது வாசனம், நீங்கள் வாசா தக்ரஹு ஷையன் வஹுவ கைரு லக்கும், நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க அது நல்லதாக இருக்கும், நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க அது கெட்டதாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வஅந்தும் லா தஅலமூன், அல்லாஹ்க்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாங்கிறான். அப்போ கல்லா கதிரை நம்பியிருக்கிறோம், இதை விற்றா தான் மற்றது யாவாரம் நடக்க வேண்டாம். நீ கல்லா கதிரை நம்பல், அல்லாஹ் உனக்கு எழுதின ரிசுக்கு நீ அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியானாலும் கிடைக்கும், எழுதாட்டி கிடைக்காது. உனக்கு எழுதப்படாதது கிடைக்காது, நீ அமெரிக்காவுக்கு போனாலும் கிடைக்காது. நீ சோமாலியாவில் பிச்சை எடுத்தாலும் உனக்கு எழுதப்பட்டது காலாடியை வந்து கிடக்கும். அல்லாவை நம்பணும், இதை விற்றா தான் வியாபாரம், இல்லை அதை விற்க மாட்டேன். எப்படி அல்லாவை நம்பினேன் நான், அல்லாவுக்கு மாறு செய்கிற அல்லாவுக்கு இணை வைக்கிற ஒரு சாமான நான் என்ற கையால் தூக்கி விற்று அதில் லாபம் கண்டு எந்த ஒன்றாட்டி பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்து நான் ரோட்டில் காரோடி ஜீப்போடி. சுபஹானல்லாஹ், நியாயம் நல்லா இருக்குமா இது? மறுமையில் நாம் தப்பலாமா? அல்லாக்கிட்ட இதுக்கு பதில் சொல்லலாமா? புரிஞ்சுக்கோங்க, இதில் பெருமை வேறு. அல்லாவுக்காக சில்லற கடை வச்சுக்கிறவங்க, தாயத்து தகடு, இசின் தகடு, அந்த இசின் தகடை கண்டுபிடிச்சதை ரேசருக்கு அடார் வைக்கத்தான், அதை கிரேச்சி காரம் வேண்டுவேன் நீ விடு, நமக்கு தேவையில்லை. இசும் எழுதுறதுக்கு தகடு, தாயத்து, குங்குமம், கஸ்தூரி, சங்கு, சாலில, இந்த கோயிலுக்கு விற்கிற என்ன அது வேறு, அதுக்கு விற்கிற நெய் வேறு, வேறு ரேட்டில் தேனு, இந்த பூஜாரியில் லிஸ்டண்டா அதுக்கு இப்படி சாமான், அந்த பூஜாரியில் லிஸ்டண்டா அதுக்கு இந்த சாமான், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. அத்தையாது பாடமானு தெரியல, அவருக்கு பூஜையில சாமான் எல்லாம் பாடமா, அத்தையாது பாடமானு தெரியல. இதை வேற ஃபேஸ்புக்கில் வேற விளம்பரம், ஹராம். அப்படி சாமான் அல்லாவுக்கு மாறு செய்த சாமான் விற்கிறவன் கடையில் எள்ளு கூட வேண்ட போகக்கூடாது. நாமளும் அதை நாம் புறக்கணிக்கணும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு மாறு செய்கிற இடத்துக்கு போகக்கூடாது, அல்லாஹ்க்கு மாறு செய்கிற பொருளை விற்கிறதுக்கில் துணை நிற்கக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். உழைப்பு ஹலாலாக இருக்கணும், இரத்தம் ஹலாலாக ஓடினால் சொர்க்கம் நுழையும், ஹராத்தில் வளர்ந்த மாமிசம் நரகத்துக்கு சொந்தமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.
4: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
5: கிழக்கிலகில் நவீன ஆடை வகைகளை வடிவமைத்து தருகின்றார்கள்
6: ஈஸ்டர்ன் டெய்லர்.
4: ஈஸ்டர்ன் டெய்லர் பிரதான வீதி மூதூர், தொலைபேசி இலக்கம் 0776008719. சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி என்
7: பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில் அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்தமருது.
4: தொடர்புகளுக்கு 0774906016. வானலையில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
6: www.muslimvanoli.com.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
8: இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய சொற்பொழிவின் தலைப்பாக பலஸ்தீன் ஓர் வரலாற்று பார்வை என்கிற ஒரு நல்ல தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அதுவும் பலஸ்தீனத்து முஸ்லிம்களின் மீது இஸ்ரேல் என்கிற அந்த கொடிய கேடுகட்ட மனிதர்கள் பயங்கரமான தாக்குதலை தொடுத்து அந்த மக்களின் மீது குண்டுகளை சரமாரியாக பொழிந்து அதிலும் சிறு பிள்ளைகள் அதிகமான முறையிலே தாக்குதலுக்குள்ளான ஒரு சூழ்நிலையில் இந்த வரலாற்று செய்தியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். பலஸ்தீனத்தினுடைய வரலாறில் நுழைவதற்கு முன்னால் அடிப்படையாக ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் அமெரிக்கா என்கிற கொடிய நாட்டினுடைய உதவியை கொண்டு இப்போது பலஸ்தீனத்தின் மீது மிக கடுமையாக அவ்வப்போது போர் செய்து வருவதை பத்திரிகைகளின் மூலமாகவும் மீடியாக்களின் மூலமாகவும் நாம் அறிந்து வருகிறோம். ஆனால் இந்த அமெரிக்கர்களால் பலஸ்தீன் மட்டும் தாக்கப்படுவதல்ல, உலகளாவிய அளவில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ எல்லா இடங்களிலுமே என்ன செய்கிறார்கள், அமெரிக்காக்காரர்கள் அநியாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஈராக், செசன்யா, எல்லா நாடுகளுமே, எந்தெந்த நாடுகளில் எல்லாம், ஆப்கானிஸ்தான், இப்படி பல நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்து அந்த நாடுகளை எல்லாம் துவம்சம் செய்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்து வருகிறது. ஆனால் இந்த மற்ற நாடுகளோடு இந்த அமெரிக்கா செய்கிற போருக்கும் பலஸ்தீன் என்கிற இந்த நாட்டிற்கு எதிராக இந்த யூதர்கள் மேற்கொள்ளுகிற போருக்கும் ஒரு வித்தியாசம் இருப்பதை முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன வித்தியாசம்? பலஸ்தீன் அல்லாத மற்ற முஸ்லிம் நாடுகளோடு இந்த அமெரிக்காக்காரர்கள் போர் செய்தால் அது முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்கிற தலையாய ஒரு நோக்கம் மட்டும்தான். ஆனால் இந்த பலஸ்தீன் பிரச்சனை இருக்கிறதே, இது அதையும் தாண்டி ஒரு கொள்கை சார்ந்த ஒரு போர், ஒரு கொள்கை சார்ந்த ஒரு போர். கொள்கை சார்ந்த ஒரு போர்னா என்ன? உதாரணமா, அமெரிக்காவின் மீது நமக்கு இருக்கிற ஆத்திரத்தின் காரணத்தினால் அமெரிக்காவினுடைய தயாரிப்புகளாக இருக்கக்கூடிய பெப்சி, கோகோ கோலா இது போன்ற பானங்கள் எல்லாம் உதாரணமாக நாம் தவிர்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதையும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். பன்றி இறைச்சி அதையும் பயன்படுத்த மாட்டோம். ஆனா ரெண்டுமே நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம்னா ஈக்குவலா இல்ல? பன்றி இறைச்சி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் குர்ஆன்ல மிக தெளிவாக ஹராம் என்று சொல்லி இருக்கிறான், அதனால அது கிட்டே போக மாட்டோம். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஹராம் என்று இல்லாவிட்டாலும் கூட இந்த அமெரிக்காரர்கள் மீது இருக்கின்ற ஆத்திரத்தின் காரணத்தினால் நம்ம ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறதுனால ஒரு 10-15 ரூபா லாபம் அவங்களுக்கு போகுது அப்படிங்கிற காரணத்துக்கு என்ன செய்யறோம், தடுக்கிறோம். அப்ப ரெண்டுமே நம்ம அவாய்ட் பண்றோம். ஆனா அவாய்ட் பண்றதுல என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்றுதான் பலஸ்தீன்கிற நாட்டை இங்க வைங்க, பலஸ்தீன் அல்லாத இந்த அமெரிக்காரர்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட எல்லா நாடுகளையும் இந்த பக்கம் வைங்க. இந்த நாடுகளோடு இவர்கள் போர் செய்வதற்கும் இந்த நாடோடு போர் செய்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னது இது? பலஸ்தீன் என்கிற நாட்டை இவர்கள் வேறறுத்து அந்த நாட்டை இஸ்ரேல் என்று ஆக்கி இவர்கள் வைத்திருப்பதற்கு காரணம் அது அவர்களுடைய அகீதா பிரச்சனை. அகீதா, அகீதான்னு சொல்றோமா இல்லையா? நமக்கு அகீதா இருக்குதா இல்லையா? என்ன அகீதா? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும், ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கென்று என்ன இருக்குது, ஒரு அகீதா, ஒரு கொள்கை இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த இஸ்ரேல் என்கிற நாட்டை அமைத்து பலஸ்தீன் என்கிற பூமியை சிதைத்து, எப்படி பலஸ்தீன் என்கிற இடத்தை சிதைத்து இஸ்ரேல் என்கிற நாட்டை அமைப்பது இந்த யூதர்களுடைய அகீதா. அந்த விஷயத்தை முஸ்லிம்கள் தெரிந்து கொண்டால்தான் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் மிகப்பெரிய விழிப்புணர்வோடு இருக்க முடியும். ஏ அப்படின்னா கியாமத்து நாளுடைய அடையாளமாக நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொன்னார்கள். கியாமத்து நாளுடைய பெரிய அடையாளங்களாக சொன்னார்கள். என்ன சொன்னாங்க பெரிய அடையாளங்களா? கிழக்கே உதிக்கிற சூரியன் எங்க உதிக்கும்? மேற்கே உதிக்கும். அதே போன்று வேற என்ன சொன்னாங்க பெரிய அடையாளமா? தஜ்ஜால். வேற ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவது. வேற முன்கர்ண
9: முன்கர் நிக்கிறா. யாஜூஜ் மாஜூஜ் வேற, அந்த ஒரு பெரிய பிராணி வருது வேற, மூன்று மிகப்பெரிய பூகம்பங்கள். இப்படி முக்கியமான சில 10 அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதுல முக்கியமான 2 அடையாளம் என்ன? தஜ்ஜால் வருவது, ஈசா நபி இறங்கி வருவது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தஜ்ஜால் வந்து இறங்கிலாம் வரமாட்டான். ஆல்ரெடி தஜ்ஜால் எங்க இருக்கிறான்? உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறான். அந்த கியாமத்து நாள் வரக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சிருவான்? வெளியே வந்துருவான், கரெக்டா? அது ஈசா நபி என்ன செய்வாங்க? வானத்திலிருந்து இறங்கி வருவாங்க. இந்த ஈசா நபிக்கும் தஜ்ஜாலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன தொடர்பு? இங்க வருகின்ற இந்த தஜ்ஜாலை யார் கொல்லுவா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லுவார்கள். இது நமது அக்கீதா, அப்படிதானா? இதே தஜ்ஜால் விஷயத்திலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும் விஷயத்திலும் யூதர்களுக்கு என்று ஒரு அக்கீதா இருக்கிறது, நஸ்ராணிகளுக்கு என்று ஒரு அக்கீதா இருக்கிறது. நஸ்ராணிகள் யாரு? யாரு? கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு என்று ஒரு அக்கீதா இருக்கிறது, யூதர்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. என்ன கொள்கை? இந்த தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் அவன் நமக்கு தான் ஃபித்னா, ஆனா நம் அல்லாத யூதர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால் யாரு? அவன் ஒரு பெரிய விஷயம். அவனுக்கு தஜ்ஜால் வந்து அவனுக்கு எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவது நமக்கு ஒரு நமக்கு நியாமத்தா நிஹமத்தா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறங்கி வருவது முஸ்லீம்களாகிய நம்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அருட்கொடையா ஆபத்தா? அருட்கொடை. தஜ்ஜால் வருவது ஆபத்து, ஆனால் அவர்களுக்கு தஜ்ஜால் வருவதுதான் அருட்கொடை. விளங்குச்சா? என்ன கொள்கை? அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கும் அதே போன்றுதான். அவர்களுக்கு ஈசா நபி வருவார், ஆனால் நபியாக அல்ல, தேவ குமாரனாக, தேவனாக, தேவனின் குமாரனாக யார் வருவார்? ஈசா நபி, ஜீசஸ் வருவார். யூதர்களை பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால் வருவான். அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அவர்களுடைய கொள்கைப்படி மலிக்குசலாம், ஆபத் பாண்டவன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் தெரியுமா? ஆபத் பாண்டவன், ஆபத்து நேரத்தில் உதவக்கூடியவன் தான் யாரு? ஆபத் பாண்டவன். இந்த யூதர்களை அவங்களுடைய அகிதாலே அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. தல்மூத் என்கிற அவர்களுடைய வேதத்தை படிச்சு பார்த்தா தெரியும். அதுல யூதர்கள் கடுமையான அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள். அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்ட யூதர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு பிறவி இந்த பூமியில் வரும். அந்த பிறவி தான் யாரு? தஜ்ஜால். அப்ப தஜ்ஜால் நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரு? ஆபத்து. அவங்களை பொறுத்த வரைக்கும் அருட்கொடை. இந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சுட்டு என்ன செய்யணும்? இந்த வரலாற்றை பார்க்கணும். முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 17 அத்தியாயம் 3 வசனத்தில் மிக அழகாக ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார். இஸ்ரா மியராஜ் என்கிற விஷயத்தை படிக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை நாம் படிக்காமல் இருக்க மாட்டோம். ஏன்னா திருக்குறான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ரா மியராஜ் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விண்ணுலக பயணத்தை பற்றி பேசுகிற ஒரே குர்ஆன் வசனம் இதுதான். எது? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் மிக தூய்மையானவன். ஏ அவன்தான் அஸ்ராபி அபிதிஹி, அவனுடைய அடியாரை லைலன் இரவோடு இரவாக அழைத்து சென்றான். இந்த டைம்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் விஞ்ஞானம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காலத்தில், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காரணத்தில், எங்கோ இருக்கின்ற பைத்துல் முக்கத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சான்? நைட்டோட நைட்டா கூட்டு போனான். புராக் என்கிற ஒரு வாகனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து என்ன செய்தான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்களை அனுப்பி எங்கிருந்து எங்க கூட்டு போனா? முதல்ல காபத்துல்லா மக்காவில் இருந்து பைத்துல் முக்கத்தஸ் இருக்கிற அந்த பலஸ்தீன் நகரத்திற்கு அல்லாஹ் அழைத்து சென்றான். இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. இதுக்கு அடுத்து வர்ற வசனத்தை தான் நல்லா கவனிக்கிறோம். அல்லதி, எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் அழைத்து சென்றானோ அது பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றிலும் நாம் அபிவிருத்தியை ஏற்படுத்தியிருக்கிறோம். எதுக்காக இந்த பலஸ்தீன் பகுதிக்கு இவ்வளவு நாளாக சண்டை வந்திருக்குன்னா, திருக்குறானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்கிறான், அல்லதி பாரக்னா ஹவுலஹு. அந்த மஸ்ஜித் அக்ஸா என்பது அந்த பள்ளியின் பெயர். அந்த மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி இருக்கிற இடத்திற்கு பெயர் குதுஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் இப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தணும். அப்படின்னா என்ன? உதாரணமா ஹரம், ஹரம்ங்கிறோம். ஹரம்னா என்னது? ஹரம்னா காபா இருக்கு இல்லையா? காபா என்பது அந்த மஸ்ஜித், மஸ்ஜிதுல்லாஹில் ஹராம். அந்த இடத்தை எந்த காபாவை சுற்றி நம்ம தவா பண்ணுவோமோ, ஹஜ்ஜுமராக போகும்போது அது காபா. அந்த காபாவை சுற்றி இருக்கிற இடத்திற்கு பேர் ஹரம். அதே போன்றுதான் மஸ்ஜித் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளிக்கு பேர் அக்ஸா, அந்த பள்ளியை சுற்றி இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? குதுஸ், பரிசுத்த இடம். அந்த குதுஸ் தாங்கி இருக்கின்ற அந்த நகரத்திற்கு பேர் தான் பலஸ்தீன். எப்படி பலஸ்தீன்ங்கிறது அந்த கண்ட்ரியோட நேமு, குதுஸ்ங்கிறது அந்த பள்ளி அமைந்திருக்கிற பகுதியின் பெயர், அக்சா என்பது அந்த பள்ளியின் பெயர். அப்போ இந்த மஸ்ஜித் அக்சா, குதுஸ், பலஸ்தீன் அப்படிங்கிற எந்த வார்த்தையை சொன்னாலும் நம்ம இந்த வகையில் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், மஸ்ஜித் அக்சா அமைந்திருக்கிற அந்த பகுதியில் நாம் பரக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். பரக்கத்துங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இந்த மஸ்ஜித் அக்சாவை சுற்றி ஒரு வளம் இருக்கின்ற காரணத்தினால் தான், ஒரு அருள் இருக்கின்ற காரணத்தினால் தான் அந்த பலஸ்தீனியவர்கள் விடாமல் இதுவரைக்கும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பரக்கத் என்கிற வார்த்தையை கூறிய அர்த்தத்தை முஸ்லிம்களாகிய நம்ம புரிஞ்சிருக்கிறோமோ இல்லையோ, யார் புரிஞ்சிருக்கிறா? அவன் தெளிவாகவே புரிந்திருக்கிறான். அதனால தான் விட மாட்டேன்றான். பலஸ்தீனை விட மிகப்பெரிய நாட்டை தருவதற்கு அமெரிக்காவுக்கு முடியாதா? அமெரிக்கா தானே உலகத்திலே பெரிய வல்லரசு என்று தென்னிக்கொண்டு உலகத்தில் எந்த நாட்டில் சண்டை வந்தாலும் அவன் என்றாவாம இருக்காது. அப்ப அப்படியாப்பட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவால் வேறொரு பகுதியை கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். ஆனா ஏன் இவன் வந்து இந்த இடத்திலே நிக்கிறான்? பாரக்னா ஹவுலஹு. அது எப்படிப்பட்ட இடம் அது? அது இறைவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற இடம். உதாரணமா ரியல் எஸ்டேட் பண்றவங்க நல்லா தெரியும், நல்லா விளம்பரம் பண்ணுவாங்க. என்ன விளம்பரம்? இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல எப்படி இருக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல எப்படி இருக்கு, ஐடி வராத ஐடி கம்பெனி அல்லது எப்போ வரப்போற ஐடி கம்பெனி அது வந்து இங்க வரப்போதெல்லாம் என்ன செய்வாங்க, கமர்ஷியல் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் கொடுக்கிறான் விளம்பரம் எதுக்கு? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எதற்காக இந்த பலஸ்தீன் என்கிற விஷயத்தில் இவ்வளவு பிடிவாதத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் விளக்குகிறான். அது எப்படியாப்பட்ட இடம்னு, அல்லதி பாரக்னா ஹவுலஹு, நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், அதை சுற்றிலும் பரக்கத் செய்திருக்கிறோம். அப்ப அந்த பள்ளியை சுற்றி இருக்கிற என் திசையிலும் என்ன இருக்குது? அருளும் வளமும் இருக்கிறது. பஞ்சம் பார்க்க பஞ்சம் வராத இடம் அது. இன்னும் சொல்ல போனால் பரக்கத் என்கிறதற்குண்டான அர்த்தம், அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த இடத்தில் தான் அதிகமான அன்பியாக்களை நபிமார்களை அனுப்பியிருக்கிறான், அதிகமான ரசூல்மார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கிறான். வேதங்கள் அருளப்பட்டிருக்கிற இடம், தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிற இடம், இப்படி வேதங்கள் அருளப்பட்டிருக்கிற இடம், தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிற இடம். அப்போ இப்படி ஒரு மாட்சிமை பொருந்திய, ஒரு மகத்துவம் பொருந்திய, இறைவனால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு இடம் தான் இந்த பலஸ்தீன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லி நுரியஹுமின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அந்த நபிக்கு காட்டுவதற்காக வேண்டி இப்படியாப்பட்ட ஒரு பிரயாணத்தை நாம் மேற்கொள்ள வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த அந்த இஸ்லாம் மியராஜ் பயணத்தை பற்றி மிக அழகாக நமக்கு சொல்லி தருகிறான் சகோதரர்களே. இப்போ இன்னும் அந்த மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் சாதாரண இடம் அல்ல, காபத்துல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிபிலாவாக ஆக்கப்படுவதற்கு முன்பு வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நோக்கி தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க? அந்த மஸ்ஜித் அக்ஸா எந்த குதுசில் இருக்கிறதோ, எந்த பலஸ்தீனத்தில் இருக்கிறதோ அந்த பள்ளியை நோக்கித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலாவாக தொழுது வந்தார்கள். ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு அனுப்பப்பட்டிருக்கிற எல்லா நபிமார்களும் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு கிபிலாவாக எது இருந்தது? மஸ்ஜித் அக்ஸா இருந்தது. கிபிலா என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு முஸ்லிமுக்குரிய அடையாளம் கிபிலா. கிபிலாவை ஒருவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். ஏன்னா கிபிலா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஷரியத்திற்கு முன்பே.
10: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
11: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: முழுக்க முழுக்க யார் விரும்புறா? என்னுடைய தூதர் விரும்புறார். கது நரா தகல்லுப வஜிஹிக்கு அல்லாஹ் மீளாத சொல்றான், நபியே உங்களுடைய முகம் திரும்ப திரும்ப வானத்தை நோக்கி அன்னாறுவதை நான் பார்க்கிறேன். அதனால தான் நான் என்ன செஞ்சேன், கிபிலாவை மாத்தினேன். நீங்கள் விரும்புகிற கிபிலா கிபிலத்தன் தருதாக, நீங்கள் பொருந்தி கொள்ளுகிற கிபிலாவாக இந்த காபத்துல்லாவை மாற்றினேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வரை உள்ள எல்லா நபிமார்களாலும் கிபிலாவாக அறியப்பட்ட இடம் தான் என்னது, மஸ்ஜிதுல் அக்ஸா. ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் என்னாச்சு, மக்கா மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு போவர்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிலாவாக மாற்றப்பட்ட செய்தியை பார்த்துவிட்டு ஒரு சஹாபி போய் மக்களுக்கு சொல்றாங்க. உடனே அந்த மஸ்ஜிதுல் கிபிலத்தேன் என்று இன்றைக்கு அறியப்படக்கூடிய இடம், மஸ்ஜிதுல் கிபிலத்தேன் என்ன என்னது, இரண்டு கிபிலாவின் மஸ்ஜித். ஏன் ஒரு பள்ளியில தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, கிபிலா மாற்றப்பட்ட செய்தி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற நியூஸ் வருது. அந்த தொழுதுகிட்டு இருக்கிற ஸ்பாட்ல என்ன செய்யறாங்க, சல்லுன்னு என்ன செய்யறாங்க, அப்படியே தங்களுடைய திசையை மாற்றிக் கொள்கிறார்கள். அதனால் அந்த மஸ்ஜிதுக்கு பேர் என்னது, மஸ்ஜிதுல் கிபிலத்தைன், இரண்டு கிபிலாவின் மஸ்ஜித். ஆனால் இந்த மஸ்ஜிதுல் கிபிலத்தைனுக்கு தரப்படக்கூடிய முக்கியத்துவம் கூட மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இன்றைக்கு தரப்படுவதில்லை. அது ஒரு புனித இடமாவே இன்றைக்கு முஸ்லிம்கள் நினைப்பதில்லை. பலஸ்தீன் என்று சொன்னாலே அது ஏதோ பலஸ்தீன் நாட்டு மக்களுடைய பிரச்சனை. எப்படி ஆயிடுச்சு, காஷ்மீர் இந்தியாவின் பிரச்சனை அல்லது பாகிஸ்தானுடைய பிரச்சனை, அதே மாதிரி பலஸ்தீன் என்ன ஆயிடுச்சது, பலஸ்தீன் நாட்டு மக்களுடைய பிரச்சனை, ஈராக் ஈராக்குக்காரங்களுடைய பிரச்சனை. ஈராக்கில் உள்ள எண்ணெய்க்காக வேண்டி சதாம் ஹுசேனையே கொண்டு ஈராக்க பிடிச்ச அமெரிக்கா, ஈராக்க பத்தி பேசும்போது முஸ்லீம்கள் என்ன செஞ்சிடறோம், அது ஈராக் நாட்டு பிரச்சனை. அதே போன்று பலஸ்தீன் என்று வந்து விட்டால் அது பலஸ்தீனத்து மக்கள் பிரச்சனை என்றுதான் முஸ்லீம்களை இன்றைக்கு யூதர்கள் பார்க்க வைத்து விட்டார்களே தவிர, இது ஒரு முஸ்லீம்களின் அகீதா ரீதியான பிரச்சனை என்பதை இன்றைக்கு முஸ்லீம்களாகிய நாம் இன்றைக்கு ஒரு மறந்தே விட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனா இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பத்தி நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே சுமார் 300 ஆண்டு காலத்தில் இருந்து, எத்தனை வருஷம், 300 வருஷமாவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே சுமார் 300 ஆண்டு காலமாக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கிறிஸ்தவர்களிடத்தில் தான் இருந்தது. ரோமர்கள் என்று அறியப்பட்ட அந்த கிறிஸ்தவ ரோமானியர்களிடத்தில் தான் இது இருந்தது, மஸ்ஜித் அக்ஸா. என்ன இந்த மஸ்ஜித் அக்ஸா பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று மூன்று பேருக்கு மத்தியில் அது என்னது, அது வந்து மூன்று பேருக்கு மத்தியில் சுழன்று கொண்டிருக்கிறது. ஏன், இவனுக்கும் அது புனிதம், நமக்கும் அது புனிதம், நஸ்ரானிக்கும் அது புனிதம். யாருக்கு பவர் இருக்கோ யாருக்கு சக்தி இருக்கோ அவங்க நினைச்சிக்கலாத. ஏன், மூசா அலை இஸ்லாம் அவர்களும் அங்கே சம்பந்தப்படுகிறார்கள், ஈசா அலை இஸ்லாம் அவர்களும் அங்கே சம்பந்தப்படுகிறார்கள். ஈசா அலை இஸ்லாம் பிறந்த இடம் எது, ஜெருசலம் சொல்லுவாங்களா இல்லையா, ஜெருசலம் எது, பலஸ்தீன். அப்ப அதனால் கிறிஸ்தவர்களும் இது எங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறாங்க, யூதர்களும் இது எங்களுக்கு தான் சொந்தம் கிராங்க, முஸ்லிம்களாகிய நாம் நமக்கு தான் அது சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன், ஈசா நபி இருந்தாலும் மூசா நபி இருந்தாலும் யாருக்கு சொந்தம், யாருக்குங்க சொந்தம், நமக்கு தான் சொந்தம். அவன் சும்மா ஈசாவை கடவுளாக்கி விட்டான், இவர்கள் மூசாவை தூதர் என்று சொல்லி கேவலப்படுத்தினார்களே தவிர, உண்மையாலுமே ஈசாவும் மூசாவும் யாருக்கு சொந்தம், அல்லாஹ்வுக்கு சொந்தம். அட, அல்லாஹ்வுக்குரிய அடியார்கள் நாங்க, அப்ப எங்களுக்கு தான் எல்லாம் சொந்தம், உண்மைதான். உலகத்தின் மிகப்பெரிய மதங்களாக இருக்கிற மூன்று மதங்களுமே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது, இதை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று. அப்ப அதனாலதான் வரலாறு நீங்க கொஞ்சம் ஆய்வு செஞ்சீங்கன்னா தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு சுமார் 300 வருடங்களுக்கு முன்னாடியே ரோமர்களிடத்தில் கிறிஸ்தவர்களிடத்தில் இந்த மஸ்ஜித் அக்ஸா அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கனவு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கனவு, பெருமானார் ஸல்லல்லாஹு ஆசை, இந்த மஸ்ஜித் அக்ஸா முஸ்லிம்களிடத்தில் எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி பேசவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் அக்ஸா என்கிற விஷயத்தையே இந்த சமுதாயத்திற்கு எப்ப சொன்னாங்க, இஸ்ரா மிஅராஜுக்கு போகும்போது தான் சொன்னாங்க. அதனால் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் முஸ்லிம்களுக்கு என்ன தெரியாது, மஸ்ஜித் அக்ஸா தெரியாது. அந்த பக்கமாக பலஸ்தீன் பக்கமாக அந்த பகுதியாக வியாபாரம் செல்பவர்களுக்கு தான் அந்த நாட்டை பற்றியும் அந்த இடத்தை பற்றியும் தெரியுமே தவிர, முஸ்லிம்களுக்கு இந்த இடத்தோடு ஒரு புனிதம் இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணல, மிக அதிகமாக சொல்லவே இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிபிலாவை குறித்து சொன்னதில் இருந்தும், அந்த பள்ளியில் தொழுதால் எத்தனை நன்மை சொன்னாங்க, 500 நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. காபத்துள்ளால போய் ஒரு ரக்காத்து தொழுதான் 100,000 நன்மை. மஸ்ஜித் நபவியில் போய் ஒரு ரக்காத்து தொழுதான் 1,000 மடங்கு நன்மை. ஆனால் புனித இல்லமாக இருக்கிற மஸ்ஜித் அக்ஸா, பலஸ்தீனத்தில் இருக்கிற மஸ்ஜித் அக்ஸாவில் போய் தொழுதால் ஒரு தொழுகைக்கு எத்தனை நன்மை? 500 நன்மை. அப்ப இந்த 500 நன்மை இழந்த மக்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்காத்திற்கு அங்க போய் தொழுதீங்கன்னா 500 மடங்கு நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதிலிருந்தே சஹாபாக்களுடைய ஒரு தாகம், எப்படியாவது இந்த மஸ்ஜித் அக்ஸாவை செய்யணும், மீண்டும் நம்மிடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும், மீண்டும் முஸ்லிம்களிடத்தில் அதை சேர்க்க வேண்டும் என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை நனவாக்க வேண்டும் என்கிற துடிப்போடு தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபை, ஹிஜ்ரி 15 ஆண்டு ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜித் அக்ஸா மீட்டப்படுகிறது. எப்படி மீட்டப்பட்டுச்சு? உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஹலீஃபாவாக ஆனதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவருடைய காலத்திலேயே உள்கட்டமைப்பை சரி செய்து விட்டு, உள்கட்டமைப்புனா என்னது, மதீனாவில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா விஷயத்தையும் சரி கட்டிட்டு, யூதர்களை எல்லாம் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தக்கூடிய பணியில் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு முழுமையாக ஈடுபடுகிறார். அதனுடைய விளைவாக என்ன செய்கிறார்கள், படைகளை நியமித்து, சரியா என்று அரபியில் சொல்வார்கள், படைகளை நியமித்து உமர் இப்னு கத்தாப் பல இடங்களுக்கு அனுப்புகிறார்கள். அதே போன்றுதான் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் என்கிற நபித்தோழரின் தலைமையில் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு நேரடியாக ரோமர்களை சந்திப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் திட்டம் போட்டு கொடுத்த எந்த படையும் தோற்கவே இல்லை. அப்படியே ஒரு சின்ன சின்ன பின்னடைவுகள் வந்தாலும் இறுதி வெற்றி இஸ்லாமியர்களுக்கே என்கிற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான வெற்றியை கொடுத்தான். அதே போன்றுதான் அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு படைகளை திரட்டி கொண்டு அதனால் வரைக்கும் மிகப்பெரிய வல்லரசாக தன்னை காட்டிக் கொண்டிருந்த ரோமர்களை ஒரே அட்டம்ப்டில் அடக்கிறாங்க. அன்னைக்கு பெரிய வல்லரசா என்ன இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி அமெரிக்கா ரஷ்யா ஒரு காலத்தில் இருந்துச்சு, இன்னைக்கு அமெரிக்கா தான் ஓரளவுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். ஒன்றும் கிடையாது, அமெரிக்கா உள்ள விஷயங்களை பத்தி நம்ம ஆய்வு பண்ணோம்னா குப்ப. ஆனால் ஒரு வல்லரசாக இன்றைக்கு அமெரிக்கா தன்னை காட்டிக் கொள்வதை போல, கொஞ்ச நாளுக்கு முன்னால் அல்லது கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரண்டு வல்லரசுகளாக தம்மை காட்டிக் கொண்டதை போல, அந்த காலத்தில் இருவரும் வல்லரசுகளாக பல நூற்றாண்டுகளை கடந்த நாடுகள் எதுன்னு சொன்னா, ஒன்று ரோமாபுரி, இன்னொன்று பாரசீகம். ஒரு பக்கம் தங்கம்னா இன்னொரு பக்கம் வெள்ளி. அந்த அடிப்படையில் இருந்த இந்த ரோமர்களை உமர் இப்னு கத்தாப் அவர் கூட படைக்கு தலைமை தாங்கி போல, ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் அனுப்பல, எல்லா இடத்துக்கு அனுப்புற மாதிரி சரியா அபு உபைதுல் ஜர்ரா என்கிற அந்த நபித்தோழரின் தலைமையில் அனுப்பி வைக்கிறார்கள். போறாங்க, இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இவங்களை பத்தி கேள்விப்பட்ட உடனே அங்க இருக்கிற எல்லா ரோமர்களும், ரோமத்தின் அந்த ரோமாபுரி மன்னர்களும் உடனே உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனா என்ன நிபந்தனை போடுறாங்க, டைரக்டா உமர் அலிலானு வரட்டும், நாங்க என்ன செஞ்சோம், இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய சாவியை கொடுத்துறோம். நமக்கு நல்லா தெரியும் உமர் அலில அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தான் எல்லாருக்கும் என்ன போடுவாங்க, கண்டிஷன் போடுவாங்க. அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, யாரும் கண்டிஷன் போட முடியாது. அவர் என்ன நிபந்தனையை போடுகிறாரோ அந்த நிபந்தனை தான் பிறரை ஏற்க வேண்டும். ஆனால் இந்த மஸ்ஜித் அக்ஸா இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக, புனித இல்லம் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவை நினைவாக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக, நமக்கு எல்லாம் தெரியும் அஹ்சாப் போரை பத்தி படிக்கும் போது தெரியும், அஹ்சாப் யுத்தத்தில் அகழியை தோண்டும் போது, அந்த பெரிய பள்ளத்தை தோண்டும் போது சஹாபாக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க தோண்ட முடியாம. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோட தோழர்களா ஆயுதத்தை எடுத்து ஓங்கி அடிப்பார்கள். அடிக்கிற இடத்தில் பாறைகள் இருக்கும். எப்படி இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய உபகரணங்களை வைத்துத்தான் என்ன செய்யறாங்க, ரோட்டை தோண்டுகிறார்கள். ஆனால் அன்னைக்கு சும்மா சுத்தில் போன்ற கடப்பாறை போன்ற ஆயுதங்களை வைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோட சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்ப ஓங்கி அடிக்கும் போது ஒரு பாறை வருகிறது. அந்த பாறையை அடிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ற மாதிரி, ஒரு ஆர்வம் ஊட்டுற மாதிரி என்ன செஞ்சாங்க, தங்கமும் வெள்ளியையும் என்னுடைய உம்மத் என்ன செய்யும், வெற்றி கொள்ளும். தங்கமும் வெள்ளினா என்ன அர்த்தம், ரோமாபுரியையும் பாரசீகத்தையும் என்னுடைய உம்மத் வெற்றி கொள்ளும்னு அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, ஒரு செய்த முன்னறிவிப்பு உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்துல பளிச்சுது. அப்ப என்ன செஞ்சாங்க, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு இந்த வேண்டுகோளை ஏற்று நேரடியாக அங்கே சென்று அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு சமாதானத்தை போதித்து, அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை கொடுத்து, மஸ்ஜித் அக்ஸாவை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் பெருமான் அபூபக்கர் செய்தார் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு செவ்வனே கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்போ கிட்டத்தட்ட 300 கேப்புக்கு அப்புறம் யாருகிட்ட வந்துச்சு, நம்ம கிட்ட வந்துச்சு. அன்றிலிருந்து சுபஹான் அல்லாஹில் அதீம் முஸ்லிம்கள் தான் அதை பராமரித்தார்கள், முஸ்லிம்கள் தான் பராமரித்தார்கள். 500 ஒரு ரக்காத்து தொழுதால் 500 மடங்கு நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த சவாபுகள் எல்லாம் சரமாரியாக வரக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்படியே இருந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இடத்திலே போகிறது, கிறிஸ்தவர்களிடத்திலே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன் ஏற்படுது என்றால், மில்லியன் கணக்கில் அவர்கள் மக்களை கொண்டு சென்று சுமார் 60,000 முஸ்லீம்களை கொன்று குவித்து, எத்தனை பேரை கொன்றுட்டு, சுமார் 60,000 முஸ்லீம்களை கொன்று குவித்து, ஆயிரக்கணக்கான மக்களை அவர்கள் அழைத்து சென்று அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கிற பலஸ்தீனத்தை மீண்டும் தங்களிடத்தில் அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அகப்பட்டு என்ன செய்யறாங்க, அங்கே சிலுவையை நாட்டுகிறார்கள். அங்கே இஸ்லாமிய சின்னங்களாக புனிதங்களாக என்னென்னலாம் இருந்ததோ எல்லாவற்றையும் அங்கே என்ன செய்கிறார்கள், தகர்த்தெறிகிறார்கள். தகர்த்தெறிந்து விட்டு அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றோமா இல்லையா, அவங்கள கடவுள்னு சொல்ற குரூப் இருக்குது, மரியம் அலைஹிஸ்ஸலாத்த கடவுள்னு சொல்ற குரூப் இருக்கு. ஆக மொத்தம் அவங்க யாரு, மூ ஒரு கடவுளே போற்றின்னு தான் சொல்லுவான். அவங்களுடைய ஜபத்தை நம்ம கவனிச்சோம்னா தெரியும் என்ன சொல்வார்கள், மூ ஒரு கடவுளே போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முக்கடவுள் கொள்கையை அங்கே அவர்கள் பறைசாற்றி விட்டு அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவை தன்னிடத்தை என்ன செய்கிறார்கள், மீட்டிக் கொள்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் போது சுமார் 1999 ஹிஜ்ரி வருடில், ஹிஜ்ரி வருடத்தில் 492 ஆரம்பித்து ஹிஜ்ரி 581 ஆண்டு வரை அது நஸ்ரானிகளிடத்திலேயே இருக்கிறது சகோதரர்கள். அது வரைக்கும் முஸ்லிம்

இடத்தில் ஒண்ணுமே செய்ய முடியும். ஏன் முஸ்லிம்கள் கிட்ட இருந்து போச்சு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிலாபத்தை குறித்து நமக்கு சொன்னார்கள். கிலாபத்ங்கிறது எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 40 வருஷம். அப்ப கிலாபத்து சஹாபா முடிஞ்சதுக்கு அப்புறம் உமையாக்களுடைய ஆட்சி வந்தது. உமையாக்களுடைய ஆட்சி முடிஞ்சதற்கு பிறகு அதே போன்று தொடர்ந்து ஃபாத்திமியாக்கள், உஸ்மானியர்கள் என்றெல்லாம் என்னாச்சு? அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை தொடர்ந்து முறையான கிலாபத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த அந்த கிலாபத் முற்றிலுமாக அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு மன்னராட்சி முறை இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய உணர்வு சமுதாயத்திலிருந்து அகற்றப்பட்டுச்சு. அப்போ டோட்டலா கிலாபத்துங்கிறதே இல்லாம ஆக்கி முஸ்லிம்கள்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இவர்கள் மில்லியன் கணக்கில் மக்களை திரட்டி கொண்டு போய் 60,000 முஸ்லிம்களை கொன்று விட்டு மீண்டும் மஸ்ஜித் அக்ஸாவை எடுத்தாங்க. இங்க நீங்க நல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மஸ்ஜித் அக்ஸாவை அப்போது அவர்கள் கைப்பற்றிய போது முறையான இஸ்லாமிய தலைமை அல்ல. சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த கிலாபத்தை போன்ற ஒரு வலுவான அமைப்பு இல்லை. அந்த வலுவான அமைப்பு இல்லாத நேரத்திலும் கூட 60,000 முஸ்லிம்கள் அந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்காக தங்களுடைய உயிரை விட்டிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு மிகப்பெரிய புனிதமாக அன்றைக்கு கூட முஸ்லிம்களிடத்தில் கருதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரியணும். எப்படி சஹாபாக்களை போல ஒரு வலுவான கிலாபத் இல்லாத நேரத்திலும் கூட இந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்காக எத்தனை பேர் உயிரை விட்டாங்க? 60,000 முஸ்லிம்கள் உயிரை விட்டார்கள். அப்படி உயிரை விட்டுத்தான் இந்த மஸ்ஜித் அக்ஸாவை அவர்கள் கைவிட்டார்கள். இப்படி அவர்களிடத்தில் இருந்த நேரத்தில் தான் துருக்கியை தலைமையாக கொண்ட அந்த துருக்கியர்களுடைய கிலாபத் அப்போதுதான் அறிமுகமாகிறது. அறிமுகமாய் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல சுமார் 90 ஆண்டு காலம் சகோதரர்களே முஸ்லிம்களிடத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை. நம்முடைய சொந்த வீடு, நம்முடைய தந்தைமார்கள், நம்முடைய பாட்டன் பூட்டன்மார்கள் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டை அந்நியன் ஒருவன் அபகரித்தால் எவ்வளவு வருத்தமும் சங்கடமும் கைசேதமும் நமக்கு இருக்குமோ அதை விட பெரிய வருத்தம் அவர்களிடத்தில் இருந்துச்சு. இஸ்லாமிய வரலாறு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த 90 ஆண்டுகளில் எந்த விதமான ஒரு விசேஷமும் அவர்களிடத்தில் நடந்திருக்காது. எந்த விதமான புதிய திட்டங்களும் அவர்களிடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காது. புதிய திட்டங்கள்னா என்ன? நம்ம கிலாபத்தை வரலாறு கொஞ்சம் பார்த்தா தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் என்ன நடந்துச்சு? உமர் ரலியல்லாஹு காலத்தில் நடந்துச்சு. உதாரணமா அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் ஜம்முல் குரான், குரான் என்ன செய்யப்பட்டுச்சு? ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. அது ஒரு மிகப்பெரிய புதிய திட்டம். அதே போன்று உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவாக்கப்பட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்ட குரான் பிரதிகள் எடுக்கப்பட்டு பல மாகாணங்களுக்கு தரப்பட்டுச்சு. இதெல்லாம் அவர்கள் புதிய புதிய திட்டங்களாக அறிமுகப்படுத்தினார்கள். ஆனா மஸ்ஜித் அக்ஸா முஸ்லிம்களிடமிருந்து கைவிடப்பட்ட அந்த 90 ஆண்டுகள் இந்த முஸ்லிம்களிடத்தில் எந்த விசேஷங்களோ எந்த ஒரு பெரிய திட்டங்களோ எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க எதை பத்தி தான் அவங்க சிந்திச்சாங்க? மஸ்ஜித் அக்ஸாவை எப்படி திரும்ப மீட்டுறது? இதே சிந்தனை தான் அங்கிருக்கிற தலைவர்களுக்கு. இதே சிந்தனை அந்த தலைவர் குடும்பங்களுக்கு, இதே சிந்தனை அங்கிருக்கிற சுல்தான்களுக்கு, இதே சிந்தனை அங்கிருக்கிற ராணுவத்திற்கு, இதே சிந்தனை மஸ்ஜித் அக்ஸாவை எப்படியாவது மீட்ட வேண்டும், மீட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். எப்ப பார்த்தாலும் இதை பத்தியே தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதற்காக வேண்டி பல போர்க்களங்களை நடத்தி பார்த்தார்கள், பலவிதமான படைகளை அனுப்பி பார்த்தவர்கள். ஆனால் மில்லியன் கணக்கில் போர் வீரர்களை வைத்துக் கொண்டு ஒரு வலுவான கிறிஸ்தவ ராணுவம் அங்கே இருந்த காரணத்தினால் இந்த மஸ்ஜித் அக்ஸாவை சுமார் 90 ஆண்டு காலம் முஸ்லிம்களால் மீட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய பலகீனமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. அந்த நேரத்தில் தான் ஒரு நட்சத்திரத்தை போன்று யார் உதிக்கிறார்? சலாஹுத்தீன் அய்யூபி. யார் இவர்? நல்லா தெரியும், சலாஹுத்தீன் அய்யூபுடைய வரலாறு படிச்சு பாருங்க. மன்னர் பரம்பரையில் வராதவர். இவர் எந்த பரம்பரையில் வரல? அது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன், மன்னர் பரம்பரையாக ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த ஒரு மில்கியத், அந்த அரசாங்கமே அப்பதான் சேஞ்ச் ஆகும். ஏ சலாஹுத்தீன் அய்யூபுடைய வாப்பா பொறுத்த வரைக்கும் அவர் இந்த துருக்கிய கிலாபத்தின் ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தின் தலைமை ராணுவ தளபதி. துருக்கிய கிலாபத்துங்கிறது ரொம்ப பெருசு. அன்னைக்கு வந்து இஸ்லாமிய தலைநகரமாக எது இருந்துச்சு? துருக்கி இருந்ததுனால ரசூல் சலாஹ் காலத்திலிருந்து மதீனா இருந்துச்சு. ரசூல்லா காலத்திலிருந்து எது இருந்தது? மதீனா இருந்துச்சு. அப்படியெல்லாம் ஓடிச்சு ரொம்ப நாள். அப்புறம் துருக்கிய அந்த கிலாபத் வரும்போதுதான் துருக்கியை தலைநகரமாக வைத்து இஸ்லாமிய கிலாபத் அறியப்பட்டது. சுல்தான்கள் என்கிறவர்கள் எல்லாம் அறியப்பட்டார்கள். அமீருல் முஃமினீன், கலீஃபத்துல் முஸ்லிமீன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் மாறி அன்னைக்கு என்ன இருந்துச்சு நிலுவையில? சுல்தான். சுல்தான் சொன்னா தலைவர்ங்கிற அர்த்தம் தான். அப்போ இந்த சுல்தான்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் மன்னர் பரம்பரையில் வராத சலாஹுத்தீன் அய்யூபி அன்றைக்கு அமீராக வருகிறார், தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். என்ன காரணம்? இந்த சுல்தான் அய்யூபி, சலாஹுத்தீன் அய்யூபி அவங்களுடைய வாப்பா யாரு? துருக்கிய கிலாபத்தின் ஒரு பகுதியின் தலைமை ராணுவ தளபதி. அவருக்கு வந்து இந்த மன்னரும் மன்னர் வீட்டில் உள்ளவர்களும் தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய தலைமை தளபதியும் இந்த பலஸ்தீனை பற்றிய, மஸ்ஜித் அக்ஸாவை பற்றிய திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருப்பதனால் சலாஹுத்தீன் அய்யூபி எப்படியாவது இதை மீட்க வேண்டும் என்கிற விஷயத்தில் தன்னைத்தானே உருவாக்குகிறார்.
பல பயிற்சிகளை எடுக்கிறார், மக்களை திரட்டுகிறார், இளைஞர்களிடத்தில் வேகத்தை ஊட்டுகிறார். அதுவரைக்கும் இளைஞர்கள் இருந்தாங்க, அதுவரைக்கும் தலைவர்கள் இருந்தாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, மஸ்ஜித் அல்அக்ஸாவை பற்றிய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் புரிய வேண்டும் என்பதால் சின்ன பசங்களை கூட ஒரு விடல. எல்லாத்திற்கும் இந்த மஸ்ஜித் அல்அக்ஸாவை பற்றிய ஒரு உணர்வை உயிரோட்டத்தோடு ஊட்டக்கூடியதை பார்த்ததற்கு பிறகு அந்த மன்னர் கரெக்டா இறக்கிறார். இறந்த உடனேயே அவருடைய மகன் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அந்த மகனை தலைவராக ஏற்காமல் அந்த சமுதாயம் சலாஹுதீன் அய்யூபியை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே சுப்ஹானல்லாஹில் அதீம், சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் என்ன செய்கிறார், வியூகம் அமைத்து போராளிகளை திரட்டி போர் பயிற்சி தந்து மஸ்ஜித் அக்ஸா பலஸ்தீனுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு போதித்து அவர் மிகப்பெரிய போர்க்களத்தை உருவாக்கி என்ன செய்கிறார், அந்த மஸ்ஜித் அக்ஸாவை மீட்டுகிறார். அப்போ என்னைக்கு மீட்டாரு, 492 நம்ம கிட்ட இருந்து போச்சு, அது திரும்ப 582 நம்ம இடத்தில் திரும்ப வருகிறது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 90 வருஷம். அப்படி நம்ம கிட்ட 582 வருஷம் வருது. அதிலிருந்து 1367 ஆண்டு வரை நம்ம இடத்திலேயே தான் இருந்துச்சு. கிபி வருஷத்துல சொல்லணும்னா 1187 ஆரம்பித்து 1948 வரை யாருகிட்ட தான் இருந்துச்சு, நம்ம இடத்திலேயே தான் இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு அடுத்த வருஷம் தான் மஸ்ஜித் அக்ஸாவுடைய சுதந்திரமே போகிறது. சகோதரர், மஸ்ஜித் அக்ஸாவுடைய சுதந்திரம் போல பலஸ்தீனுடைய சுதந்திரம் போகுது. விளக்குதான் உங்களுக்கு, இந்த இடைப்பட்ட இத்தனை ஆண்டுகளில், இத்தனை நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் முயற்சிக்கிறார்கள், யகுதிகள் ஒரு பக்கம் முயற்சிக்கிறார்கள், மிகப்பெரிய போர்க்களங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அந்த போர்க்களத்தை படிச்சு, நம்ம போர்க்களத்தை பற்றி படித்தால் அப்படியே நம்மை கைவிட்டு விட்டு இந்த பலஸ்தீன் போற மாதிரி தெரியும். ஆனா கடைசியில வந்துடும் நம்ம கிட்ட. இப்படியாக சகோதரர்களே, மிகப்பெரிய போர்க்களங்களை எல்லாம் முஸ்லீம்கள் சந்தித்து பல உயிர் பலி ஏற்பட்டு பல பேர் தம்மை தியாகம் செய்து இந்த மஸ்ஜித் அக்ஸாவை 1948 ஆண்டு வரை காத்தார்கள். ஆனால் 1948 ஆண்டு யார்ட்ட போயிடுச்சு, யூதர்களிடத்திலே போச்சு. அப்ப பாருங்க, கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து முஸ்லீம்களிடத்தில் வந்துச்சு, முஸ்லீம்களிட்ட இருந்து திரும்ப கிறிஸ்தவர்கள்ட்ட போச்சு, திரும்ப கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து முஸ்லீம்கள்ட்ட வந்துச்சு, இந்த முஸ்லீம்களிடத்திலிருந்து கடைசியாக யூதர்களிடத்தில் போவதற்கு முன்பு வரை பல ஆண்டுகள் இதற்காக மும்முனை தாக்குதல், மூன்று தரப்பிலிருந்தும் பலவிதமான போர்க்களங்கள் தொகுக்கப்பட்டு தொடுக்கப்பட்டு பல்வேறு விதமான பிரச்சனைகள் உண்டான பின்னும் கூட மிக கடைசியாக கிட்டத்தட்ட 761 ஆண்டுகள் அவர்கள் திட்டமிட்டு, எத்தனை வருஷம், 761 ஆண்டுகள் அவர்கள் திட்டமிட்டு கடைசியாக இப்போது இந்த பைத்துல் முக்கத்தஸ் என்று அறியப்படுகிற, மஸ்ஜித் அக்ஸா என்று அறியப்படுகிற, குதுஸ் என்று அறியப்படுகிற அந்த பலஸ்தீன் பகுதி முற்றிலும் அவர்களிடத்தில் போயிடுச்சு. இதுதான் வரலாறு. ஆனா இவர்கள் கிட்ட எப்படி போச்சு, இவர்களிடத்தில் போனதற்குண்டான காரணம் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னா, நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னேன், இந்த பலஸ்தீன் என்கிற இந்த நாட்டின் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எல்லை பிரச்சனையோ அல்லது ஒரு மொழி சார்ந்த பிரச்சனையோ அல்லது ஒரு இனம் சார்ந்த பிரச்சனையோ அல்லது ஒரு தேசம் சார்ந்த பிரச்சனையோ அல்ல. அது என்னது, கொள்கை பிரச்சனை. முஸ்லிம்களுக்கு எப்படி அது ஒரு புனித ஸ்தலமோ அதே போன்று யூதர்களுக்கும் அது புனித ஸ்தலம், அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கும் அது புனித ஸ்தலம். அப்ப தத்தமது புனித ஸ்தலத்தை பாதுகாப்பதற்கு எப்படிப்பட்ட விலையும் தருவதற்கு தயார் என்று எல்லோருமே இருந்த காரணத்தினாலதான் அந்த அந்த பலஸ்தீனத்தை அவர்கள் விடாமல் இருக்கிறார்கள். அப்ப கடைசி கடைசியா 1948 ஆண்டு இந்த பலஸ்தீன் அந்த யகூதி இடத்திலே போயிருக்கிறது என்றால் எப்படி போனது என்றால், உலகையே உலுக்கி போட்ட யுத்தங்கள் என்று பார்க்கும் போது முதலாம் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்தம் என்று இரண்டு யுத்தங்கள் நடந்தது. அப்படித்தானா, முதலாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார் என்று அறிய வரலாறு புத்தகங்கள்லாம் வந்துச்சு. அந்த போரை பத்தி எழுதும் போது எல்லாம் தப்பு தப்பா எழுதியிருக்கிறான். அந்த போருக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியும் அல்லது அந்த போர் நம்ம பேரே அதுல வராது. ஆனால் அந்த போர் நடரே அதுல வராது. ஆனால் அந்த போர் நடந்ததே நமக்காகத்தான் என்பது சரியான வரலாறு.

நாங்கள் தான் தலையாய சமுதாயம் என்று தம்மை எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, அதே போன்று இந்த யூதர்கள் தம்மை குறித்து எப்படி நினைக்கிறார்கள், நஹ்னு அபுனாவுல்லாஹ், நாங்கெல்லாம் யாரு, அல்லாஹ்வோட பிள்ளைகள், நாங்கெல்லாம் யாரோட பிள்ளைகள், அல்லாஹுவின் பிள்ளைகள். அஹிப்பாவுஹு, அஹிப்பாவுனா என்னது, அல்லாஹ்விற்கு நாங்கெல்லாம் வேண்டப்பட்டவர்கள். கொள்கையை பத்தி நாங்கள் என்ன செய்தாலும் அது குற்றம் இல்லை. எப்படி, முதல் விஷயம், நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைங்க, அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்டவர்கள். இரண்டாவது விஷயம் என்ன, உம்மிகள் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்தாலும் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம். அப்படித்தானா, உம்மிகள்னா யாரு, யாரு உம்மிகள், நம்மளை பொறுத்த வரைக்கும் நபி வந்து உம்மி நபி. அப்படின்னா என்ன அர்த்தம், எழுத படிக்க தெரியாதவர் உம்மி, இது வந்து மொழி ரீதியான அர்த்தம். ஆனா அவனுடைய அகீதா ரீதியான அர்த்தம் என்ன தெரியுமா, யூதன் அல்லாத எல்லாருமே உம்மி. நீ பில்கேட்ஸாவே இருந்தாலும் நீ உம்மி, உசாமா பின் லாடனாவே இருந்தாலும் உம்மி, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ யாரு, உம்மி. ஏ, நீ யூதன் அல்ல, யூதனாக ஒருவன் மதம் மாற முடியாது. என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா, யூதனாக ஒருவன் மதம் மாறினான், பிராமணனாக ஒருவன் மாறினான், நீங்க படிச்சிருக்கீங்களா, ஏ, பிராமணியமும் சரி யூத இனமும் சரி பிறப்பின் அடிப்படையில் வருவது. கிறிஸ்தவராக மதம் மாறினார் படிச்சிருப்போம், ஏன், அது கொள்கை ரீதியாக எண்ணிக்கொண்டிருக்கிறார், தவறான கொள்கை. கொள்கை ரீதியாக என்று படிக்கலாம், ஆனால் என்ன கொள்கை, தவறான கொள்கை. ஆனால் எப்படி நம்ம பார்க்க முடியாது, யூதனாக அவர் மதம் மாறினார்னு பார்க்க முடியாது, பிராமணியனாக மனம் மதம் மாறினார்னு பார்க்க முடியாது. ஏன், யூதனாக இருந்தாலும் பிராமணியமாக இருந்தாலும் அது எதை வைத்து வருவது, பிறப்பை வைத்து வருவது. அப்போ தன் அல்லாத எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிந்தனைவாதியாக இருந்தாலும், எவ்வளவு படித்த பட்டதாரியாக இருந்தாலும், ஏன், ஒரு நாட்டையே ஆளுகிற அரசனாக இருந்தாலும் நீ உம்மி. உம்மினா என்னது, அவனை பொறுத்த வரைக்கும் உம்மி என்பவன் குருடனை போல். உம்மி என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் குருடன் என்று ஒரு அர்த்தம் உண்டு, பலகீனமானவன் என்ற அர்த்தம் உண்டு, குறை உள்ளவன் என்ற அர்த்தம் உண்டு. அப்போ அவன் ஒருவன் தான் பிறப்பாலும் சரி வளர்ப்பாலும் சரி கலாச்சாரத்தாலும் சரி நாகரிகத்தாலும் சரி உயர்ந்தவன் தான், மற்ற எல்லாரும் யாரு, தாழ்ந்தவர்கள். இந்த தாழ்ந்தவர்கள் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்தாலும் குற்றம் இல்லை. உதாரணமா என்ன, கொடுக்கல் வாங்கல் நடக்கும், கொடுக்கல் வாங்கல் மணி டிரான்சாக்ஷன், எனக்கு தேவைன்னா உங்ககிட்ட நான் கடன் கேட்பேன், கடனை திருப்பி கொடுப்பேன், உங்களுக்கு ஒரு தேவை என்கிட்ட நீங்க கடன் கேட்பீங்க, அந்த கடனை நான் என்ன செய்வேன், திருப்பி கொடுப்பேன். ஆனா இந்த யூதர்களுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும், நான் தல்மூத் என்று சொன்னேன், தௌராத்திற்கு விளக்க உரை என்று அறியப்படக்கூடிய தௌராத்துங்கிற வேதத்தை திரிச்சுட்டான், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இறக்கின அதே ஃபார்மட்ல என்ன கிடையாது, தௌராத் வேதம் இல்லை. இந்த தௌராத் வேதத்திற்கு விளக்க உரை என்கிற அடிப்படையில் தல்மூத் என்கிற ஒரு வேதத்தை, ஒரு குப்பையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த குப்பையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் கடன் கேட்டு யூதனிடத்திலே வருகிறான், உண்மையாக இருக்கக்கூடிய ஒருவன் கடன் கேட்டு யூதனிடத்தில் வந்தால், அந்த யூதன் அவனுக்கு கடன் கொடுக்கும் பட்சத்தில் அந்த கடனை அந்த உம்மி திருப்பி செலுத்தாவிட்டால் அவன் தலையை வெட்டுவதற்கு கூட இந்த யூதனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அதே யூதன் ஒரு உம்மியிடத்தில் சென்று, உம்மினா என்னது, உம்மினா என்னது, நான் யஹூதி அரப், நான் அரபு இருக்கிற மாதிரி இந்த கல்ச்சர் ஐயாமுல் ஜாஹிலியால வச்சிருந்தான், அல்ல அரபு அல் அஜம், அஜம்னா என்னது, அரபி அல்லாத எல்லா ராஜம், அதை தான் ரசூலுல்லாஹ் உடைச்சாங்க, என்னடா அரபி முஸ்லீம்னு சொல்லு, அரபுங்கிறது ஒரு மொழி அவ்வளவுதான், அல் அரபு அல் அஜம் என்று வைத்தார்கள். அஜம்னா யாரு, அமெரிக்கா காரனாக இருந்தாலும் அஜமிதான், இந்தியா காரனாக இருந்தாலும் அஜமிதான். ஏன், அது பிறப்பை வைத்து வருவது. நான் அரபி மொழி கிராமர்லாம் எனக்கு தெரியும், நல்லா நான் அரபி பேசுவேன், நீ என்ன பேசினாலும் அரபி மொழி தான் உனக்கு தெரியுமே தவிர நீ என்ன அல்ல, அரபி அல்ல என்கிற கொள்கை இருந்தாங்க, அதைத்தான் ரசூலா உடைச்சாங்க. அதே சொன்னாங்க, தெளிவா சொன்னாங்க, அரபுக்கும் அஜமிக்கும் வித்தியாசம் இல்லை, கருப்பனுக்கும் வெள்ளைக்கும் இடையே என்ன கிடையாது, வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வு என்பது எதை வைத்துத்தான், எதை வைத்துத்தான், தக்குவா என்பதை வைத்துத்தான். அதை கூட யார் தான் பார்க்க முடியும், அல்லாதான் பார்க்க முடியும். அப்போ துனியாவில் எந்த அசரத்தும் பார்க்க முடியாது, எந்த தலைவரும் பார்க்க முடியாது. ஆனா அதே கொள்கை தான் இந்த யூதர்களிடத்தில் இருந்தது. அப்போ ஒரு உம்மி ஒரு யூதன் கிட்ட கடன் வாங்கினா அவன் கண்டிப்பா திருப்பி கொடுக்கணும், திருப்பி கொடுக்காட்ட அவன் தலையை கூட வெட்டுவதற்கு இந்த யூதனுக்கு அனுமதி இருக்கு. ஆனா அதே யூதன் ஒருவனிடத்தில் கடன் வாங்கினால் இவன் விரும்பினால் திருப்பி தரலாம், விரும்பாவிட்டால் தராமலே இருக்கலாம், அவனுக்கு இவனிடத்தில் கேட்பதற்கு அதிகாரம் இல்லை. அப்ப இப்படியாப்பட்ட கொள்கையில உள்ளவன் யாராவது அவங்ககிட்ட வாழ முடியுமா, யாராவது அவனோடு பழக முடியுமா, இங்க இருக்கிற அப்பாவிகள் மேற்கத்திய கலாச்சாரம் என்கிற பேரில் யூத கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றான், அவன் அங்க இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்கு அவனை பிடிக்கும். கொஞ்சம் ரெண்டு பேர் ஒன்னாயிட்டான்னு பிடிக்கவே பிடிக்காது. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லுகிறான், நபியே அவர்களெல்லாம் ஒன்றாக இருப்பதை போல் நீங்கள் எண்ணுகிறீர்கள், ஆனால் உண்மையில் அவர்களுடைய குலூபுகும் ஷத்தா,

காரியங்கள் எல்லாம் வெவ்வேறாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் திருமறை திருக்குறானில். அப்போ இந்த கொள்கை இவர்களிடத்தில் இயற்கையாகவே இருக்கிறது சகோதரர்களே. அப்போ என்ன நடக்குது, இந்த முதலாம் உலக யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி முதலாம் உலக யுத்தம் யாருக்கு யாருக்கு மத்தியில் நடந்துச்சு, ரஷ்யா ஜெர்மனி போன்ற மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் அதில் பங்கெடுத்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாடுகள் எல்லாம் இரண்டு அணிகளாக பிரிந்து இரண்டு அணிகளாக பிரிந்து ஏற்பட்ட ஒரு யுத்தம் தான் முதலாம் உலக யுத்தம். இந்த முதலாம் உலக யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னாடி 1860 பிறந்த டியோடர் ஹெர்சல் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன், யார் இவன், இன்றைக்கு சியோனிச கொள்கை என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். யூதர்களுடைய கொள்கைக்கு பேர் என்ன கொள்கை, சியோனிசம் என்று சொல்வார்கள். இந்த சியோனிசத்தை ஸ்தாபித்தவன், இந்த சியோனிசத்தை உருவாக்கியவன் பேர் தான் டியோடர் ஹெர்சல். யார், மிகப்பெரிய சிந்தனைவாதி என்று அறியப்பட்டவன், மிகப்பெரிய எழுத்தாளர் என்று அறியப்பட்டவன், மிகப்பெரிய கொள்கைக்கு உரியவன் என்று அறியப்பட்டவன். இவன் தான் என்னது, யூதர்களை பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடியவனாக இருந்தான். இந்த 1860 என்று அவன் பிறந்த வருடத்தை குறிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம், அவன் பிறந்த வருஷத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. அந்த காலத்தில் அதிகமான முறையில் யூதர்கள் கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு இடம் அது. ஹிட்லர் முசோலினி எல்லாம் படிச்சிருப்போம், அவெல்லாம் கொடுங்கோடர்லாம் படிச்சிருப்போம். அவன் யாரை கொடுமைப்படுத்தினான், யாரை கொடுமைப்படுத்தினா, இவனை தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹிட்லர் முசோலினி எல்லாம் நம்ம கொடுங்கோலம் சொல்றது கிடையாது. ஏன், அவன் அடிச்சது இவனை தான் அடிச்சிருக்கு. இவனை அடிச்சிருக்கான காரணம் இருக்கும், ஏன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்து அடிக்காம என்ன செய்வாங்க. அப்போ

தகவல்களை வைத்து இந்த தௌராத்தை இன்னும் மும்முரமாக அவன் ஆய்வு செய்யும் போது இரண்டு விஷயங்களை அவன் பெறுகிறான். இரண்டு முக்கியமான விஷயம் கொள்கை சார்ந்த, நான் சொன்னேனே அகீதா, அவர்களுடைய அகீதா சார்ந்த இரண்டு விஷயங்களை அவன் பெறுகிறான். என்ன விஷயம்? இப்படி அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாக்கப்படக்கூடிய இந்த யூதர்களை காப்பதற்காக இறைவன் அல்லாஹ் ஒரு ஆபத் பாண்டவனை அனுப்பி வைப்பான். அந்த ஆபத் பாண்டவன் தான் தஜ்ஜால். தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம், மசீஹுத் தஜ்ஜால். மசீஹ், மசீஹ்னா என்ன அர்த்தம், வருபவர் அர்த்தம் உங்களுக்கு. அவர் எங்கே வருவார்? அவர் வந்து இறங்குகிற இடம் தான் பலஸ்தீன் என்கிற இந்த புனித இடம் அல் குதுஸ் என்பதையும் ஆய்வு செய்கிறார். ரெண்டு விஷயம் கைக்கு வந்துருச்சா? என்னது ரெண்டு விஷயம்? ஒன்னு மசீஹ் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட நபர். இரண்டாவது என்னது? வாக்களிக்கப்பட்ட இடம். எந்த இடத்துல வந்து அவர் பிறக்கிறாரோ அந்த இடம் என்னது? வாக்களிக்கப்பட்ட இடம். அதை அவன் ஆய்வு செய்யும் போது தான் தெரிஞ்சுக்கிறான், பலஸ்தீன் என்கிற இடத்தில் தான் இந்த தஜ்ஜால் இறங்கி வருவார். அப்போ தஜ்ஜால் இறங்கி வரும்போது, அவருக்கென்று வாக்களிக்கப்பட்ட இடமாக இருக்கக்கூடிய இந்த குதுஸ் அமைந்திருக்கிற இந்த பலஸ்தீனத்தை யூதர்களாகிய நாம் சொந்தம் கொண்டாட வேண்டும், யூதர்களாகிய நாம் கைப்பற்றியே தீர வேண்டும் என்கிற கொள்கையை உருவாக்கி மக்களுக்கு அதன் பால் அழைப்பு விடுக்கிறான். ஏ ஹதீஸ்ல மிக தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொல்லும்போது என்ன சொன்னாங்க, லைஸபி அவர், அவன் முடமானவன் அல்ல. சுமார் ஏழு வாசல்கள் இருக்கும், அங்கே ஒவ்வொரு துவாரத்திலும் இரண்டு இரண்டு மலக்குமார்கள் இருப்பார்கள். அப்போ மதீனாவை ப்ரொடெக்ட் பண்ண அல்லாஹ் யாரை அனுப்பியிருப்பான்? மலக்குமார்கள் அனுப்பி இருக்கிறதுனால இவன் எங்க நுழைய முடியாது? மதீனாவில் நுழைய முடியாது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லா தெளிவாக சொல்லிருக்காங்க, ரெண்டு ஹரம்க்குள்ள அவன் போகவே முடியாது. எந்த ரெண்டு ஹரம்? மக்கா மதீனா, மஸ்ஜித் நபவி, காபத்துல அமைந்திருக்கிற ரெண்டு இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, அவனால போக முடியாது. அப்ப அங்க போய் இறங்குற அவன் அங்கிருந்து என்ன செய்வான்? வெளியேற்றப்படுவான். கடைசியாக எங்க வருவான்? பலஸ்தீன் என்கிற நாட்டிற்கு வருவான். யார் சொன்ன விஷயம் இது? யார் சொன்ன விஷயம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள். அப்போ தஜ்ஜால் வரக்கூடிய இடம் எது? பலஸ்தீன். அப்ப இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறதுனால, தௌராத் என்கிற திரிக்கப்பட்ட வேதத்திலும் இது குறித்து குறிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையிலும் இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால், பலஸ்தீன் என்கிற ஒரு நகரத்தை சுற்றிலும் எத்தனை பேருடைய கண் இருக்கு? முஸ்லிம்களுடைய கண்ணு இருக்கும், யூதர்களுடைய கண்ணு இருக்கும், அடுத்து கிறிஸ்தவர்களுடைய கண்ணும் இருக்கும். அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தெளிவா வருது, பலஸ்தீன் எங்க வருவான்? பாபு லுத், லுத் என்கிற வாசல் வழியாக வருவான். இன்னைக்கு கூட நம்ம பலஸ்தீனுடைய அந்த ஜியோகிராபிக்கல் மேப்பை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அங்கே லுத் என்கிற பேரில் ஒரு ஏர்போர்ட்டே இருக்கிறது. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஏர்போர்ட்டுக்கு பேர் என்னது? ஏர்போர்ட் பேர் என்னங்க? மெட்ராஸ்ல உள்ள மீனம் பக்கம் ஏரியா ஏர்போர்ட்டுக்கு பேர் என்ன? ராஜீவ்காந்தியா பேரஞ்சர் அண்ணாவா? ஓ, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு பேரு பேரஞ்சர் அண்ணான் போட்டிருக்காங்களா இல்லையா? அதே போன்று பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டிற்கு பேர், ஒரு விமான நிலையத்திற்கு பேர் என்னது? லூத். லூத் என்கிற பேரில் ஒரு விமான நிலையமே இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது பலஸ்தீனத்தில் குறிப்பிட்ட பகுதியில் தான் யார் இறங்கி வருவா? தஜ்ஜால் இறங்கி வருவான். அப்போ இதிலிருந்தே நமக்கு தெரியுது, பலஸ்தீன் என்கிற விஷயத்தில் பிடிவாதமாக இவர்கள் இருப்பதற்கு ஒரே காரணம் இது அவர்களுடைய அகீதா சம்பந்தப்பட்ட பிரச்சனை. விளங்குகிறதா சகோதரர்களே? அப்போ இந்த முதலாம் உலக போர் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இப்படியாப்பட்ட சிந்தனை, சியோனிச கொள்கையை உருவாக்கிய இந்த ஹெர்சல் டியோடர் தன்னுடைய ஆதரவாளர்களை உலகம் முழுவதும் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஆதரவாளர்களை உருவாக்குகிறான். உலகம் முழுவதும் தன்னுடைய கொள்கையை பறைசாற்றுகிறான். உலகம் முழுவதும் யூதர்கள் அதாவது அடக்குமுறை காலாக்கப்படுவதை தடுத்து ஒரு ஒருங்கிணைப்பு யூதர்களுக்கு இடையில் ஏற்பட வேண்டும் என்கிற கொள்கையை அவன் சொன்ன போது எல்லா யூதர்களும் இவன் பக்கம் திரும்புகிறார்கள். இப்போது முதலாம் உலக போருக்கு வருவோம். 1914 ஆரம்பித்து 1918 முடிய சுமார் 5 காலம் கடுமையான போரை இந்த உலகம் சந்தித்தது. உலகம் முழுவதும் அந்த போரினுடைய சாதக பாதகங்களுக்கு காரணமானது. அதனால் தான் இந்த யுத்தத்திற்கு பேரே முதலாம் உலக யுத்தம் சகோதரர்களே. என்ன நடக்குது? இந்த சீடர்களில் ஒருவனான ஆதரவாளர்கள்

0: ஒருவனான ஒருவன் அந்த நேரத்தில் இருந்த அமெரிக்காவின் தலைமை நீதிபதியாக இருந்தார். அமெரிக்கா பிரிட்டன் என்ன செய்து ஆதரவு கொடுக்குது, எதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, ஜெர்மனிக்கு ஆதரவு கொடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த அமெரிக்காவின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவன் அன்றைக்கு இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட போய் ஒரு விஷயத்தை சொல்றான். என்ன சொல்றான், இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடந்துகிட்டு இருக்கு, உலகமே கொந்தளிக்குது, இங்க யூதர்கள் அங்கே அமெரிக்கர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் பிரிட்டானியர்கள் சேர்ந்து சேருமா இல்லையா, அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய தரப்பு வெற்றி பெறுவதற்கு உலகம் முழுவதும் எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறார்களோ, ஏன்னா ஒரு இடம் ரெண்டு இடம் கிடையாது, நமக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் கூட சென்னையில கூட ராயப்பேட்டையில கூட எவனோ ஒருத்தன் யூதனா இருப்பான், நமக்கு தெரியாது. முஸ்லீம்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, முஸ்லீம்கள் என்று அல்ல உலகம் முழுவதும் எங்கெல்லாம் எங்காவது ஒரு இடத்துல என்ன செய்வான், நச்சு பாம்பு மாதிரி பூந்து பூந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போ யூதர்கள் அந்த காலத்திலிருந்தே தந்திரக்காரர்கள், அவனுடைய காரியத்தை அவன் சாதிப்பதற்காக எதையும் செய்வான், எவ்வளவு கேவலமாக காரியங்களையும் செய்து தன்னுடைய நாட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று அன்றைக்கே அறியப்பட்டவர்கள். அப்ப இவன் போய் ஒரு ப்ரொபோஸ் பண்றான், என்ன ப்ரொபோஸ், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கு, இந்த முதலாம் உலக யுத்தத்துல நீங்க இருக்கிற அணி ஜெயிப்பதற்குண்டான எல்லா ஹெல்ப்பையும் யார் செய்வா, யூதர்கள் செய்வாங்க. ஆனா ஒரே ஒரு வாக்குறுதி, இந்த போர் முடிஞ்சு நம்ம சொன்ன மாதிரி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த பலஸ்தீன்ங்கிற நாட்டை நீங்க வாங்கி தரணும். என்னவோ பலஸ்தீன் வந்து அமெரிக்காக்காரன் பேர்ல இருக்கிற மாதிரி, அவன் பேர்லயா இருக்கு இல்ல, ஆனால் வல்லரசு என்றவன் அறியப்பட்ட காரணத்தினால் என்னவும் அவனால் செய்ய முடியும். இன்னைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை, அவனுக்கு என்ன, ஆனா யார்தான் இன்னைக்கு ஜட்ஜா இருக்கிறா, இத்தனை பெரிய நாடு இந்தியா என்பது சாதாரண நாடா, பரப்பளவில் எவ்வளவு பெரிய நாடு, உலக மக்கள் தொகையில் இரண்டாவது பெரிய அளவுக்கு மக்கள் தொகையை வைத்திருக்கிற நாடு, உலக அளவுல பரப்பளவுல சுமார் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய வல்லுநர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொறியாளர்களும் மருத்துவர்களும் உலகம் பூரா வியாபித்திருக்கிறான். பெரிய பெரிய நாசா விஞ்ஞான இடத்துல எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவு பெரிய நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனை யார்தான் நுழைவா, யார்தான் நுழைவா, அமெரிக்கா. இதுதான் பாய்சன், அமெரிக்காவில் அதாவது என்ன வளம் இருக்கிறது அவனுடைய நாட்டில் இயற்கையாக வேண்டி, இப்படி அதாவது விஞ்ஞானம் அப்படிங்கிற பேர்ல தகவல் தொழில்நுட்ப சாதனத்தில் நாம் வளர்ந்திருக்கிறோம் தாண்டி இந்தியாவில் இருப்பதை போல் இயற்கை வளங்கள் அங்கே அதிகம் இருக்கிறதா என்றால் இல்லை, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இயற்கையாக இருந்தாலும் அதில் செயற்கையை புகுத்தி தான் இயற்கையை உருவாக்கி இருப்பான். அப்படியாப்பட்ட இந்த அமெரிக்கா அவனிடத்திலே போய் ஒரு ப்ரொபோசல் வைக்கப்படுகிறது, யூதர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார்கள், ஆனா நீங்க உதவினா என்ன செய்யணும், எங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் இந்த போர் முடிஞ்ச உடனே எங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க பாலஸ்தீனத்தை வாங்கி தரணும், ஓகே சொல்லியாச்சு. அதே போன்று யூதர்கள் எல்லா தந்திரமான வேலைகளை பார்த்து எல்லா விதமான வேலைகளையும் செய்து நரி வேலை செய்ய தெரியுமா, நரி அந்த மாதிரி வேலை செஞ்சு இந்த முதலாம் உலக யுத்தத்தில் அமெரிக்காவும் பிரிட்டனும் எந்த அணியை சார்ந்திருந்ததோ, எந்த அணிக்கு ஆதரவு தந்திருந்ததோ அந்த அணி வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர்கள் வாக்களித்ததை போல் இந்த பலஸ்தீன் என்கிற இந்த நாட்டை இவர்களிடத்திலே தாரை வார்க்கிறார்கள் சகோதரர்களே. இந்த வரலாறு கொஞ்சம் நீங்க படிச்சீங்கன்னா சுமார் 1917 ஆரம்பித்து 1948 வருஷம் வரைக்கும் எல்லா விதமான ப்ராசஸிங்கும் நடந்து 1948 பலஸ்தீன் என்கிற பேரே இல்லாம இஸ்ரேல் என்கிற பேரில் அவர்களுக்கு நாடு கொடுக்கப்படும். ஏன், நீங்க வந்து வேர்ல்டு மேப் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா 1917 முன்னாடி வரைக்கும் தான் பலஸ்தீன் நேம் மேப்ல இருக்கும். 1948 இருந்து உலக வரைபடம் விடுவானா இல்லையா, உலக வரைபடம் வந்து அரசாங்கம் வெளியிடுற வருஷம் அது மாறும், அந்த உலகத்தினுடைய புவியியல் அடிப்படையில். உதாரணமா ஒரு காலத்தில் இந்தியான்னு சொன்னா அகண்ட பாரதமாக இருந்துச்சு, எது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்தது அகண்ட பாரதம். ஆனா ஃப்ரீடம்க்கு பிறகு 1947 அப்புறம் இந்தியா நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்காது, அகண்ட பாரதம் என்பது அந்த நாடுகள்லாம் இருக்காது, ஏன்னா அந்த நாடுகள் அதாவது சுதந்திரம் வாங்கிட்டு போயிடுச்சு. அதே போன்றுதான் 1948 பிறகு உள்ள பலஸ்தீன் என்று நீங்கள் அடித்து பார்த்தால் இஸ்ரேல் என்றுதான் காட்டும். அதுல என்ன இருக்கும், ஒரு இந்த பக்கம் ஓரமா காசா, இந்த பக்கம் ஓரமா வெஸ்ட் பேங்க், கொஞ்சம் மலைப்பகுதியிலும் கொஞ்சம் நீர்ப்பகுதியிலும் ஒரு சில குறிப்பிட்ட கிலோமீட்டர் தான். கரெக்டா சொல்லணும்னா லென்த் கொஞ்சம் 14 கிலோமீட்டர், அகலம் கொஞ்சம் 12 கிலோமீட்டர், இப்படிங்கிற ஒரு சின்ன ஊர், ஒரு மெட்ராஸ் மாதிரியான ஒரு பகுதி கூட கிடையாது, ஒரு ஒரு சின்ன ஊர், ஒரு கிராமத்தில் என்ன அளவுக்கு பரப்பளவோ அந்த பரப்பளவு தான் என்ன இருக்குது காசா. அதனால தான் இப்ப கூட நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் இடையில் சண்டை நடந்தது. இப்படி இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இன்னும் இஸ்ரேலுங்கிறது ஒரு நாடு மாறியும் காசாங்கிறது இன்னொரு நாடு மாறியும் போடுவான். ஆனால் இஸ்ரேல் என்பதே இவர்கள் புகுத்திய பேர் தான். பலஸ்தீன் எதிலுமே அபிஷியல் ரெக்கார்டு எல்லாத்திலுமே பலஸ்தீன் என்கிற பெயரே அழிக்கப்பட்டு இஸ்ரேல் என்கிற நாடு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? முஸ்லீம்கள் இடத்திலையும் தப்பு இருக்குது. இவர்கள் இஸ்ரேல் என்கிற நாட்டை தந்ததற்கு அப்புறம் சரி அமெரிக்காக்காரன் சொல்லிட்டா நீ உள்ள போயிட முடியுமா? அமெரிக்காக்காரன் லைசன்ஸ் தான், லைசன்ஸ் வாங்கிட்டா கூட அந்த நாட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிய வாழ முடியுமா? உள்ளே போன இவர்கள் போகும் போதே அங்கிருக்கக்கூடிய முஸ்லீம்களை பலகீனப்படுத்துவதற்கு, அங்கிருக்கக்கூடிய முஸ்லீம்களை தன்மையப்படுத்துவதற்கு என்னெல்லாம் கொண்டு போனா இவன் அடக்க முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை உடன் எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்தார்கள்? அங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் நாசம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போந்து எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களையும் அடைத்து எல்லா யூதர்களையும் ஒருங்கிணைத்து அங்கே ஒட்டுமொத்தமாக போய் ஒரே இடத்தில் அவர்கள் நுழைந்து இஸ்ரேல் என்கிற நாடு உருவாச்சு. இதை குறித்து நம்ம ஏன் பேசுறோம் இந்த அளவுக்கு சொன்ன சகோதரர்களே? அந்த 1917 வாக்கில் 4% இருந்த யூதர்கள் இந்த 1948 அதாவது அந்த டிக்ளரேஷன் போது சுமார் 55% அவர்கள் மாறினார்கள். ஃபர்ஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் இருந்தா? 4% அந்த ஃப்ரீடம் அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த டிக்ளரேஷன் டைம்ல எத்தனை பேருங்க? 55%. அப்ப இப்படி அவர்கள் தந்திரமான வேலைகளை பார்த்துத்தான் இந்த இஸ்ரேல் என்கிற நாடே அவர்களிடத்தில் போனது சகோதரர்களே. சரி, இதை குறித்து நாம் பேசுவதற்குண்டான அவசியம் என்ன என்றால், நபிகள் நாயகம் சொன்னாங்க ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல் 3 பள்ளிகளைத்தான் பெருமானார் சிலர் செஞ்சாங்க. பிரயாணம் பண்ணி நம்ம போய் என்ன செய்யணும்? தொழுதுட்டு வரணும்னு சொன்னாங்க. பிரயாணம் பண்ணி நன்மையை மட்டுமே கருத்தில் கொண்டு நாம் தொழுது வருவதற்கு பெருமானார் சொன்ன பள்ளி எத்தனை பள்ளி தான்? 3 பள்ளி. 1, மஸ்ஜிதுல்லாஹில் ஹராம். 2, மஸ்ஜித் நபவி. 3, மஸ்ஜித் அக்ஸா. அப்ப நம்ம மனசுல ஒரு ஓரத்துல என்ன மிருந்து கொண்டே இருக்க வேண்டும், இந்த 500 ரக்காத்து தொழுதான் நன்மை கிடைக்கிற பள்ளியில நாம் போய் தொழுவணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு இருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அது யார் இடத்துல இருக்கணும்? முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டும். அது மக்களோடும் ஒரு சுதந்திரமான ஒரு பலஸ்தீன் பூமியாக அது மலர வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல மிக தெளிவா சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மைமுனா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அஃதினா ஃபீ பைத்தில் மக்தஸ். யா ரசூலல்லாஹ் பைத்துல் மக்தஸை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஆசை, சஹாபி பெண்மணிகள்லாம் அந்த பக்கமே போயிருக்க மாட்டார்கள். இருந்தாலும் நபிகள் நாயகம் இந்த 500 வக்த் நன்மைன்னு சொல்லி இருக்கிறாங்களே, அப்ப உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வருமா வராதா? மைமுனா ரழியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, உடனே ரசூலுல்லா சொல்கிறார்கள், தூஹு, நீங்கள் அங்கே செல்லுங்கள், ஓ சல்லு ஃபீஹி, அங்கே தொழுங்கள் என்று சொன்னார்கள். அங்கே போர்க்காலமாக இருந்தால், அந்த டைம்ல ரசூலுல்லா சொல்லும் போது அது போர்க்காலங்களாக, அதாவது யூதர்கள் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாட்டுக்காரர்களோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்த காலம். அப்போ இன்லம் தாத்துஹு துசல்லு ஃபீ, அங்கே நீங்கள் சென்று தொழ முடியாவிட்டாலும் கூட, ஃபமாசு பி ஸைதின் யுஸ்ரஜு ஃபீ கனாதிலிஹி, அங்கிருக்கிற முகடுகளில் அங்கிருக்கக்கூடிய தூண்களில் விளக்கேற்றுவதற்கு எண்ணெயாவது கொடுத்து விடுங்கள். உதாரணமா இன்னைக்கு கரண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. அன்னைக்கு பள்ளிக்குள்ள போறது, அதாவது பள்ளியில விளக்கேற்றுறதுன்னு சொன்னா தர்கால பண்றது நினைச்சிடாதீங்க, அது ஷிர்க் குராஃபத். அத ரசூலுல்லாஹ் தடுத்துக்கிறாங்க. போறதுக்கு வெளிச்சம் வேணுமா வேணாமா? உதாரணமா இப்ப இந்து கலாச்சாரத்துல இருக்குது, என்ன செய்வாங்க, 6 மணிக்கு மேல என்ன செஞ்சிடுவாங்க, அவங்க விளக்கு வைப்பாங்க. எதுக்கு? லட்சுமி உள்ள வரணுமா? நம்ம வீட்டுல 6 மணிக்கு லைட் போடுவாங்க, எதுக்கு? எதுக்கு? இப்போ லைட் போட முடியாது மெட்ராஸ் தவிர எங்க, ஏன்னா கரண்ட் இல்ல என்ன. ஆனா நம்ம இதுக்கு ஒரு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக. அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அங்கு வெளிச்சம் ஏற்படுவதற்கு, வெளிச்சம் ஏற்படுவதற்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உதவி செய்யுங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன எண்ணெய் அனுப்ப போறோம், இன்னைக்கு தேவைன்னு சொன்னா என்ன பண்ணும், அதுக்கு என்ன தேவையோ அந்த பள்ளி நிர்வாகம் என்ன கேட்குது அதை கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு அவர்கள் நேரடியாக உதவி கேட்பதில்லை. பலஸ்தீனத்து முஸ்லிம்கள் நேரடியாக உலக முஸ்லிம்களிடத்தில் உதவி கேட்பதில்லை. அப்படி அவர்கள் உதவி கேட்டாலும் அதை அனுப்புவதற்குண்டான சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்கிறது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்ன இந்த ஹதீஸின் படி ஒவ்வொரு முஸ்லீமனுடைய உள்ளத்திலும் என்ன இருக்கணும், பலஸ்தீன் அப்படிங்கிற இடத்துல அந்த அந்த பகுதிக்குரிய ஒரு இடத்தை ஒரு முஸ்லீம் கொடுக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும். யகுதிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் மீறி அல்லாஹ் நம்மிடத்தில் தர வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் இதே நிலை தொடராது சகோதரர்களே. என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள், கியாமத் நாள் வராது எதுவரைக்கும் முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த யகுதிகளை கொல்லும் வரை. ஹத்தா சொன்னங்களா இல்லையா, லா தகூமு ஸாஅ ஹத்தா யுகாத்திலல் முஸ்லிமூனல் யஹூத், முஸ்லிம்கள் இந்த யஹூதிகளோடு சண்டை போடும் வரை என்ன வராது, கியாமத்து நாள் வராது. எந்த அளவிற்கு இந்த யஹூதிகள் இந்த உலகத்தில் பாவம் செய்திருப்பார்கள் என்றால், இந்த யஹூதிகளுடைய அட்டூழியங்களும் அடிச்சாட்டியங்களும் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும் என்றால், அல்லாஹ் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹத்தா யஹ்தபி அல் யஹூது மின் வராயில் ஹஜரி வஷதர், மரங்களுக்கு பின்னாலும் கற்களுக்கு பின்னாலும் ஒளிந்து கொண்டிருப்பான் இந்த யஹூதி. ஆனால் இவன் செய்த பாவத்தின் காரணம், இவன் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணம், அந்த மரங்களும் கற்களும் முஸ்லிமை பார்த்து சொல்லும், முஸ்லிமே இதோ எனக்கு பின்னால் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறான் யஹூதி, அவனை வந்து நீ கொள்ளு. அவன் செஞ்ச பாவம் கல்லு கூட பொறுக்க முடியாது. சில பேர் சொன்னா கல்லு மனசாடா உனக்கு, ஏன் கல்லு அவ்வளவு கொடூரமானது. ஆனால் அந்த கல்லே உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்யுமா, முஸ்லிமே வா எனக்கு பின்னாடி யாரு இருக்கா, அப்படின்னா அவன் எவ்வளவு பாவம் செய்வான். குழந்தைகளை அவன் கொன்ற காட்சிகள் எல்லாம் இணையதளத்தில் வருது, ஜீரணிக்க முடியாத படங்கள் சகோதரர்களே. சின்ன குழந்தைகள், அதுவும் அல்லாஹ் சுப்ஹானத்தால உங்களுக்கு தெரியும், தெரியுமா என்னன்னு தெரியல, உலகத்தினுடைய புள்ளி விபரம், உலகத்திலேயே அழகான பெண்களும் அழகான குழந்தைகளும் பிறக்கிற இடம் பலஸ்தீன், உலகத்திலேயே அடுத்துதான் லெபனான், எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்கிற நாடுகள் தான். உலகத்திலேயே அழகுன்னு சும்மா இவங்க மேக்கப் பண்ணாதான் அழகு, ஆனால் மேக்கப் பண்ணாமலேயே உலக அளவில் அழகான பெண்களும் அழகான குழந்தைகளும் பிறக்கின்ற இடம் இது பலஸ்தீன். இது சர்வதேச ஆய்வு, சர்வதேச ரிப்போர்ட் இது. ஆனா அந்த அழகான பச்சிரம் குழந்தைகள், அல்லாஹு அக்பர், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் சிதைக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கும் போது எவ்வளவு மனசு பதைக்குது. எல்லாம் செய்யத்தான் செய்வான். அதனாலதான் நாளைக்கு கல்லும் மரமும் கூட என்ன செய்யும், முஸ்லீமை கூப்பிட்டு கூப்பிட்டு காட்டி கொடுக்கும். ஒரே ஒரு மரத்தை தவிர, கற்கத் என்கிற கள்ளி செடியை தவிர, ஏன் அது கள்ளி செடிங்கிறது அவன மாதிரி உள்ளது என்று நபிகள் நாயகம் சொன்னார். சொல்லி இன்னும் சொல்ல போனார் சகோதரர்களே, இந்த அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடலாம். இந்தியாவில் இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் என்ன நடக்குது. ஒரு காலத்தில் இஸ்ரேலை பற்றியோ யூதர்களை பற்றியோ எந்த விஷயமும் இந்தியர்கள் தெரியாமல் தான் இருந்தார்கள். ஆனால் உலக அளவில் மக்கள் தொகையில் அதிக முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய இடம் இது. பர்சன்டேஜில் தான் எந்த நாடு, இந்தோனேஷியா. உலக அளவில் அப்ப சதவிகிதத்தில் அதிகமாக முதலிடத்தில் வசிக்கக்கூடியது இது இந்தோனேஷியா. ஆனா தலைக்கட்டு உலக அளவில் எண்ணிக்கையில் அதிகமாக முஸ்லீம் வசிக்கக்கூடிய நாடு எது, இந்தியா. அதனால இப்போது இஸ்ரேலர்களுடைய பார்வை இந்தியாவில். அதனால என்னாச்சு, இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து எல்லா விதமான விஷயங்கள், வணிக தொடர்பு, வியாபார தொடர்பு, இங்க இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் அங்க டூருக்கு போறான், அங்க இருக்கிறவன் இங்க டூருக்கு வரானா இல்லையா, எதனால், முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும். அதனாலதான் இன்றைக்கு சமீப காலமாக, குறிப்பா சொல்லணும்னா 1992 பிறகு உள்ள இந்திய இஸ்ரேலின் தொடர்பை பாருங்கள், மிக கொடூரமாக வளர்ந்துருச்சு. அதனாலதான் தடா போடா, தடா போடா போன்ற சட்டங்களை வந்துச்சா இல்லையா. யாருக்கு அதனால பாதிப்பு, இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ பாதிப்பா, யாருக்கு, முஸ்லிம்களுக்கு தான் பாதிப்பு. இந்த சட்டங்கள் வந்ததற்கு பின்னாடி யாரு இருக்கா, யூதர்கள் இருக்கிறார்கள். பாருங்கள் விக்கிபீடியாவில் நீங்க படிச்சா தெரியும், இந்தோ இஸ்ராயலி ரிலேஷன்ஸ். எப்படி இந்தோ இஸ்ராயலி ரிலேஷன்ஸ் ஒரு ஒரு அமைப்பே அவங்க கிட்ட வந்து போச்சு, இந்திய இஸ்ரேல், இந்திய இஸ்ராயல் இஸ்ரேல் தொடர்பு. அதுல பார்த்து என்ன ஆகும், ஜனவரி மாதம் 1992 இரு நாடுகளுக்கும் இடையில் நல்லுறவு ஏற்பட்டுச்சு. அன்றைய நேரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜஸ்வந்த் சிங் முதன் முதலமாக அரசாங்க ரீதியாக அதிகாரப்பூர்வ பயணமாக எங்க போறான், இஸ்ரேலுக்கு போறான். போயிட்டு வர்றான், வந்ததோட என்னாச்சு, ஆன்டி டெரர் கமிஷன், ஆன்டி டெரர் கமிஷன் பேர்ல தீவிரவாத எதிர்ப்பு அமைப்பு என்கிற பேரில் அவர்கள் வச்சுட்டான். தீவிரவாதம்னா அது யார் ஆட்டோமேட்டிக்கா பாதிக்கப்படுவா, அப்படிதான் ஆகி போயிட்டானுங்க. சினிமா படத்துல இருந்து எதுல பார்த்தாலும் தீவிரவாதினா யாரு, நம்ம தான். அந்த அளவிற்கு ஒரு சூழ்நிலை, எல்லாத்துக்கும் முன்னாடி யார் இருக்கா, யூதன். 1992 முன்னாடி உள்ள வந்த சினிமா படங்களை, சினிமா படங்கள் நம்ம பார்க்கறது இல்லை, பார்க்கவும் கூடாது. இருந்தாலும் அதை பற்றி கேள்விப்படும் போது முஸ்லீம்
1: நேர்கள் முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நோட்டில் யாருடைய போட்டோ தான் இருக்கும்? காந்தி போட்டோ. சரி, இருந்துட்டு போட்டோம். தேசத்தந்தை காந்தி என்றவர்கள் சொன்னாலும், ஆனால் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாகுவதற்கு, ஐநா சபையின் அங்கீகாரம் வாங்குவதற்கு உலக நாடுகள் என்ன செய்யணும்? உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் ஓட்டு போடணும். ஆனா இந்தியாவில் வந்து ஓட்டு கேட்ட உடனே மகாத்மா காந்தி அன்னைக்கு சொன்னாரு, மதச்சார்போடு உருவாகக்கூடிய நாடாக இந்த இஸ்ரேல் இருப்பதனால் என்னுடைய ஆதரவை நான் தரமாட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சார், அவரு மறுத்தார். யாரு? எந்த காந்தி தான் சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்தாருனாரோ, எந்த காந்தி இன்றைக்கு வரைக்கும் ரூபா நோட்டில் இருக்கிறாரோ, எந்த காந்தி தேசத்தந்தை என்றும் மகாத்மா என்றும் இவர்களால் அழைக்கப்படுகிறாரோ, அந்த காந்தி இந்த இஸ்ரேல் ஒரு நாடு உருவாகும் போது அதுக்கு சப்போர்ட் தரல, அதுக்கு என்ன செஞ்சவருக்கு ஓட்டு போடல, அதை எதிர்த்து பேசினார். ஆனால் இன்றைக்கு அது எல்லாத்தையும் மறந்துட்டு என்னவோ இஸ்ரேல்காரன் இவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரியும் இன்றைக்கு இந்தியா உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நம்ம என்ன செய்யணும்? மிக தெளிவா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இதே பாபரி மஸ்ஜித் விஷயத்தை இன்றைக்கு இவ்வளவு பெரிதுபடுத்துறோம், ஆனால் பாபரி மஸ்ஜித் முஸ்லீம்களுடைய அடையாள சின்னமா, இஸ்லாத்தின் அடையாள சின்னமா? இல்லை. பாபரி மஸ்ஜித் இந்தியாவில் இருக்கிற ஒரு பள்ளி, அந்த பள்ளிக்காக வேண்டி நம்ம வந்து அதாவது அதை மீட்பதற்குண்டான ஆவணங்கள் இறங்கணுங்கிறதெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையில் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் சொந்தமான பள்ளி மஸ்ஜித் அக்ஸா, அதை குறித்து சமுதாய அமைப்புகள் என்ன செய்யணும், விஷயத்தை பெருசாக்கணும். கேரளா மாதிரியான இடத்துக்கு போனீங்கன்னா தெரியும், இந்த மாதிரியான பலஸ்தீர்வாதம் நடந்துச்சுன்னா தெருக்கு தெரு இந்த பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இங்க? ஏன்னா அதுல ஒரு காரணம் இருக்குங்க. அங்கு கேரளாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மினிஸ்டர் எவ்வளவு பேர் மத்திய எங்க இருப்பான், சென்ட்ரல் இருப்பான், எத்தனையோ அதிகாரிகள் எங்க இருப்பார்கள். இப்படி ஒரு இந்தியன் இஸ்ரேல் தொடர்பு அல்லது வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இந்தியாவுடைய கருத்து அப்படின்னு கையெழுத்து போடும் போது அங்க இருக்கிற சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லிடுவாரு, வேண்டாம், ஊர்காரெல்லாம் கொதிச்சிருவான், நம்ம பண்ணோம்னா என்ன ஆயிடும், பெரிய பிரச்சனை ஆயிடும். எதற்காக இந்த பாலஸ்தீன் பத்தி முஸ்லீம்களிடத்தில் விழிப்புணர்வு எடுத்துறோம்னா ஏற்படுத்தணும்னா இப்படிப்பட்ட பல காரணங்களுக்காக. ஆனால் எதை பத்தியும் சிந்திக்காம எதைப்பத்தையும் யோசிக்காம வெள்ளிக்கிழமை வந்தா பிரியாணி சாப்பிட்டா போதும் இன்றைக்கு முஸ்லீம்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் பலஸ்தீனத்தை குறித்த கவலையும் கிடையாது, மஸ்ஜித் அக்ஸாவை மீட்ட வேண்டும் என்கிற ஆசையும் கிடையாது, மஸ்ஜித் அக்ஸாவில் தொழுது 500 ரக்கத்தை வாங்க வேண்டும் என்கிற அந்த 500 ரக்கத்தோட நன்மையை பெற வேண்டும் என்கிற ஆசையும் இல்லாமல் முஸ்லீம்கள் இருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, நம்ம எல்லாம் சாமானிய மக்களாக இருந்தாலும் நம்முடைய துவா சாமானியமானதல்ல, அப்படித்தானே? நம்ம சாமானிய மக்களாக இருக்கலாம், நம்ம வந்து இந்த நாட்டில் கண்டுகொள்ளப்படாத மக்களாக இருக்கலாம், ஆனா நம்ம யாரால கண்டுகொள்ளப்படக்கூடியவங்க? அல்லாவால் கண்டுகொள்ளப்படக்கூடியவங்க. அதனால அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம நிறைய துவா செய்யணும். அந்த நாடு மீண்டும் முஸ்லிம்களிடத்தில் வருவதற்கு நாம் துவா செய்ய வேண்டும். இஸ்ரேல் என்கிற அந்த பெயர் அழிக்கப்பட்டு பலஸ்தீன் என்கிற அந்த புனித பெயர் அங்கே சூட்டப்பட்டு முஸ்லிம்கள் எல்லாம் அங்கே பிரயாணம் செய்து 500 ரகாத் தொழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வரணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? கிறிஸ்டியன் பில்கிரிமேஜ் என்கிற பெயரில் அரசாங்கம் என்ன செய்து மானியம் கொடுத்து கிறிஸ்தவர்கள் அனுப்புது. எங்க அனுப்புது? ஏன்னா ஜெருசலம் அவனுக்கு புனித பூமி, ஜெருசலம் வந்து அவனுக்கு புனித பூமி. இதே நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை நலவாரியம் இருக்கு பாத்தீங்களா, அங்க போனீங்கன்னா தெரியும், முன்னாடி ஒரு பெரிய நோட்டீஸ் ஒட்டிருப்பாங்க, இது கிறிஸ்தவ புனித பயணம் என்கிற பெயரில் என்னது 20% தள்ளுபடி கொடுக்கிறான், 20,000 ரூபாய் அரசாங்கம் என்ன கொடுக்குது பர் ஹெட், ஒவ்வொரு தலைக்கும் சுமார் 20,000 ரூபாய் அரசாங்கம் என்ன கொடுக்குது, மானியம் கொடுக்குது. அந்த 20,000 ரூபாய்க்கு மேல என்ன செலவாகுதோ அதை தான் என்ன செய்யணும், அந்த பில்கிரிமேஜ் பண்ணக்கூடியவர், அந்த புனித கடமையை நிறைவேற்றக்கூடியவர் தரணும். அப்போ உலகம் முழுவதும் முஸ்லிம்களை தவிர்த்து மீது எல்லா மதக்காரர்களுக்கும் அது புனிதமாக இருக்கிறது. ஆனா உண்மையிலேயே அது புனித சொந்த இடமாக யாருக்கு இருக்கணும், அதை விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த வரலாறு. அதை விளங்கிக் கொண்ட நம்ம என்ன செய்யணும், இந்த மக்களுக்காக வேண்டி அதிகம் துவா செய்ய வேண்டும். இந்த யூதர்களுடைய சூழ்ச்சிக்கு எதிராகவும் யூதர்களுடைய எல்லா விதமான அந்த அந்த கொடூரமான தன்மைகளுக்கு எதிராகவும் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு மீண்டும் இந்த பலஸ்தீன் நம்முடைய கையில் வருவதற்கு இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் பிர்தௌசி அவர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
0: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: ஹதீஸ் 674. அபு சாயித் அப்துர் ரஹ்மான் இப்னு சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அப்துர் ரஹ்மான் இப்னு சமூரா அவர்களே, அதிகாரத்தை கேட்டு பெறாதீர். நீர் கேட்காமலேயே அது உமக்கு கொடுக்கப்பட்டால் அதன் மீது உமக்கு உதவி செய்யப்படும், அதாவது அல்லாஹ் உமக்கு உதவி செய்வான். நீர் கேட்டு அதிகாரம் உமக்கு கொடுக்கப்பட்டால் அதற்கு நீயே பொறுப்பாக்கப்படுவீர், அதாவது உமக்கு உதவி கிடைக்காது. நீர் ஒரு விஷயத்தை சத்தியம் செய்து அதை விட சிறந்ததை பார்த்தால் அந்த சிறந்ததை செய்வீராக, உமது சத்தியத்திற்கு பரிகாரம் செய்து கொள்வீராக என்று கூறினார்கள். புகாரி 7146, முஸ்லிம் 1652.
0: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். வானலையில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள்.
2: 10 தினங்கள்ல துஆ விசேஷமான துஆவுக்குரிய தினங்கள், ஜிக்ருக்குரிய தினங்கள். அந்த ஹதீஸ்ல வருது, வ கைரு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ். நானும் எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களும் சொன்னதுல ஆக சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனா யாரும் தவறா நினைக்காதீங்க, இப்ப இஷாவுலையும் என்ன ஜிக்ருக்கு பின்னால 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அதோட நாங்க போதுமாக்கி கொள்றது இல்ல, நாங்க தனியா உட்கார்ந்து அல்லாஹுடைய ஞாபகத்தோட சிந்தனையோட லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்கப்படுவதற்கு யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இல்ல, உலகத்துல யார் யார் எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய படைப்பு. அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், சிலைகளாக இருக்கலாம், கற்களாக இருக்கலாம், மலைகளாக இருக்கலாம், மனிதர்கள் மிருகங்களாக இருக்கலாம், எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய உன்னால படைக்கப்பட்டது. வணங்கப்படுவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்ல. குர்ஆன்ல ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், வணங்கப்படுவதற்கு அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்ல. நாங்க ஒவ்வொருவரும் தனிமையில உட்கார்ந்து என்ன அந்த ஹதீஸ்ல வருது, நீங்க என்ன செய்யுங்க, தஸ்பீஹ கூடுதலா செய்யுங்க, அல்ஹம்துலில்லா கூடுதலா சொல்லுங்க, தஹலீல் உண்டா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கூடுதலா செய்யுங்க. அதனால விசேஷமாக இந்த 10 நாட்கள் இன்றைக்கு இந்த பயான ஆர்கனைஸ் பண்ணினது ஏதோ இதுல பேஸ்புக்ல போட்டு ஸ்ரீலங்கா உலகத்துல எல்லாத்துக்கும் நாங்க காட்டிட்டோம் அல்ல. இங்க நீங்க நானும் சேர்த்து ஒரு 100-200 பேர் இங்க சேர்ந்தோம், எங்களை கொஞ்சம் அமல் இபாதத்துல கூடிருச்சு, எங்களை பாவங்களை விட்டோம், எங்களை என்ன அதிகமாக கூடுதலாக தஸ்பீஹில தஹ்மீதில தஹ்லீல்ல ஜிக்ரில திலாவத்தில துஆவுல நபி அவர்கள் ஈடுபடுவார்கள். இது முதலாவது விடயம். இரண்டாவது, இந்த 9 தினங்கள்ல நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சொன்னா. இன்றைக்கே நீங்க ஆரம்பிச்சேலும் நானும் அப்படித்தான், நாங்க எல்லாம் பலவீக்கரையில நோன்பு என்று அதுக்கு சட்டப்படி ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்க நோன்பு பிடிக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பு அஜீப் ஆச்சரியமான நோன்பு. என்ன, நபி அவங்க காலையில மஸ்ஜிது நபவியில ஃபஜ்ர் தொழுவாங்க, தொழுதுட்டு இஷ்ராக் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு அவர் ஒன்னரவர் ரெண்டு அவருக்கு பின்னால வீட்டுக்கு வருவாங்க. வந்து கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு சொல்லி, இருக்குதுன்னா சாப்பிடுவாங்க, இல்லான்னு சொன்னா நான் நோன்பு பிடிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பு என்ன, சஹர் இல்லாம தான் நோன்பு பிடிச்சாங்க. நஃபுல் அவர்களுடைய அதிகமான நபி அவர்களுடைய நஃபுல் நோன்பு என்ன, சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்ல அப்ப நான் நோன்பு பிடிக்கிறேன், தெளிவா ஹதீஸ்ல வருது. அதனால சுண்ணத்தான நோன்புகள் துஹர் வரைக்கும் நீ ஏற்று வைக்கலாம். ஃபஜ்ருக்கு பின்னால நீங்க ஒன்றும் சாப்பிடல, ஃபஜ்ருன்னா அசானுடைய டைம் வந்ததற்கு பின்னால நீங்க சாப்பிடல, நீங்க குடிக்கலன்னா நீங்கள் நஃபுல் நோன்புகளை என்ன செய்யலாம், துஹருக்கு முன்னால நியத்து வச்சுக்கொண்டாலும் போதும். நபியுடைய இந்த ஹதீஸை வச்சு நபி அவர்கள் 7 மணி 7:30 மணி 8 மணிக்கு வருவார்கள், வந்து கேட்பார்கள், ஏதாவது சாப்பிட இருக்கதா, ஒன்றும் இல்லாட்டி அப்படின்னா நான் நோன்பு. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அறிவிக்கிறாங்க. நபி அவர்கள் நான்கு விடயங்களை வளமையாக தொடர்ந்து செய்து வருவாங்க. ஒன்று, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 9 நோன்புகள். ஹதரத் ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். நசாயில பதிவாகி இருக்கிற ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல பதிவாகி இருக்கிற ஹதீஸ், நான்கு விடயங்கள். ஒன்று, துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 9 நாள். 9வது நாள் ஹாஜிமார்கள் நோன்பு பிடிக்காம இருப்பது நல்லது. அன்றைக்கு அவங்களுக்கு நோன்பை விட விசேஷம் அவங்களுக்கு அரஃபா, அது ஹஜ்ஜுடைய அமல். ஆனா ஹஜ்ஜி போகாதவர்களுக்கு இந்த 9 நாள் நபி அவர்கள் தொடர்ந்து 9 நாள் நோன்பு பிடித்ததாக ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இரண்டாவது, ஆஷூராவுடைய நோன்பை நபி அவர்கள் வளமையாக பிடித்து வந்ததாக அறிவிக்கிறாங்க. மூணாவது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் அய்யாமு தஷ்ரீக்குரிய 3 நாள் பிறை 13, 14, 15 வேற ரிவாயத்துல வருது திங்கள் வியாழன் அல்லது 13, 14, 15 உண்டு வார வாரம் திங்கள் வியாழன் அல்லது மாதத்துல 3 நோன்பு பிறை 13, 14, 15 இது மூணாவது. நாலாவது, ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள அந்த 2 ரகாத் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தொடர்ந்து செய்து வந்ததாக ஹதரத் ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறான். எங்களோட நாட்டுல நாங்க பார்க்கலாம், எங்களோட நாட்டுல கூட மற்ற நாடுகளை நீங்க உம்ராவுக்கு போனா தெரியும், உம்ராவுக்கும் ரமதான் அல்ல மற்ற காலத்துல எப்ப போனாலும் ஹரத்துல திங்கள் வியாழன் சூப்பரா விரிக்கிறாங்க. ஏன் விரிக்கிறாங்க? அந்த திங்களும் வியாழனும் நிறைய பேர் நோன்பு பிடிக்கிறதுனால தான் அங்க சூப்பராவை விருத்தி பேரித்தம் பழங்களை பண்ணுகளை வைக்கிறாங்க. ஏன் ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நோன்பு பிடிக்கிறாங்க? அவர்கள் நோன்புக்கு சொல்லி பெரிசா அலட்டுவதில்ல. பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நீயத்து வைப்பாங்க, அதே பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நோன்பை திறந்துருவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஆக நல்லது என்ன, ரமபானுடைய இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 9 நோன்பு பிடிப்பது ஆக சிறந்தது. ஒரு ஆளால 9 நாளும் பிடிக்க முடியல, அந்த 10 நாளைக்குள்ள திங்கள் வியாழன் பிடிங்க. இந்த வளமையாக திங்கள் வியாழன் பிடிப்பது சொன்னா சரி, அதுவும் அவங்களுக்கு கிடைக்கல. ஆக குறைந்தபட்சம் அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு. நபி அவர்கள் சொன்னார்கள், சியாமு யோமி அரஃபா அல்லதி துகஃபிரு ஸனத்தல்லதி கப்லஹா வ ஸனத்தல்லதி பஅதஹா. யார் அரஃபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பாரோ அதற்கு முந்திய ஒரு வருடத்துடைய பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரம், அதற்கு பின்னால் உள்ள ஒரு வருடத்துடைய பாவத்துடைய குற்ற பரிகாரம். எவ்வளவு பெரிய சான்ஸ் உண்டு. இந்த 10வது நாள் பிடிக்கலாம், 10வது நாள் பெருநாள்ல நோன்பு பிடிப்பது ஹராம். அதனால ஆக சிறந்த 9 நாள் சேர்ந்து பிடிப்பது, அல்லது 9 நாள் பிடிக்க முடியாட்டி திங்கள் வியாழன் பிடிப்பது, அல்லது அதுவும் முடியாத பட்சத்துல குறைந்த பட்சம் அந்த பிறை 9 அரஃபாவுடைய தினத்துல. இந்த அரஃபாவுல அரஃபாவுடைய தினத்துல அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு உலகத்துல வேற எந்த தினத்திலையும் விடுதலை செய்வதில்லை. அதனால நான் நோன்ப பிடிச்சு நாங்க துவா செஞ்சோம். தஹஜ்ஜுதுடைய வேலையில, இஃப்தாருடைய நேரத்துல, நாங்க பல நேரத்துல ஞாபகப்படுத்தல. சிலர்கள் வந்து பல பிரச்சனைகளுக்காக வேண்டி நான் அங்க குர்பான் கொடுத்தேன், நான் இதை சதக்கா செய்தேன், மஷாலா நல்ல விஷயம். ஆனால் இவைகள் எல்லாத்த விட எஃபெக்ட் என்னண்டா, ஒரு சிரமம் தான் நோன்பு பிடிப்பது. சிலர்களுக்கு சர்வ சாதாரணம், ஆனா இன்னும் சிலர்களுக்கு சரியான கஷ்டம். ஆனா நோன்பை பிடித்து கொண்டு அந்த நோன்புடைய வாயோட கேட்கிற துஆ ஏக்குது, அதை பார்த்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கப்படுவான். எங்கட சொந்த விஷயம், குடும்ப விஷயம், பிள்ளைகளுடைய விஷயம், தொழிலுடைய விஷயம், ஏதாவது சீராகணுமா? நாங்க நோன்பை பிடித்து தஹஜ்ஜுதுடைய நேரத்துல, நோன்பை பிடித்து இஃப்தாருடைய நேரத்துல குறைந்த பட்சம் ஒரு 10-15 நிமிடத்தை ஒதுக்கி நாங்க அதுல துஆல ஈடுபட்டோம். அநேகமாக அந்த துஆவை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கபூல் செய்வானேன். நீங்க காலை முதல் மாலை வரைக்கும் பசியோடு இருந்தீங்க, தாகத்தோடு இருந்தீங்க, ஆகமான வேலைகளை கூட விட்டீங்க, உங்களுக்கு விருப்பமான ஆசா பாசங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்க, அதை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட்டு அந்த நேரத்தில் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு ஆக விசேஷம். அதே அரபாவுடைய தினத்துடைய அன்னைக்கு பிறகு ஒன்பதுடைய காலையிலிருந்து தக்பீர். அதுவும் எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பலகீனம் தான், நாங்க மஸ்ஜிதுல தொழுது இமாம் தக்பீரை சொல்லி கொடுத்தா நாங்க எல்லாம் சேர்ந்து சொல்றது. அது மட்டுமல்லையே, தக்பீர் தான் அந்த ஒரு அஞ்சு நாளைக்கு எங்கள்கிட்ட எங்க இரத்தத்தோட ஊறணும். காலையில எழும்பின உடனே ரோட்ல நடக்கும் பொழுது, பஜாருக்கு போகும் பொழுது, எங்கட ரூம்ல இஸ்ரேஸ்ல ஏறும் பொழுது, இறங்கும் பொழுது, இதொண்டு வரணும். எங்கட நாடுகள்ல கொஞ்சம் பஜார கஷ்டம், எந்த முஸ்லீம்கள் மட்டும் இல்லையே மற்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால பஜார்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல புகாரியில வந்த ஞாபகம், ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர், ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் இந்த அய்யாமு தஷ்ரீக்குடைய நாளையில மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு வந்து தக்பீரை சொல்லுவாங்க. மதீனாவுடைய மார்க்கெட்டே தக்பீர்னால எதிரொலிக்குமாம், அந்த அளவுக்கு சத்தமா மினாவுல கூடாரங்கள் சத்தமா சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஒவ்வொரு கூடாரங்கள் இந்த தக்பீருடைய சப்தம் வரும். அதனால நாங்க எங்கட பெண்மணிகளுக்கும் சொல்லி கொடுக்கணும், தக்பீர் ஆண்களுக்கு மட்டுமல்ல நாங்க சத்தமா சொல்லுவோம். பெண்கள் கொஞ்சம் சத்தத்தை குறைத்து வீட்டுக்குள்ள, நாங்க வீட்டுக்குள்ள நாங்க சொல்றதை பார்த்து எங்கட பிள்ளைகள் படிக்கணும், எங்கட மகனும் மகளும் பார்க்கணும், எங்கட பேரன் பேத்திகள் பார்த்து அவங்களும் இத செய்ய ஆரம்பிக்கணும். ஏன் முழுக்க முழுக்க ஏகத்துவம், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத வஅசீலா, அல்லாஹு தான் ஆகப்பெரியவன், முழு புகழும் அவனுக்குரியது தான், அவனை நான் தூய்மைப்படுத்துகின்றேன், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தா, வணங்கப்படுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்ல, சதக வஅதா, அவன் அவனுடைய வாக்கை உண்மைப்படுத்தினான். நபி அவங்களுக்கு சொன்னானே, உங்களுக்கு நாங்க மக்காவை வெற்றி பெற செய்து தருவோம், சதக வஅதா, அவன் வாக்கை உண்மைப்படுத்தினான். தன்னுடைய அடிமை அல்லாஹுடைய மாண்பு அல்லாஹுடைய கண்ணியத்தை பத்தி அந்த தக்பீரில் சொல்லப்படுது. அதனால ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால மட்டுமல்ல, நாங்க சொன்ன தொழுகிறோம், முந்தின சுன்னத் தொழுகிறோம், பிந்தின சுன்னத் தொழுகிறோம், அந்த பிறநாளுடைய தினம். அதனால தான் குர்ஆன்ல வருது, இன்னா அஅதைனாகல் கௌசர், நாங்க உங்களுக்கு நிறைய கயிறுகளை தந்தோம், நலவுகளை தந்தோம், ஃபஸல்லி லிரப்பிகா வன்ஹர், உங்க ரப்புக்காக வேண்டி நீங்க தொழுங்க, இன்னும் நீங்க அருங்க என்ற இந்த ஆயத்தை வைத்து அந்த துல்ஹஜ் மாதத்துல பத்திலிருந்து பதிமூணு வரைக்கும் உதுஹையாவுடைய அமல் மிக முக்கியமான ஒரு அமல். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் வஜத ஸிஅத்தன் லிஅய் யுதஹிய ஃபலம் யுதஹி, யாரு உதஹியா கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் யாரு கொடுக்கலையோ, ஃபலா யஹ்தன் முஸல்லானா, அவரங்கட கொழுகிற இடத்துக்கே வர வேண்டாம். அதாவது ஒவ்வொரு உதுஹையாவுடைய மிருகத்திற்கும் லிக்குல்லி ஷாரத்தின் ஹசனா, ஒவ்வொரு மயிருக்கும் ஒரு நன்மை, முதலாவது சொத்து ரத்தம் கீழே உழுவுற நேரத்திலேயே அதை கொடுக்கக்கூடியவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஷாஃபி மதஹபுல வலியுறுத்தப்பட்ட சுன்னா, ஹனஃபி மதஹபுல வாஜிப், ஆனா ஷாஃபி மதஹபுல மிக முக்கியமான ஒரு சுன்னா உதுஹையாவுடைய அமல். அதனால சந்தோஷமா திருப்தியாக அந்த அமல்கள்ல நாங்க ஈடுபடுவோம். அதுல நடக்கிற ஒரு சின்ன தவறு உண்டு தனிப்ப என்னன்னு சொன்னா, சில நேரத்துல என்ன செய்யறாங்க, வாங்க நீங்க வந்து மாட்டு அருங்க, நாலு தொடைய நிறுத்தத்துக்கு பின்னால சல்லித்தாங்க, அது பில. முதல்ல மாடோ ஆடோ ஒட்டகமோ அதுக்கு நாங்க சொந்தக்காரனாக ஆகணும், சொந்தக்காரனாக ஆனா தான் எங்களுக்கு நீயத்து வச்சு எங்களுக்கு அறுக்கணும். நாங்க தொடைய வாங்கினா இறைச்சி வாங்குற மாதிரி தான், அது உதுஹையாவாக ஆகாது. அதனால எங்க சமூகத்துல நடக்க முந்திய நாம் அப்படித்தானே நடந்துச்சு, முந்தி பார்த்து ஒரு வேலையை அடிப்பாங்க, சொல்லுவாங்க இத்தனை ராத்தல் இருக்கும், இத்தனை கிலோ இருக்கும், நாங்க மூணு நாலு லட்சம் பிடிச்சி மாடு வாங்குறோம், அதுல ஒரு மூணு நாலு கிலோ குறைஞ்சா என்ன, கூடினா என்ன, நாங்க லட்சக்கணக்கில் கொடுக்கிறோம், அதுல ஒரு ஐயாயிரத்தை பத்தாயிரத்தை பார்த்து எங்க முழு உதுஹையாவுடைய நன்மைய வீணாக்கலாது. எங்கட சமூகத்துல பொதுவாக நடக்கிறது என்ன, ஒரு ஆள் ஒரு அந்த மிருகத்தை விற்கிறவரை சொல்லுவாரு, ரைட் நீங்க வந்து எடுத்துக்கொண்டு போங்க, நீங்க அருங்க, அழுத்தத்தை பிறகு நாலு தொடை நாங்க நிற்கிறோம், எத்தனை கிலோ எத்தனை ராத்தல் வருதோ நீங்க சல்லியை தந்துட்டு போங்கன்றது இயலாது. முதல்ல அந்த மாட்டை அந்த ஆட்டை அல்லது அந்த ஒட்டகத்தை பணத்தை கொடுத்து நாங்க வாங்கிடணும், அவங்கள்ட்ட முழு பணம் இன்றைக்கு கொடுக்க வசதி இல்ல, அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அவர் உங்களுக்கு இந்த மாத்தை விட்டுட்டாரு, அதாவது விலையையும் நிர்ணயித்தாரு, 3 லட்சம் 4 லட்சம். நீங்க இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தீங்க, நாளைக்கு 2 லட்சம் கொடுத்தீங்க, பிரச்சனை இல்ல. விலை நிர்ணயிக்கப்பட்டு நீங்க 100க்கு 100 சொந்தக்காரனாக ஆனாதான் உங்களுக்கு என்ன செய்யலாம், அறுக்கலாம். அதுல 7 பங்குகள். வசதி இருந்தா ஆக நல்ல மென்ன, ஒரு ஆள் முழுக்க ஒரு மாட்டை கொடுக்கறதுதான் ஆக சிறந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால 100 ஒட்டகங்களை குர்பான் கொடுத்தாங்க. நபி அவங்கள்ட்ட பெரிய வசதிகள் இல்ல. நான் நினைக்கிறேன் ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு யமன்ல இருந்து எடுத்து கொண்டு வந்தாங்க 100 ஒட்டகம். நபி அவர்கள் 63 ஒட்டகத்தை தன்னுடைய கையால் அறுத்துட்டு மீதமுள்ள 37 ஹதரத் அலிக்க கொடுத்தாங்க. அப்ப 100 ஒட்டகம் என்ன சாதாரணமான ஒன்றா? ஒரு மாடு அறுத்தாவே அந்த இடம் எப்படி, அதை விட ஒரு 2 மடங்கு கூட 3 மடங்கு கூட ஒட்டகம். நபி அவர்கள் 100 ஒட்டகத்தை ஹஜ்ஜத்துல் வதால் அறுத்தாங்க. ஹதரத் ஹகீம் இப்னு ஹிஸாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருது, அவர்கள் 100 ஒட்டகத்தையும் 100 அடிமைகளையும் ஹஜ்ஜுக்கு எடுத்துக் கொண்டு வருவாங்க. அரஃபாவுடைய தினத்துல 100 அடிமைகளை உரிமை விடுவாங்க.

எல்லாத்துடைய நோக்கம் என்ன? எல்லாத்துடைய நோக்கம் என்னண்டா? இங்க நோக்கமே தியாகம். உதுஹையா உருவானது எதனால? ஒரு குடும்பத்துடைய தியாகம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய மூணு மிக முக்கியமான தியாகங்களை மையமாக வைத்துத்தான் இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல மிக அதிகமான அமல்கள். அவர்கள் வாலிபனாக இருக்கும் பொழுது ஏகத்துவத்திற்காக வேண்டி பேசினாங்க. அதனால் அவர் நெருப்புல தூக்கி எறியப்பட்டார். குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பாதுகாத்தான். தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன்னால வந்தார்கள். அதனால் அந்த தியாகத்திற்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட பரிசு தான் ஒவ்வொரு தொழுகையில நாங்க அத்தஹையாத்துல ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களோட பெயரை ஞாபகப்படுத்திக் கொண்டோம். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم كنا கணக்கெடுங்களே நீங்களால கணக்கெடுமா? எங்களுடைய இலங்கையில் உள்ள 20-22 லட்சம் முஸ்லிம்கள், இந்தியாவில் ஒரு 25-30 கோடி முஸ்லிம்கள், பாகிஸ்தான்ல 20 கோடிக்கு மேல், பங்களாதேஷ்ல 20 கோடிக்கு மேல, இந்தோனேஷியால 32 கோடிக்கு மேல, இப்படி உலகத்தில் உள்ள 200 கோடி மக்களும் அதுல தொழக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய பெயரை சொல்லுவாங்க? அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பில்லியன் கணக்கான தடவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய பெயர் சொல்லப்படுதுண்டா? அதெல்லாம் அவருக்கு பேசி சேர்ற துஆ தான். ஏன் அந்த நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்த தயாரானாங்க? அதுக்குரிய அல்லாஹ் பரிசத்தான் கயாமனால் வரைக்கும் தொழுகையில அவருடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படணும். ரெண்டாவது, அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக வேண்டி மனைவியையும் பச்சில பாலகனையும் விட்டுட்டு போனாங்க மனித சஞ்சாரமற்ற இடத்துல. அதற்காக அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தான் அந்த ஜம்ஜம். அதுவும் எல்லை இல்லாத, முழு உலகத்திலிருந்து போறவங்க குடிக்கிறாங்க, கொள்றாங்க, இப்ப கடகல்ல விற்கிறாங்க, முழு உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா அந்த சின்ன கிணறு வத்தியதாக வரலாறு இல்லை. ஏன்? அது அவருடைய மனைவி, அவருடைய மகனுடைய தியாகம். மூணாவது, அவருடைய மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுக்க முன் வந்தாங்க. வாப்ப கேக்குறாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. மகன், உங்களை அறுப்பதாக நான் கனவுட கண்டேன். நீங்க கேக்கணும், கனவு தானே என்று சொல்லி. நபிமார்களுடைய கனவும் வஹி, ருயல் அன்பியாயி வஹியுன். நபிமார்களுடைய கனவுகளும் வஹி. எங்களோட கனவு வஹி இல்ல. நாங்க கனவுகள் ஏதாவது கண்ட அலட்ட வேண்டிய தேவையும் இல்ல. கனவு அதை பெரிசா அலட்டி கொண்டு யோசிச்சு கொண்டு, சில பெண்மணிகள் நான் அப்படி கனவு கண்டேன், நான் இப்படி கனவு கண்டேன், அதுக்கு தான் பேர் கனவு. கனவுல எல்லாம் வரும். நாங்க நினைவுல நினைக்கிறது எல்லாம் கனவுல வரும், அது அலட்ட தேவல்ல. ஆனா நபிமார்களுடைய கனவு வாஹி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் மகன்ட கேக்குறாங்க, மகன் உங்களை அறுப்பதாக நான் கனவுல கண்டேன். ஃபந்துர் மாதா தரா. என்ன சொன்னாங்க? யா அபதி இஃஅல் மா துஉமர் ஸதஜதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். வாப்பா, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்க செஞ்சு முடிங்க, பொறுமையாளர்களில் என்னை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. நான் பொறுமை செய்கிறேன். அந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணல. அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் நீங்க என்ன பெற்றுக் கொள்வீங்க, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்க. ஆனா வாப்பாவால புள்ளை அறுக்கிறது என்பது லேசான விடயமா? ஆனா அல்லாஹ்வுடைய சோதனையை பாருங்க. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். நாங்க இப்ராஹிமுக்கு கொடுத்த சோதனை உண்மையிலேயே பெரிய சோதனை. சில நேரத்துல மாணவர்கள் எழுதிட்டு வந்து சொல்லுவாங்க, பேப்பர் கொஞ்சம் கஷ்டம் உண்டு. ஆனா அந்த பேப்பரை எடுத்த அந்த சேர்மாரோ அல்லது முக்கியஸ்தர்களோ சொல்றாங்க, இந்த தடவை நாங்க ஃபைனல் எக்ஸாம் கொஞ்சம் பாரமா தான் எடுத்தோம். கேள்வி கஷ்டமா ஈக்கும். அல்லாஹ்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சோதித்தான். அல்லாஹ் கூறுகின்றான், அவரை நாங்க பெரிய ஒரு சோதனையை கொடுத்தோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் வருது ஹதீஸ்ல, நபிமார்களுக்கு சாதாரணமான 100 பேருடைய சக்தி. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சாதாரணமான 100 பேருடைய

0: பலத்தை கொடுத்திருக்கிறான். அந்த 100 பேருடைய பலத்தை வைத்துத்தான் தன்னுடைய மகனை அறுக்குகிறார்கள். ஆனால் அவர் அறுபடல்ல. இதுதான் அல்லாஹ்வுடைய ஆகப்பெரிய ஒரு அன்போ இரக்கம். என்ன அடியார்கள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்? நீங்க சில தியாகங்களை செய்ய முன்னால வரணும். அந்த தியாகங்களை செய்ய ஒரு அடி எடுத்து வச்சு வந்தீங்க. இப்ப அந்த செய்ய தியாகத்தை செய்ய விடமாட்டான். அல்லாஹ் வேறொரு வழியில வந்து உங்களுக்கு இலகுவாக்கி தருவான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை கீழே படுக்க வைத்து குர்ஆன்ல வருது, ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன், ரெண்டு பேருமே வழிபட்டு மகனை கீழே புரட்டி அவரை அறுக்க நேரத்தில் அந்த கத்தி அறுபடல. குர்ஆன்ல தெளிவா வருது, நாங்க சொர்க்கத்திலிருந்து ஒரு செம்மறியாட்டை அனுப்பி அவருடைய நேர்ச்சையை அவருடைய அந்த கனவை நிறைவாக்க வைக்கோம் என்று குர்ஆன்ல வருது. அந்த ஒன்றுக்குத்தான் இன்னைக்கு துஹையாவுடைய அமல். அரபு நாட்டுல சவுதியில மக்கால எத்தனை மில்லியன் கணக்கான ஆடுகள், அது எத்தனை ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள எத்தனை நாடுகள் போகுது, எத்தனை ஆயிரம் ஒட்டகம், எத்தனை ஆயிரம் மாடு, முழு உலகத்துல.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: பூர்த்தியா கொடுத்தா தான் நான் எடுக்கிற சம்பளம். நாங்க நினைக்கணும் எனக்குள்ள முஜாஹத இதுதான். இந்த அநேகமாக மற்றவர்களை கம்பேர் பண்ணுவாங்க, அடுத்தவர்களை பார்த்து நாங்க எங்களை திருப்திப்படுத்தேனா, நாங்க ரப்பத்தான் சந்தோஷப்படுத்தணும், ரப்பத்தான் திருப்திப்படுத்தணும். அதனால பொஸ்ஸாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், ஃபேக்டரியில உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்யறவராக இருக்கலாம், அதுல எப்படி எப்படியான குவான்டிட்டி, எப்படி எப்படியான குவாலிட்டிய நாங்க மெயின்டைன் பண்ணணும். இந்த எங்களுக்கு அரசாங்கத்தால வேற வழிகளால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதும் அந்த குவாலிட்டி, அதை நாங்க மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தான் பெண்களோட தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க, அவங்க நினைக்கணும் இதுல நான் ஹராம் ஹலால் பெண்களோட உறவாடுறது, பேசுறது, கதைக்கிறது, அவர்களோடு தவறாக நடக்கிறது, இதெல்லாம் ஆகப்பெரிய பாவம். அதனால எனக்குள்ள முஜாஹதா என்ன? நான் இஸ்லாமிய முறைப்படி மேலான பெரியார்களே சகோதர்களே நான் எதை சொல்லி கொண்டு வரேன் என்று சொன்னா, இந்த பத்து நாளோட எங்கட விஷயம் முடியறல்லே, லைஃப் டைம் நாங்க அல்லாஹு ஆலம் எவ்வளவு காலம் எங்களை இந்த உலகத்துல வாழ வைப்பானோ தெரிய, அந்த காலம் எல்லாம் அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி வாழணும், தியாகத்தோட வாழணும். காலையில ஃபஜ்ருக்கு எழும்பி மஸ்ஜிதுக்கு வர்றது ஆகப்பெரிய தியாகம். இரவையில நேர காலத்தோட படித்தா தான் மஸ்ஜிதுக்கு வரலாம். நாங்க ஃபஜ்ருக்கு வந்து ஜமாஅத்தோட நாங்க தொழுகிறோம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. நாங்க சில வருஷங்களுக்கு முன்னால யூஎஸ்ல ஜமாத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம், அநேகமா புளோரிடால ஒரு பள்ளியில வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். காலையில ஃபஜ்ர் தொழுததற்கு பின்னால ஒரு 6:30-7 மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் ஆண்களும் வராங்க, சில பெண்மணிகளும் வராங்க. ஆண்கள் வந்து ஒரு ரூம் உள்ள போறாங்க, பெண்மணிகள் யங் பெண்மணிகள் அவங்க கேர்ள்ஸ் வந்து அவங்க இன்னொரு ரூம் உள்ள போறாங்க. அப்ப அந்த பள்ளி ஹசரத்துல நான் கேட்டேன், இது என்ன இவங்க சொன்னாங்க, இந்த ஆண்கள் எல்லாம் போன ரூம்ல ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாரு, அவர்கிட்ட இவங்க எல்லாம் கைப்பது பண்றாங்க. இந்த ரூம் உள்ளுக்கு ஒரு பெண் ஹாஃபிதா இருக்கிறா, அவங்கள்ட்ட இந்த கேர்ள்ஸ் கைப்பது பண்றாங்க. காலையில 10:11 மாதிரி அந்த ஆம்பளை புள்ளவங்க எல்லாம் வெளியில வந்து அவங்கள கொண்டு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட அந்த ஸ்நாக்ஸ அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour மாதிரி ஒரு பிரேக் கொண்டு எடுத்துட்டு மறுக்க போனாங்க. நான் ஹசரத்துல கேட்டேன், இது என்ன? இப்ப அவங்களோட ஹோம் ஸ்கூல், அவங்க ஆன்லைன்ல என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. நான் கேட்டேன், இவங்க ஸ்கூல் போற இல்லையா? சொன்னாரு, ஹசரத் இல்ல, இவங்க எல்லாமே கூட வாப்பமார் கொஞ்சம் உள்ளவங்க கூட கவனமா வளர்க்கணும் சொல்லி காலையில ஒரு 3 hour 4 hour குரானு கொடுக்கறாங்க. அதற்கு பின்னால ஹோம் ஆன்லைன் ஸ்கூல் படிக்கிறாங்க. வருஷ கடைசியில எக்ஸாம் எழுத மட்டும் அந்த பகுதியில் உள்ள ஸ்கூல்ல உள்ள ஹெட் மாஸ்டரோட பேசி அங்க போய் எக்ஸாம அவங்க எழுதிட்டு வருவாங்க. அங்க ஃபுல் டைம் படிக்கிற மாணவர்களை விட சகோதரர்களே, அதனால வெறும் இந்த 10 நாளோட எங்களோட அமல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறல்ல. நான் இறுதியாக சொன்னேனே, எங்களோட லைஃப் எல்லாம் அல்லாஹ்வோட இஸ்லாத்திற்காக தீனுக்காக ஏதாவது ஒரு அடிப்படையில நாங்க தியாகம் செஞ்சோம்னா அந்த தியாகத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எப்படி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஒவ்வொரு தியாகத்திற்கு அல்லாஹ் இப்படி கூலிகளை கொடுத்தானோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் நல்ல கூலிகளை உலகத்துல தருவான், மறுமையில தருவான். அதனால எந்த கட்டமாக இருந்தாலும் இதுல மார்க்கம், இதுல ஷரியா, இதுல தீன், அல்லாஹ் எதை விரும்புகின்றான் அதை நாங்க எடுத்து நஃப்ஸுக்கு ஹவாவுக்கு ஆசைக்கு பணத்திற்கு வழிபட்டு தீனை விட்டுடாம அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை முன்னால வைத்து நாங்க வாழ்ந்தோம்னா எங்களோட வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்குவான், மறுமையுடைய வாழ்க்கையும் சிறப்பாக்குவான். அந்த அடிப்படையில நாங்க எங்களோட வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாராக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மை பெற்று வளர்த்து இந்த இடத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த எங்களோட அன்பிற்குரிய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களில் யார் யார் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய ஆயுளை நீழ்த்தி வைப்பாயாக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யார் யார் எல்லாம் மரணித்து மண்ணறைகளில் வாழ்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக, அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. கடந்த காலங்கள் எங்களோட வாழ்ந்த பல நண்பர்கள், எங்களோட உறவினர்கள், எங்களை தெரிந்தவர்கள் பலர்கள் சின்ன சின்ன வயதிலேயே இறந்து விட்டார்கள். யா அல்லாஹ் நீ அவர்களையும் புரிந்து கொள்வாயாக, அவருடைய கபர்களை முழுமையாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இதோ ஹஜ் மாதத்துடைய முதலாவது தினத்தில இருக்கிறோம் யா அல்லாஹ், ஆசையோட வந்தோம் யா அல்லாஹ், விருப்பத்தோடு இந்த இடத்துல அமர்ந்தோம் யா அல்லாஹ். இந்த 10 நாட்களையும் அதற்கு பின்னால் உள்ள தினங்களையும் நீ விரும்புகின்ற மாதிரி நல்ல அமல்ல கழிக்க நீ நம் எல்லோருக்கும் தோத்தி செய்வாயாக. தந்திருவாயாக, நல்ல ஆசை ஆர்வங்களை தந்திருவாயாக, நல்ல விருப்பங்களை தந்திருவாயாக, எங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை ஆக்கி வைப்பாயாக, நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக, வழக்குகளில் வம்புகளில் பிரச்சனைகளில் மாற்றி இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து விமோச்சனத்தை கொடுப்பாயாக, ஹலாலான சம்பாத்தியம் ஹலாலான வருமானத்தை தருவாயாக, சகல விதமான ஹராம்களை விட்டும் பாதுகாப்பாயாக. எந்தெந்த குடும்பத்தில் பிரச்சனையுடன் கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்குரிய பிரச்சனைகளையும் நீ நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக. விசேஷமாக பிலஸ்தீனத்தில் வாழக்கூடிய எங்களோட உறவுகளே அல்லாஹ், கிட்டத்தட்ட 2 வருடமாக போகின்றது அல்லாஹ், அங்கே சீக்கிரமாக யுத்த நிறுத்தம் ஏற்படணும் அல்லாஹ், அவர்கள் பழைய நிலைக்கு திரும்பி வரணும் அல்லாஹ், இதற்கு பின்னாலும் தலை நிமிர்ந்து கண்ணியமாக வாழணும் அல்லாஹ். அந்த சியோனிச உன்னுடைய விரோதிகள் அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவாயாக. இன்னும் ஆணவத்துடன் அவர்கள் தலை கணத்துடன் அவர்கள் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ், அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவாயாக, உன்னுடைய குதிரத்தை காட்டுவாயாக. அங்கே வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை நீ பாதுகாப்பாயாக, நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக, எல்லா இன மத மக்களுடன் சகவாழ்வுடன் வாழக்கூடிய நல்ல சூழல் ஏற்படுத்தி வைப்பாயாக, நீதமான நேர்மையான நல்ல தலைவர்களை அரசியல்வாதிகளை கொண்டு வந்து சேர்ப்பாயாக, எல்லா விதமான பொய் பித்தலாட்டம் ஊழல்வாதிகளை விட்டும் இந்த நாட்டை நீ சுத்தப்படுத்துவாயாக, ஹஜ்ஜுக்கு சென்றவர்களை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுடைய ஹஜ்ஜுடைய அனைத்து அமல்களை அழகான முறையில் செய்து முடிக்க நீ உதவி செய்வாயாக, எல்லா வகையான ஆபத்துகள் அவர்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தேவைகள் யாழ்லா அதை நீ அறிந்திருக்கிறாய் யாழ்லா, அடுத்தவர்கள்ட்ட சொல்லி ஒன்றும் நடக்காது யாழ்லா, எங்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு வகையான தேவைகளை நீ நிறைவேற்றி தந்திருவாயாக, எங்களை எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக, களிமவுடன் பலனிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, நம் எல்லோரையும் ஜன்னத்தில் விருது சென்ற சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பாயாக, இந்த சிறிய துவாவை ஏற்று கபூல் செய்வாயாக. ரப்பனா آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين جزاكم الله خيرا سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا
1: أنت இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள். நீங்கள் முஸ்லிம் வாழ்வியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு
5: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாசனைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161670
6: www.muslimvanoli.com.
7: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
5: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
8: நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஆசை, எங்க வீட்டுல அருள் கொட்டணும், எங்க குடும்பம் ஒற்றுமையா நிக்கணும், நம்ம சந்தோஷமா வாழணும், இந்த கல்பு பதறாமல் இருக்கணும், இந்த கல்புக்குள்ள எப்பயும் ஒரு குதூகலம் இருக்கணும், இப்படி நிறைய ஆசைகள் இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்ந்து எக்கச்சக்கமான பணக்காரர்களை எடுத்துக்கொண்டா அவங்க இந்த மாதிரி கல்வியுடைய அமைதியை பெற்றுட்டாங்கன்னா இல்லை, பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, 4 பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பாங்க, 4 பிள்ளை சண்டை பிடிக்கிறத பார்த்தே வாப்பா நெஞ்சு வெடிச்சு மூத்தா போயிருப்பார், ஏன்பா இந்த சொத்துன்னு நினைச்சிருப்பாரு. இந்த கல்வியில அமைதி வேணுமா? வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய அருள் இறங்கினா அந்த வீடு ஒத்துமையாகிறது, எல்லாருடைய கல்பும் ஒன்று சேர்ந்துருமன்றான். அந்த அருள் வராவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. இந்த அருள் வீட்டுக்குள்ள வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும்? நம் குடும்பம் சந்தோஷமாக வாழணும் என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்கு அருள் வருகிற வழியை துறக்கணும். அந்த கதவை திறந்து வச்சு அருள் வந்துருமான்னு கேட்ட இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்ம வீட்டுக்கு வரணும்டா, லயின் ஷக்கர்தும் லஸீதன்னக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் என்கிறான். எப்படி சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் நான் இதை அதிகப்படுத்துவேன்னு சொல்லல. நீங்க பிளாங்க ஃபில் பண்ணுங்க. அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு என்ன? ஃபில், நீங்க ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமானதை போட்டு நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். எதை இறைவா? நன்மைகளை எல்லாம் அதிகப்படுத்துவேன். நம்ம பிஸ்மில்லான்றோம். பிஸ்மில்லால ஒரு பகுதி நாம தான் ஃபில் பண்ண போறோம். பிஸ்மில்லான்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பேரால். அல்லாஹ்வின் பேரால் என்னப்பா? அல்லாஹ்வின் பேரால் மைக்க பிடிக்கிறேன், அல்லாஹ்வின் பேரால் ஃபேன போடுறேன், அல்லாஹ்வின் பேரால் சாப்பிடுகிறேன். பிஸ்மில்லாவுக்கு பிறகு வர்றது நீங்க. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்றா ஒரு பகுதி நாம் தான் அதுக்கு பிறகு ஃபீல் பண்றோம். பிஸ்மில்லாண்டு சுவிட்ச போடுறோம், பிஸ்மில்லாண்டு நுழைகிறோம். அந்த பிஸ்மில்லாவுக்கு பிறகு அந்த செயல் வருகிறது. இதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னால, லைன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் விரும்பினால், சந்தோஷமாக வாழணும் என்று விரும்பினால் ஒரு சீக்ரெட் அல்லாஹ் சொல்லி தருகிறார். அல்லாஹ்விடம் இருந்து ரஹமத் இறங்கணுமா? நீங்க நன்றி செலுத்தணும். அப்படி என்ன? எப்படி நன்றி செலுத்துறது? எந்த விதத்துல நன்றி செலுத்துறது? பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு நமக்கு ரொம்ப கம்மி, நம்ம மறந்துடுவோம். இன்னல் இன்சானல் இரப்பிஹி லக்னூத் என்கிறான் அல்லாஹ். மனிதன் மிகவும் நன்றி கெட்டு நடக்கிறான். நன்றி மறந்த நாம் நன்றி செலுத்தணும் என்றால் அந்த நன்றி செலுத்தக்கூடிய சிந்தனைகள் நமக்குள்ள பிறக்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருக்கொடைகளை நாம் நினைத்து பார்க்கணும். இஸ்லாத்துல ஒரு இபாதத் இருக்குது, தொழுக நோம்பு மட்டுமல்ல, இப்படியே உட்கார்ந்து வானத்தை பார்த்து யோசிச்சுங்கன்னா அது இபாதத். அதை செய்ய மறுத்தால் சின்ன பாவம் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், அதிகமான மனிதர்களையும் ஜின்னையும் கொண்டு போய் நரகத்தை நிரப்புறோம். ஜின்களையும் மனிதர்களையும் அதிகமானவர்கள் நரகத்துக்காக படைக்கப்பட்டார்கள். இறைவா, அவர்கள் செய்த தப்பு என்ன? அவர்கள் செய்த தவறு என்ன? ஜினா செஞ்சாங்களா, களவெடுத்தாங்களா, மோசடி பண்ணாங்களா? அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அது பண்ணாட்டி ஒரு மேஜர் மிஸ்டேக் எல்லாம் சொல்றான். நரகத்துக்கு கொண்டு போய் போறதுக்கு அவங்க எப்படி குவாலிஃபைட் ஆனாங்க நரகத்துக்கு கேட்டா, வலக்கது ஜரானாலி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல்லின்ஸ், மனிதர்கள் அதிகமானவர்கள் நரகத்துல, மைனாரிட்டி ஜன்னாவுல, மெஜாரிட்டி நரகத்துல. இங்க மெஜாரிட்டி போட்டாதான் ஆட்சியாளர் வருவார். அங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னாவுக்கு தர்றது மைனாரிட்டி, கொஞ்சம் பேர் ஜன்னாவுக்கு, அதிகமான பேர் ஜஹன்னத்துக்கு. அவங்க செஞ்ச தப்பு என்ன இறைவா? நம்பர் 1, லஹும் குலூபுன் லா யஃபகூன பிஹா, அவர்களுக்கு கல்புகள் இருக்கிறது, அவர்கள் அதனால் சிந்திக்க மறந்து விட்டார்கள். இறைவனை கண்டு கொள்ள மறந்து விட்டார்கள். அவங்க கல்வி அதுக்கு கொடுக்கல, கண் இருந்தும் பார்க்காதவர்கள் போன்று. கண்கள் இருக்கிறது அவர்கள் பார்க்கவில்லை. நாங்கதான் கண்ணால நல்லா பார்க்கிறோம், பீச் தெரியுது, ஃபேன் தெரியுது, இதை இல்ல. ரப்பு உங்களை படைத்தான் என்ற பார்வை போனதா? அந்த பார்வை உங்களுக்கு சொல்லி தந்ததா? இந்த உலகத்தை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்ற சிந்தனை நமக்குள் வந்துச்சா? இதுதான் அருட்கொடைகளை நாம் பார்க்கிற விதம். அருட்கொடைகளை பார்த்தால் நம்முடைய தலைகள் சஜதாவுல போயிடும். அதுக்கு பேர் சுக்குர். நாம் சுக்குர் செஞ்சால் நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய கல்புகளுக்கு ரஹமத் இறங்க ஆரம்பிக்கும். அதனால் இது எப்படி நடக்க போகிறது என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல நாம யார் என்று சொல்லி தருகிறான். மனிதன் யார், மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் சொல்லி தர நேரத்தில் சொல்லுவோம். சூரா, நீங்க உங்களுக்கு தெரியும், ஆதியாத் சூராவை பரட்டிட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றான் ஒரு குதிரை. இதுல பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா குதிரையை பத்தி எல்லாம் பேசல. குதிரை லபஹா, அந்த மூச்சரைக்கிற சத்தம், லப்புன்னு சத்தம் கேட்கும், சிக் சிக் சிக்னு சத்தம்னு கேட்கும் குதிரை ஓடுற நேரம். அந்த சத்தத்தை எல்லாம் சொல்றான், மூச்சரைக்கிற அந்த சத்தத்தோட வேகமா ஓடுற குதிரை. ஆனா இங்க பயன்படுத்துற வாசகம் ஆதியாத், பெண் குதிரைகள். பண்மையில எல்லாம் சொல்றான் பெண் குதிரைகளை எதுக்கு அனுப்புவாங்க தெரியுமா? பொம்பளை குதிரைய ஆதியாத்துன்னா மினல் அது, அதாவது எதிரி அங்க நிக்கிற நேரம் எதிரிய நோக்கி குதிரைய வேகமா அனுப்புவாங்க. சூப்பர் ஸ்பீட்ல போற ஒரு குதிரை. அரபுகள் குஃபார்கள் அங்க நிக்கிற நேரம், குர்ஆன் இறங்குற நேரம் அவங்க திரும்பி பார்ப்பாங்க. ஏன் திரும்பி பார்ப்பாங்கன்னா, நம்ம ஊர்ல இன்னைக்கு பேப்பர்ல பெரிய பொட்டை எழுத்துல கல்முனையில் ஒரு பெரும் கூட்டம், இன்னைக்கு ஜனாதிபதி வரப்போறாருன்னா எல்லாரும் பேப்பரை வாய்ப்பாங்க. ஏதோ ஒரு விசியாசமான ஒரு செய்தி பெருசா இருந்தா குர்ஆன் இறங்குற நேரம் அரபுகள் சொன்னாங்க, காதை பொத்துங்கண்டாங்க என்ற ஒரு அற்புதமான மெசேஜோட குர்ஆன் ஒரு ஆதியாத் லபஹா, ஒரு பெரும் பிக்சரோட அல்லாஹ் அனுப்புறான். வேகமா எதிரிய டார்கெட் பண்ணி மிக கோபமா கட்டும் ஸ்பீடா சத்தத்தோட ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாகன்றான். அவ்வளவு பேரும் திரும்பி பார்ப்பாங்க, என்ன மெசேஜ் அல்லாஹ் சொல்றான். வேகமான குதிரை, எங்களுக்கு நம்ம ஊர்ல என்ன தெரியும், நம்ம இங்க மீனவர்கள் இருந்தா மீனை பத்தி பேசணும், இங்க பிசினஸ் மேன் இருந்தா பிசினஸ் பத்தி பேசணும். அவர்கள் குதிரையோடும் ஒட்டகத்தோடும் உறவாடக்கூடியவர்கள். அதை சத்தியம் எடுக்கிறான் அல்லாஹ். என்ன சொல்ல வர்றான், குதிரையை படைச்சதை பத்தியா? போய் மூரியாத்தி கதஹா அல்லாஹ் சொல்றான், அந்த குதிரையுடைய பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்பும் வேகமா. அது ஓடுற நேரம் நம்ம ஒரு பெரிய ஒரு இரும்பை கொண்டு போய் கல்லில் அடிச்சிட்டோம்னா எப்படி தெரிக்குதோ, தீப்பொறி கிளம்புற அளவுக்கு வேகமா ஓடுற குதிரைன்றான். அதையும் வேகத்தை சொல்றான். இந்த ஆயத்துக்களை ஓதப்போக்கள் நம்ம கண்ணு முன்னாடி வெறியோடு வைராக்கியத்தோடு எதிரி முன்னாடி நிக்கிறன ஒரு பெண் குதிரைகள் வேகமா, அது மூச்சரிக்கிற சத்தத்தோடு வேகமா ஓடுற ஒரு பிக்சர் எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான். ஏன் யாரா என்ன பாடம் நடத்தப்படுகிறது? வல்ல ஆதியாத்தி சூறாவில் விரைந்து ஓடக்கூடிய தீப்பு, அதாவது எல்லா இடத்துல என்ன செஞ்சிருவோம், வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரையின் மீது சத்தியமாகன்றான், பாஞ்சு ஓடக்கூடிய குதிரை அல்லாஹ் சொல்றான். அந்த இதுவும் வேகம் தான். ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்க பாக்குற நேரம் அந்த ஒவ்வொன்றும் வேகம், அந்த புழுதி கிளம்பிடும். அது ஓடுற நேரம் கட்டுமையா குதிரை ஓடினதுக்கு அப்புறம் குதிரை போனதே தெரியாது, அவ்வளவு வேகமா புழுதிய கிளப்பி விட்டிருக்கும். அந்த அது என்னத்தெல்லாம் சொல்லுவாராம், வேகம் வேகம் வேகம், எதிரியை நோக்கி டார்கெட்ல வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரை தீப்பொறியை கிளப்பிட்டு ஓடுது. கல்லில போய் அதனுடைய பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்புது, அது ஓடுற நேரம் புழுதிகள் அப்படியே அதை சுத்தி வருகிறது. எத்தனையோ பேர் கத்தியோடும் வாளோடும் நிக்கிற நேரம் அதை தூண்டி விட்டு அந்த எதிரிக்கிட்ட போங்கண்டா, அந்த வாள்களை மீறி போகக்கூடிய குதிரன்றான் அல்லாஹ். அந்த ஜமா அந்த கூட்டத்தை உடைச்சிட்டு போய் இங்கதான் ஆளை கொல்லணும்ண்டா, அது எதையும் பார்க்காம எஜமானன் சொன்னதுக்காக வேண்டி ஓடி போயுது, அது போய் வெட்டுது. அதாவது எஜமானன் வெட்டுற அதுக்கு மேல இருந்து அந்த குதிரை தனக்கு கத்திப்படுமே சிந்திக்காம ஓடிச்சு. இது அப்படியே சொல்லி போட்டல சொல்றான், நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு நன்றி கேட்டு நடக்கிறான். முந்தி ஓதின ஆயத்துகளோடு இதுக்கு என்ன சம்பந்தம், என்ன சம்பந்தம் அல்லாஹ் சொல்றான். ஒரு குதிரையை தீனி போட்டு வளர்த்து, நம்ம ஊர்ல நாய் வளர்க்குற மாதிரி அங்க குதிரையை வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, சில பேர் மாடோட அவ்வளவு இறக்கமா இருப்பாங்க வீட்டுல வளர்த்தா, அது சொல்றதெல்லாம் கேக்குதுன்னு வாங்க. அதே மாதிரி அந்த குதிரைக்கு தீனி போட்டு வளர்த்தா அதிகாலையில போகணும்ன்ற எனக்கு சுபகுக்கு எலும்பேலான்னு குதிரை சொல்லாரு. எதிரியை நோக்கி போகணும்ன்ற எஜமானன் போகிற அந்த பயணத்துக்கு குதிரை ரெடி ஆகுது, அது வேகமா போகுது, அதனுடைய எல்லாத்தையும் மறந்து தன் எஜமானன் சொன்ன தூரத்துக்கு நோக்கி போகுது. அவ்வளவு எதிரிகள் நம்மளை நோக்கி இருக்கிற நேரம் அது வீரியமா வேகமா ஓடுது. இந்த எஜமானனுக்கு குதிரை இவ்வளவு கட்டுப்படுவது, அதிகாலையில எலும்பிச்சு போட்ட சாப்பாடுக்கு இப்படி நன்றி செலுத்திச்சு. மணிதா நீ சுபோக்கு எலும்புனியா, உனக்கு இறைவன் ஒரு டார்கெட்டை செய்கிற நேரம் செஞ்சியா? இன்னல் இன்சான் அலி ரப்பி இலக்கணும், அவனுடைய ரப்புக்கு அவன் நன்றி கேட்டு நடக்கிறான். இதுக்கு என்ன எவிடன்ஸ், என்ன ஆதாரம்? அதுக்கு அவன் தான் சாட்சி, நீயே சாட்சி அப்பா. அலம் நஜ்அல்லஹு ஐனைன், ரெண்டு கண்களை உனக்கு தரவில்லையா நல்லா கேட்கிறான். ஒலி சாணு வஷஃபத்தை, ஒரு நாக்கு ரெண்டு உதடுகளை தரவில்லையான்னு கேட்கிறான். இதெல்லாம் கேட்கறதுக்கு பதில் என்ன தெரியுமா? ஆமையா அல்லாஹ் நீ தந்திருக்கிற இது இல்ல, அல்லாஹ்வை கண்டு கொண்டு நம் சஜதாவுல கீழே உலனம் அல்லாஹ்வுடைய இல்லையார்கள். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி அழகான பாடத்தை நடத்துறான். நீ தீனி போட்டு வர்ற குதிரை அவ்வளவு வேகமா போகுது, நாலு வாழ்வெட்டு வெட்டினா நிக்கல, நீ சொல்ற இடத்துக்கே அது போகுதுண்டா. உன் இறைவன் உனக்கு கட்டளையிடுற நேரம் உன்னால முடியுதா? குதிரை மாதிரி நீ செய்யறியா? இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு பாடம் நடத்துறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுல நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறணும்ண்டா, அது சிந்தனையில் தான் நமக்கு அதை செய்யலாம். நம்ம லைஃப்ல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறதுக்கு டைம் கொடுக்கிற மாதிரி சில ஜிக்ர்களுக்கு நேரம் கொடுத்துட்டே இருக்கணும். அல்லாஹ் இந்த வானம் பூமி எப்படி படைத்தான், அல்லதீன யஸ்குரூன் அல்லாஹ் கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம் வயத் يتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار மூமின்களை பத்தி அல்லாஹ் சொல்றான் அல்லதீன யத்குரூன அல்லாஹ கியாமன் அவர்கள் நின்ற வண்ணம் சிந்தித்துட்டு இருப்பார்களாம் ஜிக்ர் செய்வார்களாம் ஜிக்ர்னா சிந்திக்கிறது நின்ற வண்ணம் சிந்திப்பார்களாம் வகுஊதா உட்கார்ந்து கொண்டு யோசிப்பாங்களாம் وعلى جنوبهم சாய்ந்து கொண்டு யோசிப்பாங்களாம் என்ன யோசிப்பாங்களாம் அவங்க எதை யோசிப்பாங்களாம் ويتفكرون في خلق السماوات والارض வானம் பூமி எப்படி அப்பா படைக்கப்பட்டுச்சு அப்படி யோசிப்பாங்களாம் இப்படி யோசிக்கிறது இபாதத் தான் நம்ம வானம் பூமி படைக்கிறத பத்தி யோசிக்கிறோம் பாருங்க இது இபாதத் தான் முடிச்சல சொல்லுவாங்களா ரப்பனா என் ரப்பே மா ஹலக்த ஹாலா பாத்திலா எதையும் நீ வீணுக்கு படைக்கவில்லை இறைவா சுபஹானக் நீ பரிசுத்தமானவன் இறைவா ஃபகினா அதாபன்னார் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுன்னு சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நானும் நீங்களும் இந்த நன்றி செலுத்துதல்ல எப்படி இருக்கிறோம் என்பதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா குர்ஆன்ல இருந்து பெற்றோர்கள் விஷயத்திலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் நியமத்தை புரியணும்டா அல்லாஹ் அற்புதமான ஒரு பாடம் நடத்துறான் தாய் தகப்பனை பத்தி சொல்ற நேரம் ரெண்டு பேரும் அவ கிலாகுமா ஒரு ஆள் அகதுமா அல்லது அவ கிலாகுமா வயது வயது முதிஞ்ச உங்க உமா அல்லது உமாவும் வாப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் உங்கள்ட்ட இருக்கிற நேரம் இந்த கல்கிப அவங்க ரொம்ப வயசு போயிட்டாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் உங்களோட நிக்கிற நேரம் எப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் ஒரு துவா சொல்லி தர்றான் என்ன கேட்கணுமா ரப்பனா ரப்பிரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரான்னு துவா கேட்கணுமா இந்த துவாவை எப்படி கேட்கணும் என்ன சந்தர்ப்பம் நல்லா சொல்றான் ஏன் நம்ம நன்றி உணர்வு கொஞ்சம் பாருங்க ரெண்டு பேரும் வயது முதிர்ந்ததுக்கு பிறகு அல்லா சொல்றோம் வலா தென்ஹர்ஹுமா அவங்க ரெண்டு பேரும் விரட்டாதீங்கன்றான் வயசு போக போக ஒரு வயது முதிர்ந்த தாயின் தகப்புன்னு பேசுற நேரம் தொல்லையா போயிடும் இவங்க என்ன உளர்றாங்க இவங்களுக்கு ஒண்ணும் புரியாதா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறாங்களே உமா இருந்தா வீட்டுல பிரச்சனையே உமாவுக்கு இப்ப 80 இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இப்படி ஒரு கட்டம் வருமா அந்த கட்டம் வர்ற நேரம் அவங்க பேசுறது நமக்கு பிரச்சனையா போயிருமா அவங்க நடக்கிறது நமக்கு பிரச்சனையா போயிருமா குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு நாமளே சொல்லிடுவோம் அந்த நேரத்தில் அவங்களை விரட்ட தோணுமா அப்படிப்பட்ட கட்டத்துல எல்லாம் சொல்றோம் வரா தென்ஹருமா அவங்களுக்கு அதாவது வெளியிறங்குங்க என்று நீங்க சொல்ல தோன்ற மாதிரி இருக்கு சின்ன புள்ள மலஜலம் கழிச்சிடும் அதுக்கு மறைக்கிறதுக்கு எந்த தேவையும் இல்லை உணர்வும் இல்லை இவர் நல்ல பெரிய ஆளா இருப்பாரு ஊருக்கே பெரிய ஆச்சியார் இருப்பாரு வயசு போக போக அவருக்கே தெரியாது நான் மறைச்சிட்டேனா இல்லையாண்டு அவர் மெல்ல மெல்ல கூண்புல ஆரம்பிச்சிருவாரு எப்படி தாய் வயிற்றிலிருந்து வெளியே வரப்புகள் உணர்வற்று இருந்தாரோ அவருக்கு எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடும் இருந்த இடம் தெரியாது சாப்பிட்டேனு தெரியாது நிறைய பேருடைய பெயர்கள் மறந்துடும் அந்த மாதிரி கட்டத்துல சீ என்று சொல்ல தோணும் மலஜலம் கழிச்சுங்க இப்பதானே சுத்தப்படுத்தினேன் அதோடு ஏன் அங்க நடக்கிறீங்க ஏன் அடுத்த வீட்டுல போய் இதை பேசினீங்க அல்லாஹ் சொல்றான் இப்படியான ஒரு கட்டம் வர்ற நேரம் உங்களுக்கு நன்றி மறந்துடுவீங்க உங்க உமா யாரு சின்னத்துல உங்களை போட்டு துவைச்சு சுத்தப்படுத்தி அழகா உங்களை சீவி சிங்காரிச்சு அழகா அனுப்பினவங்க நீங்க உளுந்தா தேம்பி தேம்பி அழுதவங்க உங்களுக்காக வேண்டி தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சவங்க உங்களுக்கு சாப்பாடு தீத்தி விட்டு மிஞ்சதை சாப்பிட்டவங்க பிறநாளுக்கு உங்களுக்கு உடுப்பு தந்தவங்க இப்போ உங்க முன்னாடி நீங்க சின்னத்துல எப்படி அவங்க சின்னவங்களா மாறிட்டாங்க அவங்க வயசு 80 அவங்க இப்ப 2 வயசு புள்ள மாதிரி அங்கேயே மலஜலம் கழிப்பாங்க அல்லாஹ் சொல்றான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீங்க சங்கமிச்சா நீங்க மறந்துடுவீங்க அவங்க யாருன்னு நீங்க மறந்துடுவீங்க உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை மறந்துடுவீங்க உங்களுக்கு கோபம் வரும் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லாதீங்க 100 தடவை சீ என்று சொல்ல தோணும் ஏன் இப்படி பண்ணினீங்க சின்னதோட சண்டை பிடிப்பாங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க தோணும் அல்லாஹ் சொல்றான் நோ அவங்க யாரு தெரியுமா உங்க தாய் தகப்பன் வலா தகுல்லஹுமா உஃப் உஃப்ன்ற வார்த்தை சீ என்று சொல்ல இயலாது சொல்லக்கூடாது வலா தன்ஹர்ஹுமா அவங்கள விரட்ட கூடாது சங்கையாக பேசட்டுமா உமா உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படி சங்கையான முறையில என்ன பண்றீங்க அப்படி பேசக்கூடாதாம் அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் இறக்கம் என்ற ரெக்கையை தாழ்த்துங்க இப்ப அல்லாவிடம் கேட்கணுமா துவாவை ரப்பிர்ஹம்ஹுமா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா யாரா இந்த ரெண்டு பேருக்கும் நீ இறக்கம் காட்டு எப்படி இறக்கம் காட்டணும் தெரியுமா எங்களுக்கு சின்னத்துல எப்படி இறக்கம் காட்டினார்களோ எங்களை எப்படி பார்த்தார்களோ அப்படி இறக்கம் காட்டு கல்புல அல்லாஹ் எதை எடுத்து வைக்கிறான்னு துவால நீங்க சின்னத்துல இருந்து உழுவுற நேரம் நீங்க சின்னத்துல உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போன நேரம் 4 நாள் நீங்க ஹாஸ்பிட்டல்ல நிக்கிற நேரம் அவங்களுக்கு 4 நாள் தண்ணி குடிக்க மறக்கிற நேரம் பசியே வரல அவ்வளவு பாசத்தோடு உங்களோட இருந்தாங்களே உங்க உமா அவங்களுக்கு நன்றி கேட்டு நடக்காதப்பா. ரப்பிரஹம் ஹுமா சின்னத்தில் ரக்கமா ரப்பயானி சகீரா, சின்னத்தில் எப்படி எங்களை பார்த்தார்களோ அப்படி அவர்களுக்கு அருள் புரியா அல்லான்னு கேட்கட்டும். இது ஏன் குர்ஆன் இதை சொல்லுதண்டா, நாம் நன்றி மறந்துடுவோம் என்பதனால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றி உள்ளவர்களாக நம்ம மாறணும் என்றா, இறைவன் யார் என்பதை நாம் புரியணும். இது தாய் தகப்பன் விஷயத்தில் இப்படி என்றா, இறைவன் விஷயத்தில் நம்ம நேரத்தை ஒதுக்கி ஜிக்ர் செய்யணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை அக்குடை என்று பேசினா அது இந்த குத்துபா இடம் தராது, அது மிகப்பெரும் கடல். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஒரு வேலை தந்தாச்சு, ஸ்கூல்ல உள்ள பிள்ளைக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கற மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை. அல்லாஹ் செஞ்ச நியமத்தை ஒவ்வொன்றா எண்ணணும். இது அல்லாஹ்வோட நியமத், இது அல்லாஹ்வோட நியமத், இது அல்லாஹ்வோட நியமத் என்று ஒவ்வொன்றா எண்ண ஆரம்பிச்சுங்க. லா துஹ்ஸுஹா என்ற ஒரு ஆள் கூட்டி வாங்க உலகத்துல. நான் எண்ணி முடிச்சிட்டேன், 10 கோடி இல்ல 4 மில்லியன் 4 ட்ரில்லியன் சொல்றால கூட்டி வாங்க பார்ப்போம். ஒரு சிலதை பேச முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்ல இருந்து. உலகத்தில் அல்லாஹ் ரிஸ்க் அளக்காமல் எந்த ஒரு மிருகமும் இல்லை என்றான் அல்லாஹ். நாமளா போய் காட்டுள்ள யானைக்கு சாப்பாடு போடுறோம்.
5: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். ஆசிய நாடுகள் முழுவதும்
1: நேரம் சரியாக காலை 9 மணி.
6: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
9: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம். கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அப்பிள் மற்றும் இணைய கையடக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்களூடாகவும் முஸ்லிம் வானொலி கேட்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியில் சிறப்பு தப்சீர் வகுப்போடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். சூரா அல் வாக்கியா பகுதி 2 கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
1: சூரத்துல் வாக்கியாவுடைய முதல் 40 வசனங்களை அல்ஹம்துலில்லாஹ் நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த சூராவுடைய ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் காட்சிகளையும் மறுமையில் நடக்க இருக்கின்ற செய்திகளையும் மறுமை நடைபெறும்போது அல்லாஹ் மனிதர்களை 3 வகைகளாக பிரிக்கக்கூடிய நிலைகளையும் அந்த 3 வகைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக முந்தியவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளையும் வஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் வலதுபுற கூட்டம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளையும் நேற்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். 3வது கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகம் செய்கிறான். முதல் கூட்டம் வஸ்ஹாபுல் யமீன், 2வது கூட்டம் வலதுபுற கூட்டம் என்றால் யார், முந்தியவர்கள் என்றால் யார், முந்தியவர்கள் ஃபுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆஹிரீன், அல்லாஹுடைய ரசூலுடைய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களும் பின்னால் வரக்கூடிய மறுமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சமூகங்களில் குறைவான மக்களும் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள். அதில் குறைவான எண்ணிக்கைதான் இருப்பார்கள். இவர்களை அல்லாஹ் ஏடுகளை கொண்டு விசாரிக்க மாட்டான். அஸ்ஹாபுல் யமீன் வலதுபுற கூட்டம் ஏடுகள் வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படும். இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்துப்பார் என்று சொல்லப்படும். கஃபா பி நஃப்ஸிகல் யௌமா அலைக ஹசீபா, உன் புத்தகத்தை நீ படித்து பார்த்து நீயே தீர்ப்பு செய்து கொள் என்று சொல்லப்படும். ஆனால் அஸ்ஸாபிகூன் முந்திய அந்த கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை சொன்னார்கள். எனக்கு காட்டப்பட்டது, நான் ஒரு நபியை பார்த்தேன். அவரோடு 8 to 10 தோழர்கள் அவரோடு அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். இன்னொரு நபியை பார்த்தேன், அவரோடு 1 or 2 இருந்தார். இன்னொரு நபியை பார்த்தேன், அவரோடு எவரும் இல்லை. எனக்கு இன்னொரு தூரத்தில் ஒரு கூட்டம் காட்டப்பட்டது, மிக பெரும் கூட்டம். நான் எண்ணிக்கொண்டேன் இவர்கள் என்னுடைய சமூகம் என்று. ஆனால் எனக்கு காட்டியவர் சொன்னார், இது மூசா அவர்களுடைய சமூகம் என்று. இன்னொரு கூட்டம் காட்டப்பட்டது, மிக பிரம்மாண்டமான கூட்டமாக இருந்தது. அந்த மலக் சொன்னார், இதுதான் நபியே உங்களுடைய சமூகம் என்று. அதோடு மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் 70,000 பேர் யத்குலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபின் வலா அதாப், எந்த விசாரணையும் இன்றி எந்த வேதனையும் இன்றி சொர்க்கம் நுழைவார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளேயே அல்லாஹுடைய தூதர் இதை கூறிவிட்டு அறைக்குள் சென்று விடுகிறார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளேயே ஆலோசனை செய்கிறார்கள். சிலர் சொன்னார்கள், அல்லாஹுடைய ரசூலோடு தோழமை கொண்டவர்கள் என்று. இன்னொன்று சொன்னார்கள், அவர்கள் ஷிர்கில் பிறக்காமல் இஸ்லாமிலேயே பிறந்தவர்கள் என்று. இன்னும் நிறைய காரியங்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். சொன்னார்கள், எதை குறித்து நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த 70,000 பேரை குறித்தா? அவர்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் நட்சத்திரத்தை கொண்டு நெருப்பை கொண்டு ஜோதிடம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹுவையே எல்லா காரியங்களிலும் நம்பியிருப்பார்கள், அல்லாஹுவையே சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில தன்மைகளை எண்ணினார்கள். உக்காஷா எழுந்தார், அல்லாஹுடைய தூதரே, என்னையும் அதில் உள்ளவராக ஆகுவதற்கு துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்த மின்ஹும் யா உக்காஷா, நீ அதில் உள்ளவர்தான் உக்காஷாவே. இன்னொரு தோழர் எழுந்தார், ஃபஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் அவர்கள் எதிலும் முந்துவார்கள். சொன்னார்கள், சபக்க கபிஹா உக்காஷா, உன்னை உக்காஷா முந்தி விட்டார் என்று சொன்னார்கள். மிகப்பெரும் கூட்டம், எல்லா இறை தூதர்களை விடவும் ஒரு பெரும் சமூகம் சொர்க்கம் செல்லும். ஃபுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ ஃபுல்லத்தும் மினல் ஆஹிரீன். ஆனால் அதில் குறிப்பாக 70,000 பேருக்கு அல்லாஹ் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் கொடுப்பான். இந்த ஒட்டுமொத்த சமூகத்திலும் 70,000 பேர் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள் என்றால் அது சொச்சம். நபித்தோழர்களே அதில் உள்ளடங்கி விடுவார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே அதிகப்படுத்தி கேட்டேன், யா அல்லாஹ், இந்த எண்ணிக்கை போதாதென்று. அல்லாஹ் அந்த 70,000 பேருக்கும் அதில் ஒவ்வொரு 1,000 பேருக்கும் அல்லாஹ் இன்னொரு 70,000 பேரை அதிகமாக்கினான் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில ஹதீஸ்களில் நமக்கு சொன்னார்கள். இவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். நல்லவர்களுடைய விசாரணை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் வாயிலாக ஒரு மனிதனை அழைப்பான் மஹ்ஷரில். அவருக்கும் அல்லாவிற்கும் இடையே ஒரு திரை போடப்படும். அந்த திரைக்குள் இருப்பவற்றை மஹ்ஷரில் யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அழைத்து கேட்பான், தஅரிஃபு தம்ப கதா, தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்பான். அவர் சொல்வார், அறியும், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன், அறிவேன் யா அல்லாஹ் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குவான். அவன் நினைத்துக் கொள்வான், அல்லாஹ் என்னை அழிக்கப் போகிறான் என்று. அவனை நெருக்கமாக்கி அல்லாஹ் சொல்லுவான், கவலை கொள்ளாதே, சத்ருதுஹா அலைக ஃபித் துன்யா அனா அஃபிருஹா லகல் யௌம், அடியானே நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் இந்த உலகத்திலே நான் மறைத்தேன். அல்லாஹு அக்பர், நிஅமா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மனிதர்களுடைய கண்களில் இருந்து மறைப்பது நிஅமா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவது அதாப். சத்ருதுஹா அலைக ஃபித் துன்யா அஃபிருஹா லகல் யௌம், இன்றைய தினம் உன்னை மன்னிக்கிறேன், செல். இவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், அல்லாஹ் எடுத்து காட்டுவான் ஆயிஷா என்று சொன்னார். அல்லாஹு அக்பர். முந்தியவர்கள், முதலாம் அவர்கள், வஸ்ஹாபுல் யமீன், வலதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுபவர்கள், அவர்களுடைய அருள்கொடைகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ் மூன்றாவதாக 41வது வசனத்திலே ஆரம்பம் செய்கிறான், இடதுபுற கூட்டம். நபியே, அந்த இடதுபுற கூட்டம் என்றால் என்னவென்று உமக்கு கூற, அவர்களுடைய தண்டனைகளை, வேதனைகளை எதைவென்று நாம் கூற. 42வது வசனம் ஆரம்பமாகிறது, அல்லாஹ் வெப்பமான காற்றை நரகத்திலே ஏற்படுத்துவான், வஹமீம், சூடான கொதிக்கக்கூடிய குடல்களை வெட்டக்கூடிய நீரை, கொதிக்கக்கூடிய நீரை அல்லாஹ் கொடுப்பான். எதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான்? அன்னார், நரகத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்தர்துக்கு முன்னார், அன்தர்துக்கு முன்னார், உங்களுக்கு நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தம் சந்தையில் இருப்பவர்களுக்கு கேட்கும் அளவிற்கு உயர்த்தி சொன்னார்கள். அவர்கள் கூறியதில் அவர்களுடைய மேலாடை அவர்களுடைய காலில் விழுந்து விட்டது. அதை கூட அறியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த எச்சரிக்கையை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார்கள். நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தேனும், தர்மம் கொடுத்தேனும், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். எதை பார்த்தீர்கள் அல்லாஹுடைய தூதரே, எதை அறிந்தீர்கள்? ரஐதுல் ஜன்னத வன்னார், நரகத்தையும் சொர்க்கத்தையும் பார்த்தீர் என்று சொன்னார்கள். லா தன்சுல் அதீமதைன், இரண்டு மகத்துவமிக்க விஷயத்தை மறந்து விடாதீர்கள், அல் ஜன்னத்து வன்னார் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாஹுடைய தூதருடைய முகங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தங்களுடைய தலையை தாழ்த்தினார்கள். அவர்களுடைய தாடிகள் நனையும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை நினைத்தும் நரகத்தை நினைத்தும் அழுதார்கள். அல்லாஹு அக்பர். நரகம் சாதாரண நெருப்பா? அல்லாஹ்வுடைய தூதர் பயந்திருக்கிறார்கள். அதை குறித்து அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், அந்த வேதனையை விட்டு என்னை பாதுகாக்க என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒரு இரவு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளிலே கழியாது. அல்லாஹும்மா கைனி அஸாபக யௌம தப்அது இபாதக, உன் அடியார்களை எழுப்பக்கூடிய நாளிலே யா அல்லாஹ், அந்த நரக வேதனையை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள் என்று கேட்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இரவும் தூங்கும் போது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் பேசியதாக ஹதீஸ் இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு நரக நெருப்பில் எழுவதில் ஒரு பங்குதான். சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த நெருப்பே போதுமே, இல்லை அல்லாஹ் இதை 69 மடங்கு அல்லாஹ் சூடேற்றிருக்கிறான். இந்த நெருப்பு நரக நெருப்பை விட 69 மடங்கு இந்த உலக நெருப்பை விட நரக நெருப்பு மேலானது. நரகத்திலே போடப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு பல் உஹுதுடைய மலை அளவு இருக்கும். 2 தோல் புஜங்கள், 3 நாட்கள் ஒரு மனிதன் நடந்தால் எவ்வளவு தொலைவோ அவ்வளவு தொலைவு இருக்கும். எங்கே பயம் வருகிறது? எங்கே அச்சம் வருகிறது? எங்கே நரகத்தை கொண்டு அழுதவர்கள் நம்மில்? சொர்க்கத்தை குறித்து பேசப்படும் போது அதற்கு ஆதரவு வைத்து அழுதவர்கள் எத்துணை பேர்? என் பாவம் தடுத்து விடுமா என்று ஒவ்வொரு பாவத்தையும் செய்யும் போது எண்ணக்கூடிய மக்கள் நம்மில் எத்துணை பேர்? சொர்க்கத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை, நரகத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை, அல்லாஹ்வின் அச்சத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை என்றால் உள்ளங்கள் செத்துவிட்டது. இனிமேல் மரணம் தான் வர வேண்டும் நரகம் நுழைவதற்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. 42 வசனம் சொல்கிறது, ஃபி சமூமி வஹமீம், ஃபி சமூம், சூடான காற்றை அல்லாஹ் கொடுப்பான் அந்த நரகவாதிகளுக்கு. நாலா புறமும் அவர்களுக்கு வீசக்கூடிய காற்றனைத்தும் நெருப்பாக இருக்கும். ஹமீம், நரகத்திலே இருக்கக்கூடிய சூடான பானம், நரக நெருப்பிலே சூடேற்றப்பட்ட பானம் அவர்களுக்கு உணவாக பானமாக கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், வெப்பம் அதிகமாக இருக்கும் போது துஹருடைய நேரத்தில் சூடு அதிகமாக இருக்கிறது, இது போன்ற சூடுகள் எல்லாம் நரகத்துடைய காற்றுதான், அதனால் தொழுகைகளை கொஞ்சம் தாமதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு நரகத்தின் காற்றை பற்றிய நினைவை சூடான காற்றுகள் வரும்போது ஏற்படுத்தினார்கள். இல்லையா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதை. 43 வசனம் தொடர்கிறது, நிழல் கொடுக்கப்படும், யஹ்மூம், முழுவதும் கருப்பு நிறமாக மாறிய புகை, நெருப்பு மூட்டப்பட்டு மூட்டப்பட்டு மூட்டப்பட்டு அதனுடைய வெப்பத்தால் அது கருப்பு நிற நெருப்பாக மாறி கரும் புகையாகவே அவனை சுற்றி கொண்டிருக்கும், அதுதான் அவனுக்கு நிழலே. லா பாரிதி வலா கரீம், அந்த குடிபோனம், அந்த குடிபாதமோ, அந்த நிழலோ அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சூடான காற்றோ குளிர்ச்சி அளிக்காது. ஒருபோதும் குளிரே கிடையாது, குளிர்ச்சியே கிடையாது. எங்கு பார்த்தாலும் அவனுக்கு சூடுதான். வலா கரீம், எந்தவித நிம்மதியும் இல்லாத, எந்தவித கண்ணியமும் இல்லாத, எந்தவித நலவும் இல்லாத காட்சியாகத்தான் இந்த காட்சிகள் அனைத்தும் அந்த நரகவாதிக்கு மாற்றப்பட்டிருக்கும். ஏன் ஏன் அல்லாஹ் இவ்வளவு பெரிய வேதனை? 45 வசனம் சொல்கிறது, இன்னஹும் கானு கப்ல தாலிக முத்ரஃபீன், இந்த பூமியிலே சுகபோகமான வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த அருக்கொடைகளை ஹராமில் செலவழித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லாஹ் தடுத்த காரியங்களில் செலவழித்தான் செலவழித்தான் செலவழித்தான், கணக்கே தெரியாமல் ஹராமில் கொட்டி தீட்டான் இந்த உலகத்தின் செல்வங்களை. வசதியான வாழ்க்கையில், சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்காக ஹராம் எதுவென்று அறியாமலேயே மூழ்கினான் மூழ்கினான். முத்ரஃபீன், சுகபோகமான வாழ்க்கையிலேயே அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தான். நிறுத்தவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் பிடிவாதமாக நிலைத்திருந்தான். அல் ஹின்ஸ், அல் அஸீம், மகத்தான பாவங்களில் இணை வைப்பில் நிலைத்திருந்தான் உலகத்தில் சுகபோகத்தில் மூழ்கி. இன்னும் பெரும்பாவங்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்கிறதோ அதில் எல்லாவற்றிலும் மூழ்கியிருந்தான். விபச்சாரத்தில் மூழ்கினான், வட்டியில் மூழ்கினான், அநீதத்தில் மூழ்கினான், ஹராமான செல்வங்களில் மூழ்கினான், ஹராமான செயல்பாடுகளில் மூழ்கினான். இவற்றை விடவெல்லாம் மிகப்பெரிய இந்த உலக காரியங்களுக்காக, உலகத்தின் சுகபோகங்களுக்காக தொழுகையை விடக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தில் மூழ்கினான். யா அஹி யா உஹ்தி, என் சகோதர சகோதரியை காதுகளை செவிதாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள். நான் மேற்கூறிய பாவங்கள் இணைவைப்பிற்கு பிறகு விபச்சாரத்தை விட, திருட்டை விட, கொலையை விட, வட்டியை விட, தாய் தந்தைக்கு மாறு செய்வதை விட, அவதூறு ஒரு கற்புள்ள பெண்மேல் சுமத்துவதை விட, இன்னும் கொடிய குற்றங்கள் என்று உலகத்திலே எத்துணை குற்றங்கள் இருக்கிறதோ அத்துணை குற்றங்களை ஒரு தட்டில் வைத்தாலும் தர்க்குசலா தாரிக்குசலா, தொழுகையை விடக்கூடிய தொழுகையை விட்ட ஒரு குற்றத்தை இன்னொரு தட்டில் வைத்தால் தொழுகையை விட்ட குற்றம்தான் மேலானது. உலக தேவைக்காக, உலகத்தின் ஆசாபாசத்திற்காக, உலகத்தின் செல்வத்திற்காக அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்படும் மூழ்கி இருப்பான், பிடிவாதமாக இருப்பான், அல்லாஹுவை மறந்து, அல்லாஹுவின் அழைப்பை மறந்து. குர்ஆன் சொல்கிறது 47வது வசனம் சொல்கிறது மீண்டும், வக்கானு யகூலூன், இன்னும் அல்லாஹ்வர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அஇதா மித்னா வ குன்னா துராபவ வ இதாமன் அஇன்னா லமபுஊதூன். எப்படி அப்பா சொல்கிறாய், மரணித்து மண்ணோடு மண்ணாக எலும்புகள் எல்லாம் மக்கி போனதற்கு பிறகும் அஇன்னா எழுப்பப்பட்டு விடுவோமா? உறுதியோடு சொன்னான், அஇன்னா லமபுஊதூன், என்னை இறைவன் எழுப்பி விடுவானா, உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பப்பட்டு விடுவோமா? அவ ஆபா உன்னல்லவ்வலூன், நான் அல்ல, என் முன்னோர்கள் எல்லோரும் இறந்து மண்ணோடு மண்ணாக போகிவிட்டார்கள், அவர்களையும் இறைவன் உயிர் கொடுத்து முன்னால் உள்ளவர்களையும் எழுப்புவானா? இது சாத்தியமா? மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு மறுபடியும் மனிதன் உயிர் கொடுத்து என்ன செய்ய போகிறான் இறைவன், எப்படி முடியும் அவனால் என்று கேட்கிறான். 49வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான் அவர்களுக்கு பதில், குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன், நபியே சொல்லுங்கள், இவர்களுடைய முதலாம் அவர்கள் இறுதியாம் அவர்கள், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லோரும் முடியாதா என்று, முடியாது என்றா கூறுகிறார்கள் இறைவனால், லமஜ்மூஊன இலா மீகாதி யௌமின் மஅலூம், குறிப்பிடப்பட்ட அறியப்படக்கூடிய அந்த நாள் வரும்போது இவர்கள் எல்லோர்களையும், அல்லாஹ் எல்லோர்களையும் ஒன்று கூட்டியே தீருவான், ஒருவரை விட மாட்டான். குறிப்பிட்ட நேரம் அல்லாஹ் அறிந்தவன், அந்த நேரத்தை யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. அந்த நேரம் வரும்போது இறைவன் அவர்கள் எல்லோர்களையும் உயிர் கொடுத்து எழுப்புவான். அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுவான், நேரடியாகவே அவர்களை பார்த்து இறைவன் பேசுகிறான். 51வது வசனத்தில், இப்படி உலக காரியத்தில் மறந்து பெரும்பாவங்கள் செய்த வழிகேடர்களே, வழி தவறியவர்களே, அல் முகத்திபூன், இப்படி மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதை மறுத்த பொய்யர்களே, அல் முகத்திபூன், அஸ்ஹாபு ஷிமாலுடைய கூட்டம் இவர்கள், இடதுபுற கூட்டம் இவர்கள், என்ன கொடுப்பேன் தெரியுமா உங்களுக்கு, நிறுத்தவில்லை அல்லாஹ், அவனுடைய கோபம் பயங்கரமானது, அவனுடைய வேதனை பயங்கரமானது. உனக்கு கொடுப்பேன் என்ற மரத்தை, குர்ஆன் சொல்கிறது நரகத்துடைய அடித்தளத்திலிருந்து விளையக்கூடிய மரம் அது. ஷைத்தானின் தலைகளை போன்று கிளைகளை உள்ள மரம் அது. அது அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும். ஃபமாலிஊன மின்ஹல் புதூன், அதை கொண்டு அவனுடைய வயிற்றை அவன் நிரப்புவான். அதோடு மட்டுமல்ல, ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம், அதற்கு மேல் அல்லாஹ் ஹமீம் என்ற பானத்தை அவனுக்கு கொடுப்பான். ஹமீம் என்றால் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, வஸுகூ மாஅன் ஹமீமன் ஃபக்தஅ அம்ஆஹும், நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த சூடான நீரை அவன் அருந்தும் போது அவனுடைய குடல்களை அது வெட்டிவிடும். அந்த ஹமீம் என்ற பானம் அவனுக்கு கொடுக்க கொண்டு வரப்படும் போது அவன் குடிப்பதற்கு முன்னதாகவே அவனுடைய முகம் அப்படியே கருகி அதில் விழுந்துவிடும். ஹமீம் ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம், அந்த ஜக்கூம் என்ற முள்ளாலான மரத்தை அவன் சாப்பிட்டு அதற்கு பகிரமாக இந்த ஹமீம் என்ற பானம் குடிக்க கொடுக்கப்படும் போது பாலைவனத்திலே தாகத்தால் திரிகின்ற ஒட்டகம் எப்படி தண்ணீர் கிடைத்தால் மலமளவென்று குடிக்க முன்வருவோ அது போன்று அவன் அந்த ஹமீம் என்ற பானத்தை குடிப்பான். அல்லாஹு அக்பர். ஹாதா நுஸுலுஹும் யௌமத்தீன், அல்லாஹ்வை மறந்தவர்களே, வழி தவறியவர்களே, மறுமையை பொய்ப்பிப்பவர்களே அல்லது மறந்து வாழ்பவர்களே, இதுதான் விசாரணை நாளில் இப்படிப்பட்ட இடதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டு இடதுகரத்திலே ஒதுக்கப்படக்கூடிய இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற விருந்தாகும், இழிவான கண்ணியமாகும். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹும்ம கினி அதாபக், யா அல்லாஹ் உன்னுடைய வேதனையிலிருந்து எம்மை பாதுகாத்து விடு. 57வது வசனம் சொல்கிறது, நஹ்னு கலக்னாகும், நாம் தான் உங்களை படைத்தோம், ஃபலவுலா துசத்திகூன், நீங்கள் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவில்லையா? நான் தான் உங்களை படைத்தேன், உங்களை படைத்த இறைவன் ஒன்றுமில்லாத ஒரு பெயர் கூற முடியாத இருந்த உங்களை படைத்தான், அந்த படைத்த இறைவன் மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்ற உண்மையை உங்களால் ஏற்க முடியவில்லையா? இதோ உதாரணங்கள். அஃபரஐதும் மா தும்னூன், உன் தாயுடைய கருவறையில் நுழைகின்ற அந்த இந்திரிய துளியை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா, பார்த்திருக்கிறீர்களா? அஅன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், இடதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுகின்ற வழிகேடர்களே, பொய்ப்பிப்பவர்களே, மறுமையை நீங்கள் படைத்தீர்களா இந்த இந்திரிய துளியிலிருந்து உங்களை, அல்லது நான் படைத்தேனா? என்ன கேள்வி பாருங்கள், என்ன கேள்வி பாருங்கள்.

படைத்தவன் உயிரை எடுக்கும் போதோ மரணத்தை ஏற்படுத்தும் போதோ எதுவும் அவனை இயலாமல் ஆக்கிவிடாது, எதுவும் அவனை முந்திவிடாது. அவன் நாடிய நேரத்தில், நாடிய நிமிடத்தில், நாடிய இடத்தில் அது நடந்தேறும். அது மட்டுமல்ல, அலா அன் நுபத்தில அம்சாலக்கும் வனுன்ஷிஅக்கும் ஃபீமா லா தஅலமூன். நீங்கள் இருக்கின்ற உருவங்களை அவன் மாற்றுவதற்கும், நீங்கள் இல்லாத, நீங்கள் அறியாத படைப்பை உங்கள் மூலமாகவே இறைவன் படைப்பதற்கும் அவன் ஆற்றல் உள்ளவன். வமா நஹ்னு பிமஸ்பூகீன், அதில் எவரும் முந்த முடியாது, அதில் எவரும் அவனை இயலாமல் ஆக்கிவிட முடியாது. அவன் நாடினால் உங்களுடைய உருவங்களை மாற்றுவான். எத்தனையோ சமூகத்தின் உருவங்களை குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றினான். அது போன்று அவன் நாடினால் உங்களுடைய உருவங்களை மாற்றுவான். நாளை மறுமையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் இந்த உயிரோடு தான், ஆனால் உடம்பு வேறாக இருக்கும். சிலர் தங்களுடைய முகங்களால் நடப்பார்கள், சிலர் வெண்மை முகத்தோடு இருப்பார்கள், சிலர் கருப்பு முகத்தோடு இருப்பார்கள், கரும் புகையோடு எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் நாடினால் உங்களுடைய நிலைகளை மாற்றுவான், உங்களை வேறொன்றாக மாற்றுவான். நீங்கள் அறியாத படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பான். وَلَقَدْ عَلِمْتُمُ النَّشْأَةَ الْأُولَى وَلَقَدْ عَلِمْتُمْ நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அன்னஷ்அத்தல் ஊலா, உங்களுடைய முதலை, உங்களை முதலாவதாக எப்படி படைத்தான் இறைவன் என்பதை. ஃபலவுலா தத்கரூன், இத்தனை உதாரணங்கள் கூறப்படுகிறது, இன்னுமா நீங்கள் விழிக்கவில்லை, இன்னுமா நீங்கள் நினைவுபெறவில்லை, எப்படி உங்களை முதலாவதாக உயிர் கொடுத்து எழுப்பினால், உயிர் கொடுத்து படைத்தானோ அதே இறைவன் மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான். எதை மறந்து வாழ்கிறீர்கள், எதை பொய்ப்பிக்கிறீர்கள்? இன்னும் சிந்தியுங்கள் மனிதர்களே, வழிகேட்டில் செல்வதற்கு முன்னால், இறைவனை பொய்ப்பிப்பதற்கு, மறுமையை பொய்ப்பிப்பதற்கு முன்னால், நீங்கள் விளைக்கின்ற அந்த விதைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், அதில் நீங்கள் விளைச்சல் செய்கிறீர்களா அல்லது நாம் விளைச்சல் செய்கிறோமா? ஒரு விதையை நடுகிறீர்கள் நீங்கள், அது பயிராக மாறுவது உங்கள் கையிலா என் கையிலா? அதை உணவாக கொடுப்பது உங்கள் கையிலா என் கையிலா? அது பயிராக மாறுவதற்கு முன்னதாகவே, லவ் நஷாஉ லஜஅல்நாஹு ஹுதாமன், நாம் நாடி இருந்தால் அதை காய்ந்த சருகுகளாக, அது பயிராக விளைவதற்கு முன்னதாகவே ஆக்கி இருப்போமே. ஒரு மழை வந்தால் என்னவாகும்? ஒரு வெள்ளம் வந்தால் உங்களுடைய உணவு என்ன? நீங்கள் ஆகிவிடுவீர்கள், ஆகிவிடுவீர்கள் ஆச்சரியத்தில், அல்லது உங்களை நீங்களே நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை தள்ளிவிடுவீர்கள். சோதனையில், கடனில், இழிவில் மூழ்கிவிட்டோம். அது போன்ற அந்த விளைச்சல் நிலம் முழுவதும் அழிக்கப்பட்டால், பயிராக மாறுவதற்கு முன்னால் எல்லா நலவுகளிலிருந்தும் தடுக்கப்பட்டோம் என்றுதானே கூறிக்கொண்டிருப்பீர்கள். அதை கொண்டு வருபவன் யார்? இன்னும் கேட்கிறான், நீங்கள் குடிக்கின்ற நீரை நீங்கள் பார்க்கவில்லையா? அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், அதை வானத்தின் மேகத்தின் நீரிலிருந்து நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாம் இறக்குகிறோமா? லவ் நஷாஉ ஜஅல்நாஹு ஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், நாம் நாடி இருந்தால் அதை உப்பு நீராக மாற்றியிருப்போம். ஃபலௌலா தஷ்குரூன், அந்த நீர் உப்பு நீராக மாறினால் அது பூமியில் விழுந்து என்ன பலன்? குடிக்க நீரை எதை குடிப்பீர்கள்? அந்த நீரை கொடுத்து, அந்த பயிரை கொடுத்து, உங்களுக்கு உயிரை கொடுத்த அந்த இறைவனுக்கு ஃபலவுலா தஷ்குரூன், நன்றி செலுத்த மாட்டீர்களா? அஃபரஐதுமுன்னாரல்லதீ தூரூன், நிறுத்தவில்லை. நீங்கள் எரிக்கின்ற வீடுகளில் எரிக்கின்ற நெருப்பை நீங்கள் பார்க்கவில்லையா? நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அஅன்தும் மன்ஷஅதும் ஷஜரதஹா அம் நஹ்னு நஹ்னுல் முன்ஷிஊன், அந்த நெருப்பில் வீசுவதற்கு எரியப்படுகின்ற அந்த மரங்களை, விறகுகளை நீங்கள் உருவாக்குகிறீர்களா?
அல்லது நாம் உருவாக்கி

0: ما نحن جعلناها تذكرة இப்படி நெருப்பை கூறுவது உங்களுடைய நினைவுக்காக. وَمَتَاعًا لِلْمُقْوِينَ இந்த நெருப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்தது பாத எரியாமல் இருக்கக்கூடிய இரவில் பயணம் செய்யக்கூடிய அந்த பயணிகளுக்கு பயனளிப்பதற்காக. எதை இறைவன் நினைவுபடுத்துகிறான்? இந்த நெருப்பை.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0771 0043.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: ரசூலுல்லாஹ் லல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. இந்த தாய் இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய கருணையை விட அல்லாஹ் இரக்கமுள்ளவன். என்ன சொல்ல வருகிறார்கள்? தான் பெற்றெடுத்த குழந்தையை எப்படி தாய் நெருப்பில் வீசுவதை விரும்ப மாட்டாளோ, அது போன்று தன் தான் படைத்து, தான் உழவணித்து, தான் நீரை கொடுத்த, தான் தன்னால் வளர்க்கப்பட்ட, தன்னால் படைத்து இந்த உலகத்திலே மரணத்தை அடைந்த ஒரு மனிதனை இறைவன் ஒருபோதும் நெருப்பில் வீசுவதை விரும்புவதில்லை. அதைத்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொன்னார்கள். 75வது வசனம் சொல்லுகிறது, ஃபலா உக்ஸிமு பிமவாக்கிஇன் நுஜூம். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை சொல்வதற்கு சில சத்தியங்களை செய்கிறேன். லா உக்ஸிமு பிமவாக்கிஇன் நுஜூம், நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களின் நிலைகளின் மேல், இடங்களின் மேல். உங்களை படைத்த இறைவன், நட்சத்திரத்தை படைத்த இறைவன் சத்தியம் செய்கிறான். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட போது இருந்த சமூகம் நட்சத்திரத்தை வணங்கிய சமூகம், நட்சத்திரத்தை கொண்டு நாட்களை முடிவு செய்த சமூகம், நட்சத்திரங்களை பாலைவனத்திலே பயணத்திற்காக பயன்படுத்திய சமூகம். எப்படி உங்கள் வாழ்வில் இருந்து இந்த நட்சத்திரத்தை பிரித்து பார்க்க முடியாமல் வாழ்ந்தீர்களோ அதே நட்சத்திரத்தின் மேல் நான் சவால் செய்கிறேன், சத்தியம் செய்கிறேன். எந்த சத்தியத்திற்கும் குர்ஆன் இப்படி சொல்லவில்லை, அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை. நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுதான் மகத்தான சத்துவம், சத்தியம். எதை ரப்பே சொல்ல போகிறாய் இந்த மகத்துவமிக்க சத்தியத்திற்கு முன்னால்? பிறகு எந்த ஒன்றை இந்த சமூகம் புறக்கணிக்கிறதோ, எந்த ஒன்றை மறந்து வாழ்கிறதோ, எந்த ஒன்றை குறித்து நாளை வறுமையிலே நான் இறை தூதர்கள் இறைவனுக்கு முன்னால் நின்று யா அல்லாஹ் என் சமூக மக்கள் அதை புறக்கணித்தார்கள் யா அல்லாஹ் அவர்களை விடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே வாதிடுவார்களோ, அதை சொல்கிறான் அல்லாஹ், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், நீங்கள் ஓதக்கூடிய கேட்கக்கூடிய இந்த குர்ஆன் கரீம், அதிக நலவுகளை கொண்ட கண்ணியமிக்க புத்தகம் இது. மறந்து விடாதீர்கள், இதை மறுத்து விடாதீர்கள், இதை தூரமாகி விடாதீர்கள், இதிலிருந்து நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த குர்ஆனை. யாஹி யா உஹ்தி, இரண்டாவது முக்கியமான விஷயத்தை இந்த சபையில் சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்வு உயிரோடு இருக்குமானால் குர்ஆன் அவனோடு இருந்தால், ஒரு மனிதனுடைய வாழ்வு மரணமாகுமானால் மௌத்தாகி விடுவான் உலகத்தில் வாழும் போதே உயிரோடு இருந்தாலும், இறைவனின் வாசல்கள் அடைக்கப்பட்டு அருளுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு எல்லா நிலைகளிலும் கஷ்டம் சிரமம் சோதனை என்று இருளால் சூழும் ஒரு மனிதனுடைய வாழ்வு மௌத்தாவான் குர்ஆன் அவனுடைய வாழ்வில் இல்லை என்றால். இன்னொரு நிகழ்வையும் சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய மரணம் நல்ல மரணமாகும், குர்ஆனோடு அவனுடைய மரணம் அமைந்தால். ஒரு மனிதனுடைய மரணம் தீய மரணமாகும், குர்ஆன் இல்லாமல் மரணமானால். இன்னும் ஓதத் தெரியவில்லை பலருக்கு குர்ஆனை, இன்னும் குர்ஆனை எழுத்து கூட்டி ஓதத் தெரியாத நம்மில் பலருக்கு கேவலம் இல்லையா? முசீபா இது. வாழ்வில் எதை பெறப்போகிறீர்கள்? குர்ஆன். குர்ஆனை கூட ஓத தெரியாமல் இன்னும் பலருக்கு குர்ஆனுடைய சில சூராக்களை தவிர வேறு சூராக்கள் மனதம் இல்லை. இன்னும் சிலர் ரமதானை தவிர மற்ற மாதங்களில் குர்ஆனை தொட்டதே கிடையாது. இது அழிவில்லையா? இது முசீபத் இல்லையா? ரப்புடைய கலாமை உங்களுடைய வாழ்வில் இருந்து தூரமாக்கி ரப்பை உங்களுக்கு அருகில் எப்படி நெருக்கமாக்குவீர்கள்? அல்லாஹ் என்று அழைக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களே, அல்லாஹுடைய வார்த்தை உங்களோடு உண்டா? எப்படி அல்லாஹ் பதில் சொல்வான்? குர்ஆன் என்ன படைப்பா? பூமியைப் போல், வானத்தைப் போல், மனிதனைப் போல் குர்ஆன் படைப்பா? குர்ஆன் கலாம் முல்லா, அல்லாஹுடைய வார்த்தை, அதை ரப்பிடம் இருந்து பிரிக்க முடியாது. குர்ஆன் இருந்தால் அல்லாஹ் இருப்பான், குர்ஆன் இல்லை என்றால் அல்லாஹ் இருக்க மாட்டான். தெளிவு பெற்றுக் கொள்வோம், நிலை பெற்றுக் கொள்வோம். ஃபி கிதாபி மக்னூன், நீங்கள் வைத்திருப்பது சாதாரண புத்திரம் புத்தகம் அல்ல, பாதுகாக்கப்பட்ட, எந்த கண்களும் தீண்டிராத மகத்துவமிக்க பாதுகாப்பில் அல்லாஹ் வைத்திருந்த புத்தகம் அது. லௌஹுல் மஹ்ஃபூத், பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ளவது அது. யார் தொட முடியும் தெரியுமா அந்த புத்தகத்தை? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், அந்த தூய்மையான அந்த வானவர்களை தவிர வேறு யாரும் அதை தொட முடியாது. தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அந்த லஹு மஹ்ஃபூத், அதிலிருந்து தான் ரப்பில் ஆலமீன் இந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கிறான். அஃப பிஹாதல் ஹதீஸி அன்தும் முத்ஹினூன், நான் கேட்ட கேள்வி அல்ல அது, குர்ஆன் கேட்கிறது. மக்களே, மனிதர்களே, இந்த ஹதீஸையா, இப்படி மகத்துவமிக்க பாதுகாப்பில் இருந்து யாரும் தொட முடியாத, சுத்தமானவர்களை தவிர யாரும் தீண்டாத, வஹியின் மூலமாக அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட இந்த குர்ஆனின் செய்திகளையா நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள்? அலட்சியப்படுத்துகிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாழ்வாதாரங்களை நீங்களே உங்களுக்கு முன்னால் ஆக்கி நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள் நிஅமத் குர்ஆன். ஆனால் நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள் அதை, அல்லாஹ்வுடைய உணவை, அல்லாஹ்வுடைய நீரை, அல்லாஹ்வுடைய நெருப்பை, அல்லாஹ்வுடைய படைப்பை. وتجعلون رزقكم انتم تكذبون. மலையை நான் இறக்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த நட்சத்திரத்தால் மழை வந்ததென்று. تجعلون رزق وتجعلون رزقكم انتم تكذبون. அடுத்தும் அல்லாஹ் சொல்கிறான் 83வது வசனம், فلولا اذا بلغت الحلقوم. எதை புறக்கணிப்பாய், இதை புறக்கணிப்பாயா? எவர் புறக்கணிப்பவர் உண்டு? ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கும், தொண்டை குழியை உயிர் அடைக்கக்கூடிய நிலையில் அடைத்துவிட்டால், உயிர் பிரியும் போது தொண்டை குழியில் வந்து உயிர் நிற்கும். இந்த உடலில் இருந்து இந்த உடலில் உயிர் உண்டு. அது இல்லை என்றால் இந்த உடல் வெறும் சடலம். அந்த உயிர் வெளியேறும் போது தொண்டை குழியை அடைக்கும், அடைக்கும். وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنْظُرُونَ. மரணத்தை பொய்ப்பித்தவர்கள், மறுமையை பொய்ப்பித்தவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பை பொய்ப்பித்தவர்கள், ரப்பை பொய்ப்பித்தவர்களாக நீங்கள் இருந்து அதை பார்த்து கொண்டிருந்தால், மகத்தான பாவங்களில் மூழ்கிக் கொண்டு நீங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தால், இதே நிலைமை உங்களுக்கும் வராது என்ற எண்ணத்தில் நீங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தால் وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنْظُرُونَ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. அந்த நிலையில் உயிர் பிரியும் போது நாம் உங்களை விட அவர்களுக்கு அருகாமையில் இருப்போம், உங்களால் எங்களை பார்க்க முடியாது. அல்லாஹ் மலக்கை சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு உயிரை கைப்பற்றும் நிலை வரும்போது உயிரை வாங்கி செல்வதுடைய மலக்குகள் அவனுக்கு முன்னால் வருவார்கள். நல்லவர்களுக்கு நல்ல மலக்குகள், தீயவர்களுக்கு தீய மலக்குகள். வெள்ளை நிறமோடு, நல்ல ஆடைகளோடு, மினுமினுவென்று நட்சத்திரங்களைப் போல் வெளிச்சத்தோடு நல்லவர்களுடைய மலக்குகள் வந்து உட்காருவார்கள். இருளடைந்து தீயவர்களுடைய மலக்குகள் வந்து உட்காருவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் பார்வை எட்டும் தூரம் அளவிற்கு அந்த மலக்கு அமர்ந்து கொள்வார். உலகத்தின் திரைகள் அடைக்கப்பட்டு மறுமையின் திரைகள் திறக்கப்படும் போது மலக்கை அவன் பார்ப்பான். மலக்கை அவன் பார்த்துவிட்டால் மலக்குல் மௌத் வருவார். இந்த காட்சி எனக்கு நடக்கும், இந்த கண்கள் அந்த இரண்டு மலக்கில் ஒரு மலக்கை பார்க்கும். وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنْظُرُونَ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ فَلَوْلَا إِنْ كُنْتُمْ غَيْرَ مَدِينِينَ. என்ன சவால் இது! ஃபலவுலா இன் குன்தும் கைர மதீனீன். இவன் உயிர் கொடுத்து, இன் உயிர் அழிக்கப்பட்டு மரணமடைந்து மண்ணோடு மண்ணாக மக்கிப்போக மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்து, அல்லது வறுமையில் எழுப்பப்பட்டு விசாரிக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்து, இவனுக்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது என்று எண்ணிக்கொண்டிருந்தால், நீங்கள் பார்க்கக்கூடியவர்களில் தர்ஜிஊனஹா, உயிரை மீண்டும் கொடுத்து பாருங்கள். உலகத்தின் மருத்துவர்களை அழைத்துக் கொள்ளுங்கள், தர்ஜிஊனஹா, உயிரை எடுக்கிறேன், என் மலக்கை கொண்டு மறுபடியும் அந்த உயிரை கொடுத்து பாருங்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சொல்வதில். ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன். முடியாது உங்களால். அதனால் தெளிவுபட்டுக் கொண்டு மீண்டும் இறைவன் சொல்கிறான், இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கின்ற நினைவூட்டல்கள். فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ فَالسَّابِقُونَ السَّابِقُونَ. முந்திய நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களுக்கு நான் கொடுப்பது ரௌஹுன் வரைஹானுன் வஜன்னத்து நஈம். முடிக்கிறான் அந்த சூராவை. அந்த சூராவுடைய முடிவை கொண்டு வருகிறான். சூரத்துல் வாக்கியா அழகிய அமைப்போடு ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லா நிலைகளையும் அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு வந்து முடிவோடு முடிக்கக்கூடிய ஒரு சூரா. இதோ முடிவு இதுதான். மேலே கூறிவிட்டேன், இதுதான் சுருக்கம் அதற்கு. ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன், நெருக்கமானவர்களாக இருந்தால் ஃபரௌஹுன், நிம்மதி, வரைஹானுன், வாழ்வாதாரங்கள் சொர்க்கத்தில், வஜன்னத்து நஈம், அருக்கொடையுடைய சொர்க்கம் கண்கள் பார்த்திராத, காதுகள் கேட்டிராத, உள்ளம் கற்பனை செய்திராத நெருக்கமான சொர்க்கத்தை, நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருப்பான். நிம்மதிதான் அவர்களுக்கு எல்லா புறமும். இந்த மரணத்தின் நேரத்தின் போதும் ஃபம்மா இன் கான மினல் முகர்ரபீன் ஃபரௌஹுன் வரைஹானுன் வஜன்னத்து நஈம். அவன் சென்றதற்கு பிறகல்ல, அவன் இருக்கும் போதே, அந்த மரணத்தின் நிலையை அடையும் போதே ஃபம்மா இன் கான மினல் முகர்ரபீன் அப்படியும் சொல்லலாம். என்ன நிம்மதி, பயம் இல்லையா அவனுக்கு உலகத்தில் இருந்து பிரியும் போது? கவலை இருக்காதா? தன் மனைவியை, குழந்தைகளை, குடும்பத்தை, உறவுகளை, நண்பர்களை, தொழிலை, பொருளாதாரத்தை, வாழ்வை செலவழித்த நேரங்களை, அவனோடு இருந்தவர்களை எல்லோரையும் விட்டு பிரிகிறோமே, இனிமேல் அவர்களுக்கு யார் என்ற கவலை இருக்காதா? என்னாக போகிறது, இருள் அடைந்த உலகத்திலே செல்லப் போகிறோமே, ஆறடி குழிக்குள் நுழையப் போகிறோமே என்ற கவலை இருக்காதா? யார் அவனை சாந்திப்படுத்துவது? குர்ஆன் சொல்கிறது, ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன் ஃபரௌஹுன், நிம்மதி. என்ன நிம்மதி? இன்னல் லதீன காலூ ரப்புனல்லாஹு தும்மஸ்தகாமூ

0: இன்னல் லதீன காலு ரப்புன அல்லாஹு தும்ம ஸ்தகாமு, ரப்பை இறைவனாக ஏற்று அல்லாஹுவை இறைவனாக ஏற்று யார் அதில் உறுதியாக இருந்தார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மரண நேரத்தில் மலக்குகள் அவர்களுக்கு அருகாமையில் வருவார்கள். லா தகாஃபு வலா தஹ்சன், பயப்படாது கவலை கொள்ளாது, என்ன நிம்மதி உனக்கு. வஅபஷிரு பில் ஜன்னா, விசாரணை முடிந்தல்ல. ஃபம்மா இன் கான மினல் முக்கர்ரபீன் ஃபஸ்ஸாபிகூன ஸாபிகூன், விசாரணை முடிந்தல்ல. வஅபஷிரு பில் ஜன்னா, உயிர் எழுப்பு உயிர் பிரிக்கப்படுவதற்கு முன்னதாகவே சொர்க்கம் உனக்கு நற்செய்தி உண்டு. நாம் உலகத்தின் தோழர்கள் உமக்கு. இறைவனை விசாரிக்கப்படும் போதும் நாம் தான் உமக்கு தோழர்கள், இறைவன் உங்களை விசாரிக்கும் போதும். இதுதான் மன்னிக்கக்கூடிய இறக்க குணமுடைய இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாகும் விருந்தாகும். ஃபம்மா இன் கான மினல் முக்கர்ரபீன ஃபரௌஹுன் வ ரைஹானுன் வ ஜன்னது நஈம் வ அம்மா இன் கான மின் அஸ்ஹாபில் யமீன், நீங்கள் வலதுபுற கூட்டமாக இருந்தால் ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன், சலாம் உண்டாகும் அஸ்ஹாபுல் யமீனே உங்களுக்கு, உங்களுக்கும் தான் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களை இறைவன் கேள்வி கணக்கை கொண்டு நெருக்குவான், ஆனால் கைவிட்டு விட மாட்டான், கைவிட்டு விட மாட்டான். உங்களின் அந்தஸ்துக்கு ஏற்ப, உங்களின் கண்ணியத்திற்கு ஏற்ப இறைவன் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து, இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், எல்லா நிலையிலும் அமைதி தரக்கூடியவர், அமைதி அளிக்கக்கூடியதாக முத்தகீன்களுக்கு அதை மாற்றுவான். ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன் வ அம்மா இன் கான மினல் முகத்திபீன தாலீன், ஆனால் பொய்ப்பிக்கக்கூடிய வழிகேட்டில் உள்ள பெரும் பாவங்களை செய்யக்கூடிய, மறுமையை மறுக்கக்கூடிய, இறைவனின் அல்கொடைகளை மறுத்து வாழக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், ஃபனுஸுலும் மின் ஹமீம், நான் உங்களுக்கு கொடுப்பது, உங்களுக்கு விருந்தளிப்பது ஹமீமை கொண்டுதான், நரகத்தின் அந்த சூட்டான நீரை கொண்டுதான். வதஸ்லியத்து ஜஹீம், நீங்கள் எரிவது நரகத்தில் தான். அம்மா இன் கான மினல் முகத்திபீன தாலீன் ஃபனுஸுலும் மின் ஹமீம் வ தஸ்லியத்து ஜஹீம் இன்ன ஹாதா லஹுவ ஹக்குல் ஹக்குல் யகீன், இவை அனைத்தும் தெளிவான உண்மைகளாகும், தெளிவான உண்மைகளாகும், பார்க்கக்கூடிய பார்த்தும் பார்த்தே தீரக்கூடிய உண்மைகளாகும், நடந்தே தீரும். ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிகல் அஸீம், நபியே உம்முடைய கண்ணியமிக்க மகத்துவமிக்க உம்முடைய இறைவனை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருங்கள், உங்களை இந்த நிலையில் அல்லாஹ் வைத்திருப்பதற்கு. அல்லாஹுவை புகழ்வோம், அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவோம். சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம். இதோடு சூரத்துல் வாக்கியாவுடைய விளக்கம் முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் எம்மை அஸ்ஸாபிகூனுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நுழைப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணையை, அவனுடைய அன்பை, அவனுடைய அருளை, அவனுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது அல்லாஹ் தெளிப்பானாக. இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்கள், இதுவரை விசேட தப்சீர் வகுப்பில் சூரா அல் வாக்கியா பகுதி 2 கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தூய வடிவில் இஸ்லாத்தை 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் முஸ்லீம் வானொலி பற்றி உங்களது கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். info@muslimvanoli.com அல்லது muslimvanoli@gmail.com அல்லது 0974771617 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலங்கை தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஊரில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய செய்திகள், இஸ்லாமிய நிகழ்வுகள், அது மட்டுமல்லாமல் உங்களது குழந்தைகளின் கசிதாக்கள், அல் குர்ஆன், கிராத் மற்றும் இஸ்லாமிய நாடகங்கள், இஸ்லாமிய சம்பாஷணைகள் போன்றவற்றை எங்களோடு இணைந்து முஸ்லிம் வானொலியில் ஒலிபரப்பு செய்யலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம், வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், இலங்கை தொலைபேசி இலக்கமான 0974-7771-6670 அப்படிங்கிற இலங்கை தொலைபேசி இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக மட்டும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
2: நாம் அடிக்கடி எமது பேச்சு வழக்கிலே உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஆனால் இதனுடைய ஆழ அகலங்கள், இதனது கருத்து, இது மனிதனிலே என்னதெல்லாம் செய்யும் என்பதை பற்றி நாமெல்லாம் அதிகமாக அறியாமல் இருக்கிறோம். ஆனால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ரோசம் என்பது பற்றிய வார்த்தை அதிகமாக இடம்பெறுவது நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இது பற்றி விளங்கப்படுத்தி இருப்பதையும் சொல்லியிருப்பதையும் நம்ம பார்க்கிறோம். எங்களில் ஒருவரை இப்பொழுது நான் எழுப்பி, ரோசம் என்பது நல்ல குணமா கெட்ட குணமா என்று கேட்டால் பதில் சொல்ல முடியாது அவசரமாக. காரணம் வந்து நாங்கள் அதை ஸ்டடி பண்ணலை, அந்த குணத்தை பற்றி நாங்கள் வந்து கூடுதலாக என்ன செய்யவில்லை, பேசவில்லை. கோபம் என்ற விஷயத்தை நிறைய படித்திருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய விளங்கியிருக்கிறோம். ஆத்திரம் என்கின்ற பகுதி நிறைய படித்திருக்கிறோம், பொறுமை நம்ம நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு குணங்களையும் நாங்கள் அடையாளப்படுத்தி விளங்குகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய பலன் அதிகம். நம்ம கூடுதலாக அடையாளப்படுத்தி குர்ஆன் சுன்னா அடிப்படையிலும் அனுபவபூர்வமாகவும் வழிகாட்டல் என்ற அடிப்படையிலும் நம்ம அதை அடையாளப்படுத்தி அறிந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் அதிகம். அப்போ இது நல்ல விஷயம், இது கெட்ட விஷயம் என்று நம்ம பிரித்தறிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் ரோசம் என்கின்ற ஒரு குணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இதை பற்றி பேசுகிறார்கள். இந்த ரோசம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ ரோசம் என்கின்ற அந்த பண்பை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து பார்த்தால் ரோசம் என்ற குணம் ஒரு சிறந்த குணமாகத்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. மோசமான குணமாக என்ன செய்யலை, சொல்லவில்லை. ஒரு சிறந்த குணமாகத்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடியதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எல்லா இடங்கள்லையும் ஒரு சிறந்த குணமாகத்தான் சொல்லிக்கிறதே தவிர கெட்ட குணமாக சொல்லவில்லை. ஆனால் பண்படுத்த வேண்டிய ஒரு சிறந்த குணம், அது வந்து பண்படுத்தப்பட வேண்டும். சில இடங்களில் அது இருக்கவே கூடாது, சில இடங்களில் குறைக்கப்படணும், சில இடங்களில் அதிகரிக்கப்படணும். இப்படித்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்றதை பார்க்கிற ஒரு கெட்ட குணமாக சொல்லலை. ஆனால் கோபம் என்ற குணத்தில் நலவு இருக்குதா இல்லையா, நலவு இருக்குது. ஒரு தந்தை கோபப்படுகிற நேரத்தில் தான் ஒரு குழந்தையுடைய சில வழிகாட்டல் விஷயங்கள் அவர் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதனால தான் நல்ல குடும்பம் என்ன செய்து உருவாகிறது. மார்க்க விஷயங்கள் முறிக்கப்படுகிற நேரத்தில் நம்ம கோபப்படணும், அதனால் நன்மை உண்டு. ஆனால் கோபத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மிக கொஞ்சம். அதனால கோபத்தை இஸ்லாம் கெட்ட குணமாகத்தான் சொல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அவுசினி, அல்லாஹ்வின் தூதர், எனக்கு ஒரு உபதேசம், வசியத்து சொல்லுங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தகுப, கோபப்பட வேண்டாம். ஃபரத்தத மிராரன் ஃபகால லா தகுப. அவர் வந்து பலமுறை திருப்பி திருப்பி கேட்கிறாரு, பலமுறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கோபப்பட வேண்டாம் என்று தான் சொன்னாங்க. அப்போ கோபத்தில் நலவும் கெடுதியும் இருந்தால் கெட்ட கோபப்பட வேண்டாம், நல்ல கோபப்படுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லலை, அப்படி சொல்லாமல் கோபப்பட வேண்டாம், கோபம் நல்லது இல்லை என்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஆத்திரம் பற்றி சொல்கிற நேரத்தில், வல் காதிமீன் அல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அவர்கள் ஆத்திரத்தை அடக்கிக் கொள்வார்கள், மக்களை மன்னித்து விடுவார்கள், நலவு செய்கின்றவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். இப்படி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்போ இந்த இரண்டு இடங்களையும், ஆத்திரம் ஒரு கெட்ட குணம் என்றதையும் கோபம் ஒரு கெட்ட குணம் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்ன செய்து எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ இதிலிருந்து எங்களுக்கு என்ன புரியுது, அசல்லையே அது கெட்ட குணம். ஆனால் ரோசம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் இது கெட்ட குணம் என்று எதில் குர்ஆன்லேயும் வரல, ஹதீஸ்லையும் என்ன செய்யலை, வரவில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். மாற்றமாக அது நல்ல குணம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் வந்திருக்குது. ஆனால் நான் இந்த மூன்றையும் ஒரே கருத்துலாம் பயன்படுத்துவோம். பெரும்பாலும் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் பேச்சு வழக்கில் ஒரே கருத்துலாம் பயன்படுத்துவோம். ஆளுக்கு சரியான கோபம் இப்படி சொல்லுவோம், அதே கருத்தில் ஆளுக்கு சரியான ரோசம் என்றுவோம், சரியான ஆத்திரம் வந்து. ஆனால் மூன்று கருத்து என்ற அடிப்படையில் தான் குர்ஆனும் சுன்னாவும் யூஸ் பண்ணுது. ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா முனாஃபிகைன்களை பார்த்து சொல்கிறேன், குல் மூத்து பி கைதிக்கும், உங்களோட ஆத்திரத்தாலே நீங்கள் மரணித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹு தஆலா. உங்கள் ஆத்திரத்தால் மரணித்து விடுங்கள். ஒரு மனிதனால் ஆத்திரத்தால் உயிரிழப்பு வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன செய்கிறது, சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அளவுக்கு மீறி ஆத்திரப்பட்டான்னா அவருடைய மரணத்துக்கு அது என்னது முதல் காரணியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்றதை பார்க்கிறோம். அப்போ இது மூன்றும் எங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான வழக்கில் நானோ நீங்களோ பேசுகிற நேரத்தில் ஒரே வழக்கில் இருந்தாலும் பிரித்தறியப்பட வேண்டிய மூணு குணங்கள். பிரித்தறியப்பட வேண்டிய மூணு குணங்கள். அதில் ரோசம் என்ற பகுதி பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம், ஒரு நல்ல குணம் பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதன் முதன் முதலாக எப்பொழுதும் எங்கள் குணங்களை நாங்கள் அனலைஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். இதில் வந்து இது நல்ல குணமா, இது கெட்ட குணமா, இது எப்படி நம்ம வளர்த்துக்கொள்ளணும். சில பொழுதுகளில் நீங்கள் ஒரு குணத்தை சரியாக புரிந்து கொள்ளாது விட்டால் நீங்கள் அதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பீங்க. குழந்தை ரோசப்படுதுன்னு வைங்களே, நாங்கள் ரோசத்துறை கெட்ட குணமாக விளங்கி வைத்திருந்தேன்னு வைங்க, எப்படி எப்படி முடிவெடுப்போம்? அதை தண்டிக்கணும், அதை இல்லாமல் ஆக்கணும் தான் முடிவெடுப்போம். ரோசம் ஒரு நல்ல குணம் என்று விளங்கி வச்சிருந்தா இது நல்ல குணம், இதை நெறிப்படுத்தணும் என்று என்ன செய்வோம், முடிவெடுப்போம். எனவே எங்களோட பார்வையும் ஒரு காரணம். எனவே அந்த அடிப்படையில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்கள் மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், ரோசம் நெறிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம். இது முதல் அறிமுகமாக நீங்கள் ரோசம் சம்பந்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரோசம் பிறந்த குழந்தை முதல் மரணிக்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய, நோயான நிலையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் வரைக்கும் விட்டு போகாத ஒரு குணம், விட்டு போகாத ஒரு குணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சிறிய வயதில் ரோசம் அதிகமாக இருக்கும், வளர வளர ரோசம் குறைந்து கொண்டு சொல்லும், இது இயல்பு. சிறிய வயதில் ரோசம் அதிகமாக இருக்கும், வளர வளர ரோசம் குறைந்து கொண்டு சொல்லும். இது என்ன, குர்ஆன் சுன்னா ரீதியாகவும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சொல்லுது. ரெண்டாவது, அணு உலக ரீதியான அனுபவ ரீதியான நிலைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அது சொல்லப்படுவதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அது மாத்திரம், இது ஒரு பகுதி. இன்னொரு வகையில் நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் பார்க்கலாம் சிறு குழந்தைகள், குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய ரோசத்துக்காக சொல்ல வருகிறேன். ஒரு சாதாரணமாக ஒரு மாத குழந்தைன்னு வைங்க, ஒரு ரெண்டு மாத குழந்தைன்னு வைங்க, வாழ்க்கையை பற்றி தான் உமா இதான் இந்த வாப்பா என்ற விஷயமாக தெரியுமா, தெரியாது. ஆனால் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ரோசத்தை பார்க்கலாம். பால் கொடுப்பதற்காக ஒரு தாய் ஒரு அதாவது பசியில் அலறி பால் கேட்குற நேரத்தில் கொடுக்காமல் அப்படி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் லேட்டு.
1: நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: வீசு பெற்றிருக்கும் அந்த கணக்கே இல்லாம பொருள், பெருமதியான பொருள் கணக்கு இல்லாம இருக்கும். ஆனா அடுத்த வீட்டிலேருந்து ஒரு சின்ன குழந்தை அந்த வீட்டுக்கு வந்துட்டா இந்த குழந்தைக்கு அதெல்லாம் பெருமதியா மாறும். பெருமதியா மாறி எப்படி அதை தொடாத இதை தொடாத அப்படி என்ன நின்றுக்கும். இதனுடைய அர்த்தம் இது என்னது கோபப்படுறதுக்கு அதுல என்ன இருக்கு? எதுவும் இல்லை. ரோசம், எனது பகுதி, எனது என்னுடையது, இதுல எனது உரிமை என்ற பகுதி இருக்குதே, அதையே சில தாய்மார் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அது நடந்து முடிஞ்சோடனே குழந்தை ரோசத்துல இருக்குமா, பாவமா அடுத்த புள்ளதானே தங்கச்சி தானே அப்படின்னு சொன்ன பிறகு கொடுப்பான். என்னட்ட கேட்டு நீ எடுக்கணும், யார்கிட்ட கேட்கணும், என்னிடத்துல கேட்க, நீயா எடுத்தா எனக்கு ரோசம் வரதான் செய்யும். என்னட்ட கேட்க, அதுக்கு பின்னால கொடுக்கக்கூடிய 1000 பிள்ளைகளை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். கேட்டு எடுக்கணும், அந்த பிள்ளைக்கு சொல்ல தெரியாது ஆனால் இயல்பான ரோசம் இருப்பதை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். சொன்னா அந்த விஷயம் என்ன செஞ்சிருது, சரியாகிருது. கேட்டு உங்களை தான், இது உங்களுக்குரியது தான், கொஞ்சம் கொடுப்போம்னா எனக்கு கேட்டுக்கொள்றதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பல கட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். வீட்டிலேருந்து ஒரு பொருளை எடுத்து போகக்கூடிய நேரத்தில் கூட குழந்தை என்ன செய்யும், சண்டை பிடிக்கும். அதுக்கு பின்னால் அந்த தாய் அதை சமாதானப்படுத்தி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி, இது உங்களுடைய தான், இதே விட பெருசுன்னு உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் தான் அந்த குழந்தை அமைதியாகிக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் என்ன அர்த்தம், அந்த டைமில் போட்டு போன போகிறோம் இப்படியாடா செய்வாயின்னு அடித்து 4 அடித்தா நீங்கள் ரோசத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை, அந்த குழந்தை சிறந்த முறையில் பண்படுத்தப்பட மாட்டாது என்பதை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பேர் ரோசம், கைராண்ட அரபில் சொல்வார்கள், இதற்கு பேர் ரோசம். இந்த ரோசம் என்பது வெறுமனே ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்கிறான் என்றால் அந்த பின்னணி என்ன தெரியுமா, ரோசம் அவன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்கிறான் என்றால் அதில் அர்த்தம் ஒரு நல்ல மார்க்கத்தை படிச்சுக்கிறாரு, நல்ல மார்க்கத்தை விளங்கி இருக்கிறாரு, நல்ல மார்க்க அறிவு இருக்குன்னு அர்த்தம் அல்ல. அதனால தான் மார்க்க அறிவோட ஒழுக்கம் கட்ட வேலை செய்கிறவன் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். மார்க்க அறிவு மார்க்க விளக்கம் எல்லாம் இருக்குது ஆனால் எது இருக்காது, ரோசம் இருக்காது. ரோசம் இல்லை என்று சொன்னால் அவனிடத்தில் என்ன செய்யாது, அதாவது வெட்கமும் இருக்காது. ரோசம் இல்லை, ரோசத்துடைய ரோசத்தை இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், ரோசம் என்பது நல்ல குணங்களுடைய ஊற்றுன்னு விளங்குங்க. எப்படி நல்ல குணங்களுடைய பிறப்பிடம் தான் ரோசம், நல்ல குணங்களுடைய பிறப்பிடம். அந்த கைரா இருந்தால்தான், ரோசம் இருந்தால்தான் ஒருவர் வெட்கப்படுவார். ரோசம் இல்லாட்டி வெட்கம் வராது. நாங்கள் எப்படி கேட்போம், உனக்கு கொஞ்சமாக ரோசம் இல்லையா, வெட்கமே வராதான்னு கேட்குற, என்னத்துக்கு ரெண்டு சம்மந்தப்படுத்துகிறோம். கைரா ரோசம் என்பது எல்லா நல்ல குணங்களுடைய பிறப்பிடம். அவன் ஒத்தம் ஒழுக்கமாக இருக்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன, ரோசம்.
0: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அலி அகமது ரஜாதி அவர்களின் தஃப்ஸீர் விசேட தொடர்.

0: சக்கராத் ஒரு சோதனை வரும். சக்கராத் வந்தது பிறகு நாங்க யாரும் கவலைப்பட தேவையில்லையே, நாங்க சிரிக்கிற நேரம் அதுதான், எங்கட ஆக்கள் தானே. வானத்தை எனக்கு மேல அப்படியே உளுத்தாட்டி ஒரு ஊசியுடைய ஓட்டைக்குள் என்ன நுழைய சொன்னா எவ்வாறு இருக்கும்? அது போன்ற ஒரு பயங்கரம்தான் சக்கராத். ஆனால் சில நபிமார்கள், சில உலமாக்கள் இந்த மௌத்துடைய போதையை சுஜூதிலே அடைந்தார்கள். அதுக்கு தனியொரு கிதாபே இருக்கிறது. இவ்வளோ உலமாக்களும் நபிமார்களும் சுஜூதிலே மௌத்தானார்கள். இது சாதனை, இது சாதனை. வாழும் பொழுது சரியாக வாழ்ந்ததால் பல சோதனைகளை கடந்தார்கள். சாதாரணமான வாழ்க்கை அல்ல. இதில் கிட்டத்தட்ட 70 பேருடைய நினைக்கிறேன் மரண கடைசி நேரத்துடைய வரலாற்றை கொண்டு வந்திருக்கிறார். இதில் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது இவருடைய வரலாறு தான் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தது சுஜூதில தான், அவருக்கு சக்கராத் வந்தது சுஜூதில தான். சக்கராத் அடையும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே சுஜூது செய்தார். அல்லாஹ் சுஜூதிலே அவருக்கு சக்கராத்தை கொடுத்தார். இது முதல் நபி. என்ன மலக்குல் மௌத் அந்த காலத்தில் கான்று. மலக்குல் மௌத் என்ன செய்யலாம்? உயிரெடுக்க வர யார்? மலக்கு. மலக்குல் மௌத் இஸ்ராயிலா என்றத்தில் உலமாக்கள் சில சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு சண்டை பிடிக்கிற அர்த்தமும் இல்லை. இஸ்ராயில்னு பேர் வைங்க, அப்படி மலக்குல் மௌத்துன்னு பேரை வைங்க, யாரையாவது பேரை வைங்க, ஆனால் உயிரெடுக்க வருவார்ன்றது உறுதி. நீ எவ்வளோ சண்டை பிடிச்சாலும் சண்டை பிடிக்காது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமா மலக்குல் மௌத்தா? அல்லாஹ் குர்ஆனில் சூரா சஜிதாவில் குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத்தில்லதீ உக்கில பிகும் ثم الى ربكم ترجعون. அல்லாஹ் சொல்றன், உங்களை மலக்குல் மௌத், உங்களை சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களை மௌத்தாக்குவார். மௌத்தாக்கினதோடு நீங்க அப்படியே எங்கள்கிட்ட வந்துடுவீங்க. ثم الى ربكم ترجعون. அப்ப அந்த காலத்துல மலக்குல் மௌத்தை நேரடியா பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை நேரடியாக பார்த்தாங்க. கேட்டாங்க, மலக்குல் மௌத்தே கேட்டார் இப்ராஹிம். ஏனெண்டா பல சோதனைகள் சாதனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு நாங்கள் சில சோதனைகளுக்கு ஆட்டம் காண்றோம். நும்ரூத் எவ்வாறு இருந்திருப்பார்? இன்றைக்கு யாரையாவது ஒரு முஸ்லீமை தூக்கி நெருப்பில் போட்டு பத்த வைக்கிறாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போட்டு எரித்து பார்த்தார், முடியலை. எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்திருக்கு. தட்டத்தனியை முழு குடும்பமும் முழு ஊரும் முழு நாடும் முழு உலகமும் விரோதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு இருந்தது ஒரே ஒரு ஆள், யார்? அல்லாஹ் மட்டும். நிறத்தரும் இல்லை. இன்றைக்கு எவ்வளோ கட்டியாக முஸ்லீம்கள் வாழ்கிறோம். வரும் சோதனை, சக்கராத் ஒரு சோதனை வரும். சக்கராத் வந்தது பிறகு நாங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லையே, நாங்கள் சிரிக்கிற நேரம் அதுதான், எங்கட ஆக்கள் தானே. மலக்குல் மௌத் எங்கடால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கடால், அங்கே போய் பார்த்தா முழுது எங்கட ஆக்கள் தான். இப்போ உதாரணமாக நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துக்கு, எல்லாம் கூட ஃபேமிலி கூட்டாளி, எவ்வளோ சந்தோஷம் வரும் உங்களுக்கு? உங்களுக்கு கவலை வருமா, சந்தோஷம் வருமா? மதீனாவுக்கு போய்த்தீங்க, எவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு. டைமுக்கு தொழலாம், ரசூலுல்லாஹ் அது இது இபாதை செய்யலாம், எந்த தடையும் இல்லை. அப்போ கண்ணை பொத்தினா மலக்குல் மௌத், அங்கால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இங்கால மூமினான ஆக்களுக்கு சந்தோஷம், அல்லாஹ்வை மறுத்தவங்களுக்கு தான் நரகம். எங்கட ஒத்தருக்கும் கவலை இல்லை. அப்போ கண்ணை பொத்தினதோட ஆட்சி மாறிடும். அப்போ மூமிங்களுக்கு கவலை இல்லை. மௌத்து கவலையா? இப்போ நாங்கள் மௌத்த கவலையாக தான் எடுத்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் அப்படி கவலைப்படுத்த விட மாட்டான். ஏ உலகத்தில் சோதிக்கிறான், உலகத்தில் அமல் செய்ய வைக்கிறான், பாடுபட வைக்கிறான், அங்கே சந்தோஷத்தை தருவான் அல்லாஹ். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் கேட்டார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உங்களை மௌத்தாக்கணும்? சொன்னாங்க, நான் சுஜூதில் இருந்த மாதிரி மௌத்தாக்கு, ஷாமில் ஃபலஸ்தீனில் அப்படியே சுஜூத் செய்தாங்க, உடனே உயிர் எடுத்துட்டாங்க. ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை பார்க்குறாங்க நேரடியாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டார், உங்களோட உயிர் எப்படி எடுக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு ஃபலஸ்தீனுடைய பூமியை கிட்ட வாக்கித்தாங்க, என்னன்னா ஃபலஸ்தீனில் மௌத்தாகணும், என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தானே மௌத்தானது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அங்கே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பரம்பரை அங்கே தான் மௌத்தான ஃபலஸ்தீனில். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், தையுல் அர்தன்றி பூமியை சுருக்கமாக்குற நல்லடியார்களுக்கு. நாங்கள் பிரயாண துவால் ஓதுவோமே, ஒத்துவி அண்ணா போதா யல்லா தூரத்தை சுருக்கு என்று. அல்லாஹ் என்ன செஞ்சான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபலஸ்தீனுடைய பூமி அப்படியே சுருக்கினான். மிஸ்ரில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபலஸ்தீனுக்கு போனாங்க, போனத்தோடு ஜீபு என்ற மலை அடிவாரத்தில் அவிடத்தை மௌத்தாயிட்டாங்க, அவிடத்தை அடக்கம் செய்யப்பட்டாங்க. அப்போ மலக்குல் மௌத்தை பார்க்குற பழக்கம் இருந்துச்சு அந்த இந்த காலத்தில் எங்களுக்கு, இன்ஷா அல்லாஹ் சகராத்தில் பார்ப்போம், இப்போ பார்க்க இயலாது. இப்போ என்ன செய்யலாது, சக்கராத்தில் பார்க்க கூட கவலைப்பட மாட்டோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க மலக்குல் மௌத்தை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிம்பர்லேருந்து இறங்குறாங்க கீழே, இறங்கும் பொழுது அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 வயசு, புதன்கிழமை தான் மௌத்தானாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிம்பர்லேருந்து இறங்கும் பொழுது ஒரு ஆள் நிற்கிறார் மெஹ்ராபு கிட்ட. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, விடுங்க நான் இறங்க போகிறேன். அவர் சொன்னார், தாவூத் உங்களோட வருஷம் மாதம் ரிசுக்கு எல்லாம் முடிஞ்சு உங்களோட. உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்தானே இந்த இப்படி பேசுகிறேன்டா முக்கியமான ஆள் தான். உடனே மிம்பருடைய படியிலே சுஜு செஞ்சிட்டாங்க, உயிர் எடுத்துகிட்டு போயிட்டார். இதே போல் சஹாபாக்களுடைய காலத்தில் அபு மூசல் அஷரதி அல்லாஹுடைய மகன் மூசா பெரிய காரி, அபு மூசல் அஷரி யமனுடைய காரி, குர்ஆனுடைய காரி. இவர் மூசா ஹிஜ்ரி 20வது ஆண்டு சொல்கிறாங்க, ஹிஜ்ரி 20வது ஆண்டு இதே மாதிரி இவர் சுஜூத் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் இவருடைய உயிர் எடுத்தார். இதே போல் ஹிஜ்ரி 36வது ஆண்டு அப்துல்லாஹ் பின் சாத் பின் அபி சரஹ் இவருடைய உயிரும் பறிக்கப்பட்டது. இவர் துவா கேட்பார் அடிக்கடி, யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஜஅல் காதிமத அமலி ஸலாத் அஸ்ஸுபஹ், யா அல்லாஹ் என்னுடைய கடைசி அமலாக சுபஹுடைய தொழுகையாக்கு. சொல்கிறாங்க இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, சுபஹுடைய தொழுகையில் ஹிஜ்ரி 36வது ஆண்டு சுஜூதில் இருக்கிறார், அப்படியே உயிர் வைத்து. அவர் சக்கராஜ் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுக்கலாம். ஆக உயர்ந்த நல்ல சக்கராத்தி ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மருமகன், அஸ்மா ரழியல்லாஹுடைய கணவர், அப்துல்லா பின் ஜுபைருடைய வாப்பா, ஹிஜ்ரி 36வது ஆண்டு ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு, இவங்களும் சுஜூது செய்த நிலைமையில் தான் வாதி சிபா என்ற இடத்துல வச்சு ஒரு விரோதி அம்பை தான் அப்படியே ஷைதாயிட்டான். ஹசரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு பெண் சந்திக்க வந்தா, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ளே சுஜூதில் இருந்த பெண் எழும்பல்ல, அப்படியே உயிர் பிரிஞ்சிட்டு. ஹசரத் அபு சாலபத்துல் ஹுஷனி ரழியல்லாஹு ஹிஜ்ரி 75வது ஆண்டு அபு சாலபா அல் ஹுஷனி பிரபலியமான சஹாபி, இவரும் சுஜூதில் இருந்த மாதிரியே ஒஃபாத் ஆயிட்டார். இது மாதிரி ஒரு கிதாபு நிறைய இருக்குது சுஜூதில் மௌத்தானவர்கள். அல்லாஹ் சுஜூதில் சக்கராத்தை கொடுத்தார். இந்த சக்கராத்தில் ஒரு மனிதன் தப்பனுமாக இருந்தால் வாழ்க்கையை சரியாக வாழும். ஹஸரத் அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுவாங்களாம், எனக்கு சக்கராத்தை வரணிக்கிற யாரும் இல்லையா, பிள்ளைகள் வாப்பாவுடைய சக்கராத்தில், வாப்பா நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே சக்கராத்தை வரணிக்கிற யாரும் இல்லையாண்டு, இப்போ நீங்கள் அந்த நிலைமையை அடைஞ்சிருக்கீங்களே கொஞ்சம் வரணிங்க, சொன்னாங்களாம், பிள்ளைகளே வானத்தை இன்னைக்கு மேலே அப்படியே உளுத்தாட்டி ஒரு ஊசியுடைய ஓட்டைக்குள் என்ன நுழைய சொன்னால் எவ்வாறு இருக்கும்? அது போன்ற ஒரு பயங்கரம்தான் சக்கராத். ஆனால் அந்த போதை எப்போ மலக்க கன்றோமோ, அல்லாஹ் ரெண்டு வகையாக சக்கராத்தை வைத்திருக்கிறான். ஒன்று மூமின்களின் சக்கராத், அடுத்தது பாவிகளின் காஃபிர்களின் சக்கராத். மூமின்களின் சக்கராத் சந்தோஷமானது. இன்றைக்கு யாரெல்லாம் குர்ஆனையும் ஹதீதையும் இஸ்லாத்தையும் எதிர்த்து பாவ் இவங்கட சக்கராத் இருக்குதே, நீங்கள் கோட்டல்ல ஷூட்டல்ல தங்கத்தால் உடுப்பாட்டி வைங்க பாவ். முஸ்லீம்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட விடையே அவங்க பாவமா இல்லையா? இப்போ மூமினுடைய சக்கராத் அல்லாஹ் லேசாக்கிடுவான். நாங்கள் சூரத்துல் வாக்கியாவில் படித்தோம், மூன்று வகையான சக்கராத்துகளை படித்தோம். சூரா வாக்கியா முதலாவது சக்கராத் யாரு? இந்த உலகத்தின் அதி இறை நேசர்களுடைய சக்கராத். فَلَوْلَا إِذَا بَلَغَتِ الْحُلْقُومَ وَأَنْتُمْ حِينَئِذٍ تَنْظُرُونَ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ فَلَوْلَا إِنْ كُنْتُمْ غَيْرَ مَدِينِينَ ترجعونها إن كنتم صادقين فأما إن كان من المقربين இறை நேசர்கள் உலகத்தில் எவ்வளோ சொல்கிறாங்க, பயம் பண்ணுறாங்க, எவ்வளோ மாக்கள் நல்லா வாழுங்க மார்க்கத்தோட வாழுங்க சொல்லு கேட்குறாக்கள். கொஞ்சம் தான் சொல்லு பேச்சு நடக்கிறாக்கள் எல்லாரும் இல்லையே. அப்போ எப்போ தெளிவுக்கு வரும்? சக்கராத்தில் வந்து தெளிவுக்கு வரத்தான போகணும். என்ன அடுத்த ஆயத்தில் ஒரு கண் துறப்படும், மற்ற கண் துறப்படும், அகக்கண் துறப்படும். இப்போ திறந்திருக்கிற கண்ணுக்கு விளங்குது சில உலக வஸ்துக்கள் தான். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் உங்களோட சக்கராத்தில் ஆக்கள் வந்துடுவாங்க. எவ்வாறு நீங்கள் உம்மாட வகுத்தில் இருக்கக்கோல உயிரை தாரத்துக்கு ஆக்கள் வந்தாங்களா இல்லையா? உயிரை தாரத்துக்கு மலக்கு வந்ததை போகல, உயிர் எடுக்கிறதுக்கு மலக்கு வரத்தாகணும். சும்மா உயிர் வரலையே, உம்மாட வய தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது சும்மா உயிர் வந்துச்சு யாருக்கும்? சும்மா உயிர் வரலையே, டாக்டர் மாட்ட கேளுங்க. அப்போ உயிர் வாரண்டா பிள்ளைக்கு தரிச்சத்தோட உயிர் வந்திருக்கணுமே, பிள்ளைக்கு தரிச்சத்தோட உயிர் வரலையே. எங்கட குர்ஆன்ல ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த நாளில் தானே உயிர் வரு, வேற நாளில் உயிர் வாரது இல்லையா? அப்ப உங்களோட புத்தகங்கள் இது ஒன்றும் இல்லை, அதை நாங்கள் சொல்றோம். ஏற்றுக்கொள்ளுங்க குர்ஆன், நல்லா ஏற்றுக்கொள்ளும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றோம். அது இதுல உண்மை இருக்குது. இப்போ உயிர் தாரதுக்கு எவ்வாறு மலக்கு வந்தாரோ அதே போல உயிர் எடுக்கிறதுக்கு மலக்கு வரும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய சக்கராத்தில் நாங்கள் அப்படியே நெருக்கமாக இருப்போம், உங்களுக்கு விளங்காது. சரி, ஆக மிக நல்லவர் சோதனைகளில் பட்டு கஷ்டப்பட்டு உலக வாழ்க்கையை முடிக்கிற போறார், அல்லாஹ் சும்மா விடுவானா? நமக்கு தானே ராவ் பகல் எல்லாம், அங்கே என்ன ராவ் பகல் எல்லாம் உயிர் பிரிஞ்சா? فَأَمَّا إِنْ كَانَ مِنَ الْمُقَرَّبِينَ மிக அல்லாஹுடைய நேசர். இதுக்கு ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். எல்லாரும் ஆக மாட்டாங்க ஊரில், எங்களால் ஏழுமான முக்கர்றபாகும், அல்லாக்கு நெருக்கமாகும். எல்லாம் நீ என்னென்ன விரும்புகிறாயோ என்கிட்ட எடு, அவ்வளோதான். இல்லை வாழ்கிறது கொஞ்ச காலம்தான், 1000 வருஷம் வாழ்கிறது இல்லையே. 40 வருஷம் வாழ்ந்துட்டோம், இன்னும் 40 வருஷமா? இன்ஷா அல்லாஹ் இருக்கிற 40 வருஷத்துக்குள் எப்படியாவது அல்லாஹ் கிட்ட போனா என்ன லாபம்? சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனால் லாபம் சக்கராத்ல அல்லாஹ் சொல்றான், ஃபரௌஹும் வரைஹானும் வஜன்னத்து நஈம். பூத்தட்டுகள், மலர் தட்டுகள், 500 மலக்குகள் போல் இல்லை உயிரெடுக்கிறதுக்கு. ஏ சும்மா வாழலி உலகத்தில், சாதனையாளர் சும்மா வாழல்ல. இன்றைக்கு சிலர் யோசிக்கிறாங்க, என்னால் பிரச்சனை வரப்படாது, நான் வாயை பொத்தி வாழ்ந்துட்டு மௌத்தாயிரோம், மற்றவங்களை மாதிரி நானும் எல்லாம் அமைதியாக ஒரு பிரச்சனை இல்லாமல் வைத்துடணும், ஒன்றுமே எனக்கு மார்க்கம் பேசப்படாது. அவர் முகர்றப்பாவர் எப்படி பல சவால்களுக்கு முகம் கொடுக்கும், மௌத்து வரைக்கும் தான் எல்லாம். ரெண்டாவது கூட்டம் யார் சக்கராத்தில், வலது கூட்டத்தார், முகர்றபோட கீழே. அவருக்கு என்ன செய்வார் மலக்குல் மௌத் வந்து, ஃபசலாமுல்லக மின் அஸ்ஹாபில் யமீன், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், வாங்க போ, வாங்க போ, உடம்பு மட்டும்தான் நெஞ்ச பொடி உயிர் பெய்த்து வரவேப்பு சலாம்.
1: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் கேட்டது மௌலவி அலி அஹமது ரஸாதி அவர்களின்

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
1: சிந்தனை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். இந்த மூன்றை செய்தால் நம்முடைய உள்ளம் அமைதியாயிரும். முதல்ல நம்ம கடந்து வந்த காலம், நம்மளுடைய இறந்த காலத்தை பற்றி அதிகமா யோசிக்க கூடாது. சபுர் செஞ்சிடணும். எது நடந்தாலும் பரவாயில்ல, சபுர் செஞ்சிடணும், பொறுமையாக இருக்கணும். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகையில சரியான முறையில நம்மளுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும், வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் தவக்குள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது தவக்குள் வைக்கணும். அப்போ பொறுமையாக இருக்கணும், தொழுகையை கடைபிடிக்கணும், தவக்குள் வைக்கணும். இந்த மூன்றையும் நாம சரியாக செய்தோம்னா நம்மளுடைய உள்ளம் அமைதியாகிரும், நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாகிரும். ஜஸாகுமுல்லாஹு கைரன். முபாரக்கல்லாஹு ஃபீக்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
1: முஸ்லிம் வானொலி, தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நிறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: பதரல் இஸ்லாம் கரீபா செய்யுது கரீபா. இந்த மார்க்கம் என்பது பார்ப்பத காலில்லாத ஒரு நிலையில் ஆரம்பித்தது, மீண்டும் அதே ஒரு நிலைக்கு திரும்பும். அப்போதெல்லாம் இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்க முயற்சி செய்பவர்களுக்கு நற்சோக சுபசோகனம் உண்டாகட்டுமாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மீண்டும் ஜாகிரியத்து நம்முடைய சமுதாயத்தில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஹதீஸும் வழங்கப்படுத்துது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மனித நாகரிகத்தில் உச்சக்கட்டத்துக்கு அடைஞ்சிட்டான். கல்வி என்கிறது எங்கேயோ போய் நின்றுக்கு. புது புது கண்டுபிடிப்புகள் எல்லா மக்களையும் வந்து மூடிக்கிட்டு இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் ஒரு இயந்திர வாழ்க்கை முறையாக வித்தியாசமாக இருக்குது. கீழத்தைய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சொகுசுக்காக மேலத்தைய நாடுகளை எல்லாம் போய் வாழத் தொடங்குறாங்க. ஆனால் அவங்களோடு சேர்ந்து கூடவே இந்த ஒரு அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவி இருக்குது. அதே மாதிரி நாகரீகமற்ற பண்டைய காலத்தில் மூடத்தனம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த ஜாகிரிய பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம், ஒரு நாகரீகமான ஒரு விஷயம் என்று திரும்ப உண்மை இலையாலையா மக்களிடத்தில் வந்துகிட்டு இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஏன் இதுக்கு சாம்பலாக நீங்கள் அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை எல்லா மீடியாக்களும் பரபரப்பாக பேசினதை நீங்கள் பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் அங்கே போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இன்னொரு பெண், அதாவது ஒரு ஆதிலா நஸ்ரீன் என்கிற ஒரு பெண்மணி, அதே மாதிரி ஃபாத்திமா நூரா என்கிற ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்குறாங்க. என்னன்னா இது புதுசாக போச்சு, பெண்ணும் பெண்ணும் காதலிக்கிறாங்களே, இவங்க இப்படி லவர்ஸ் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா நூராவினுடைய ஃபேமிலி உடனே அவங்கள தூக்கி கேரளாவுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அந்த பெண்ணு தயங்கலை. அந்த பெண்ணு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கேரளாவுக்கு வந்து அங்கே கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி இது என்னுடைய காதலி அதை பிரிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்து நீங்கள் அவங்களோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அவங்களெல்லாம் ஒன்று செய்கிறாங்க. இதை மீடியாக்கள் எல்லாம் எடுத்து எல்லா மக்களுக்கும் ஆசை ஊற்றுற மாதிரி பரபரப்பான நியூஸாக போட்டுட்டு
4: அவங்க போன்ல எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த வானவில்ல வந்து என்ன செய்வாங்க, அடையாளமா வச்சுக்குவாங்க. அப்போ ஒரு பேக்லயோ ஷூலயோ வானவில் அப்படி இருக்குதுன்னா நான் ஒரு லெஸ்பியன், நான் ஒரு பெண்ணை தான் நேசிப்பேன், எனக்கு ஒரு பெண் தான் தேவை அப்படின்னு இன்னொரு பெண் சொல்லக்கூடிய ஒரு அடையாளமா இது. மேலத்திய நாடுகளும் அமெரிக்கா கனடா அதே மாதிரி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில எல்லாம் இந்த பெண்களுக்கு ஒரு கம்யூனிட்டி, அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வானவில்ல தான் வந்து என்ன செய்வாங்க, போட்டுக்குவாங்க. இதே மாதிரி ஆண் ஆணு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், அவர் தன்னே ஒரு பெண்ணாக என்ன முடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், அவர் தன்னே ஒரு பெண்ணாக என்ன செய்கிறார்

0: உண்டாக்கி அவன் என்ன செய்யறான், ஒரு ஆண் மேல ஆசைப்படுறான், அதே மாதிரி தான் ஒரு பெண் வந்து நான் இன்னொரு பெண்ணோட வாழ போறேன் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இயற்கைக்கு மாற்றமானது இது, இறைவனுடைய சாபத்துக்குரியது. அல்லாஹ் கடுமையாக தண்டித்த ஒரு குற்றமான ஒரு செயல் பாருங்க. இந்த ஒரு நாகரிகமற்ற இந்த செயல் இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, மனிதனிடத்தில் ஒரு பெருமையான ஒரு விஷயமாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. இதை மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்குது. இப்ப பெற்றோர்கள் நாங்க என்ன செய்யறது அப்படிங்கிறத நாங்க பார்க்கணும். நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கிறது, யார் யாரோட பழகுறா அப்படின்றது தெரியாமலே பெற்றோர்களும் போன்லையும் டிவியிலையும் ஒதுங்கி இருக்கிறது பெரிய ஒரு குற்றங்கள். நம்ம பிள்ளை யாரோட பழகுறா, எந்த அளவு பழகுறா, அவ பெண் தானே, பெண்ணோட பேசிட்டு இருக்கிறா, அவ இன்னொரு கேர்ள் ஃபிரெண்டோட தான் கேட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் உணர்வியாத நண்பிகள் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அவங்களுடைய நட்பு எந்த வகையில போயிட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் விரும்பி எதை பாக்குறாங்க, எதை பேசிக்கிறாங்க, எதை செய்ய பண்றாங்க, அவங்க முத்தங்களை பரிமாறுகிறாங்களா, அவங்க ஆளுக்கள் வாழ்த்து செய்தி சொல்றாங்களா, அவங்க பார்க்காம இருக்கிறதுக்கு தடிக்கிறாங்களா, அதை கொஞ்சம் பாருங்க. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த மீடியாக்களும் இந்த போனும் இன்டர்நெட்டும் ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு மனிதன் என்ன நினைக்க வேண்டும், எதை விரும்ப வேண்டும், எதை ரசிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் எங்கோ இருந்து ஒருவன் திணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை குளோபலைசேஷன் என்று சொல்லுவோம். இந்த உலகம் உலகமயமாக்கல் ஊடாக, இந்த குளோபலைசேஷன் ஊடாக ஒரு மனிதனுடைய மனநிலை மாற்றப்படுது. இது மிகப்பெரிய ஒரு ஜாகிரியத்து. இஸ்லாம் எதையெல்லாம் வெறுக்கிறதோ, இதே இஸ்லாம் எதையெல்லாம் தடுக்கிறதோ, அதையெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டாக, ஒரு சுகமாக, ஒரு நாகரிகமாக, அது ஒரு ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயமாக இன்னைக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஷைத்தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எனவே நம்முடைய பிள்ளைகள் சிறுபிராயத்தில் யாரோட பழகிறாங்க, ஏன் அந்த வானவில்லைங்கிற அந்த படத்தை பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்குது, அதை ஏன் அதை வந்து பேக்கில் போட்டுட்டு இருக்கு, ஷூவில் போட்டுட்டு இருக்குது, அதை உடனடியாக கண்டிக்கணும். சிறுபிராயத்திலிருந்து நம்ம எல்லா உணர்வுகளையும் சரியாக இருக்கிறாங்கிறத பிள்ளைகளுக்கிட்ட கவனிக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கணும். எனவே இது பெற்றோர்களின் பொறுப்பு. வளரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய மனநிலையில் நாம் தாக்கம் செலுத்த முடியாது என்றால் நாம் என்ன பெற்றோர்கள் செஞ்சு பாருங்க. ஒரு பிள்ளை வளருதுங்க, அந்த பிள்ளை கையில் போனை மட்டும்தான் நீங்க கொடுக்குறீங்க. இன்டர்நெட்டின் ஊடாக உலகத்தின் எங்கேயோ கண்காணாத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய எண்ணங்கள் இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்குள்ள பூண்டு அவனுடைய மனநிலையை மாற்றுது என்றால் ஏன் பெற்றோர்களுக்கு முடியாது? நம்ம பிள்ளைகளுடைய மனநிலையை நாமையே தீர்மானிக்க கூடாது, நம்முடைய கலாச்சாரத்தை மீறக்கூடாது, நம்முடைய மார்க்கத்துக்கு வெளியில போகக்கூடாது. இந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணுங்க. பலரும் போதே குழந்தைகளுக்கு அகீதாவை சொல்லிக் கொடுத்து, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, இஸ்லாம் இதை வெறுக்குது, இதை ஏற்றுக்கொள்ளுதுங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே இருக்கோம். இஸ்லாம் பத்தி பேசுறதே இல்லையே. நம்ம ஆங்கிலம் படிச்சு கொடுக்கிறோம், மேற்கத்தியத்தை படிச்சு கொடுக்கிறோம், நாகரிகத்தை படிச்சு கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஏளனமா போச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கேவலமா போச்சு, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை நம்ம கற்றுக் கொடுக்கறது இல்லை. அதனால நம்முடைய குழந்தைகள் இஸ்லாத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா கூப்பிட்டு வச்சு இஸ்லாம் சொன்ன எப்படி ஏத்துக்குவாங்க, பார்த்த பர்தா போட்டுக்கிட்டு தலையை மறைச்சிக்கிட்டு ஒழுங்கா உடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பெண்கள், அந்த ஆதிலா அந்த ஃபாத்திமா ஒன்று செய்றாங்கன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், அவங்க என்னங்க இஸ்லாத்துல வளர்ந்துருக்காங்க, அதை என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்க மார்க்கத்தை பற்றி கொஞ்சமாவது அக்கறை இருக்குதா? நான் சொல்வதாக இருந்தால் அவர்களை வளர்த்தெடுத்த பெற்றோர்களையும் கூட இருந்த சுற்றார்களையும் தான், உற்றார்களையும் தான் நாம் குறை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட சரியான தீன் போய் சேரலைங்க, இஸ்லாம் போய் சேரலை. அல்லாவுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் ரசூலுக்கு மானசிவதி எவ்வளவு ஒரு மானசிய கூடாது, கட்டுப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயம் நம்ம சிறுபிராயத்திலேயே கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை கொடுத்து வளங்க. நம்ம பிள்ளைகளை மேற்கத்திய உலகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த பிள்ளை வழிதவரை பார்க்குது, ஏதோ லெஸ்பியனாக மாறப்போகுது, இந்த பிள்ளை பரதாவை வெறுக்குது, டிஷர்ட் போட பார்க்குது, கலாச்சாரத்தை தூக்கி மிதிக்குது, தொழுகை அதுக்கு சுமையாகுது அப்படின்னு சொன்னால் அந்த நாடு தேவையில்லை, அவன் தாய் நாட்டுக்கு வா. அந்த இடம் தேவையில்லை, காரணம் நாம் போக வேண்டிய இடம் மறுமையின் சுவர்க்கம், அந்த சுவர்க்கத்தில் தடையாக இங்கு தங்கங்கள் இருந்தாலும் வைரங்கள் இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். என்றால் அவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு முன்னால் பொறுமதியற்றது. பிள்ளைகளை சொர்க்கவாதியாக வளர்க்க பாருங்க. நமக்கு சுகமாக இருக்கிறாங்கிறதுக்காக ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு திணிக்காதீங்க. மேற்கத்திய நாடுகளிலும் ஈமான் நல்லா இருக்குதுங்க, இஸ்லாத்தோடு இருக்கிறாங்க, நல்ல மனிதாபிமானம் இருக்குது. ஆனால் அங்கே கொஞ்சம் தவறுது என்றால் உங்களோட தவறு, அங்கேயே நல்லா இருக்க பாருங்க, முடியலையா உங்கள் இடத்துக்கே வந்துருங்க, தவறி போகுது என்றால் ரொம்ப கவலைப்படுங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மனைவி ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச்சு வணங்க. வாஹு தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்பீர்கள். முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை.

0: இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0777-101-0743.
1: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
0: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: பாவத்தை அவர் விட வேண்டும். அப்ப இனி பெர்ஃபெக்டா தொழுவேன் என்கிற முடிவுக்கு வரணும். மூன்றாவது வந்து, இனிமேல் இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த தப்பை, இந்த பாவத்தை இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று. நாலாவது என்ன செய்ய வேண்டும்? அவர் ஃபீல் பண்ணணும். நான் இவ்வளவு காலம் இப்படி பண்ணிட்டேனே, என்னுடைய தாய்க்கு இப்படி பண்ணிட்டேன், என் மனைவிக்கு இப்படி பண்ணிட்டேன், என்னுடைய அண்டை வீட்டாரோடு இப்படி நடந்து கொண்டு விட்டேன், நான் தொழுகையில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன், பொருளாதாரத்தில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்று அதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னதமு தௌபா, கவலைப்படுவதே ஒரு தௌபா என்றார்கள். அப்போ அந்த ஃபீலிங் நமக்கு வர வேண்டும். அதே போன்று அடியார்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள இஷ்யூஸாக இருந்தால், பிரச்சனைகளாக இருந்தால், ஈகோவெல்லாம் பார்க்காம அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒரு டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேர் இதற்கு இன்னும் முக்கியத்துவம், நான் உட்பட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருக்கிறோம். அதனோட பாரதூரத்தை இன்னும் நம்முடைய உள்ளம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கு. நம்மகிட்ட ஈகோ வந்துடுது உடனே. இப்போ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள், அநியாயங்கள், அடுத்தவருடைய ஹக்குகளில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தவரையில், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நீதியானவன். அல்லாஹ்வுடைய நீதியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ரெண்டு மிருகங்கள், ரெண்டு ஆடுகள் ஒன்றை ஒன்று குத்துகிறது. கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தி விட்டால் இரண்டு ஆடுகளையும் மறுமையில் எழுப்பி அல்லாஹ் நீதி வழங்குவான். இந்த உலகத்தில் கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுப்பான், குத்திய ஆட்டுக்கு அல்லாஹ் பழி தீர்ப்பான். இப்போ பகுத்தறிவில்லாத மிருகத்திற்கே இந்த நிலை என்றால் மனிதனுடைய நிலை என்ன? நீதி நிச்சயமாக கிடைக்கும், அதில் நோ டவுட். 100% உறுதியாக அல்லாஹ் நமக்கு நீதியை பெற்றுத் தருவான் மறுமையில். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்ததரூன மனில் முஃப்லிஸ், தி பேங்க்ரப்ட் ஆனவன், திவாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் அவங்களுடைய வழக்கத்தில் உள்ள அந்த பேங்க்ரப்ட், அந்த நம்ம தமிழில் நம்ம ஸ்ரீலங்காவில் வங்குரோத்துன்னு சொல்லுவோம், அவர்களுக்கு பழக்கமான வங்குரோத்துக்குரிய விளக்கத்தை சொன்னார்கள். என்னது? மல்லா தீனார் அலகு வலா திருஹம், யாருக்கு தீனாரும் திருஹமும் இல்லாமல் போகிறதோ அவர் தான் முஃப்லிஸ் என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தீனார் திருஹம் இல்லாமல் போனால், இன்றைக்கு இல்லாமல் போனால் நாளைக்கு கிடைக்கும், அல்லது இல்லாமல் போனால் ஒன்றும் ஆக போறல்ல. ஆனால் உண்மையிலேயே இஃப்லாஸ் என்பது என்ன என்று கேட்டால், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனிதன், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக ஏசுவது, தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக அடிப்பது, தன்னுடைய சகோதரனின் பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டுவது, தன்னுடைய சகோதரனின் இரத்தத்தை அநியாயமாக ஓட்டுவது, தொழுகையாளி நோன்பாளி இபாதத்துகள் செய்யக்கூடிய மனிதன் இப்படி செய்துவிட்டு மறுமையிலே அவன் வந்து நிற்கும்போது அல்லாஹ் அவனையும் இவனால் பாதிக்கப்பட்டவனையும் அழைத்து என்ன செய்வான்? இந்த உலகத்தில் தொழுது கொண்டு நோன்பு பிடித்து கொண்டு இருந்த மனிதனுடைய நன்மைகள் அவ்வளவையும் எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் யார்? எல்லாம் லாஸ்ட். அவரோட தொழுகை, அவரோட நோன்பு, அவருடைய தர்மம், அவருடைய ஹஜ், அவருடைய உம்ரா, அவர் செய்த திக்ருகள், ஓதிய குர்ஆன்கள், லா ஹவ்லா வலா குவ்வத்த இல்லா பில்லா, எல்லாவற்றையும் எடுத்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் ஜீரோ, ஒன்றுமில்லை. அடுத்தது என்ன செய்கிறான்னு கேட்டால், அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்ப பார்க்குறான். யார்? இவனால் பாதிக்கப்பட்ட மனிதனை. ஆனால் அவன் சுவர்க்கத்திற்கு போவதற்கு தடையாக அவனுடைய பாவங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் அவ்வளவு பாவங்களையும் எடுத்து இந்த தொழுகையாளிக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் முதலையும் இழந்து அடுத்தவனுடைய நஷ்டத்தையும் சுமக்கிறார். இவர் தான் உண்மையான முஃப்லிஸ் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ சின்ன விஷயம் அல்ல. அதனால தான் அல்லாஹுடைய ராஹிக்குல் மக்தூம்ன்ற ஹதீஸ், அந்த சீரா புத்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க, கடைசி பகுதி எடுத்து வாசித்து பாருங்கள். கொஞ்சம் உருக்கமான பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள், அந்த கடைசி பகுதியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய கண்டிப்பாக அடிக்கடி வாசிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை தர்கிக் பண்ணுவதற்கு, மென்மையாக்குவதற்கு தேவையான ஒரு பகுதி அது. அந்த பகுதியிலே ஷேக் முபாரக் பூரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னென்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் மிம்பருக்கு வந்து, பள்ளிக்கு வந்து மிம்பரில் ஏறி உட்கார்ந்து அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்றிருந்தால், அநியாயங்கள் செய்திருந்தால், ஃபல் யத்தஹல்லல் ஹு மின்ஹு, அவரிடம் போய் அதை ஹலாலாக்கி கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் அவரிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஹலாலாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையிலே தீனார் திருஹம் என்ற பேச்சு கிடையாது. அங்கே என்ன இருக்கும்? ஹசனாத் செய்ய ஆத்து தான் இருக்கும், நன்மைகள் தீமைகள் என்ற பேச்சு தான் மறுமையில். எனவே அங்கே போய் கை செய்தப்படுவதற்கு முன்னால் தீனார் திருஹம் விஷயங்களை இந்த உலகத்தில் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை உயர்த்தி சொன்னார்கள், சேட்டை தூக்கி சொன்னார்கள், என்னுடைய முதுகு இதோ இருக்கிறது, நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து பழி தீர்த்து கொள்ளட்டும் என்றார்கள். அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து அவர் என்னிடத்தில் பழி தீர்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அப்போ சின்ன விஷயம் அல்ல. இப்போ தௌபாவினுடைய அஞ்சாவது கண்டிஷன் என்ன? யாருக்காவது, நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இனபந்துக்களாக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், நமக்கு கீழே வேலை செய்தவர்களாக இருக்கலாம், ஒன்றாக மஸ்ஜிதிலே இருந்து தாவா பணி செய்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் விளையாடியவர்கள் நன்றாக மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் பெரிய கொள்கைவாதியாக இருந்தாலும், பெரிய தக்குவாதாரியாக நீங்கள் இருந்தாலும், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம நல்லவர்களாக இருந்தால் மற்றவங்களை மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம பழி தீர்க்கணும் என்ற நீயத்தோடு நம்ம இருந்து விடக்கூடாது. நம்மளால் ஒருவர் நரகம் போய்விடக்கூடாது. நமக்கு அநீதி இழைத்தாலும் யா அல்லாஹ் அவனை மன்னிச்சுட்டு துவா கேட்டுட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அநீதி இழைக்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் இப்படியும் சொல்றான், வலா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காராக்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா இருக்கானு நீ நினைக்காத. அநியாயம் கொஞ்சம் பேர் நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம சமூகத்தில் சிலரை ஸ்டைல் பொழுதுபோக்கு என்னென்னா மற்றவனை சீண்டுவதும் மற்றவனுக்கு அநீதி இழைப்பதும் தான். வேறு பொழுதுபோக்கே அவருக்கு இல்லை. மற்றவனை குறைய தேடுறது, அதை பற்றி பேசுறது, அதை பற்றி எழுதுறது, லா ஹவ்ல வலா குவ்வத் இல்லா பில்லா, அவருக்கு முழுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவரால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவார்கள். ஆனால் எதிராக கைதூக்க பயப்படுவாங்க. என்னென்னா அவங்களுக்கு மர்ம நம்பிக்கை இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், வலா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபியை நீ நிச்சயமாக நினைக்க வேண்டாம். அவங்களை அல்லாஹ் பிற்படுத்துகிறான், பிடிக்க வேண்டிய டைமில் பிடிப்பான். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நிலையிலிருந்து பாதுகாக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சப்ஜெக்டை பேசும்போது இறையச்சம் உள்ள ஈமான் உள்ள சகோதரிகளுக்கு ஒரு கேள்வி வரணுன்னால், இப்போ இருக்கிறவங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆனால் மூத்தானவங்க அல்லது மிஸ் ஆனவங்க, இப்போ அவங்களோட கான்டாக்ட்ஸ் இல்லை நமக்கு, இவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றாங்க? இதற்கு இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னால், இப்படி உங்களுக்கு அவங்க கிடைக்கல, உதாரணமாக அவங்களோட பிரச்சனை வந்து பொருளாதாரத்தோட சம்மந்தமானதுன்னு வைங்க, ஒருவருடைய காசை நீங்கள் அநியாயமாக எடுத்துட்டீங்க, இப்போ திருப்பி கொடுக்க நினைக்கிறீங்க, ஆள் இல்லை, இப்போ என்ன சொல்யூஷன்? அந்த பணத்தை அவருடைய பேரில் அல்லாஹுக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள். ரெண்டாவது அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள். அந்த பேரை வத்தக்குள்ளாக மஸ்தத்தாத்தும், சக்திக்குட்பட்டவரை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்கிற அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப இதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை, ரைட்? வேறு பிரச்சனை, உதாரணமாக ஒருவரை பற்றி அவதூறு பேசியிருக்கிறோம், பொய்கள் அவிழ்த்து விட்டிருக்கிறோம் அவரை பற்றி, இப்போ என்ன செய்கிறது? அவர் இல்லை உயிரோட, அல்லது அவரை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த சந்தர்ப்பமும் நமக்கு இல்லை, இப்போ என்ன செய்கிறார்? இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள், அவருக்காக நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அதே நேரத்தில் அவரை பற்றி மற்றவர்களிடத்தில் நல்லா பேசுங்கள். எந்த வாயால் அவர் மோசம், கெட்டவன், திருடன், விபச்சாரம் செய்தவன் என்று நீங்கள் பேசினீர்களோ, அதே வாயால் அப்படியான சபைகளை தேடி போய் போய் அவர் நல்லவர், அப்படி கிடையாது என்று நீங்கள் பேசுங்கள், அல்லாஹ் போதுமானவன் என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஐந்து கண்டிஷனோடு ஒருவர் மௌத்தாகிறதுக்கு முதல் தௌபா செய்தால் நிச்சயமாக அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்.
5: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
7: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
8: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத்த அலா இப்ராஹிம் وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا زدنا علما وفهما وأنت خير
9: ஹாகிமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இந்த வாராந்திர இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு வகுப்பிலே இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தில் எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை ஆரம்பம் செய்வோம். இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு இணை வைப்பின் விபரீதங்கள். இது அவ்வப்போது நம்முடைய சமூகத்தில் பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய விஷயம். அவ்வப்போது என்பதை விட எப்போதுமே சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு செய்தி. இஸ்லாமியர்களாகிய நாம் நமது வாழ்க்கை என்பது வஹியோடு, வஹி என்றால் என்ன, இறை செய்தியோடு பின்னி பிணைக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நமது வாழ்க்கை. நமது வாழ்க்கைக்கும் பிறரது வாழ்க்கைக்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசமே நாம் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது மார்க்கமாக வழங்கப்பட்டதோ, அருளப்பட்டதோ, அவைகளின் படியே வாழ வேண்டும் என்று நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். இப்படித்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை எதை கொண்டு நாம் புரிந்து கொள்வது? ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. புரட்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், பெரும் தலைவர்கள், சமூகத்திலே எழுச்சிகளை ஏற்படுத்தியவர்கள், அல்லது விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், ஆன்மீகவாதிகள், இப்படி இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து இவங்க லைஃப் பத்தி ஒரு லைன்ல சொல்லு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும். இப்படிதானே, உதாரணமா தந்தை பெரியார் அப்படின்னு ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். இவருடைய வாழ்க்கை வரலாறு பத்திலாம் நம்ம பெருசா பேச முடியாது. அவரை பத்தி ஒரு லைன் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? நாத்திகவாதி. அது ஒரு வார்த்தை, ஒரு லைன் தான் சொல்லணும்னா. அவர் வந்து என்ன செஞ்சாரு, இருக்கும் போதெல்லாம் மூட நம்பிக்கையை எதிர்த்தாரு. அப்படிதானே, மூட நம்பிக்கை, அதாவது கடவுள் நம்பிக்கையின் பேரில் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் அப்படி சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொருத்தர், இப்போ அப்துல் கலாம் ஒருத்தர் வாழ்ந்தார், அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு லைன்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? அவர் அணு விஞ்ஞானி. ஏன் அவர் ஜனாதிபதியா இருந்தார, அது நம்ம சொல்லுவோமா? அது பெருசா நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏன், அது அவர் எப்படி அவரே எதிர்பார்க்காம ஆறாரு போனார், அவ்வளவுதான். ஆனா அவரை பற்றி ஒரு லைஃப், ஒரு லைன் நம்ம சொல்லணும்னா அவர் ஒரு அணு விஞ்ஞானியாக இருந்தார், வாழ்க்கையில விஞ்ஞானத்திற்கு அப்படி பண்ணார், இப்படி பண்ணார். இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், என்ன சொல்லணும்? அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தூதுவராக அனுப்பப்பட்டு இணை வைப்பை எதிர்த்து அல்லது இணை வைப்பை ஒழித்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற தௌஹீதை என்ன செஞ்சாங்க, பரப்பினார்கள், போதித்தார்கள், பிரகடனப்படுத்தினார்கள், ஏத்தி வைத்தார்கள், எடுத்து சொன்னார்கள். இதுதான் நபிமார்களுடைய வாழ்க்கை. அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையோடு நமது வாழ்க்கையை நம்ம வந்து டை அப் பண்ணி சம்பந்தப்படுத்தி நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம வாழ்க்கையில தலையாய விஷயம் என்னது? அல்லாஹுவை இணை வைக்காமல் வணங்க வேண்டும், அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி வணக்க வழிபாட்டில் வணக்க வழிபாட்டை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அவன் என்ன செய்யணுமோ வணங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தௌஹீத் என்றும் ஷிர்க் என்றும் சமூகத்திலே பேசப்படும் போது பலரும், பலரும் என்றால் பெரும்பான்மையானவர்கள் அதை விரும்புவதில்லை. விரும்புவதில்லை என்பதை விட ஏன் நீங்க இன்னும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்று அவர்களுடைய சிந்தனை போவதை பார்க்கலாம். இதற்குத்தான் நான் கடந்த கூட்டத்திலே ராக்காவில் வைத்து நடக்கும் தர்பியா நடந்ததுல நம்ம ஒரு விளக்கம் சொன்னோம். எல்லாரும் நீங்க யார் யாரெல்லாம் அந்த ராக்கா தர்பியால கலந்துகிட்டீங்க, அங்க சொன்னதே எங்கேயும் சொன்னாரு நீங்க சொல்லக்கூடாது. சரி, ரெண்டு பேர் தான் இருந்தீங்க, அதனால நீங்க தைரியமா சொல்லலாம். மூணு பேரா, பரவாயில்ல. சரி, அங்க என்ன சொன்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம அந்த அரபு நாட்டில் இருக்கிறோம், அங்க சவுதியில இந்த சவுதியில் இன்னும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் எல்லா பள்ளிகளிலும் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? அவங்க என்ன மொழியில் எடுக்கிறாங்க? அரபி மொழியில் எடுக்கிறாங்க. யாருக்காக எடுக்கிறாங்க? அரபிகளுக்கு. அரபிகள்னா அதுல மேக்சிமம் யாரு? சவுதிகள். அப்படிதானா? இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தான் யாரு? ஈஜிப்சியன்ஸ், இந்த மாதிரி நம்ம அதர் நேஷனாலிட்டிஸாக இருக்கக்கூடிய அரபுகள் எல்லாம் கொஞ்சம் தான், சரியா? அதுவும் பெரும்பாலும் இந்த அரபு மஷாயிகுமார்களுடைய வகுப்புகள் எங்க நடக்குது, எந்த பள்ளிகளில் நடக்கும்னா, பெரும்பாலும் சவுதிகள் எங்க இருக்கிறாங்களோ, தொழுகிறாங்களோ அந்த பள்ளிகளில் தான் நடக்கும். இப்ப நீங்க ஜுபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஷேகுமார்களுடைய தர்சு பெரும்பாலும் எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா, இண்டஸ்ட்ரியல் சிட்டியில உள்ள அந்த ஹை ஃபாரூக், ஹை அந்தலுஸ், ஹை நஜித், அந்த அந்த உள்ள ஃபுல்லா யார் தான் இருப்பா? பெரும்பாலும் சவுதிகள் தான் இருப்பாங்க. ஜாமி இப்னு அப்பாஸ், ஜாமி உமர் அல் ஃபாரூக், இப்படி நிறைய பெரிய பெரிய ஜாமி, ஜாமினா பெரிய ஜும்மா பள்ளிகள் இருக்கு, அங்கதான் நடக்கும். அங்க பெரும்பாலும் யாரு கலந்துக்குவானா? சவுதிகள் தான் கலந்துக்கிறாங்க. என்ன கிதாபு வச்சு இவங்க அந்த மக்களுக்கு தரிசு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னும் கிதாபு தௌஹீத், அல் உசூலு சலாசா, மூன்று அடிப்படைகள், தௌஹீதுனுடைய விளக்கம், நான்கு சட்டங்கள், அதே போன்று ரியாபு சாலிஹின், அதுல வரக்கூடிய தௌஹீத் சம்பந்தப்பட்ட பாடங்கள், இதே தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் என்ன செய்தேன், ரொம்ப நாளா நான் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், இவங்க தௌஹீத பத்தி சொல்றது சந்தோஷம் தான், ஆனா இந்த மக்களுக்கு அது தேவையா அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. ஏன்னா அவங்க என்ன பண்றது இல்ல, நம்ம ஊர் மாதிரி தர்கா இங்க இருக்கா? நம்ம ஊர்களில், அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல ஷிர்கின், அதாவது இஸ்லாமிய சமூகம், மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள். ஏமா பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியா இருங்க, பெண்கள் பகுதியில் அமைதியா இருங்க, சரியா? அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்முடைய ஊர்களில் மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்கிறதோ, என்னென்ன அட்டூழியங்கள் நடக்கிறதோ, இணை வைப்பான காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறதோ, அவைகளெல்லாம் பெரும்பாலும் இல்லை என்பதை விட மேலோட்டமாக நாம் பார்க்கும் போது அறவே இல்லை. இங்க வந்து யார் இறந்தாலும் எல்லோரும் பொதுமைய வாடியில் தான் என்ன செய்யப்படுறாங்க, அடக்கம் செய்யப்படுறாங்க. யாருடைய கபரும் இங்கே வந்து கண்ணியம் கொடுக்கப்பட்டு பார்க்கப்படுவதில்லை. யாருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒவ்வொரு வருடமும் விமரிசையாக கொண்டாடப்படுவதோ அல்லது துக்கங்கள் அனுஷ்டிக்கப்படுவதோ இல்லை, சரிதானா? பச்சை நிறத்தில் கொடிகளையோ, பச்சை நிறத்தில் ஜெண்டாக்களையோ, பச்சை நிறத்தில் போர்வைகள் போர்த்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களையும் பார்ப்பதில்லை, அப்படிதானே? ஆனாலும் இங்க என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இணை வைப்பு என்றால் என்ன, இணை வைப்பினுடைய வகைகள் என்ன, எதெல்லாம் இணை வைப்பு, அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூது செய்வது, அல்லாஹ் அல்லாஹ்வர்களுக்காக நேர்ச்சை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது தவக்குள் வைப்பது, இப்படி எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் ஒரு ஷேக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் இதை பத்தி. எங்க இப்ப எங்க ஊர்ல நாங்க தௌஹீத பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா, எங்க ஊர்ல அதுக்கு தேவை இருக்கு. என்ன தேவை இருக்கு? முஸ்லீம்களாகவே இருந்தாலும் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, முஸ்லீம்களாக இருப்பதில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நேர்ச்சைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலிடுகிறார்கள். திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த தர்காக்களை வலம் வருகிறார்கள், சரியா? படித்து முடித்து விட்டு வேலை கிடைக்கவில்லை என்றால், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், ஏதேனும் தர்காக்களுக்கு சென்று என்ன செய்யறாங்க, நேர்ச்சைகள் செய்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான குளறுபடிகள் எங்க சமூகத்தில் இருக்குது. அதனால தௌஹீதை பற்றி பேச வேண்டிய, ஷிர்கை பற்றி பேச வேண்டிய, கபர் வழிபாட்டை பற்றி பேச வேண்டிய, இணை வைப்பின் விபரீதங்கள், இணை வைப்பின் வகைகளை பற்றி பேச வேண்டிய தேவைகளும் அவசியங்களும் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி அந்த தேவைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு, அதுக்கு அவங்க ஷேக் நிறைய சில குரான் ரீதியான ஆதாரங்களையும் சொன்னாங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வகுப்புல சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா நீங்க வந்து குரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வரக்கூடிய அந்த சம்பவத்துல அந்த வசனத்தை சொல்கிறான், இது ஹதர யாக்கூப் அல் மௌத் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் சம்பவித்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய வாரிசுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, தன்னுடைய மகன்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தஅபுதுன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நஅபுது இலாஹக இலாஹ ஆபாயிக்க அப்படின்னு வரும், உங்களது இறைவனான, உங்களது மூதாதையர்களின் இறைவனான, இப்ராஹிம் நபியின் இறைவனான, இஸ்ஹாக் நபியின் இறைவனான, இப்படி ஒரே இறைவனான அல்லாஹ்வையே நாங்கள் வணங்குவோம், அல்லாஹ்வுக்கு இணைகள் வைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரு? ஒரு நபி. அதுவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அவரும் நபி, அவருடைய தந்தையாரும் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா யாரு? டெக்னிக்கலா டவுட் வருது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தோட வாப்பா யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனார் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படி நான்கு தலைமுறையாக நபியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், இப்ராஹிம் நபி, இசாக் நபி, யாக்கூபு நபி, யூசுப் நபி, இப்படி நான்கு தலைமுறைகளாக நபிமார்களாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் ஒரு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய சந்ததிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு மா தாபுதுன மின் பாதி, இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு வாப்பா இறை தூதர் எல்லாம் இருந்திருக்கிறேன், இப்ப எனக்கு மரணம் வரப்போகிறது, என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்கப் போகிறீர்கள், எதை வணங்கப் போகிறீர்கள் கேட்கிறேன். அப்ப இணை வைப்பு என்பது எவ்வளவு பெரிய விபரீதமான ஒரு விஷயம் என்றால், நபிமார்கள் கூட என்ன செய்யவில்லை, தங்களுடைய வாரிசுகளிடத்திலே கூட அவர்களுக்கு அச்சமற்று இருக்க முடியவில்லை. ஏன்னா அது எந்த வகையிலாவது உள்ளே வந்துவிடக் கூடாது, ஏனென்றால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், அதனால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்கிறதே வேறு எல்லா பாவங்களையும் விட அது மோசமானதாக இருக்கிறது. அப்ப அந்த வசனத்தை எடுத்து சொன்னார். அதே மாதிரி இன்னொரு வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீத் அப்படின்னு நம்ம சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தொடாமல் இருக்க முடியாது. எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி இணை வைப்பை எதிர்த்து பேசியிருந்தாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது அந்த பிரச்சார பாணி, பிரச்சார யுக்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தௌஹீதுக்கு கொடுத்த முக்கியத்துவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இணை வைப்பை எதிர்த்த பாங்கு மிகவும் அசாத்தியமானது. பெத்த தந்தையே என்ன செய்யறார், அவர் எதிர்க்கிறார், சொந்த சமூகத்தை எதிர்க்கிறார், ஆட்சியாளரை எதிர்க்கிறார், தனி நபராக எல்லா சிலைகளையும் அடித்து உடைக்கிறார், சூரியன் சந்திரன் இப்படி அல்லாஹ்வின் பிரம்மாண்ட படைப்புகளாக இவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகள் எதற்குமே வணங்குவதற்கு தகுதி இல்லை, அல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை ஓங்கி உரைக்கிறார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை குர்ஆன்ல வருது, வஜ்னுபினி வ பனிய அன்னாபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. ஏன் அவங்க எல்லாம் கேட்கணும், சிலைகளை உடைச்சி தௌஹீதான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் தன்னை சுற்றிலும் எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது, நடந்துவிடக்கூடாது என்பதிலே மிகவும் ஒரு தீவிரமாக இருந்து அந்த பிரச்சாரத்தில் யாருமா அது எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகுதுமா, அந்த குழந்தை கொஞ்சம் அப்படி வெளியே கொஞ்ச நேரம் வச்சு பிள்ளைய வச்சு விளையாடுங்கம்மா, இந்த பிள்ளை விளையாடுதோ ஐ மீன் அழுகுதோ, சரியா? அப்போ இப்படி இவ்வளவு தீவிரமாக இணை வைப்பை எதிர்த்து தௌஹீதை எடுத்து பேசிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சந்ததிகள் விஷயத்தில் என்ன செய்யறாங்க, இணை வைப்பை பயப்படுறாங்க, வஜ்னுபுனி வ பனிய அன்அபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. இந்த வசனத்தை போட்டார். அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அக்பர், மத்த இறை தூதர்கள் எல்லாம் இணை வைப்பை எதிர்த்தார்கள், ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் முடிவு எப்படி இருந்ததென்றால், அவர்கள் இந்த பூ உலகை விட்டு, பெருமானாரின் புனித உடல் இந்த பூ உடலை விட்டு அல்லது பூ உலகை விட்டு பிரியும் போது ஒட்டு மொத்தமாக இணை வைப்பை சாய்த்து விட்டு ஏகத்துவத்தை சாதித்து விட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு சாய்கிறார்கள். ஆமாவா இல்லையா? காபத்துல்லாவிலே இருந்த 360 சிலைகளும் அப்புறப்படுத்தப்பட்டதோடு மாத்திரமில்லாமல் முஷ்ரிக்குகள் யாரு, இறைவனை கிணை வைக்கக்கூடிய எல்லாரும் ஜசீரத்துல் அரபு என்கிற இந்த அரேபிய தீபகற்பத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டு, இணை வைப்பு இல்ல, இணை வைப்பாளர்களும் இல்ல, ஒட்டு மொத்தமா மக்காவையும் மதீனாவையும் தூய்மைப்படுத்தி, எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தினாங்கன்னா கியாமத்து நாள் வரைக்கும் முஷ்ரிக்குகள் இதற்குள்ளே வர முடியாது என்கிற அளவிற்கு தன்னுடைய பிரச்சார மண்ணை, தன்னுடைய பிரச்சார களத்தை தூய்மைப்படுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்க. ஆனா அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அஅலமு, உனக்கு இணை வைப்பதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், அறியாமல் இணை வைப்பதிலிருந்து உன்னிடத்திலே மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இணை வைப்பை செஞ்சிட போறாங்க, நவுது பில்லா, அல்லாஹ்வுடைய தூதர் இணை வைப்பை செய்வாங்களா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிட்டு நம்ம கிட்ட இந்த துவா செய்ய சொன்னாங்க, எது, நீங்கள் வந்து இணை வைப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனைன்னு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக நுஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அஅலமு, ஒவ்வொருத்தரும் இந்த துவாவை மனப்பாடம் பண்ணணும், கட்டாயம் உங்களுடைய அன்றாட பிரார்த்தனைகள் இதை நீங்க சேர்த்துக்கணும். அர்த்தம் என்ன, இறைவா நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன், நான் அறியாத நிலையில் உனக்கு இணை வைப்பதில் இருந்து உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன். இப்படி அல்லாஹ் இதெல்லாம் எடுத்து காட்டுறார். காட்டிட்டு அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் சொன்னார். இப்ப நாங்க இங்க சவுதி அரேபியாவில இஸ்லாமிய மக்களாக மட்டுமே வாழ்ந்தாலும், அதுவும் இஸ்லாமிய மக்களாக மட்டும் இவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்வதை தாண்டி இன்னொன்றையும் நாம் ஆழமாக சொல்ல வேண்டும். அகலு சுன்னா என்கிற வழிமுறைப்படி வாழ்கிறார்கள். சில பேரிடத்தில் தனிப்பட்டவர்களிடத்திலே சில கொள்கையை சார்ந்த குளறுபடிகள் இருக்கலாம், அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் வெளிப்படையாக இங்கு யாருமே தங்களுடைய வழிகட்ட கொள்கையை என்ன செஞ்சிட முடியாது. அவ்வளவு சீக்கிரமாக இப்ப பள்ளிவாசலில் தரிசெடுக்கிறவர்கள் எல்லோரும் மாஷால அகலு சுன்னாவுடைய அறிஞர்கள் தான்.
3: முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
10: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
11: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: எல்லா இடங்களிலும் விநியோகிக்கப்படுகிறது. ஒரு ஷியா அவனுடைய ஷியாயிசத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் அளவில் அவன் வைத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். அப்போ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு சரியான கொள்கையில் வளர்ந்து வருபவர், வாழ்ந்து வருபவர் எந்த நிலையிலும் அவர் வழிகட முடியாது அப்படிங்கிற அளவிற்கு மாஷா அல்லாஹ் இரும்பு திரைகள் போல, இரும்பாலான அரண்கள் போல அமைக்கப்பட்டிருந்தும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பள்ளிகளில் இன்றும் ஷிர்கை பற்றும் தவ்ஹீதை பற்றியும் பாடங்கள் எடுக்கப்படுகிறது. நம்ப முடியுதா? இன்னைக்கும் நீங்க எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது ஒரு பள்ளியில இதுக்கு பெரிய அளவில் அரபு நாலேஜ் இருக்கணும் அவசியம் இல்லை. சும்மா நீங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேளுங்க, ஷிர்க் தௌஹீதுங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப உங்க காதல விழும். அப்ப சுப்ஹானல்லாஹி அலீம் ஒரு மேலோட்டமாக பார்க்கும் போது, அல்லாஹு அறிந்தவன், மேலோட்டமாக பார்க்கும் போது எந்த நிலையிலும் அல்லது எந்த வலையிலும் இவர்களுடைய தௌஹீத் ஆட்டம் காணப்படுவதற்கோ அல்லது இணை வைப்பு இவர்களுடைய சிந்தைக்கும் அல்லது இவர்களுடைய இல்லத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் நுழைய முடியாத வண்ணம் எல்லாமே இருந்தும் கூட இன்றும் என்ன செய்யப்படுகிறது? தௌஹீதை பற்றி போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், நன்றாக கேளுங்கள் சகோதரர்களே. இங்கே தாவா சென்டர்களில் பெரும்பாலும் நீங்கள் இலவச புத்தகங்களை பார்க்கிறீர்கள், பார்க்கிறீங்களா? பெரும்பான்மையான இலவச புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புத்தகங்கள் தான். பெரும்பாலும் நம்முடைய அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் தாவா சென்டரில் பணிபுரியக்கூடிய அறிஞர்கள், அதிலும் குறிப்பாக அந்த காலத்தில் இருந்த நிறைய அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, நிறைய புத்தகங்களை மாஷா அல்லாஹ் தமிழ் மொழியில் தமிழ் உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தினுடைய தலைப்புகள் பெரும்பாலும் எதை பத்தி தான் இருக்கு? தௌஹீத பத்தியும் ஷிர்க பத்தியும் தான் இருக்கு. எந்த மொழியிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? அதை யாருக்கு அவங்க எழுதினாங்க? யாருக்கு எழுதிருக்கிறாங்க? இவங்கதான் ஷிர்கே இல்லையா? அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு எழுதுறாங்க? நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். இப்ப நம்முடைய தௌஹீதின் எதிர்ப்புக்கு தக்க பதிகள் கஷ்ஃபு ஷுபஹாத் அப்படிங்கிற புக்கை நம்ம ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிழஹுல்லா தர்ஜுமா பண்ணிருக்காங்க. அதே போன்று கிதாபு தௌஹீத் அப்படிங்கிற புக்கை முபாரக் மதனி ஹஃபிழஹுல்லா உட்பட நிறைய அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உசூலு ஸலாஸா, மூன்று அடிப்படைகள் அப்படி இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் அவர்களுடைய புத்தகத்தை உங்களுடைய அன்பு சகோதரன் நான் உட்பட பல பேர் என்ன செய்திருக்கிறாங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்படி தௌஹீது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மட்டும் 20-25 புத்தகங்கள் இருக்கும், பிரபல்யமான புத்தகங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் தமிழ் மொழி உட்பட எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மூலமொழி அரபில் எழுதப்பட்டிருக்கிறது அரபுகளுக்காக. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னதை போல் இணை வைப்பு அவர்களை பாதித்து விடாமல் இருப்பதற்கு, இணை வைப்பு அவர்களை கெடுத்து விடாமல் இருப்பதற்கு சகல அறங்களையும் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் என்ன செய்யப்படுது, இவர்களுடைய பள்ளிகளில் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் பேசப்படுது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பா இருந்தவர்களே. இதெல்லாம் கண்டிப்பா இவர்கள் மட்டும்தான் இப்படி பேசுகிறார்களா? ஒருவேளை உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சவுதியில் உள்ளவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, அவங்க மட்டும் தான் அப்படி செய்வாங்க. இல்லை, யமனில் இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள் அகிலு சுனாவுடைய அறிஞர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களும் இந்த வேலையை தான் பாக்குறாங்க. குவைத்தில் நான் இருந்திருக்கிறேன் ஒரு 3-4 வருடங்கள், அங்கேயும் நான் பள்ளிகளில் பார்த்திருக்கிறேன், அங்கேயும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் நிறைய பேசப்படுகிறது. அப்போ என் அன்பார்ந்தவர்களே, எங்கெங்கெல்லாம் பெரும்பாலும் இணை வைப்பு நேரடியாக தன்னுடைய விபரீதங்களையும் தன்னுடைய வீரியங்களையும் காட்ட முடியவில்லையோ, முனையவில்லையோ, அந்த இடங்களில் எல்லாம் தங்களுடைய சமுதாயத்தின், தங்களுடைய இளஞ்சமுதாயத்தின் இளம்பிள்ளைகளின் கொள்கையை பாதுகாப்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய தமிழ் உலகம் எப்படி இருக்கிறது சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு 4 நாள் விடுமுறைக்காக நான் தமிழகம் சென்றிருந்தேன். சில நிகழ்ச்சிகளில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக போயிருக்கும் போது நான் அங்கு உள்ள கூட்டங்களிலும் சொன்னேன், அது இங்கேயும் சொல்லப்பட வேண்டிய செய்தி என்பதனால் சொல்லுகிறேன். காலையில அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு நம்ம வந்து ஏர்போர்ட்ல இறங்குறோம். ஐசிசி பேச விடாது போல இருக்க நம்மள. இன்னைக்கு தான் அப்படி இருக்கா? என்னைக்குமே அப்படிதான் இருக்குமா? பெண்கள் பகுதி எல்லா வாரமும் அப்படிதான் இருக்கும். அப்ப அங்க ஒரு பயம் நடக்கும், இங்க ஒரு பயம் நடக்கும். ஏம்மா பெண்களே கொஞ்சம் அமைதியா இருக்கும்மா, ஒரு 10-15 நிமிஷத்துல ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். ஓ, நீங்க பேச விட மாட்டேன்றீங்க நம்மள. உங்களுக்காக நாங்க 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம். சரி, என்ன சொல்லிட்டு இருந்தா? ஏர்போர்ட்ல சொந்த கதையை சொல்ற, நினைக்காதீங்க, தலைப்புக்கு உட்பட்டது தான். ஏர்போர்ட்ல நான் காலையில இறங்குறேன், ஒரு 3-3.5 இருக்கும் சென்னை ஏர்போர்ட். சென்னை ஏர்போர்ட் நம்மள எப்படி வரவேற்குது, எப்படி வரவேற்குதுங்க? உங்களுக்கு அனுபவம் இருந்தா சொல்லுங்களேன். சென்னையில இறங்கின உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் அனுபவம் என்ன? என்னதா ஓரமானிலும் ஓரமானிலும் வா ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அதை விடுங்க அப்படிதானே எல்லாரையும் ஒரு வாட்டி செக் பண்றவன் நம்மள என்ன செய்வான் அப்பமே ரெண்டு மூணு வாட்டி செக் பண்ணுவான் அது பொதுவா நடக்கிறது அது இல்லாம வேற என்ன அனுபவம் சிலைகள் வெரி குட் சிலை அப்படி போகும் போதே கலை அப்படிங்கிற பேர்ல சிலைகளை உருவாக்கி கொலை பண்ணி வச்சிருப்பான் அது ஒரு அனுபவம் வேற என்னத்தா ஆட்டோக்காரனா அது ஒரு பக்கம் வேற எனக்கு ஒரு முக்கியமான அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கும் அது என்ன இறங்கின உடனேயே காலங்காத்தால பக்தி பாடல்கள் நம்மள வரவேற்கு கேட்டிருக்கீங்களா போய் இறங்கி அப்படி இந்த ஏர்போர்ட்ல செக் இன்லாம் முடிச்சுட்டு அப்படி நம்ம அந்த பேகேஜோட வெளியே வரும்போதே அதிகாலையில் என்ன ஆகும் சுத்தி கோயில்கள் ஏகப்பட்ட கோயில்கள் அதிலே பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நமக்கு சப்ஜெக்ட் இல்ல இங்க சப்ஜெக்ட் என்னன்னா அதிகாலையில இறங்குறோம் அல்லாஹு அக்பர் இணை வைப்பு பாடல்கள் இசையோடு செவிகளில் வந்து விடுகிறது எங்க விடுது மீனம்பாக்கம் பகுதியில் மட்டுமல்ல மீனம்பாக்கத்தில் நம்ம டாக்ஸி ஏறி அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம் சைதாப்பேட்டையை தாண்ட திரும்ப அங்க வேற ஒரு பாட்டு காதல உழுது அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஜெமினி பிரிட்ஜ்ல ஏறோம் அங்கிருந்து ஒரு பாட்டு உழுது நேரா நம்ம ட்ரிபிளிகேட்ல போய் இறங்குறோம் அங்கேயும் பாட்டு அல்லாஹ் அக்பர் எல்லாமே பக்தி பாடல்கள் என்கிற பேரில் இணை வைப்பு பாடல்கள் நம்ம அந்த பாடல்களை கவனிக்க கூடாது ஆனா கவனிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் என்ன என்ன அர்த்தங்கள் தா எல்லாமே இணை வைப்பான அர்த்தங்கள் எல்லாமே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் இணை வைப்பான பாடல்கள் சரி எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைச்சேரிங்கிற ஒரு இடத்துல நமக்கு அன்னைக்கு ஜும்மா குத்துபா அங்க போய் அப்படி போகும்போது நிறைய பாட்டு பள்ளிக்கு பக்கத்திலேயே திரும்ப பயங்கரமா பாட்டு அப்ப அந்த நிர்வாகிக்கிட்ட நான் கேட்டேன் என்னத்தா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குதே இப்ப எப்படி நம்ம ஜும்மா பண்ணுவோமே பண்ணும்போது பாட்டு ஓடுமா இல்ல இல்ல நீங்க மேடையில இறங்கினவன அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க நாங்க இணக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்க அப்படின்னு நீங்க மேடையில ஏறி இன்னல்ஹம்தல் இல்லான்னு இங்க நீங்க மைக்க போட்டவன அவங்க என்ன செஞ்சிருவாங்க அவங்க மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க திரும்ப நம்ம தொழுதுட்டு போனவனு அவங்க போடுவாங்க அதே மாதிரி நடந்துச்சு அங்க போய் ஆட்டோல இறங்குறோம் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அல்ஹம்தல் நம்ம ஏறி இன்னல்ஹம்தல் இல்லான்னு ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு இணக்கமா போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்க பாட்டு ஆஃப் பண்ணி போட்டாங்க திரும்ப நம்ம பயான் முடிச்சுட்டு தொழுக முடிச்சுட்டு அப்படி இறங்குற திரும்ப பாட்டை போட்டாங்க இப்படி நண்பார்ந்தவர்களே காலை எழுந்ததில் இருந்து இரவு உறங்க செல்லும் வரை உங்களுடைய செவிகளில் என்ன விழுந்துகிட்டு இருக்கு என்ன விழுந்துகிட்டு இருக்கு இணை வைப்புகள் விழுந்து கொண்டே இருக்கிறது இது நான் குறிப்பிட்ட இந்து மதத்தை பத்தி எந்த மதத்தை எல்லா மதமும் அப்படிதான் இருக்கு அவ்வளவு நான் ஏற்கனவே இன்னொரு ஒரு கூட்டத்தில் சொன்னேன் திரும்ப திரும்ப சொல்றது அது சரியா முறையா என்று தெரியவில்லை இருந்தாலும் சமூகத்திற்கு படிப்பினைக்காக சொல்கிறேன் நாங்கள் படித்த மதரசா உங்களுக்கு தெரியும் எந்த ஊர்ல படிச்சோம் நாகர்கோவில் அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌசியா அப்படிங்கிற ஒரு கல்லூரியில படிச்சுதான் அல்ல முதல்ல நாங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அங்க நாங்க படிக்கும் போதே அதிகாலையில் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் தூக்கத்தை விட தொழுகையே மேலானதுங்கிறது காதல எப்படி உழுதோ தொழுது முடிச்சுட்டு வெளியே வந்தோம் நாங்க சர்ச்சில் பாட்டை போட்டுருவாங்க கேளுங்கள் கொடுக்கப்படும் அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் மனப்பாடமே ஆகி போச்சு ஏலுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படி நண்பார்ந்தவர்களே கவலையில் சொல்லுகிறேன் காலையில் இருந்து இரவு வரை உங்கள் செவிகளில் விழுவதெல்லாம் இணை வைப்பு நீங்கள் பார்க்கிற போஸ்டர்களில் எல்லாம் இவங்க பண்ற சேட்ட போதாது நம்மால் வாழ்த்த வயதில்லை வணங்கு இதை ஒரு ஃபார்மட்டாவே வச்சிருக்கிறான் எல்லா பேரும் அவரவர்கள் தலைமுறைகளை வாழ்த்துவதற்கு எப்ப வாழ்த்துவதற்கு எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு அதை போடுறானா அதை போட மாட்டான் எது டைரக்டா நமக்கு இடிக்குதோ எது டைரக்டா நம்முடைய கொள்கையை தாக்குதோ அந்த வார்த்தையை போட்டிருப்பார்கள் வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் சரி எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ல ஏறோம் இங்க போய் அங்க போலான்ட்டு அங்கே என்ன நடக்குது தமிழ்நாடு அரசு தான் போட்டிருப்பாங்க எந்த மதத்தையும் சாராத அரசு தான் போட்டிருப்பாங்க தமிழ்நாட்டு லட்சினை என்று அவர்கள் ஒரு முத்திரை போடும்போது அதுவும் இதைதான் குறிக்குது ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கோயிலை குறிக்குது சரி ஏறி போறோம் இங்க காலையில டிராவல் பண்ணா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு சாபத்திற்குரிய ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா எல்லா பஸ்களிலும் பெரும்பாலும் என்ன செய்யறான் பாட்டுகளை போட விட்டுருவான் ஆனா காலையில வண்டி எடுக்கும்போது என்ன செய்வான் பக்தி பாடலை போடுவான் ஏன் அவனுக்கே தெரியுது இந்த பாடலுங்கிறது குப்பை காலையில நம்ம போனோம்னா நமக்கு சாமி கண்டை கிண்ண குத்திரக்கூடாது வண்டிக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் இணை வைப்பு பாடல்களை தான் போடுகிறார்கள் உங்கள் பிள்ளைகள் படிக்கிற புத்தகங்களை கொஞ்சம் புரட்டி பாருங்கள் இணை வைப்பு இல்லாமல் பாடங்கள் அங்கே நகருமா இத்தனைக்கும் தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே ஓரளவிற்கு இன்றும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சனாதானத்தை பற்றி தைரியமாக பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றும் கொஞ்ச நெஞ்சமாவது மிஞ்சி இருப்பது எஞ்சி இருப்பது தமிழ்நாட்டில் தான். பக்திகளின் பேரிலும் சக்திகளின் பேரிலும் சமூகத்தையே சாகடித்துக் கொண்டிருக்கிற பெரும்பான்மையான மாநிலங்களுக்கு மத்தியில் பட்டால் பாவம் தொட்டால் தீட்டு என்று ஊரெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் தீண்டாமை ஒரு பெரும்பாவம், தீண்டாமை ஒரு சமூக குற்றம், தீண்டாமை ஒரு அருவறுக்கத்தக்க செயல் என்று பாடநூல்களில் முத்திரை போடப்பட்ட ஒரு பகுதியில் நாம் இருந்தாலும் இங்கேயே நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. டிவியை திறந்தீங்கன்னா இணை வைப்பு, ரோட்ல நடந்தீங்கன்னா இணை வைப்பு, பண்டிகை காலங்கள் வந்தால் இணை வைப்பு, அதுவும் ஊரில் அல்லாஹ் அக்பர், ஒரு மதங்கிறீங்க இந்து மதங்கிறீங்க எல்லா பேருக்கும் ஒரே நாளில் ஒரே பண்டிகை வந்து ஒரே திருவிழா வந்து முடிகிறதா என்றால் இல்லை. ஒவ்வொரு கிராமத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும், ஒவ்வொரு குலச்சாமியை கும்பிடுபவர்களுக்கும் ஒவ்வொரு மாதத்தில், ஒரு சிலருக்கு மார்கழி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு தை மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு பங்குனி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். இப்படி வருடத்தின் 12 மாதங்களும் திருவிழாக்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் விழாக்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் உங்கள் செவிகளில் விழுவது இணை வைப்பு கீதங்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் நீங்கள் கண்ணால் காண்பது பூரா இணை வைப்பு போஸ்டர்கள் தான். அப்ப நீங்க சமுதாயத்தை எவ்வளவு பாதுகாக்கணும் தா? ஆனா இந்த சமுதாயம் இணை வைப்பை பற்றி பேசினால் என்ன, நீங்க இன்னும் அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. தௌஹீதை பற்றி பேசினால் இன்னும் நீங்க அதையே. ஏப்பா இங்க ஒண்ணு இங்க போஸ்டர் நீங்க பாக்குறீங்களா? ஒரு இணை வைப்பு போஸ்டர் நீங்கள் பார்க்க முடியுமா? இப்போதுதான் போட்டோக்களே போடாமல் பல்லாண்டு காலம் இந்த சமூகங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு. இப்பதான் அங்க சில போட்டோக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் மாஷா அல்லாஹ், அது போட்டோக்கள் இருந்தாலும் அந்த போட்டோக்கள் நிச்சயமாக இங்கே வணங்கப்படாது, இந்த போட்டோக்கள் எல்லாம் தெய்வீகமாக பார்க்கப்படாது என்கிற ஒரு கொள்கை எல்லாம் இங்கே உருவாக்கப்பட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனாலும் இங்கே ஒவ்வொரு நாளும் பள்ளிகளிலே தர்சுகள் நடக்கும் போது தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும், மறைமுகமான ஷிர்க் என்றால் என்ன, பெரிய ஷிர்க் என்றால் என்ன, ஷிர்க்கினுடைய அபுவாபு ஷிர்க், ஷிர்க்கினுடைய பாதைகள் என்ன, ஷிர்க்கினுடைய வாசல்கள் என்ன, சிர்க்கை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் என்னென்ன. ஆனா நம்ம சமுதாயத்தில் என்ன, நம்ம தௌஹீதுல பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வந்துட்டோம். நான் அந்த கூட்டத்தில் இன்னொரு செய்தியும் சொன்னேன், என்னோடு படிக்கிற ஒரு மாணவன், நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தோம், படிக்கும் போது அபிபுல்லா அந்த பையனுடைய பேர், நான் போற பக்கம் எல்லாம் இதை சொல்லுகிறேன், எப்படியாவது அவனுடைய காதிலே இது விழுந்து விட வேண்டும் என்பதற்காக. அந்த பையன் என்ன சொன்னா, எங்களுக்கு வந்து வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற பேர்ல ஒரு பீரியட் இருக்கும், அதுல கிறிஸ்தவ மதத்தை தான் அவர்கள் போதிப்பார்கள். அப்ப அந்த டீச்சர் வந்து, நீங்க எல்லாம் வரும்போது என்னென்ன பிரேயர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அப்படி. ஒவ்வொருத்தரும் அவன் பண்ண பிரேயரை சொல்லுவான். இவன் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன், எனக்கு தெரியும் அவர் வாப்பா ஒரு பெரிய தப்லீக் ஜமாத்துல இருந்தவர். ஆனால் இந்த பையன் எழுந்திருத்து சொல்கிறான், நான் காலையில் வீட்டை விட்டு புறப்படும் போது பரமண்டலத்தில் இருக்கிற பரம பிதாவேன்னு இயேசப்பாவை ஜெபிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிறான். அவன் இடத்துல போய், ஏன்டா இப்படி சொல்றேன், நம்ம எல்லாம் முஸ்லீம்டா, நான் வீட்டில் முஸ்லீம், ஸ்கூல்ல கிறிஸ்டின் அப்படிங்கிற. இப்படி ஒரு சமூகத்தை வைத்துக் கொண்டு நம்ம இணைவை பற்றி பேசணுமா பேசக்கூடாதா சொல்லுங்க. இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய நிலைமைகள் எப்படித்தான் இருக்கிறது, இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய. ஆனால் இங்கே தௌஹீதை எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், தௌஹீதையே மூன்று வகைகளாக பிரித்து, தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், படைத்து பரிபாலிப்பதில் அல்லாவை ஓர்முகப்படுத்த வேண்டும், வணக்க வழிபாடு செய்வதில் அல்லாவை ஓர்முகப்படுத்த வேண்டும், ஒருமைப்படுத்த வேண்டும், பெயர்கள் மற்றும் பண்புகள் விஷயத்தில் அல்லாவை ஒருமைப்படுத்த வேண்டும். ஏன், சமுதாயத்தில் ஷிர்க்குகள் வந்த வழிகளை எல்லாம் பார்க்கிற போது, சமுதாயத்திலே ஷிர்க்கு உள்ளே நுழைந்த அந்த வழிகளை எல்லாம் பார்க்கும் போது, இப்படி மூன்று வகைகளிலும் வந்திருக்கிறது, மூன்று வழிகளிலும் வந்திருக்கிறது. அதனால் இந்த சமூகத்திற்கு தௌஹீதை சொல்லும் போது அதை மூன்றாக பிரித்து சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு வரைக்கும் பிலாது தௌஹீதி வல் ஹரமைன் என்று அறியப்படுகின்ற சவுதி அரேபியாவிற்கு இன்னொரு பேர் என்னன்னா பிலாது தௌஹீதி வல் ஹரமைன். நம்ம சவுதி சப்போர்ட்டர் அப்படி பேசுறோம், நீங்க நினைச்சிட கூடாது, நாம சலஃபியத்துக்கு சப்போர்ட்டர்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா. அப்ப இங்கே வந்து இது போன்ற ஒரு சூழலில், பாதுகாப்பான ஒரு சூழலில் இருப்பவர்களே இன்னும் தௌஹீதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அது குறித்த புத்தகங்களை புதாக்கரா அவர்களுக்குள் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயம் இணை வைப்பினுடைய விபரீதங்களிலும், இணை வைப்பினுடைய அந்த, அதாவது வேர், இணை வைப்பினுடைய வேறு ஆழமாக பதியப்பட்ட ஒரு சூழலிலும் இன்னும் நம்முடைய சமுதாயம் தௌஹீதை பற்றி சரியான முறையில் சிந்திக்காம இருக்கிறாங்க. அதனாலே நண்பார்ந்தவர்களே, தௌஹீதுனுடைய அந்த ஷிர்க்கினுடைய விபரீதங்கள், ஷிர்க்கினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஷிர்க் என்றால் என்ன, தஸ்பீஹுல் லில் மக்லூக் பில் காலிக், படைப்பாளனோடு படைக்கப்பட்டவர்களை ஒப்புமைப்படுத்துவதுதான் ஷிர்க். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கான ரைட்ஸாக எதையெல்லாம் வைத்திருக்கிறானோ, தனக்கான உரிமைகளாக எவைகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ அந்த உரிமைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு பேர் தான் ஷிர்க். யாராக இருந்தாலும் அந்த உரிமைகளை கொடுக்க முடியாது. என்னை பெற்ற என் தாயாகவே இருந்தாலும், என்னை ஆட்சி செய்கிற அரசனாகவே இருந்தாலும், எனக்கு கல்வி கொடுத்த என் ஆசிரியனாகவே இருந்தாலும், எனக்கு காசு கொடுக்கிற சம்பளம் கொடுக்கிற என் முதலாளியாகவே இருந்தாலும், யாருக்குமே வணங்கப்படுவதற்கு தகுதி இல்லை. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சுஜூது செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கையேந்த வேண்டும், அல்லாஹ் மட்டும்தான் பாதுகாப்பான் என்று நம்ப வேண்டும், அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் பொறுப்பு சாட்ட வேண்டும், அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ்தான் எங்களுக்கு பாதுகாப்பை தருபவன், அல்லாஹ்தான் எங்களுக்கு அபயத்தை தருபவன், அல்லாஹ்தான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவா நாங்கள் உன்னை மட்டுமே தான் வணங்குவோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இறைவா உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் உதவி கோருவோம், வேறு யாரிடத்திலும் உதவி கோர மாட்டோம். அப்படிங்கறத ஒவ்வொரு தொழுகையின் போதும் நமக்கு நாமே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொழுகையின் மூலம் சூரா ஃபாத்தியா, அதுல என்ன இருக்குது? தௌஹீது தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மான் அர்ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். அனைத்து புகழும் அல்லாஹுக்கே உரியது, அவனே அகிலங்களின் அதிபதியாக இருக்கிறான், நியாய தீர்ப்பு நாளின் அரசனாக இருக்கிறான். இறைவா உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகிறோம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, அந்த பாதை என்பது உன்னுடைய அருள் பெற்றவர்களுடைய பாதையாக இருக்கிறது, அது உன் கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியும் அல்ல, உன் நேரான வழியிலிருந்து தவறி போனார்களே அவர்களுடைய வழியும் அல்ல. அப்ப கொள்கையை தான் சூரத்துல் ஃபாத்திஹா போதிக்கிறது. ஆதலால் தான் அந்த சூராவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதும்படி நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். லா ஸலாத்து லிமன் லம் யக்ரா பிஉம்மில் கிதாப், வேதத்தின் தாயாக இருக்கிற, வேதத்தின் தாய் என்று அழைக்கப்படுகின்ற உம்முல் கிதாப் என்றால் வேதத்தின் தாய். குர்ஆன்ல எவ்வளவோ அத்தியாயங்கள் இருந்தாலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் கிதாப், வேதத்தின் தாய் என்கிறார்கள். இந்த வேதத்தின் தாயை ஓதாமிட்டால் அவனுடைய தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு கொள்கை சார்ந்த இந்த சூரா திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நம்முடைய சிந்தைகளில் நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய இதயங்களில் உள்ளங்களில் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது சகோதரர்களே. அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு பாவத்தை தான் மன்னிக்கவே மாட்டேன் என்கிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மது அருந்துவதை விட மற்ற பாவங்களை விட இந்த இணை வைப்பு என்பது மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் இஸ்லாமிய சமூகத்திலே பிறந்துவிட்டு ஒருவர் மது அருந்துகிறார் அல்லது இன்ன பிற பாவங்கள் செய்கிறார் என்றால் அது பாவம் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு? அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய மனது குத்திக் கொண்டே இருக்கும், அவருக்கே தெரியும் இந்த என்னடா நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சரி நம்ம திருந்திடுவோம், ஒரு உம்ராக்கு போயிட்டு வந்து திருந்திடுவோம், இப்படிதான் நினைப்பான். செய்யறானோ இல்லையோ, அதுக்கு உம்ரா போற வரைக்கும் குடிக்கிறவங்களா காத்துக்கிட்டு இருக்கலாம் நினைச்சுக்காதீங்க. எந்த பாவத்தை செய்வதாக இருந்தாலும் உடனே விட்டுறணும். இருந்தாலும் இங்கே நான் சொல்ல வருகின்ற கருத்து என்னன்னா, சிர்கல்லாத இணை வைப்பல்லாத எந்த பாவத்தில் ஒருவன் ஈடுபட்டாலும் அவனுக்கு தெரியும் இந்த பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவன் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பான், கேட்பதற்கு நிறைய சான்ஸ்கள் இருக்கிறது, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிதான், யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன மன்னிச்சிரியாலா, எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டி விடியாலா, மீண்டும் இந்த பாவங்களின் பக்கம் என்னை திரும்ப வைக்காதேயாலா என்றவன் பிரார்த்தனை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இணை வைப்பில் இருக்கிற ஒருவன் தான் பாவம் செய்வதாகவே உணர்வதில்லை. தர்காக்கு போகிற யாராவது, யா அல்லாஹ் நான் தர்காக்கு போய்கிட்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சிரியாலான்னு கேட்பானா? கேட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஏன்னா அவர்கள் தர்காக்கு செல்வதை பாவமாக கருதுவதில்லை, புண்ணியமாக கருதுகிறார்கள். ஆனால் மது அருந்துகிற கொஞ்சோண்டு ஈமான் இருக்கிற ஒரு முஸ்லீம், ஒரு பெரிய அளவு இஸ்லாமிய அறிவு இருக்கணும்னு இல்ல, மது அருந்தக்கூடிய அல்லது புகை பிடிக்கக்கூடிய அல்லது பாலியல் ரீதியான பாவங்களை செய்யக்கூடிய அல்லது தொழுகையை விடக்கூடிய அல்லது வட்டி வாங்கக்கூடிய, பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடிய, மனைவி மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நிறைய பாவங்கள் சமூகத்தில் இருக்கிறது. முஸ்லீம்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் இருந்து கொண்டே இருக்கும், மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஒரு தயக்க உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். சரி இந்த பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படியாவது விட்டுறலாம், எப்படியாவது விட்டுறலாம், எப்படியாவது விட்டுறலாம், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பும் கேட்பான். அப்படிதானே? இப்ப இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் பாவமே செய்யாதவர்கள், பாவக்கரையே படாதவர்கள், பாவத்தையே பார்க்காதவர்கள், பாவத்திற்கும் நமக்கும் பல்லாயிரக்கணக்கான மைல் தூரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? தான் யாராவது அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லோரும் பாவம் செய்யக்கூடிய, அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சூரத்துல் ஃபாத்தியாவையே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கேட்கிறோம், எனக்கும் என் பாவங்களுக்கும் மத்தியில் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலை தூரத்தை ஏற்படுத்திய கேட்கிறோமா இல்லையா? அப்ப நமக்கு தெரியும் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த இணை வைப்பு மற்றும் இந்த கொள்கை சார்ந்த பாவங்கள் இருக்குதே, அதை பாவமாகவே யாருக்கும் உணர மாட்டார்கள். சைத்தான் அதை பாவமாகவே உணர்த்த மாட்டான். ஆனா குடிகாரன், எந்த குடிகாரனாக இருந்தாலும் சைத்தான் வந்து இல்ல குடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஹலால் தான் அப்படின்னு யாவது ஏத்துக்குவானா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எது மதுபான கடைகளில் அல்லது பார்களுக்குள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு ஹலால் சிக்கன் பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க, ரொம்ப பைத்தியக்காரத்தனம் மடத்தனம் அதெல்லாம் நம்ம கருத்துக்கு நிக்காது. ஆனால் மது வருந்துகிற வேற எந்த பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் தான் ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பாவத்திலிருந்து கட்டாயம் நம்ம மீள வேண்டும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவனுடைய இதயத்தை குத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் இணை வைப்பு மற்றும் கொள்கை சார்ந்த அந்த குற்றங்கள் இருக்கிறதே, கொள்கை ரீதியான பாவங்கள் இருக்கிறதே, அது அவனுக்கு ஒரு பாவமாகவே தோணாது சகோதரர்கள். பாவமாக தோணினால்தானே அவன் மன்னிப்பு கேட்பான். எங்க ஒருத்தனுக்கு தான் செய்யறது பாவம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த பர்டிகுலர் பாவத்திலிருந்து நம்ம பாதுகாவல் தேடுவோம். இப்ப வட்டிங்கிறது நமக்கு பாவம்னு தெரியும், நம்முடைய வருமானத்தில் கொஞ்சம் வட்டி கலப்பதாக உணர்ந்தாலே யா அல்லாஹ் இந்த வட்டியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, எனக்கு வேற நல்ல வருமானத்தை தா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ் கிட்ட கேட்டுருவோம். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதானங்க அந்த பிரச்சனைக்காக அல்லாஹ் இடத்துல கேட்க முடியும். இப்ப எனக்கு ஒரு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்கிறது, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆனால் அந்த நோய் எனக்கு இருக்கிறத தெரிஞ்சாதான் யா அல்லாஹ் எனக்கு இந்த நோயிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு, எனக்கு பாதுகாப்பை கொடு. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் இணை வைப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த இணை வைப்பை பாவமாகவே நினைப்பதில்லை, அப்புறம் எப்படி அவங்க அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவார்கள்? அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்கள் மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய எச்சரிக்கைகளை தரவில்லை. எது? அவன் மன்னிக்கவே மாட்டேன், இன்னஹு மைஸ்ரிக் பில்லா ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. நிச்சயமாக எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் இதை சொல்லலையே, தண்டனை இருக்குது. அதுக்காக நம்ம மற்ற பாவங்களை லேசாக நினைத்துக் கொள்ள கூடாது. அது பெரும் பாவங்களாக இருந்தாலும் சரி, சிறு பாவங்களாக இருந்தாலும் சரி, பாவங்களின் பக்கம் நாம் போகாமல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த பாவங்களுக்கெல்லாம் தலையாய பாவமாக இருக்கிற இந்த ஷிர்கை பற்றி இந்த சமூகம் பெரிய அளவில் அலட்டிக் கொள்வதும் இல்லை, பெரிய அளவில் அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை சகோதரர்களே. இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை சாப்பிட வைப்பதில் இருந்து தூங்க வைப்பது வரை அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கார்ட்டூன்களை பார்க்கக்கூடிய ஒரு காலத்திற்கு தள்ளப்பட்டுட்டோம். ஒரு காலம் இருந்தது புள்ள சாப்பிடணும்னா அப்படியே அம்மா இடுப்புல வச்சுக்கிட்டு அப்படியே சுத்துவாங்க வீட்டுக்குள்ளேயே. அப்படியே என்ன செய்வாங்க, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுப்பாங்க, அப்படி தூக்கி வச்சு ஊட்டி விட்டு அப்படியே என்கேஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல, அம்மாவாலையும் தூக்க முடியல, பிள்ளைகளையும் வர்றதுக்கு தயார் இல்லை. அப்ப ஒரே வழி என்ன, யூடியூப்பை போட்டு விடு, அவன் பாட்டுக்கு சாப்பிடுறான். யூடியூப்பை போட்டு விடு, அவன் பாட்டுக்கு தூங்குவான். யூடியூப்பை போட்டு விடு, அவன் பாட்டுக்கு எவ்வளவு நேரம் இருப்பான். அந்த யூடியூப்ல நீங்கள் போடக்கூடிய கார்ட்டூன்கள் எதை போதிக்கிறது? நல்லா நீங்க டீப்பா சிந்திச்சு பாத்தீங்கன்னா அங்கேயும் பெரும்பான்மையான இணை வைப்புகள் உள்ள வந்துருச்சு. ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம், ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற அப்படி காட்டமா, அதுக்குள்ளேயும் நீங்கள் போய் பார்த்தால் அங்கு யாரோ ஒருவருக்கு தெய்வீக சக்தி வருவதை போலவும் ஒரு விதமான ஒரு அசாத்திய ஒரு வீரம் அல்லது அசாத்தியமான ஒரு சக்தி, ஒரு அமானுஷ்ய சக்தி இருப்பதை போலவும். இப்படியே நண்பார்ந்தவர்களே, பிறந்த குழந்தை ஒரு வயதை ஆகுவதற்கு முன்னமேயே இணை வைப்பை பற்றிய அறிமுகங்கள் அழகா உள்ள போயிடுது. ஆனா 10 வயசு 15 வயசு பையனுக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல, தௌஹீதை பற்றி சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஏன்னா நம்மளே நினைச்சுக்கிறோம் தௌஹீதை பற்றி சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஏன்னா நம்மளே நினைச்சுக்கிறோம்

லுக்குமான் தனது மகனுக்கு உபதேசம் செய்யும் போது சொன்னார், மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே. இணை வைப்பது என்பதுதான் அநியாயத்தில் எல்லாம் பெரிய அநியாயம். இபினிஹி சிறு பிள்ளையாக இருக்கும் போது சொன்னார். ஆனா நம்ம 15 வயசு பையனை வச்சிருக்கிறோம், 20 வயசு பையனை வச்சிருக்கிறோம். என்றைக்காவது பெற்றோர்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அம்மா தௌஹீது, தௌஹீதுனுடைய வகைகள், ஷிர்க்கு, ஷிர்க்கினுடைய விபரீதங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களுக்கு தௌஹீதை பற்றியும் ஷிர்க்கை பற்றியும் பாடம் நடத்தும் போது 6 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போதே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு 10 வயசுக்குள்ள தான், அந்த இப்னு அப்பாஸ் 6-7 வயசு இருக்கும் போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை பற்றி கிளிப்பிள்ளைக்கு சொல்வதை போல் சொல்லி கொடுக்கிறார்கள். இதஸ்தஇன் தஃபஸ்தஇன் பில்லாஹ், நீங்கள் எந்த உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ கவனமாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை தருவதற்கு நாடினாலும் அல்லாஹ் நாடாத எந்த நன்மையும் நீ பெற முடியாது. இந்த உலகமே சேர்ந்து உனக்கு வரக்கூடிய ஒரு தீமையை தடுக்க நாடினாலும் அல்லாஹ் நாடியதை தவிர எந்த தீமையையும் எவரும் முன்னால் தடுக்க முடியாது. சின்ன பிள்ளையா இருக்கும் போது சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்னு சொல்றேன் சகோதரர்களே, படிப்பினைக்காக சொல்கிறேன். இந்த 4 நாள் விடுமுறைக்கு நான் போயிருக்கும் போது நம்ம யாசிர் ஃபிரதோஸ் இருக்காருல்ல ஜுபைல்ல, அவர் ஊர் வந்து திருவிதாங்கோடுன்னு ஒரு ஊர், கன்னியாகுமரி மாவட்டம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க ஜாமியு சலஃபியான்னு ஒரு பள்ளி கட்டியிருக்காங்க மஷால்ல, ஜாமியு சலஃபியா, அற்புதமான ஒரு பள்ளி. அந்த பள்ளியில ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க, அதுலயும் நான் பேச போயிருந்தேன். என்னோட ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிதஹுல்லாஹ் அவங்களும் பேச போனாங்க. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க நண்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஃபிரதோசிகள் எல்லாத்துக்கும் ஒரு சந்திப்பு இருந்துச்சு. அதை நாகர்கோவில் முடிச்சுட்டு நாங்கெல்லாம் போறோம். ஒரு 5-6 மணிக்கு அங்க போயிட்டோம். எங்களுடைய நிகழ்ச்சி 5 மணிக்குள்ள போயிட்டு 5:30 போயிட்டோம் நினைக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சி கரெக்டா மகரிப்ல தான் ஆரம்பிக்குது. கமாலுதீன் மதனி நாங்கெல்லாம் முன்னாடி போயிட்ட உடனே ஷேக்குக்கு 2 ஷெட்யூல் போட்டாங்க. உடனே மகரி பாங்கு சொல்ற வரைக்கும் சிறு பிள்ளைகள் நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. மக்த மதரசா மாணவர்கள் எல்லாத்துக்கும் வயசு ஒரு 6, 7, 8, 9 இப்படிதான் இருக்கும். 10-12 வயசு உள்ளதா இருக்கும், எல்லாம் சிறு பிள்ளைகள். அப்ப ஷேக் தௌஹீதை பத்தி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, வந்துட்டோம் முன்னாடியே டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த மக்த மதரசா மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, தௌஹீதை பத்தி சுபஹானல்லாஹ் ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அவ்வளவு அழகா தௌஹீதை பற்றி சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு ஆழமா புரியுது. இதை எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், தௌஹீத் என்கிற இந்த தலைப்பை சொல்லுவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மீசை முளைக்க வேண்டும், தாடி வர வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். அவர்கள் குழந்தைகளாக இருக்கும் போதே சொல்லிக் கொடுங்க. 40 நிமிடம் வரைக்கும் பேசியிருப்பார்கள். அந்த பிள்ளைகள் அவ்வளவு ஆர்வமாக கேட்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு விளங்கும் விதத்தில் அவ்வளவு பெரிய ஸ்காலர் அல்லாஹ் அவருடைய நீண்ட ஆயுளை தரணும். அவ்வளவு எளிதாக, அவ்வளவு அழகாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அந்த உபதேசத்தை சொல்லி அப்படியே வளர்க்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய வளரும் சந்ததிக்கு, நம்முடைய இளம் தலைமுறைக்கு, இளம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு பாடம் தௌஹீத். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். மீண்டும் இந்த நாட்டிற்கு நான் சப்போர்ட் செய்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை நம்ம கத்துக்கணும். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கறேன், உங்களுக்கு தெரியும். அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். அப்போ ஒரு சவுதி வர்றார், எனக்கு என் பிள்ளைக்கு வந்து உங்க ஸ்கூல்ல அட்மிஷன் போடுங்கிறார். இங்க இந்த ஊர்ல வந்து எப்படி சிஸ்டம் வச்சிருக்கிறாங்கன்னா, அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு வந்து லைசன்ஸ் தரும்போதே பல கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. மதாரிஸ் அஹ்லியா அப்படின்னு நேஷனல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பெரும்பாலும் சவுதிகளுக்கு உரிமம் தரப்பட்டது, அதாவது சவுதி வீட்டு பிள்ளைகள் படிக்கிறது. இதுலேயே மதாரிஸ் ஆலமியான்னு ஒன்று வச்சிருப்பாங்க, சர்வதேச பள்ளிக்கூடங்கள். அந்த சர்வதேச பள்ளிக்கூடங்கள் எதெல்லாம், அதாவது பிரிட்டிஷ் கரிக்குலம் அந்த மாதிரி ஒரு உலகளாவிய அளவுல உள்ள அந்த கரிக்குலத்தை ஃபாலோ பண்றாங்களோ அங்க எல்லா நாட்டு பிள்ளைகளும் இருப்பாங்க. இந்தியன் கரிக்குலம் இதுல சவுதி பிள்ளைகளை சேர்த்து நீ என்ன பண்ண போற? அப்ப கொஞ்சம்னா கிட்ட வந்தா நேரம், நீ இந்தியா தானே? ஆமா, நான் இந்தியா தான். இந்தியாவில் உள்ள விஞ்ஞானிகள் தான் உலகம் பூரா இருக்கிறான். இந்தியாவில் உள்ள முகந்தி தகவலுக்காக, இந்தியாவில் உள்ள இன்ஜினியர் தான் பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறான். ஆஹா, நல்லா பேசுறானப்பா இந்தியாக்காரனை பத்தி. ஏன் இந்தியாக்காரனை பத்தி? அதுக்காக இலங்கைக்காரர்கள்லாம் கோச்சிக்காதீங்க, எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான். சரியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவனுக்கு இந்தியா பத்தி தானே தெரியும். இந்தியாவுடைய விஞ்ஞானிகள் தான் பெருசா இருக்கிறாங்க, இந்தியாவுடைய முகந்திஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னா. அப்படியா, இவ்வளவு தூரம் இந்தியா பத்தி பேசுறானே, சரி இவனுக்கு ஸ்பெஷலா ஒரு பர்மிஷன் வாங்கி அவன் பிள்ளைய போட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். டக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்க நீங்க

0: குரானை தனி சப்ஜெக்டா வச்சிருக்கீங்களான்னு கேட்டார். இல்லப்பா இது சிபிஎஸ்இ ஸ்கூல், அதனால குரான் அப்படி தனித்தனியா சப்ஜெக்ட் கிடையாது. முஸ்லீம் பிள்ளைகளா இருந்தா இஸ்லாமிக் ஸ்டடிஸ் வச்சிருக்காங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகளுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர் தனியா வச்சிருக்காங்க. பாருங்க, முஸ்லீம் பிள்ளைகள் வந்து இஸ்லாமிக் ஸ்டடிஸ் போட்டு தனியா படிக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகள் அவங்களுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர் அப்படின்னு போட்டு சொல்லி கொடுக்கறாங்க. அப்படி நான் கேட்கல, தௌஹீன் சப்ஜெக்ட் டெய்லி இருக்கான்னு கேட்கறேன். வல்லாஹி அல்லாஹ்வின் மீதானையாக, நான் சும்மா மேடை பேச்சுக்காக சொல்றேன் நினைக்காதீங்க. அந்த சவுதி என்னிடத்திலே சொன்ன வார்த்தை தௌஹீத் அப்படிங்கிற பாடம் தனியா போட்டு டெய்லி பீரியட் இருக்கான்னு கேட்டான். அப்படிலாம் இல்ல, எனக்கு இந்த ஸ்கூலே வேணான்ட்டு போயிட்டான். வல்லாஹ், அப்ப யோசித்து பாருங்களேன் நண்பார்ந்த சகோதரர்களே, எந்த விதத்திலும் அவர்கள் வீட்டு பிள்ளைகள், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னித்தாலும் என்ன செய்ய மாட்டான், இந்த சிர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானுங்கிறது எவ்வளவு தூரம் அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தாலும், அதற்காக இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பெரிய யோக்கியர்கள் அப்படிலாம் சொல்ல வர, எல்லார்கிட்டையும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனால் கொள்கை என்று வரும்போது தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சந்ததிகள் இணை வைப்பில் விழுந்துவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கறத என் இந்திய இலங்கை சமூகமே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதனால் எப்போதும் தௌஹீதை பற்றி படித்துக் கொண்டே இருப்போம், எப்போதும் தௌஹீதை நம்முடைய சமூகத்திற்கு போதித்துக் கொண்டே இருப்போம். இணை வைப்பில் இருந்தும் இணை வைப்பின் விபரீதங்களில் இருந்தும் நம்முடைய சமுதாயத்தினை பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா உனபிபுக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களில் எல்லாம் பெரும் பாவமாக இருக்கிற ஒன்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? குல்னா பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில், அல் இஷ்ராக்கு பில்லாஹ் வ உகூக்குல் வாலிதைன், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது அப்படின்னு சொன்னார். அப்போ பெற்றோர்களுக்கு நோவிடை செய்வது என்பது எவ்வளவு காட்டு மிராண்டித்தனமான செயல், அதைவிட பெரும்பாவமாக முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தது எதுதான், இந்த இணை வைப்பை பற்றிதான். அதனால் என்ன செய்யணுமோ, இணை வைப்பு எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ யோசிச்சு பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. இந்த இணை வைப்பை எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால், மறைமுகமான இணை வைப்பு கூட உங்களை தீண்டிவிடக் கூடாது, கவனமாக இருங்கள். மறைமுகமான இணை வைப்பு என்னதா, என்னதா ரியா, ரியான என்னது முகஸ்துதி. அல்லாஹ்வுக்கு தான் நீங்க அமல்கள் செய்றீங்க, ஆனா அதனுடைய அங்கீகாரத்தையோ பாராட்டையோ அல்லாஹ் அல்லாதவரிடம் நீங்கள் பெற்றுக் கொண்டால் அதுவும் இணை வைப்பாயிடும். அல்லாஹு அக்பர். அப்ப எவ்வளவு தூரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் இணை வைப்பு வந்துவிடக் கூடாது, இந்த உம்மத்திலே இணை வைப்பில் உடைந்து விடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் இந்த சமூகம் அல்லாஹ் அக்பர், நாங்கள் உருஸ் எடுக்கிறோம், கந்தூரி விழா கொண்டாடுகிறோம், செய்யது நாயகத்தினுடைய விழா எடுக்கிறோம், ஷேகு தம்பி அல்லது ஷேக் நாயகத்தினுடைய விழாவை எடுக்கிறோம் என்று ஊருக்கு ஊர் தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் என்கிற பாடலை கேட்டா அல்லாஹு அக்பர், தெருக்கு தெரு நம்முடைய சமூகம் தர்காவை வைத்திருப்பதை போல, அந்த தர்காக்களில் இதுவரைக்கும் எத்தனை மூடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தரவு, ஒரு வரவு இந்த சமூகத்தில் இருக்கிறதா? இத்தனை வருஷம் நம்ம தௌஹீத் பிரச்சாரம் பண்றோம், திரும்ப திரும்ப தௌஹீத பேசிக்கிட்டே இருக்கிறோம்னு சில பேர் நினைக்கிறீர்களே, தமிழகத்தின் தர்காக்களை பார்த்து வருவோம் என்பது எத்தனை பார்ட்டு பாட்டு தெரியுமா? அது ஒரு பார்ட் நினைச்சோம், அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் அதுல ரெண்டு பார்ட்டோ மூணு பார்ட்டோ இருக்குதான், பாகங்கள் போட்டிருக்கிறாங்க. இதில் இத்தனை வருட பிரச்சாரத்தில் எத்தனை தர்காக்கள் மூடப்பட்டிருக்கிறது அல்லது முடங்கி கிடக்கிறது? மேபி பிரச்சாரத்தினால் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் வருகை தரக்கூடிய எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கும். ஆனால் அந்த இணை வைப்பு முற்றிலுமாக ஒழிக்கப்படாமல் இன்னும் விமரிசையாக விழாக்கள் பேரிலும் உருசுகள் பேரிலும் கந்தூரிகளின் பேரிலும் இணை வைப்பு சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் விபரீதத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை சமூக பெரியவர்கள், மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள் கவனத்தில் கொண்டு எப்போதும் கொள்கையை பற்றி அதிகமாக மக்களிடத்திலே நாம் பேச வேண்டும். கொள்கை தெளிவை மக்களிடத்தில் உருவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த கொள்கை தெளிவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கித்தான் ஏனைய எல்லா சாதனைகளையும் மிக இலகுவாக சாதித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூகமாக நம்முடைய சமூகம் அமைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து, யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வா ஹதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எமது பாலஸ்தீன உறவுகளுக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளிலும் நம் சொந்தங்களுக்காக துஆ பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ். எமது சகோதர சகோதரிகள், சின்னஞ்சிறிய பச்சிலம் பாலகர்கள், ஓய்வின்றி, உணவின்றி, உறக்கமின்றி, குடிநீரின்றி, கழிவறையின்றி படும் துயரம், துன்பம், இன்னல்கள் அனைத்துக்கும் வல்லவன் அல்லாவிடத்தில் நமது தொழுகையிலும் நமது துவாக்களிலும் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் நமது உறவுகளுக்காக. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். பொறுமை என்ற தலைப்பிலான இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் டி முகமது ஹுசைன் மன்ஃபை அவர்கள்.
2: அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். மஜ்தமா கௌமன் பைத்தம் மின் புயூதில்லாஹி, அல்லாஹுவின் ஏதாவது ஒரு இறை இல்லத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடுகிறார்கள். யத்லூன கிதாப் அல்லாஹி வயதாரசூன பைனஹும், அல்லாஹுவின் வேதத்தை ஓதுவதற்காகவும் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம் அறிந்து கொள்வதற்காக உலகத்தில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் ஒரு கூட்டம் ஒன்று கூடும் என்றால் இல்லா நசலத் அலைஹி முஸ்ஸகீனா, அல்லாஹ் அந்த கூட்டத்தின் மீது தன்னுடைய சகீனத் அமைதியை அல்லாஹ் இறக்குகிறான். வஹஷ்யத்துஹும் ரஹ்மா, தனது ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை அரவணைத்துக் கொள்கிறான். வஹஃபத்துஹுமுல் மலாஇகா, தனது வானவர்களை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை பாதுகாக்கிறான். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, இவர்களை விடவும் சிறந்த படைப்பான வானவர்களிடத்தில் இவர்களை பற்றி அல்லாஹ் பெருமையாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் நன்கு சகோதரர்களே, இஸ்லாம் என்பது நாம் நினைத்து கொண்டிருப்பதை போன்று வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் ஆர்வமூட்டக்கூடிய ஒரு சடவாதத்தினுடைய மார்க்கம் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது வரலாறுகளையும் வீரமான பண்புகளை மட்டும் சுமந்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை மட்டும் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது உலகத்திற்கு கொள்கை ரீதியாக பிரகடனப்படுத்தக்கூடிய வெறும் சித்தாந்தம் மட்டுமல்ல. இஸ்லாம் இஸ்லாம் என்பது ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக, ஒரு மனிதனுடைய சிந்தனையை சீர்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள்கொடை இஸ்லாம். நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம் என்றால் இஸ்லாம் அல்லாஹுனுடைய நேசம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும், நாங்கள் தொழுதால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், நாங்கள் நோன்பு நோற்றால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், இது போன்று வெறும் இபாதத்துகளினுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தினால், அல்லது இன்னும் சில சகோதரர்கள் நாம் அல்லாஹுவிற்கு இணை வைக்கவில்லை, இணைதுணைகளை ஏற்படுத்தவில்லை, அப்படியானால் அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவான், எங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் நுழைய வைத்து விடுவான், இதல்ல இஸ்லாம். உண்மையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளைக்கு நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய மீசான் என்று அல்லாஹ் ஒரு தராசை வைத்திருப்பான். குர்ஆனின் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறார், ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா, யாரினுடைய அந்த நன்மையினுடைய அந்த தட்டு கனமானதோ அவர்கள்தான் அல்லாஹுனுடைய பொருத்தத்தில் குறித்தான மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நாளைக்கு மறுமையில் நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய அந்த தராசில் மிகவும் கனமாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத் என்ன தெரியுமா? ஹுஸ்னுல் குலுக். எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்லொழுக்கங்கள், நாம் தொழக்கூடிய தொழுகையை காட்டிலும், நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பை காட்டிலும், நாங்கள் கொடுக்கக்கூடிய சக்காத்தை காட்டிலும், நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜை காட்டிலும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதியானது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்புகள். இந்த பண்பை சீர்படுத்துவதற்கு, நற்பண்பு மிக்க ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினார். குர்ஆன் பதிவு செய்கிறது, இன்னா யா அய்யுஹன் நாஸு கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர். இந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களினுடைய உள்ளங்களினுடைய நோய்களை அழித்து உங்களை நற்பண்புடையவனாக மாற்றுவதற்கு நாம் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். ஹுவல்லஸீ பாஸ ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வயுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம். இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை நற்பண்புடையவராக மாற்றுவதற்காக நாம் அனுப்பி இருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, இந்த உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளராக இருக்கணும், நாளை மறு உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளர்களாக மாறணும். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தங்களினுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்தினாரோ, தங்களினுடைய பண்புகளை யார் அழகுபடுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தங்களினுடைய ஆத்மா ஒழுக்கத்தினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லையோ அவர் தோற்றுவிட்டார். குர்ஆன் பதிவு செய்கிறார். ஆதலால் அன்பு சகோதரர்கள், இஸ்லாம் பல்வேறு ஒழுக்கங்களை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் நம்மை நேசிப்பார். நம்மிடத்தில் இபாதத் இருக்கிறது, நம்மிடத்தில் எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது, ஆனால் அல்லாஹுவை நாளைக்கு நாங்கள் சந்திக்கும் பொழுது நற்பண்புடையவர்களாக நாங்கள் சந்திக்காவிட்டால், இல்ல மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாருக்கு அந்த சுவனம் அல்லாஹுவை அவர்கள் சந்திக்கும் பொழுது தங்களினுடைய ஆன்மாக்களின் நோய்களை சுத்தப்படுத்தி நற்பண்புடையவர்களாக யார் அல்லாஹுவை சந்திக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த சுவனங்களை வைத்திருக்கிறார். பல நற்பண்புகளை பற்றி நிச்சயமாக நாங்கள் அதிகம் பேச வேண்டும். நம்முடைய உறவுகளோடு நற்பண்புகளை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும். எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் எவை என்பதை முதலில் நாம் தனிமையாக உணர வேண்டும். எம்மிடத்தில் இல்லாத பண்புகள் எவை என்பதை முதலில் நாங்கள் எம்மோடி உரையாட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாட்களில் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கூறக்கூடிய அழகிய பண்புகளை தொடர்ச்சியாக நாம் காண இருக்கிறோம். எல்லா நற்பண்புகளிலும் முதன்மையானது இஸ்லாம் முதல் நற்பண்பாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடியது அஸ்ஸபுர், பொறுமை. நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம் பிறருக்கு உபதேசம் செய்யும் பொழுது, பாய் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், சபுராக இருங்கள். அதிகம் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருப்போம். ஆனால் பொறுமை என்றால் என்ன? அஸ்ஸபுரு சலாசத்து அன்வாஇ, பொறுமை என்பது மொத்தம் மூன்று வகைப்படும். அல் அவ்வல், முதல் பகுதி அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். அல்லாஹ் என் மீது பல்வேறு கடமைகளை அல்லாஹ் விதித்திருக்கிறார். என் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு கட்டளைகளை அல்லாஹ் சுமத்தி இருக்கிறார். எத்தனை சகோதரர்கள் இரவு தொழுகை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில், ஒரு புறம் உலகத்தில் ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய மக்கள் இரவு தொழுகை இல்லாமல் கண்ணீரோடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி ஒரு புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு தொழக்கூடிய ஒரு நல்ல சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இவர் எத்தனை சகோதரர்கள் இரவு தொழுகிறோம், தராவீத தொழுகிறோம், சாதாரணமாக கடந்து விட்டு செல்கிறோம். நாங்கள் எல்லாம் வீட்டில் தொழக்கூடிய மக்கள், அல்லாஹ்விற்கு தெரியும் இவர் எத்தனை நபர்கள் வீட்டில் தொழுகிறோம். இந்த உம்மத்தினுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் ஷாஃபிஈ, இஜ்மாஉல் உம்மா, ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், இந்த உம்மத்தில் தோன்றிய எல்லா மார்க்க அறிஞர்களும் ஏகோபித்து சொன்னது, ரமதானினுடைய மாதத்தில் பள்ளிவாசலில் இரவு தொழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் திருமிதி பதிவு செய்கிறார்கள், இமாம் இஷாவை நிறைவேற்றுகிறார். இஷாவிற்கு பிறகு இமாம் இரவு தொழுகை வைத்தால் அந்த இமாமோடி நின்று யார் இரவில் தொழுவார்களோ, ஒரு சிறிது நேரம், ஒரு அரை மணி நேரம் இமாம் தொழ வைப்பார்கள், அல்லது ஒரு முக்கால் மணி நேரம் இமாம் அவர்கள் தொழ வைப்பார்கள். யார் இமாம் அவர்கள் தொழுகை நடத்தும் பொழுது இமாம் அவர்களுக்கு பின்னால் இரவில் நின்று தொழுவாரோ, வானவர்கள் எப்படி எழுதுவார்களாம் தெரியுமா, இவர் இரவு தொழுதார் என்று எழுத மாட்டார்களாம். இமாமிற்கு பின்னால் இவர் தராவீஹை தொழுததினால் இரவு முழுவதுமே நின்று கொண்டு தொழுதார் என்று வானவர்கள் எழுதுவார்களாம். அப்ப பொறுமையினுடைய முதல் பகுதி என்ன தெரியுமா, அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் ஷைத்தான் ஒரு விதமான பலகீனத்தை ஏற்படுத்துவார். ஷைத்தானினுடைய முதல் பகுதி எப்படி இருக்கும் தெரியுமா, நச்சு கருத்துக்களை அழகிய முறையில் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் விதைப்பார். இரவு நாலு மணிக்கு தொழுதால் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா, ஹுசைன் நீங்க மூணு மணிக்கு எந்திரிச்சு அல்லாஹ்வ தொழுதால் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா, நம்ம எத்தனை நாள் மூணு மணிக்கு எந்திரிச்சு தொழுதிருக்கிறோம், நம்ம எத்தனை நபர்கள் மூணு மணிக்கு எழுந்து முக்கால் மணி நேரம் தொழுதிருப்போம். ஷைத்தான் உங்களை இந்த இபாதத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு ஷைத்தான் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா, இபாதத்தில் ஒரு பொறுமையற்ற நிலையை ஏற்படுத்துவார். காலை فَصَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ قَبْلَ طُلُوعِ الشَّمْسِ وَقَبْلَ غُرُوبِهَا قُرْآنَ பதிவு செய்கிறார். எப்படி இப்ப நம்ம எல்லாம் தொழுதும் அல்லவா ஃபஜ்ர் தொழுகை, இது போன்று அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இன்னொரு கடமை என்ன தெரியுமா, சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிப்பதும் சூரியன் மறைவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிப்பதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாஹி பார்த்து கேட்டார், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பதிவு செய்கிறார் ஸஹீஹ் முஸ்லிம், நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவின் தூதர், யா ரசூலுல்லாஹ் நாளைக்கு மறுமையில் நாங்கள் அல்லாஹுவை காண முடியுமா, அல்லாஹுவின் தூதரே நாளைக்கு மறுமையில் எங்கள் ரப்பை நாங்கள் காண முடியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பதினாலாம் இரவு சந்திரனை காண்பதற்கு நீங்கள் சிரமப்படுகிறீர்களா, இல்லை அல்லாஹுவின் தூதரே, அதுபோலத்தான் நாளைக்கு மறுமையில் உங்கள் ரப்பை நீங்கள் காண்பீர்கள். யாருக்கெல்லாம் ரப்பை காண வேண்டும் என்ற ஆசை இருக்குமோ, ஃபஸப்பஹ் பிஹம்தி ரப்பிக் கப்ல துலூஇ ஷம்ஸி வகப்ல குரூபிஹா, சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிக்கட்டும், சூரியன் மறைவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிக்கட்டும். ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், ஃபஜ்ர் தொழுக முடியும், என்ன செய்யலாம், நோன்பு வச்சிருக்கிறோம், ஓய்வு எடுக்க வேண்டும். ஆனால் உண்மையிலே போய் நாங்கள் ஓய்வு எடுப்போமா, வெளியில் போய் அத்தியோர்த்த பேசிட்டு இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹினுடைய சுன்னா என்ன, ஃபர்து தொழுதால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுதால் அந்த இடத்திலேயே அமர்ந்திருப்பார்கள் சூரியன் உதயமாகக்கூடிய வரை. இப்போ நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தேவை இருக்கிறது, வேலை இருக்கிறது, தாராளமாக வெளியே செல்லலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பொறுமையினுடைய முதல் பகுதி எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இபாதத்துகளை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது அதில் பொறுமையாக இருப்பது, அதில் வரக்கூடிய அந்த சங்கடங்களை தாங்கிக் கொள்ளுதல், அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுதல், பொறுத்து கொண்டு இபாதத்து செய்தல், இது பொறுமையினுடைய முதல் பகுதி. அஸ்தானி இரண்டாவதாக பொறுமை என்றால், அல்லாஹ் நமக்கு பல்வேறு தடைகளை அல்லாஹ் விதித்திருப்பார். மது அருந்த வேண்டாம், போதை வஸ்துக்கள் உபயோகப்படுத்த வேண்டாம், ஹலாலான பாதையில் உங்கள் சம்பாத்தியம் இருக்க வேண்டும், இவர்களைத்தான் காண வேண்டும், இவர்களோடித்தான் உரையாட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு தடைகளை நமக்கு மத்தியில் அல்லாஹ் விதித்திருப்பார். இந்த தடைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபி தோழர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற முன்னக்கட்டி அந்த நபித்தோழருக்கு ஒரு காதலி இருந்தால், அனாக் அப்படின்னு ஒரு காதலி, ரொம்ப நேசித்தார்கள் ரெண்டு பேரும், ரொம்ப லைலா மஜ்னுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப பெரிய காதலர்கள் ரெண்டு பேரும். அனாக் அவள் ஒரு பெண், மிக அழகாக இருப்பாள், இவர் மக்காவை சார்ந்தவர், ரெண்டு பேரும் ரொம்ப காதலி, ரொம்ப நேசம், ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறது, அன்பை பரிமாறிக்கொள்ளுதல், காலத்தினுடைய ஓட்டம் இந்த நபித்தோழருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்கி விட்டான். இந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், மக்காலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு தஞ்சமடைகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களில் ஒருவராக நபிக்கு கீழே ஒரு சாதாரண மனிதராக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் இந்த தோழரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தோழர்களை மக்காவாசிகள் கைது செய்து வைத்திருக்கிறார்கள், அந்த இடம் உங்களுக்கு தெரியும், அந்த இடத்தை சுட்டி காட்டுறாங்க, அங்கிருக்கக்கூடிய தோழர்களை போய் நீங்கள் விடுவித்துக் கொண்டு வர வேண்டும், உங்களினுடைய பொறுப்பு. அப்ப அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார், பெரிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ்வின் தூதர் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார் இந்த மகிழ்ச்சியோடி. அவர் என்ன செய்கிறார், மாறு வேசத்தில் மக்காவுக்கு போகிறார். இரவு நேரம் சூரியரை குறிக்கிறார், ஹாய்தையரை குறிக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய ரெண்டு தோழர்களை கையில் காலில் சங்கிலி போட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் வெட்டி எடுத்து அவரை பாதுகாத்து வெளியே கொண்டு வரும் பொழுது ஒரு சப்தம் கேட்கு, ஹபீபி, என் நேசனே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கு. இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கிறமே. கொஞ்சம் யோசிக்கிறார், ரொம்ப இருளாக இருக்கு. அவர் திருப்பி பார்க்குறாரு, அந்த இருளில் முகம் தெரியவில்லை, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறது, ஹபீபி, என் நேசமானவனே. அப்போ அவர் கேட்குறார் அந்த நபித்தோழர், அந்த அனாக், நீ அனாக்கு தானே, நீ அனாக்கு தானே? ஆம், நான் அனாக்கு தான். பழைய ஞாபகங்கள் அந்த நபித்தோழருக்கு, அந்த அனாக்கிற்கு பழைய ஞாபகங்கள். எவ்வளோ ஒரு அழகான காதலன், எவ்வளோ ஒரு அழகான இருளினுடைய காலத்தில் மகிழ்ச்சியோடி கரங்கள் கோர்த்து வாழ்ந்த நாட்கள் அல்ல வந்த நாட்கள். இவன் அந்த அனாக்கு சொல்கிறார், இன்றைய இரவு என்னோடு நீ தங்க வேண்டும். அவர் சொல்றார், அன முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். அல்லாஹ் விபச்சாரத்தை என் மீது ஹராமாக்கி இருக்கிறார், எவ்வாறு என்னால் தங்க முடியும்? அப்ப அந்த அனாக்கு சொல்றார், நீ யாரானாலும் இருந்துக்கோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்றைய இரவு நீ என்னோடி தங்க வேண்டும். தங்க மறுத்தால் நான் சப்தம் போட்டு உங்களை காட்டி கொடுத்துருவேன். நபித்தோழர் சொல்கிறார், நபித்தோழர் சொல்கிறார், எது நடந்தாலும் சரி அல்லாஹ் விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறார். ஒரு காலம் முன்னோடி நாங்கள் தவறு செய்ய மாட்டோம். சுவர் ஏறி குதிக்கிறாரு, அவர் கத்துறா, கால் உடைகிறது, காலில் கெட்ட போட்டு ரெண்டு பேரை தூக்கி போட்டு மதினாவுக்கு வந்து விடுகிறார். எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆனா அந்த காதலியினுடைய ஞாபகம் இருக்கிறது அல்லவா, உள்ளத்தை அரிச்சுக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார், யா ரசூலல்லாஹ், அனாக்கை நான் திருமணம் முடித்து கொள்ளட்டுமா? அனாக்கை நான் திருமணம் முடித்து கொள்ளட்டுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டாம், போங்க. ஆனாலும் அந்த காதலியினுடைய ஞாபகம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வருகிறார், யா ரசூலல்லாஹ், அனாக்கை நான் திருமணம் முடிக்கட்டுமா? இல்லை, வேண்டாம், நீங்க போங்க, அனாக்கை திருமணம் முடிக்காதீங்க. மீண்டும் வந்து நிற்கிறார். சூரத் துன்னூர் உங்கள் வீடுகளுக்கு சென்றால் படித்து பாருங்கள். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்ற இந்த வசனம் இந்த நபித்தோழருக்காகவே அல்லாஹ் இறக்கினான். அந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்வான், இறை நம்பிக்கை கொண்டவர்களின் மீது விபச்சாரியை திருமணம் முடிப்பதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கி இருக்கிறான். நம்முடைய உணர்வுகள் சில நேரங்களில் அல்லாஹ் தடுத்த காரியத்தின் பக்கம் செல்ல விரும்புவோம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்திருப்பான். சஹீஹுல் புகாரி, ஒரு நபித்தோழர் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனைவியோடு. நல்ல கேளுங்க, அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த நபித்தோழரை சந்திக்கிறதுக்கு ஒரு வயதான மூதாட்டி வருகிறார். வந்து சொல்றாரு, அந்த மூதாட்டி யார் என்று சொன்னால், இந்த நபித்தோழருக்கு பால் கொடுத்த பெண்மணி, பால் குடி அன்னை. எப்படி இருக்கிற மகனே, உங்களுக்கு நாங்கள் தான் பால் கொடுத்தோம், உமா நல்லா இருக்கிறேன், பால் குடி உமா இல்லை, வீட்டில் உட்காருன்னு சொல்லி நல்லா விருந்து வைக்கிறார். அப்போ அந்த பால்குடி உமா கேட்குறாங்க, நீங்கள் திருமணம் முடிச்சிட்டிங்களா மகனே? ஆ, திருமணம் முடிச்சிட்டேன். எந்த கோத்திரத்தில் முடிச்சிங்க? இந்த கோத்திரத்தில் திருமணம் முடிச்சேன். எந்த பிள்ளைய முடிச்சிங்க? இந்த பிள்ளைய திருமணம் முடிச்சேன். அந்த பிள்ளைய வர சொல்லுங்க. பிள்ளைய வெளியே வர சொன்னாங்க மனைவியே. அந்த பால்குடி அன்னை பார்த்தார்கள், உங்கள் பேர் என்ன, உங்கள் வாப்பா யார், உங்கள் உமா யார், எல்லாம் கேட்ட உடனே அந்த வயதான மூதாட்டி சொன்னால், பெண்ணே, உனக்கும் நான் தான் பால் கொடுத்தேன். கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தலையிடுகிறது. இதற்கு பிறகு நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழக்கூடாது. காரணம், இதற்கு பிறகு நீங்கள் இரத்த சகோதரி. இந்த நபித்தோழரனுடைய கண்கள் கலங்க சொன்னார், என் அன்பு சகோதரியே, உன்னை நான் விடுதலை செய்கிறேன். மார்க்கத்தை பின்பற்ற அந்த அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் எங்களினுடைய ஆன்மாக்களை கட்டுப்படுத்தி நாங்கள் பொறுமையாக இருந்த பொறுமையினுடைய கடைசி ஒரு பகுதி நாம் அதிகம் படித்திருக்கிறோம், அத்துன்யா இம்திஹானும் வபித்திலாகும், இந்த உலகம் என்பது ஒரு சோதனையினுடைய களம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஸாலுல் முஃமினு வல் முஃமினா, இறை நம்பிக்கை உடைய ஆண் இறை நம்பிக்கை உடைய பெண்ணை அல்லாஹ் மரணிக்கக்கூடிய வரை சோதித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஒரு சோதனை வந்துட்டுல, ஐயோ, அந்த சோதனையிலிருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம், இதுக்கு பிறகு நமக்கு சோதிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் அரபியில் இந்த உலகத்திற்கு பெயரே இது ஒரு தேர்வு களம். இந்த உலகமே ஒரு சோதனையினுடைய களம். மரணிக்க கூடிய வரை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். பிறந்ததில் இருந்து நம்மை கபரில் வைக்கக்கூடிய வரை சோதனை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹுவை சந்திக்க கூடிய வரை உன்னிடத்தில் இறை நம்பிக்கை ஆழமாக இருந்தால் சோதனையை நீ எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நபி தோழர் வருவார், யா ரசூலல்லாஹ் வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நாங்கள் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். அவரை பார்த்து சொல்வாங்க, ரொம்ப ஆர்வத்தில் சொல்லாதீங்க, இல்லை நபி அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். கவனமாக பேசுங்கள், இல்லை நபி அல்லாஹ்வுக்காக நான் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த வார்த்தை உண்மையாக இருந்தால் மடையை உடைத்து விட்டால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை போன்று உன் வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான். நீ பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? நாம தான தொழுகிறோம், நாம தான நோன்பு நோக்கிறோம், நாம தான ஹலால் ஹராம பேணுறோம். ஏன் அல்லாஹ் எங்களை போட்டு கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறார்? இதா ஹப் அல்லாஹ் கவுமன் இபிதலாஹு ஸஹீஹ் புகாரி, யாரை அல்லாஹ் நேசிப்பானோ அவர்களைத்தான் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பார். நண்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அல்லாஹுவின் தூதரை எப்படி அழைப்பார்கள் என்றால் ஹபீபுல்லாஹ், அல்லாஹுனுடைய காதலர், அல்லாஹுனுடைய காதலர், நேசர். அனா கராஉ பிபாபில் ஜன்னா, ஸஹீஹ் முஸ்லிம். நாளைக்கு நான் தான் மறுமையில் முதன்மையாக சுவனத்தை தட்டுவேன். நான் சுவனத்தை தட்டி திறந்தால்தான் எல்லோரும் சுவனனுடைய முடியும். அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அந்த அல்லாஹுவின் தூதர் அதிகம் அல்லாஹுவின் தூதரை அல்லாஹ் நேசித்தார். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை என்னங்க, அந்த புள்ள பிறந்து வரும் பொழுது அந்த புள்ளை அந்த ரெண்டு கையில தாங்கக்கூடிய வாப்பா தகப்பன் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கிறது ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை. என்ன சோதனையா இருக்கும்? குழந்தை பெறும் பொழுது அந்த குழந்தைய வாப்பா தாங்காமல் அனாதையான ஒரு குழந்தையாக வேறு ஒருவர் தாங்குவது. அல்லாஹுவின் தூதர் 6 மாத கருவாக வயிற்றில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பா கபரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். உடன் பிறந்த சகோதரர்கள் என்று யாரும் கிடையாது. சரி, ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்க. பிறந்த உடனே ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ற அந்த பருவத்தை தாண்டக்கூடிய வயது எதுவாக இருக்கும்? ஒரு சிறுவன், சிறுமி, ஒரு 6 வயது. அதனாலதான் அன்றைய காலத்தில் எல்லாம் 6 வயதுல ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. காரணம் என்ன? அந்த குழந்தை என்ற பருவத்தை கடக்கக்கூடிய ஒரு வயது ஒரு 6 வயது தான். ரசூலுல்லாஹிற்கு 6 வயதாக இருக்கும் பொழுது அந்த பிஞ்சி கரத்தால் தன்னுடைய உம்மாவிற்கு கபரில் மண்ணை அள்ளி போட்டார்கள். அதுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு பெரிய உறவு என்று யார் இருக்கும்? பாட்டன், தாத்தா. ரசூலுல்லாஹினுடைய தாத்தா பாட்டன் அபு தாலிப், அப்துல் முத்தலிப். 2 வருஷம் தான் வாழுகிறார். நபியினுடைய 8வது வயதில் தன்னுடைய பாட்டனுக்கும் தன்னுடைய கையால் கபரில் மண்ணை அள்ளி போடுகிறார்கள். 8 வயதாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அரவணைப்பதற்கு தாயும் இல்லை, முத்தமிடுவதற்கு தகப்பனும் இல்லை, நேசம் பாராட்டுவதற்கு பாட்டனும் இல்லை, உரிமை கொண்டாடுவதற்கு சகோதரர்களும் இல்லை. முழு அனாதையாக மக்காவினுடைய வீதியில் அந்த குழந்தை நடந்தது. அதற்கு பிறகு திருமணம்.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12 மணி.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நாங்கள் சோதனை அனுபவித்திருக்கிறோம். சின்ன ஒரு சோதனை இல்லை, பெரிய சோதனையாக கூட இருக்கலாம். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டார். வமின நாசி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின் ஃபைன் அஸாபஹு கைரன் இத்மஅன்ன பி வைன் அஸாபத்துஹு ஷர்ரா இன் கலப வஜ்ஹி ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா தாலிக ஹுவல் குஸ்ரானுல் முபீன். மனிதர்கள் இப்படியும் சிலர் அல்லாஹுவை வணங்குவார்கள், ஓரத்தில் நின்று வணங்குவான், அவனுக்கு இன்பத்தை கொடுத்தால் அல்லாஹுவை புகழுவான், அவனுக்கு சோதனையை கொடுத்தால் அல்லாஹுவை விட்டு முகத்தை திருப்புவான். உலகத்திலும் நஷ்டத்திற்குரியவன், நாளைக்கு மறுமையிலும் நஷ்டத்திற்குரியவன். அந்த பேரித்தம்பளத்தை ரசூலுல்லா எடுப்பார்கள். அனசே, இந்த பேரித்தம்பளத்தை வயிறு இப்பொழுது விரும்புகிறது, காரணம் பசித்து ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இந்த குப்பையில் இருக்கக்கூடிய பழத்தை திங்கலான்னு நான் நினைக்கிறேன், என்றாலும் இது ஜக்காத்தினுடைய பழமாக இருக்குமோ என்று எனக்கு பயம் ஏற்படுகிறது என்பதாக அந்த பழத்தை தட்டி ஒரு இடத்துல வைத்து விட்டு அல்லாஹுவின் தூதர் நடக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி ஒரு வாழ்க்கையில் எங்கேயாச்சும் குப்பையில் கிடந்த ஒரு உணவை எடுத்து தட்டி, இந்த உணவு எனக்கு தேவைப்படுகிறது என்று அல்லாஹ் ஒரு சூழலை நம்மில் யாருக்காவது ஏற்படுத்தி இருக்கிறானா? அஷ்ரஃபுல் ஹல் படைப்புகளில் சிறந்தவர் ஹபீபுல்லா, அல்லாஹுனுடைய நேசர், இமாமுல் முவஹ்ஹிதீன், ஏகத்துவவாதிகளினுடைய தலைவர், இமாமுல் முத்தகீன், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களினுடைய முதன்மையானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குப்பையில் இருக்கக்கூடிய பேரித்தம்பளத்தின் பக்கம் தேவையாக கூடிய அளவிற்கு அல்லாஹு சோதித்தார். இந்த மூணாவது சோதனை இருக்குல்ல, முடிவுக்கு நான் வந்து விடுகிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு சோதனை. இந்த சோதனையை நாங்கள் பொறுத்து கொண்டால், இந்த சோதனையின் பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் வழியும், தொண்டைகள் அடைத்து விடும், கஷ்டத்தில் ஒரு கட்டத்தில் நிற்பதற்கு இடுப்பு தண்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விடும், மக்கள் நம்மை புறக்கணிப்பார்கள், தூற்றுவார்கள், இழிவுபடுத்துவார்கள், ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் சோதிக்கும் பொழுது நாம் பொறுமை காத்து நாம் உறுதியாக நின்று விட்டால், என் அன்பு சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்துவார். சஹீஹுல் புகாரில ஒரு அழகான வரலாறு பதிவு செய்யப்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்கு ஒரு கருப்பு பெண்மணி வருவாள். அவப்படுது எப்போ பார்த்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு வருவாங்க. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு உட்கார்ந்து ஹதீஸை படிக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு பக்கத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு கூடாரம் அமைத்து கொடுத்திருப்பார்கள் அல்லாஹுவின் தூதர். ஆயிஷா ரலியல்லாஹு சந்திக்கிறது, ஹதீஸை கற்றுக்கொள்வது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, இப்படி வர்றதும் போறதுமாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் வருகிறாளோ அப்பொழுதெல்லாம் ஒரு கவிதை படிப்பார். யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி. எப்பெல்லாம் வாராலோ அப்பெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஆச்சரியம், ஐஷா ரலியல்லாஹு ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் அந்த பெண்ணிட்ட கேட்பாங்க, மூதா கிட்ட, நீங்கள் எப்போ வந்தாலும் சஹீஹுல் புகாரி, நீங்கள் எப்போ வந்தாலும் யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, இந்த கவிதையினுடைய பின்னணி என்ன? இந்த கவிதையினுடைய பின்னணி என்ன? அந்த பெண் சொல்வாள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எனது சகோதரனை பல வாலிபர்கள் அமர்ந்திருக்கிறோம், எங்களை புறக்கணிக்கிறார்கள், எங்கள் திறமைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, எங்களை யாரும் நம்புவதில்லை, எங்களை இழிவுபடுத்துகிறார்கள், எங்களை கேவலப்படுத்துகிறார்கள், நாங்கள் தான் சம்பாதிக்கிறோம் உறவுகளுக்காக, உறவுகள் எங்கள் முதுகுக்கு பின்னால் எங்களை தூற்றுகிறார்கள், எங்களுக்கு கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புறக்கணிப்பிற்கு பிறகும் அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் ஏற்படுத்துவார். ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும், ஒவ்வொரு கண்ணீருக்கு பிறகு, இப்போ மனிதர்களுக்கு என்று ஒரு இயற்கையான சில குணம் இருக்கும் அல்லவா, பறவைகளுக்கு என்று சில இயற்கையான குணம் இருக்கும் அல்லவா, சுன்னத் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்று ஒரு குணம் உண்டு. ஒருவனை கண்ணீரால் அல்லாஹ் குறிப்பாட்டி விட்டால், அவன் பொறுமை காத்தால், யாருக்கு அல்லாஹ் கண்ணீரை வடிய வைத்தானோ அவனுடைய முகத்தில் அல்லாஹ் மகிழ்ச்சியையும் கொடுத்து விடுவான் கூடிய விரைவில். இது அல்லாஹ்வுடைய நியதி. ஒருவனுக்கு அல்லாஹ் கண்ணீரை வடிக்க வைத்து விட்டார், கல்லிருந்து கண்ணீர் வடிந்து விட்டது சோகத்தில், நாங்கள் பொறுமை காத்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த கண்ணீர் ஒட்டுவதற்கு முன்னால் நம் முகத்தில் அல்லாஹ் புன்முறுவலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் அந்த பெண் சொல்றாள், நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் அவள் ஒரு அடிமை, ஒரு கூட்டு, ஒரு வீட்டுக்கு நான் அடிமையாக இருந்தேன். அடிமைனா என்ன? நம்ம சந்தைகளில் குர்பானிக்கு ஆடு மாடை பிடிச்சிட்டு வரோம் அல்லவா, வீட்டில் போய் என்ன செய்வோம், கெட்டி போட்டு வளர்ப்போம், நேரம் வரும்பொழுது விற்றுருவோம் அல்லது அறுத்து சாப்பிடுவோம், இதுதான் அடிமைகள். சந்தைக்கு போவாங்க. மக்கால அடிமைகளுக்கென்று தனி சந்தை, ஆட்டுக்கு ஒரு சந்தை இருக்கும், ஆட்டுக்கு ஒரு சந்தை இருக்கும், அடிமைகளுக்கென்று ஒரு சந்தை இருக்கும். நமக்கு தேவையான அடிமைகளை, நல்ல பலமான அடிமைகளை வாங்கி வந்து நம்முடைய வீட்டில் வைத்துக் கொள்ளலாம், நமக்கு விரும்பினால் பயன்படுத்தலாம், அல்லது விட்டு லாபம் சம்பாதிக்கலாம். அந்த பெண் சொல்றாள், நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் ஒரு குடும்பத்தினுடைய அடிமையாக நான் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அந்த நற்பண்புகளை, அந்த குடும்பத்திற்காக நான் செய்யக்கூடிய அந்த வேலைகளை பார்த்து அந்த குடும்பத்தார்கள் என்னை அதிகம் நேசித்தார்கள். ஒரு நாள் அந்த குடும்பத்துக்காரர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள், இன்றைய தினத்திலிருந்து நாங்கள் உங்களை விடுதலை செய்கிறோம், இதற்கு பிறகு நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், நீங்கள் சுதந்திரமாக உலகத்தின் நாடிய இடத்திற்கு செல்லுங்கள். உலகத்தில் ஒரு அடிமைக்கு பெரிய கனவு, நம்மளை மாதிரி சுதந்திரமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஒரு கைதிக்கு ஒரு பெரிய கனவு என்ன இருக்கும், நமக்கு ஜுவல்லர்ஸ் வாங்கணும் கனவு இருக்கும், நமக்கு என்ன செய்யணும், நம்ம பிள்ளைய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும் கனவு இருக்கும், நமக்கு ஒரு பெரிய மாட மாளிகை கட்டணும் கனவு இருக்கும். ஆனால் ஒரு சிறைவாசிக்கு என்ன கனவு இருக்கும், ஐயோ இந்த கம்பியிலிருந்து, இந்த சிறை கைதியிலிருந்து கைகளில் மாட்டப்பட்ட விலங்கு அவிழ்க்கப்பட்டால் போதும் என்று அல்லவா. அது மாதிரி தான் ஒரு அடிமைக்கு ஒரு பெரிய கனவு என்ன தெரியுமா, எப்படியாச்சும் இந்த அடிமையிலிருந்து சுதந்திரமானவனாக மாற வேண்டும். அந்த குடும்பம் சொல்றாங்க, நீங்கள் சுதந்திரமாக, உங்களை நாங்கள் விடுதலை விட்டு விட்டோம், நீங்கள் சுதந்திரமானவர். அந்த பெண் சொல்றார், என் உண்மை யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அடிமைக்கு தெரியாது. என் வாப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, என் உறவு யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எங்கிருந்து வந்தேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிந்ததெல்லாம் நீங்கள் தான் என்னுடைய குடும்பம். ஆதலால் இதற்கு பிறகு நீங்கள், நான் சுதந்திரம் அடைந்து கொள்கிறேன், ஆனால் உங்களை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன், உங்கள் காலுக்கு கீழேயே நான் வாழ்ந்து கொள்கிறேன். இந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஆச்சரியம், எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நாம் கொடுத்தோம், ஆனால் நம் மீது கொண்ட அந்த நேசத்தில் நம்ம கீழேயே இருக்க விரும்புகிறாளேன் சொல்லி அவளை அந்த வீட்டிலேயே வைத்து கொண்டார்கள். அந்த வீட்டில் ஒரு சின்ன புள்ள பிறக்கு. இப்போ நாமெல்லாம் புள்ள பிறந்துச்சுனால் ஜுவல்லர்ஸ் கழுத்தில் மாட்டுவோம்ல, நகை வாங்கி செயின் வாங்கி போடுவோம்ல. ஆரம்ப காலத்தில் எப்படி ஜுவல்லர்ஸ் தயாரிப்பார்கள் என்றால், ஆபரணம் யார்கிட்ட காசு இருக்கோ அந்த காசுக்கு தகுந்த ஆட்டு தோலில் என்ன செய்வாங்கன்னா வைரம்.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொடுக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம். அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த மூன்று விதத்தில் நாம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பொறுமையாளர்களில் உள்ளவர்களாக உங்களையும் நம்மை உருவாக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இன்னும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான பண்புகள் வளம் வரும். வாஹு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்
6: ஆலமீன். கேட்டீர்கள், வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் டி முகம்மது ஹுசைன் மன்ஃபை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக
7: உங்கள் வியாபாரத்தை பெருக்கிட, உங்கள் நிறுவனங்களை நியாய விலையில் விளம்பரம் செய்திட மார்க்கெட்டிங் மேனேஜர் ஏஎல் அன்சார் செயல் 77 93 22 79 7
8: முஸ்லிம் வானொலி .com.
9: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
8: www.muslimvanoli.com.
6: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேரமும் இஸ்லாமி ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்கள் உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரதுத்தீன் அத்தியாயம் 95 பற்றிய விசேட விளக்க உரை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
10: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரத்துத்தீன், சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், இன்றைய தினம் சூரத்து தீன். சூரத்து தீன் மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. அதுவும் ஆரம்ப சூராக்களில் ஆரம்பமாக இறக்கப்பட்ட சூராக்களில் சூரத்து தீன் மிக முக்கியமான ஒரு சூரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவில் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே எப்போது உயர்ந்ததாக கருதப்படும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே எப்போது தாழ்வானதாக கருதப்படும். ஒரு மனிதன் எப்போது அல்லாஹ்விடத்திலே உயர்வான், ஒரு மனிதன் எப்போது அல்லாஹ்விடத்திலே தாழ்வான். தான் படைத்த படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளவிடக்கூடிய அளவீடை இந்த சூராவில் வைத்திருக்கிறான். இந்த சூராவுடைய அளவீடு தான் ஒரு மனிதன் சொர்க்கத்தில் நுழைவதற்கும் நரகத்தில் நுழைவதற்கும் காரணமாக அமையும். அதனால் கவனத்தோடு அந்த அளவீடை கவனியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கடைசி ஜுசுவில் அதிகமான சத்தியங்களை செய்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு, அவன் எதன் மீது சத்தியம் செய்ய நாடுகிறான், அவனுடைய படைப்புகளில் அதன் மீது அவன் சத்தியம் செய்யலாம். ஆனால் மனிதனை பொறுத்தவரை அல்லாஹுவை தவிர வேறு யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. காபாவின் மீது சத்தியம், ரசூலுல்லாவின் மீது சத்தியம், என் தாயின் மீது சத்தியம் என்றெல்லாம் ஒரு முஃமின் செய்யக்கூடாது. அல்லாஹ் ஒருவன் மீதுதான் ஒரு முஃமின் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய படைப்புகள் மீது சத்தியம் செய்கிறான் என்றால், ஒன்று, அவன் சத்தியம் செய்த அந்த பொருள், அந்த இடம் பலனுள்ள இடமாக இருக்கும், அல்லது அவனுடைய அந்த இடத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவதற்கான சத்தியமாக இருக்கும். ஒன்று, பலனுக்காக அல்லாஹ் சத்தியம் செய்வான், அந்த இடத்திலோ அந்த பொருளிலோ பலன் இருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் பலனை பெற்றுக் கொள்ளலாம் என்ற முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்வான், அல்லது அந்த இடத்துடைய அந்த பொருளுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்யலாம். அப்படிப்பட்ட சத்தியங்களில் நான்கு சத்தியங்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை துவங்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வத்தீனி வஸ்ஸைதூன். தீன் என்றால் அத்திப்பழம், ஸைதூன் என்றால் ஆலிவ். அத்தியின் மீதும் ஆலிவின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். இரண்டையும் பிரிக்கிறான் அல்லாஹ். வத்தீன் வஸ்ஸைதூன், வாவ் என்றால் சத்தியத்துடைய அளவீடு. வத்துஹா வல்லைலி இதா சஜா, அதுபோல தான் வத்தீன் வஸ்ஸைதூன், அத்தியின் மீது சத்தியம் செய்கிறேன், ஆலிவின் மீது சத்தியம் செய்கிறேன். வத்தூரி சினீன், தூரி சினீன் என்பது ஒரு மலை, அந்த மலையின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். வஹாதல் பலதில் அமீன், அமைதி அளிக்கக்கூடிய இந்த ஊரின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான்கு சத்தியங்களை கொண்டு துவங்குகிறான். அறிஞர்கள் மத்தியில் இந்த நான்கு சத்தியமும் எதை குறிக்கிறது என்பதில் அதிகமான கருத்து வேற்றுமைகள் உண்டு. அவற்றில் சிலவற்றை நாம் இப்போது பார்ப்போம். வத்தீன் வஸ்ஸைதூன், இது எதை குறிக்கிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால், வத்தீன் சில அறிஞர்களுடைய கருத்தின்படி தீன் என்பது அத்திப்பழம் தான், எந்த ஒரு பொருளும் வீணாகாத அத்திப்பழம் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடுகின்ற இந்த ஒத்தீன் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம். ஒத்தீன் என்றால் ஆலிவ் மரம் தான். இந்த இரண்டும் ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்து ஆரம்பிக்கிறான் என்றால், இதன் இந்த இரண்டின் மூலமாகவும் பலன்களை அதிகமாக பெற்றுக் கொள்ளலாம். சில தஈஃபான ஹதீஸில் வருகிறது, அத்திப்பழம் என்பது சொர்க்கத்துடைய பழம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக. ஆனால் இந்த ஹதீஸ் எல்லாம் தஈஃப், பலஹீனமான ஹதீஸ்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வத்தீன் வஸ்ஸைதூன் என்று சொல்வதன் மூலமாக எதை சொல்ல வருகிறான், இந்த இரண்டும் மனிதர்களுக்கு பலனுள்ள விஷயங்கள். இந்த இரண்டிலிருந்தும் மருத்துவத்தின் ரீதியாகவும் சரி, உள்ள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பலன்களை மனிதர்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். வத்தீன் வஸ்ஸைதூன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் தீன் என்பது அத்திப்பழத்தை மட்டுமல்ல, பழங்கள் வகையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் தீன் என்பது குறிக்கும். ஜெய்தூன் என்பது ஆலிவ், எண்ணெய் தயாரிக்கக்கூடிய ஆலிவ். அது போன்று திரவங்களை தயாரிக்கக்கூடிய, திரவங்களாக இருக்கக்கூடிய பொருள் அனைத்தையும் ஜெய்தூன் குறிக்கும் என்று சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் மிக முக்கியமான விளக்கத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே பழங்களை குறிப்பதற்காக சத்தியம் செய்யவில்லை, இந்த பழங்கள் விளையக்கூடிய இடங்களை குறிப்பதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய
3: அந்த இடங்கள் எல்லாம் இடங்களை குறிப்பதாகவே அமைகிறது. ஒத்தூரி சினின் இடம் அது, வஹாதல் பாதில் அமீன் இந்த பூமி என்று அல்லாஹ் சொல்வது இடம் அது. அது போல்தான் ஒத்தீனும் ஒஸ்ஸைதூனும் பலமாக இருக்காது, அது விளையக்கூடிய இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவதற்காக அந்த சத்தியத்தை செய்யலாம் என்று சொல்கிறார்கள். ஒத்தீன் ஒஸ்ஸைதூன் எங்கே அதிகமாக விளைகிறது என்றால் குதுஸ், ஜெருசலம். ஜெருசலம் என்ன பூமி, என்ன பூமி ஜெருசலம்? மூமின்களுக்கு என்ன பூமி அது? புனித பூமி. எப்படி மக்கா புனித பூமியோ, எப்படி மதினா புனித பூமியோ, அது போன்று மூமின்களுக்கு குதுஸ் ஜெருசலம் புனித பூமி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றியும் குறிப்பிட்ட சில நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பேசும் போது ஜெருசலத்தை இணைத்தே அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, ஒனஜைனாஹு வ லூதன் இலல் அர்த் அல்லதி பாரக்னா ஃபீஹாலில் ஆலமீன், அகில உலகத்தார்களுக்கு பரக்கச் செய்த அந்த பூமிக்கு அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பாதுகாத்து அனுப்பி வைத்தான். யாரை சொல்கிறான்? நபி இப்ராஹிமை சொல்கிறான், நபி லூத்தை சொல்கிறான். பரக்கத் பொருந்திய ஊர் என்று அல்லாஹ் சொல்வது எது? குதுஸ், ஜெருசலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான், வலி சுலைமான் அர்ரீஹ ஆஸிஃபா தஜ்ரி பி அம்ரிஹி இலல் அர்தி அல்லதீ பாரக்னா ஃபீஹா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த சிறப்பு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அந்த காற்றில் அவர்கள் பயணம் செய்வார்கள், சுப்ஹானல்லாஹ். அந்த காற்றில் காற்றுக்கு கட்டளையிடுவார்கள், அந்த காற்று அவர்களுக்கு எங்கே அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் அவர்களையும் அவர்களுடைய படையையும் அழைத்துச் செல்லும். அந்த காற்று அவர்களை அழைத்துச் சென்றது அல்லாஹ் பரக்க செய்த பூமிக்கு. அல்லாஹ் பரக்க செய்த பூமி என்றால் அல் குதுஸ், ஜெருசலம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான், அவர்கள் தன்னுடைய சமூகத்தார்களுக்கு கட்டளையிட்டார்கள். அவங்களை அப்படி வெளியே தூக்கி போட்டுருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இட்ட கட்டளையை சொல்கிறான், யா கௌமி துகுலுல் அர்தல் முகத்தஸா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தார்களுக்கு சொன்னார்கள், யா கௌம் உதுகுலு அல் அர்தல் முகத்தஸா, இந்த புனித பூமி, இந்த புனித பூமிக்குள் நீங்கள் நுழையுங்கள் என்று யாருக்கு சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார்கள், தன்னுடைய சமூகத்தார்களுக்கு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த புனித பூமியில் நுழையவில்லை. ஏன் நுழையவில்லை? வரலாறு தெரியுமா? ஜெருசலத்தில் ஏன் நுழையவில்லை? அந்த மக்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உள்ளே இருப்பவர்கள் பலம் உள்ளவர்கள், மிகுந்த பலம் பலசாலிகள், அவர்களோடு எங்களால் போரிட முடியாது, ஒன்று அவர்கள் வெளியே வரட்டும் நாங்கள் நுழைகிறோம், அல்லது நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடுங்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடுங்கள், நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய பனி இஸ்ரவேலர்களில் இரண்டு பேர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமிற்கு ஆதரவாக இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு தண்டனையாக கொடுத்தான், 40 ஆண்டுகள் பைத்துல் முக்கத்தஸில் அவர்கள் நுழைய முடியாது என்று, அந்த குதுசுடைய பூமியில் நுழைய முடியாது என்று. பாலைவனத்திலேயே சுற்றி திரிந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அது நுழைவதற்கு முன்னதாகவே மரணம் ஏற்பட்டு விடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணமாகும் போது அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், என் மரணத்தை ஏற்படுத்து அந்த பைத்துல் முக்கத்தஸ், அந்த குதுஸ் இருக்கக்கூடிய பூமியில் நாங்கள் நுழையவில்லை என்றாலும் ஒரு கல்லறியக்கூடிய தூரத்திலாவது நான் இருக்கும் நிலையில் என்னுடைய மரணத்தை ஏற்படுத்து என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே இடத்தில் அவர்களுடைய மரணத்தை ஏற்படுத்தினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இப்போது இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கமாக இருக்கக்கூடிய கபரை நான் காட்டியிருப்பேன் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குதுசில் நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், கூட்டமே நீங்கள் நுழையுங்கள், இந்த பரக்கத் பொருந்திய இந்த புனித பூமிக்குள் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ், அவன் பரிசுத்தமானவன், அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அவன் அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு, மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு.

0: சூரு சீலின் யாருடைய மலை? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசிய மலை அது. அங்குதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய கட்டளைகளை அல்லாஹ் கொடுத்தார். தூரி சைனா அல்ல தூரி சினீன், அந்த மலையை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்கிறார். மூன்றாவது வஹாதல் பலதில் அமீன், இந்த அமைதி அளிக்கக்கூடிய பூமி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வது எதை? மக்கா, நாம் இருக்கக்கூடிய இந்த பூமி. வஹாதல் பலதில் அமீன், சுப்ஹானல்லாஹ், வஹாதா என்றால் என்ன அரபியில்? இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த என்ற வார்த்தையை கொண்டு அடையாளம் இட வேண்டும் காபாவை அல்லது மக்காவை? நெருக்கத்தை அல்லாஹ் சொல்வதற்காக, அதனோடு தனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை அல்லாஹ் சொல்வதற்காக இந்த என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அல்லாஹ் இங்க சுட்டிக்காட்டி சொல்லலாத வஹாதல் பலதில் அமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமைதி அளிக்கக்கூடிய பூமியின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்வதன் காரணம், அல்லாஹ்விடத்தில் அந்த பூமி அவ்வளவு கண்ணியத்துக்குரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், மக்காவே அல்லாஹ்வுடைய பூமியில் நீ சிறந்த பூமியாவாய், மக்காவே அல்லாஹ்வுடைய பூமியில் அல்லாஹ்விடத்தில் நேசத்திற்குரிய பூமியாவாய், நீ என்னை உன்னுடைய மக்கள் வெளியாக்கி இருக்கவில்லை என்றால் நான் இந்த பூமியை விட்டு வெளியாக இருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம மக்கா, அல்லாஹ் மக்காவை கண்ணிய புனிதப்படுத்தினான், யௌம கலக ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த பொழுது அதனுடைய பூமி அதனுடைய புனிதம் மறுமை நாள் வரை அல்லாஹுவால் பாதுகாக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மா, இந்த சமூகம் நலவிலேயே தொடர்ச்சியாக நிலைத்திருக்கும் இந்த பூமியுடைய கண்ணியத்தை பாதுகாக்கும் வரை. எப்போது இந்த பூமியுடைய கண்ணியம் பாழாக்கப்படுகிறதோ ஹலகு, அப்போது இந்த சமூகம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். மக்காவுடைய புனிதத்தை பாதுகாப்பது முஃமின்களாகிய மீது, முஸ்லிம்களாகிய மீது கடமையாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹாதல் பலதில் அமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹாதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்குரிய காரணம், நெருக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். பலதில் அமீன் என்றால் என்ன? அமீன் என்றால் அமைதி அளிக்கக்கூடியது அல்லது பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. யாருடைய பிரார்த்தனையின் மூலமாக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். வஇத் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ், இந்த பூமியை அமைதி அளிக்கக்கூடியதாக ஆக்கு. அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்ததை முஹம்மது ரசூலின் வாயிலாக அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், வஹாதல் பலதில் அமீன். நபிமார்களுக்குள்ள தொடர்பை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான், வஹாதல் பலதில் அமீன், இது பாதுகாப்பு அளிக்கக்கூடிய.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல்.

0: மர்தான வீதி வேர்வள தொலைபேசிலக்கம் 077-34-05-965 எலோலேன் ஹோட்டல் உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
1: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 077-5-57-57-560.
2: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: அப்ப இந்த ஐந்து நபிமார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்கு சொல்ல வருகிறான்? இந்த ஐந்து நபிமார்களுடைய வாழ்வின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்வது, இந்த ஐந்து நபிமார்களுடைய ரிசாலத்தை நிலைப்படுத்துவதற்காக, அதனுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த ஐந்து நபிமார்களுடைய ரிசாலத்தின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ். வத்தீன் வஸ்ஸைதூன் வதுரிஸீனின் வஹாதல் பலதில் அமீன். அல்லாஹ் இவ்வளவு மகத்துவமிக்க சத்தியத்தை ஏன் செய்கிறான்? எதற்கு இந்த சத்தியம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், லக்கத் கலக்னல் இன்ஸான ஃபி அஹ்ஸனி தக்வீம். லக்கத் கலக்னல் இன்ஸான ஃபி அஹ்ஸனி தக்வீம். நிச்சயமாக நாம் மனிதனை படைத்திருக்கிறோம் அழகிய வடிவத்தில், நிலையான தக்வீம் காம நிற்கு நிலையான நிலையான அழகிய வடிவத்தில் நாம் மனிதனை படைத்திருக்கிறோம். அஹ்சன் என்றால் உள்புறமும் வெளிப்புறமும் அழகானது. உள்புறம் மட்டுமல்ல, அல்லது வெளிப்புறம் மட்டுமல்ல, உள்புறமும் வெளிப்புறமும் அழகானது. எந்தவித குறையும் இல்லாத ஒரு படைப்பாக மனிதனை நான் படைத்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித இனத்துடைய உயர்வை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் இந்த சத்தியத்தின் மூலமாக. எல்லா படைப்புகளை விடவும் மனித இனத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்துவதற்காக சொல்கிறான், லக்கத் கலக்னல் இன்ஸான ஃபி அஹ்ஸனி தக்வீம். நான் மனிதனை அழகிய வடிவத்தில், அழகிய உருவத்தில் நிச்சயமாக நாம் படைத்திருக்கிறோம். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லக்கத் கலக்னல் இன்ஸான ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்று அல்லாஹ் சொல்வது ஃபித்ராவை, இயற்கையை அல்லாஹ் சொல்கிறான். மனிதனை நாம் இயற்கையிலேயே படைத்திருக்கிறோம். மனிதனுடைய இயற்கை எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது இயற்கையில் தான் பிறக்கிறது, ஃபித்ராவில் தான் பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாகவோ நசராணிகளாகவோ மஜூசிகளாகவோ மாற்றுகிறார்கள் என்று. எல்லா குழந்தையும் பிறக்கும் போது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட குழந்தையாகத்தான் பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் யூதர்களாகவோ நசராணிகளாகவோ மஜூசிகளாகவோ மாற்றுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஃபித்ராவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துவதற்காக இதை செய்கிறான். அல்லாஹ் எம்மை முஸ்லிமாக படைத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு செய்த பெரிய அருள். அல்ஹம்துலில்லாஹ் யமுன்னு அலைக அஸ்லமு குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹ்தான் உங்களுக்கு உதவி செய்தான், அல்லாஹ்தான் உங்களுக்கு உதவி செய்தான் இந்த இஸ்லாமின் பக்கம். நாம இந்த இஸ்லாமை தேர்ந்தெடுத்து எல்லாம் வரவில்லை. யாரும் நேசித்து யாருக்கும் இந்த ஈமானை கொடுத்து விட முடியாது. அல்லாஹ் நாடினால் ஹிதாயா, அல்லாஹ் நாடவில்லை என்றால் ஹிதாயத் இல்லை. அல்லாஹ் எமக்கு நாடினான் இந்த இஸ்லாமில் நாம் பிறக்க வேண்டும் என்று. அல்ஹம்துலில்லாஹ், குல் அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது, அல்லாஹ் எமக்கு செய்த பெரிய அருள், தௌஹீதை ஏற்று வாழ்ந்த பெற்றோர்களுக்கு பிள்ளையாக அல்லாஹ் எம்மை பிறக்க வைத்தது. அதை நினைத்து பார்க்க வேண்டும். எம்முடைய பெற்றோர்கள் யாராக இருந்திருந்தால் இன்று நாம் யாராக இருந்திருப்போமோ அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் அவர்களுடைய வயிற்றில் எம்மை பிறக்க வைத்ததால் தான் இன்று நாம் அல்லாஹ்வுடைய அருளால் முஸ்லிம்களாக இருக்கிறோம். எம்முடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதன் காரணமாக அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த புனித பூமியில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை குறிப்பிடுவதற்காக சொல்கிறான், லக்கத் கலக்னல் இன்ஸான ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்று சொல்கிறார். அடுத்த வசனம் பயங்கரமான எச்சரிக்கைக்குரிய வசனம். மனித இனத்தை உயர்த்திய அல்லாஹ் ஒரே அடியில் கீழே போய் தாழ்த்தி விடுகிறான். ثم رددناه اسفل السافلين. ரததுநாஹு என்றால் ஒரு இடத்திலிருந்து அப்படியே அவனை கொஞ்சம் குறைத்தல், ஒரு இடத்தில் அவனை உயர்த்தி ஒரு இடத்தில் ஒரு பொருளை வைத்து அப்படியே குறைத்தலுக்கு ரததுநாஹு. நாம் அந்த பொருளை, நாம் அதை, அவனை, அவர்களை குறைத்தோம். கீழிலும் கீழாக, கீழிலும் சுஃப்லா என்றால் ஒரு கண்ணியமே இல்லாத ஒருவராக, எந்தவித சிறப்பும் இல்லாதவனாக அவனை அப்படியே கீழ் நோக்கி விட்டோம். சுப்ஹானல்லாஹ். ஏன் அல்லாஹ் அப்படி மனிதனை ஆக்க வேண்டும்? மிகப்பெரிய உயர்வாக படைத்த அந்த படைப்பு ஏன் கீழ் நோக்கி தள்ளப்பட வேண்டும்? அவன் செய்யக்கூடிய செயலின் காரணமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை கண்ணியப்படுத்தினான். அவனை போன்ற ஒரு படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கவில்லை என்று நிரூபணம் செய்வதற்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவனுக்காக வசப்படுத்தி கொடுத்தான். குர்ஆன் சொல்கிறது, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாம் மனிதனுக்காகத்தான். சூரியன் உதயமாவது மனிதனுக்காகத்தான், சந்திரன் உதயமாவது மனிதனுக்காகத்தான், மழை பெய்வது, கடல் உள்ள ஜீவராசிகள் வாழ்வது, உலகத்தில் உள்ள எல்லாம் அவனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதன் அவனுக்காக படைக்கப்பட்டதை அவன் கடவுளாகவே எடுத்துக்கொண்டான். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு இழிவிற்கு தன்னை தள்ளிக்கொண்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், வலக்கத் தரனா லி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அல்லாஹ் நரகத்தை நிரப்புவான் மனிதர்களை, ஜின்களை கொண்டு. அல்ல நரக வேதியிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. அவர்களுக்கு உள்ளங்கள் உண்டு ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பார்வைகள் உண்டு ஆனால் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு செவிகள் உண்டு ஆனால் கேட்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், எந்த மனிதனை உயர்வாக அல்லாஹ் சொன்னானோ அவனே சொல்கிறான், உலாய்க்கல் அன்னாம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அதல், அதைவிடவும் மோசமானவர்கள். ஏன்? படைக்கப்பட்ட படைப்பையே கடவுளாக, இறைவனாக எடுத்துக்கொண்டு வணங்குகிறார்கள். நான் படைத்தேன் ஆனால் அவர்கள் என்னை விட்டுவிட்டு என்னுடைய படைப்பை வணங்குகிறார்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக ஹதீஸுல் குதுசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி மனிதன் அவன் அவனையே இழிவாக ஆக்கிக் கொள்கிறான். அதனால் அல்லாஹ் அவனை அப்படியே கீழ் நோக்கி தள்ளிவிடுகிறான். அவன் எவ்வளவுதான் பட்டங்களையும் பதவிகளையும் உயர்வுகளையும் செல்வத்தையும் வைத்திருந்தாலும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவனாக அவன் மாறாத வரை அவனுக்கு எந்த உயர்வையும் அல்லாஹ் கொடுப்பதில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தந்திருக்கிறான் அவனை நம்பிக்கை கொள்வதற்குரிய வாய்ப்பை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சும்மா ரததுநாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன் என்று சொல்வதுடைய இன்னொரு விளக்கம், அதே அழகாக படைக்கப்பட்ட தோற்றத்தில் படைக்கப்பட்ட மனிதன் ஒரு இடத்தில் நுழைய வைக்கப்படும் போது மிக கோரமான தோற்றமுடையவனாக, இழிவானவன், இழிவான தோற்றமுடையவனாக மாற்றப்படுவான். எங்கே? நரகத்தில். கண்ணியமான படைப்பு தான், ஆனால் அவன் செயலின் காரணமாக இழிவானவர்களிலும் இழிவானவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், கீழ் நோக்கி சென்றவர்களிலும் கீழ் நோக்கி சென்றவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுவான். ஏன்? எப்படி அஸ்ஃபல ஸாஃபிலீன் இந்த அர்த்தத்தை உள்ளடக்கும் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். தர்கில் அஸ்ஃபல், நரகத்துடைய கீழ் பகுதியில் அல்லாஹ் முனாஃபிக்குகளை ஆக்குவான். அஸ்ஃபல ஸாஃபிலீன், அதைத்தான் அல்லாஹ் இங்கும் சொல்கிறான். அவர்களை கீழ் நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கீழிலும் கீழாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். அல்லாஹ் முனாஃபிக்குகள், முஷ்ரிக்குகள், காஃபிர்களை குறியிடுவதற்காக அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறான் என்றும் சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். யார் பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படி என்றால், இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். யார் இந்த கீழ் நோக்கி கீழ் செல்லாதவர்கள் யார் தெரியுமா? யார் இந்த இழிவானவர்கள் இல்லாதவர்கள் யார் தெரியுமா? யார் கண்ணியத்திலேயே மனிதனை எந்த கண்ணியத்தில் படைத்தானோ அதே கண்ணியத்தில் நிலைப்பவர்கள் யார் என்றால், இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்பவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ இசங்கள் எல்லாம் இருக்கிறது, எத்தனையோ சித்தாந்தங்கள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எல்லாம் சொல்வது ஒன்றைத்தான் சொல்லும். ஒன்று, கடவுளை நம்பிக்கை கொண்டு வாழ், எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்று சொல்லும். அல்லது நல்ல அமலை செய், அது போதும், இறைவனை திருப்திப்படுத்தலாம் என்று சொல்லும். ஆனால் அல்லாஹுடைய தீன் மட்டும்தான் இரண்டையும் சேர்த்து சொல்லும். உனக்கு தேவை நம்பிக்கையும் நல்ல அமலும். நம்பிக்கை மட்டும் போதாது நீ முஃமினாக மாறுவதற்கு. அல்லாஹ்விடத்திலே உயர்வை பெறுவதற்கு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ்வை உச்சரித்து விட்டேன் என்று சொல்வது மட்டும் போதாது. தேவை அமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்கள், நல்ல குணங்கள், நல்ல செயல்பாடுகள். இது இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்க மாட்டான் உங்களுடைய ஈமானை. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் இருக்கிறாள், இரவுடைய தொழுகையை தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், நஃபிலான நோன்புகளை, அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்கிறாள், ஆனால் இவ்வளவு அமல்களையும் செய்யக்கூடிய அந்த பெண் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்கிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா கைர ஃபீஹா ஹிய மின் அஹ்லின் நார். அந்த பெண் நரகவாதி என்று மட்டும் சொல்லவில்லை, அந்த பெண்ணிடத்தில் எந்த நலவும் இல்லை என்று சொன்னார்கள். அந்த பெண்ணிடத்தில் எந்த நன்மையும் இல்லை. அந்த பெண் தொழுவதாலோ, அந்த பெண் நோன்பு வைப்பதாலோ, அந்த பெண் சதக்கா செய்வதாலோ அல்லாஹ்விற்கு எந்த நலவும் இல்லை, அந்த பெண்ணுக்கும் எந்த நலவும் இல்லை, அந்த பெண் நரகவாதி என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மேலும் கேட்கப்பட்டது, இன்னொரு பெண் இருக்கிறாள், கடமையான தொழுகையைத்தான் தொழுகிறாள், கடமையான நோன்புகளைத்தான் நோக்கிறாள், ஆனால் அந்த பெண்ணால் உலகத்தில் யாரும் நோவினை செய்யப்படுவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய மின் அஹ்லில் ஜன்னா, அந்த பெண் சொர்க்கவாதி என்று. அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த இரண்டிலும் நிலையாக இருக்க வேண்டும். ரப்புக்கு மட்டும் நல்லவர்களாக வாழ்ந்தால் போதாது, குடும்பத்தார்களுக்கும் உறவினர்களுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நல்லவர்களாக வாழ்ந்தால்தான் அல்லாஹ்விடத்தில் நல்லவர்களாக உயர முடியும். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், இந்த இரண்டில் ஒன்று குறைந்தாலும் அவர் வாழ்வில் ஜெயிக்க முடியாது, உலகத்திலும் ஜெயிக்க முடியாது, நாளை வறுமையிலும் ஜெயிக்க முடியாது. அவ்வளவு பெரிய நன்மைகளுடைய மூட்டைகளோடு நாளை மறுமையில் ஒருவன் வருவான், ஆனால் அவனுக்கு பின்னால் சில மனிதர்கள் நிற்பார்கள். அவர்கள் வந்து சொல்வார்கள், யா அல்லாஹ், இவன் என்னை ஏசினான், இவன் திட்டினான், என்னை அடித்தான், என்னை குறை பேசினான், என்னை பற்றி புறம் பேசினான். நன்மைகள் பங்கு வைக்கப்படும், அவ்வளவு நன்மைகளை சுமந்தவனிடத்தில் நன்மைகள் இருக்காது, அதனால் முறையிட வந்தவர்களுடைய பாவங்கள் இவன் மீது சுமத்தப்படும், அதனால் நரகம் வீசப்படுவான், இவன் தான் பரம ஏழை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப நன்மைகளை அளவிடுவது ஈமானை கொண்டு மட்டுமல்ல, அல்ல நல்ல செயல்களும் அதோடு இணைய வேண்டும். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். மம்னூன் என்றால் தடுக்கப்படாத அல்லது குறைக்கப்படாத அல்லது கணக்கிடப்படாத நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை தந்தாலும் அதற்கென்று ஒரு முடிவு இருக்கிறது, முடிவிருக்கிறதா இல்லையா? யாரும் இந்த உலகத்தில் எதோடும் நிரந்தரமாக வாழ்ந்து விட முடியாது, யாரும் இந்த உலகத்தில் எதையும் நிரந்தரமாக இழந்து விடவும் முடியாது. இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த உலகத்தில் எதுவும் நமக்கு சொந்தமானது கிடையாது, முதல்ல அதை உணர்ந்து கொள்ளுங்க. எதுவும் நமக்கு சொந்தமானது கிடையாது. கபர்களை பார்த்து நபித்தோழர்கள் சொல்லுவார்கள், எதற்காக இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்தீர்கள், எதற்காக வாழ்ந்தீர்கள், செல்வம் செல்வம் என்று உலக வாழ்க்கையை தொலைத்தீர்கள், அந்த செல்வம் உங்களுக்கு இன்றைய தினம் எந்த பலனை கொடுத்தது? வீடுகளை கட்டுவதற்காக உங்களுடைய வாழ்வை தொலைத்தீர்கள், அந்த வீட்டில் இன்று யார் வாழ்கிறார்கள், யார் வாழ்கிறார்கள்? குடும்பம்தான், உறவுதான் என்றீர்கள், அந்த உறவுகள் இப்போது உங்களை நினைவு கூட வைத்திருக்கவில்லை. உங்களுக்கென்று மனைவி என்றீர்கள், அந்த மனைவியும் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு ஹலால் தான், தவறில்லை, வேறொருவரை திருமணம் செய்து விட்டார்கள். உங்களுக்கென்று தான் வைத்திருந்தீர்கள், நீங்கள் தான் அதற்கு சொந்தம் என்று உணர்ந்தீர்கள், ஆனால் நீங்கள் மரணமாகிவிட்டாலும் அவர்கள் உங்களை நிரந்தர சொந்தம் என்று ஆக்கிக் கொள்ளவில்லை. அதுதான் உலக வாழ்க்கை, புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கைரு மம்னூன், ஆனால் அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி மறுமையில் நிரந்தரமானது. இந்த உலகத்தில் எதையும் அல்லாஹ் நிரந்தரமாக கொடுத்து விட முடியாது. ஏன் நிரந்தரமாக கொடுப்பதற்கு தகுதி இல்லை இந்த பூமிக்கு? சுப்ஹானல்லாஹ், சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், அதை இந்த பூமி அல்லாஹ் கொடுக்கின்ற நிரந்தரமான விஷயங்களை வாங்குவதற்கு தகுதியான பூமி அல்ல, அல்லாஹ் தகுதியாக ஆக்கிய பூமி சொர்க்கம்தான். கைரு மம்னூன், அங்கு எதுவும் குறையாது, எதுவும் தடுக்கப்படாது, எந்த அருட்கொடையும் நீக்கப்படாது, எல்லாம் நிரந்தரமாக அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த கூலியை அல்லாஹ் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு கொடுப்பான். போ, லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி, லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம் ثم رددناه اسفل سافلين الا الذين امنوا وعملوا الصالحات فلهم اجر غير ممنون. உயர்வு எது? இஸ்லாமில் தான். தாழ்வு எது? இஸ்லாமை விட்டு விலகுவதில் தான். உயர்வு எது? ஈமானிலும் நல்ல அமல்களிலும் தான். தாழ்வு எது? ஈமான் இல்லாமல் நல்ல அமல்கள் இல்லாமல் வாழ்வதில் தான். அந்த இரண்டில் எது இல்லாமல் வாழ்ந்தாலும் தாழ்வுதான். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனால்தான் தெளிவாக சொல்லுவார்கள். அழகான நிகழ்வு அது. பைத்துல் மக்தீஸுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக உமர் மதீனாவில் இருந்து கிளம்பி குதுசை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். எப்படி அவருக்கும் அவருடைய அவரோடு செல்லக்கூடிய அந்த வேலையாளுக்கும் உள்ள ஒப்பந்தம், ஒரே வாகனம், சில மைல் தூரம் நான், சில மைல் தூரம் உமரே நீ. இதுதான் உமர் அவர்களுக்கும் அந்த வேலையாளுக்கும் உள்ள ஒப்பந்தம். ஹலீஃபா ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர் ஒரு மைல் தூரம் வருவார், அதற்கு பிறகு அவர் கீழே இறங்குவார், அவருடைய வேலையால் மேலே ஏறுவார். ஹலீஃபா முன்னால் நடந்து சொல்லுவார். பைத்துல் மக்தீஸை அடையும் வரை மதீனாவில் இருந்து இதுதான் அவர்களுக்குள்ள ஒப்பந்தம். உமர் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை ரசூலுல்லாவிடம் இருந்து படித்தார்கள். அது வேறு. பைத்துல் மக்தீஸில் நுழையக்கூடிய நேரம் வருகிறது. ஆனால் மேலே யாருடைய தவணை இருக்கிறது? வேலையாளுடைய தவணை இருக்கிறது. கீழே நடந்து செல்லக்கூடிய தவணை உமருக்கு இருக்கிறது. உமர் கையில் தான் சாவியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக குதுசை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் ஒப்பந்தம் இட்டிருக்கிறார்கள். அபு உபைதாவிடத்தில் ரழியல்லாஹு அன்ஹு உமரை பார்ப்பதற்காக ஒட்டுமொத்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். குதுசில், பைத்துல் மக்தீஸில், பைத்துல் மக்தீஸ் இருக்கக்கூடிய பூமியில் எல்லோர்களும் விழிகளை விழித்து, யார் அந்த உமர்? மதீனாவில் இருந்து கொண்டே உலக சாம்ராஜ்யத்தை ஆடச் செய்த அந்த உமர் யார் என்று பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 16 ஆடைகளுடைய ஓட்டைகளோடு சேரும் சகதியும் தன்னுடைய காலுறையிலும் ஆடைகளிலும் பட்ட முகமாக தூசி படிந்த முகத்தோடு ஒருவர் ஏழ்மையான தோற்றத்தில் உள்ளே நுழைகிறார். சுப்ஹானல்லாஹ். அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார்கள். யா உமர், ஹலீஃபாவே, இந்த மக்கள் ஆடையில் கண்ணியத்தை பார்ப்பவர்கள். நீங்கள் ஹலீஃபா, உங்களை எதிர்பார்த்துதான் அவர்கள் இருக்கிறார்கள். வாகனத்தின் மேலே ஏறுங்கள் உமரே, அவரை கீழே இறக்க சொல்லுங்கள். நல்ல ஆடைகளை உடுத்துக் கொண்டு உள்ளே வாருங்கள் என்று சொன்னார்கள். அபு உபைதாவை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா அபா உபைதா, அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருக்கமான தோழர் என்ற ஒரே காரணத்தால் உன்னை விடுகிறேன். வேறு யாராவது இந்த வார்த்தையின் இடத்திலே சொன்னால் நடந்திருப்பது வேறு. இழிவானவர்களாக வாழ்ந்தோம், அல்லாஹ் எனக்கு எமக்கு இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான். என்ன சொன்னார்கள்? இழிவானவர்களாக வாழ்ந்தோம், அல்லாஹ் எமக்கு இஸ்லாமை கொடுத்து கண்ணியத்தை கொடுத்தான். அஸ்ஃபல சாஃபிலீனாக மாறியிருப்போம், அல்லாஹ் இந்த ஈமானை கொடுக்கவில்லை என்றார். கீழிலும் கீழானவர்களாக மாறியிருப்போம். அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த பூமியில் அல்லாஹ் எமக்கு வழங்கி இருக்கவில்லை என்றால் இந்த உலக வாழ்வும் முழுக்க வீணாக மாறியிருக்கும். ஏதோ அல்லாஹ் கொடுத்த சில ஈமான் ஓரளவு தொற்றிக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ் எதையாவது தண்டனையாவது எமக்கு கொடுத்து அல்லாஹ் அதிலிருந்தும் எம்மை பாதுகாப்பாடாக. இறுதியாக அல்லாஹ் அவனுடைய அருளால் சொர்க்கத்தில் உழைத்து விடலாம். ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். அவர்கள் என்னதான் அமல் செய்தாலும் இந்த ஈமானை சுமக்கவில்லை என்றால் அவர்கள் வாழ்ந்த 70 வருட வாழ்க்கையும் வீண். அதனுடைய கூலி நரகத்தை தவிர எதுவும் கிடையாது. அஸ்ஃபல சாஃபிலீன். உமர் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். அல்லாஹ் இழிவானவர்களாக இருந்த எமக்கு இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தார். யாரொருவன் இந்த இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் கண்ணியத்தை தேடுவானோ அவர்களுக்கு அல்லாஹ் இழிவைத்தான் தருவான். அஸ்ஃபல சாஃபிலீன், இழிவானவர்களாகத்தான் அவர்கள் மாறுவார்கள் என்று சொன்னார்கள். இல்லல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன். ஃபமா யுகத்திபுக பஅது பித்தின். நபியே, எதை ஆதாரமாக சுமந்து அவர்கள் விசாரிக்கப்படக்கூடிய அந்த மறுமை நாளை மறுக்கிறார்கள்? என்ன இருக்கிறது அவர்களிடத்தில் இதை மறுப்பதற்கு? என்ன ஆதாரத்தை கொண்டு இந்த தீனையோ, சில அறிஞர்களை பொறுத்தவரை பித்தீன் என்றால் இஸ்லாம், என்ன ஆதாரத்தை கொண்டு நபியே இவர்கள் நீங்கள் அல்லாஹ் நேரடியாக கேட்கிறான், மனிதர்களே என்ன ஆதாரத்தை கொண்டு, எதை சுமந்து, எதை கொண்டு இந்த தீனை நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள்? உங்களை கண்ணியவனாக அல்லாஹ் படைத்தான், நீங்களோ உங்களை இழிவானவர்களாக மாற்றிக்கொள்கிறீர்களே, ஏன், என்ன ஆதாரம் இருக்கிறது உங்களிடத்தில்? அல்லாஹ் அன்போடு கேட்கிறான் மனிதர்களை பார்த்து, ஃபமா யுக்கத்திபுக்க பஅது பித்தீன், அல்லது விசாரிக்கப்படக்கூடிய அந்த மறுமை நாளை, அல்லாஹ் எழுப்பக்கூடிய அந்த மறுமை நாளை எதை கொண்டு நீங்கள் பொய்யாக்குகிறீர்கள்? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன், அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன், அல்லாஹ் தீர்ப்பளிப்பவர்களில் சிறந்தவன் இல்லையா? அல்லாஹ்வுடைய தீர்ப்பிலிருந்து நீங்கள் தப்பித்து விட முடியுமா? அல்லாஹ் தீர்ப்பளிப்பவர்களில், சட்டத்தை கொடுப்பவர்களில், ஹக்கில் யார் இருந்தவர்கள், பாத்திலில் யார் இருந்தவர்கள் என்று அல்லாஹ் பிரித்தெறியக்கூடிய அந்த ஆற்றலில், தீர்ப்பாளர்களில் தீர்ப்பாளனாகிய அந்த அல்லாஹ் சிறந்தவனாக இல்லையா? சிறந்த தீர்ப்பை உங்களுக்கு அளிக்க மாட்டார் என்று எண்ணுகிறீர்களா? அலைஸல்லாஹு பிஹக்கமில் ஹாகிமீன், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எதை உணர்த்துகிறான் என்றால், நாளை வறுமையில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். அந்த தீர்ப்பளிக்கும் போது, லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சன் தக்வீம் தும்ம ரததனாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன், யார் என்பதை அல்லாஹ் முடிவெடுப்பான். அதுவரை யாரும் முடிவெடுத்து விட முடியாது. நான் உயர்ந்தவன் என்று உம்ரா செய்தேன், நோன்பு வைத்தேன், ஹஜ் செய்தேன், நன்மையான காரியங்களை செய்தேன், உயர்ந்தவன் என்று யாரும் முடிவெடுத்து விட முடியாது. அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். உயர்ந்தவர்கள் நாளை மறுமையில் யார், நல்ல அமல்களும் ஈமானும் இல்லாத காரணத்தால் தாழ்ந்தவர்கள் யார் என்று. அதனால்தான் எல்லா நபித்தோழர்களும் மரணத்துடைய இறுதி நேரம் வரை பயந்து கொண்டே இருந்தார்கள், நான் உயர்ந்தவனாக இருப்பேனோ என்று. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவு உயர்வை கொடுத்திருந்தாலும் நபியின் நாவால் அவர்கள் கடைசி நேரம் வரை எண்ணினார்கள், ஹுதைஃபா முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பார் என்றார்கள். நான் தாழ்ந்தவனாக, தர்குல் அஸ்ஃபல், இறுதி கீழ் செல்லக்கூடிய அந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் நான் ஆகிவிடக் கூடாது என்று பயந்தார்கள். இன்று அந்த அல்லாஹுவின் தீர்ப்பை பற்றி எந்த பயமும் எமக்கு கிடையாது. இன்று என் ரப்பு எனக்கு தீர்ப்பளித்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் எமக்கு புத்தகத்தை பதிவு செய்கிறானா இல்லையா? நன்மை தீமைகள் எல்லாம் நம்முடைய புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறதா இல்லையா? அந்த புத்தகத்தை அல்லாஹ் இப்போது இறக்கி, இக்ரா கிதாபக் கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, நீ படித்து பார், படித்து தீர்ப்பு செய்து கொள் என்று முடிவெடுத்தால் நான் எனக்கு என்ன தீர்ப்பை கொடுக்க முடியும், நீங்கள் உங்களுக்கு என்ன தீர்ப்பை கொடுக்க முடியும்? அஹ்சன தக்வீம் அஸ்ஃபல ஸாஃபிலீன், எதில் நாம் நம்முடைய புத்தகத்தை இப்போது நாம் வாசித்து பார்த்தால், இப்ப எப்போது வாசிப்போம், எப்போது வேண்டுமானாலும் வாசிக்கலாம். இந்த நேரத்திலும் மரணம் வந்தால் அவ்வளவுதான், மூடப்படும், அதுதான் நம்முடைய ஏடு. 10 வருடம் கழித்து வந்தாலும் அதுதான் ஏடு, மூடப்படும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஹ்கமில் ஹாகிம், அஹ்கமல் ஹாகிமீன், தீர்ப்பாளர்களில் சிறந்த தீர்ப்பாளர். வலா யஸ்லிமு ரப்புக அஹதா, ஒருபோதும் யாருக்கும் அல்லாஹ் அநீதம் இழைத்து விட மாட்டான். கடுகளவு கூட அல்லாஹ் நம் செய்த அமல்களுக்கு மாற்றமான ஒரு தீர்ப்பை அல்லாஹ் கொடுத்து விட மாட்டான். இப்ப நம்முடைய கரத்தில் இருக்கிறது அந்த தீர்ப்பை எப்படி மாற்றுவதென்று. சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து சிறந்த தீர்ப்பை பெறுவதா, அல்லது இழிவானவர்களாக வாழ்ந்து இழிவின் தீர்ப்பை பெறுவதா என்பதெல்லாம் நம்முடைய கரத்தில் இருப்பது. ஒலா எவ்வளி முரப்புக்கு அஹதா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் ஒருவருக்கும் அநீதம் இழைக்க மாட்டான். எல்லா தீர்ப்புகளும் சரியாக பங்கு வைக்கப்படும். உலகத்தில் அநீதம் அளிப்பவர்கள் அநீதத்தை கொண்டு நாளை மறுமையில் தீர்ப்பளிக்கப்படுவார்கள், நீதியாக நடப்பவர்கள் நீதியை கொண்டு மறுமையில் தீர்ப்பளிக்கப்படுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எமக்கு தருவானாக. வத்தீனி வஸ்ஸைதூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன், இந்த 4 சத்தியமும் எதற்காகத்தான், லக்கத் ஹலக்னல் இன்ஸான ஃபி அஹ்சனி தக்வீம் ஸும்ம ரததனாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன் إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. سبحان الله. அழகிய சூரா. அடிக்கடி ஓதுங்கள் குர்ஆனில், அடிக்கடி தொழுகையில் இதை ஓதுங்கள். இந்த வசனங்களை நினைவுபடுத்தி சதா நேரமும் சிந்தித்துக் கொண்டே வாழ வேண்டும். நான் சிறந்த மனிதனாக இப்போது வாழ்கிறேனா, அல்லது இழிவானவர்களின் ஒருவனாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய அமல்களில் பணி வைத்தருவானாக, என்னுடைய ஈமானில் அல்லாஹ் பணி வைத்தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த மனிதர்களோடு இந்த உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் அல்லாஹ் எம்மை ஒன்று சேர்ப்பானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைர் பாரக் அல்லாஹு ஃபீக்கும். நாளை அடுத்த சூராவுடைய விளக்கத்தோடு இந்த வகுப்பை தொடர்வோம். அகூலு கவுலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: நேர்கள், இதுவரை சூரதுத்தீன் அத்தியாயம் 95 விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசினர்கள் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புதிய ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி அப்ளிகேஷனை உங்களது இறங்கு தளங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் அப்பிள் கையடக்க தொலைபேசியிலும் முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வானொலியில் நீங்களும் உங்கள் பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற முக்கியமான நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இஸ்லாமிய மார்க்க உரைகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய நாடகங்கள், சிறுவர்களுக்கான சிறுவர்களுடைய இஸ்லாமிய சம்பாஷணைகள், நாடகங்கள் போன்றவற்றையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எமது மின்னஞ்சல் முகவரி info@muslimvanoli.com அல்லது muslimvanoli@gmail.com அல்லது 0974777161617 சைபர் அப்படிங்கிற இலங்கை வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக
1: muslimvanoli.com உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள். வரலாறு என்று சொல்லும் பொழுது பொதுவாக எல்லோரும் மேலோட்டமாய் சில கருத்துக்களை அறிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த வரலாற்றில் சில முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்கள் மறைந்து போகக்கூடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வரலாற்றை அனைவரும் அறிந்து வைத்திருப்பார்கள். அவரை படைப்பதற்கு முன்னர் இருந்து பூமியில் இறக்கும் வரை நடந்த அறியப்படாத பல வரலாற்று சம்பவங்களை விரிவாக காணலாம். வாருங்கள். மனிதர்களின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இவ்வுலகில் எல்லாம் உருவாக்கிய பிறகு இறுதியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப் போவதாக மலக்குமார்களிடம் தெரிவித்தார் இறைவன். இந்த பூமியில் எனக்கு பிரதிநிதியை படைக்கப் போகிறேன் என்றார்கள். அதற்கு மலக்குகள், குழப்பத்தை விளைவிக்கின்றவனை படைக்கப் போகின்றீரா? உங்களை துதிக்க நாங்கள் இருக்கும் பொழுது ஏன் இவர்களை படைக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் என்று கூறி மலக்குகளை அனுப்பி பூமியில் எல்லா பகுதியில் இருக்கும் மண்ணை எடுத்து வரச் சொன்னார்கள். உடனே மலக்குகள் இறைவனின் கட்டளையை நிறைவேற்றினார்கள். பூமியில் பல்வேறு பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மண்ணை வைத்து களிமண்ணாக்கி மனித உருவில் ஒரு பொம்மை செய்தான் இறைவன். அன்பார்ந்தவர்களே, இவ்விடத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், பூமியில் பல்வேறு இடங்களில் எடுத்து வரப்பட்ட மண்ணால் மனிதன் படைக்கப்பட்டதால்தான் மனிதரில் பல நிறங்கள் காணப்படுகின்றன. படைக்கப்பட்ட அந்த களிமண் பொம்மையை சுமார் 40 காய வைக்கப்பட்டது. தட்டினால் கின் கின் என்ற சப்தம் வரும். மலக்குகள் அந்த பொம்மையை கடந்து செல்லும் பொழுது மிகவும் பயந்தனர். ஆனால் இபுலீஸ் அந்த பொம்மையை கண்டு பயப்படவில்லை. அதனை தட்டி பார்த்தான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பொம்மை வாய் வெளியே சென்று பின்தோரத்தில் வெளியே வந்து உடலிலற்ற நிலையில் இருந்ததால் மலக்குகளிடம், உள்ளே ஒன்றும் கிடையாது, இதை படைத்தால் நான் சமாளித்துக் கொள்வேன் என்று கூறினான். ஒரு வெள்ளிக்கிழமை இறைவன் அவன் தனது உருகுவை ஊதி ஆதமை படைத்தான். இறைவன் மிக அழகானவன். அவனது ரூகுவால் படைத்ததால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மிகவும் அழகாக காணப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயரம் 60 அகலம் 7 இருந்தது. அதாவது சரியாகச் சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயரம் சுமார் 70 முதல்
5: 80 அடியாக இருக்கும், அகலம் 10 அடியாக இருக்கும்.
3: நேர்கள் உங்கள் முஸ்லிம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல முஸ்லிம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்குதளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒளி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 1:02.
6: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
7: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: உயிரினங்கள், நிலம், நீர், காற்று என அனைத்து பெயர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கற்றுக் கொடுத்தான். இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுவார்கள், இவ்வுலகில் இருக்கும் மொத்த மனித குலத்தின் அறிவை அன்றைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகில் மட்டுமல்லாது அறிவிலும் மிக உயர்ந்தவர்களாகவே காணப்பட்டார்கள். பின்னர் மலக்குமார்களை அழைத்து உலகின் சகல பொருட்களின் பெயரை கேட்டார்கள் இறைவன். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை. பின்னர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்ட பொழுது சகலத்தின் பெயர்களையும் சரளமாக கூறினார்கள். மலக்குமார்கள் திகைத்து போயினர். காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே மலக்குமார்களை படைத்தான் இறைவன். மலக்குகளை படைப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே உலகின் சகலத்தையும் இறைவன் படைத்தான். ஆனால் மலக்குகளுக்கு இறைவன் அனைத்து பெயர்களையும் கற்றுத்தரவில்லை. அதனால் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக பிரமிப்பாகவும் அதிசயமாகவும் கண்டார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது, படைப்பதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் என்று இறைவன் கூறியது விளங்கிற்று. பின்னர் அனைத்து மலக்குகளையும் நோக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறம்பறிய கூறினார் இறைவன். அனைத்து மலக்குமார்களும் அவ்வாறு செய்தனர். ஆனால் சினம் பணிய வேண்டிய இப்லீஸ் அப்படி செய்யவில்லை, மறுத்தான். உடனே இப்லீஸை பார்த்து இறைவன், என் கைகளால் படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமை நோக்கி ஏன் சிறம் பணியவில்லை என்று. அதற்கு இப்லீஸ், நான் அவனை விட உயர்ந்தவன் என்று பதிலளித்தான். மேலும், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், நெருப்பு மேல் நோக்கி போகக்கூடியது, உயர்ந்தது. அவரை மண்ணால் படைத்திருக்கின்றாய், மண் கீழ் நோக்கி விழக்கூடியது, தாழ்ந்தது. எனவே நான் தான் அவரை விட உயர்ந்தவன், நான் சிறம் பணிய மாட்டேன் என்று இறைவனிடம் இப்லீஸ் கூறினான். அன்பார்ந்தவர்களே, இவ்விடத்தில்தான் படைப்பின் முதல் கெட்ட குணம் வெளிப்பட்டது. உடனே இறைவன், இந்த தற்பெருமை யாரிடம் இருக்கின்றதோ அவருக்கு இந்த சொர்க்கத்தில் இடமில்லை. நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்களும் சொர்க்கத்திலிருந்து வெளியேறுங்கள் என்று இப்லீஸை சொர்க்கத்திலிருந்து வெளியே அனுப்பினான் இறைவன். அப்பொழுது இறைவனிடம் அவன் கெஞ்சினான். அது என்னவென்றால், உன்னுடைய கண்ணியத்தின் பெயரால் எல்லா நல்ல வழிகளிலும் நான் உட்கார்ந்து மனிதர்களை திசை திருப்புவேன், அதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் என்று வேண்டினான். இறைவன் கூறினார், உனக்கு அனுமதி தருகின்றேன், ஆனால் என்னுடைய நல்லடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி சொர்க்கத்திலிருந்து வெளியே அனுப்பினான். இந்த நிகழ்வு முடிந்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் தன்னந்தனியே சுற்றித் திரிந்தார்கள். இறைவன் அவர்களை தூங்க வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார்கள் இறைவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழித்து பார்க்கும் பொழுது அருகில் ஒரு பெண் இருந்தாள். பார்த்த உடனே யார் என்று கேட்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு அந்த பெண், நான் ஒரு பெண் என்றார்கள். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எதற்காக உன்னை இறைவன் படைத்தார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என்னிடத்தில் நீ அமைதி பெறுவதற்காக நான் படைக்கப்பட்டேன் என்று பதிலளித்தார்கள். இதனை கண்ட மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, யார் இவர்கள், இவர்களுக்கு என்ன பெயர் என்று கேட்டபொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயர் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்று பதிலளித்தார்கள். அதற்கு மலக்குமார்கள், எதற்காக இந்த பெயரை கூறுகிறீர்கள், பெயருக்கான காரணம் என்ன என்று கேட்டபொழுது, உயிருள்ள ஒரு பொருளிலிருந்து இது படைக்கப்பட்டதால் ஹவ்வா என்று பெயர் சூட்டினேன் என்றார்கள். இந்த இடத்தில் புரிந்து கொள்ளுங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது அறிவு எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருந்தது என்று. இருவரையும் படைத்த இறைவன் அவர்களை நோக்கி, நீயும் உன் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் வசியுங்கள், எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், என்ன வேண்டுமானாலும் உண்ணுங்கள். ஆனால் ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி அந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் என்றார்கள். இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு பசிக்காது, தாகம் எடுக்காது, சூரியனின் சூடும் படாது என்றார்கள். மேலும் அவர்களின் உடலில் வெளிச்சத்தினால் ஆன ஆடையை அல்லாஹ் அணிவித்திருந்தான். இவர்கள் மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்தில் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒன்றாக இருந்தனர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட இபிலீஸ் அவர்களுக்கு குழப்பத்தை விளைவிக்க ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான். ஒரு மெல்லிய சம்பவத்தில் ஹவ்வா அம்மாவிடம் இபிலீஸ் பேசினான். அப்பொழுது, இந்த சொர்க்கத்தில் எல்லாவற்றையும் விரும்பி உண்ணுகிறீர்கள், ஏன் அந்த ஒரு மரத்து கனியை மட்டும் சாப்பிடுவது கிடையாது என்று இறைவன் நெருங்கக்கூடாது என்று சொன்ன மரத்தை சுட்டிக்காட்டினான். மேலும், அம்மரத்து கனியை நீங்கள் உண்டால் சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக வாழலாம் என்று சூழ்ச்சி செய்தான். ஹவ்வா அம்மாவிற்கு அந்த மரத்துக்கனியை சாப்பிடலாம் என்று தோன்றியது. எனவே கணவரிடம் அதை சாப்பிடலாம் என்று கூறினார்கள். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் வேண்டாம் என்று சொன்ன மரம் நினைவில் இல்லாததால் அதற்கு ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் இருவரும் அந்த மரத்தில் உள்ள கனியை உண்டார்கள். உண்டு முடித்த பின்பு அவர்களுக்கு ஒளியிலால் ஆன ஆடை விலகிற்று. அவர்களின் உடல் வெளிப்படையாய் தெரிந்ததால் அவர்கள் வெக்கப்பட்டு போனார்கள். அப்பொழுது அவர்கள் சொர்க்கத்தின் இலைகளை எடுத்து தங்கள் உடல் பாகங்களை மறைக்க முற்பட்டார்கள். எல்லாம் அறிந்தவன் இறைவன், அவனிடத்தில் எதுவும் மறைக்க முடியாது. இறைவன், என்னிடத்திலிருந்து நீங்கள் எதுவும் மறைக்க முடியாது என்று கூறினான். உடனே அவர்கள் இருவரும் அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டார்கள். நாங்கள் அறியாமல் இதை செய்துவிட்டோம், உண்டால் நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தில் சூழ்ச்சி அறியாமல் தவறிழுத்துவிட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மிக அதிகமாக வேண்டினார்கள். அல்லாஹ்வும் அவர்களது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு பின் வருமாறு கூறினான். நீங்கள் பூமிக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது, எனவே நீங்கள் சொர்க்கத்திலிருந்து இறங்கிவிடுங்கள் என்று கூறினான் இறைவன். இவ்விடத்தில் நீங்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்ததால் பூமிக்கு அனுப்பப்படவில்லை. அவர்கள் மறந்து ஒரு செயலை செய்ததாலும், இறைவனிடம் இறைஞ்சி மன்றாடியதாலும் அவர்களை மன்னித்து பூமிக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது என்று கூறி, பூமிக்கு செல்லுங்கள் என்று இறைவன் கூறினார். ஏனென்றால் நாம் ஆரம்பத்தில் பார்த்தது போல மலக்குகளிடம் இறைவன் எனக்கு பூமியில் ஒரு பிரதிநிதியை உருவாக்கப் போகிறேன் என்று கூறினார். எனவே படைக்கும் பொழுதே பூமிக்கு அவர்களை அனுப்பும் நோக்கத்தில்தான் இறைவன் படைத்தார். அதன்படி அவைகளை பூமிக்கு அனுப்பினான் இறைவன். மலக்குமார்கள் அவர்களை பூமியில் கொண்டு வந்து இறக்கியதாக குறிப்பிடப்படுகின்றன. மேலும் அவர்கள் இருவரும் வெவ்வேறு இடங்களில் இறக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையிலும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தாவிலும் இறக்கிவிடப்பட்டார்கள். காரணம், பிரிவின் வழியை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் அவ்வாறு செய்தார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது முதல் அவர்களும் அவரது மனைவியும் பூமியில் வந்து இறங்கியது வரை மிக விரிவாக கண்டோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் பாடம் என்னவென்றால், படைப்பின் காரணம் இல்லாமல் எதுவும் நிகழ்வது கிடையாது. எல்லாம் அறிந்தவன் இறைவன். என்றும் நாம் செய்த பாவத்திற்காக இறைவனிடம் இறைஞ்சி மன்றாட தயங்கக்கூடாது. இறைவன், என்னுடைய நல்லடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இபுலிஸிடம் கூறியதை நாம் தான் மெய்ப்பித்து காண்பிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள் வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் ஐயூப் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல் பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் முதல் கட்டத்தில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இதுவரை நாம் செய்த நற்கர்மங்களை ஏற்றுக்கொண்டு அதன் கூலியை நிறைவாக நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள்வதோடு இனி மீதம் இருக்கின்ற நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு நோற்று நல்ல அமல்களை புரிகின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பை தேர்வு செய்து அதன் கீழ் பல்வேறு வகையான சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினத்தோடு நம்முடைய முதற்கட்ட விடைபெறும் பயணம் முடிந்து ஒரு இரண்டாவது ஒரு வாழ்க்கைக்கு நாமெல்லாம் இன்றைய தினத்தில் இருந்து தயாராக உள்ளோம். பொதுவாக மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு மூன்று கட்ட வாழ்வை தற்காலிகமாகவும் ஒரு வாழ்வை மரணமில்லாத ஒரு நிரந்தரமான வாழ்வாகவும் அல்லாஹு தாலா அமைத்துள்ளான். தாயினுடைய கருவறையில் ஒரு 10 மாத காலம் இருக்கிற வாழ்வு ஒரு வாழ்வு. இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஆயுள் காலத்தை தாங்கி ஒரு அற்ப காலம் வாழ்கிற வாழ்வு 2வது வாழ்வு. 3வது வாழ்வுதான் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு திரைமறைவு வாழ்வை அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்தினருக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த 3 வாழ்வும் நிரந்தரமானதல்ல, காலங்களும் நேரங்களும் கொஞ்சம் கூட்டல் குறைவாக இருக்குமே தவிர நிரந்தரமான வாழ்வு என்பது மறுமைதான். இப்ப தாயினுடைய கருவறையில் வாழ்ந்த வாழ்வை எடுத்துக்கொண்டால் அது ஒரு 10 மாத கால வாழ்வு, 11 மாத கால வாழ்வு. உலகத்தில் வாழ்கிற வாழ்வு 70, 80, 90, 100 என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். 3வது கட்ட வாழ்வு அது ஒரு குறிப்பிட்ட வருடத்தினுடைய வாழ்வு அல்ல. இந்த உலகத்தை எல்லாம் அல்லாஹு தாலா அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகிற வரை உள்ள ஒரு வாழ்வு, ஒரு நியாயமான நீண்ட ஒரு வாழ்வு அந்த வாழ்வு. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 102வது வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த வாழ்வை குறித்து இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்துகிறான். பாருங்கள், அல்ஹாக்குமுத்தகாசர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மனிதனுக்கு செல்வத்தை பெருக்க வேண்டும் என்கிற பேராசை உண்டு. அது எதுவரை? அவன் தன்னுடைய மன்னரையை சந்திக்கின்ற வரை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். உலகத்தில் மனிதனுடைய ஆசாபாசம் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று அவன் போகிற ஒரு சவக்குழி, ஒரு மன்னரை வாழ்வு உண்டுமே, அதுவரைதான் இவனுடைய ஆசாபாசங்கள் எல்லாம், ஆசைகள் எல்லாம் என்று அல்லாஹு தாலா 3வதாக மனிதன் செல்லுகிற இடத்தை இந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இனி ஒரு வசனத்தை பாருங்கள், 23வது அத்தியாயத்தின் 100வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த நாளை பற்றி, அந்த வாழ்வை பற்றி, அந்த 3வது கட்ட வாழ்வை பற்றி அல்லாஹு தாலா அது உங்களுக்கு ஒரு திரைமறைவு வாழ்வு என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? வமிம் வராஇஹிம் பர்ஸுன் இலா யௌமி யுபஸூன். இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் விடைபெற்றால் அல்லாஹ்வினுடைய முழு கண்காணிப்பில் ஒரு திரைமறைவு வாழ்வில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப 3வது வாழ்வு என்பது ஜாதி மத பேதம் இல்லாமல் எப்படிப்பட்ட கொள்கையுடையவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நல்லடியார்களாக இருந்தாலும் இந்த 3வது கட்ட வாழ்வை கண்டிப்பாக சந்தித்தாக வேண்டும். ஒரு நபரை தவிர, அந்த ஒரு நபர் யார்? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு அடியான் உயிர் நீத்தால் அல்லாஹு தாலா உடனே அந்த உயிரை கைப்பற்றி அதை ஒரு பறவை வடிவத்தில் மாற்றி சொர்க்கத்திலேயே அல்லாஹு தாலா நேரடியாக உலாவ விட்டு விடுவான். அவர்களுக்கு கபருடைய வாழ்வே கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிர் நீத்த அடியாருக்கு அப்படி ஒரு சிறப்புண்டு. அவர்களை தவிர மீதமுள்ள எல்லோருக்கும் இந்த 3வது கட்ட வாழ்வு என்பது கண்டிப்பாக உண்டு என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையான் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இப்போது உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த பூமிக்கு மேல் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா. இந்த பூமி பேசுகிற ஆற்றல் உடையது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் வரும் பொழுது, ஒரு நேரம் வரும் பொழுது இந்த பூமி எல்லாம் பேச ஆரம்பிக்கும் என்பதற்கு திருக்குறானிலே ஆதாரம் உண்டு. அப்படிப்பட்ட பூமி இந்த பூமி. சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்த பூமி நம்மை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கின்றது. கனிவர்க்கங்களை தந்து, நல்ல நல்ல விளைச்சல்களை தந்து, நல்ல நல்ல உணவுப் பொருள்களை தந்து, வானத்திலிருந்து பொழிகிற நீரை பத்திரமாக பாதுகாத்து, சுவைமிக்க நீர்களை எல்லாம் நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் வீடுகளை அமைத்து வாழ்கிற வசதி வாய்ப்புகளை எல்லாம் இந்த பூமி நமக்கு தந்து, இந்த பூமிக்கு மேல் நீங்கள் விரும்பியவாறெல்லாம் நடமாடலாம், வாகனங்களிலே செல்லலாம், அப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு மேல் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எதற்காக? இந்த பூமிக்கு மேல் நீங்கள் நடமாடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த பூமி சாட்சி உங்களுக்கு சொல்ல போகிறது. அந்த பூமி உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், நீங்கள் வீட்டில் ஒரு ஆடு வளர்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த ஆட்டை அதிகம் அதிகம் பாசம் செலுத்தி, நேரத்திற்கெல்லாம் அதற்கு உணவு கொடுத்து, அதற்கு ஏதாவது நோய் வரும் பொழுது உடனே மருத்துவரிடத்தில் எடுத்து சென்று அதற்கு சிகிச்சை எல்லாம் பார்த்து, அன்போடு பாசத்தோடு ஒரு சிறிய ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்தி நீங்கள் ஆளாக்குகிறீர்கள். உலகத்திலே உண்டு, கோழி ஆடு எல்லாம் வளர்த்துகிறார்கள். வளர்ந்து வரும் பொழுது அந்த ஆடு உங்களை பற்றி என்ன நினைக்கின்றது? எஜமான் நம்ம இப்படி பாசத்தோடு வளர்த்துகிறாரே, எஜமான் நமக்கு ஒரு நோய் வந்தால் கூட உடனே கவனிக்கிறாரே, நம்முடைய எஜமான் தன்னுடைய பிள்ளையை நேசிப்பதை போல நம்மை நேசிக்கிறாரே என்று விசுவாசத்தோடு அதுவும் நம்மிடத்தில் வளர்ந்த ஆளாகிறது. ஆனால் வளர்க்கிற நம்முடைய எண்ணம் ஒன்று உண்டு. என்ன எண்ணம்? நேரம் வரும் பொழுது அழுத்து உண்ணுவது இல்லாமல் அந்த ஆட்டுக்கு யாராவது தங்க நகையோ ஆபரணங்களோ போட்டு அழகு பார்க்க போகிறோமா? இல்லை. சொத்துக்களில் ஏதாவது பங்கு கொடுப்பதற்காக வளர்க்கிறோம் அல்ல, நம்முடைய தேவைக்காக வேண்டி வளர்க்கிறோம். குறிப்பிட்ட நாள் வரும்போது அதை நாம் சமைத்து உண்ணுகிறோம். அறுக்கிற பொழுது 5 அறிவுள்ள ஒரு ஆடு 6 அறிவு இருக்கிற நம்மிடத்திலே தோற்று போய் விடுகிறது, ஏமாந்து போய் விடுகிறது. இது யதார்த்தம். அப்படித்தான் இந்த பூமி உங்களை வளர்த்தி ஆளாக்கி கொண்டிருக்கிறது. புத்திசாலித்தனமாக நடந்தால் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை இந்த உலகத்தில் நல்லவைக்காக வேண்டி பயன்படுத்தி வாழ்ந்தால் அந்த பூமி நமக்கு எப்படிப்பட்ட பூமியாக அமையும், இல்லாவிட்டால் அந்த பூமி எப்படிப்பட்ட கொடூரத்தன்மையோடு நம்மிடத்தில் நடக்கும் என்பதுதான் அந்த 3வது கட்ட வாழ்வினுடைய அடிப்படை. அல்லாஹ் 99வது அத்தியாயத்தின் 1 முதல் 5 வரை உள்ள வசனம், இதா ஜுல்ஜிலத்தில் ஆரல் ஜில்ஜாலஹா, இந்த பூமி ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும். அல்லாஹ் சொல்கிறான், ஆரலு அஸ்காலஹா, இந்த பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் தூக்கி தூக்கி வீசி வெளிப்படுத்துகிற நாள் அந்த நாள். இன்சானுமாலகா, அந்த நாளில் மனிதன், இந்த பூமிக்கு என்னானது, ஏன் இப்படி அதிர்ச்சி ஆகிறது, அந்த பூமிக்கு அடியில் புதையுண்டு போன எல்லா மனிதர்களும் மேலே வந்து தூக்கி வீசப்படும்.

அடியில் தோண்டி புதைக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, எரித்து சாம்பலாகி அதை கொண்டு போய் குளங்கள் குட்டைகளிலே கொண்டு போய் கரைத்தாலும் சரி, வானத்திலே பயணம் செய்யும் பொழுது உடல்கள் எல்லாம் வெடித்து சிதறி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய மலைகளில் உருண்டு விழுந்து விலங்குகளுக்கெல்லாம் இரையாய் ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, அல்லது கடல் பயணங்கள் செய்து கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கெல்லாம் இரையாகி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த வாழ்வை குறித்து தான் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் நண்பர்களே. தோழர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறான். இந்த வாழ்வில் ஒரு வழிகாட்டி நெறிமுறையையும் நமக்கு தந்திருக்கிறான். திருக்குறானும் அல்லாஹுனுடைய வாழ்க்கை வரலாறும் இந்த உலகத்தில் ஒரு பயிற்சி கட்டத்தில், ஒரு பயிற்சி கூடத்தில் பயிற்சி எழுதுகிற மாணவர்கள் நாம், சிலபஸாக பாடத்திட்டமாக குரானையும் ஹதீஸையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதை நம்முடைய வாழ்வை நடைமுறைப்படுத்தி சாட்சியாக இந்த உலகத்தில் பரீட்சை எழுத வேண்டும். மதிப்பெண் போடுகிறவன் அல்லாஹு தஆலா. இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்வதாக தீர்மானித்திருக்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறுதான் இனி வரக்கூடிய இரண்டு கட்ட வாழ்வும் உங்களுக்கு அமையும் என்று அல்லாஹு தஆலா தெல்ல தெளிவாகவே கூறிவிட்டார். இஸ்லாத்தை, இபாதத்துகளை, அல்லாஹினுடைய கட்டளைகளை பேணுகின்ற காரியத்தில், அல்லாஹினுடைய ஹராம் ஹலால்களை, விதிவிலக்குகளை கூர்ந்து கவனித்து அதன்படி வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்துத்தான் உங்களுடைய இரண்டு கட்ட வாழ்வும் அமையப் போகிறது நண்பர்களே. பொதுவாக இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்தோமோ, அதுபோல நம்முடைய மூன்றாவது கட்ட வாழ்வில் நமக்கு ஒரு வீடு உண்டு. அந்த வீடு ஒரு இருள் சூழ்ந்த வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அது ஒரு இருள் சூழ்ந்த வீடு, பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த ஒரு வீடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பாருங்கள், ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் ஒரு பெண்மணி பள்ளியை சுத்தம் செய்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் திடீரென அந்த பெண்மணி இறந்து போய்விட்டார்கள். இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யாராவது ஒரு ஆள் சக்ராத்துடைய நேரத்தில் இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினால், அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து அவருடைய மரணம் அவருக்கு ஏற்படுவதிலே இருந்து அவரை கொண்டு போய் அடக்கி இல்லம் திரும்புகிற வரை அங்கேயே நிற்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ஆரம்ப நேரத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லி அவருக்கு ஒரு சிரமத்தை கொடுக்காமல் மரணப்பட்டால் மட்டும் செய்திகளை அறிவிப்பார்கள். அப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நேரத்தில் வந்து குளிப்பாட்டுவது முதற்கொண்டு எல்லா காரியங்களிலும் நின்று ஜனாசாவை தூக்கி செல்லும் பொழுது பின்னால் சென்று தொழுகை நடத்தி அடக்கம் செய்கிறவரை இருந்து திரும்ப வருகிறவர் அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த நிலையிலும் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பள்ளியில் கூட்டி பெருக்கிய பெண்மணி பகல் நேரத்தில் வந்து பார்த்தா அந்த பெண்மணியை காணவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அழைத்து பணிக்கமர்த்திய அந்த பெண் எங்கே என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இரவு நேரத்தில் அந்த பெண் மரணித்து விட்டார்கள், நடுநிசி உறங்குகிற உங்களையே நாங்கள் தட்டி எழுப்பி தொல்லை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்களே குளிப்பாட்டி கபனிட்டு தொழுகை நடத்தி நாங்களே கொண்டு போய் அடக்கிவிட்டோம் என்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உயிரோடு வாழ்கிற காலத்தில் ஒரு இறை விசுவாசிக்கு தன்னுடைய இறுதிக்கட்ட துவா கிடைக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கே அடக்கினீர்கள் என்று கேட்டார்கள். அடக்கிய இடம் காண்பிக்கப்பட்டது. அங்கே போய் நின்று கொண்டு தொழுது கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், கபருடைய வேதனைகளிலே இருந்து அல்லாஹ்விடம் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். காரணம், கபர் என்பது ஒரு இருள் சூழ்ந்த இடம். என்னுடைய பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹு தஆலா அதற்கு பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும்
அல்லாஹ் உண்டாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1742 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த மூன்றாவது

0: நாம் வாழப்போகிற ஒரு வாழ்வு அது ஒரு வீடு, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம், பீதியும் கலக்கமும் அச்சமும் நிறைந்த இடம் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நமக்கு பாதுகாப்பு யார் என்பதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். உலகத்தில் குடும்பாதிகள் உண்டு, நண்பர்கள் உண்டு, யாரும் இல்லாவிட்டாலும் அண்டை வீட்டுக்காரர்கள், சமூக மக்கள், தெருவிலே உள்ளவர்கள் எல்லாம் இருப்பார்கள். நம்மை அடக்குவதற்கு தூக்கி செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று உங்களோடு வரும், ரெண்டு திரும்பிவிடும், ஒன்று உங்களோடு நின்றுவிடும். மூன்று எது? ஒன்று உங்களுடைய குடும்பத்தார்கள் தூக்கி வருவார்கள், உங்களுடைய சொத்து, நீங்கள் செய்த செயல்பாடுகள். அடக்கிய பிறகு உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய வாரிசுகள் பங்கிட்டு விட்டு எடுத்து சென்று விடுவார்கள். குடும்பத்தினர்கள் எல்லாம் திரும்ப வந்து விடுவார்கள். உங்களுடைய செயல்பாடுகளோடு அந்த வீட்டிலே நீங்கள் தங்கி கொண்டு இருப்பீர்கள். அப்போ அதற்கேற்றவாறு தான் மதிப்பெண் போடப்படும் என்பது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்பர்களே. அப்படியானால் அங்கே என்னென்னலாம் காரியம் நடைபெறுகிறது? அங்கே கேள்வி கணக்குகள் உண்டு. மறுமையில் அல்லாஹு தாலா துல்லியமாக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹு தாலா எடுத்து அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் விசாரிக்கக்கூடிய நாள் மறுமை நாள். அது ஒரு தனி விசாரணை, அது அல்லாஹ்வுடைய விசாரணை. கபரிலும் ஒரு சில விசாரணைகள் உண்டு. அந்த கபரு கூட உங்களுக்கு மிக விசாலமான வீடாக உங்களுக்கு காட்சி தரும். அந்த கபரில் கூட சொர்க்கத்தினுடைய வாசங்கள் எல்லாம் நுகருகின்ற வகையில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். அந்த கபரில் கூட சொர்க்கத்து ஆடைகள், உங்களுக்கு அழகான ஆடைகள் எல்லாம் உங்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த கபரில் கூட குடும்பத்தார்கள் எல்லாம் விட்டு விட்டு திரும்ப வரும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு ஆளை உங்களுக்கு அழகான தோற்றத்தை உடைய, அழகான முகத்தை உடைய ஒரு ஆளையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களோடு அமர்த்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த ஒரு வாழ்வுக்காக வேண்டி எதையும் இந்த உலகத்திலே செய்ய நாம் தயாராக வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்காக வேண்டிதான் வாழ்வையும் மரணத்தையும் சோதனையாக தந்திருக்கிறேன், உங்களில் நல்லவர்கள் தீயவர்கள் யார் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுதான் அந்த வாழ்வன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் யாரையாவது அடக்கினால் அடக்கிவிட்டு உடனே திரும்ப வந்து விடாதீர்கள். காரணம், அது சாதாரண இடம் அல்ல. அந்த அடியானுக்கு நல்ல ஒரு தைரியம் கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நல்ல ஒரு மன அமைதி கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன காரணம்? கேள்வி கணக்கு கேட்போய் பொழுது வருவார்கள். வருகிறவர்கள் எப்படி வருகிறார்கள் என்பது தனி விஷயம். கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது அல்லாஹுவே, மன அமைதியோடு உறுதிமிக்க நெஞ்சோடு தைரியமாக இருந்து பதில் சொல்லுகிற ஆற்றலை யா அல்லாஹ் அவருக்கு நீ வழங்கு என்று அடக்கிய நபருக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட இடம் அந்த இடம். மனிதருக்கு மன அமைதியும் தைரியமும் தேவை அந்த மூன்றாவது கட்ட அந்த வீட்டில் வசிப்பதற்கு. சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய குடும்பத்திற்கு வசியத்தை செய்வார்கள். என்ன விஷயத்தை செய்வார்கள் தெரியுமா? தோழர்களே, உறவினர்களே, மக்களே, குடும்பத்தார்களே, என்னை நீங்கள் அடக்கினால் உடனே திரும்ப செல்லாதீர்கள். அடக்கிய என்மேல் நின்று கொண்டு ஒரு ஒட்டகம் அறுத்து குர்பான் கொடுக்க என்ன நேரம் எடுக்குமோ அந்த நேரம் நின்று எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். அப்பொழுது எனக்கு ஒரு மன சமாதானம். என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு ஒரு மனசமாதானம். அடக்கிய உடனே ஓடிவிடாதீர்கள், எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். மன அமைதிக்காக கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் திடகாத்திரமான உள்ளத்தோடு இருந்து பதில் சொல்வதற்காக நீங்கள் எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று குடும்பத்தார்கள் எல்லாம் வசியத்து செய்கிற இடம் அந்த இடம். சாதாரண இடம் அல்ல அந்த இடம். அந்த மூன்றாவது இடத்தை சஹாபாக்கள் எப்பொழுதெல்லாம் சந்திக்கின்றார்களோ, அதிசயங்களை பாருங்கள். சஹாபாக்கள் மன்னரைகளை சந்திக்கின்ற நேரங்களில் எல்லாம் தாடி நினையக்கூடிய அளவுக்கு அழுவார்களாம். என்ன காரணம்? அந்த இடம் அவ்வளவு மோசமான இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை குறித்து, நான் பார்த்த மோசமான இடங்களில் அது போன்ற ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் அன்பர்களே. அப்படிப்பட்ட அந்த இடத்தை அல்லாஹ்வினுடைய ரசூலும் சஹாபாக்களும் எப்படியெல்லாம் அஞ்சு நடந்தார்கள் என்பதை தொடர்ந்து கேளுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்கள், திருமதியில் இந்த நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்கள் மக்களோடு செல்லும் பொழுது எங்காவது ஒரு கபரை பார்த்தால் ஓடி போய் அந்த கபருக்கு பக்கத்திலே போய் நிற்பார்கள். நின்று அவர் கதறி கதறி அழுவார்கள். ஒரு நாள் தோழர்கள் கேட்டார்கள், சொர்க்கம் நரகம் மறுமை விசாரணை இதை பற்றி பேசும் பொழுது கேள்வி உறும் பொழுது அழுகாத நீங்கள், இதை பற்றி சொல்லும் பொழுது ஏன் இப்படி நீங்கள் அழுகிறீர்கள் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹன் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினுடைய அந்த வாழ்வினுடைய துவக்கம் தான் இந்த வாழ்வு, கபருடைய வாழ்வு. அந்த வாழ்வு யாருக்கு வெற்றி அடைந்ததாக அமைந்ததோ அவர்கள் மறுமையில் வெற்றி அடைந்து விட்டார்கள். யாருக்கு அந்த வாழ்வு மோசமான வாழ்வாக அமைந்ததோ அவர்கள் மறுமையிலே நஷ்டவாளி ஆகிவிடுவார்கள். ஆகவேதான் இந்த வாழ்வை குறித்து நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நினைவு கூறுகிறேன், அஞ்சுகிறேன். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நான் பார்த்த மோசமான காட்சிகள் இடங்களை விட இந்த இடம் ரொம்ப பாரதூரமானது. இந்த கபரை காட்டிலும் ஒரு பாரதூரமான பயங்கரமான மோசமான உள்ளத்தையே நடுநடுங்க வைக்கின்ற ஒரு காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற இந்த மன்னரை வாழ்வை தவிர எதையும் நான் பார்த்ததே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியிலே பார்க்கிறோம் நண்பர்களே. அப்படிப்பட்ட இடம் அந்த மூன்றாவது இடம். நாம் விடைபெற்று பயணம் செய்து மீண்டும் ஒரு பயணத்திற்கு தயாராகிற பொழுது தங்குகிற இடம் அந்த ஃபர்ஸக்கூடிய இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த இடத்தை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கேளுங்கள் தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசி மரணித்து போனால் அவரை குறித்து முதல் கட்டத்தில் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அந்த மூன்றாவது கட்ட அந்த மன்னரை வாழ்வு ஃபர்ஸக்குடைய வாழ்வில் ஒரு நல்ல ஒரு இறை விசுவாசியை கொண்டு போய் அடைக்கினால் என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். என்ன நடைபெறுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505வது நபிமொழி, அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 17803வது நபிமொழி, திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 991, 992 சொல்லப்போகிற சம்பவங்கள் அந்த நான்கு மூன்று கிதாபுகளிலும் தொகுத்து இமாம்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல அடியானை கொண்டு போய் அடக்கிய உடனே அல்லாஹு தாலா நல்லவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு வானலோகத்திற்கு கொண்டு செல்லப்படும். வானலோகத்தில் இல்லியூன் என்கின்ற நல்லவர்களுடைய பதிவு புத்தகத்தில் அது பதிவு செய்யப்பட்ட உடனே வானத்தில் இருந்து ஒரு சப்தம் வருகிறது, அந்த உயிரை அவருடைய உடம்பிலே கொண்டு போய் நீங்கள் சேர்த்துங்கள். இப்போ நம்ம போய் அடக்கின உடனே அந்த உடம்பிற்கு அந்த உயிர் திரும்ப வருகிறது. இரண்டு மலக்குமார்கள் அங்கே வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அடக்கிய உடனே நடைபெறுகிற சம்பவத்தை பாருங்கள். அந்த இரண்டு மலக்குமார்கள் எப்படி இருப்பார்களாம்? உயிர் பறிக்கப்படும் பொழுது நாம் ஒரு இரண்டு மலக்குமார்களை பார்த்தோம், கொஞ்சம் மலக்குமார்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அவர்கள் எல்லாம் கருநிறத்து முகத்தை உடைய நீல நிற கண்களை உடைய மலக்குமார்கள். உயிர் பறிக்கப்படுகிற நேரத்தில் உள்ள மலக்குமார்களை நாம் பார்த்தோம். அந்த வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்கிறார்கள், முகம் கருத்து கண்களெல்லாம் நீல நிறமுடைய இரண்டு வானவர்கள் வருவார்கள். அவருடைய பெயர் முன்கர் நக்கீர் என்கிற இரண்டு வானவர்கள் வருவார்கள். வந்த மருந்து என்ன கேட்பார்கள்? வந்த மருந்து அந்த நல்லடியாராக இருந்தால் அவரிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, உம்முடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய தூதர் யார், மூன்று கேள்வி. இந்த தூதர் யார் என்பதில் மட்டும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505வது நபிமொழியில் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உருவத்தையே காண்பித்து இவர் யார் என்று கேட்பார்கள் என்றும் இடம்பெறுகிறது. இந்த மூன்றுக்கும் இறை விசுவாசிகள் சொல்லுகிற பதில், என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை வணங்கி வழிபட்டு வந்தவன் நான், ஏகத்துவத்தை நிலைநாட்டி இணை வைத்தலுக்கு எதிராக போராடி என்னுடைய எல்லா வணக்கங்களையும் அந்த ரப்புக்காக வேண்டி செய்தவன் நான், என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். உன்னுடைய மார்க்கம் உலகத்தில் நான் வாழ்ந்த எனது ஊரில், எனது பகுதியில் எத்தனையோ வழி ஆன்மீகங்கள் உண்டு, வழிமுறைகள் உண்டு, மதங்கள் உண்டு, மார்க்கங்கள் உண்டு. ஆனால் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். காரணம், அது அல்லாஹ்வுடைய மார்க்கம். தூதர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய மார்க்கம் அந்த மார்க்கமாகவே என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். சரி, இவர் யார்? இவர்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று அந்த இறை விசுவாசி சொல்லுவாராம். உடனே அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள். உடனே வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது. அல்லாஹ்வுடைய பேச்சை ஒவ்வொரு இறை விசுவாசியும் கபரிலே வைத்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹு தஆலா வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருமாம். என்ன வருமாம்? அந்த அடியான் ஒரு சத்தியவான், அவன் மிகப்பெரிய ஒரு உண்மையாளன், ஆகவே அவனுக்கு நீங்கள் சொர்க்கத்து ஆடைகளை அவனுக்கு நீங்கள் அணிவியுங்கள். அவன் இனி கியாம நாள் வரை வசிக்க போகின்ற அந்த வீட்டில் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை அவனுக்கு நுகரச் செய்யுங்கள். அந்த வீட்டை அவனுக்கு கொஞ்சம் விசாலமாக்குங்கள். கொண்டு போய் அடக்கி இருப்பார்கள், நம்முடைய உடம்பு போற அளவுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். அந்த வீட்டை அவனுக்கு நீங்கள் விசாலமாக்குங்கள் என்று சொல்லப்படும். உடனே சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுமாம். நறுமணங்கள் எல்லாம் அந்த கபரை நோக்கி வீச ஆரம்பிக்குமாம். அந்த கபர் 70x70. இந்த பள்ளி இன்றைக்கு 35 அடி இருக்கும். இதே போல ஒரு 35 அடி, இதே போல ஒரு 70 அடி, 70x70 அந்த மண்ணறை விசாலமாக அவருக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு இறை விசுவாசியாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இப்பொழுது இந்த அடியான், மாணவர்கள் இந்த பதிலை எல்லாம் கேட்ட பிறகு, நீ இப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்தாய் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள். மாணவர்கள் திரும்ப சென்றவுடன் மிக மிக அழகான தோற்றத்தோடு, பார்ப்பதற்கு கண்ணை கவருகின்ற மிகுந்த அழகான ஒரு தோற்றத்தோடு அவர் இனி கியாம நாள் வரை வசிக்க போகின்ற அந்த கபரை நோக்கி நடந்து வருவதை அந்த அடியார் பார்க்கிறார். அவர் வரும்பொழுது சொல்கிறார், உமக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். உனக்கு நற்செய்தி, நீ நல்லவருடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டாய். உனக்கு சொர்க்கம் என்று சொல்லப்படும். உடனே அந்த அடியான், இவ்வளவு அழகான தோற்றத்தையுடைய நீங்கள் யார் என்று இவர் கேட்கிறார். மௌத்தா போனவர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகத்தில் நல்ல நல்ல அமல்களை தேர்ந்தெடுத்து செய்தீர்களே, அந்த நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹு தஆலா எனது உருவில் மாற்றி உனக்கு அருகில் அமர வைத்திருக்கிறான். அவர் பேசுகிறார், எதுவரை? கியாம நாள் வரை. நமக்கு இது என்ன பிரச்சனை என்பவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டில் உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக, இந்த உலக அளவில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நாம் இருந்தோமோ, அதைவிட 3 மடங்கு சந்தோஷத்தை அல்லாஹு தஆலா மன்னரை வாழ்வில் நமக்கு தருகிறான். அப்படி தர வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஹராம் ஹலால்களை பேணி நடத்திருந்தல் அவசியம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் தாங்கி பொறுமையோடு வாழ்ந்திருத்தல் அவசியம். இந்த உலகத்தில் நமக்கு வீட்டில் ஏசி இருந்தால் போதாது, இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாளிகை இருந்தால் போதாது. 3வது கட்ட அந்த வாழ்வு, சொன்ன இந்த நபிமொழிப்படி நம் எல்லோருக்கும் அமைந்திருத்தல் வேண்டும். அது மிக மிக முக்கியம் அன்பர்களே. அடுத்தது பாருங்கள், அந்த இறை விசுவாசி மென்மேலும் சந்தோஷம் அடைவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவருக்குரிய சொர்க்கத்தில் அவருக்குரிய இடத்தை அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருப்பானே, அதை தினசரி காலையிலும் மாலையிலும் அவரை தட்டி தட்டி அவரை எழுப்பி அந்த இடத்தை அல்லாஹு தஆலா காண்பித்துக் கொண்டே இருப்பான். இதுதான் உங்களுடைய இடம். திருமதியில் 992வது நபிமொழி, காலையிலும் மாலையிலும் அந்த இறை விசுவாசி மறுமை நாளில் அவருக்குரிய இடத்தை பார்ப்பார், சொர்க்கத்தினுடைய இடத்தை பார்த்து கொண்டே இருப்பார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இப்படியெல்லாம் அந்த இறை விசுவாசிக்கு அந்த மண்ணறையில் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தவுடனே அவர் திடீரென வானவர்களிடத்தில் சொல்கிறார், வானவர்களே, நான் செய்த அமலுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை இந்த கபருடைய வாழ்வில், ஃபர்ஸக்குடைய வாழ்வில் அல்லாஹ் தந்தானே, சொர்க்கத்தை பார்க்கிறேன், சொர்க்கத்து ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கின்றது, சொர்க்கத்துடைய நறுமணம் வீசப்படுகிறது, அடக்கிய இடத்தை காட்டிலும் அதி விசாலமான இடத்தை இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி. ஆகவே என்னை அடக்கிய பிறகு வீட்டிலே உள்ளவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள், போய் சொல்லி சந்தோஷமா தான் இருக்கிறேன், நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருங்க, போய் சொல்லிட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி உண்டுமா? நல்லடியார்கள் கேட்பார்களாம். உடனே மலக்குமார்கள், புதிய மணமகனை போல நீங்கள் உறங்குங்கள், அல்லாஹ் உங்களை எழுப்புகிற நாள் வரை என்று சொல்லி அவர்களை உறங்க செய்ய வைப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இந்த உயிர் தியாகிகள் உயிர் பறிக்கப்பட்டு அவருடைய உயிரை தங்கத்தாலான குருவியை போல அல்லாஹ் மாற்றி சொர்க்கத்திற்குள் உலாவ விடுவானாம். அந்த குருவிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டுமா? என்னையா அல்லாஹ், எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசு எவ்வளவு பெரிய ஒரு பரிசு, எங்களுக்கு வேறொன்றும் வேண்டாம் என்று அந்த குருவிகள் பேசுமாம். அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்பானாம், ஏதாவது வேண்டுமா, ஏதாவது வேண்டுமா என்று. மூன்றாவது முறையாக அவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் திரும்ப எங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு மரணிக்க வேண்டும் என்கிற வாய்ப்பை கேட்பார்கள். அல்லாஹு தஆலா அது முடியாது என்று அல்லாஹ் தடுத்து விடுவான். சரி, எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த சிறப்பான இந்த வாய்ப்பை எல்லாம் எங்களுடைய குடும்பத்தாருக்காவது போய் சொல்லிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி உண்டுமா? உடனே அல்லாஹு தஆலா, வேண்டாம், இந்த செய்தியை வீட்டுக்கு சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே, தூதரின் மூலமாக நான் சொல்லுகிறேன். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறான், நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள், அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா இறந்த பிறகு கொடுத்திருக்கின்ற உயர் அந்தஸ்தை அல்லாஹு தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருக்குர்ஆனிலும் நமக்கு விளக்கி சொல்கிறார். அப்படியானால் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு நல்லவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு அம்சங்களுடையதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வாழ்வு நமக்கு சிறப்படைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா தூதரை அனுப்பி வேதத்தை கொடுத்து ஹராம் ஹலால்களை நமக்கு தெளிவாக்கி இதன்படி நடங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் இபாதத்துகளை செய்யுங்கள், இப்படியெல்லாம் தவறுகள் செய்தால் பாவங்கள் செய்தால் உடனே அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் வருத்தப்பட்டு அழுது அல்லாஹ்விடத்தில் மீண்டு வந்தால் அந்த வாழ்வு உங்களுக்கு சிறப்புடைய வாழ்வாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வாழ்வுக்காக வேண்டிதான் இந்த உலக வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் நம்முடைய மிகப்பெரிய லட்சியம். இளைஞர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், காரணம் வழிகட்டு போவதற்குண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கிற உலகம் இந்த உலகம். இந்த அந்த இளமை பருவத்தை தாண்டி விட்டாலே ஏகதேசம் நரகத்தை கடந்த மாதிரி, அந்த வாழ்வு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கப்பட வேண்டிய வாழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலை குறித்து சொல்லும் பொழுது இளமை பருவத்தை சொன்னார்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் அல்ல, எந்த ஒரு இளைஞன் அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைக்கிறானோ அவனுக்கு நிழலே இல்லாத அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் மட்டுமே இருக்கின்ற அந்த மறுமை நாளில் அவருக்கு அந்த நிழல் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த இளமை பருவம் ரொம்ப ஜாக்கிரதை, அந்த பருவத்தில் தான் அனைத்து தீமைகளையும் செய்ய தூண்டுகிற மனம் விரும்புகிற வயது. அதை மட்டும் தாண்டி விட்டால் அந்த இளமை பருவத்தை மட்டும் இபாரத்து செய்ய அல்லாஹ்வுடைய மார்க்க வளர்ச்சிக்கு பாடுபட நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அணிகளிலே இருந்து பங்களிப்பு செய்ய நாம் அந்த இளமை பருவத்தை பயன்படுத்தினால் நமக்கு இப்படிப்பட்ட வாழ்வுகள் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். அல்லாஹு தஆலா அந்த மன்னரை வாழ்வை நபிமார்களுக்கு எப்படி அமைத்திருக்கிறான் தெரியுமா? நபிமார்களுக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. என்ன விதிவிலக்கு? இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மண்ணறையை தோண்டினாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடம்பு அப்படியே இருக்கும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமிக்கு எங்களுடைய உடலை தூதர்களுடைய உடலை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், மண் அரிக்காது. இப்ப தோண்டினாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலாம். ஆகவேதான் சிறிய ஒரு குறிப்பு, துருக்கியினுடைய ஆட்சியின் கீழ் சவுதி அரேபியா இருந்த பொழுது ஒரு சில விசமிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட அந்த மதீனா மஸ்ஜித் நபவிக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சுரங்கப்பாதை தோண்டி வீடியோ கேமராவோடு மிகுந்த ஒரு சூழ்ச்சி செய்து சுரங்கப்பாதை தோண்டி அருகில் வருகிற நேரத்தில் அரசாங்கம் கண்டெடுத்து அவர்களை சுட்டுக் கொன்ற பிறகு இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் எப்படி இருக்கிறது தெரியுமா? 5-10 கிலோமீட்டர் தொலைவிலே ஈயம் இரும்பு போன்ற கடுமையான பொருள்கள் எல்லாம் காட்சி ஊற்றப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்திருந்தா என்ன ஆகும்? அல்லாஹ்வை யாராவது வணங்கியிருப்பார்கள் அந்த சமூகத்தில்? ஆட்டையும் மாட்டையும் குதிரையையும் கோழியையும் குரங்கையும் வழிபடுகிற, தர்காவாக வைத்து வழிபடுகிற இந்த மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போட்டோ கிடைச்சிருந்தா என்னத்துக்கு ஆகும்? தௌஹீதில் ஒரு மனிதன் இல்லாமலாயிருப்பான். அல்லாஹு தாலா, ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், மன்னரை வாழ்வை பொறுத்தவரையில நபிமார்களுக்கு என்று தனி அந்தஸ்தை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமான ஒரு மலக்கையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அந்த மலக்குடைய பணி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எங்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யாராவது சலவாத்து சொன்னால், அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா சல்லை தலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத், அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா பாரக் தலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத். இந்த சலவாத்தை ஒரு முறை ஓதினால் 10 நன்மை உங்களுக்கு. ஓதி வருகிற அன்பர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிந்துரை மறுமையில் உண்டு, இதெல்லாம் சிறப்பு. ஆனால் இப்போ நான் ஓதணும் பார்த்தீங்களா, உடனே இந்த மலக்கு இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு தூதரே உங்களின் மீது ஒருவர் சலாம் சொல்லி இருக்கிறார் என்று அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போய் எத்தி வைக்கிற பணியை ஒரு மாணவர் செய்து கொண்டே இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நபிமார்களுக்கு தனி அந்தஸ்து. இது போக புகாரியில் உகது போரினுடைய பாடத்தில் சமீபத்தில் நான் கண்ட ஒரு நபிமொழியை பாருங்கள். அப்பொழுது பார்த்து ஆச்சரியப்பட்டேன். காரணம், அல்லாஹ் நாடினால் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்பதற்கு ஒரு உதாரணம் அந்த நபிமொழி. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லா, இவர் உகது போரில் இறந்து போய்விட்டார். உகது போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் எப்படி அடக்கினாரு? ஒரு ஆளுக்கு ஒரு கபர் கிடையாது. 8 பேர், 10 பேர், 4 பேர், 5 பேர் கிடைக்கிற ஆளுகளை எல்லாம் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கபரில் வைத்து அடக்கினார்கள். அலங்கோலமாக இருந்த ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை போன்ற சஹாபாக்களை எல்லாம் கண்டெடுத்து 4 பேர், 5 பேர், 8 பேர், 10 பேர் இப்படி எல்லாம் ஒரே குழியிலே போட்டு அடைக்கினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு, அந்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை அப்துல்லா இறந்தவுடன் இப்படி 4 பேர், 5 பேர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்குவதை அவர் மிகுந்த சங்கடத்தோடு அந்த நேரத்தில் சகித்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. 4 மாதம் பொறுத்து, ஹதீஸில் வருகிற வாசத்தை பாருங்கள், ஜாபிர் அவர்கள் 4 மாதம் பொறுத்து திரும்ப போய் தந்தையை எடுத்து தனியாக அடக்குவோமே என்று சொல்லி அவர் அந்த கபரை தோண்டுகிற சம்பவம் தான் புகாரியில் உகது போர்க்களத்தினுடைய பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். 4 மாதம் பொறுத்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை போய் தோண்டி பார்த்தால் எப்படி அடக்கினார்களோ அதே போன்று இருக்கிறார்களாம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து. இப்படி அந்த வீட்டை அந்த இடத்தை ஃபர்ஜக்கூடிய வாழ்வை அல்லாஹு தஆலா நினைத்தால் இறை விசுவாசிகளுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு அந்தஸ்துகளை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிற இடம் அந்த இடம். அதே நேரத்தில் தீயவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை பாருங்கள். அங்கு நல்லவர்களுக்கு எப்படி சுப செய்தியாக பறந்து விரிந்த ஒரு விசாலமான ஒரு வீடாக சொர்க்கத்துடைய காற்றுகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்பட்டு சொர்க்கம் காலையிலும் மாலையிலும் காண்பிக்கப்பட்டு துணைக்கு ஒரு ஆளையும் அல்லாஹு தஆலா அமர்த்தி சாந்தி சமாதானம் சொல்லி நற்செய்தி சொல்லி அந்த பூமியும் அவருக்கு ஏற்றவாறெல்லாம் அவருக்கு வசப்பட்டு சந்தோஷமாக கியாம நாள் வரை நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறானோ அதே போல அந்த இடத்தில் மிக மோசமான தண்டனைக்குரிய இடம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1025-1027 இரண்டு நபிமொழிகளையும் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த கபரில் வேதனை நடப்பதை அல்லாஹு தஆலா அறிவித்து கொடுக்காத ஒரு நேரம் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு நேரம். ஒரு யூத பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து சவக்குழியில் வேதனை அளிக்கப்படும் என்று ஒரு யூத பெண்மணி ஆயிஷா அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். சொல்லுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வருகிறார்கள். வந்து பார்த்தால் சவக்குழியில் வேதனை செய்யப்படுகிறோம் என்று யூத பெண்மணி சொல்லுகிறாள். முன்னால் உள்ள வேதத்தை படித்த அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்குற்று போய் பயந்து நடுநடுங்கி போய், அது யூத பெண்மணிகளுக்கு தான், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள். ஆயிஷா அவர்கள் சொல்கிறார், என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், ஆயிஷாவே, மண்ணறையில் வேதனை உண்டு, அல்லாஹு தஆலா எனக்கு ஜிப்ரீல் மூலம் அறிவித்தான். ஆகவே ஒவ்வொரு ஐங்கால தொழுகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணறை வேதனைகளிலே இருந்து பிரார்த்தனை செய்பவராக இருந்தார்கள் என்று ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இனி ஒரு நபிமொழியை பாருங்கள். யூத கிழவிகள் ரெண்டு பேர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து, நீங்கள் சவக்குழிகளில் வேதனை செய்யப்படுவீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உடனே ஆயிஷா அவர்கள், எனக்கு இதெல்லாம் மனதுக்கு ஏற்பதாக தெரியவில்லை, இதெல்லாம் மறுமையில் தானே தண்டனை, அதான சவக்குழியில் வேதனை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஆமாம் உண்மைதான், வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி, அதற்கு பிறகு தொழுகையில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹுவே கபருடைய வேதனையிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதுவதை கடமையாக்கினார்கள் என்று முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5503 நபிமொழியாக பார்க்கலாம், 1028 நபிமொழியாகவும் பார்க்கலாம். கபரில் வேதனைகள் உண்டு. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு சேர்ந்து ஒரு நாள் பயணம் செய்து கொண்டு கொண்டிருந்த நேரம் கழுதையின் மீது ஏறி, அந்த கழுதை ஒரு கபருக்கு அருகில் வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே கீழே விழுந்து விடுவார்களோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு அது துடிதுடித்து ஓட ஆரம்பித்தது. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் நாம் பார்த்தோம், மன்னரையினுடைய வேதனை, கெட்டடியார்களுடைய வேதனை, அவர்கள் போடுகிற சப்தம் எல்லாம் மனித ஜின்ஜினங்களை தவிர எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹு தஆலா கேட்கும்படி செய்திருக்கிறான். கழுதை ஓட ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே விழுந்து விடுவாரோ என நாங்கள் எண்ணினோம். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் கீழே இறங்கி, இந்த மண்ணறையில் யார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், யூதர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த வேதனையை நான் எப்படி உணர்கிறேனோ அதே போல நீங்களும் உணர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்திருப்பேன். ஏன் செய்யவில்லை தெரியுமா? அப்படி நீங்கள் அந்த அவர்களுடைய அலறல் சப்தத்தை, வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற அந்த சப்தத்தை நீங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தால் யாராவது மரணித்தால் கொண்டு போய் அடக்கவே மாட்டீர்கள். ஆகவே நான் அல்லாஹ்விடத்தில் அந்த துவா செய்யவில்லை. அப்படிப்பட்ட கொடூரமான இடம் அந்த இடம். ஆகவே நீங்கள்
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: முடிகிறது அன்பர்களே, அப்படியானால் அது நல்லவர்களுக்கு நல்வாழ்த்து சொல்லுகிற ஒரு இடமாகவும், தீயவர்களுக்கு மிகுந்த வேதனைக்குரிய இடமாகவும் அந்த இடம் அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அன்பர்களே. ஆகவேதான் அல்லாஹும இன்னை அவுதுபிக்க மின் அதாபல் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபிலே இருந்து எங்களை நீ காப்பாற்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரலான தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் அந்த கபருடைய வேதனைகளிலே இருந்து பிரார்த்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் நமக்கு முன்னால் மரணித்து போன, ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணித்து போன அவர்களுடைய மன்னரை வாழ்வுக்காக வேண்டியும் நாம் நம்முடைய துவாவில் அந்த சகோதர சகோதரிகளையும் இணைத்துக் கொள்வது நம்முடைய கடமை. அல்லாஹுவே, அவருடைய பாவங்களை ஆழங்கட்டி நீரால் கழுவி நீ தூய்மைப்படுத்திய அல்லாஹ், கபரை விசாலமாக்கி கூடிய அல்லாஹ், சொர்க்கத்து காற்றை வீச செய்து சொர்க்கத்து ஆடை அணிவிப்பதாக சொன்னாயே, அந்த அந்தஸ்துகளை எல்லாம் அவருக்கு வழங்கிய அல்லாஹ், அவருக்கு அழகான தோற்றத்தையுடைய ஒரு மனிதனை, நல்லமல் செய்த அந்த மனிதனை, அந்த மனிதனுக்கு அந்த அழகான தோற்றத்தையுடைய ஒரு அடியானை பாதுகாப்பாக வைப்பதாக சொன்னாயே, அந்த ஏற்பாட்டையும் அவருக்கு நீ செய்து கூடிய அல்லாஹ், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்து போன, ஏகத்துவத்தை பின்பற்றி மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்ட எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கூடிய அல்லாஹ் என்று துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய மரணத்தை முஸ்லிமான மரணமாக அமைக்க, மன்னரை வாழ்வு சிறந்த வாழ்வாக அமைய, எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்தில் ஒரு அடியான் வெற்றி பெற்று விட்டால் மறுமையில் நிச்சயம் அவன் வெற்றி பெற்று விடுவான், அதுதான் மறுமையினுடைய துவக்க வாழ்வு, ஆரம்ப வாழ்வு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த வாழ்வு திறம்பட அமைப்பதற்காக வேண்டி இந்த வாழ்வை சிறப்பான அடிப்படையில் அமைத்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கெட்டடியார்கள் அங்கு படக்கூடிய அதாபுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் என்ன என்பதையும், எந்தெந்த குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் கோவை எஸ் ஐயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில்
0: வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு. இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
3: இந்த ஒன்லைன் பிசினஸ் இன்னைக்கு எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில சில ஒன்லைன் பிசினஸ் எப்படி சில மஷூரான பிரபல்யமான சில கம்பெனிகளுக்கு பொருளை வித்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் என்ன செய்யறேன்னா, அதுக்கு போய் அதில் உள்ள விற்கிற பொருள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதில் விலை அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அதில் விலையில் நான் ஒரு விலையை நிர்ணயிக்கிறேன். நிர்ணயித்து இப்போ அந்த ஃபோட்டோவை நான் சேவ் பண்ணுறேன், இந்த பொருள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறேன். அப்போ மக்கள் அதை கேட்டோன்னே ரைட், அப்போ உங்களோட காசு அக்கௌண்ட்டுக்கு போடுங்க அப்படின்னா காசை அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. போட்டது போகிறது நான் என்ன செய்யறேன்னா, இந்த லாபத்தை எடுத்துட்டு பொருளுக்குரிய காசு நான் உரிய கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இவங்க அட்ரஸ் அங்கே கொடுத்துருவேன், அவங்க நேரடியாக இங்கே அனுப்பிவிட்ருவாங்க. அது இலங்கையில் இருக்குது, வெளிநாடுகளில் இருக்குது. இது ஆன்லைன் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. உடுப்புகள் எடுக்கலாம், மின் உற்பத்தி பொருட்கள் எடுக்கலாம், மருந்துகள், ஃபோனு, அப்படி இப்படி சேகப்பட்ட பொருள் இன்றைக்கு என்ன செய்யுது, சில கம்பெனிகள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு. இலங்கையில் கூட சில சில கடைகளில் வந்து இப்போ டெக்ஸ்டைலில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பாய் வித்துக்கிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி சல்வார் கிட்டு வித்துருப்பாங்க, ஷூ, செருப்பு, பெண்களுடைய பாவனை பொருட்கள், அப்படி ஏகப்பட்ட பிஸ்னஸை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது ஒரு கம்பெனி வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க, அதனுடைய ஏஜென்ட்களாக ஊருக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க குரூப்பில் போட்டு வச்சுட்டு இந்த சாமான் இருக்குது அப்படின்னா அவங்க 100 ரூபா லாபம் வச்சு 1000 ரூபா லாபம் வச்சு அவங்க எடுத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் வந்து என்னென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உனக்கு உரிமை இல்லாத பொருளை நீ விற்கக்கூடாது, ஹராமுங்கிறாங்க. எங்கே எவனுடைய மாடோ மேய்ஞ்சிட்டு இருக்கு, நான் அந்த மாட்டுக்கு எவ்வளோ பார்த்து விற்கலாமா, அது ஹராம் இல்லை, அதை நம்ம விற்க இயலாது. பறந்துக்கிட்டு இருக்கிற பறவையை விற்கலாமா, குளத்தில் இருக்கிற மீனை விற்கலாமா, அது எனக்கே சொந்தம் இல்லையே, பிடிச்ச விற்றுட்டு போகிறது அது வேறு விஷயம். அது கவர்மெண்ட்டுக்குரிய நிலம், குளம், கடல் இருக்குது, இந்த கடலில் உள்ளவுக்குள்ளே நீங்கள் மீன் பிடிக்க காசை தாங்கன்னு வந்துடலாமா. அப்போ உனக்கு பொறுப்பு இல்லாத ஒன்றை, உன்னுடைய பேரில் இல்லாத ஒன்றை நீ என்ன செய்ய முடியாது, விற்பனை செய்ய முடியாது. ஆனால் இந்த ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுப்பை எடுத்து இல்லை, புரோக்கராக நின்று வியாபாரம் பண்ணுறோம், அந்த வகையில் வந்து என்ன செய்து அனுமதியாகுது. புரோக்கர் பீஸ் நம்ம எடுத்துக்கிறோம், பொருளை வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற வளவை நான் புரோக்கர் போய் என்ன செய்யணும், இன்னொருத்தர் பேசுகிறான் வந்து பாதி வளவு இருக்குது அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டேன், 50 லட்சம் ரூபா வளவு, 50 லட்சம் ரூபா நீங்கள் உங்களுக்கு 50 லட்சம் ரூபா கைக்கு வேணும், மற்ற நான் பார்த்துக்கிறேங்கிறேன். நான் போயினா 55 லட்சம் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோம், வளவெல்லாம் கொண்டு காட்டினேன், உறுதி எழுதுற நேரம் தான் தெரியுது இவர் தான் வளவன், 50 அங்கே 5 இங்கே, இது புரோக்கர் பீஸ். அந்த புரோக்கர் பீஸாக எடுக்கிறது அனுமதியானு கேட்டால் அது அனுமதி, இந்த புரோக்கர் பீஸ் இல்லை அனுமதி இல்லை. இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் இன்னொருத்தர் பொருளை உரிய பொருள் என்ன இருக்குது இவ்வளோதான் இவ்வளோ காசுன்ற ஒரு ஒப்பந்தம் செஞ்சதுக்கு பிறகு பொருளை நான் கொடுக்குறேன், கொடுத்தால் நான் இடையில் புரோக்கராக லாபம் எடுக்கிறேன், இது மார்க்கத்தில் தடை இல்லை அனுமதி. ஆனால் மோசடி நடக்கக்கூடாது, காட்டின ஒன்று பார்த்த ஒன்று வந்தது ஒன்றாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நேரடியாக கண்ணால் பார்க்கல, நம்ம ஃபோட்டோவில் காட்டுறோம். இந்த ஃபோட்டோவில் காட்டி வியாபாரம் பண்ணுறதுல இமாம்கள் கூடையில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஒரு சிலர் உணவுப் பொருட்களை எல்லாம் ஃபோட்டோவில் காட்டி பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க, ஏன்னா அது பழுதாகும், போகிறதுக்கு நாள் எடுக்கும், அதெல்லாம் பண்ண முடியாது. அது இல்லாத மற்ற பொருட்கள் மஷூரான பிரபல்யமானது, அதாவதுங்க சிலதை பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோன், இப்போ சாம்சங் ஃபோனுண்டா, சாம்சங் ஃபோன் இதுதான் உலகத்தில் எங்கே வேணாலும் சாம்சங் ஃபோன் இதுதான், அதனத்து பார்க்குறது அந்த நம்பரை சொல்லி இந்த ஃபோனு, இந்த காரு டொயோட்டா காரன்னா இந்த காரு தான், இந்த பைக்குன்னா இந்த பைக்கு தான், இந்த பொருள்னா இது தான். அப்போ இது வந்து மஷூரான ஃபேமஸாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் இது இப்படித்தான். அப்போ கலர் செலக்டிங் காண்டுட்டான், இந்த இந்த என்ன கலர் வேணும், இல்லை என்ன சைஸ் வேணும், எத்தனை பவர், எத்தனை ஹோஸ் பவர் உங்களுக்கு வேணும், இல்லை என்ன அளவு வேணும்ன்ட்டு நம்ம காட்டுறோம் விற்கிறோம். அப்போ அப்படி காட்டும்போது அது அவங்க ஃபோட்டோவில் பார்த்தது சாமான் தான் அவங்களுக்கு போய் என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது வழங்கிட்டு, அது மஷூரானது, அதில் மாற்று பேர் வழிகள் இல்லை. ஆனால் என்ன செய்யக்கூடாது என்றால், ஒரு பிரபல்யமான ஒரு கம்பெனியினுடைய ஒன்றை அதே மாதிரி அதே பெச்சை போட்டு நாங்கள் போட்டு அவங்க கம்பெனிக்கு மோசடி செஞ்சு நாம் வியாபாரம் பண்ணக்கூடாது. ஒருத்தன் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான், அவன் சேட்டுக்கு ஒரு பெச்சடிக்கும், அவன் பேர் இருக்கும், அவன் குவாலிட்டி வர, அவன் துணி வர, அவன் பட்டன் வர, அவன் அடிச்சிட்டிருக்கான், அதே பேர் இல்லை, நாம் ஒரு ஷர்ட்டு அதே மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு அந்த சமம் அறவிலைக்கு நாங்கள் தாரம் பண்ணி கொடுத்தா ஒரு கம்பெனிக்கு செய்யக்கூடிய ஒரு மோசடியாக என்ன செய்து அது இருக்குது. ஆனால் இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அது போய் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த நுகர்வோர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அதில் டெமேஜ் இருக்குது, வேலை செய்யலை, வேக்காகலை, நான் நேரடியாக பார்க்கல, நீங்கள் அனுப்பினது போகிற ஃபோட்டோ பார்த்தா வேலை இல்லை, அப்படி வேலை செய்யலை அப்படின்றவங்க புகார் கொடுக்கும்போது அவங்க காசு ரிட்டர்ன் கொடுக்கணும், அந்த பொருளை வாங்கியிருந்தா அந்த காசை கொடுத்துடணும். அப்படித்தான் பிரபல்யமான இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து செய்யுது. விளங்கிட்டா, இப்போ உதாரணமாக அலி எக்ஸ்பிரஸ் போன்றவைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உங்கள் பொருள் வேலை செய்யலைன்ற ஃபோட்டோவை திரும்ப நீங்கள் ப்ரூஃபாக காட்டினா அவங்களுக்கு திரும்ப இமெயில் பண்ணுறது, இன்னைக்கு வேலை செய்யலை அப்படின்னா உடனடியாக 1-24 மணித்தேலத்துக்குள்ள என்ன செய்கிறோம், உங்கள் காசு ரிட்டர்ன் வந்துடும், பொருளை நீங்கள் வச்சுக்கோம், காசு ரிட்டர்ன் அப்படி என்ன சில இதுகள் செய்யுது. அப்போ இன்னைக்கு ஊருக்குள்ளே இருந்து ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, நீங்கள் காட்டினது இதுதான், நான் நீங்கள் சொன்ன துணி தான், அந்த வந்து பார்த்தா துணி வித்தியாசமாக இருக்குது, இது எனக்கு தேவையில்லைன்னு அந்த நுகர்வோர் திருப்பி சொல்லும்போது அதை திருப்பி எடுக்கிற அந்த விஷயத்தில் ஒப்பந்தம் பேசப்பட்டு இந்த பிஸ்னஸ் செய்தால் இந்த வியாபாரம் என்ன செய்யலாம், ஹலால் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு ஃபத்வா தராங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது.
0: இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் குரல் கேட்டீர்கள். முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். அழிவுகள் அதிகம் நிறைந்த மாதம் என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாபில் அலி அகமது ரசாதி அவர்கள்.
4: தொழாதவங்க ஒரு நாட்டம் உண்டு, எங்க எந்த நாட்டில் அல்லாஹ் அதாப் இறங்குமோ சொல்ல தெரியாது, அது பூகம்பத்தால் இறங்கலாம், வெள்ளத்தால வரலாம், காற்றால வரலாம். சூரத்துல் ஹதீதில் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், இந்த சொர்க்கம் கிடைச்சிட்டா அதுதான் அப்பா ஃபதுல். உலகத்துல இஸ்லாத்தை பின்பற்றுறவங்க சும்மா இஸ்லாத்தை பின்பற்ற நல்லா விளங்கும், குர்ஆன பாடமாக்குறாங்களா, உட்கார்ந்து ஹாபிஸ் ஆகுறாங்க, குர்ஆன ஓதி ஓதி 24 மணிக்கு நேரம் ஓதி குர்ஆன பாடமாக்குறாங்க, எனது தொழில் இல்லாமையா குர்ஆன பாடமாக்குறாங்க, ஜொப்புக்கா அதுக்கு சம்பளம் இல்லையே குர்ஆன பாடமாக்கினா, சகோதரர்களே அதை நினைச்சுதான் இபாதை செய்யற. அதனால இஸ்லாத்தை பின்பற்றுறது வீண் அல்ல சகோதரர்களே, மார்க்கத்துல உறுதி அடைகிறதுக்கு அல்லாஹ் வாக்களிச்சிட்டான், தருவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க மத்த மதத்தினர்களை படிச்சு பாருங்க, எங்கட இந்த குத்துபா ஆன்லைன்ல போகும்போது எத்தனை காஃபீர்கள் இதுக்கு எதிராக எழுதுவாங்க தெரியுமா? சென்ற வாரம் முந்தைய வாரம் எல்லாம் பயான்கள் எவ்வளவு எதிர்த்து எழுதுறாங்க, ஏன் எழுதுறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துட்டு, அவங்களும் குர்ஆன் வாசிக்கிறார், ஜும்மாக்களை கேட்கிறார். இந்தியாவை சேர்ந்த ஒருவர் மிக காரசாரமா எழுதிட்டு வர்றாரு, என்ன எழுதுறார், ஓண்ட இஸ்லாம் பொய். இதுதான் அவரோட வாதம், இஸ்லாம் பொய் என்கிறதுக்கு அவர் கொண்டு வர ஆதாரம் குர்ஆன் ஆயத்துல. குர்ஆன் ஆயத்தை நாங்க உலமாக்கள் ஓதுறத்தை அவர் ஓதிருக்கார்டா, உலமாக்கள் ஓதுறத்தை அவர் ஓதிருக்கார், என்னத்துக்கு ஓதிருக்காரு தெரியுமா, இஸ்லாத்தை எதுக்குறது, இஸ்லாத்தை எதுக்குறதுக்கு ஓதிருக்கார் அவர். அல்லாஹ் போய், ரசூலுல்லாஹ் போய், நாங்க என்ன ஒன்றுக்கும் பதில் சொல்லலை, ஏன்டா அவருக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கு, அவர் ஆராய்ச்சி செய்து செய்து செய்து இஸ்லாம் பொய்யண்டு கடைசியாக வரும் பொழுதுதான் நாங்க அவரை பிடிப்போம். நான் எங்க முஸ்லீம்களுக்கு ஏன் சொல்றேன்டா, இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு இவ்வளவு அறிவு தேவைண்டா, படிச்சிருக்கிறார், படிக்கிறார், அல்லாஹ் ஒரு நாளைக்கு நேர்வழியை கொடுப்பார். நான் சொல்றேன் எங்களுக்கு எவ்வளவு உறுதி ஓடும் இதுல, நாம எவ்வளவு உறுதி அடையணும் சகோதரர்களே. உலமாக்கள் உலமாக்களை விட்டு சமூகம் தூரமாகும் பொழுது இஸ்லாத்தை விட்டு தூரமாகிடுவோம். எப்ப உலமாக்களுடைய தொடர்பு இல்லாம போமோ சகோதரர்களே, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகும். இஸ்லாம் ஒரு கசப்பா மாறிடும். அல்லாஹ் வாக்களித்ததெல்லாம் இதெல்லாம் எங்க நடக்க போகுது. சூரத்து ரஹ்மான் ஆவது, சூரா வாக்கியாவது, ஒரு சூராவை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்ங்கிறத பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே. இந்த சூரத்து ரஹ்மான்ல அல்லாஹ் எங்களுக்கு தார சொர்க்கம் எப்படிப்பட்டது, தவாதா அஃப்னான், கிளைகளுடைய மரக்கிளைகளால் நிறைஞ்சிருக்கும். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்கலும் அல்லாஹ் கேட்கிறார். فِيهِمَا عَيْنَانِ تَجْرِيَانِ, ரெண்டு ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும் உங்களோட சொர்க்கத்துக்கு. فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே உங்களால பொய்ப்பிக்கலும் அல்லாஹ் கேட்கிறார். ஒருத்தர் தொழல்லா பொய்ப்பிக்கிறாரா இல்லையா, இஸ்லாத்தை பின்பற்றலண்டா சரி அல்லாஹ் நீ சொல்றது போய் அப்படிதான் சொல்றாரு, அவ்வளவு. மார்க்கத்தை பின்பற்றலண்டா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, யா அல்லாஹ் நீ சொல்றது போய் நாங்க பின்பற்றுறதா சார். அல்லாஹ் கேட்கிற 31 தடவை ஒரே வார்த்தை அல்லாஹ் மீட்டி மீட்டி கேட்கிறார். என்ன கேட்கிறார், பொய்ப்பிக்க போறீங்களா, சொர்க்கத்தை பொய்ப்பிக்க போறீங்களா, நரகத்தை பொய்ப்பிக்க போறீங்களா? மார்க்கத்தை பின்பற்றாதவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று சொல்லியிருக்கான சகோதரர்களே. என்ன வாழ்க்கையில இஸ்லாம் இல்லை ஆனா சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் எப்படி சொல்றீங்க தெரியுமா, சூரத்து ரஹ்மான்ல, ஃபயௌமைதின் லா யுஸ்அலு அன்ஸம்பி இன்ஸும் வலா ஜான். அல்லாஹ் சொல்றான் கியாமத்துடைய நாள் எழுப்பாட்டி வச்சு நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கன்னு கூட நாங்க கேட்க மாட்டோம். நீங்க தொழுதீங்களா தொழல்லையா இந்த கேள்வியே இல்லை. அப்படின்டா யுஅரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும். சகோதரர்களே, எங்களோட அடையாளத்தை வச்சு அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவான். பாவிகள்கிட்ட ஒரு வகையான நாத்தம் வரும் கபர்ல நிரம்பினதோட, தொழாதவங்கள்ட்ட ஒரு நாத்தம் கொண்டு வரும். அந்த நாத்தம் இருக்குதே, அந்த நாத்தத்தை வச்சு மகிஷர் மைதானத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் பாவி. ரெண்டாவது கண் நீலமாயிரும், கண் சுர்கா, கண் நீல கலர் ஆயிரும். நாங்க என்ன பாவம் செஞ்சோம் என்று உலகத்துக்கு தெரிய தேவை, அல்லாஹ்க்கு தெரியும். நான் இஸ்லாத்தை பின்பற்றல, என் மனைவி என் பிள்ளைகள் சின்ன இன்பங்களை உலகத்தை கண்டுட்டு அப்படியே அதுக்கு பின்னுக்கு போயிடும். அதிகமானவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் இஸ்லாத்தை பின்பற்றிட்டு கேளுமா, இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் நோயாளியாக இருந்து இஸ்லாத்தை பின்பற்றினோம். நோயாளிகள் கூட காரணம் சொல்லல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றினோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருந்த மனைவி அப்படியே எங்கள்கிட்ட மனைவி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி, ஒரு இரவுல 99 மனைவிமான ஒன்று சேர்ந்தார். அரசர் உலக ஆட்சி செய்தவர், 99 மனைவியோட ஒன்று சேர்ந்தும் சுபதோலாம் விட்டாங்களா? எடுத்து பாருங்க ஹதீஸு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல இருந்து ஏறுவாங்க, எதுல? ஃபிளைட்ல. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் தட்டு ஒன்று, ஃபிளைட், அது அப்படியே தூக்கும். பகல் சாப்பாட்டுக்கு வருவாங்க எங்க? பலஸ்தீன்ல இருந்து சிரியாவுக்கு வந்துருவாங்க. இரவு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஆப்கானிஸ்தான். சும்மா வாழ்ந்தவர் அல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஆனா அல்லாஹ்வை மறந்தாங்களா? எங்களுக்கு 2 ஜீப்பும் 2 டொரண்டோல வீடும் கொஞ்சம் கூட்டாளி மாறும் கொஞ்சம் $1 கோடி கண்டா நாங்க சொல்றோம் இஸ்லாம் தேவையில்லை. எங்களுக்கு இது பெருசா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டுட்டு தொழுதவர். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல காரணம் சொல்ல. சரி, எனக்கு நோய், அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வருவான். எனக்கு பிஸி ஆயிட்டேன், எனக்கு தொழில் அப்படி, அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வருவான். பாரு, யார காரணம் சொல்லி இஸ்லாத்தை விட்டாய்? சகோதரர்களை விட்டக்கூடாது. விளங்கும், எல்லாமே விளங்கும். அந்த நேரம் ஒன்றும் செய்யல. அவங்களோட அடையாளத்தை கொண்டு அறியப்படும். சரி, பாவி என்று முடிவெடுக்கப்பட்டாச்சு. இந்த உலகத்தில் இறக்கப்பட ஆக்கள் இருக்கிறார் எங்களுக்கு. பாவி என்று முடிவெடுக்கப்பட்டால் சகோதரர்களே, எப்படி பிடிக்கிறது தெரியுமா? அவரை எப்படி பிடிக்கிறது? ஸ்காப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த மஞ்சள் உடுப்புல 2 பேரை கொண்டு வந்தான். பின்னுக்கு போலீஸ் வருது, காலுக்கு சங்கிலி, கைக்கு சங்கிலி, காலை கூட தூக்கி வைக்கல, 2 அடிக்கு காலை வைக்கல அவருக்கு, அவ்வளோ சங்கிலி காலெல்லாம். எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு நரகத்துடைய ஆயத்து. உலகத்தில் இவன் செஞ்ச ட்ரக்ஸ் சின்ன ஒரு குற்றம், அவனோட காலில் சிப் போட்டாச்சு, எங்க போறான் வாரான் எல்லாம் தெரியும். சகோதரர்களே, அல்லாஹ் விடுவான். அல்லாஹ்வுக்கு கியாமத்துடைய நாளில் இறக்கமே வரா. அர்ரஹ்மான் ரஹீம் என்று சொல்றது தான் இறக்க முடிய உலகத்தில். இறக்கம் இருக்க போய் தான் இஸ்லாத்தை தந்த அல்லாஹ். கியாமத்துடைய நாளையில இறக்கமே வராது. அல்லாஹ் எப்படி பிடிக்கிறது தெரியுமா? காஃபிர்களை, பாவிகளை, பின் நவாசி வல் அக்தாம், முன்னெட்டி ரோமம் இந்த முடி இருக்குது, இதையும் காலையும் பிடிச்சி தூக்கி தூக்கி நரகத்துல போடுற அவ்வளவுதான். அந்த போலீன்ல நரகத்துக்கு போற வேலை, இவருக்கு போறோம் இவர் நரகம் இல்லை, இதுல சூத்து ரஹ்மான் இருக்குது எல்லாம். அதனால தானே தடுக்கிறோம், பாவம் செய்யாதீங்க. சின்ன இன்பம், 1 மணித்தியால இன்பம், 2 மணித்தியால வேற, அதுக்கு மேல என்ன இருக்கு? சாராத குடிச்சிட்டார், என்ன இன்பம்? 6:02 எத்தனை மணித்தியால இன்பம்? சாராயம் எத்தனை மணித்தியால? சகோதரர்களே, சாராயம் குடிச்சா அல்லாஹ் நரகத்துல பெண்களுடைய பீரியட் ரத்தம் இருக்குது, இந்த ரத்தத்தை அல்லாஹ் குடிக்க கொடுப்பார். அல்லாஹ் பாதுகாப்பு. சாராயத்தை வாயில வச்சிட கூட, தௌபா செய்யும். சின்ன ஒரு இன்பம், கஞ்சா அடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் பாவிக்கிறாங்க, சின்ன இன்பம் பழகிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அல்லாஹ் கிட்ட வந்துடும். அல்லாஹ் கிட்ட சரி, மனிதன் பாவம் செய்யறது தான், சரி தௌபா விட்டுவோம், நல்ல உங்களோட உளமாக்கோட போய் சேரும், நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளும், இல்லாட்டி கஷ்டம். கெட்ட சூழல், கெட்ட கூட்டாளியோடு இருந்தா சக்கராத்தும் அவனோட பாவம். நீங்க சொல்லுவீங்களா, மோசமான ஒருத்தர் என்ன ஜனாசாவை தூக்கிட்டு போறதை விரும்புவீங்களா? விரும்ப மாட்டேன். மெல்ல கலரும். இவன் கெட்டவர் என்று தெரிஞ்சா சகோதரர்களே கலண்டு நல்லா, இவ்வளவு நாளும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான் போதும், இவ்வளவு நாளும் பாவம் செஞ்சியும் அல்லாஹ் என்னை விட்டு வச்சான் போதும், கலருங்க. சகோதரர்களே, சரி இப்படி தூக்கி வீசியாச்சு, வீசினதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்ற ஹாதிஹி ஜஹன்னமுல்லதி யுகதிபு பிஹல் முஜ்ரிமூன். அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய்ப்பித்த நரகம் இது. உலகத்தில் வாழும் பொழுது ஓதி காட்டப்பட்டுச்சு இதெல்லாம், நீங்க சொன்னீங்க இதெல்லாம் போய் பார்ப்போம், இதுதான் அந்த நரகம். يَطُوفُونَ بَيْنَهَا وَبَيْنَ حَمِيمٍ آن. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோட வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது சகோதரர்களே. இது குர்ஆனுடைய ஆயத். நரகத்துல சுடு தண்ணி இருக்குமே, அந்த சுடு தண்ணி பக்கத்துல அப்படியே சுத்தி சுத்தி சுத்தி இருப்பாங்க. என்ன செய்ய, நரகத்துக்கு போனா வெளியிறங்கிறதுக்கு மிச்ச நாள் எடுக்கும். என்னை மிக்க சகோதரர்களே, ஆகவே இந்த உலகத்தான் சந்தர்ப்பம், உலகம்தான் சந்தர்ப்பம், அதுக்கு பிறகு ஒரு நாலு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார். குர்ஆன் எடுத்து வாசிச்சு பாருங்க, எவ்வளோ பிஸியா இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை பிஸி, கொஞ்சம் குர்ஆன் எடுத்து வாசி படிங்க, பயான்களை கேளு, ஜும்மாக்களை நாடி வாங்க, விளங்குற ஜும்மாக்களுக்கு போங்க, உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். துனியா வல்ல எங்களோட முக்கிய நோக்கம், துனியா வல்ல எங்களோட முக்கிய நோக்கம், கண்ணை போத்தி அல்லாஹ் பகுத்தா. எப்பையும் அல்லாஹ் கியாமத்தை பத்தி சொல்லும் பொழுது பகுத்தா பகுத்தான திடீரென்று தான் திடீரென்று தான் சக்கராத்துமாரா இருக்கு, சும்மா படுக்க கூட உயிர் போயிது. அதுக்கு பிறகு என்னையும் செய்து யாரும் வந்து அழுது பிரயோஜனம் இல்லை. ஏன்னே நான் ஒரு சுயநலவாதியாக மாறும் இஸ்லாத்துடைய விடயத்தில், மற்றவங்களை பார்க்கக்கூடாது சகோதரர்களே, மற்றவங்களை பார்க்கக்கூடாது. அவர் இஸ்லாத்துல இல்லைன்னா இல்லை, உங்களுக்கு சொருக்கம், உங்களோட கபரு வேறு, உங்களோட கபரு வேற, கூட்டாளியோட கபரு வேற, உங்களோட கபரு வேற. இல்லைன்னா மனை இல்லை பார்க்காதீங்க, மனைவியை பார்க்காதீங்க. பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல மனைவியார் நரகம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு என்ன நரகம். உண்டா வாழ்ந்தவங்களே எல்லாம் விட மாட்டேன். இப்ப நீங்க உங்களோட மனைவியை பாதுகாப்பீங்களா, ஊரை பாதுகாப்பீங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க, என் மகனை பாதுகாக்க. அல்லாஹ் சொன்னான், உங்களோட மகன் உங்களோட மகன் அல்லன்னு தகவல். ஏன் இஸ்லாம் இல்லை என்னை மிக்க சகோதரர்களே? ஆகவே இஸ்லாத்த உறுதி அடையும், தொழுகையில உறுதி அடையும், மார்க்கத்தில் உறுதியாக, மற்றவங்கள பார்க்காதீங்க தயவு செஞ்சு. அவன் அவ்வளோ சம்பாதிக்கானே, இணைத்த இல்லையே, விடுங்க துன்யாயில் கோடி கணக்கை வச்சுட்டு கண்ணை பொத்தினோன் இருக்கார், சல்லி பிரயோஜனம் அளிய, தங்கம் பிரயோஜனம் அளிக்கல. கம் தரகூமின் ஜன்னாத்தின் வாயூன் வஸ்ரூஇன் வமகாமின் கரீம் வநஅமத்தின் கானு ஃபீஹா ஃபாகிஹீன். அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு கோடி கணக்கை விட்டுட்டு போய்த்தீங்க துன்யாவுக்காக, தொழுகையை தியாகம் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் தூக்கம் சுபோ கெலும்பு. அல்லாஹ் வாகனம் தந்திருக்கானே இல்லையா, பள்ளிக்கு போ, சுபோக பள்ளியில தொழும்பு. வின்டர் வாங்க, வின்டர்ல எல்லாம் செய்யறோமா இல்லையா சகோதரர்களே? தியாகம் செய்யுங்க, அல்லாஹ் நிச்சயமா சொர்க்கத்தை தருவார். அல்லாஹ் இந்த வாக்குறுதிகளை நம்பித்தான் நாங்க பூமியில, எனக்கு சந்தேகம் இல்லை. சந்தேகம் யாருக்கு? காஃபிருக்கு. இஸ்லாத்தை பின்பற்றுவோமா இருந்தா நூத்துக்கு நூறு வீதம் பின்பற்றணும் சகோதரர்களே, 50% கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு வாங்க, 70% கொஞ்சம் கொஞ்சம் ஹராம் இருக்கிறா வாழ்க்கையில விடுங்க. சில நல்லடியார்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை 10,000 செலவா தோல்வாங்க. எவ்வளவு பொறாமப்படுறோம் நாங்க, எங்களுக்கே ஒரு 100 செலவா தோதல். நாங்க கூட்டாளிமா, நாங்க காரணம் சொல்றது, எங்களை பழுதாக்கின கூட்டாளி தான். 100 செலவா தோத நேரம், 5 தொலை நேரம் இல்லை செலவா தெரிஞ்சு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சகோதரர்களே, லட்சக்கணக்கு சதக்கா கொடுத்த நல்லடியார்கள் இருந்திருக்கிறார், இன்றும் இருக்கிறார். வெள்ளிக்கிழமையானா அவனை வீட்டில் அடுப்பு வச்சு சமைச்சு நூத்துக்கணக்கான ஃபக்கீருக்கு சாப்பாடை கொடுத்து கூட தான் ஜும்மாக்குவார். இன்னும் இருக்கிறார், வாழ்றாங்க உலகத்தில், நல்லது செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தொத்தர் மௌத்தானார் துருக்கி ஒத்தர் ஜப்பான்ல 100,000 பேர் அவரை கையில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு எடுக்கிறது கஷ்டம், 100,000 பேர் எடுக்கிறா எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ செஞ்சுட்டு மௌத் ஆகிட்டாங்க சகோதரர்கள். ஒரு யகூதி ஒன்று இருந்தார், முஹைரீக், அவர பேர் முஹைரீக். அவருக்கு 7 தோட்டம் இருந்தது மதீனாவில். நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் உஹதுல மௌத்தானா இந்த ஏழு தோட்டத்தை நீங்க எடுக்கலாம். அதே மாதிரி ஓதின மௌத் ஆயிட்டார். நபியோங்க சொன்னாங்க, சிறந்த யகூதி முஹைரீ கேட்டார். அந்த ஏழு தோட்டம் வக்குஃபாயிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே கொஞ்சம் யோசி. வாழ்க்கை என்கிறது மக்கள் சொல்லி தந்ததல்ல, வாழ்க்கை என்பது குர்ஆன் சொல்லி தந்தது. வாழ்க்கையை வச்சு சகோதரர்களே, நாங்கள் ஒரு நாள் நரகவாதியாக மாறக்கூடாது. எந்த கூட்டாளியும் வரமா, நோயோடு வந்தா விளங்குதா எங்களுக்கு? ஒரு தலைவலி வந்ததால கூட்டாளியான தலைவலியை போக்கணுமா? எங்களுக்கு ஒரு கேன்சர் வந்து எங்க கூட்டாளியால செய்யணுமா? கேன்சருக்கு எங்கட மனைவியால கூட அவளையும் சேர்ந்து ஆளுகிறாள். உங்களுக்கு ஒன்று செய்ய, டாக்டர் கையை விரிச்சுட்டார். அப்ப கபூர்ல யார் என்ன செய்ய போறாங்க? ஆகவே சகோதரர்களே, சிந்திப்பவர்களுக்கு சைக்கினை போதும் என்பார்கள், மடையர்களுக்கு கல்லால் அடித்தாலும் விளங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும், உலகத்திலே அல்லாஹ்வுடைய அதாவுகள் இறங்கிய மாதம். கவனத்துல வச்சுக்கொள்ளணும் இதை. ஏன் கவனத்துல வச்சுக்கொள்ளணும் இதை? ஏன்

0: அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்து தூர்ல சொல்லிட்டான், கல்லபத் கௌம் லூதின் பின்னுதுர், பொய்ப்பிச்சாங்க. ஆண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க. அல்லாஹ் எவ்வளவு சொன்னான் செய்யாத, பெண் கல்யாணம் முடிச்சு காட்டினாங்க. அல்லாஹ் சொன்ன செய்யாத, இல்ல நாங்க செய்வோம். என்ன செஞ்சா அல்லாஹ் என்ன செஞ்சான் சகோதரர்களே? அல்லாஹ் அப்படித்தான் அப்படியே கொடுப்பா சந்தர்ப்பத்தை. இன்னைக்கு சொல்றாங்க, கே நல்லா வாழ்றானே அப்பா கல்யாணம் முடிச்சு, லெஸ்பியன் நல்லா வாழ்றாளே கல்யாணம், அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் எப்படி கொடுத்தான் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் நல்ல பசுந்தான பொடியனாக்கி அனுப்பினான். என் அதான தேவை ஆம்பளை பாவம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தையும் பாவத்துக்கு கூப்பிடுறது. அல்லாஹ் அப்படிதான் செஞ்சார். நாலு மலக்குகள் வாராங்க. எப்படி வாராங்க? இப்ப அழகான வாலிபனுடைய தோற்றத்துல வாரார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், எப்படிப்பட்ட மலக்கு. இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் சத்தூம். சத்தூம் எங்க இருக்கு? ஜோர்டான்ல, டெட் சி என்று சொல்றோமே, இங்கதான் வாழ்ந்து. இவங்க மனித தோற்றத்துல வாராங்க. ஏன் மனித தோற்றத்துல வந்த தெரியுமா? அவன் இந்த கேக்கு வந்து அழகான ஆண்களை கண்ட இருக்கல, அழகான ஆண்கள் யாரா இருந்தாலும் அவன் பிடிக்கதான் பார்ப்போம். லெஸ்பியனுக்கு அப்படி அழகான பெண்ண கண்ட இருக்கல. இப்ப என்ன செய்ய?
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம். எருளின் ஹோட்டல் கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: தண்ட கே பாவத்துக்கு எடுக்கிறது வாராங்க எல்லாரும். இதுதான் சந்தர்ப்பம். அல்லாஹ் எப்படி அதாவது செஞ்சாங்கடா, உடனே லூத் அலைஹிஸ்ஸலாம் அதை சொன்னார், வெளியிறங்க ஊரோடு. ஆனா திரும்பி பார்க்கப்பட, நீ வெளியிறங்கணும், திரும்பி பார்க்கப்பட. லூத் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பெண் பிள்ளைகளை மெல்ல கையில் எடுத்துட்டு ஊரை விட்டு வெளியிறங்குறாங்க. ஒவ்வொருத்த பேரை சொல்லி தலையில கல் விடு. எங்கிருந்து உள்ளது கல்? வானத்துல. ஒவ்வொருத்த பேர்ல ஒரு கல், தலையில ஒரு கல் தான் விடும், அதோட சரியாகும். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்ன செஞ்சா?

0: கல்லு உண்டு சத்தத்தை கெடு திரும்பி பார்த்துட்டான். அவளோட தலையில ஒரு கல், ஏன்னா காஃபிரம். சரி, கல்லு உளுந்தா செத்து முடிஞ்சுதானே, கல்லு உளுந்தா யார் மீய போறான், தலையில கல்லு உளுந்தா. கல்லு உளுந்தது போதாத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த ஊர் அப்படியே தூக்கினான். எதை காட்டுறதுக்கு அல்லாஹ் யாருன்னு அல்லாஹ் காட்டினான் உலகத்துக்கு. அந்த ஊரை எங்க தூக்கினான், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூக்கினான் அல்லாஹ். அந்த ஊர சகோதரர்களே, வானத்துடைய முகடு வரை தூக்கினான் அல்லாஹ். அந்த ஊர்ல இருந்த நாய் குறைச்ச சத்தத்தை மலக்குகள் கேட்டார். அந்த ஊர்ல சேவல் கூவிய சத்தத்தை மலக்குகள் கேட்டார். அவ்வளோ வானத்துக்கு அல்லாஹ் தூக்கி அந்த ஊர் அப்படியே அப்படியே பெரட்டி விட்டார். அந்த பெரட்டினதை அல்லாஹ் பாதுகாப்பு. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, எவ்வளோ பாவம் அழிஞ்சிருக்குது உங்களுக்கு தெரியும். டிசம்பர் வந்திருக்கு, நாங்கள் அதோட சேர்ந்துடக்கூடாது. நாங்கள் பேசுறது எங்களை பாதுகாத்துக் கூடாது, சமூகத்தை உலகத்தை பாதுகாக்கணும்னு நான் சொல்ல வரணும். செல்லு கேட்க மாட்டாங்க யார் பாவங்கள்ல இருந்து. இந்த டிசம்பர் அல்லாக்கு பிள்ளை இருக்குன்னு வாதாடிய காலம், அல்லாட மிக கோபமான காலம் தான் டிசம்பர். உங்களுக்கு அந்த ஆயத்தில் ஓய் காட்ட நேரம் இல்லை, சும்மா மிக நீளமாயிடுச்சு. ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கை மிக சுருக்கமானது. அல்லாஹும் பக்கம் திரும்புவோம். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயத்தினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்த தௌஃபிக் செய்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்பிரிய நசீபை தருவாயாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள், இதுவரை அழிவுகள் அதிகம் நிகழ்ந்த மாதம் என்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அல்ஹாஃபில் அலி அகமது ரஸாதி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்தினூடாகவும் நேர்கள் கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேர்கள் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புத்தம் புதிய ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்வதன் மூலமாக புதிய பொலிவுடனும் புதிய ஒளி நயத்துடனும் முஸ்லீம் வானொலி கேட்கக்கூடியதாக இருக்கும். எமது வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு ஸ்லாத்தை 24 மணி நேரமும் தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக

0: ஏசி வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
2: அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே ஒரு மனிதர்கள் வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? எங்கள் எல்லோருக்கும் பயம் வருகிற விதத்திலே இருக்கிறது இந்த ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திகாமா என்று ஒரு மலை இருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற வழியிலே பெரிய ஒரு மலை தொடர். இந்த திகாமா மலை தொடர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த மக்களுக்கு வழங்கி கொடுத்து, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒருவர் வருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுகிற நேரம் தயவு கூர்ந்து சொல்கிறேன், இது நானாக இருந்தால் என்று எண்ணிக்கொண்டு கேளுங்கள். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தொழாதவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. அல்லாஹும் அவர்களுக்கும் நோன்பு பிடிக்காதவர்களை பற்றி பேச வேலையில்லை. அல்லாஹும் அவர்களும் பார்த்து கொள்வார்கள். இது யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்களாம் ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவ்வளவு நன்மை. திகாமா மலை என்றால் பெரிய மலை, எவ்வளவு நன்மை வைத்திருப்பார்கள். கொஞ்ச நஞ்சமா, ஆயிரம் ரெண்டாயிரமா, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய முன்னாடி வந்த உடனே அல்லாஹ் மறுபேச்சுக்கு இடம் வைக்காமல் அபா அம்மன் சூரா அந்த அவ்வளவு நன்மையும் துண்டு தூளாக்கி தூசாக்கி பறக்க விட்டு விடுவானாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் நீதமானவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் நேர்மையானவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் தனக்கே நீதத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் கடமையாக்கி கொண்டவன். அந்த ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான், ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான். அல்லாஹ்விடம் ஒரு அடியான் வாதிடுவான், என்ன மறுமையுடைய விசாரணையிலே, யா அல்லாஹ் எனக்கு என்ன, அல்லாஹ் சாட்சியாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாய், நீ இருக்கிறாய், சாட்சியாளர் கொண்டாமல் என்னை விசாரியா அல்லாஹ் என்று சொல்லுகிற நேரம், அப்படியா அல்லாஹ் எப்படியெல்லாம் அவகாசம் கொடுக்கிறான் பாருங்கள், அப்படியா சாட்சியாளர்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு, அல்யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுனா அய்திஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அவருடைய வாய்க்கு முசிலை கொடுத்துவிட்டு கை பேச ஆரம்பிக்கும். உன் நாக்கு தான் பிறண்டு பிறண்டு பேசும். கை பேசுங்கள் அல்லாஹ் சொல்லுவான். சூரா யாசின்ல அல்லாஹ் சொல்கிறான், அல்யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுனா அய்திஹிம், கரங்கள் எல்லாம் பேசும் அல்லாஹ், அந்த பெண்ணை பிடித்தேன், அவருடைய நாக்குக்கு அல்லாஹ் சீல் வைத்து விட்டு, வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும், நான் போனேன் யா அல்லாஹ் அந்த அநியாயமான வியாபாரத்துக்கு, இந்த காலால் தான் போனேன் யா அல்லாஹ் என்று சொல்லும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி விசாரிப்பான் என்றார்கள். மறுமை என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் சாதாரணம் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு சிலருக்கு கணுக்கால் அளவுக்கு, ஒரு சிலருக்கு முட்டை அளவுக்கு, ஒரு சிலருக்கு வாய் அளவுக்கு என்று வாயை பிடித்து காட்டினார்கள். இந்த வாய் அளவுக்கு கால் அளவுக்கு என்றார்கள். அவ்வளவு வேர்வையில் மூழ்கி கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விசாரணை நடக்கும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் பயந்து போனார்கள். எங்களுக்கெல்லாம் அந்த பயம் உருவாகிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த விசாரணை நடக்கிற நேரம் அப்படி ஒரு கூட்டம் வருவார்கள், தியாமா மலை தொடர் அளவுக்கு நன்மை. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அசந்து விட்டார்கள். யார் ரசூலல்லா, அவர்கள் யார், அவருடைய பண்புகள் என்ன, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் என்று யார் ரசூலல்லா ஏன் கேட்டார்கள். நாம் எல்லாம் இப்படி அதி சொன்னால் பண்புகள் என்ன, என்ன அவருடைய அடையாளங்கள் கேட்போமா? நாங்க இல்லப்பா, அதெல்லாம் நாங்க இல்லை, நாங்க பெரிய பிரச்சாரகர்கள், நாங்க பெரிய தியாகிகள், எங்கெல்லாம் அது வருமா என்ன கேட்டார்கள். உயிர் கொடுத்த தியாக, உயிரை திறப்பதற்கு தயாரான தியாகிகள், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள், தன்னுடைய தகப்பனை இழந்தவர்கள், ஒட்டுமொத்த சொத்தையும் மக்காவில் விட்டுவிட்டு ஒரே ஒரு ஆடையோடு மதீனாவுக்கு வந்தவர்கள், எந்த பொருளாதாரத்தையும் விரும்பாதவர்கள், இந்த உலகத்தில் ரப்பல் ஆலமீனுக்காக வேண்டி எல்லாத்தையும் திறந்து கொடுத்தவர்கள். அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம், யா ரசூலல்லா, அவருடைய பண்புகள் என்ன யா ரசூலல்லா, அவருடைய அடையாளங்கள் என்ன யா ரசூலல்லா, அவையெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாருங்களேன், அதில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு யா ரசூலல்லா. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், இன்னஹும் பிஹ்வானிக்கும், மக்களே அவர் உங்களுடைய சகோதரர்கள் என்றார்கள். அவர்கள் வேற யாரும் இல்லை, உங்களுடைய சகோதரர்கள். இன்னஹும் பிஜில்துக்கும், அவருடைய தோல் என்ன தோல் தெரியுமா, எவ்வளவு தெளிவான விளக்கம் பாருங்கள். அவர்கள் யார் தெரியுமா, உங்கள் சகோதரர்கள் என்றார்கள். அப்படின்னால் யார் சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். இன்னஹும் பிஜில்துக்கும், உங்களுக்கு அரபி தோல் இருக்கிறதா, அதே அரபி தோளில் உள்ளவர்கள் அல்லது உங்களுடைய தோல் உள்ளவர்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், உங்களுக்கு என்ன தோல் இருக்கிறதோ, தோளில் வெறுப்பு, வெள்ளை, கருப்பு, சோப்பு என்று பிரித்துக் கொள்வார்கள், உங்களுக்கு என்ன தோளோ அதே தோல். யஹுஸூன பில்லைலிக்க மாதஹுதுன, இரவை எல்லாம் நீங்கள் எப்படி தொழுவீர்களோ அப்படி அவர்கள் இரவெல்லாம் தொழுதவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த ஹதீஸ் என்னையும் உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது, என்னையும் உங்களையும் எங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவை நீங்கள் எப்படி எடுப்பீர்களோ அதே போன்று இரவை எடுத்தவர்கள். சஹாபாக்கள் இரவை எடுத்தது போன்று எனக்கு எடுக்கலாமா, உங்களுக்கு எடுக்கலாமா? இறைவனோடு கொஞ்சம் குழாவிக் கொண்டே இருப்பார்களே, ரஹ்மான் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு முஹ்சின்களாக நின்று கொண்டு அல்லாஹ்விடம் தேம்பி தேம்பி அழுது அழுது ஓதுவார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பாலைவனத்தில் உள்ள உணர்வு என்ன, உணர்வு என்ன? தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கு எவ்வளவெல்லாம் நெருங்கினார்கள், எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் நெருங்கினார்கள். அதனால் யஹுசூன பில்லைல் கமா தஹ், நீங்கள் எப்படி இரவை எடுப்பீர்களோ அப்படி இரவெல்லாம் அவர்கள் விழித்து தொழுதவர்கள். இரவை விழித்து தொழுதால் எப்படிப்பட்ட நன்மை, எப்படிப்பட்ட நன்மை! இதிலிருந்து பேசப்படுகிற நேரம், இந்த ஹதீஸை நானும் நீங்களும் வாசிக்கிற நேரம் அல்லது கேட்கிற நேரம், ஒரு சிலர்கள் எங்களுக்கே சொல்லுவோம், அவ்வளவு இரவு தொழுகை எங்களுக்கு இல்லையே. இரவு தொழுகை உள்ளவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் எங்கள் நிலைமை என்ன என்று மனசு கேள்வி கேட்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா, அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா, வைஸா ஹலவ், அவர்கள் தனிமையாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார். தனிமையாக பப்ளிக்ல வந்தா எல்லாரும் பார்க்கிறார்களே, என்ன மாதிரி உத்தம மகான் இருக்கிறாரா என்றெல்லாம் காட்டிக்கொள்பவர்கள் தனிமையில் போனால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார்கள். அல்லாஹ் விட மாட்டான், அவருடைய நன்மைகள் எக்கச்சக்கமான நன்மை. மக்களோட மக்களாக சேர்ந்து தொழுதிருப்பார்கள், மக்களோட மக்களாக சேர்ந்து நோன்பு பிடித்திருப்பார்கள், எல்லாம் செய்தவர்கள். தனிமை என்று யாருமே இல்லாத இடங்கள் கிடைக்கிற நேரம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படியெல்லாம் மீறினால், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்தால் அந்த நிலைமை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அதனால் தப்பித்தவர் யாவது ஒரு இரவிலே உட்கார்ந்து தப்பான படங்களை பார்த்திருந்தால் தேம்பி தேம்பி அழுதாவது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தகஜத்திலே வைத்து திருக்குர்ஆனோடு உட்கார்ந்து அல்லாஹ்விடம் நெருங்கி யாரும் தெரியாத நேரம் தேம்பி தேம்பி அழுது அழுது அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, ஹஷியர் ரஹ்மான் பில் கைபி, யாரு மறைந்து அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. அதாவது கண்கள் மடிந்து கொண்டு ஹாலியன், ஒரு அடியான் தனிமையாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் மறுமையில விசா என்ன கொடுப்பானா, என்ன கொடுப்பான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிழல் கொடுப்பான்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். விரைவில் உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய இஸ்லாமிய நிகழ்ச்சிகளோடு

0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் இந்த நேரத்தில் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. மரியம் என்ற சூராவுடைய விளக்க உரையின் முதல் வகுப்பு. சூரத்து மரியம் மக்காவில் இறக்கப்பட்ட சூராவில் ஒன்று. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை ரீதியான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சூராவில் சூரா மரியம் ஒரு சூரா. குறிப்பாக நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் இந்த மார்க்கத்தை மாற்றிய அனைத்து அம்சங்களையும் கொள்கை ரீதியாக ஈமான் கொண்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வசனங்கள் இந்த சூரா மரியமுடைய வசனங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விளக்க உரையை எம்முடைய முன்னாள் அறிஞர்களுடைய கருத்துக்களோடு அறியக்கூடிய வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனுடைய சூரத்து தௌபாவுடைய சூராவை தவிர மற்ற எல்லா சூராக்களுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான் இந்த சூராவை. காஃப் ஹா யா ஐன் ஸாத், எத்தனை எழுத்துக்கள்? காஃப் ஹா யா ஐன் ஸாத், ஐந்து எழுத்துக்கள். காஃப் ஹா யா ஐன் ஸாத். விக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்துஹு ஜகரியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான். இந்த சூராவுடைய முதல் வசனம் என்ன? காஃப் ஹா யா ஐன் ஸாத். இந்த வசனத்திற்கு விளக்கமாக சில அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துவார்கள். இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம், இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம் என்று. ஆனால் ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கணக்கின் கருத்தின் அடிப்படையில் இது போன்ற வசனங்களுடைய அர்த்தத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூராக்களுடைய ஆரம்பமாக இது போன்ற வார்த்தைகளுடைய அமைப்பில் உள்ள வசனங்களை அல்லாஹ் ஆக்குவதன் காரணம் என்ன? ஜும்ஹூரு அஹ்லுல் இல்ம், அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேர்கிறார்கள். அல் ஹுரூஃபுல் முகத்தஅ என்று வரக்கூடிய இது போன்ற வெட்டுக்களோடு வரக்கூடிய வார்த்தைகளுடைய வசனங்கள் இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூராக்களுடைய ஆரம்பத்தில் ஆக்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக யாருக்கு? யார் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அரபி மொழியில் பட்டிடம் பெற்றிருந்தார்களோ, புலமை பெற்றிருந்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய அரபி மொழியின் புலமையை, அல்லாஹுவின் வார்த்தைகளின் ஆழத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வசனங்களை பல சூராக்களுடைய முதல் வசனமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா இன்னும் விளக்க குர்ஆனுடைய விளக்க உரையுடைய பெரும்பாலான ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய சூராக்களை ஆரம்பிப்பதனுடைய காரணம் அல் ஹுரூஃபுல் முகத்தஆவோடு குர்ஆனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, குர்ஆனுடைய பலாகத்தை மக்களிடத்தில் நிலைநிறுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வார்த்தைகளோடு குர்ஆனை ஆரம்பம் செய்கிறான் என்று இது போன்ற அறிஞர்கள் எமக்கு சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிக்கும் சில அத்தாட்சிகளை, சில அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தான். ஒவ்வொரு நபியும் அந்தந்த சமூகம் எதை தங்களுடைய அதிசயங்களாக, தங்களுடைய அத்தாட்சிகளாக கொண்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அந்த சமூகத்திற்கு அனுப்பி அதே ஆற்றலை மிகைக்கக்கூடிய அல்லாஹுவின் ஆற்றலை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆற்றல்களை, அந்த அத்தாட்சிகளை அந்த நபிமார்களுக்கும் அந்த ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில், அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் சூனிய கலையில் புலம்பெயர்ந்தவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூனிய கலையை பொய்யாக்குவதற்காக, இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து உதவி இல்லாமல் நடத்த முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபணம் செய்வதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில அத்தாட்சிகளை கொடுத்தார். அவர்கள் கம்பை போடுவார்கள், அந்த கம்பு உண்மையான பாம்பாகவே மாறும். கைத்தடியை கொண்டு கடலை, ஆற்றை பிளப்பார்கள், அது இரண்டு துண்டாக பிளந்துவிடும். கையில் தங்களுடைய பையில் இருக்கக்கூடிய, சட்டையில் இருக்கக்கூடிய பையில் கையை உள்ளே விடுவார்கள், அது வெளிச்சத்தோடு வெளியே வரும். இது போன்ற அத்தாட்சிகளை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட அத்தாட்சிகளை தான் பல நபிமார்களுக்கும் பல ரசூல்மார்களுக்கும் கொடுத்த அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சமூகத்திற்கு ஏற்றவாறு உள்ள அத்தாட்சியை அல்லாஹ் கொடுத்தான். அதுதான் குர்ஆனுடைய அந்த மொழி நடை. அந்த காலத்தில் வாழ்ந்த அரபுகள் தங்களுடைய அரபி புலமையை பெருமையாக நினைத்தார்கள். தங்களை விட இந்த பூமியில் அரபி மொழியில் புலமை பெற்றவர்கள், கவிதையாக பாடுபவர்கள், அதனுடைய ஆழங்களை அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்று அரபுகள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் கலாம் தான், உங்களுடைய கவிதைகளை விட, உங்களுடைய அரபி புலமைகளை விடவெல்லாம் இது மேலானது. இந்த அரபி மொழியின் நடையை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இறக்கி இருக்க முடியாது என்ற உண்மையை அல்லாஹ் பறைசாற்றுவதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சமூகத்திற்கு ஏற்றவாறே உள்ள அத்தாட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அதுதான் அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் ரா காஃப் ஹா யா ஐன் ஸாத். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற நபிமார்களுக்கும் கொடுத்த அத்தாட்சியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சேர்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். இஸ்லாம் மிஃராஜுடைய அத்தாட்சி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு, சந்திரனை தங்களுடைய விரலால் பிளந்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அத்தாட்சி, குறைவாக இருக்கக்கூடிய உணவில் பிஸ்மில்லா என்று கூறி தங்களுடைய கையை உள்ளே நுழைத்தால் அல்லாஹ்வின் உதவியால் அந்த உணவு அங்கே இருக்கக்கூடிய எல்லோர்களுக்கும் முழுமையாகி அதற்கு மேலும் மிஞ்சும் அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சி அல்லாஹுடைய தூதருக்கு கொடுத்திருந்தான். பின்னால் வரக்கூடிய கல்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரின் மூலமாக அறிவித்து கொடுக்கக்கூடிய அத்தாட்சி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் நின்ற கல், ஹுத்துபாவுடைய மேடைக்காக அவர்கள் பயன்படுத்திய கல், அதை கொஞ்சம் விளக்கிவிட்டு வேறொரு ஹுத்துபா மேடையை தயாரித்தவுடன் அந்த கல் அழுகக்கூடிய சப்தத்தை கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். மக்காவுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் கற்களும் மரங்களும் அல்லாஹுடைய தூதருக்கு சலாம் கூறிய அத்தாட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதருக்கு கொடுத்திருந்தான். நோய்களை குணப்படுத்தக்கூடிய அத்தாட்சியை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அத்தாட்சி கொடுக்கப்பட்டதோ அல்லாஹ்வின் உதவியால், அதே போன்று நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய அத்தாட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி தான் இந்த குர்ஆனுடைய மொழிநடை. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதுதான். தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் அல்ல என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரூபணம் செய்து அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சவாலாகவும் அந்த மக்களுக்கு ஆக்கினான். குல் லஇன் ஜதமஅத்தில் இன்சு வல் ஜின்னு உங்கள் ஒருவர் ஒருவருக்கு உதவியாளராக இருந்து மனிதர்களையும் ஜின்களையும் நீங்கள் ஒன்று கூட்டினாலும் இந்த குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியும் என்றால் கொண்டு வாருங்கள். சவாலையும் அல்லாஹ்வை கூறுகிறான், பதிலையும் அல்லாஹ்வை கூறுகிறான். உங்களால் ஒருபோதும் அது போன்ற குர்ஆனை கொண்டு வர முடியாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த கலாம் காஃபிர்களுக்கு சவாலாக அமைந்தது. யாரெல்லாம் இந்த குர்ஆன் முஹம்மது ரசூலிடமிருந்துதான் வருகிறது என்பதை நிரூபணம் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போட்டி கண்டார்களோ, தங்களுடைய கவிதையின் நடையால், தங்களுடைய மொழி நடையால் தூதரோடு யாரெல்லாம் மோதினார்களோ, அவர்கள் எல்லோருடைய கதையும் கடைசியில் எப்படி ஆனது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளும் அளவிற்கே அந்த நிலை அவர்களை ஆக்கியது. யாரெல்லாம் குர்ஆன் இது கவிதை, இது ஜின்களில் புறத்திலிருந்து வருவது, அல்லது முஹம்மது ஏதோ சில ஏடுகளில் இருந்து கற்பித்து கூறுகிறார் என்று கூறி சவால் விட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னிலையில் வந்து அந்த குர்ஆனை எங்களுக்கு ஓதி காட்டுங்கள் என்று கூறினார்களோ, அவர்கள் எல்லோரும் அந்த சவாலில் தோற்று போய் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளும்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சவாலுக்காகத்தான் இது போன்ற அத்தாட்சிகளுடைய வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகிறான். இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹுவை தவிர இதனுடைய விளக்கத்தையோ இதனுடைய மொழியுடைய அர்த்தத்தையோ வேறு யாரும் அறிய முடியாது. இரண்டாவது வசனம், ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. நபி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதராகிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருளுடைய நினைவை இவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. உங்களுடைய இறைவனாகிய ரப், உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த இந்த அருளை பற்றிய செய்தியை யாருக்கு எடுத்து கூறுங்கள்? இந்த குர்ஆனை கேட்கக்கூடிய எல்லோர்களுக்கும் எடுத்து கூறுங்கள். ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. யார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிகளில் ஒரு நபி. பனி இஸ்ரவேலர்கள், பனி இஸ்ராயில் என்ற கூட்டத்தார்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒரு நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபிமார்களும் அந்தந்த சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். யாராக இருந்தாலும் நபி ஆதம், நபி நூஹ், நபி இப்ராஹிம், நபி மூசா, நபி ஈசா எல்லோரும் அவரவர்களின் சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எந்த கோத்திரமாக இருந்தாலும், எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நசரானிகளுக்கும் யகூதிகளுக்கும் மஜூசிகளுக்கும் என ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அனுப்பப்பட்ட தூதர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களை விட இன்னொரு நபிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூகத்தை குர்ஆனில் எப்படி அழைப்பார்கள்? யா கௌம், யா கௌம், யா கௌம், என் கூட்டமே, என் சமூகமே, என் சமூகமே என்றுதான் அழைப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு நபி மட்டும் குர்ஆனில் தன்னுடைய சமூகத்தை, அனுப்பப்பட்ட சமூகத்தை யா பனி இஸ்ராயில் என்று அழைப்பார். யார்? யா பனி இஸ்ராயில், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டவர்களும் யா கௌம் என்றுதான் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய தந்தை யார்? எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது. யா கௌம் என்று அழைப்பதற்கு அந்த சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல அவர்கள். அதனால்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய அழைப்பு குர்ஆனில் பனி இஸ்ரவேலர்களை யா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களுடைய சமூகமே என்றுதான் அழைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அத்துணை நபிமார்களும் அத்துணை சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களும் அவர் அவர்களின் சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். அப்படி பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இன்னும் சில ஹதீஸ்களின் அடிப்படையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நஜ்ஜாராக கார்பெண்டராக, கார்பெண்டர்னா தமிழ்ல ஆசாரி. அந்த வேளை
2: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நபி இல்லையா, நல்லவரா, லுக்குமானை போன்று அலைஹி ஸலாம் அவர்களை போன்று உள்ள நல்லடியாரா என்பதில் கருத்து வேறுபாடு உண்டு. அது எமக்கு இந்த வகுப்பில் தேவையல்ல. இம்ரான் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் மரியம். இம்ரான் அவர்களுடைய மனைவி யார்? குர்ஆனில் அல்லாஹ் இம்ராஅத் இம்ரான், இம்ரானுடைய மனைவி என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறக்கூடிய அந்த பெண்ணுடைய பெயர் ஹின்னா. ஹின்னா, இதுவெல்லாம் பனி இஸ்ரவேலர்களுடைய கதைகளில் வருவது. பனி இஸ்ரவேலர்களுடைய இஸ்ராயிலாஜ் என்று சொல்லுவார்கள், அந்த கதைகளில் வருவது. தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ரவேலர்களின் கதைகளை பயன்படுத்துவதற்கு அனுமதித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படி அனுமதித்தார்கள்? குர்ஆனில் அது போன்ற கதை வந்தால், குர்ஆனில் உள்ள நிகழ்வு அது போன்ற நிகழ்வாக இருந்தால், குர்ஆனில் உள்ள நிகழ்விற்கு தான் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். குர்ஆனில் வராத நிகழ்வுகள் ஏதாவது பனி இஸ்ராயிலாவுடைய கதைகளில் வந்தால், அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு அனுமதியை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அந்த தாயுடைய பெயர் ஹின்னா என்று அழைக்கப்படுவார்கள். ஹின்னா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நேர்ச்சை செய்தார்கள். வயதான காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால், அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே நான் பயன்படுத்துவேன், அல்லாஹ்விற்கே நான் அந்த குழந்தையை நேர்ச்சை செய்து விடுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஹின்னா அவர்கள் ஒரு நேர்ச்சை செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவனுடைய புத்தகம் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 35-36 வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். மனைவி அவர்கள் சொன்னார்கள், என் வயிற்றில் எந்த குழந்தை உதிக்கிறதோ, என் வயிற்றில் எந்த குழந்தையை நான் சுமக்கிறேனோ, அந்த குழந்தையை உன்னுடைய பாதைக்காகவே நான் நதர் செய்கிறேன், நேர்ச்சை செய்கிறேன். என்னிடத்திலிருந்ததை அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ், இன்னக அந்த சமீஉல் அலீம், நீ செவியேற்க கூடியவன், நீ அனைத்தையும் அறியக்கூடியவன். ஃபலம்மா வதஅத்ஹா, அந்த குழந்தையை அந்த பெண் பெற்றெடுத்ததற்கு பிறகு, காலத் ரப்பி இன்னி வதஅத்ஹா உன்சா, யா அல்லாஹ், நான் பெற்றெடுத்தது எந்த குழந்தை? பெண் குழந்தை. நேர்ச்சை செய்தது ஆண் குழந்தை என்று, ஆனால் பெண் குழந்தை பிறந்து விட்டது. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்விற்கு தெரியும் அந்த பெண் எதை பெற்றெடுப்பாள், பெற்றெடுத்தாள் என்று. ஆண்களை போன்று பெண் குழந்தை கிடையாது, ஆணை போன்று பெண் கிடையாது. அந்த பெண் சொல்கிறாள், அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பெண்ணிற்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன். மரியம் என்றால் தூய்மையானவள், சுத்தமானவள் என்று அர்த்தம். வைன்னி சம்மை துஹா மரியம், வைன்னி உஈதுஹா பிக வதுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வாகிய உன்னிடத்தில் இந்த பெண்ணை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், ஷைத்தானிர் ரஜீம் இந்த பெண்ணை தீண்டுவதிலிருந்து. ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது பிரார்த்தனை செய்கிறாள். இன்று பலருக்கு இந்த பிரார்த்தனை மறந்து விடுகிறது. குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசையில் பிரார்த்தனை செய்கிறார்களே தவிர, குழந்தை ஆரோக்கியமான முறையில் ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று பல பெற்றோர்கள் பிரார்த்தனை செய்வதே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு விழிப்பை தருவாளாக. இது மிக முக்கியமான பிரார்த்தனையில் ஒன்று. குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய் பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாமல் என் குழந்தை இந்த பூமியில் வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டும். அதைத்தான் இம்ரானுடைய மனைவியிடமிருந்து எம்முடைய சமூகம் பெற வேண்டிய படிப்பினையாகும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இந்த பூமியில் பிறந்த எல்லா குழந்தையையும் ஷைத்தான் தீண்டுவான், இயற்கை அது. ஆனால் ஷைத்தான் தீண்டக்கூடிய காரணத்தால் தான் குழந்தை முதல் முதலாக அழுகிறது. தூதருடைய வார்த்தை. ஆனால் அழாமல் பிறந்த ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் பிறந்த இந்த பூமியில் இரண்டு குழந்தைகள் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த இருவரும் தான் இந்த பூமியில் அழாமல், ஷைத்தான் தீண்டுதல் இல்லாமல் இந்த பூமியில் பிறந்த குழந்தைகளாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸை கூறிவிட்டு அபூ ஹுரைரா அவர்கள் இதே வசனத்தை ஓதி காட்டினார்கள். وَإِنِّي أُعِيذُهَا بِكَ وَذُرِّيَّتَهَا مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ. யா அல்லாஹ், உன்னிடத்திலே இந்த பெண்ணை குறித்து, இந்த என்னுடைய சந்ததியை குறித்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த பெண்ணை ஷைத்தானுர் ரஜீம் தீண்டுவதில் இருந்து என்ற வார்த்தையை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டினார்கள். ஃபதகப்பலஹா ரப்புஹா, அந்த பெண்ணுடைய ரப் அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டான். பி கபூலின் ஹசன், அழகிய முறையில். வஅம்பதஹா நபாதன் ஹசனா, அந்த பெண்ணை அல்லாஹ் வளர்த்தெடுத்தான் அழகிய முறையில். மரியமை வளர்த்தவன் யார்? சுப்ஹானல்லாஹ். வஅம்பதஹா நபாதன் ஹசனா, அந்த பெண்ணை அல்லாஹ் அழகிய முறையிலும் வளர்த்தெடுத்தான், அதை ஏற்றுக்கொண்டான். வகஃபலஹா ஜகரியா, இங்குதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ் சொல்லுகிறான். வகஃபலஹா ஜகரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த குழந்தைக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டார். எப்படி பொறுப்பெடுத்துக் கொண்டார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 44வது வசனத்தில் அதையும் அல்லாஹ் கூறுகிறான். தாலிக மின் அம்பாயில் கைப் நுஹீஹி இலைக் வமா குன்த லதைஹிம் இத் யுல்கூன அக்லாமஹும் ஐயுஹும் யக்ஃபுலு மரியம் வமா குன்த லதைஹிம் இத் யக்தஸிமூன். அல்லாஹ் கூறுகிறான், நாம் உமக்கு அறிவிக்கின்ற இந்த வேத வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மறைவான ஞானத்திலிருந்து உமக்கு அறிவிப்பவை. வமா குன்த லதைஹிம், நீ அவர்களோடு இல்லை தூதரே. தங்களுடைய பேனாக்களை, எழுதுகோள்களை அவர்கள் வீசிய பொழுது, ஐயுஹும் யக்ஃபுலு மரியம், யார் மரியமை பொறுப்பெடுக்க கூடிய விஷயத்தில், வமா குன்த லதைஹிம் இத் யக்தஸிமூன், அதை கொண்டு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு, அதை கொண்டு அவர்கள் குழம்பிய அந்த நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை தூதரே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகிறான். என்ன அல்லாஹ் கூறுகிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இம்ரான் அவர்களுக்கு பிறந்தவுடன், ஹின்னா அவர்களுடைய, ஹின்னா அவர்கள் ஆண் குழந்தைதான் என்று நேர்ச்சை செய்தார்கள். இருந்தாலும் பெண் குழந்தையை அல்லாஹ்தான் கொடுத்தான், அவனுடைய அறிவில் தான் இது பிறந்தது, அதனால் என்னுடைய நேர்ச்சையை நான் மாற்ற மாட்டேன், இந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய பாதைக்காகவே நான் வளர்க்கப் போகிறேன் என்ற முடிவை எடுத்து ஹின்னா அவர்களை பால்குடி மரக்கடித்ததற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸை நோக்கி அழைத்து செல்கிறார்கள். அந்த நபிமார்கள் எல்லாம் அந்த இடங்களில் அனுப்பப்பட்டவர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை முஸ்லிம்களுடைய கரத்தில் மறுபடியும் ஒப்படைப்பானாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி செல்கிறார்கள். அங்கே ஆசிரியரை மரியமை வளர்ப்பதற்காக, மரியமை பாதுகாப்பதற்காக அலைஹிஸ்ஸலாம், மரியம் அவர்களுக்கு மார்க்கத்துடைய கல்வியை, அகீதாவை கற்றுக் கொடுப்பதற்காக, இல்மை சுமக்கக்கூடிய பெண்ணாக தன்னுடைய குழந்தையை மாற்றி அல்லாஹுடைய பாதையில் தான் செய்த நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்காக தாய் அழைத்து சென்று ஆசிரியர்களை தேடுகிறார். சுப்ஹானல்லாஹ். இம்ரானுடைய மகள் ஒரு மிகப்பெரிய நல்லடியார் அல்லது நபியாக கூட இருந்திருக்கலாம், அல்லாஹ் அறிந்தவன். ஒரு நபியுடைய மகள் அல்லது ஒரு நல்லடியாரின் மகள், அதை பொறுப்பெடுப்பதற்காக எல்லோரும் போட்டியிடுகிறார்கள். அங்கே இருந்த எல்லா ஆசிரியர்களும் போட்டியிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் அந்த நாட்டம் நிறைவேறும். எல்லோரும் முடிவெடுக்கிறார்கள், எம்முடைய பேனாக்களை, நாம் எழுதக்கூடிய எழுதுகோளை ஜோர்டானுடைய நதியில் வீசுவோம், ஜோர்டானுடைய நதியில் வீசுவோம். அந்த பேனா இயற்கையில் செல்லக்கூடிய திசையை விட்டு யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறதோ, இயற்கையில் அந்த பேனாவை போட்டால் எந்த திசையை நோக்கி செல்லுமோ அந்த திசை அல்லாமல் யாருடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருமோ அவர் மரியமை பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறார். அவர்களுடைய பேனாக்களை அவர்கள் வீசிய அந்த நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை, அதில் அவர்கள் போட்டி போட்ட நேரத்திலும் நீங்கள் அவர்களோடு இல்லை. நபியே, சுப்ஹானல்லாஹ், எல்லோரும் பேனாக்களை வீசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபியுடைய பேனா மாற்று திசையை நோக்கி வருகிறது. எல்லோரும் முடிவெடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இங்கே ஒப்படைக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். மரியமை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கிறார்கள், அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார்கள், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சூரத்துல் ஆலா இம்ரானுடைய அடுத்தடுத்த வசனங்களிலும் சொல்லுகிறான், குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப். அல் மிஹ்ராப் என்றால் முன்னாள் காலத்தில் வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக அவர்கள் அமைக்கக்கூடிய இடம். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப், ஒவ்வொரு முறையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மிஹ்ராபுக்கு, அவர்கள் வணக்க வழிபாடை செய்யக்கூடிய இடத்திற்கு அவர்கள் செல்லும் பொழுது, வஜத இந்தஹா ரிஸ்கா, ஒரு ரிஸ்கை அவர்கள் பார்ப்பார்கள். சாதாரண ரிஸ்க் அல்ல, அது ஒரு மாற்றான ரிஸ்க், யாரும் பயன்படுத்தாத ரிஸ்க். இன்னும் சில அறிஞர்களுடைய விளக்க உரையின்படி குளிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் அவர்களுக்கு கோடை காலத்தில் கிடைக்கும், கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் குளிர்காலத்தில் கிடைக்கும். எப்போதெல்லாம் செல்லுகிறார்களோ அப்போதெல்லாம் வித்தியாசமான உணவு அவர்களுக்கு முன்னால் இருக்கும். மரியமை பார்த்து கேட்பார்கள், காலையா மரியம், இது எங்கிருந்து உமக்கு வந்தது, இந்த உணவை உமக்கு கொடுத்தவன் யார்? காலத் சொன்னார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஹுவ மின் இந்தில்லாஹ். சுப்ஹானல்லாஹ், ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு வருவது. சொன்னார்கள் இன்னல்லாஹ யர்சுகு மன் யஷாஉ பிகைரி ஹிஸாப், கணக்கில்லாமல் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை அளிப்பார். ஒரு குழந்தையுடைய உள்ளத்தில் பதிந்த ஈமான், அல்லாஹ்வுடைய ரிஸ்கில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்த நம்பிக்கை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. இப்படி ஒரு குழந்தையா, இப்படி ஈமானோடு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில், அல்லாஹ்வுடைய உறுதியில், அல்லாஹ்வுடைய உதவியில் வாழக்கூடிய குழந்தையா? எனக்கும் குழந்தை இல்லையே, நானும் இது போன்ற குழந்தையை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்ற நினைவு மரியமை பார்த்ததற்கு பிறகுதான் ஜக்கரியா அவர்களுக்கு வருகிறது அலைஹிஸ்ஸலாம். இந்த வசனத்திற்கும் இதற்கும் உள்ள தொடர்பு இதுதான். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், ஹுனாலிக தஅ ஜக்கரியா ரப்பா. அதுவரை குழந்தைக்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்யவில்லை. இந்த நிகழ்வை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், இப்போதுதான் இந்த இடத்தில் தான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ், உன்னிடத்திலிருந்து ஒரு அழகிய சந்ததியை, ஒரு அழகிய குழந்தையை, ஒரு தூய்மையான சுத்தமான குழந்தையை எனக்கு நீ அருள் செய்வாயாக. இன்னக ஸமீஉத் துஆ, நீ துஆவை அங்கீகரிக்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். துஆவு ஜக்கரியா, அதை கொண்டுதான் அல்லாஹ் ரப்ப.
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: அன்னசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: رب هذه الدعوة التامة والصلاة القائمة، آت محمدا الوسيلة والفضيلة، وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: அழைக்கக்கூடிய நான் யார் யா அல்லாஹ் என்பதை ஒரு நபி அல்லாஹ்விடத்தில் தெளிவுபடுத்துகிறார். கால ரப்பி, என் ரப்பே, இன்னி வஹனல் அஸ்மு மின்னி, என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது. அப்படி என்றால் வயதாகிவிட்டது, என்னுடைய பலத்தை நான் இழந்து விட்டேன், என்னுடைய மனைவியோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பலத்தை நான் இழந்து விட்டேன், என்னால் முடியாது யா அல்லாஹ், நான் பலகீனமானவன், என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, என்னுடைய தலைமுடியது, என்னுடைய முழு தலையும் நரைத்து விட்டது, முழு தலையிலும் நரை சூழ்ந்து விட்டது, நரையால் அது முழுமையாகிவிட்டது. இதை கூற வருகிறார்கள், வயதாகிவிட்டேன், இதற்கு மேல் என்னால் முடியாது யா அல்லாஹ், வலம் அக்கும் பி துஆஇக ரப்பி ஷக்கியா, ஆனால் ஒன்றை நான் அறிவேன், என்னுடைய பிரார்த்தனையை நீ ஒருபோதும் நிராகரித்ததில்லை என்று. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விற்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமிற்கும் உள்ள தொடர்பை அல்லாஹ்விற்கு முன்னால் மீண்டும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், யா அல்லாஹ், இதுவரை எந்த பிரார்த்தனை எல்லாம் உன்னிடத்திலே நான் முறையிட்டேனோ அதை எதையும் என் ரப்பாகிய நீ நிராகரிக்கவில்லை, அதை விட்டு என்னை நீ தூரமாக்கவில்லை, அதை ஏற்றுக் கொள்ளாமல் எனக்கு நீ இருந்ததில்லை. முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த அருளை பிரார்த்தனையில் நினைவுபடுத்துகிறார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். வலம் அக்கும் பி துஆஇ ரப்பிக் பி துஆஇக ரப்பி ஷக்கியா, உனக்கு செய்த எந்த பிரார்த்தனையும் யா அல்லாஹ் நீ எனக்கு தடுக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததில்லை. ஐந்தாவது வசனம், وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي وَكَانَتِ امْرَأَتِي عَاقِرًا فَهَبْ لِي مِنْ لَدُنْكَ وَلِيًّا. سُبْحَانَ اللَّهِ. وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي, يَا اللَّهِ எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார்களை நான் பயப்படுகிறேன், அல்லது எனக்கு பிறகு உரிமையாளர்களை நான் பயப்படுகிறேன். என்ன பயப்படுகிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்? தன்னுடைய தொழில் பார்த்து சேர்த்து வைத்த செல்வத்தை என் பின்னால் வரக்கூடிய குடும்பம் அழித்து விடும் என்று பயந்தாரா? வாரிசுகள் என்னுடைய செல்வத்தை அபகரித்து விடுவார்கள் அல்லது போட்டி போடுவார்கள் என்று பயந்தாரா? நபிமார்களுடைய வாரிசு யார்? வாரிசு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்கள் தங்களுடைய செல்வத்தை வராசத்துடைய சொத்தாக ஆக்க முடியாது. அல்லாமை தண்ணியது அது. நபிமார்களுடைய செல்வம் சதக்கா. அவர்கள் விட்டு செல்வது அவருடைய குடும்பத்தார்கள் யாரும் அதில் பங்கு போட முடியாது. அது அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்படுகிற சதக்கா. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எதை பயந்தார்கள்? நபிமார்களுடைய வாரிசு அவர்கள் விட்டு செல்வது நுபுவா. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்றது நுபுவத்துடைய இல். இந்த கல்வி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பயந்தது, எனக்கு பிறகு ஒரு நபி ஏற்படாமல் இருப்பாரோ, அல்லது எனக்கு பிறகு இந்த இல்மை சுமப்பவர் இல்லாமல் இருந்து விடுவாரோ, அல்லது எனக்கு பிறகு நான் இருக்கக்கூடிய இந்த இல்மில், நான் இருக்கக்கூடிய இந்த மன்ஹஜில், நான் இருக்கக்கூடிய என்னுடைய கொள்கையில், எனக்கு பின்னால் வரக்கூடிய குடும்பம், என் வாரிசுகள், என்னுடைய குடும்பம் இல்லாமல் போய் அல்லாவிற்கு மாறுபட்டவர்களாக அவர்கள் மாறி விடுவார்களோ, வழிகாட்டல் இல்லாமல் இன்று நான் பயப்படுகிறேன். என்றால் வயதானவள் என்று அர்த்தம் அல்ல. என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை. இத்தனை ஆண்டுகள் முயற்சி செய்தோம், ஆனால் குழந்தை அவர்களுக்கு அந்த பாக்கியமே கிடையாது. யா அல்லாஹ், வக்கானத்தி இம்ராத்தி ஆக்கிரா, ஃபஹபலி மின் லதுன்க வலியா, எனக்கு எதுவும் தெரியாது, இதுவெல்லாம் கிட்ட இருக்கு, கைகள் என்னுடைய நரம்பெல்லாம் தலைச்சு போயிடுச்சு, முடியாது என்னால், என்னுடைய தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது, என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது, இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனா ஃபஹபலி மின் லதுன்க வலியா, எனக்கு குழந்தை வேணும். யா அல்லாஹ், உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு குழந்தையை நீ கொடுப்பாயாக. ஃபஹப் லி மில்லதுன் கவலியா. யரிதுனி வயரிது மின் ஆலி யாகூப், அவர்கள் எனக்கும் யாகூபுடைய குடும்பத்தார்களுக்கும், யாகூபுடைய வம்சத்தில் வந்தவர் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யாகூபுடைய குடும்பத்தார்களுக்கும் எனக்கும் அவர் வாரிசாக வேண்டும். எதில்? நுபுவத்தில், இந்த இல்மில், இந்த மன்ஹஜில், இந்த கொள்கையில், இந்த குணத்தில். யரிதுனி வயரிது மின் ஆலி யாகூப் வஜ்அல்ஹு ரப்பி ரதியா, அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தையை நீ நேசிக்க வேண்டும், அவரை மக்கள் நேசிக்க வேண்டும், நீ அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும், அவரும் உன்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், மக்களும் அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும். வஜ்அல்ஹு ரப்பி ரதியா, அவரை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனிதராக ஆக்கு என்றால், யா அல்லாஹ் நீ அவரை பொருந்திக்கொள், அவர் உன்னை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு, மக்களையும் அவரை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு. சுப்ஹானல்லாஹ், வஜ்அல்ஹு ரப்பி ரதியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செவிமடுத்தான். அல்லாஹ்வுடைய பதில் என்ன? இப்படி ஒரு வயதானவர், வயதான ஒரு நபி, நரம்பெல்லாம் தளர்ந்து விட்டது, தலைமுடி எல்லாம் நரைத்து விட்டது, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை அவர்களுடைய மனைவிக்கு, இருந்தாலும் என்னை அழைக்கிறார், எதை நினைவுபடுத்துகிறார்? ரப்பே, என்னுடைய பிரார்த்தனையை ஒருபோதும் இதற்கு முன்னால் நீ நிராகரித்ததை நான் பார்த்ததில்லை. யா அல்லாஹ், என் இறைவன், நீ எனக்கு இதுவெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு குழந்தையை, எனக்கு ஒரு வாரிசை கொடு யா அல்லாஹ். இந்த பிரார்த்தனை எமக்கு எதை பாடமாக தருகிறது? யாரா சொல்லு? ஓகே, அப்புறம் யாராவது பின்னாடி? அதான் அல்லாஹுவை அழைப்பதற்கு காரணங்கள் தேவை கிடையாது. இது இருந்தால் தான் அல்லாஹுவை அழைக்க முடியும். இது இல்லை என்றால் நான் எப்படி அழைப்பது? எனக்கு ஒரு தொழில் இருந்தால்தான் நான் வந்து என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியும். நான் எப்படி இந்த நேரத்தில் அல்லாஹ்வை கேட்பது? எனக்கெல்லாம் எப்படி இப்படி தொழில் அமையும், எனக்கெல்லாம் எப்படி இப்படி வருமானம் அமையும் என்ற தன்மை மின்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. காரணங்கள் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உணவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான், காரணம் இருந்ததா? பூமியிலிருந்து விளைந்ததாது கிடையாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை அழைத்தார்கள், அவர்களுக்கு காரணம் இருந்ததா? எனக்கு வயது இருக்கிறது, எனக்கு என்னுடைய மனைவி குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் என்ற காரணம் எல்லாம் இருந்ததா? அல்லாஹுடைய நபிமார்களுடைய வரலாறு அதைத்தான் எமக்கு உணர்த்துகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு, அதனுடைய தன்மை என்ன? தன்மை என்ன? எதை போட்டாலும் சுட்டரிக்கும். இப்ராஹிமுக்கு தெரியும் இந்த நெருப்பு சுட்டரிக்கும் என்று. ஆனால் வீசப்படும் பொழுது எதை நம்பிக்கை வைத்தார்? ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல், இதனுடைய தன்மை இதுதான். ஆனால் இந்த தன்மையை கொடுத்த என் ரப்பிடத்திலே பொறுப்பை சாற்றுகிறேன். அவன் எப்படி நாடுகிறானோ செய்து கொள்ளட்டும்.

0: எனக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும் இதற்கு மேல் என்று நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். நபி ஜக்கரியாவுடைய நிலைமை என்ன? சுப்ஹானல்லாஹ், அவருடைய எலும்புகள் தேய்ந்து தளர்ந்து விட்டார். அவரால் அந்த பெண்ணோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் நபி ஜக்கரியாவிற்கு கிடையாது. அந்த குழந்தைக்கும் அந்த பெண்ணுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. வயதாகி மரணத்துடைய நாட்களை எண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபி அல்லாஹுவை கேட்கிறார், யா அல்லாஹ், நீ என்ற என்னிடத்து எனக்கு எல்லாம் நீதான் கொடுத்தாய், என் நிலைமை இது, இதுவரை என் பிரார்த்தனையை நீ நிராகரித்ததில்லை, நீ நாடினால் கொடு என்றெல்லாம் கேட்கவில்லை, நீ கொடுயா அல்லாஹ், எனக்கு அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள், உதுல்லாஹ வஅன்தும் மூகினூன பில் இஜாபா, நீங்கள் அல்லாஹுவை அழையுங்கள், உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற உறுதியோடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் மின் கல்பின் காஃபிலின், மறைவாக உறுதியில்லாத அல்லது உள்ளத்திற்கும் அவர் சொல்லக்கூடிய பிரார்த்தனைக்கும் தொடர்பில்லாத பிரார்த்தனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. உன் கல்பு எதை சொல்லுகிறதோ அதை உன் நாவு மொழிந்தால் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அதில் உறுதி இருந்தால் என் ரப்பு நீதான், நீதான் கொடுக்க முடியும், எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது, முயற்சி செய்கிறேன், கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் என் ரப்பாகிய உன்னிடத்தில் தான் இருக்கிறது, நீதான் கொடுக்க முடியும், அல்லாஹ்வை உறுதிப்படுத்துங்கள், யா அல்லாஹ் நீ கொடு கொடு கொடு, நீ கொடுக்க முடியாது, நீ நாடினால் கொடு, நீ நாடவில்லை என்றால் கொடுக்காதே என்ற வார்த்தை எல்லாம் பிரார்த்தனையில் வரக்கூடாது என்பதைத்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த துஆ எமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களில் பாடம் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன பதிலளித்தான் இந்த பிரார்த்தனைக்கு, அல்லாஹ் எந்த முறையில் விளக்கம் கூறினான், அல்லாஹ் நான் கொடுப்பேனா அல்லது கொடுக்க மாட்டேனா, தளர்ந்து விட்டாய் ஜக்கரியா, உன் தாய் உன் குழந்தை உன் மனைவிக்கு அது பாக்கியம் இல்லை ஜக்கரியா என்று அல்லாஹ் பதில் கூறினாடா, அல்லது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதை அல்லாஹ் நிறைவேற்றினானா, எப்படி நிறைவேற்றினான், யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அவர்களுக்கு வாரிசாக ஆக்கினான், யார் அந்த மனிதர் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துடைய விளக்க உரையின் வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த பாடத்தை படித்து அதன் மூலமாக இஹ்லாஸின் அடிப்படையில் பலன் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சுட்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
3: பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் தான், ஒருவர் தனது அவுரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம். ஏனென்றால் வேணுமென்று அவுரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீது, யார் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரமான ஹதீஸ். மற்றொரு ஹதீஸ் வருகிறது, சல்லதாலி செல்லுகிறார்கள் அவுரத்தை தொடர்றது சம்பந்தமாக வருகிற போது, அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே, ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி ஒரு சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே எங்கக்கூடிய ஹதீதை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் அவுரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனையவர்கள் இந்த ஹதீதை ஆதாரமாக கொண்டு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறது, வெளிப்படையாக அவுரத்தை தொட்டால் ஒது முறியும் என்று வந்திருப்பதால் ஒது செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பல இமாம்கள் பெரும்பான்மையினர் சொல்வார்கள். இதில் ரெண்டு வகையான ஆய்வு இருக்கிறது. ஒன்று, இந்த ஹதீஸ் அபு ஹனிஃபா இமாமினுடைய மதுஹபுக்காரர்கள் கூடிய இந்த ஹதீதை, இதை ஆரம்ப காலத்தில் உள்ள சில இமாம்கள் பலகீனமானது என்று சொன்ன செய்திகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பலகீனம் என்று அதை சொல்லிவிட்டால், நாம் ஆய்வு செய்தவரை நமது ஆய்விலே அதனுடைய அறிவிப்பாளர்களை மிக துல்லியமாக முடிந்த அளவிற்கு

0: ஆய்வு செய்த வரையில் ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் இமாம் அபு ஹாத்தம் இன்னும் சில இமாம்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் அதனை நாங்கள் பலகீனமாகத்தான் அதை காண்கின்றோம். அதனால் அது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது விடயம், அப்படி என்றால் இந்த மத்த ஹதீஸின் அடிப்படையில் அது சஹியாக கொள்ள வேண்டி வருகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி சொன்ன விஷயம் அவுரத்தை தொட்டவர் ஒழு செய்யட்டும் என்று. இதிலே தொடுதல் என்பதும் கைப்படுதல் என்கிறதும் ஒரு ஒன்றிருக்கிறது. எனவே இதற்கிடையில் இந்த ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு முரண்படுகிற மாதிரி இருக்கே என்று இரண்டை ஆதாரமாக கொண்டவர்கள் இன்னொரு கருத்தை வைக்கிறார்கள். அதாவது ஒன்று, ஒருவர் ஔரத்தை தொடுகின்ற மாதிரி அவர் வேணுமென்றே ஔரத்திடம் கையை கொண்டு போகிறார், தொடணும் என்றதற்காக போகிறார். அப்படியான நோக்கத்தில் தொட்டால் அவர் அது இச்சையோடு தொடுகிறதுங்கிறது அல்ல, அவர் எப்படியோ தன் தேவைக்காக தொடுகிறார். ஒருத்தர் கடிக்கிறது அங்கே, அந்த கடித்ததால் சொறியணும் என்று செய்கிறார், அது அவராக தொடுகிறது. இன்னொன்று இருக்கிற இப்படியாக தொட்டால் அவர் ஔரத்தை அவர் தொட்ட மாதிரியாக மொது முறிஞ்சிடும். இன்னொன்று இருக்கிறது, உதாரணமாக ஒருத்தர் வந்து குளித்து விட்டு தனது உடம்பை அவர் துரைக்கின்றார், அந்த வேளையில் தற்செயலாக கைப்படுகிறது. அப்போ நாம் அதை தொட்டென்று சொல்லாமல் படுகிறது என்று சொல்லுவோம். அப்படி தற்செயலாக பட்டு விட்டால் அது வந்து ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீஸில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது. இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்முடைய கைப்படுகின்ற போது அந்த ஔரத்தை தொட்ட எண்ணம் அதாக பார்படாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம், அது ஒரு உறுப்பை தொட்ட மாதிரி நினைச்சுக்கோம். அது மாதிரி ஏதோ கைப்பட்டுது ஆனால் ஔரத்தில் பட்டுது என்றால் அது கைப்பட்டது என்ற நிலவரத்திலே போய்கொண்டிருப்போம். எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட கருத்துகள், சுமார் 6-7 கருத்துகள் இமாம்களுக்கு இடையிலே முறியிறா முறிய மாட்டாதா, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் முறியும் என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே இதிலே நம் ஆய்வு செய்த வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டால் ஒது முறியும் என்று சொன்னதை, அதனால் ஒருத்தர் தொடணும் என்ற நோக்கத்தில் தொட்டால் ஒது முறியும், தொடப்போரால் முறியும், ஆனால் படுதல் என்கிறது தற்செயலா படுதல் என்கிறது அந்த விடயம் அதற்குள் வரமாட்டாது என்கிற ஒரு விடயத்தின் அடிப்படையில் நாம் வந்து நம்முடைய உடம்பு கை தற்செயலாக படுகிறது, அது உட்பக்கம் என்றாலும் சரிதான் வெளிப்பக்கம் என்றாலும் சரிதான் தற்செயலாக பட்டு விட்டால் ஒது முறியாது என்கிற ஒரு கருத்தை தான் நாம் அதை சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். எனவே தற்செயலாக நாங்கள் அப்படியான நிலையிலே பட்டதற்காக வேண்டி மீண்டும் ஒது செய்துவிட்டு, சிலர் பாத்ரூமில் இருக்கிற போது குளிக்கிற போது ஒது செய்துவிட்டு அவர்கள் வெளியிறங்குவார்கள், அப்படியே அவருடைய கை தற்செயலாக அவர்கள் உடம்பை துடைக்கிற போது பட்டுவிடும். அதற்காக திருப்பி ஒது செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதே நாம் அதை சரியாக காணுகிறோம். இதில் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன், இதில் ஔரத்துங்கிறது அவருடைய மர்மஸ்தானத்தின் முன்னுறுப்பு, அவருடைய ஆண் உறுப்பை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. சில இமாம்கள் பின்னுறுப்பின் பின்துவாரத்தில் கைப்பட்டால் ஒது முறியும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு ஆதாரம் இல்லை. அதே மாதிரி அவருடைய ஒரு ஆணை பொறுத்தவரை அவருடைய விதை பகுதி இருக்கிறது, அதிலே கைப்பட்டால் அது அதிலே உள்ளடங்கும் என்றால் அதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே அவருடைய ஆண் உறுப்பில் அங்கே அரபியிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை அவருடைய பொதுவாக ஆணுறுப்பண்டு நாங்கள் எதை சொல்வோமோ அந்த பகுதியைத்தான் தொடுவதால் தான் ஒது முறியும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரித்தான் பெண்களுக்கும் அவர்களுடைய மர்ம உறுப்பில் அவர்கள் தொட்டால், அவர்களாக நாடி தொட்டால் ஒது முறியும், இல்லாமல் தற்செயலாகப்பட்டால் ஒது முறியாது என்கிற அந்த ஒரு விடயத்தையே நாம் சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். வாஹ்ருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
2: முஸ்லிம் வானொலி.
1: You are listening to முஸ்லிம் வானொலி.

0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد

0: பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய மேடையில் அமர்ந்திருக்கிற மார்க்க அறிஞர்களே, அமைப்பின் முன்னோடிகளே, வெகு தொலைவிலிருந்து பிரயாணம் செய்து வருகை தந்து மாநாட்டின் முழுமையான பலன்களை அடைய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இங்கே வந்தமர்ந்திருக்கிற நறுமை சகோதரர்களே, சகோதரிகளே, மாநாட்டின் இறுதி அமர்வின் இறுதி பேச்சில் நாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்தோமோ, வருகை தந்தோமோ, இந்த நோக்கத்தின் பலன்களையும் பயன்களையும் நலன்களையும் வளங்களையும் முழுமையாக பெறக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்து அரவைத்த அல் குர்ஆனின் வசனங்கள் என்கிற தலைப்பின் கீழ் நான் நுழைகிறேன். அருமை சகோதரர்களே, மின துலுமாத்து இல நூர், இருளிலிருந்து ஒளியை நோக்கி என்கிற நம்முடைய மாநாட்டின் அழைப்பு, அதன் சங்கநாதம் சங்க ஒளி ஒலிக்க ஆரம்பித்ததிலிருந்தே தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் சகோதர சகோதரிகள் பல மாதங்களுக்கு முன்பே இந்த கோவை மாநகருக்கு வருகை தந்து மாநாட்டின் பலன்களை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக பிரயாண முன்பதிவு செய்தோம். மிகுந்த சிரமங்களை பொருட்படுத்தாமல், எந்த விதமான இடையூறுகளையும் பொருட்படுத்தாமல், பொருளாதார செலவினங்களை பற்றி பொருட்படுத்தாமல், அடிக்கின்ற குளிரையும் அடிக்கின்ற வெயிலையும் பற்றி பொருட்படுத்தாமல், அல்லாஹுவினுடைய மார்க்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, மார்க்கத்தின் தூய வரிகளை புரிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நாம் வருகை தந்திருக்கிறோம். அருமை சகோதரர்களே, குர்ஆனை கொண்டே இந்த மாநாடு துவங்கியது. குர்ஆனை கொண்டே இந்த மாநாட்டின் முதல் நாளும் நிறைவுறவிருக்கிறது. ஆம், அளவைத்தால் குர்ஆனின் வசனங்கள். மனிதனுடைய வாழ்வு அழுகையிலிருந்தே துவங்குகிறது. மனிதனுடைய வாழ்வு அழுகையின் சத்தத்தை கொண்டே துவங்குகிறது. எதுவுமே தெரியாமல், எந்த விதமான அறிவும் இல்லாமல், வெறுமனே அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட உயிரையும் உடலை கொண்டு மட்டுமே தாயின் கருவறையிலிருந்து வெளியே வருகின்ற போது அவன் இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய முதல் ஒலி, முதல் சத்தம் அழுகை என்கின்ற சத்தம் தான். அவன் பசித்தாலும் அழுதுதான் கேட்க வேண்டும். அவனுக்கு பாதிப்பு என்றாலும் அழுதுதான் அவன் சொல்ல வேண்டும். அவன் தேவைகளையும் அவன் அழுகையின் மூலம் தான் கேட்க வேண்டும். அவனுடைய பிரச்சனைகளையும் அவன் அழுகையின் மூலம் தான் தெரியப்படுத்த வேண்டும். அவன் அழக்கூடிய அழுகையின் அர்த்தம் பசிக்காகவா, ஆறுதல் தேடியா, அபயம் தேடியா, அக்கறை தேடியா, அத்தனை விஷயத்தையும் அறிந்துதான் அவன் தாய் ஆரம்பம் முதலே அவனை பக்குவப்படுத்தி பண்படுத்தி வளர்த்து எடுக்கிறாள். அருமை தோழர்களே, ஆனால் அந்த அழுகை இன்றைக்கு உலகத்தம் சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காகத்தான் நமக்கு வருகிறது. வறுமையை நினைத்து அழுகிறோம், பொருளாதாரத்தை நினைத்து அழுகிறோம், பண கஷ்டத்தை நினைத்து அழுகிறோம், மனக்கஷ்டத்தை நினைத்து அழுகிறோம், நோய் நொடிகளை நினைத்து அழுகிறோம், நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள், கடந்து வந்த பாதைகள் மேடு பள்ளங்களை நினைத்து அழுகின்றோம், நாம் அடைந்த ஏமாற்றங்களை நினைத்து அழுகின்றோம், நாம் செய்த தகுதித்தங்களை நினைத்து அழுகின்றோம், நாம் செய்த பாவங்களை நினைத்து அழுகின்றோம். ஆனால் திருமறை வசனங்களை ஓதுகின்ற போதோ, மார்க்கத்தின் முத்தான வேத வசனங்களை படிக்கின்ற போதோ, மார்க்கத்தினுடைய வேதவரிகள் மறுமையை ஞாபகப்படுத்த வேண்டுமே, அப்படிப்பட்ட சூழ்நிலையின் போதோ இன்றைக்கு நம்முடைய கண்கள் கண்ணீரை சுரக்குகிறதா என்றால் இல்லை. நம்முடைய கண்கள் கண்ணீரை வடிக்கின்றதா என்றால் இல்லை. உலகத்தினுடைய ஆசாபாசங்களோடு மூழ்கி, உலகத்தினுடைய மோகங்களின் மீது மூழ்கி, ஹுப்பு துனியா என்கிற விஷயத்தினுடைய ஒட்டு, அந்த இரும்பு துரு நம்முடைய இதயத்தை பீடித்துவிட்டு மறுமையின் சிந்தனை இல்லாமல், மார்க்கத்தின் சிந்தனை இல்லாமல், மறுமையின் அச்சம் இல்லாமல் இன்றைக்கு இயந்திரத்தனமாய் இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்த அருள்மலையான் திருமறையில் தித்திக்கும் தேன்மறையில் திருமறை திருக்குர்ஆனில் குர்ஆனுடைய கனப்பரிமாணத்தை பற்றி என்ன சொல்கிறான், குர்ஆனுடைய வசனங்கள் செவிகளிலே விழும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்கிறான். திருமறை குர்ஆனை பேப்பர்களாக பார்க்கிறோம், திருமறை குர்ஆனை வாசகங்களாக வார்த்தைகளாக பார்க்கிறோம், திருமறை குர்ஆனை இரண்டு அட்டைகளுக்கு இடைப்பட்ட புத்தகமாக பார்க்கிறோம். ஆனால் அதே திருக்குர்ஆனின் வேதவரிகள், அதே திருமறையின் வார்த்தைகள், அதே திருமறையின் சங்கநாதங்கள், அதே திருமறையின் எழுச்சி வரிகள், அதே திருமறையின் முத்தான துளிகள் ஒரு மலையின் மீது பட்டால் மலையே சுக்குநூறாகிவிடும் என்கிறான் அல்லாஹ். மலையே சுக்குநூறாகி விடும் என்கிறான் அல்லாஹ். எப்படி, லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதஹு காஷியம் முத்தசத்தியா, மனிதா இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நான் இறக்கி வைத்தால்,
1: ஒரு மலையின் மீது நான் இறக்கி வைத்தால் வேத வசனத்தின் கனப்பரிமாணங்களை தாங்க முடியாமல் மலைகள் எல்லாம் சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்று சொல்கிறார். மலைகள் எல்லாம் சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்கிறான். மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வின் மீது இருக்கிற அச்சத்தின் காரணத்தினால். ஆனால் மனிதன் யார்? மலையை விட கடுமையானவனா? மலையை விட சக்தி பெற்றவனா? மலையை விட ஆற்றல் கொண்டவனா? ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் படைத்திருக்கிற இயற்கைக்கு முன்னால் மனிதன் யார்? இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிற பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு முன்னால் மனிதன் யார்? மனிதா, நீ சக்தி உடையவனா? நீ ஆற்றல் உடையவனா? நாம் விரித்து வைத்திருக்கிற, நாம் படைத்து வைத்திருக்கிற வானம் மிகப்பெரியதா? அந்த வானத்தையே படைத்தவன் நான்கிறான் அல்லாஹ். இப்படி மனிதனுக்கு முன்னால் மனிதனை விட பிரம்மாண்டமாக இறைவன் படைத்திருக்கிற வானம், பூமி, மலை இவைகள் எல்லாம் வேதவசனங்களை கேட்கிற போது, வேதவசனங்களின் கனப்பரிமாணங்களை சுமக்குகின்ற போது, வேதவசனங்கள் ஏற்படுகிற தத்துவத்தின் தாத்பரியங்களை பார்க்கிற போது கனப்பரிமாணத்தை தாங்க முடியாமல் சுக்கு நூறாக சிதறுகிறது என்கிறான். ஆனால் உணர்வுள்ள மனிதன், இதயம் உள்ள மனிதன், ரத்தம் ஓடுகிற மனிதன், சதைகளையும் எலும்புகளையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தன்னகத்தை தாங்கி இருக்கிற மனிதனுக்கு இன்றைக்கு அழுகை வருவதில்லை. தன்னகத்தை தாங்கி நிற்கிற மனிதனின் இதயம் இன்றைக்கு நொறுங்கவில்லை. ஆனால் கற்களாக, இரும்புகளாக, திரவங்களாக, திடங்களாக இருக்கிற பொருட்கள் எல்லாம் திருமறையை கேட்கிற போது, திருமறையின் கனப்பரிமாணத்தை தாங்குகிற போது, தாங்க முடியாத சக்தியினால், தாங்க முடியாத கனப்பரிமாணத்தினால் சுக்க நூறாகி நொறுங்கி விழுகின்ற போது, இதயம் கொண்டிருக்கிற மனிதா நீ திருந்த மறுக்கிறாயே என்றுதான் திருமறை குர்ஆன் கேட்கிறது. அதனால் தான் அகிலத்தின் அருக்கொடை அன்னலம் பெருமானாருக்கு அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருளிய திருமறையின் ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அலம் யஅனில் லில்லதீன ஆமனு, அலம் யஅனில் லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் திருமறையை கேட்கிற போது நடுநடுங்க நேரம் வரவில்லையா? யாரை பார்த்திறங்கிய வசனம் இது? மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், மார்க்கத்திற்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள், மார்க்கத்திற்காக எதையும் தாங்கியவர்கள், மார்க்கத்திற்காகவே வாழ்ந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய வேதவசனம் உள்ளங்களை நடுநடும்பதற்கு சூழ்நிலைகளை உருவாக்கவில்லையா? வமா நஸல மினல் ஹக், சத்தியத்தை கொண்டு இறக்கி இருக்கிற இந்த வேதவசனம் உங்களுடைய உள்ளங்களை இன்னும் இலக வைக்கவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். இலக வைத்தல் என்றால் என்ன? இறுகி இருக்கிற உள்ளத்தில், இறுகி இருக்கிற இதயத்தில், இரும்பை போல் இருக்கிற இதயத்தில் இருதயமாக இயங்க வேண்டிய இந்த இதயம் இன்றைக்கு இரும்பை போல் இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உள்ளம் கொஞ்சமாவது இரக்க உணர்வை பெறுவதற்கு, அந்த உள்ளம் கொஞ்சமாவது சிந்தனை தெளிவை பெறுவதற்கு, அந்த உள்ளம் கொஞ்சமாவது உருகுவதற்கு, அந்த உள்ளம் படைத்தவனோடு ஒரு தொடர்பை வைப்பதற்கு, அந்த உள்ளம் மறுமையை நினைத்து நினைத்து பார்ப்பதற்கு, அந்த உள்ளம் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே என்கிற மாண்புயர் சிந்தனைக்கு செல்வதற்கு இந்த வேதவசனம் தாக்கத்தையும் தாத்பரியத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் தான் திருமறை குர்ஆனில் இன்னும் ஒரு திருமறை வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இன்னல்லதீன ஊதுல் இல்ம், இன்னல்லதீன ஊதுல் இல்ம மின் கபலிஹி, வேதங்கள் வழங்கப்பட்டவர்கள், அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்கள், இதா யுதுலா அலைஹிம், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், யஹிருனலில் அதுகான், அப்படியே அவர்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள். சஜிதா செய்தவர்களாக அப்படியே அவர்கள் விழுந்து விடுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், சுபஹான ரப்பினா, எங்கள் இறைவன் தூய்மையானவன், இன்கான வாது ரப்பினா மஃஊல மஃஊலா, எங்கள் இறைவனின் வாக்குறுதி உண்மையாலுமே நிறைவேற்றப்படக்கூடியது என்று மறுமையை யோசிப்பார்கள், மார்க்கத்தை நேசிப்பார்கள், மறுமைக்கு இருக்கிற வாழ்க்கைக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள். இம்மையை மறுமைக்காக அடகு வைத்து மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைக்காக தங்களை அவர்கள் தயார்படுத்திக் கொள்வார்கள். எப்படி தெரியுமா? வயஹிர்ரூனலில் அதுகான், வயஹிர்ரூனலில் அதுகான், இயபுகூன் வயசீதுஹும் குஷுவா. திருமறை வசனங்கள் அவர்களிடத்திலே ஓதி காண்பிக்கப்படுகிற போது, திருமறை வசனங்களை அவர்கள் கேட்கிற போது, திருமறை வசனங்களை அவர்கள் செவித்தாழ்த்தி கேட்கிற போது, திருமறை வசனங்களை சிந்தனையோடு அவர்கள் ஓதுகிற போது, அவர்கள் முகம் குப்புற கீழே விழுந்து சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது தங்களுடைய அச்சத்தை அதிகப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அதனால்தான் அகிலத்தின் அருட்கொடை அன்னதன் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனித குல மாணிக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த பெருமக்கள் சஹாபா திருமக்கள் இந்த திருமறை குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தார்கள். திருமறை குர்ஆனை வெறுமனை வார்த்தையாக, வெறுமனை வாசகமாக, வெறுமனை எழுத்துக்களாக அவர்கள் பார்க்கவில்லை. திருமறை குர்ஆனை அவர்கள் வாழ்க்கையாக பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை வசந்தமாக பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை படிப்பினை தரும் ஏடாக பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை மறுமையின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற தீர்க்க தரிசியாக பார்த்தார்கள், தீர்க்க தரிசனமாக பார்த்தார்கள். அருமை சகோதரர்களே, அதனால் தான் உருவா இபின் சுபைர் இபின் அவ்வாமி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாரிசு, இஸ்லாமியர்களின் எழுச்சி படை தளபதி, இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர், மார்க்கத்திற்காக பல சாதனைகளையும் பல சாகசங்களையும் நிகழ்த்தி காட்டியவர் உருவா இபின் சுபைர் அவர்கள். தங்களுடைய பாட்டியார் அஸ்மாவின் தபி பக்தரின் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார், தன்னுடைய தகப்பனாரின் தாயாரிடத்திலே கேட்கிறார்கள், கைஃப கான அஸ்ஹாபு ரசூலில்லா, அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள் இதா சமிஉல் குர்ஆன், குர்ஆனை கேட்கிற போது எப்படி அவர்கள் இருப்பார்கள், எப்படி அவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் எத்தகைய நிலைகளை தொடும், அவர்களுடைய இருதயங்கள் அவர்களுடைய இதயங்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளை பெறும். உடனே அஸ்மாவின் தபி பக்கரின் ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், தஜ்மஉயூனுஹும் அவர்களுடைய கண்கள் குளமாகும், வதக்ஷஇர்ரு ஜுலூதுஹும் அவர்களுடைய தோள்கள் சிலிர்த்து விடும், கமா நஅதஹுமுல்லாஹ் அல்லாஹ் திருமறையில் வர்ணிப்பதை போல. ஆக இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மனைவியை மனைவியாக பார்ப்பதைப் போல், மக்களை மக்களாக பார்ப்பதைப் போல், பெற்றோரை பெற்றோராக பார்ப்பதைப் போல், உற்றாரை உற்றாராக பார்ப்பதைப் போல், திருக்குர்ஆனை திருக்குர்ஆனாக இன்றைக்கு நாம் பார்ப்பதில்லை. வேதவசனங்கள் நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களையும், திருமறை வேதவசனங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டிய அந்த மலர்ச்சிகளை பற்றி இன்றைக்கு சிந்திக்காமல் இருக்கிறோம். ஆனால் நபி தோழர்கள் எப்படி இருந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எப்படி இருந்தார்கள், அபூபக்கரின் சித்தீக் ஆரம்பித்து அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு வரை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பத்தில் ஏற்றவர்கள் ஆரம்பித்து இஸ்லாமிய மார்க்கத்தை கடைசியாக ஏற்றவர்கள் வரை, திருமறை குர்ஆனை ஓதுகின்ற போதும் ஓதுதலை கேட்கிற போதும் எப்படி அவர்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டது என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். அபூபக்கரின் சித்தீக் அவர்களுடைய சிஃபத்துகளில் ஒன்று, அவர்களை பற்றி சஹாபாக்கள் வர்ணிப்பதில் ஒன்று, கான பக்கான், எப்போதும் திருமறையை ஓதுகிற போது அழுவார், எப்போதும் ஓதுகிற போது அழுவார்கள். அதனால் தான் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் மரண வாசலில் நின்று கொண்டிருந்த போது, அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் மரணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த போது, அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் வாழ்க்கையின் இன்னுயிரை இஸ்லாத்திற்காகவே தியாகம் செய்கிற விதத்தில் மரணத்தினுடைய கதவை இன்னும் சில தினங்களில் தொடப்போகிறார் என்கிற சூழ்நிலையில் இருந்த போது, முடியாத பருவத்திலும் கூட முடியாத நிலையிலும் கூட கைத்தாங்களாய் தொழச் சென்ற ரசூலுல்லாஹ் அப்படியும் தொழ முடியாத சூழ்நிலை வந்த போது, பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை வந்த போது, தன் இடத்தில் இருந்து தொழுகை நடத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதலில் ஏவியது அபூபக்கரின் சித்தீக். ஆனால் அதற்கு அந்த அபூபக்கரின் வாரிசிடத்திலேயே ஆதரவு கிடைக்கவில்லை, அந்த அபூபக்கரின் அவருடைய வாரிசிடத்திலேயே ஆதரவு கிடைக்கவில்லை, அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானாரின் அன்பு மனைவி கூட ஆதரவு கொடுக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாவிடத்திலே சொன்ன காரணம் என்ன தெரியுமா, நபி அவர்களே என் தந்தை அபூபக்கர் தொழுவதற்காக சென்றால் அவரும் அழுது தோழர்களையும் அழ வைத்து விடுவார்கள், அதனால் அவர்களை நீங்கள் தொழ அனுப்பாதீர்கள், தொழ வைக்க சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு திருமறை வசனங்களை அவர் ரசித்து ருசித்து புரிந்து தெளிந்து அறிந்து உணர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது, நோய்வாய்ப்படுகிற போது, பொருளாதார கஷ்டங்கள் வருகிற போது, குடும்பங்களிலே சங்கடங்கள் வருகிற போது, எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத போது, எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்காத போது, எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்காத போது துவண்டு போய் விடுகிறோம், துன்பத்திலே உழண்டு விடுகிறோம். ஆனால் திருமறையை திறக்கின்ற போதோ, திருமறையை ஓதுகின்ற போதோ என்ன மாதிரியான எண்ணங்கள் நம்மிடத்திலே வர வேண்டுமோ அந்த எண்ணங்கள், இந்த மாற்றங்கள், அந்த சிந்தனைகள் இன்றைக்கு வராமலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அழுகையை பற்றி கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். உமர் என்று சொன்னவுடனேயே உறுதிமிக்கவர் என்று தான் பார்க்கிறோம். உமர் என்று சொன்னவுடனேயே கரடுமுரடானவர் என்று தான் ஆரம்பத்தில் அறிந்து வைத்திருப்போம். உமர் என்று சொன்னவுடனேயே அவர் கல்லஞ்சம் கொண்டவர் என்று தான் பார்ப்போம். ஆனால் இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய விதத்திலே நேசிப்பவர்களாக இருந்தார்கள். திருமறை குர்ஆனை ஓதுகிற போது வசனங்கள் சொல்லுகிற தத்துவங்களை, அந்த வசனங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை தாங்கி நின்றவர்களாக உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக சூரா யூசுஃபை சுபுஹு தொழுகையிலே ஓதுகிற போது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சங்கடங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிற போது ஒரு வார்த்தை ஒன்றை சொன்னார்கள். என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய கவலையையும் அல்லாஹ்விடத்தில் தான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள். எந்த வயதில் மகனை தூக்கி வளர்க்க வேண்டுமோ, எந்த வகையில் எந்த வயதில் மகனுடைய அன்பும் அரவணைப்பும் தந்தை என்கிற ஸ்தானத்தில் அவர் இருக்கிற போது அவருக்கு கிடைக்க வேண்டுமோ, அந்த நேரத்திலேயே தனையனை இழந்த துர்பாக்கியவதியாக அவர்கள் வாழக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பெற்ற பிள்ளைகளாலேயே தான் பெற்றெடுத்த இன்னொரு மகனுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. கஷ்டங்களையும் கவலைகளையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். சங்கடங்களையும் நஷ்டங்களையும் அல்லாவிற்காக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் அவர் மனமுருகி அல்லாஹ்விடத்தில் சொன்ன வார்த்தை, என் சங்கடத்தையும் என் கவலையையும் அல்லாஹ்விடத்திலேயே ஒப்படைக்கிறேன். அந்த வசனத்தை, அந்த செய்தியை உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஓதுகிற போது அந்த வார்த்தை ஏற்படுத்திய தாக்கம், அந்த வரலாறு அவர்களிடத்தில் ஏற்படுத்திய தாக்கம், நபியாக இருந்த அவரே அவர்களே இப்படி வாழ்ந்திருக்கிற போது ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் என்கிற அந்த உள்ளாந்த அர்த்தத்தின் அடி ஆழம் சென்று தன்னுடைய அழுகையை வெளிப்படுத்துகிறார். அந்த அழுகையின் வீரியம் எந்த அளவிற்கு கேட்கிறது என்றால், கடைசி சஃபிலே தொழுது கொண்டிருக்கிற தோழர்கள் செவியில் விடக்கூடிய அளவிற்கு அழுதார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு என்பதை நாம் கொஞ்சம் படிக்க வேண்டும். அதனால் தான் திருமறையின் வசனங்கள் தோழர்கள் ஓதுகின்ற போது அழுகை அவர்களுக்கு வர வைத்தது. ஒரு நாள் தங்களுடைய வீட்டை விட்டு அவர்கள் வெளியே வருகிறார்கள். அப்போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ருஹ்பான்கள், துறவிகள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்கிறோம் என்று துறவரத்தை மேற்கொள்ளக்கூடிய துறவிகள் அவர்கள் இருக்கிற இல்லங்களை கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்லும் போது அவர்களுடைய நிலைகள் இவர்களுக்கு சிந்தனையில் வருகிறது. அந்த ருஹ்பான்கள் என்று சொல்லப்படக்கூடிய துறவிகளுடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை யோசிக்கிறார்கள். அப்போது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து செல்கிற போது ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா அன்றாடம் ஓதக்கூடிய வசனம், அன்றாடம் ஓதக்கூடிய வசனம். ஹல் அதாக ஹதீஸுல் ஆஷியா, சூழ்ந்து கொள்கிற வேதனையை பற்றி நபியே உங்களுக்கு செய்தி வந்ததா? உஜூஹும் யௌமைதின் ஹாஷியா, இந்த நாளில் சில முகங்கள் இழிவுபட்டிருக்கும், அச்சத்தோடு இருக்கும். யார் தெரியுமா? ஆமிலத்துன் நாசிபா, அவர்கள் தவறான காரியங்களை நல்லவைகள் என்றே நினைத்து அதிலேயே பிடிவாதமாக செயல்பட்டவர்கள். யார் அவர்கள்? அமல் செய்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அல்லாஹ்விடத்திலே நன்மை கிடைக்கும் என்று நினைத்து செய்தவர்கள். ஆனால் ஆமிலத்துன் நாசிபா, தவறென்று நல்லதென்று நினைத்து தவறுகளில் பிடிவாதமாக இருந்த காரணத்தினால் தஸ்லா நாரன் ஹாமியா, கொழுந்து விட்டெறிகிற நரக நெருப்பிலே அவர்கள் நுழையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். யோசித்து பார்க்கிறார்கள், அட பாவிகளா, அட துறவிகளா, உலகத்திலும் நீங்கள் மனைவியை இழந்து, உலகத்திலும் இல்லறம் எனும் பாக்கியத்தை இழந்து, உலகத்திலும் வாரிசு என்கிற பாக்கியத்தை இழந்து, உலகத்தின் இன்பத்தையும் இழந்து, மறுமையிலும் நீங்கள் பாவிகளாக, மறுமையிலும் நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக நரகத்திற்கு நுழைய போகிறீர்களே என்கிற அந்த சிந்தனை அவர்களுக்கு வரும்போது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள் என்கிற சம்பவத்தை பார்க்கிற போது யோசித்து பாருங்கள், திருமறை குர்ஆன் அவர்களிடம் வாழ்ந்திருந்தது. சஹாபா பெருமக்கள் திருமறை குர்ஆனோடு வாழ்ந்தார்கள். வெறுமனே அவர்கள் பக்கங்களை திருப்பி படித்து செல்லவில்லை, மாறாக அந்த பக்கங்களில் குறிப்பிடப்பட்ட வாக்கியங்கள் ஒவ்வொன்றையும் தங்கள் வாழ்வின் வசந்தங்களாக, வாழ்வின் சம்பவங்களாக பார்த்தார்கள். அதனால் தான் திருமறை குர்ஆன் சமுதாயத்தில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆரம்ப நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக மாலை 4:01.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
4: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: சாதனங்களோ அறிவியல் சாதனங்களோ எதுவுமே இல்லாத ஒரு மொட்டை காடை போல் யோசிப்போம். ஆனால் அகிலத்தின் அருட்படை அண்ணலம் பெருமானாரின் காலத்தில் ரோமாபுரி பாரசீகம் என்கிற இருபெரும் வல்லரசுகளுக்கு சவால் விட்டு திகழ்ந்த ஒரு நகரம் அபிசீனியா என்கிற நகரம். அங்கே இருந்த சீமா நஜ்ஜாஷி மன்னர் அச்சுறுத்தலுக்கு அஞ்சாதவர். அங்கிருந்த நஜ்ஜாஷி மன்னர் அநியாயங்களுக்கு துணை போகாதவர். அங்கிருந்த நஜ்ஜாஷி மன்னர் நேர்மைக்கும் நீதிக்கும் தன் குரலையும் தன்னுடைய ஆதரவையும் தரக்கூடியவர். அதை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்கள் கூட்டத்தை இங்கே அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைத்த போது தெரிந்து கொண்ட பாவிகள், இஸ்லாமிய வளர்ச்சியை மலர்ச்சியை எழுச்சியை பிடிக்காதவர்கள் எப்படியாவது இந்த அபிசீனிய மன்னரை இஸ்லாத்திற்கு எதிராக திசை திருப்பிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திசை திருப்பிவிட வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டு இருவரும் வீரர்களை இருவரும் சூரர்களை இருவரும் தீரர்களை அனுப்பி வைக்கிறார்கள். இங்கு இருக்கிற ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரழியல்லாஹுடைய கூட்டத்தை நஜ்ஜாஷி மன்னருக்கு எதிராக உசுப்பிவிட திருப்பிவிட தப்பும் தவறுமாக சொல்லித் தருகிறார்கள். இவர்களெல்லாம் புதிய மதத்தை கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்களெல்லாம் பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட நஜ்ஜாஷி மன்னர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிபிடத்தில் கேட்கிறார், நீங்கள் என்ன கொள்கையை கொண்டு வந்தீர்கள்? உங்களுடைய தூதர் உங்களுக்கு என்ன கொள்கையை சொல்லிக் கொடுத்தார்? உடனே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் சொன்னார்கள், குன்னா நஅபுதுல் அஸ்னாம, நாங்கள் சிலைகளை வணங்கி வந்தோம். எங்களை ஏக இறைவனை வணங்க வைத்தார். எங்களுக்கு இடையில் அடித்தும் பிரித்துக் கொண்டிருந்தோம். எங்களிடையே ஒற்றுமையை கொண்டு வந்தார். செத்தவைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். எங்களுக்கு ஆரோக்கியத்தை சாப்பிடும்படி சொன்னார். விபச்சாரம் செய்து கொண்டிருந்த மக்களாக இருந்தார்கள், அவர்களிடத்திலே ஒழுக்கத்தை போதித்தார் என்றெல்லாம் இஸ்லாமிய செய்திகளை பட்டியல் போட்ட போது, இஸ்லாமிய அதபுகளையும் மரபுகளையும் பட்டியல் போட்ட போது ஆச்சரியப்பட்ட நஜ்ஜாஷி மன்னர் அடுத்து கேட்ட கேள்வி உடனே சமயோசிதமாக நஜ்ஜாஷி மன்னர் வேதவாசிகளோடு வாழ்பவர், வேதங்களின் புனிதங்களை தெரிந்தவர், ஓரிரை கொள்கையின் தத்துவத்தை புரிந்தவர் என்பதனால் எதை சொன்னால் அவருடைய உள்ளம் உருகுமோ, எதை சொன்னால் கொள்கையின் தீவிரம் அவரிடத்திலே புலப்படுமோ உணரப்படுமோ, எதை சொன்னால் மார்க்கத்தின் சிந்தனைகளும் சித்தாந்தங்களும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுமோ, அதை புரிந்து கொண்ட ஜாஃபர் இப்னு அபீ தாலிபின் ரழியல்லாஹு ஓத ஆரம்பிக்கிறார்கள். எந்த சூராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள்? எந்த சூராவில் அல்லாஹ் ஈசா நபியை பற்றியும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் ஏன் நமது உயிரினும் மேலான உயிருக்கு உயிரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் எந்த சூரா பேசுகிறதோ அந்த சூராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். காஹா யா ஐன் ஸா ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. நபியே நபியே, இது உம்முடைய இறைவன் தன் அடியாராகிய ஜக்கரியாவுக்கு அருளிய ரஹ்மத்தை பற்றியதாகும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ள முருக இறைவனிடத்தில் செய்த பிரார்த்தனையை கொண்டு துவங்குகிற அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய பலகீனத்தை, தன்னுடைய உள்ளத்தின் ஏக்கத்தை, தாக்கத்தை, உருக்கத்தை இறைவரிடத்திலே வார்த்தைகளாக, வாக்கியங்களாக, பிரார்த்தனையாக எதை அவர் சொன்னாரோ அது குறித்து பேசக்கூடிய வசனங்களை இங்கே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். இது நாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா, மென்மையான குரலில் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். என்னுடைய எலும்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டதே அல்லாஹ். என்னுடைய தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டதே, ஆனாலும் இறைவா உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்வதில் நான் இன்னும் சோர்ந்து போய்விடவில்லை. ஆனாலும் இறைவா உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்வதில் இன்னும் நான் பாக்கியமற்றவனாக மாறிவிடவில்லை என்று உள்ள முருக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை ஆரம்பித்து, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலியோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வயிற்றிலே சுமந்தார்களே, ஒரு ஆணுடைய கைப்படாமல் ஒரு தந்தையினுடைய உதவி இல்லாமல் இறைவன் நாடினால் தந்தை இல்லாமல் கூட குழந்தையை பிறக்க வைக்க முடியும் என்கிற அதிசய வரலாற்றுக்கு சொந்தக்காரரான ஈசா நபியின் தாயார் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பட்ட துன்பம் வந்த வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார்கள். இந்த வசனங்களை கேட்கிறார் நஜ்ஜாஷி மன்னர். இந்த வசனங்களின் ஆழங்களை அகலங்களை நீளங்களை உணர்கிறார் நஜ்ஜாஷி மன்னர். இந்த வேத வசனங்கள் அவரிடத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த வேத வசனங்கள் அவருடைய இதயத்திற்குள் புகுந்து விடுகிறது. இந்த வேத வசனங்கள் அவருடைய நரம்புகளில் ஒரு நனைப்பை ஏற்படுத்துகிறது. உடனே அழுகிறார். எந்த அளவிற்கு அழுகிறார் என்றால் அவருடைய தாடி நனைகிறது. அழுகிறார். இவர் அழுவதை பார்க்கிறார்கள் மதகுருமார்கள். யார் அந்த மன்னருக்கு வலதுகரங்களை போன்று செயல்பட்ட மதகுருமார்கள் எல்லாம் தன் மன்னர் அழுவதை பார்க்கிற போது அந்த சபையே கண்ணீரில் மிதக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் கையில் வைத்திருந்த வேத நூற்கள் எல்லாம் நீரால் நனையக்கூடிய அளவிற்கு அவர்கள் அழுத வரலாற்று சம்பவங்களையும் இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். படி அருமை சகோதரர்களே, வாழ்க்கையிலே முன்னேறியவர்கள், ஒழுக்க ரீதியாக பண்பட்டவர்கள், இறைவனுக்கும் இஸ்லாத்திற்கும் சேவைகளை செய்தவர்கள், இறைவனுடைய அன்புக்கும் உவப்பிற்கும் பாத்திரமானவர்கள், மறுமையின் பாக்கியத்தையே உலகத்தின் பாக்கியத்தை விட பெரிதாக நினைத்தவர்கள் இந்த திருமறை வசனங்களை கேட்கிற போது, திருமறை வசனங்களை படிக்கிற போது உள்ளத்திலே தாக்கம் ஏற்பட்டவர்கள். அதனால் தான் சகோதரர்களே, எல்லா சஹாபாக்களையும் திருக்குறான் அட வைத்திருக்கிறது. அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, வஇன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா. சூரத்துல் பக்ராவில் நாம் அடிக்கடி ஓதுகிற வசனம். உங்கள் உள்ளங்களிலே உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்து வைத்தாலும் அதை குறித்தும் அல்லாஹ் உங்களிடத்திலே கேள்வி கேட்பான் என்கிற வசனம் அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவை திரும்ப திரும்ப ஓத வைத்து அட வைக்கிறது. அதே அப்துல்லா பின் உமர் அவர்கள் உவைலுல்லி

0: வியாபாரத்தை பற்றி பற்றி பேசுகிற வசனம், வியாபாரிகளை பற்றி பேசுகிற வசனம், வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவு முறையில் அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லதீன இதத்தாலு அலன்னாசியஸ்தௌஃபூன், அவர்கள் மக்களிடத்திலே நிரப்பி வாங்கும் போது, எடை போட்டு வாங்கும் போது நிறைவாக வாங்குகிறார்கள். வயதா காலூகும் ஆனால் இவர்கள் விற்கிற போது, இவர்கள் எடை போட்டு கொடுக்கிற போது அவர்களதிலே மோசடி செய்கிறார்கள். அலாயதுன்னு உலாயிக்க அன்னஹும் மபூஸூன், அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எழுப்பிடிப்பாட்டு வைக்கப்படும் போது, மகத்துவமான நாளுக்காக, மகத்துவமான நாளுக்காக, அகிலத்தின் அதிபதியாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன் அவர்கள் எல்லாம் எழுந்து நிற்கிற போது என்ன நடக்கும் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உடனே அவருக்கு மஹ்ஷரின் ஞாபகம் வருகிறது, உடனே அவர்களுக்கு மறுமையின் ஞாபகம் வருகிறது, கேள்வி கணக்கு குறித்த ஞாபகம் வருகிறது, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் எப்படி விசாரிப்பான் என்கிற ஞாபகம் வருகிறது. தேம்பி தேம்பி எழுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, இன்னொன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேத வசனம் ஒன்றிலே, ஆஃபா மின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் வதஹகூன் வலா தபகூன், மார்க்கத்திற்கு முரண்பட்டு வாழ்பவர்களை நேரடியாக பேசுகிற வசனம் தான் இது. மார்க்கத்தின் தர்மத்திற்கு நேரடியாக முரண்பட்டு வாழ்பவர்களை பற்றி பேசுகிற வசனம் தான் எது. இந்த வேதம் இறங்குகின்ற போது, இந்த வேதத்தின் செய்திகளை நீங்கள் கேட்கிற போது ஆச்சரியப்பட்டு உங்களுக்குள் நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களா, அழாமல் இருக்கிறீர்களா? கேள்வி இதுதான். இந்த வசனம் இறங்கிய உடன் அன்பு சகோதரர்களே, பகா அஹ்லு சுஃபதி ஹத்தா ஜரத் துமுஹும் அலா ஹுதூதிஹிம், அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்களுடைய கண்ணங்கள் எல்லாம் தண்ணீரால் கண்ணீரால் நனையும் வரை அவர்கள் அழுதார்கள். இப்படியே சஹாபாக்களுடைய அழுகையை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிற நாம், அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானாரும் பல வசனங்களுக்கு எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு வசனத்தினுடைய அழுகையை நாம் நிறைய பயான்களில் கேட்டிருப்போம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை தான் இன்று வரைக்கும் உணராமல் புரியாமல் இருக்கிறோம். எது எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு பிடித்தமான வழக்கங்களில் ஒன்று, அழகிய முறையில் திருமறை குர்ஆனை ஓதுபவர்களை தன் பக்கத்திலே அமர வைத்து ஓத வைத்து கேட்பது ரசூலுல்லாஹ்வின் வழக்கம். எப்படி? மாநாட்டின் துவக்கத்தில் அழகிய குரலில் நம் அன்பு மாணவர்கள் அவர்களுடைய இலகுவான மிருதுவான குரல் வளத்தால் திருமறை குர்ஆனை ஓதிய போது இந்த உலகத்தையே மறந்து, நம்மை நாமே மறந்து, நம்முடைய கண்களில் வடிகின்ற கண்ணீரை பற்றி கூட யோசிக்காமல் கேட்டுக்கொண்டிருந்தோமோ? பேசி முடித்துவிட்டு, அவர்கள் ஓதி முடித்துவிட்டு மேடையில் இறங்கெங்கே போகும் போதே வயதான ஒரு பெரியவர் என்னை சந்தித்தார், என் கையை குலுக்கினார். இந்த மாநாட்டிற்கு நான் எதற்காக வந்தேனோ அந்த பையன் எனக்கு இந்த அமர்விலேயே கிடைத்து விட்டது என்று சொன்னார் சகோதரர்களே. ஏன்? இந்த வசனங்களை ஓதக்கூடிய முறைப்படி ஓதும் போது, அது கேட்கிற போது உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அது. அதே போன்றுதான் இந்த வசனம் இறங்கிய போது ஒட்டுமொத்த அஹ்லு சுஃபா, யாரு சுஃபா? அந்த திண்ணை தோழர்கள் அத்தனை பேரும் அழுதார்கள் என்று பார்த்தோமே. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய வழக்கம், தம் அல்லாத ஒருவரிடத்திலே ஓத வைத்து கேட்பார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் மசூத் ரழியல்லாஹு அன்ஹுவிடத்திலே ஓத சொல்கிறார்கள். உடனே அப்துல்லா பின் மசூத், யா ரசூலல்லாஹ் அத்லு அலைக் வ உன்ஸில பிக், உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டுமா? உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஆமாம், நாம் இன்னி உஹிப்பு அன் அஸ்மாஹு மின் கைரி, என் அல்லாத ஒருவரிடமிருந்து அதை நான் கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன். உடனே சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள், சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள். அதிலே வருகிறது, ஃபகைஃபா இதா ஜிஇனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜீனா பிகாலா ஹவுலாயி ஷஹீதா, நபியே ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவோம், ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு பொறுப்பாளரை கொண்டு வருவோம், உங்களை உங்களுடைய உம்மத்திற்கு நான் பொறுப்பாளராக கொண்டு வரும்போது எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிற தன்னுடைய அந்த கடமை உணர்வை, தன்னுடைய பொறுப்புணர்ச்சியை பற்றி சிந்திக்கிறார்கள். மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் தம் உம்மத்தோடு தாம் வருகிற போது இருக்கிற அந்த பாரதூரமான சூழலை யோசித்து பார்க்கிறார்கள். இப்போது கூட இந்த மாநாட்டினுடைய தேதியை அறிவித்ததிலிருந்து இந்த மாநாட்டினுடைய பணிகளுக்காக பம்பரமாக சுற்றிய பலருக்கு தெரியும். மனைவி சொல்லுவார், மனைவி சொல்லி இருப்பாள், என்னங்க செக்கப்புக்கு போகணும், மாநாடு கழிச்சு பார்த்துக்கலாம். வாப்பா கடைக்கு போய் அந்த பொருளை வாங்கணும், மாநாடு கழிச்சு பார்த்துக்கலாம். பிசினஸ் ஆரம்பிக்கலான் இருந்தீங்களே, இன்னும் கடையை துறக்கலையா, மாநாடு கழிச்சு திறந்துக்கிறேன். வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, மாநாடு கழிச்சு போய்க்கிறேன். ஒரு பிரச்சனையை பத்தி பேசணும்னு சொன்னீங்களே, மாநாடு முடிச்சு பேசிக்கிறேன். அல்லாஹு அக்பர். எங்கே கன்னியாகுமரியின் கோட்டாறு முதல் கோயம்புத்தூரின் கோட்டை மேடு உட்பட சென்னையின் புதுப்பேட்டை வரை சகோதரர்களே, தமிழகத்தின் அத்துணை பகுதிகளிலும் மாநாட்டு தேதியை அறிவித்ததிலிருந்தே மாநாட்டின் பொறுப்பாளர்களும் அதற்காக வேலை செய்ய நினைத்தவர்கள் ஒவ்வொரு அமைப்பினுடைய உறுப்பினர்கள் உட்பட இந்த மாநாட்டிற்காக வேண்டி அந்த எத்தனை விஷயங்களை நாம் பொருட்படுத்தாமல் விட்டோம், எத்தனை விஷயங்களை தியாகம் செய்தோம், எது இந்த உலகத்தின் ஒரு சாதாரண இந்த ஒரு நிகழ்வுக்காக. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நடக்கவிருக்கிற அந்த மிகப்பெரிய நிகழ்வை பற்றி அவர்கள் யோசிக்கிற போது அப்துல்லா பின் மசூத் அவர்கள் தங்களுடைய அழகிய குரலில் ஓதியதை அவர்கள் செவிமடுத்த போது தாங்க முடியாமல் அப்துல்லா பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள், கண்ணீரை விட்டார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் ஹதீஸ்களில் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக அருமை சகோதரர்களே, காலையிலிருந்து தொடர்ச்சியாக பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். எவ்வளவு கேட்டோம் என்பது பெரிதல்ல, அதை எப்படி கேட்டோம் என்பதுதான் பெரியது. ஏதோ வந்தோம் கேட்டோம் சென்றோம் என்று ஒரு பத்தோடு பதினொன்னாக அத்தோடு இது ஒன்றாக இந்த மாநாட்டை நினைத்து விடாதீர்கள். இந்த மாநாட்டின் ஒவ்வொரு அமர்வையும் ஒவ்வொரு உரையும் ஏதாவது ஒரு மாற்றத்தை நமக்கு மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் காலையில் இருந்து இன்றைக்கு இதோ இந்த இறுதி நேரம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பேசுவதோ கேட்பதோ பெரிதல்ல, ஆனால் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் கேட்பவர்களாக இருந்தாலும் அந்த வசனம் நம்முடைய இதயத்திற்குள் நுழைந்து இருதயத்திற்குள் நுழைந்து நம்முடைய இதயத்தை இயக்குகிற இயந்திரமாக மாறி இறையச்சம் எனும் மருந்தை நமக்கு நம்முடைய உணர்விலும் நம்முடைய செயலிலும் நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய அத்துணை அம்சங்களிலும் அந்த இறையச்சம் என்கிற மருந்து நம்மோடு கலந்து நமக்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் அருமை சகோதரர்களே, எதையெல்லாம் நாம் சொன்னோமோ எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதை புரிந்து தெளிந்து உணர்ந்து மறுமைக்குண்டான ஒரு விளைநிலங்களாக அவைகளை பயன்படுத்தி உள்ளபடியே திருமறை குர்ஆனின் மூலம் என்ன ஒரு அம்சங்களையும் படிப்பினைகளையும் பாடங்களையும் உணர்வுகளையும் நாம் பெற வேண்டுமோ அப்படிப்பட்ட உயர்ந்த உணர்வுகளை பெற்ற நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கியருளட்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன்.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.

0: வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com
0: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
2: ஹதீஸ் 645. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருந்தேன். அவர்கள் கழுத்தின் மீது ஓரப்பகுதி தடிப்பமாக இருந்த நஜரான் நாட்டு போர்வையை போட்டிருந்தார்கள். அப்போது ஒரு கிராம காட்டரபி வந்து அவர்கள் மேல் இருந்த போர்வையை கடுமையாக இழுத்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோள் பட்டையின் மேல் பகுதியை பார்த்தேன். அந்த காட்டரபி அந்த போர்வையை கடுமையாக பிடித்து இழுத்ததின் காரணத்தால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோள் பட்டையில் அடையாளத்தை ஏற்படுத்திவிட்டது. அந்த காட்டரபியோ, முஹம்மதே, உன்னிடம் உள்ள அல்லாஹுவிற்குரிய அதாவது பைத்துல் மால் பொருளில் இருந்து எனக்கு தரும்படி கட்டளையிடுவீராக என்று கூறினார். அவரின் பக்கம் திரும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துவிட்டு பொது நிதியிலிருந்து அவருக்கு நன்கொடை கொடுக்கும்படி கட்டளையிட்டார்கள். புகாரி 5809, முஸ்லிம் 1057.
0: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. முஸ்லிம் வானொலி
3: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு உலகம் முழுவதும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் நிகழ்ச்சியில் 43வது தொடராக வலிமா திருமண விருந்தின் நேரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மது வனஸ்தயீனுஹு வனஸ்தக்ஃபிரு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹு. அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தலைப்பில் நாம் இதுவரை வலிமா சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த வலிமாவுடைய தொடரிலே நாம் கடைசியாக ஒரு சில செய்திகள் விடுபட்டிருந்தன, அவைகளையும் இன்ஷாலா பார்த்துவிட்டு மணப்பெண் அலங்காரம் மற்றும் அதாவது அலங்காரத்துக்குரிய சட்டங்கள் சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். இந்த வலிமாவுடைய தொடரில் விடுபட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது வலிமாவுடைய நேரம் சம்பந்தமாக நம்ம என்ன செய்தோம், நம்ம வந்து பேசியிருந்தோம். அந்த வலிமாவுடைய நேரம் என்பதில் அதாவது அந்த குடும்ப உறவுக்கு உடலுறவுக்கு பின்னால அதாவது கணவன் மனைவி சேர்ந்த பின்னாலா அல்லது அதுக்கு முன்னரா அப்படின்ற பகுதி பேசியிருந்தோம். அதில் வந்து ரெண்டுமே என்ன அனுமதிக்கப்பட்டது தான். நான் அதிகமான விஷயங்களை சொல்லுவாங்க காலத்தில் வந்து அரூசாக மாறிய பின்னால், அதாவது உறவு நடந்த பின்னால் வலிமா கொடுத்த செய்திகள் தான் அதிகம் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து வக்து அதாவது நேரத்தை பற்றி பார்க்கல, நாளை பற்றி பார்த்தோம், நேரம் சம்பந்தமாக நம்ம சொல்லலை. அதில் ஒரு செய்தி அப்துர் அதாவது இந்த காலையில் அதாவது விடிந்த பின்னர் அப்படின்ட்டு வரக்கூடிய செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி, அதே போல் அபு சயீதுடைய என்ன செய்தி, அந்த சஹாபி அந்த பெண்ணை என்ன செய்வாங்க அந்த ஈத்தம்பழங்களை ஊற வச்சு பங்கிடுவாங்களே, அப்போ அதுவும் விடிந்த பின்னால் வரக்கூடிய செய்திகள். இப்படி உள்ள சில செய்திகளை நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். அப்போ அதிலிருந்து பெரும்பாலும் இரவு நேரத்தில் மனைவியை ஒப்படைப்பது தான் ஒரு வழமையாக என்ன செஞ்சுக்குது, பெரும்பாலும் இருந்திருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அதே நேரம் சில செய்திகளில் இது வந்து இதுவும் கடமையாக அல்லது இதுவும் ஒரு சுன்னத்தா, இரவு நேரத்தில் அப்படி அதாவது ஒப்படைப்பது தான் சுன்னத்தா அப்படின்னு பார்த்தால் அப்படி அல்ல. ஆனால் அது ஒரு வழமை, அதே போல் என்ன மனிதர்கள் தூங்குகின்ற நேரம் என்பதனால் அந்த வழமை என்ன செய்து கடைபிடிக்கப்பட்டிருக்கே தவிர அது ஒரு சுன்னத்தா, அது சிறப்பு அப்படின்ற அடிப்படையில் நடந்ததாக எந்த ஒரு செய்தியும் இல்லை. ஏனென்றால் சஹிகளில் புகாரியில் 5160 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், தஸவ்வஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திருமணம் முடித்தார்கள். ஃபஅத்தத்னி உம்மி ஃபஅத்கலத்னி அத்தார், என் உம்மா என்னை அழைத்து என்ன வீட்டுக்குள்ளே நுழைத்தார்கள். ஃபலம் யரூனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணனே திடுக்கிட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹாவுடைய நேரத்தில் என்ன செய்தார்கள், அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒன்று கூடுகின்ற நிகழ்வு வந்து நடந்திருக்கிறது, வந்து ரசூல் ஸல்லம் வீட்டுக்குள்ளே வந்த நிகழ்வு நடந்திருக்கிறது வந்து என்ன, லுஹாவுடைய நேரத்தில். லுஹாவுடைய நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒப்படைக்கப்பட்டார்கள் என்பது சஹீஹ் அல்புகாரியில் 5160 இலக்கத்தில் என்ன செய்து வருகிறது. அப்போ இந்த செய்தி ஒரு எங்களுக்கு தெளிவு என்னென்னா, இரவு நேரம் தான் அப்படின்றதல்ல, அவருடைய நேரங்கள் பகல் பொழுதாக இருக்கலாம், இது முற்பகல் பொழுது அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இதில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அது பலகீனமான தாயிஃபான செய்தி தான், முஸ்னத் அஹமதில் 27471 இலக்கம். இதில் அபு ஷத்தாத் என்றவர் வரார், இவர் அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர். அஸ்மா பின் உமைஸ் அறிவிக்கிறாங்க, நான் தான் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களை என்ன செய்தேன், மணப்பெண்ணாக தயார்படுத்தினேன். அஸ்மா ரதியல்லாஹுங்கள மணப்பெண், அது அஸ்மா பின் உமைஸ் மணப்பெண்ணை தயார்படுத்துகிற இதில் ஜனாசா விஷயங்கள் எல்லாம் மிகவும் ஈடுபாடாக இருந்த பெண்மணிகளில் ஒருவர். நான் தான் அதை தயார்படுத்தினேன், என்னோடு சில பெண்களும் இருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் விருந்தாக அந்த இடத்துல அளிப்பதற்கு எங்களுக்கு பால் பாத்திரங்களை தவிர, ஒரு பால் பாத்திரத்தை தவிர வேறு எதுவும் இருக்கலை. பால் இருந்துச்சு, அதைத்தான் விருந்தாக கொடுக்கறதுக்கு இருந்ததே தவிர வேறு எதுவுமே என்ன செய்யலை, இருக்கலை. அப்போ அந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தார்கள். பின்னர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். அதுக்கு பின்னால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாவது அது குடித்த பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க, அதை குடிக்குமாறு கொடுத்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இல்லை, அதாவது எங்களுக்கு பால் குடிக்கிற இப்போ ஒரு தேவையொண்டு இப்போ இல்லை அப்படி என்ன மாதிரி, பசி இல்லை என்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தஜ்மா அன் ஜூ அன் வ கதிபா, பொய்யையும் பசியையும் இணைக்க வேண்டாம்னாங்க. பொய்யையும் பசியையும், பசினா பசி என்ன செய்ய சாப்பிடுங்க, அதையும் இதையும் என்ன செய்ய வேண்டாம், கலக்க வேண்டாம் அப்படி என்று சொன்ன நேரத்தில் ஒரு பெண் கேட்குற, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு ஒரு விஷயம் விருப்பமாக இருந்து அந்த இடத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லை தேவையில்லை அப்படி என்று சொல்கிறது என்னை பொய்யாக கருதப்படுமா என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் கதிபு யுக்தபு கதிபின் ஹத்தா துக்தபல் குதைபத்து குதைபத்தன், பொய் பொய்யாக எழுதப்படும், ஒரு சிறு பொய்யாக இருந்தாலும் அது சிறு பொய்யாக என்ன செய்யப்படும், எழுதப்படும் என்று சொன்னார்கள் அப்படின்னு வரக்கூடிய செய்தி பலகீனமானது. இது வந்து தாயிஃபானது, பலகீனமானது. இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு மனிதர் சாப்பிட்றதுக்கு இருக்கிறாரு, அவர் சாப்பிடட்டும் வந்து நம்ம பசி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் என்ன, அதாவது பொய்யாக கருதப்பட மாட்டாது என்றதுக்கு வேறு வேறு செய்திகள் என்ன செய்து, அபூபக்கர் ரலியல்லாஹு செய்திகளில் இன்னென்ன மற்ற செய்திகளில் ஆதாரங்கள் என்ன செய்து உண்டு. அது வந்து விருந்தாளியை கௌரவித்தல் என்ற பகுதியில் என்ன செய்யும் அடங்கும் என்ற ஒரு சஹாபிரை செய்தி நம்ம படித்திருப்போம். அந்த விளக்கு எரிக்கிற மாதிரி என்ன செஞ்சிருவார், அணைச்சிருவார் சாப்பிட்றதுக்காக, அவருடைய பசியும் குடும்பத்துடைய பசியை மறைச்சி அவர் என்ன செய்வார், அதில் நடந்து கொள்வார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இந்த செய்தி பலகீனமான செய்தி. அப்போ இந்த செய்தியிலையும் வந்து அந்த ஒரு பகல் பொழுதில் நடந்த சம்பவம் இடத்த புரிஞ்சு கொள்கிற அமைப்பில் என்ன செய்து இந்த செய்தியும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது பலகீனமானது, அந்த செய்தி என்ன ஒரு பலமான செய்தி. அடுத்தது அதான் அந்த அக்கதுனிக்காவுக்கு பிறகு வலிமா என்பது லேட்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய அந்த இதிலையும் இந்த வக்து நேரம் என்றது நம்ம அந்த நாளுக்கும் எடுக்கலாம் டைமுக்கும் எடுக்கலாம் என்று பொதுவாக வரக்கூடிய செய்தி. ஆனால் அது சம்பந்தமாக ஒரு வேறொரு இடத்துல புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு செய்தி சஹீஹ் புகாரியில் 5157 இலக்கம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஹஸா நபியும் அம்பியா, நபிமார்களில் ஒருவர் யுத்தத்துக்கு போகிறார், நபிமார்களில் ஒரு நபி யூஷா பின் நூன் அதான் சரியானது, அவர் யுத்தத்துக்கு என்ன செய்கிறார் போகிற, ஃபகால் அலி கௌமிஹி, அப்போ தன் சமுதாயத்தை பார்த்து சொல்கிறாரு, லா யத்பஅனி ரஜுலுன் மலக புது அம்ராத்தின் வஹுவ யுரீது அய் யப்னிய பிஹா வலம் யப்னி பிஹா, அதாவது திருமணம் நடந்து இன்னும் மனைவியோடு ஒன்று சேராமல் அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் யுத்தத்தில் என்னை தொடர வேண்டாம் என்றார். இந்த யுத்தத்தில் என்ன செய்ய வேண்டாம், என்னை தொடர வேண்டாம். அக்குதுனிக்காக நடந்துட்டு மனைவியோடு ஒன்று கூடுற நாள் மட்டும்தான் அதாவது மிச்சமாக இருக்குது அப்படின்னா, அக்கதுனிக்காக நடந்து அதுக்காக வெயிட்டிங்கன்னா அது ஒரு நாள் வெயிட் பண்ணலாம், ரெண்டு நாள் வெயிட் பண்ணலாம், எத்தனை நாள் வெயிட் பண்ணலாம்ன்றதே முதல்ல என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு ஒரு வக்தும் அவர் என்ன செய்யலை, அதில் நியமிக்கப்படவில்லை. ரசூலாங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க, அந்த மாதிரி வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் யுத்தத்தில் என்ன என்ன செய்ய வேண்டாம், தொடர வேண்டாம், வீடு கட்டி வீட்டுக்குள்ளே நுழையாமல் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவரும் என்னை தொடர வேண்டாம் அப்படின்றாங்க. அதே போல் ஒரு ஹவுதொண்டு கட்டி அதுக்கு தனது கால்நடைகளை கொண்டு வந்து நீர் பாய்ச்சறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவரும் என்னை என்ன செய்ய வேண்டாம், தொடர வேண்டாம். ஏன்னா மனசுக்குள்ளே எங்கே இருக்கும் தெரியுமா, அதில் தான் என்ன செய்யும், இருக்கும் என்னை தொடர வேண்டாம் என்று சொல்லி சொன்னதாக ஒரு செய்தி வருது. இதுவும் அந்த நாளையும் நேரத்தையும் புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு பொதுவான ஒரு செய்தி. அதுபோல் சஹீல் புகாரில் 5159 இலக்கத்தில் வருது. இந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகாமன் நபி சொன்ன பைன ஹைபர் வல் மதீனத்த தலாதன் யுப்னா அலஹி பி சஃபியா பின் திஹுயை, இந்த சஃபியார்லாம் கூட செய்தி பார்த்தோம். அதில் என்ன வருதுன்னா ஹைபருக்கும் மதீனாவுக்கும் இடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தங்கினார்கள். எப்படி தங்கினா, யுப்னா அலஹி பி சஃபியா, சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பினா செய்து, அப்படின்னா அவர்கள் குடும்ப இதில் சேர்றாங்க 3 நாள் அந்த இடத்துல. அப்படின்னா தொடர்ந்து என்ன செய்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வலிமா கொடுக்கப்பட்டது அப்படின்னு புரிஞ்சு கொள்கிற மாதிரி அந்த செய்தி இருக்குது. அதை நீங்கள் பார்த்தாலே விளங்கும். அந்த செய்தி அந்த 3 நாள் அந்த வலிமாவுடைய நிகழ்வு நடந்ததாகத்தான் அந்த செய்தி என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். அப்போது தொடர்ச்சியாக நடப்பதற்கும் அந்த நாட்கள் வந்து என்ன ஒரு வரையறை இல்லாமல் அவரோட வசதிக்கேற்பவும் நேரத்துக்கேற்பவும் புரிந்து கொள்வதற்கும் இந்த செய்தி என்ன ஒரு ஆதாரமாக எங்களுக்கு இருக்கிறத பார்க்குறோம். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபமாக்கான விஹாமின் ஹுப்ஸின் வலா லஹம், அதில் வந்து ரொட்டிகள் இருக்கவும் இல்லை இறைச்சி இருக்கவும் இல்லை, தோல் அதாவது விரிப்பு விரிக்கப்பட்டு அதில் வந்து பால் கட்டிகளும் என்ன அதே போல் என்னது நெய் இது போன்றவைகள் தான் அந்த இடத்துல என்ன செஞ்சது பகிரப்பட்டது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இது ஒரு செய்தி. அடுத்ததாக வந்து சஹீல் புகாரியில் 5166 இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்பஹன் நபியு பிஹா அரூசன், காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது என்ன அதாவது அந்த மணமகனாக காலை பொழுதை அடைகிறார்கள் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வலிமா பகல் கொடுக்கப்படுது, இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத புரியிற அமைப்பில் அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது. அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒழுக்கம் ஒன்றும் சொல்லப்படுது, என்னென்னா அங்கே வந்தவர்கள் அந்த வலிமாவுக்கு வரக்கூடியவர்கள் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஒழுக்கம் அதில் இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமாலாம் முடிஞ்ச பின்னாலேயும் ஒரு கூட்டம் ஒன்று இருந்து 10 பேருக்கு குறைவானவர்கள் உட்காந்து பேசிக்க நிற்கிறான். ரசூல் அங்கே வராங்க, அப்போயும் அவங்க என்ன செய்கிறாங்க பேசிக்க நிற்கிறான். சாப்பாடெல்லாம் முடிஞ்சுது, திருப்பி 2-3 தடவை வந்து பார்த்துட்டாங்க அவன் பேசிக்கின்றே தாக்கிறாங்க போகலை, திருப்பி 2-3 தடவை வந்து பார்த்துட்டாங்க அவன் பேசிக்கின்றே தாக்கிறாங்க போகலை.

0: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
1: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
2: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிக்கும் 077-734-5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
1: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: அந்த மனம், ஆனால் மனப்பெண்ணை கொண்டு போய் இன்னொரு அறையில் அடைக்கிறது. இப்படி ஒரு மரண சம்பவமே இலங்கையில் என்ன செஞ்சது, நிகழ்ந்தது. ஒரு இராணுவ வீரர் நிகழ்வில் வந்து ஒரு மரண சம்பவம் என்ன செஞ்சது, இப்படி நிகழ்ந்தது, இந்த மாதிரி நடத்தி. அப்போது இதெல்லாம் என்ன, அதாவது ஒரு கேவலமான ஒரு சிந்தனைகள். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் நட்புடைய வடிவம் என்று நினைக்கக்கூடியவர்கள் வந்து ஒன்றில் சினிமா கலாச்சாரத்தால் தாக்கப்பட்டவர்களாகும், இல்லைன்னா வேலை வெட்டி இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னால் மானம் மரியாதை கௌரவம் என்ற விஷயத்துடைய வடிவத்தை முழுமையாக புரியாதவர்களாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான தன் நண்பனுடைய ஒரு நிகழ்வில் இந்த மாதிரியான கேவலமான இழிவான அடிமட்ட செயல்களில் ஈடுபடக்கூடிய மைண்ட் செட்டு யாருக்கும் வந்திருக்காது. அப்படி வருதுன்னா ஒன்றில் அவர்களுக்கு கண்ணியம் என்றால் முழுமையான வடிவம், கண்ணியமானவராக இருக்கலாம், முழுமையான வடிவம் அவங்களுக்கு தெரியலை. நட்பண்டா இஸ்லாத்துடைய வடிவம் அவர்களுக்கு முழுசாக என்ன செய்யலை, தெரியலை. இந்த அறியாமை, அதே நேரம் ஆளுமை போதாமை, ஆளுமையற்ற ஒரு தன்மை. இல்லைண்டா இது போன்ற இடங்கள் எல்லாம் ஒரு நல்ல கௌரவமான கண்ணியமான ஒதுங்கத்தான் என்ன செய்வான், பார்ப்பான். இந்த வேதனைப்படுத்தி திருப்தி அடைதல் அப்படி என்ற மனநிலை ஷைத்தான் அடுத்த பாருங்கள் இன்னல்லது இந்த யுஹிபூ நான் தஷி அல்ஃபாஹிஷா, இந்த மானக்கேடான விஷயங்கள் அடுத்தவர்களை பரவ விரும்பக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் மறுமையில தண்டனைன்னு சொல்கிறேன் தானே. இதெல்லாம் நிறைய பேர் இந்த சைத்தானியத்தை எப்படி கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களை பார்த்து தான், அடுத்தவங்களை பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து தான் இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. சைத்தானியத்தை ஏற்கனவே இருக்குது, அடுத்தவர்களை பார்த்து பார்த்து இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து இன்றைக்கு அந்த ஒவ்வொரு செய்கிறது தான் ஒரு ஆக குறைஞ்ச லெவல்லையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான இப்போ பொருட்களெல்லாம் விற்கிறாங்க. அவரை வந்து இது பண்ணுறதுக்கான பொருட்கள் அந்த சவர்க்காரம் மாதிரி வந்து எல்லாம் முகத்தில் உடம்புலலாம் உளுமை அந்த மாதிரியான அதாவது பொருட்கள் எல்லாம் விற்று அதனூடாக சந்தோஷப்படுத்தக்கூடிய பட்டாசு கொளுத்துறது வந்து எந்த அளவுக்கு வந்துடுன்னு சொன்னால் ஸ்டேஜுக்குள்ளே என்னது பட்டாசு போட்டு விடுற நிலைமையெல்லாம் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. இன்னும் என்னென்னு சொன்னால் சில பொருட்களை கடத்தி வச்சிடுறது, இவ்வளோ லட்சம் தான், இவ்வளோ பணம் தான், அப்போ தான் உனக்கு என்ன செய்வேன், அதை தருவேன்றது. அது கொடுத்த பின்னால் அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் என்ன செய்கிற பார்க்குறோம். இப்போ இந்த அநியாயங்களெல்லாம் செஞ்சுட்டு இது ஒரு ஒரு இது அவன் பொறுத்துக்கொள்கிறான். அந்த நேரத்தில் நடக்கக்கூடியலாம் அவரும் என்ன மானம் கெட்ட நிலைமையில் அவரும் பொறுத்துக்கண்டு அப்படி சிரிச்சுக்கண்டு இருக்கிறார். இப்படி ஒரு

0: தீர்ப்பு வட்ட நமக்கு இன்றையோடு தேவையில்லைன்னு முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன், பொறுத்துட்டிக்கிறான். ஏன் தெரியுமா? இவன் ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிறான், பலருக்கு இவன் செஞ்சுக்கிறான். அதனால் தண்டை டேர்ன் வருது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அப்போது அவன் பொறுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. சிலர் பொறுப்பது மட்டுமல்ல, ரெக்கிங் என்னடா ரெக்கிங் செய்யலை வரலையா நீங்களாம், உங்களெல்லாம் என்ன என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அவன் கேட்குறான். அப்போ நடக்கலைன்னு கவலைப்படுற நிலைமை அவன் பார்க்குறான். அப்போ இது என்னென்னா, அதை மெசோகிசம் என்று சொல்வார்களே, அதாவது தனக்கு வேதனை நடப்பதில் தான் சந்தோஷம் அடைவது, இது அதைவிட கேவலம். எனக்கு வேதனை நடக்கிறதுல நான் சந்தோஷம் அடையக்கூடிய நிலை இருக்குதே, இது அதைவிட கேவலமான ஒரு நிலை. எனக்கு ஒத்தம் வேதனை தாரான்டா, அதை நான் எப்படி ரசிச்சுட்டேன். எனக்கு ஒத்தம் வேதனை தாரான்னா நான் ரெண்டு மூணில் ஒன்று வரணும். உண்டு அவனை வந்து அவன் ஒரு அவன் விளங்காமல் செய்கிறான் அப்படின்றதுக்காக வேண்டி என் ஆளுமையை பாதுகாத்து கொண்டு நான் சபராக இருந்து அவனுக்கு உணர்த்துறது, இல்லைன்னா அவனை கண்டிக்கிறது, இல்லை அவனை தண்டிக்கிறது, இல்லை அவனை விட்டு ஒதுங்கிறது. இது இது நடக்கணுமே தவிர, அதை ஏற்றுக்கொண்டு இருப்பேன் என்ற வேதனையை கூட நான் வெளிப்படுத்தாமல் இருத்தல் என்பது எப்படி இருக்குது? இதே நபர்கள் இவ்வளோ பொறுத்தவங்க ரெண்டு பேரும், கணவன் மனைவியாக இணைகிறாங்க தானே, ஒரு வார்த்தையை பொறுத்துக்கொள்கிறாங்கல்ல. மனைவி பேசினா கணவன் பேசினா மனைவி பொறுக்கிறது இல்லை, மனைவி பேசினா கணவன் பொறுக்கிறது இல்லை, கை நீட்டினா பொறுக்கிறது இல்லை, வைஃப் கை நீட்டி பேசினா நீ கையை நீட்டி பேசாது அப்படி என்று சொல்கிறது, அல்லது கணவன் ஏதாவது பேசினா மனைவி டென்ஷன் ஆகுது. ஆனால் அதை விட கேவலமெல்லாம் பொறுத்துக்கணாங்க, இதில் இந்த வழி மாலை அக்கதனிக்கால அதை விட கேவலமானவைகள்லாம் பொறுத்துக்கணாங்க, கண்ட கண்ட அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கணாங்க. அப்போ இயற்கை அதுதானே, மனிதனுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த இயற்கை ஒரு இதுன்னு இருக்குது. இதனால் பாதிக்கப்பட்டு அண்டைக்கு இரவு முழுதும் உன்னை அனுப்புறது இல்லை என்று சொல்லி என்ன, ஃபஜிர் வரைக்கும் வச்சுட்டு ஃபஜிர் போகிற கொண்டு போய் என்ன செய்யுது, வீட்டில் விடுவது. ஒவ்வொரு ரேஞ்சிலும் ஒவ்வொரு இடத்துல இது மாதிரி நடந்துட்டு இருக்குது. இதை பெற்றோர்கள் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சுக்கிறான், ஒரு தின் இந்த இவருடைய திருமணம் போல் அதனால தான் இந்த மாதிரி சத்தம் போட்டு போகிறாங்க, இவருடைய திருமணம் போல் இதான் சத்தம் போட்டு போகிறாங்கன்னு பெற்றோர்கள் ரசிக்க ஆரம்பிச்சுக்கிறான். இது இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாரோட இந்த இதை அது அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, திடீர்னு மாப்பிள்ளைக்கான கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அது கூட்டாளி ஃப்ரெண்ட்ஸ் மார் அவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படித்தான் வளமை, இவனு பல கல்யாணங்களுக்கு செஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கேவலத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலைக்கு இந்த சமுதாயம் வந்திருக்குது. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை பார்த்தா, பேசி நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம் அந்த தம்பதியினருக்கு என்ற அமைப்பில், குர்ஆன் புரிகிற அமைப்பில் எங்களுக்கு சொல்லுது, இதா தைம் தும் ஃபந்தஷிரு, நீங்கள் சாப்பிட்டு விட்டால் அந்த இடத்துல என்ன செய்ய, பேச்சுக்கு நீங்கள் நிதானம் கொடுத்து கொண்டிருக்காமல் போய்விடுங்கன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த ரெக்கிங் பண்ணுறது. இந்த இது இது எங்கிருந்து முதல்ல ஆரம்பித்தது, இந்த யூனிவர்சிட்டிகளில் அங்கங்கிருந்து ஆரம்பித்தது, புதுசாக ஒரு இடத்துக்கு வார இடத்துலேருந்து ஆரம்பித்தது. உண்மையிலேயே அதாவது ஒரு ஒரு ஒரு பல்கலைக்கழகம் அப்படி என்று சொல்கிறது, ஒழுக்கங்களையும் மார்க்க கட்டுப்பாடுகள் அல்லது உலகத்துடைய எத்திக்ஸ்களையும் உருவாக்குற ஒரு இடமாக அது இருந்திருந்தால் அது எப்படி இருந்திருக்கணும், இன்றைக்கி அதை எப்படி ஆக்கிட்டாங்க. அப்போ அதை விரும்பாத மாணவர்கள் இருந்தாலும் சரி, அவங்க விரும்பாமலே செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு ஆளாயிட்டான். இன்றைக்கி என்ன, ஒவ்வொரு மதத்தினரும் அவங்கவுங்களோட என்ன, அதாவது ஆண்களையும் அவங்கவுங்க பெண்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க, ரேங்கிங் பண்ணுங்க, பிரித்து கொடுத்துக்கிறாங்க. அந்த லெவலுக்கு ஒழுக்க இனத்தில் ஒரு ஒழுக்கம் பேணப்பட்டுக்கின்றது. இது எப்படி என்று சொன்னால், நான் வந்து ஒரு காலத்தில் இபிலிஸின் படையில் நான் இருந்தேன், காலம் போக போக இபிலிஸ் ஏண்ட படைக்கு வந்துட்டாரு அந்த, ஏன்னா அவ்வளோ நம்ம வந்து அதில் முன்னேறிக்கின்ற போகிற லெவலுக்கு இதாகி, அந்த மாதிரியான இந்த ரெக்கிங் என்ற இந்த கலாச்சாரம் அப்படியே வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து என்ன செஞ்சுக்கி சேர்ந்திருக்கு, மதரசாக்களில் வந்து என்ன செஞ்சுக்கி சேர்ந்திருக்குது, சாதாரண ஹாஸ்டல்களில் வந்து என்ன செஞ்சுக்கி சேர்ந்திருக்கு. இந்த +1 +2 ஓலெவல் ஏலெவல் முடிக்கிற டைமில் எல்லோரும் மாணவர்கள் கலைஞ்சி போகிறது, அந்த நேரத்தில் வந்து என்ன செஞ்சிருக்கு சேர்ந்திருக்குது, இங்குகள் அடிச்சுக்கிறது, என்ன ட்ரெஸ்ஸுகளை நாசமாக்கிக்கிறது, இது போன்ற லெவலெலாம் வந்திருக்கு. இப்போ எல்லாம் மாறி பெண்ணை வந்து மாப்பிள்ளை மாதிரி ஜோடிக்கிறது, ஆ மாப்பிள்ளை வந்து பெண் மாதிரி ஜோடிக்கிறது என்று என்னென்ன விதமான, அதாவது அந்த ஒரு அறியாமை ஜாகிலியத்து அதே போல் கேவலமான சிந்தனைகள் வருதோ அவைகள்லாம் செய்கிறாங்க. இதில் வந்து பாதுகா, இது வந்து முதலாவது மனரீதியான ஒருவருடைய இருக்கக்கூடிய ஒரு ஒரு நோய் இது, இரண்டாவது தண்ட வேதனையை வெளிப்படுத்துறதுக்கான ஆளுமையின்மை, பிறரை நோவினைப்படுத்தி சந்தோஷப்படுதல் என்பது நாளைக்கு எந்த லெவலில் கொண்டு வந்து விடுமெண்டா, ஏண்ட கவலை இவன்ட்ட சொல்கிறதா என்ற லெவலில் கொண்டு வந்து அதை என்ன செய்ய விடும், ஏண்டா அவன் சிரிப்பான் எல்லாத்துக்கு. கவலை சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே சோகங்கள் கவலைகள் வேதனைகள் யாராவது சொல்லுகின்ற பொழுது அவன்கிட்ட போய் தத்துவம் பேசிட்டிருக்கிற தன்மையே இதனுடைய விளைவு தான். ஒத்தன் ஒரு கவலை சொல்லிட்டிருக்கிறான், அவன் கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லாமல் அது இருக்கும். அப்போ என்ன செய்யணும், நம்ம ஆறுதலுக்கு நம்ம கேட்கணும், அது கேட்டு ஆறுதல் சொல்லணும். ஆனால் அதில் போய் தத்துவம் பேசி இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது, இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, இதுக்கு சட்டப்படி நீங்கள் கவலையை பட்டிக்கக்கூடாதுன்னு பேசினா அவன் பெரிய கவலை அதுதான். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த விளைவுகள், அடுத்தவன் படுற வேதனையில் நம்ம சந்தோஷம் அடைதல், அடுத்தவனுக்கு ஒரு சின்ன வேதனையாக இருந்தாலும் சரி, எங்களால் அந்த வேதனையை வந்து வெளிக்காட்ட முடியாமல் இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை வந்து ரசிக்கிற அமைப்பிலையோ அதை வந்து அதை நகைச்சுவைப்படுத்துகிற அமைப்பிலையோ நம்ம வரக்கூடாது. அது வருவதென்பது மிக தவறான ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து, சில நேரங்களில் ஒரு நோயாளி வேதனையோட உச்சகட்டத்தில் இருந்துட்டு இருப்போம், நம்ம சிரிச்சுக்கிட்டு இருப்போம், சில மரணங்கள், சில நிகழ்வுகள், சில பொழுதுகள், இவைகளெல்லாம் அடுத்தோட வேதனை உணராமலே அவன் நேரம் என்ன செஞ்சிக்கும், கழிஞ்சிருக்கும். அதே மிகப்பெரிய வேதனை அவர் உயிரை இழந்திருப்பார், அல்லது அந்த நோயுடைய கட்டங்கள் அவரை தாண்டியிருக்கும், அவருடைய வேதனைகள் தாண்டிருக்கும், உங்கள்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில். காரணம், எங்களுடைய இந்த நகைச்சுவை உணர்வுடைய எல்லை மீறல். இந்த நகைச்சுவை உணர்வுக்கு தானே இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இந்த நகைச்சுவை உணர்வு எதை எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல நிற்கணும். இல்லைன்னு சொன்னால் சஹாபாக்களுடைய விஷயத்தில், மற்ற விஷயத்துலலாம் இது எப்படியாக பார்க்கும், நம்மளோட சாதாரண பேச்சில் எப்படியாக பார்க்கும், சீரியஸாக நடக்க வேண்டிய இடத்துல இந்த நகைச்சுவை உணர்வு என்ன செய்யும் வரப்பார்க்கும். நம்ம எந்த இடத்துல எது செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கும். எந்த அளவுக்கு இது நகைச்சுவை உணர்வுடைய இது போயிட்டுன்னு சொன்னால், சஹாபாக்களுடைய நிகழ்வுகளில் பேசக்கூட ஒரு சீரியஸான விஷயம், ஒரு சஹாபியுடைய விஷயம் போயிட்டு இருக்குது, அதில் கூட அந்த நகைச்சுவை உணர்வுடைய அந்த பாதிப்பு அதை எப்ளை பண்ணி பேசுகிற அளவுக்கு போயிட்டு அந்த செய்தியை சொல்கிறாங்க, சொல்கிறவங்க பயானுரைகளில் அதை வந்து அவங்க வந்து நகைச்சுவை உணர்வாக அந்த செய்தியை காட்டுற மாதிரி நினைச்சு, எதில் ரசூலாக சிரித்தாங்களோ அதில் தான் நகைச்சுவை உணர்வு சொல்லணும். எதில் வந்து என்ன அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா அதில் தான் மகிழ்ச்சியை சொல்லணும். சாதாரண ஒரு நிகழ்வை இந்த சினிமா பாணியில் மாதிரி விளங்கப்படுத்துகிற நிகழ்வுக்கு என்ன செஞ்சுட்டு போயிட்டு, இதெல்லாம் இந்த நகைச்சுவை உணர்வு மிகைத்தால் வரக்கூடிய பிரச்சனை. இது ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு வரக்கூடாது. பரிஹசித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம், இந்த மாதிரி விளையாடுதல் என்பது மிகப்பெரிய பாவம். அது வாழ்க்கையில் முக்கியமான கட்டங்களில் உண்டான இந்த திருமண நிகழ்வுகளை பாதிக்குதுன்னு சொன்னால், இப்படிப்பட்ட நட்பு என்னதுக்கு, இப்படிப்பட்ட உறவு என்னதுக்கு, அப்படிப்பட்ட செயல்பாடு எங்களுக்கு என்னதுக்குன்னு கேட்குறேன். அது எங்களுக்கு தேவையே இல்லை, அது எங்களுக்கு தேவையே இல்லை. இது முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளேயும் வந்தது தான் ஆச்சரியம். இன்றைக்கு இது இல்லாத வீடுகள், ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு என்ற வட்டத்தில் இருக்கக்கூடிய இது இல்லாத வீடுகள் எதுவுமே என்ன இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இது மாறி வந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த திருமணங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். இந்த திருமணங்களை நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. இது மார்க்க முரணான சைத்தானியத்துள்ள திருமணம் என்று சொல்லி இது மாதிரி நிகழ்வுகள் கண்டாலே புறக்கணித்து நல்லவர்கள் அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும். இதில் ஊர் பள்ளிவாள்கள் இதில் ஒரு எக்ஷன் ஒன்று எடுக்கணும். இதால் என்னென்ன செய்யலாம் என்ன, இது ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு, இது ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு என்றத பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் மணவரை, இந்த மணவரைக்குள்ளே போய் எல்லாருமே உட்கார்ந்துகிறான், மணவரைக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு இது கடைசியில் எங்கே போய் முடியும், எல்லை மீறலில் போய் என்ன செய்யும் இது முடியும். இது போன்ற கேவலமான நிகழ்வு நமக்கு வரக்கூடாது. இந்த செய்தியிலிருந்து நம்ம அதை என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். இது எந்த இடத்துல நடந்தாலும் சரி இது தவிர்க்கப்பட வேண்டும். இது ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்வு என்பதை நம்ம மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும், உணர்த்தணும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். இது வலிமா என்ற இந்த பகுதியில் நம்ம அதாவது விடுபட்ட சில விஷயங்கள் என்று ஞாபகப்படுத்த இருந்த விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக நம்ம வந்து மணவரையுடைய சட்டங்கள், மணப்பெண் அலங்காரம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ما عندي والعلم عند الله واقول قولي هذا واستغفر الله لي ولكم
1: நேர்கள் இதுவரை இஸ்லாம் கூறும் குடும்பவியல் சிறப்பு தொடரில் வலிமா திருமண விருந்தின் நேரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள். நீங்கள் உலகம் முழுவதும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேர்கள் உங்களது டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று அதில் முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய பொலிவுடனும் புதிய ஒளி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எமது வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற முக்கிய மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இணைய இஸ்லாமிய செய்திகள், உங்களுடைய குழந்தைகளின் இஸ்லாமிய மார்க்க சம்பாசனைகள், நாடகங்கள் போன்றவற்றை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். info@muslimvanoli.com அல்லது muslimvanoli@gmail.com அல்லது வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமான 0704-777-16167 அப்படிங்கிற இலங்கை தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு அனுப்பி வைக்கலாம். அடுத்ததாக
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி,
3: உங்கள் முஸ்லிம் வானொலி
2: சிந்தனை.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் ஒருவர் இரு சாரார்களுக்கு மத்தியில் ஒற்றுமைப்படுத்துவதற்காக கற்பனையாக நினைத்து சில பொய்களை சொல்வாரோ அது பொய்யாக கருதப்பட மாட்டாது என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகையால் பிரிந்திருப்பவர்களை, பிரிந்திருக்கும் குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதற்கு இவ்வாறான பொய்களை சொல்லி நாம் அவர்களை சேர்த்து வைப்போம். ஒரு குடும்பத்தை சேர்த்து வைப்பது, ஒரு உறவை சேர்த்து வைப்பது மிக பெரும் நன்மையான காரியமாகும். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
3: முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
5: பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம், இது சரியா தவறா?
6: முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் யுத்தம் செய்கின்ற, முஸ்லிம்களை விடவும் அழகான முறையில் போராடுகின்ற ஒரு சமூகத்தை இந்த உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் காண முடியாது. ஒரு சின்ன பாலஸ்தீனத்தின் இளைஞன், ஒரு 7-8 வயசு இருக்கும், இப்ப வந்த ஒரு வீடியோ, சுபஹானல்லா, கட்டடம் எல்லாம் உடைஞ்சி தரமட்டமாக்கப்பட்டிருக்குது. அந்த நேத்தையில் அந்த இளைஞன் அந்த கட்டடத்தில் குந்திட்டு அவர் சொல்றாரு, இந்த வீட்டில் மாத்திரம் 7 பேர்கள் சுகதாக்களாக மாறி இருக்கிறார்கள். நான் இருக்கிற இந்த வீட்டில் 7 உறவுகளை இழந்து அவர்கள் சுகதாக்களாக மாறியதன் பிறகுதான் இந்த பூமியில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதற்கு பிறகு இந்த பூமியில் என்னால் விளையாட முடியாது. கவலையை தவிர வேறு எதுவுமே முடியாது. இந்த இஸ்ரேவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் சிறுவர்கள் விளங்குவது கிடையாது, சிறுமிகள் விளங்குவது கிடையாது. இவங்களோட நோக்கம், நாங்கள் இந்த காசா பகுதியை விட்டுட்டு போய் அவங்கள்ட்ட சரணம் அடைய வேண்டும் என்று தான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அது மட்டும் உண்மை. ஒரு காலமும் எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணை விட்டு நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் பிரிய மாட்டோம். ஏனென்றால் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், மத்தா நசுருல்லா, அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள். குல், சொல்லுங்கள், அல்லாஹுடைய உதவி மிக சமீபத்திலே இருக்கிறது என்று ஒரு 6-7 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் சுபஹானல்லாஹ் பேசுகிறான் என்றால், அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்களே, என்ன பிரார்த்தனை தெரியுமா? தூபா லிஷாம், தூபா லிஷாம், தூபா லிஷாம். ஷாம் பிரதேசத்துக்கு சுப சோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுப சோபனம் உண்டாகட்டும், ஷாம் பிரதேசத்துக்கு சுப சோபனம் உண்டாகட்டும். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் யார் ரசூலுல்லாஹ், ஷாம் பிரதேசத்துக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷாம் பிரதேசத்தில் தான் வானவர்கள் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டிருக்கிறார்கள் என. வானவர்கள் எல்லோரும் சாம் பிரதேசத்தில் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டுதான் அங்கே இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நீங்க பாருங்க, ஹாக்கிமுல 8554வது செய்தி, அம்ரு இப்னு ஆஸ் அப்துல்லாஹ் இப்னு அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி ரஐத்து உமூதல் கிதாபி, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்ன என்று கேட்டால், என்னுடைய தலையணைக்கு கீழே இருந்து ஒரு வேதத்துடைய ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது. வேதத்திலிருந்து ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது, கனவில் போகிறது. அது எங்கு போகிறது என்று நான் பார்த்தேன், அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி அது போனது. அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி போனது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஈமான், நிச்சயமாக ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈமானை பார்க்கிறோமா இல்லையா? 5 வயசு பிள்ளைகள், 6 வயசு பிள்ளை, ஒரு உம்மா டாக்டர், ஒரு உம்மா டாக்டர் வைத்தியசாலையில் இருந்து வார வார பொடிகளுக்கெல்லாம் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறாங்க, உம்மா அப்படியே யதார்த்தமா திரும்பி பார்க்கிறார். சுபஹானல்லாஹ், அந்த பிள்ளை அவடபிள்ளை, அந்த பிள்ளை அவடபிள்ளை, கத்திக்கிட்டு ஓடுறா. நீங்க யோசிங்க, நீங்க சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தில் எந்த உள்ளத்தை அவன் தெரிவு செய்கிறானோ அந்த உள்ளத்தை தான் அவன் சோதிப்பான். ஏன் தெரியுமா? ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன் இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிறார். அவங்களோட ஈமானல்லாம் என்ன தெரியுமா? ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன கற்கள் தான். என்ன காரணம் சொல்லுங்க? நம்பிக்கை. ஏனண்டா, இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா யானை படையையும் சின்ன பறவைகளை கொண்டு, சின்ன பறவைகளில் சின்ன கல்லை கொண்டு காப்பாத்தியவன் ரப்பு. பெரும் பெரும் ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் தைரியமாக நெஞ்சை கொடுத்து கல்லால் அடிக்கிறண்டா, அவங்கள்ட்ட உள்ள ஈமான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன், பைத்துல் மக்குதஸ் பலஸ்தீனத்திலே இருக்கிறார். ஒரு வெளிநாட்டில இருந்து ஒருவர் போய் கேட்கிறாரு, நீ நம்ம நாட்டுக்கு வந்துடுவாப்பா, எங்கட நாட்டில் வந்தா நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்றார். அந்த சிறுவன் கேட்கிறான், நான் உங்களோட நாட்டுக்கு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். உனக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல ஆடைகள் கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், என்னோடு வந்துடு நம் நாட்டுக்கு சென்றிடலாம் அப்படின்னு கேட்கிறார். அந்த சிறுவன் கேட்டான், உங்களோட நாட்டுக்கு வந்தால், உங்களோட நாட்டுக்கு வந்தால் முஜாஹிது என்ற பட்டம் கிடைக்குமா, ஷஹீது என்ற பட்டம் கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கிறதே. உங்களோட நாட்டுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்து மரணித்து போன அந்த சுஹதா என்று சொல்லுகின்ற பட்டம் எனக்கு கிடைக்குமா சொல்லுங்கள். உங்களோட ஊர்ல கிடைக்காது, எந்த ஊர்ல அந்த பூமி எந்த ஊர்ல அந்த பட்டம் எனக்கு கிடைக்கும், அது போதும் அப்படின்றார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யோசித்து பாருங்க நீங்க, சுபஹானல்லாஹ். அங்கு உள்ள ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது, ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. அந்த ஈமானை கண் கூடாக நாங்கள் பார்க்கிறோம். யா ரப், அங்கு யார் யாரெல்லாம் இடிபாடுகளுக்குள் அம்பிட்டு, யார் யாரெல்லாம் தாக்குதலுக்குள் அம்பிட்டு மரணிக்கிறார்களோ அத்துணை பேருடைய பாவங்களையும் யார் ரப் நீ மன்னித்து, அத்துணை பேர்களுக்கும் சுஹதாக்களுடைய அந்தஸ்தை கொடுத்து, நாளை மறுமையிலே நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் ஒன்றாக வாழுகின்ற அந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா அந்த ஷாம் பிரதேச மக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. திருமிதியில 2192 செய்தி, அகமதில 20361 செய்தி, ரசூல்லா சொல்றாங்க, இதா ஃபஸத அஹ்லு ஷாம், ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டால், ஃபல ஹைர ஃபீக்கும், உங்களில் எந்த நலவும் இருக்காது. ஷாம் வாசிகள் கெட்டுவிட்டார்கள் என்றால், ஷாம் வாசிகள் அழிந்து விட்டார்கள் என்றால் உங்களுக்குள் எந்த ஒரு நலவும் இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏண்டா, ஷாமுல தான் ஈமான் இருக்கும், அங்கு ஈமான் பால்படுத்தப்பட்டு அங்கு ஈமான் இல்லாமல் போனால் உலகத்தில் வேறு எங்கும் ஈமான் இருக்காது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி மன்சூரின், ஒரு சமூகம் இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கும், அவர்கள் யாருடைய பழி சொல்லுகளுக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நானும் நீங்கள் பார்க்கிறோம். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமிதியில 2217, அகமதில 4536 செய்தி, சதஹ்ருஜு நாருன் ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலகட்டத்தில் ஒரு நெருப்பு அப்படியே மக்களை எல்லாம் விரட்டி கொண்டு வரும். ரசூலுல்லா சொல்கிற போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லா ஃபமாதா தஅமுருனா, அந்த நேரத்தில் எங்களுக்கு என்னத்தை ஏவுறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, அலைக்கும் பிஷாம், ஷாம் பிரதேசத்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்னங்க ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு பூமி இந்த பலஸ்தீனம், பைத்துல் மக்தஸ், இந்த ஷாம், டமஸ்கஸ், காசா பகுதிகள் இன்றைக்கு இரத்த கலரிகளாக மாறிக்கொண்டு சிறுவர்களும் பெண்களும் கொத்து கொத்தாக கொலை செய்கிறார்களாக இருந்தால் ஒன்று மாத்திரம் உறுதி என தெரியுமா? சில நேரம் நம்ம பார்க்கக்குள்ள அவங்களோட ஷோல்கள், அவங்களோட ஆடைகள் சில நேரம் விலகியிருக்கலாம், அல்லது மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களை அந்த மக்கள் செய்யலாம். ஆனால் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில நேரங்களில் பலஸ்தீனத்தின் உறவுகள் மார்க்கத்துக்கு முரணான சில செய்திகளை செய்யலாம். என்னப்பா இப்படியெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா இந்த யூதர்களின் மீதும் இந்த கிறிஸ்தவ நசாராக்களின் மீதும் அல்லாஹு தாலா முஸ்லீம்களுடைய பாவங்களை எடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்வான், இவர்களுடைய தலையில் அல்லாஹ் போடுவான் என, முஸ்லீம்களுடைய பாவங்களை எல்லாம் தூக்கி அல்லாஹு தாலா இந்த சமூகத்தின் மீது அல்லாஹு தாலா போடுவான் என்னாங்க. அவங்கள அல்லாஹு தாலா மன்னித்து இவங்க செய்கிற அட்டகாசத்துக்கும் அநியாயத்துக்கும் அல்லாஹு தாலா இவர்களுக்கு நரகத்தை கொடுத்து அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான் என்ற செய்தியை ரசூலுல்லா சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு பூமி, இப்படிப்பட்ட பூமியில் வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு அல்லொன்னா கொல்லொன்னா துன்பத்துக்கு ஆளாகி இன்றைக்கு பல ஜனாசாக்கள் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு வைத்திய சாலைகள் தாக்கப்பட்டு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மட்டும் உண்மை, இன்று இல்லாவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் என்றோ இந்த பைத்துல் மக்தஸ் முஸ்லிம்களுடைய கைக்கு வருவது என்பது நிச்சயமானது. அதில் சந்தேகமே கிடையாது தோழர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வெற்றி நிச்சயம் மிக சமீபத்தில் இருக்கிறது. ஆனால் நம்மட கடமை என்னென்றால் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், அந்த மக்களுடைய ஈமானை பார்த்து பொறாமைப்படுவோம், அந்த மக்களுடைய அந்த முஜாஹிதீங்கள் என்ற அந்த பட்டியலில் தான் இடம்பெற வேண்டும் அந்த நோக்கத்தோடு போராடுகிறாங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யார் ஒருவர் இந்த பூமியில் இஹ்லாஸோடு தான் ஒரு முஜாஹிதாக மாற வேண்டும் என்று துஆ கேட்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த பூமியில் நிச்சயம் அதை கொடுப்பான. நாங்கள் நமக்கு பயம், நம்ம துவா கேட்க பயம், நம்ம வெட்டுண்டு குத்துண்டு அல்லது அப்படி மௌத்தாயிடுவோம்னு பயம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் அப்படி தூய்மையான யா அல்லாஹ் எனக்கு முஜாஹிதை தந்துவிடு, சுவாதாக்களுடைய பட்டியலில் என்னை ஆக்கிவிடு என்று ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். நாங்கள்
5: பாலஸ்தீனத்துக்கு எதிரான யுத்தம் உலகத்துடைய பார்வையில் இது சரியா தவறா? விசேட தொகுப்பு.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது
7: அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
8: صدق الله العظيم. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாருஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வளமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கெல்லாம் எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன், மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக் கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحمد لله மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் ஒன்று சேர்த்திருக்கிறான். ஒரு மிகச்சிறந்த நோக்கத்தை எதிர்பார்த்து, அல்லாஹுடைய திருப்தி எதிர்பார்த்து, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக உழைப்பதற்கு ஒரு தயாரிப்பை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு ஒரு வாய்ப்பாக வழங்கியிருக்கிறான். இதை எதிர்நோக்குவதற்கு முன்னால், இதை சந்திப்பதற்கு முன்னால், நாம் நம்மிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டிய சில கேள்விகள்தான் இந்த சிறிய நேர உரையாடல். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் மாயிதாவுடைய 105வது வசனத்தில் மிக பாரதூரமான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் எமக்கு தருகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அலைக்கும் அன்புசக்கும், உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அலைக்கும் அன்புசக்கும், லா யதுருக்கும் மன் தல்ல இதஹ் ததைதும், நீங்கள் நேர்வழியை அடைந்தால் வழிதவறியவர்களுடைய எந்த தீங்கும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூற வருவது என்ன? நீங்கள் நேர்வழியை முதலில் அடையுங்கள், நீங்கள் உங்களை முதலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வழி தவறியவர்களை பற்றிய கவலையோ அதனுடைய தீங்கோ உங்களை எதுவும் செய்யாது. நீங்கள் நேர்வழியில் இருந்தால் போதும், முதலில் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொண்டால் போதும். இந்த ஆயத்தை எப்படி புரிந்து கொள்ளக் கூடாது? அல்லாஹ் நமக்கு மட்டும்தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்க சொல்கிறான், பிறர் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று விடச் சொல்கிறான் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ஹுத்துபாவுடைய பிரசங்கத்தில் ஏறி இந்த ஹதீஸை, இந்த ஆயத்தை ஓதினார்கள். இந்த ஆயத்தை ஓதி அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை சொன்னார்கள். ஒரு மனிதன் தீமையை பார்க்கிறான், தீமையை பார்த்து அந்த மனிதன் அதை தடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் அவர்கள் மீது ஒட்டுமொத்தமாக, அவர்கள் எல்லோர் மீதும், அவன் வாழக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்கள் மீதும் அல்லாஹ் அவனுடைய தண்டனையை இறக்கி விடுவான் என்று. இப்ப இந்த ஆயத் இந்த ஹதீஸுக்கு முரண் அல்ல. தீமையை தடுக்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், நன்மையான பாதையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு முஃமின் செய்ய வேண்டியது என்ன? அவன் தன்னை முதலிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களை நீங்கள் பாதுகாருங்கள் முதலில், அதற்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தார்களை பாதுகாருங்கள் நரக நெருப்பில் இருந்து. மனைவிக்கு மட்டும் அறிவுரை சொல்வதல்ல எம்முடைய கடமை, எம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் அறிவுரை சொல்வதல்ல எம்முடைய கடமை, எம்மை பார்க்க வரக்கூடிய மக்களுக்கு மட்டும் அறிவுரை செய்வதல்ல எம்முடைய கடமை, எம்முடைய நஃப்ஸுக்கு நமக்கு நாம் அறிவுரை செய்வது அல்லாஹ் எம் மீது கடமையாக்கிய ஒரு கடமை. அதைத்தான் குர்ஆனுடைய இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைய எம்முடைய வாழ்க்கை எப்படி? சமூகம் மாற வேண்டும், பிறர் மாற வேண்டும், அவர் மாற வேண்டும், அந்த குடும்பம் மாற வேண்டும், அந்த ஊர்வாசிகள் மாற வேண்டும், அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் வாழ வேண்டும். அப்படி மாறினால்தான் சமூகம் மாறும் என்று நாம் நினைக்கிறோம். எல்லோரும் மாற வேண்டும் என்று எண்ணக்கூடிய நாம் முதலில் நம்மை மறந்துவிட்டோம். நாம் இன்னும் முழுமையாக மாறவில்லை என்பதை உண்மையா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் கேட்கிறான், அத்அமுரூன அன்னாஸ பில் பிர் வதன்ஸௌன அன்ஃபுஸகும் வஅன்தும் தத்லூனல் கிதாப். இது எனக்கு பொருந்தக்கூடிய வசனம், உங்களுக்கு பொருந்தக்கூடிய வசனம். உங்களில் பலர் அழைப்பு பணி செய்யலாம், மக்களிடத்தில் நன்மைகளை ஏவலாம், தீமைகளை தடுக்கலாம். இந்த வசனத்தை அதற்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், மக்களுக்கு நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், ஆனால் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களே. அன்தும் தத்லூனல் கிதாப், நீங்கள் குர்ஆனை ஓதுகிறீர்கள், அஃபலா தகிலூன், நீங்கள் அறிவு பெற மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கேட்கிறான். இதை பயந்தார்கள் எமக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள் எல்லோரும். ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு முன்னால் அந்த விஷயத்தோடு என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து பார்த்தார்கள். ஆனால் இன்று அறிவுரை வழங்குவதற்கு நாம் எல்லோரும் தயார். ஒருவருக்கு அறிவுரை வழங்குவதற்காக அழைக்கப்பட்டால் முன்னே சென்று அறிவுரை வழங்குவதற்கு, பயான் நிகழ்த்துவதற்கு எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் நம்மை நாம் மறந்து விடுகிறோம். ஒரு அறிஞர் இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லா, இரண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர், அவர்கள் சொன்னார்கள், என் செயலையும் என் வார்த்தையையும் ஒப்பிடுவதற்கு நான் விரும்பவில்லை. அப்படி நான் ஒப்பிட்டு பார்த்தால் தெளிவாக எனக்கு தெரியும் நான் ஒரு பொய்யன் என்று. அவ்வளவு பெரிய அறிஞர், ஹதீஸ் துறையில் அவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்றவர், அவர் சொல்கிறார், என் வார்த்தையையும் என் செயலையும், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் என் செயலையும் ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கு தெரிந்துவிடும் நான் யார் என்றுதான், நான் பொய்யன் என்று. அவரை ஒப்பிட்டு பார்க்க நான் விரும்பவில்லை. அவர் சொல்கிறாரே செய்கிறாரா வாழ்க்கையில் என்று அவரை பார்ப்பதற்கு முதலில் நான் விரும்பவில்லை. நான் என்னை பார்க்க ஆசைப்படுகிறேன். அதான் இங்கு முக்கியம். நான் என்னை ஒப்பிட்டு பார்த்தால் நான் ஒரு பொய்யன் என்று எனக்கு தெரியும் என்று இமாம் இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தானுடைய புத்தகம் அல் குர்ஆனில் மேலும் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத விஷயங்களை ஏன் மக்களுக்கு நீங்கள் சொல்கிறீர்கள்? கபுர மக்கத்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக பாரமானது எது? ஒரு மனிதன் தான் செய்யாத விஷயத்தை மக்களுக்கு அறிவுரையாக போதிப்பது. அல்லாஹ் அந்த குற்றத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. நாம் யார் என்று நமக்கு தெரியும். முதலில் நான் யார், என் ரப்புக்கு முன்னால் நான் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, தொழுகையில் என் நிலை என்ன, குர்ஆன் ஓதுதலில் என் நிலை என்ன, மறுமை சிந்தனையில் என் நிலை என்ன, மரண சிந்தனையில் என் நிலை என்ன என்பதெல்லாம் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். என்னை மக்கள் வேண்டுமானால் நல்லவராக கருதலாம். இவர் பயான் நிகழ்த்துகிறார், மக்களுக்கு அறிவுரைகளை சொல்கிறார், ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்கிறார், அதில் நாம் எல்லோரும் இருக்கிறோம், எம்மை மக்கள் நல்லவர்களாக பார்க்கலாம். ஆனால் நாம் யார் என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ்விற்கு பிறகு நமக்கு தெரியும். அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான் நம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த மனிதர்கள் நமக்கு தரக்கூடிய கண்ணியம் எல்லாம் எதற்குதான்? அல்லாஹ் எம்முடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்குதான். அந்த திரையை அல்லாஹ் அகற்றிவிட்டால் நாம் யார் என்று மக்களுக்கு தெரிந்துவிடும். அல்லாஹ் எமக்கு இட்ட அந்த திரைக்கு தான் மக்கள் கண்ணியம் கொடுக்கிறார்கள். எனக்கு அல்ல, உங்களுக்கு அல்ல. ஏன்? நம்முடைய பாவங்கள் வெளிப்படுத்தப்பட ஆரம்பித்து விட்டால் நாம் யார் என்பது நம்முடைய மனைவிக்கு தெரியும், நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்துவிடும். இன்று நம்முடைய வாழ்க்கை இதை பற்றிய சிந்தனை இல்லாமல் பிறரை பற்றிய சிந்தனையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய குறைகளை ஆராய்வதிலேயே நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டட்டும். அவர் யார் என்றால், தன் குறையில் மூழ்குவதை விட்டு, பிறருடைய குறையில் மூழ்குவதை விட்டு தன்னுடைய குறையிலேயே மூழ்கிக் கொண்டிருப்பார். அல்லாஹ் ஒருவருக்கு அவனுடைய கோபத்தை, அவனுடைய சாபத்தை இறக்குவான். யார் அவன்? பிறருடைய குறைகளில் மூழ்கிக் கொண்டிருப்பான், தன்னை மறந்து விடுவான். முதல் நிலையை எடுப்பவன் மகிழ்ச்சியாக இந்த பூமியில் வாழ்வான், இரண்டாவது நிலையை எடுப்பவன் இந்த உலகத்திலேயே இழிவடைவான். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், யார் ஒருவன் பிறருடைய குறையை தேடுகிறானோ அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய குறையை தேட ஆரம்பிப்பான். அவனுடைய குடும்பத்தார்களின் மத்தியிலேயே அல்லாஹ் அவனை இழிவுபடுத்தி விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அதனால் எம்முடைய நஃப்ஸுக்கு எச்சரிக்கை செய்வது நாம் பிறருக்கு எச்சரிக்கை செய்வதை விட முதன்மையானது. அறிவுரைகளை பிறருக்கு நாம் கூறுவதை விட நம்முடைய நஃப்ஸுக்கு கூறுவது மிக முதன்மையானது. பிறர் நேர்வழியை அடைந்தாலும் அடையவில்லை என்றாலும் நாளை அல்லாஹ் அதை குறித்து எம்மிடத்தில் கேட்கப் போவது கிடையாது. ஆனால் என் நஃப்ஸு நேர்வழி அடையவில்லை என்றால் அல்லாஹ் என்னிடத்தில் தான் கேட்பான், நான் தான் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஹசன் அல்பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அதனால் தான் சொன்னார்கள், ஒரு மனிதன் எப்போதும் நலவிலேயே இருப்பான் தன்னுடைய நஃப்ஸை எச்சரித்துக் கொண்டிருந்தான். தன்னுடைய நஃப்ஸுக்கு எச்சரிக்கைகளை கொடுத்துக் கொண்டே இருந்தால் அவன் எப்போதும் நலவிலேயே இருப்பான். அதனால் தான் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அறிவுரையை பிறருக்கு கூறுவதாக இருந்தாலும் தன்னையும் அதில் இணைத்தே அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள். உதாரணமாக ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை சொன்னார்கள், நபி தோழர்களை பார்த்து, உங்களில் யாரும் உங்களின் அமல்களை காரணம் காட்டி சொர்க்கம் நுழைந்து விட முடியாது. நான் இவ்வளவு செஞ்சிருக்க, இவ்வளவு அழைப்பு பணி செஞ்சிருக்க, இவ்வளவு சதக்கா கொடுத்திருக்க, இவ்வளவு மார்க்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சிருக்க, எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லி யாரெல்லாம் யாரும் உங்கள்ட்ட கேட்ட முடியாது. சஹாபாக்கள் உடனடியாக கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், அப்போ நீங்க உங்களுடைய நிலைமை என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நானும் தான், என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் நுழைய முடியாது. நபி, நான் ரசூல், நான் அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் உறுதியாக சொல்லல. என்ன சொன்னாங்க, அல்லாஹ் என்னையும் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால் நானும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் பிறரை அழைப்பதற்கு தயாராக ஆகுவதற்கு முன்னால் இந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து, நாம் ஏற்பாடு அல்லாஹ்வுடைய உதவியால் நாம் செய்கின்ற இந்த ஏற்பாட்டின் மூலமாக பிறர் நேர்வழியை அடைய வருவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டியது, என் ரப்புக்கு முன்னால் நான் யார், அதை முதலிலே நான் இன்று முடிவெடுக்க வேண்டும். என் ஈமானின் தரம் என்ன என்பதை நான் இன்றைய நாள் தெரிந்திருக்க வேண்டும். ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஈமானை எப்படி மதிப்பிட்டார்கள்? குர்ஆனில் அல்லாஹ் மூன்று சமூகத்தார்களை சொல்கிறான், அதனுடைய விளக்கம் என்ன என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து நின்றார்கள். ஒரு கூட்டம் சாபிக்கும் பில் ஹைராத், நன்மையில் விரையக்கூடியவர்கள். இன்னொரு கூட்டம் முக்குத்தசித், நடுநிலையாளர்கள். இன்னொரு கூட்டம் வாலிமுல் லினஃப்ஸ், தங்களுக்கு தாங்களே அநீதம் அளிப்பவர்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், சாபிக்கும் பில் ஹைராத், நன்மையில் முந்தியவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்து அவர்களுடைய நாவிலாலே சொர்க்கத்தின் நற்செய்தி கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் யார்? முக்குத்தசித், நடுநிலையாளர்கள். தங்களுடைய நஃப்ஸுக்கு அநீதம் அளித்தவர்கள் யார் என்றால், வந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், என்னையும் உன்னையும் போன்றவர்கள். ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய ஈமான் எப்படி பார்த்தார்கள்? தன்னுடைய ஈமான் அல்லாஹ்விற்கு அநீதம் அளிக்கக்கூடிய தரத்தில் இருக்கிறது என்று பார்த்தார்கள். நாம் இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம்? ஒரு சின்ன ஒரு தாவா நிகழ்ச்சி நல்லபடியா நடந்துருச்சு, மக்கள் வந்துட்டாங்கன்னா ஏதோ பெருசா சாதனை படைச்ச மாதிரி பார்க்கிறோம். அல்லது அஞ்சு வக்தி சரியா தொழுதுட்டா இன்னைக்கு மௌத்தா போனா கூட அல்லாஹ் நம்மளை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் ரசூலுல்லாஹோட வாழ வச்சிருவான்னு பாக்குறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. சஹாபாக்கள் எல்லோரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு யார், அவருடைய சிறப்புகளை எல்லாம் இந்த சிறிய நேரத்தில் கூற முடியாது. சத்தியம் அவருடைய நாவில் பேசும், அவருடைய சிந்தனையில் பேசும். உமர் ஒரு தெருவில் நடந்து சென்றால் ஷைத்தான் என்னோட தெருவில் ஓடி செல்வான். எனக்கு பிறகு ஒரு நபி வருவதாக இருந்தால் மாளிகையை பார்த்தேன், உனக்காக அல்லாஹ் குர்ஆனுடைய பல வசனங்களை இறக்கி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், இப்படி சிறப்பு பெற்ற உமர் ஹலீஃபாவாக அமீருல் முஃமினீனாக மாறியதற்கு பிறகும் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் முனாஃபிக்குகளுடைய பட்டியலை கொடுத்திருந்த, மறைவான அந்த பட்டியலை கொடுத்திருந்த நபித்தோழர் ஹுதைஃபாவிடத்தில் சென்று என்ன சொன்னார்கள்? யா ஹுதைஃபா, இந்த அமீருல் முஃமினீன், முஃமின்களுடைய அமீர் என்று அழைக்கப்படக்கூடிய உமர், இவரின் பெயரும் அந்த முனாஃபிக்கின் பட்டியலில் இருக்கிறதா என்று பார் என்றார்கள். ஹந்தல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார். ஏன் ஹந்தலா முனாஃபிக்கானார்? ரசூலுல்லாஹோடு இருக்கும் போது ஒரு ஈமான், ரசூலுல்லாஹை விட்டு பிரிந்து விட்டால் இன்னொரு ஈமான். அபூபக்கர் இடத்தில் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படியா ஹந்தலா, நானும் அந்த தன்மையில் தான் இருக்கிறேன். அபு முலைகா ரஹிமஹுல்லா தாபிஈ, சஹாபாக்களுடைய மாணவர், அவர் சொல்கிறார், 30 நபித்தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனை நபித்தோழர்கள்? 30 நபித்தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன், அவர்களிடமிருந்து பாடம் படித்திருக்கிறேன். அந்த 30 நபித்தோழர்களும் தங்களை எண்ணினார்கள், நான் ஒரு முனாஃபிக்காக இருப்பேனோ என்று. சாதாரண நபித்தோழர்கள் அல்ல, அபு முலைகா ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர். அவர் யாரிடத்திலிருந்து ஹதீஸை எல்லாம் கேட்டார் என்று பார்த்தால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்த் அபி பக்கர், அலி பின் அபி தாலிப், சஅத் பின் அபி வக்காஸ், சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்திற்கு நச்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் இவர்கள் எல்லாம். இவர்களிடமிருந்து ஹதீஸை கேட்கக்கூடிய அபு முலைகா ரஹிமஹுல்லா எப்படி என்ன சொன்னார்கள்? இந்த 30 நபித்தோழர்களும் தங்களை எப்படித்தான் எண்ணினார்கள்? தான் ஒரு முனாஃபிக்காக இருப்பேனோ என்று எண்ணினார்கள். ஹசன் ரஹிமஹுல்லா அவர்கள் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், மா யகாஃபு நிஃபாக இல்லல் முஃமின், ஒரு முஃமின் தான் நிஃபாக்கை பயப்படுவான். ஒரு முஃமின் தான் நான் நயவஞ்சகனா என்று பயப்படுவான். ஒரு முனாஃபிக் நிஃபாக்கை பயப்படவே மாட்டான். ஃபஜ்ர் தொழாதவன் முனாஃபிக் என்று ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான சான்று இருக்கிறது. ஒரு முஃமின் தான் ஃபஜ்ர் தொழவில்லை என்றால் நான் முனாஃபிக்குடைய பட்டியலில் சேர்ந்து விட்டேனே என்று பயப்படுவான். ஃபஜ்ரை தொழாமல் எழுந்திருக்கிறான், எந்த உணர்வும் இல்லை என்றால் இவன் பயப்படவே வேண்டாம், இவன் யார் தான்? தவறுகளை செய்யும் பொழுது நான் நயவஞ்சகத்தில் இருப்பதால் தான் இந்த தவறை செய்கிறோம் என்ற எண்ணம் இல்லை என்றால் நான் முஃமின் தான். நாம் முஃமினாக இருக்க முடியாது, முனாஃபிக்காகத்தான் இருப்போம். என்னுடைய சொல், என்னுடைய செயல் எல்லா நிலையிலும் வேறுபடுகிறது, யாரும் அதில் சுத்தமானவர்கள் அல்ல. நம்முடைய மனைவிக்கு ஒரு அறிவுரை சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு அறிவுரையை சொல்லுவோம், நம்மிடத்திலே அறிவுரையை கேட்டு வருபவர்களுக்கு நாம் ஒரு அறிவுரையை சொல்லுவோம், ஆனால் நமக்கு தெரியும் அந்த அறிவுரையில் நான் எந்த அளவு இருக்கிறேன் என்று. குர்ஆனுடைய வகுப்புக்கு வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் மக்களுக்கு அனுப்பி அவர்கள் இந்த சென்டருக்கு வந்து குர்ஆனை ஓத வேண்டும் என்று ஆர்வத்தை ஏற்படுத்துவோம், ஆனால் நமக்கு தெரியும் குர்ஆனில் நம்முடைய நிலைமை என்னவென்று, தொழுகையில் நம்முடைய நிலைமை என்னவென்று, விக்கிரில் நம்முடைய நிலைமை என்னவென்று, அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்முடைய நிலைமை என்னவென்று, அதை பற்றி எல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெளிவான முனாஃபிக்குகளுடைய தன்மைகளை ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைய நம்முடைய வாழ்வின் தன்மைகளை ஒப்பிட்டு பாருங்கள், அப்படியே இருக்கும். நாம் நிஃபாக்குடைய தன்மையில் வாழ்ந்து கொண்டே அல்லாஹ் பாதுகாப்பானாக, நம்மை முஃமீனாக நினைக்கிறோம், ஆனால் நபித்தோழர்கள் முஃமீன்களாக வாழ்ந்து கொண்டே தங்களை முனாஃபிக்காக நினைத்தார்கள். அதான் நமக்கும் நபித்தோழர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. இந்த தன்மையிலிருந்து எப்படி மாறுவது? ஒருவர் மாறினால் அவனுடைய வாழ்வு எது நடக்கும்? அதுதான் இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய முடிவு. ஒருவன் தன்னை அல்லாஹுவை நோக்கி விரையக்கூடிய மனிதனாக மாற்றினால் இரண்டு தன்மைகள் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படும். முதல் தன்மை, தன்னுடைய ரப்பை அடையாமல் நெருங்காமல் தடுப்பதற்கு உள்ள பாவங்களை விட்டு விடுபடுவான். தன்னுடைய ரப்பை நெருங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை விட்டு விடுபடுவான். இது என்ன தன்மை? முதல் தன்மை. ஆனால் இன்று நாம் எப்படி? நம்முடைய ஆடைகள் அழகாக இருக்கிறது, எம்முடைய கல் அல்லாஹ்விற்கு முன்னால் அழகாக இல்லை. தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் கொடுக்கிறோம், தஅவா செய்கிறோம், இந்த வெளிப்படையான அமல்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆனால் உள்ளம் இன்னும் பாவத்தை சுமந்து கொண்டே இதை செய்து கொண்டிருக்கிறது. அப்படியா இல்லையா? தொழுகிறோம், புறம் பேசுகிறோம், தொழுகிறோம், பொய் பேசுகிறோம், தொழுகிறோம், பிறர் மானத்தை பற்றி பேசுகிறோம், தொழுகிறோம், பிறர் குறைகளை வெளிப்படுத்துகிறோம், ஆனால் தொழுகிறோம். எது மேலானது? இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே அழகிய கேள்வியை கேட்டார்கள். ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பை கேட்கிறான், ஒரு மனிதன் அல்லாஹ்வை புகழ்கிறான், இதில் இந்த இரண்டில் எது சிறந்த அமல்? இது சிறந்த அமல், பாவ மன்னிப்பா அல்லாஹ்வை புகழ்தலா? பாவ மன்னிப்பா அல்லாஹ்வை புகழ்தலா? இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் உதாரணத்தோடு சொன்னார்கள், ஏன் பாவ மன்னிப்பு சிறந்தது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு ஆடை இருக்கிறது, அந்த ஆடை அழுக்காக இருக்கிறது, அதன் மேலே நறுமணங்களை பூசுகிறான், இது எதற்கு சமம்? பாவங்களில் உள்ளவன் தஸ்பீஹ் செய்வதற்கு சமம். ஒரு மனிதனுக்கு ஆடை இருக்கிறது, அழுக்காக இருக்கிறது, அவன் நறுமணம் பூசுவதற்கு முன்னால் முதலில் அதை துவைத்து சுத்தம் செய்கிறான், அதற்கு பிறகு நறுமணம் பூசுகிறான். இது பாவங்களிலிருந்து விடுபட்டு பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்வை நெருங்கி நன்மைகளை செய்கிறான். இவர்கள்தான் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள், இவர்கள்தான் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா இவல் முன்கர், தொழுகை மானக்கேடான விஷயத்தை விட்டு தடுக்கும் என்றால் அவன் சுத்தமான நிலையில் தொழுகையில் போய் நின்றான், கல்வை சுத்தப்படுத்திய நிலையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மற்ற செயல்களிலும் சுத்தப்படுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. இந்த உள்ளத்தை கொள்ளாதவரை எம்முடைய எந்த தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டாலும், எவ்வளவு அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், எந்த பணிகளை நாம் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே நெருங்க முடியாது. ஸல்லல்லாஹு சொன்னார்களா இல்லையா, ஒரு மனிதன் வெகு தூரமான பயணம் செய்கிறான் பாலைவனத்தில், செய்யக்கூடிய செல்லக்கூடிய நேரத்தில் கடுமையான களைச்சலால் அவருடைய முடியெல்லாம் தூசி படிந்து, முகமெல்லாம் தூசி படிந்து காணப்படுகிறது. அப்போது அல்லாஹ்வை அழைக்கிறான், யா அல்லாஹ் உதவி உதவி என்று. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவனுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? அல்லாஹ்வை இவன் அழைத்தாலும் இவனுடைய ஆடை, ஹராமான ஆடை, இவன் உடுத்திருக்க சாப்பிட்ட சாப்பாடு ஹராமான சாப்பாடு, குடித்த பானம் ஹராமான பானம், இவனுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? ஹராமான நிலையில் அல்லாஹ் இடத்திலே நெருங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். தஅவா செய்யுங்கள், அழைப்பு பணி செய்யுங்கள், இது அல்லாஹ்விடத்திலே பொருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ் அதை முழுமையாக அங்கீகரிக்க மாட்டான். நீங்கள் பாவங்களை விட்டெல்லாம் விலகி அவனிடத்திலே வராதவரை. யார் ஒருவன் சுத்தமான நிலையில் அல்லாஹுவை அணுகுகிறானோ, அவன் அல்லாஹுவை நேசிப்பவன், அவன் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே வருவான். அழகான நிகழ்வை நேற்றைய தினம் படித்தேன், பல உரைகளில் அதை கூறியிருக்கிறேன், இப்போதும் அதை சொல்கிறேன். மஹமத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. மஹமத் ஷாமை நோக்கி ஒரு முறை பயணம் செய்கிறார்கள் தனியாக. பெரிய இமாம், பெரிய அறிஞர் தான். மஹமதை போன்ற அறிஞர்கள் இனிமேல் பிறப்பார்களா என்று தெரியாது. உலக வரலாற்றிலேயே மஹமத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஜனாசாவிற்கு கலந்து கொண்ட மக்களை போன்று இதுவரை இந்த உலகத்தில் யாருக்கும் ஜனாசாவில் அவ்வளவு மக்கள் கலந்து கொள்ளல. அவ்வளவு பெரிய மக்களுடைய செல்வாக்கை பெற்ற, துஆவை பெற்ற மிகப்பெரிய அறிஞர் மஹமத் ரஹிமஹுல்லாஹ். ஒரு முறை ஷாமுக்கு செல்கிறார்கள். இரவு நேரத்தில் ஒரு பள்ளியில் உறங்குகிறார்கள். இரவு நேரத்தில் ஒரு பள்ளியில் உறங்குகிறார்கள். உறங்கக்கூடிய நேரத்தில் அந்த காவலாளி வந்து சொல்லுகிறார், மஹமதே பள்ளியில் உறங்குவதற்கு அனுமதி இல்லை, நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று. அவர் சொல்கிறார், நான் வெளியூரில் இருந்து வந்திருக்கிறேன், இந்த இரவு இங்கு உறங்குகிறேன், நாளை வேறு ஏதாவது இடத்தை பார்த்துக் கொள்கிறேன் என்று. அந்த காவலாளி உறுதியாக இருக்கிறார், பள்ளியில் நீங்கள் உறங்கக்கூடாது, வெளியே செல்லுங்கள் என்று. இருவருக்கும் வாக்குவாதம் வருகிறது. இறுதியாக அந்த காவலாளி மஹமதை அவர்களுடைய காலை பிடித்து தரதரவனை இழுத்து பள்ளியை விட்டு வெளியே போட்டுவிட்டு கதவை பூட்டிவிட்டு சென்று விடுகிறார். அந்த வழியாக வரக்கூடிய அந்த வழியில் அந்த தெருவில் கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டி தயாரிக்கக்கூடிய ஒரு வியாபாரி மஹமத் அவர்களை பார்க்கிறார். நீங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டு மஹமத் அவர்களை அழைத்து செல்கிறார் வீட்டுக்கு. வாருங்கள், என்னோடு இந்த இரவை தங்குங்கள் என்று. மஹமத் அவர்கள் தங்குகிறார்கள். அந்த வேலை செய்யக்கூடிய, ரொட்டி தயாரிக்கக்கூடிய அவரை பார்க்கிறார்கள். எப்போது பார்த்தாலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். எதை எடுத்தாலும் சுப்ஹானல்லாஹ், எதை எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், எப்போது பார்த்தாலும் அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ். காலையில் மஹமத் அவர்கள் அவரை அழைத்து கேட்டார்கள், உன்னை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன், இவ்வளவு அல்லாஹ்வோடு நெருக்கத்தில் இருக்கிறாயே, இந்த இஸ்திகஃபார், இந்த பாவ மன்னிப்பு, இதற்குரிய பலனை எல்லாம் நீ அனுபவித்திருக்கிறாயா என்று கேட்டார். அல்லாஹ் உனக்கு இதனுடைய பலனை எல்லாம் வாழ்க்கையில் காட்டியிருக்கிறானா என்று அவர் சொன்னார். ஆம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவனுடைய அருளை எனக்கு காட்டிக் கொண்டுதான் இருக்கிறான். இதுவரை அல்லாஹுவை நான் அழைத்து எந்த ஒரு அழைப்பையும் அல்லாஹ் நிராகரித்ததாக இல்லை. இதுவரை அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்து அந்த துஆவில் எதையும் அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருந்ததில்லை, ஒரே ஒரு துஆவை தவிர. அஹ்மத் அவர்கள் கேட்டார்கள், அது என்ன துஆ? அவர் சொன்னார், என் வாழ்நாளில் என் மரணத்திற்கு முன்னால் மம் அஹ்மதை பார்க்க வேண்டும் என்ற துஆவை அல்லாஹ் இதுவரை அங்கீகரிக்கவில்லை என்று. முன்னால் உட்கார்ந்து இருப்பவர் யார்? மஹமத் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய செயலை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன், ஒரு அடியானுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக இன்னொரு அடியானை இன்னொருவருடைய கரத்தால் பூமியில் தரதரவனை இழுத்து அவருக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டாள் என்று. சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹுவை நெருங்கிய ஆத்மா, பாவங்களில் இருந்து விடுபட்டு அல்லாஹுவையே சார்ந்திருக்கக்கூடிய ஆத்மா. என்னுடைய வாழ்க்கை முதலாவதாக மாறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை விரும்புகிறானோ அதை செய்வதற்கு, அல்லாஹுவை நெருங்குவதற்கு இருக்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை விட்டு அந்த வாழ்க்கை விலகும். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டால் முதலில் ஏற்படுவது, இரண்டாவது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையால் படைப்புகளோடு நெருங்குவதற்கு என்ன என்ன பாவங்கள் எல்லாம் என்ன என்ன செயல்கள் எல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை விட்டு விலகுவார். படைப்புகளோடு நெருக்கமாகுவதற்கு அன்பாகுவதற்கு அவனுடைய வாழ்வில் ஏதாவது தீய குணங்கள் இருந்தால் அதை விட்டு விலகி படைப்புகளுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இதை பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு என்ன, நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தஅவா செய்யறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஏதோ மறுமைக்கான அமல்களை சேகரித்து வச்சிருக்கோம் நினைக்கிறோம், நினைக்கிறோமா இல்லையா? ஆனால் நாம் செய்த பல பாவ செயல்களால் இந்த நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டிருந்தது என்றால் என் நிலைமை என்ன? பங்கு வைக்கப்படுமா படாதா? தொழுகை பங்கு வைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் தொழுகின்ற ஐந்து வேளை தொழுகை பங்கு வைக்கப்படும், ஜகாத் பங்கு வைக்கப்படும், ஹஜ் பங்கு வைக்கப்படும், நன்மைகள் எல்லாம் பங்கு வைக்கப்படும். எப்போது? இவன் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசியிருந்தால், ஒரு மனிதனை பற்றி பொய் பேசியிருந்தால், ஒரு மனிதனுடைய உள்ளம் நோகும்படி நடந்திருந்தால், ஒரு மனிதனை தாழ்வான பார்வையில் பார்த்திருந்தால், இந்த செயல்கள் எல்லாம் என்னுடைய நன்மைகள் அவனுக்கு பறிபோவதற்கு காரணமாக அமையும். நாளை மறுமையில் அல்லாவிற்கு முன்னால் வந்து நிற்கும் போது, அல்லா தொழுதேனே ஏன் நரகத்தை கொடுக்கிறாய் என்று கேட்க முடியாது. அதனால் ஒரு அறிஞர் அழகாக சொன்னார், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா, நீங்கள் யாரையாவது பற்றி புறம் பேசுவதாக இருந்தால் உங்களுடைய தாய் தந்தையை பற்றி புறம் பேசுங்கள். யாரையாவது பற்றி பேசிதான் உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடையும் என்றால் உங்களுடைய தாய் தந்தையை பற்றி புறம் பேசுங்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய நன்மைகளுக்கு மிக உரித்தானவர்கள் அவர்கள்தான். உங்களுடைய நன்மைகளுக்கு மிக உரித்தானவர்கள் அவர்கள்தான். உங்கள் நன்மைகளை நீங்கள் பங்கு வைக்கிறீர்கள் புறம் பேசி, அதை உங்கள் தாய் தந்தைக்கு கொடுங்கள், அவர்களுடைய சொர்க்கத்தின் அந்தஸ்தாவது உயரட்டும் என்று இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த தஅவா, இதெல்லாம் பலனளிக்காது. எம்மிடத்தில் இந்த தீய குணங்கள் எல்லாம் இருந்தால், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு வாலிபனிடத்தில் 9 நல்ல குணங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு தீய குணம் இருந்தால் போதும் இந்த 9 நல்ல குணத்தையும் அது அழித்துவிடும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்ட போது, ஒரு பெண் தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறாள், தான தர்மங்கள் செய்கிறாள், ஆனால் அண்டை விட்டாருக்கு நோவினை செய்கிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்?

நடக்கிறோம், அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்றோம், இதெல்லாம் பெரிய விஷயம். உங்க மேல நான் நேசம் வச்சிருக்க, உங்கள்ட்ட கண்ணியமா நடக்கிற, உங்களை பத்தி யார்ட்டையும் நான் பேசுறதில்லை, உங்களுடைய மானம் பங்கமளிக்கக்கூடிய காரியத்தை செய்வதில்லை, உங்களுடைய குறைகளை நான் மறைக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன், மனைவியை பற்றி யாரிடத்திலும் பேச மாட்டேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், பிள்ளைகளை பற்றி யாரிடத்திலும் பேச மாட்டேன், அவர்களிடத்திலே கோவப்படும்படி அவங்க நடந்து கொண்டாலும் நான் அவர்களிடத்திலே கோவப்பட மாட்டேன். இது எல்லாம் பெரிய விஷயம். யாரென்றே தெரியாத மனிதர்கள், அடையாளமே தெரியப்படாத மனிதர்கள் எம்மிடத்திலே வரும் பொழுது அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக முக்கியமானது. எல்லாரும் நடப்பாங்களே தெரிந்த மனிதர்களிடத்தில், நேசமுள்ள மனிதர்களிடத்தில், எப்படி நாம் பிற மனிதர்களிடத்தில் நடந்து கொள்ளப் போகிறோம், அவர்கள் வரும்போது அவர்களை எப்படி வரவேற்கப் போகிறோம், அவர்கள் எம்மிடத்திலே கோபப்படக்கூடிய செயல்களை செய்யும் போது நாம் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளப் போகிறோம். அறியாமையில் சில வார்த்தைகளை அவர்கள் பேசும் போது அறியாமையில் பேசப்படும் அந்த வார்த்தைகளை எப்படி கையாளப் போகிறோம், அதுதான் அங்க முக்கியம். தீமையை நன்மையை கொண்டு அழியுங்கள், அதை விரட்டுங்கள், அதை மாற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் சொல்கிறான். அதனால நம்ம நினைக்க வேண்டியது நம்ம முனாஃபிக் இல்ல மஷா அல்லா, இருக்கலாம் உங்களில் பலர். என் ஈமானை பார்க்கும் போது எனக்கு அதான் தெரியுது. உங்கள் ஈமானை முன்னால் வைத்தால் நீங்கள் முடிவெடுங்கள் நான் யார் என்று. இந்த நிலையில் என்னை மலக்குள் மௌத் சந்தித்தால் இந்நிலைமை என்ன? நான் இங்கே உட்கார்ந்து இருப்பது எதற்குத்தான்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்குத்தான். ஆனால் இந்த குணங்களோடு இதே நிலையில் மலக்குள் மௌத் என்னை சந்தித்தால் என் நிலைமை என்ன? அல்லாஹ் என் உயிரை கைப்பற்றுவதற்கு மலாய்க்கத்துல அதாவை இறக்கிறால் வேதனை தரக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் இறக்கவே, ரஹ்மத்துடைய மலக்குகளை இறக்க அல்லாஹ்னு கேட்க முடியுமா? அந்த கடைசி நொடிக்காகத்தான் எல்லாரும் போராடுறோம். அந்த கடைசி நொடி நல்ல முறையில் அமைந்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான். அதனால இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எதற்கென்றால் நமக்காகத்தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏதோ மக்களை கூப்பிடுறோம், மக்கள் வரப்போறாங்க, ஒரு பெரிய கூட்டம் வரப்போகுது, 1000 பேர் 2000 பேர் வரப்போறாங்க, ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி சாதனை படைக்க போறோம் கிடையாது. அது ஒரு சாதனையும் கிடையாது. இந்த நிகழ்ச்சி எனக்கு, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதற்கு உழைப்பது என் நன்மைக்கு, என் ஈமானை பாதுகாப்பதற்கு. நாளைக்கு நான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் போது என் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் நிறுத்தப்படும் போது என் எடை கனமானுங்கிறதுக்காக, அவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை, அந்த உழைப்பும் எனக்காகத்தான் அப்படி நினைக்கணும் நம்ம. அந்த நினைப்பு தான் ஈமானை அடுத்த தரத்துக்கு கொண்டு போகும். இது அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு, இது அவங்க வந்து பலனளிக்கக்கூடிய மக்களுக்கு நினைச்சோன்னு சொன்னா இது நமக்கு தேவையில்லை. இலாயதுருக்கும் மந்தல்ல இதும், அந்த தீங்கும் நம்மளை ஒன்னும் செஞ்சிடாது. அவங்க நேர வழி அடைஞ்சாலும் அடையாட்டாலும் வந்தாலும் வராட்டாலும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அதை குறிச்சு நம்மள்கிட்ட கேட்க போறது கிடையாது. ஏன் அந்த நிகழ்ச்சியில வந்து நேர வழி அடைய போறலன்னு சொல்லி, இந்த நிகழ்ச்சியை நடத்தின நீ ஏன் நேர வழி அடையல அதான் கேட்பாள். நீ ஏன் தொழுகையில சரியாகல, நீ ஏன் குர்ஆன் ஓதுறதுல சரியாகல, நீ ஏன் அல்லாஹ்வுடைய நினைவுல சரியாகல. ஒரு அழகிய கவிதையை அரபி மொழியில் இருக்கக்கூடியவற்றை கூறிவிட்டு இந்த நேரத்தை முடிக்கிறேன். அறிஞர் சொன்னார், யா அப்து, யா அப்து, கம் யராக அல்லாஹு ஆசியா, அல்லாஹ் உன்னை எவ்வளவு காலம் பாவத்தில் பார்ப்பான், எவ்வளவு காலம் அவனுக்கு முன்னால் நீ பாவம் செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஹரிசன அல துன்யா ஒலில் மௌத்தின் ஆசியா, உலகத்தின் பேராசையா, மௌத்தை மறந்து விட்டாயா, அல்லாவிற்கு முன்னால் நிற்கப்படுவோம் என்பதை மறந்து விட்டாயா? அந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த நாளில் நிற்கக்கூடிய மனிதனுடைய தலைமுடிகள் எல்லாம் நரைத்துவிடும். ஒரு மனிதன் இந்த பூமியில் தக்குவாவுடைய ஆடையை அணிந்தால்தான் மறுமையில் அவன் ஆடையோடு இருப்பான். அவனுடைய தக்குவாவுடைய ஆடை அவனுடைய ஈமானுக்கு ஆடையை கொடுத்து பலனளிக்கும். இந்த துன்யா இங்கே வாழக்கூடியவர்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் என்றால் லகான ரசூலுல்லாஹி ஹய்யன் வ பாக்கியா,

0: முஹம்மது ரசூலுல்லாஹ் நிரந்தரமாகவும் நிலையாகவும் இருந்திருப்பார்கள். வலக்கின்னஹா தஃப்னா வயஃப்னா, எல்லாம் அழியும், எல்லாம் அழிந்துவிடும். ஆனால் நீங்கள் செய்த பாவங்களும் குற்றங்களும் மட்டும் நிலையாகவே இருக்கும். எது அழிஞ்சாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. சிறிய நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிவுரை, நான் மாறுவதற்கு, நீங்கள் மாறுவதற்கு, ஒவ்வொரு அறிவுரையும் மக்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்னால் நம்ம கேட்டுக்கணும், என் அமலும் இந்த செயலும் ஒத்துப்போகுதா, இல்லை என்றால் இதை நாம் பேசா, இதை பேசுவதை விட பேசாமல் இருப்பது எனக்கு நல்லது. என் ஈமான் இன்றைய தினம் இதுதான். மௌத்தா போகும்போது கூட நம்பிக்கை வந்துடக்கூடாது, அமல் வச்சிருக்கோம், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான்னு சொல்லி. எந்த சஹாபியும் அப்படி நம்பல. முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு மௌத்துடைய நேரத்தில் அழுதார்கள், அழுது சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் லைல் அஸ்ஸபாஹுஹா இலன்னார், இரவு நேரம் சொன்னார்கள், யா அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து இந்த இரவிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன், காலை எனக்கு நரகமாகிவிட்டால். முஆத் இப்னு ஜபல் யாரை பார்த்து ரசூலுல்லாஹ் யா முஆத் இன்னி உஹிப்புக் என்று சொன்னார்களோ அந்த முஆத். உமர் இப்னு கத்தாப் மூத்துடைய இடத்தில் என்ன சொன்னாங்க, யா வைலக யா உமர், உமரே உனக்கு நாசம் உண்டாகிவிடும், அல்லாஹ் உனக்கு இந்த நேரத்தில் இரக்கம் காட்டவில்லை என்றார். ஒண்ணுமே ஈமான போட்டு கொஞ்சம் கீழே மிதிச்சுட்டு இல்லைங்க, அப்பதான் நமக்கு அமல் செய்யணும்னு ஆர்வம் வரும். அதனால இல்ல, அவ்வளவுதான் நம்ம ஈமான், அவ்வளவுதான் நம்மளுடைய தன்மை. நான் முனாஃபிக் என்ற கேள்வி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலிலும் வரணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பண்பை கொடுத்தால்தான் நம்ம முஃமினா வாழ முடியும். கடைசியா அந்த வார்த்தையை மீண்டும் சொல்ற, ஒரு முஃமின் தான் நிஃபாக்கை பயப்படுவான், ஒரு முனாஃபிக் நிஃபாக்கை ஒருபோதும் பயப்பட மாட்டான். நயவஞ்சகனா என்ற கேள்வி ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அமலிலும் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட தன்மை எமக்கு தரட்டும். ஜஸாகுமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு லக்கும். அல்லாஹ் நம்ம அமல் செய்யக்கூடிய இந்த செயலை அல்லாஹ் அங்கீகரிக்கணும். அல்லாஹ் இதன் மூலமாக முதலாவதாக நமக்கு பலனை தரணும், அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய மக்களுக்கு பலனை ஏற்படுத்தணும். கூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹு லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
2: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரம் வருகிறது
1: உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி டாட் காம். வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம், உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரயி அவர்கள்.
3: அல்ஹம்துலில்லாஹ் وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉத் தாபீன்கள், நல்லோர்கள், நம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமில்லை, அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன், உயிரோடு இருப்பவன். லா தௌஹுதுஹு ஸினத்து வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமோ தூக்கமோ பீடிப்பதில்லை. லஹு மாஃபி சமாவாத்தி ஒமாஃபில் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கும் அத்தனையும் அவனுக்கே உரியது. மன்ஜல்லதி யஷ்ஃபா இந்தஹு இல்லா பிஇதினிஹி, அவன் அனுமதி இல்லாமல் அவனிடம் யார் சிபார்சு செய்ய போகின்றார்? யஅலமும் மாபைன ஐதிஹிம் ஒமா ஹல்ஃபஹும், ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பவைகளையும் பின்னால் இருப்பவைகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நன்கு அறிகின்றான். வலா யுஹீதுன பிஷய்யின் மின் இல்மிஹி, அவனுடைய இல்மிலிருந்து எதையும் யாரும் அடைந்து வளைந்து கொள்ள முடியாது. இல்லா பிமா ஷா, அவன் நாடியதை தவிர, அவனுடைய அறிவிலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்துவிட முடியாது. ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பதையும் பின்னால் இருப்பதையும் அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா நன்கு அறிகின்றான் என்று அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா இந்த ஆயத்துல் குர்சி என்கிற இந்த சூரத்துல் பக்ராவினுடைய 255 வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க. இதை நாம் கலா கதிர் என்று சொல்கின்றோம். ஒவ்வொரு விஷயத்தின், ஒவ்வொரு பொருளுக்கு முன்னால் இருப்பது பின்னால் இருப்பது அத்தனையும் அறிந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே ஒமா ஊத்தித்து மின் இல்மின் இல்லா கலீலான்னு சொல்கிறான். நீங்கள் இல்மிலிருந்து கொஞ்சமே அன்றி வேறு எதுவும் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்கிறான். நம்முடைய அறிவு ரொம்ப அற்பமாக கொஞ்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அறிவை யாரும் அடைய வளைந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறான். ஒவ்வொரு வஸ்துவினுடைய முன்னால் பின்னால் உள்ள எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிகிறான்ங்கிறான். இது நாம் கலா கதிர் என்று சொல்கிறோம். இந்த கலா கதிரை ஈமான் கொள்ள இல்லை என்று சொன்னால் நாங்கள் உண்மையான மூமினாகவும் முடியாது. நாம் ஈமான் கொள்ளக்கூடிய 6 அம்சங்களில் கலா கதிர் 6வது அம்சமாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு மனித உருவத்தில் வந்து முட்டுக்காலோடு முட்டுக்காலை முட்டை வைத்து உட்கார்ந்து தீன் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என சொல்லித்தாருங்கள் என்று கேட்க, அல்லாஹுவை நம்புவது, அவனுடைய மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நல்லது கெட்டது அத்தனையும் இறைவனின் நாட்டப்படியே நடக்கிறது என்ற விதியை நம்புவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்று சான்று பகர்ந்து விட்டு போனார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். எனவே ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய எழுத்து எப்போதோ முந்திவிட்டது என்ற ஒரு விடயம். இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற விடயத்தில் சிலர் வாதம் தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலர் தட்டுத்தடுமாறுகிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் விதியை நம்புவது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோசனமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் கத்ரியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட பிரிவினர்கள் தோன்றினார்கள். கத்ரியாக்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் அவர்கள் ஒரு மனிதன் என்ன செய்ய போகிறான் என்பது செய்யும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நம்பினார்கள். அப்படி அவர்கள் நம்பியதற்கு காரணம் அவர்கள் அவர்களுடைய அறிவை முதன்மைப்படுத்தியதுதான். ஒரு மனிதன் சொர்க்கம் நரகம் நாளை எவ்வாறு அவன் வாழ்வான், பிறக்கும் முன்னரே அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பது அல்லாஹ்வுடைய அறிவில் முந்திவிட்டது என்று மார்க்கம் சொல்லுகின்ற போது அது எப்படி சாத்தியம், அப்படி என்றால் அது அநியாயம் இல்லையா என்று ஒரு வியாக்கியானம் செய்து பார்த்தார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்வது அல்லாஹ்வுக்கே முந்திவிட்டால் ஏன் அவனை படைக்க வேண்டும், அது அநியாயம் இல்லையா என்று கேட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய அறிவுக்கு அதனுடைய ரகசியம் தெரியாது, அல்லாஹ்வுடைய அந்த ஹிக்மத் நமக்கு தெரியாது. அறிவில் அவன் எல்லாவற்றையும் விட ஆற்றல் உடையவன் என்றால் அறிவில் மடமை என்பதை கலக்காத அறிவு ஒன்று இருக்குமாக இருந்தால் நாளை நடப்பதையும் நாளை மறுநாள் நடப்பதையும் இன்னும் 1,000,000 வருடத்துக்கு பின்னால் நடப்பதையும் அறிந்தால் அது அறிவு, அதுதான் உண்மையான ஒரு அறிவு. அது யாருக்கும் சாத்தியமில்லை அல்லாஹுவை தவிர. அல்லாஹ்வுடைய அறிவு எப்படிப்பட்டதென்றால் இதுக்கு பிறகு எத்தனை பேர் பிறப்பார்கள், எப்படி பிறப்பார்கள், எங்கே இருப்பார்கள், எப்படி வாழ்வார்கள் அத்தனையும் அறிந்தவன்தான் அல்லாஹ். அவனுடைய திருமறையில் ஒரு மரத்தில் இருந்த பழுத்த இலை கீழே விழுவதையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். இருளில் ஒரு விதையில் காய்ந்ததோ ஈரமானதோ முளைத்து விடுவதையும் அல்லாஹ் நன்கு அறிகிறான் என்று திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய அறிவு அத்தனையும் அடைந்து கொண்டு விட்டது, அதுதான் விதி என்கிற ஒரு விடயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காதில் ஒரு செய்தி வந்து எட்டியது. அங்கே ஒரு சிலர் விதியை மறுக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்தது. அப்போது இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அவர்களை சந்தித்தால் நான் சொன்னதாக சொல்லி வையுங்கள், நான் அவர்களை விட்டும் நிரவராதி. அவர்களும் என்னை விட்டும் நிரவராதிகள், அதற்கும் இருக்கும் எனக்கும் அவர்களுக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி வையுங்கள். அவர்களிடம் இன்னொன்றை சொல்லுங்கள், அவர்களிடம் உஹது மலை அளவு தங்கம் இருந்து அந்த தங்கம் அத்தனையும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தாலும் விதியை அவர்கள் நம்பாதவரை அதற்கு எந்த கூலியும் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்றார். விதியை நம்புவது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா அல் ஹதீத் 22வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய உங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய், கஷ்டம், கவலை, இழப்பு, இடம்பெயர்வு, அனர்த்தம், இப்படி உங்களில் ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடிய முசீபத்துக்களாக இருந்தாலும் சரி, இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா, அதையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே அது எழுதப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். ஆக அல்லாஹ்வுடைய எழுத்து முந்திவிட்டது. விதியை நம்புகின்ற விஷயத்தில் 4 விஷயங்கள் அதிலே உள்ளடக்கப்படுகின்றது. 4 விஷயங்கள் அந்த விதியை நம்புவதிலே இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் அறிந்தவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான், இல்மு என்கிற ஒரு விடயம். ரெண்டாவது, கிதாபா, அவன் ஏற்கனவே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். மூன்றாவது, அல் மஷியா, அவன் எல்லாவற்றையும் நாடி விட்டான் என்கிற ஒரு விடயம். ஆக அல்லாஹ் தஆலா அவனுடைய விதியுடைய விஷயத்திலே எழுதி விட்டான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் எழுதி விட்டான், ஆக எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் அதை எழுதி விட்டான். யோசிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அடுத்த வார்த்தையாக அல்லாஹ் சொல்கின்றான், இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், இது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானது. நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்னால் இன்றைக்கு லேசாக வயிற்று வலிக்கிறது கூட அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வைச்சது தான். அப்போ இது இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், அல்லாஹ்வுக்கு இது லேசான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி விட்டான். சொல்லி காட்டிட்டு அதில் உள்ள ஒரு ஹிக்மத்து, அதில் உள்ள ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க, உங்களுக்கு மிஸ் பண்ணி போன விஷயத்தில், உங்களை விட்டும் தவறி போன விடயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், உங்களுக்கு கிடைத்த விஷயத்தில் நீங்கள் சந்தோஷப்படாமல் இருப்பதற்கும் இந்த நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்றான். அல்லாஹ் பெருமை அடிக்கக்கூடிய, தற்பெருமை அடிக்கக்கூடிய யாரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லைங்கிறான். ஏன் இதை சொல்கிறான்னு தெரியுமா? உங்களுக்கு கிடைச்சதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும், ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுறதுங்கிறது இறைவன் நமக்கு தந்தாங்கிறத மறந்த நிலையில் நடக்கிறது. எனக்கு இப்போ தெரியுமா, நான் அதில் அவ்வளோ பாஸ் பண்ணிட்டேன், நான் கை வச்சு அப்படித்தான் விளையும், நாம் தோத்ததே கிடையாது, நாங்கள் பேசினா அப்படித்தான் இருக்கும், எங்கள்கிட்ட தவறு நடக்காது, நாங்கள் அப்படித்தான் அப்படி என்று உங்களுக்கு கிடைச்ச ஒன்றில் நீங்கள் அதிகம் சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும் இதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு பெருமை அடிக்கக்கூடியவரும் அல்லாஹ் நேசிக்கிறது இல்லைங்கிறான். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் ஒன்றைக்கு, கெட்ட விஷயங்கள் ஒன்றைக்கு, ரெண்டு தான் ஒரு மனிதனுக்கு நடக்கும். சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும், கவலையான ஒரு விஷயம் நடக்கும். ரெண்டில் எதையுமே அல்லாஹ்வுடைய நாட்டம் நம்பினால்
4: கவலையான விஷயம் வரும்போதே அவர் அதிலேயே மூழ்கி போய் வேதனைப்பட்டு கொண்டிருக்க மாட்டார். உங்களுக்கு தவறி போன விஷயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பீங்க, விதி என்கிற இதை நம்பினால்தான். இன்றைக்கு உலகத்தில் WHO உடைய ரிப்போர்ட்டின் படி 40 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், 3 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் அட்டன் பண்ணி தப்பிக்கிட்டு இருக்கிறார். இவ்வளவுக்கு இன்றைக்கு மன அழுத்தங்கள் ஆளாகி போன மக்கள் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே ஸ்லீப்பிங் டெப்லெட் அதிகமாக பாதிக்கக்கூடிய நாடு சோமாலியாவோ எத்தியோப்பியாவோ அல்ல, அமெரிக்காவும் அதே மாதிரி UKயும். இந்த ஸ்லீப்பிங் டெப்லெட்டு பாவிக்கிற வசதி வளர்ந்த நாடுகள் தான். அப்போ மனுஷனுக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு பாருங்க. அப்போ சூசைட் பண்ணக்கூடிய இந்த மக்களில் முஸ்லீம்களுடைய புள்ளி விவரத்தை சொல்ல முடியலை, ஏன்னா முஸ்லீம்கள் அதில் தசத்துக்கு பிறகு பல சைவர்களுக்கு பிறகு ஒன்று ரெண்டாக எட்டி பார்ப்பாங்க. அவ்வளோ பேரையும் கணக்கெடுத்து பார்த்தா பேர் முஸ்லீமாக இருக்கும், அடிப்படை ஈமான் அறிவு இல்லாதவர்களாக இருப்பாங்க, அல்லது சிக்ஸபிர்னியா போன்ற மனநோய்களுக்கு ஆளாகி சூசைட் பண்ணியிருப்பாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வளவுக்கு இந்த முஸ்லீம்கள் இன்றைக்கு அழுத்தங்களில் விட்டும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்றோம் என்ற அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த கல்லாக்கதிர் தான். கல்லாக்கதிரை விமர்சிக்கிறோமே, கல்லாக்கதிரை நம்பினவன் மட்டும்தான் அந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். யாசின் சூராவில் அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். அல்லாஹ்வு தஆலா நிம்மதியை தேடி அலையக்கூடிய அந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறான். நீங்கள் மூமினான ஆணோ பெண்ணோ நீங்கள் நல்லமல் செய்து வாழ்ந்தால் ஃபலநுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா, உங்களை நாங்கள் நிம்மதியாக வாழ வைப்போம்னு அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான். அதுக்கு என்ன கண்டிஷன் போகிறான், ஈமான் கொண்டு இருக்கணும். நீங்கள் ஈமானுக்குள்ளே என்ன வருது, கல்லாக்கதிர் இருக்குது. கல்லாக்கதிரை நம்பினா உங்களுக்கு இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்னா இந்த வசனத்தை பாருங்கள், நமக்கு தவறி போனதில் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு மனம் குழம்பி போகாமல் இருக்கிறதுக்கும் விதியை நம்பினால் அல்லாஹ் எடுத்துட்டான், அல்லாஹ் தந்துட்டான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எதை கொண்டு வந்தோம் நம்ம வேதனைப்படுறதுக்கு? அர்ணா கயிறு கூட இல்லாமல் தானே நம்ம பிறந்தோம். அல்லாஹ்வு தஆலா சூரத்து தஹ்ர்ல சொல்லி காட்டுறான், மதுக்கூரா, இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்னபொருள் என்று சொல்லும் என்னபொருளாகவும் இருக்கலையே, எதுவுமாக இருக்கலையே. அவன் நான் 40 வயசாக இருந்தேன், 40 வயசுக்கு முன்னால் என் வாப்பாவுடைய முள்ளந்தண்டில் ஒரு நீராக இருந்திருப்பேன், இன்னும் 40 வருஷத்துக்கு முன்னால் எங்கே போய் இருந்திருப்பேன், பாப்பாவே இல்லையா, அப்போ எங்கே போய் இருந்திருப்பேன். இப்படியே இருந்த நமக்கு இருப்பதெல்லாம் அல்லாஹ் தந்தது இல்லையா, அதில் ஒரு சின்ன தொகை தொலைந்து போனதுக்காக வேதனைப்படுறோமே, அது இடையில் வந்து நடுவில் போனது தானே, எதுக்கு வேதனைப்படணுங்கிறேன். நம்மக்கிட்ட ஒருத்தர் 5000 ரூபா காசை தந்து இதில் 1000 ரூபா பள்ளிக்கு கொடுங்கண்டா, அதில் யாருக்காவது கவலை வருமா? இருப்பதெல்லாம் நல்லா தந்தது, இடையில் கொஞ்சம் தொலைஞ்சு போகுது, மனசில் கொஞ்சம் கவலை வருதே, அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சது தானே, அதில் என்ன வேதனைப்பட வேண்டியிருக்கிறது? சிந்திச்சு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாகக்கூடிய ஹதீஸ், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமோ ஆச்சரியம், இன்ன அம்ருஹு குல்லஹு கைர், அவனுக்கு நடப்பது எல்லாமே அவனுக்கு நலவாகவே போய்விடுகிறது, ஒலைசதாலிக்கல் யஹதின் இல்லாலில் மூமின், இது மூமினுக்கு மட்டும்தான் வர எவனுக்கும் கிடையாதுங்கிறாங்க. ஒரு மூமினுடைய உடையும் எல்லாமே நல்லது, நடப்பதெல்லாம் நலமாக போகுது, மூமினுக்கு மட்டும்தான் இது வர எவனுக்குமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது விதியோடு சம்பந்தப்படுத்தி அழகான ஒரு தத்துவம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இன் அசாபத்துக்கு சர்ரா, நமக்கு ஒரு கவலையான ஒரு விடயம் நடந்துட்டு, ஒரு நோய், ஒரு வேதனை, மனசில் ஒரு கவலை, அடுக்கடுக்கான பிரச்சனை, திரும்ப திரும்ப நமக்கு நடக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு வேதனையான ஒரு விஷயம், சிந்திச்சு பாருங்கள், ஏதோ ஒரு கவலை வருது, ஏதோ ஒரு கஷ்டம் வருது, நம்ம நம்ம வாழ்க்கையில் நாமளே சிந்திச்சு பார்ப்போம், நமக்கு என்ன வேதனையெல்லாம் இருக்குதுண்டு. சிலர் கல்யாணத்தில் பிரச்சனையாக இருக்கும், சிலர் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்கும், பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்கும், வம்சத்தில் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும், சுற்றி வளைத்து பிரச்சனையாக இருக்கும், ஒன்றுமில்லாட்டியும் ஒன்றுமில்லைன்னு நம்ம கவலையாக இருக்குன்னு கூட சொல்லலாம், எல்லாத்துக்கும் கவலையாக இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியாவது உங்களுக்கு ஒரு கவலை வந்துட்டேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், ஒரு சந்தோஷமாக ஒரு கவலையான ஒரு விஷயம் வந்து, ஒய் அசாபத்துக்கு தர்றா, ஒரு கெடுதியான ஒரு விஷயம் வந்துட்டேன்னு சொன்னால் சபுர, அவர் பொறுமையாக இருப்பார், ஃபக்கான ஹைரன் லகு, அது அவருக்கு நலவாக போய்விடுது, அவருக்கு பொறுமை வரும், அவர் பொறுமை அடைவார். எப்படி பொறுமை அடைகிறது, பொறுமை அடைகிறது எப்படி, எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் ரொம்ப ஈஸியான ஒன்று இருக்குது, நோய் வாய்ப்பாட்டுக்கு ஒருத்தன் இருப்பான், பார்த்தா ஒன்றுமே இருக்காது, என்ன சொல்லுவான் தெரியுமா, நீங்கள் இன்னமும் யோசிக்கிறீங்க, யோசிக்காதீங்க வாங்க, முடிஞ்சால் அவையே யோசிக்கிறான், இந்த டாக்டர் மாரோ அல்லது மற்றவர்களோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யோசிக்காதீங்க, இன்னும் யோசிக்காதீங்க, எல்லாம் யோசிக்க விட்டுடுங்க, அதெல்லாம் பாரதாம்பாங்க. இதை சொல்கிறதுக்கு ஆள் தேவையா? இதை சொன்ன ஒருத்தனால யோசிக்காமல் இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்களேன். எப்படி யோசிக்காமல் இருக்கிறது? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லி கொடுங்களேன். அல்லாஹ்வுடைய நாட்டம், இதுக்கு அல்லாஹ் ஒரு கூலி தருவான், இதுக்கு ஒரு பரிசு இருக்குது, இதுக்கெல்லாம் எல்லாம் மறுமையில் சேர்த்து உங்களுக்கு தரப்போகிறான். இப்படி சொல்லும்போது அவரால் அங்கே பொறுமையாக இருக்க முடிகிறது. ஒரு மனிதன் எப்போ பொறுமையாக இருக்கிறான் என்றால், நடந்த ஒரு விஷயத்தை எப்போ அவன் ஏற்றுக்கிறானோ அப்போ தான் அவனால் பொறுமையாக இருக்க முடியும். எப்போ ஏற்றுக்கலையோ அப்போ அவனால் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு சின்ன பிள்ளை மடியில் யூரின் போகுது, அவனால் பொறுமையாக இருக்க முடியுது. ஏன்னால் அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். சின்ன பிள்ளைகள் அப்படித்தான், நம்ம தான் பார்த்து வச்சிருந்திருக்கணும், ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஒரு பெரியவர் தண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு போகுது, கொஞ்சமாக தெரிச்ச சுத்தமான தண்ணி பட்டது கூட நம்ம கோபம் பொத்துக்கிட்டு வருது. ஒழுங்காக போகக்கூடாதா? பாரு தண்ணி கொட்டிட்டு, சுத்தமான தண்ணி அது, காஞ்சி போனால் சரியாக போயிடும், கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போயிடும், ஆனால் கோபம் வருது. காரணம், அந்த சம்பவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலை. எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ ஒரு நிகழ்வை, அப்போ நம்மளால் பொறுமையாக இருக்க முடியுது. எப்போ ஏற்றுக்கொள்ளலையோ அப்போ நம்ம கோபப்பட்டு போகிறோம் அல்லது மனவேதனைப்பட்டு போகிறோம். எப்போ ஏற்றுக்க முடியும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் இது நடந்துச்சு, இதுக்கு பிறகு என்னத்தை பார்க்க? அல்லாவே நாடி இருக்கும்போது யாருக்கு நாம தட்டி கேட்கறது? நம்ம யாரு? அல்லாஹ் நாடினதை நம்ம என்னென்னு தட்டி கேட்கறது? ஒரு சின்ன பிள்ளை நம்ம கையாலேயே மரணிச்சு போச்சு, நாக்கரப்பத்தில் நடந்துச்சு, வாகனத்தில் அடிபட்டு ஒரு சின்ன பிள்ளை மௌத்தா போச்சு, எவ்வளோ வேதனை அந்த பாப்பாவுக்கு இருக்கும். நம்ம கையாலேயே பிள்ளையை கொண்டுட்டோமே, இல்லை, அதில் கல்லா கதிரும் முடிஞ்சு போச்சு, அதனுடைய அஜல் முடிஞ்சு போச்சு, அதில் நேரம் அப்படித்தான் இருக்குது. நம்ம கையால் தான் அது போகணும் வேண்டி இருந்திருக்குது. இல்லாட்டி மூளை இல்லாத மனிதனா? நம்ம கவனமாக எவ்வளோ விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை மறக்கடிக்க வச்சு, பிள்ளையை அந்த இடத்துக்கு வர வச்சு, இறைவனுடைய நாட்டம் விதி நடந்து முடிஞ்சிட்டு, ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு நிலவு இருக்கிறது என்கிறதையும் நாங்கள் என்ன செய்யணும்? தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ அந்த ஹதீஸை பாருங்க, உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமான விஷயத்தில் பொறுமையை கடைபிடியுங்கள், அந்த நன்மையாக போயிடுது. எப்படி பொறுமையை கடைபிடிக்கிறது? அல்லாட நாட்டம் தான் இது, அல்லாட விதி, அல்லாட ஏற்பாடு. யாரை குறை சொல்ல? அல்லா நாடி இருக்கிறான் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒயின் அசாபத்துக்கு சர்ரா, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டுன்னு சொன்னால், சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டால் ஷக்கர் அல்லாஹ், உடனே அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும். நான் அப்படித்தாண்டு பெருமை அடிச்சிடக்கூடாது, அப்போ மனநோயாளி ஆயிடுவான். நாங்கள் அப்படித்தாண்டிடக்கூடாது. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் எங்களுக்கு அந்த திறமையை தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை செல்வத்தை தந்தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ அவன் ஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான்டா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஏற்றுக்கலான்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு அது நன்மையாக போகுது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு விடயம். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா சூரா தகாபுன், அதே மாதிரி 4வது, 5வது, 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாபம் மின் முசீபத்தின் பி இல்லா பி இதுனில்லா, எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் நடக்கிறது இல்லை. எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் என்ன செய்கிறதில்லை, நடக்கிறதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான், ஒமையூ மிம் பில்லா எஹதி அல்பஹு, இப்படி அல்லாவை யார் நம்புகிறாரோ அவருடைய உள்ளத்தெல்லாம் நேர்வழி காட்டி விடுகிறான். அவருடைய உள்ளத்துக்கு எல்லாம் நேர்வழியே காட்டுறான். அப்போ அல்லாவை எப்படி நம்பணும் என்றால், எல்லாம் அவனுடைய நாட்டத்தில் நடக்குது என்று நம்பினா நம்முடைய உள்ளத்தில் நெருக்கீடு ஸ்ட்ரெஸ் வராது, நம்முடைய உள்ளத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படாது. எஹதி கல்பஹு, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை என்ன செஞ்சிருவான், விரிச்சு கொடுத்துருவான், பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்போ எப்படி பொறுமையாடுகிறதுன்னு பார்த்தோம். நம்ம பிரச்சனும் நடந்திருக்குது.
1: அட்டைகள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أوفوا بالعقود أحلت لكم بهيمة الأنعام إلا ما يطلى عليكم غير محل الصيد وأنتم حرم إن الله يحكم ما يريد صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أعطيت مكان التوراة السبع ومكان الزبور المئين ومكان الإنجيل المثاني وفضلت بالمفصل صدق رسول الله صلى الله عليه وسلم நன்னியமிக்க சகோதர சகோதரிகளே, குர்ஆனுடைய ஐந்தாவது சூறாவாகிய சூரத்துல் மாஇதா தொடர்ந்து நாம் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டு செல்லும் பொழுது ஐந்தாவது சூறாவாக வரக்கூடிய சூறா தான் சூரத்துல் மாஇதா. இந்த சூரத்துல் மாஇதா, இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 120 ஆயத்துகளை இந்த சூரா மாஇதாலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். இந்த 120 ஆயத்துகளும் இவைகளுக்குள் அல்லாஹ் 147 தடவை அல்லாஹ்வுடைய பெயர் எடுத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய உயர்ந்த பெயர் 147 தடவை இந்த சூறாவில் 120 ஆயத்துகளுக்குள் அமைந்திருக்கின்றது. இந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமாக ஹஸ்ரத் அப்துல்லா பின் அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்ஸிலத் அலா ரசூலில்லாஹ், அப்துல்லா பின் அம்ர் ரழியல்லாஹு சொல்வார்கள், இந்த சூரா இறங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வாகனம் அதை சுமக்க முடியாமல் போனதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி விட்டார்கள். என்றால் வஹியுடைய பாரம் என்பது அது மிக பாரமானதுதான் வஹி. அதனால் இந்த சூரா இறங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வாகனத்தில் இருந்தார்கள். வாகனம் தாங்கி கொள்ள முடியவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து இறங்கி விட்டார்கள். இந்த சூறாவில் மிக விசேடமாக அமையக்கூடிய ஒரு ஆயத்து தான் நீங்கள் ஓதிக்கொண்டு செல்லும் போது சூரா மாயிதாவுடைய மூன்றாவது ஆயத்தை கொஞ்சம் பாருங்கள். மூன்றாவது ஆயத்தை பார்க்கும் பொழுது அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி.
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பு அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
3: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: ஆடை கொடுக்க வேண்டும் அல்லது ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும் அல்லது மூன்று நாள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற சட்டதிட்டம் இந்த சூராவில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 11வது சட்டமாக, இஹ்ராம் உடுத்திருக்கும் பொழுது வேட்டையாடுவது கூடாது. 12வது சட்டமாக, சாராயம் ஹராம் என்ற சட்டம். 13வது சட்டமாக, மௌத்தின் பொழுது வசிய செய்யக்கூடிய சட்டம். இந்த கிட்டத்தட்ட 18 ஃபர்துகளை பேசிய சூரா சூரத்துல் மாயிதா. அதனாலதான் சூரா மாயிதாவுடைய முதல் ஆயத்துல பாருங்க, அல்லாஹ் يا ايها الذين امنوا اوفوا بالعقود, ஈமான் கொண்டவர்களே உடம்படிக்கை நிறைவேற்றுங்கள், உடம்படிக்கை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இந்த 18 ஃபர்துகளையும் நிறைவேற்றுங்கள். சூரா மாயிதாவை ஓதுவது மாத்திரமல்ல அவசியம் சகோதரர்களே, அந்த சூரா மாயிதாவில் இருக்கக்கூடிய ஹலாலை ஹலாலாகவும் ஹராமை ஹராமாகவும் தெரிந்து வாழ வேண்டும். உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், தஅல்லமு சூரத்தல் பக்ரா, சூரா பக்ராவை படியுங்கள், சூரத்துன் நிசாவை படியுங்கள், சூரத்துல் மாயிதாவை படியுங்கள், சூரத்துல் ஹஜ்ஜை படியுங்கள், சூரத்துன் நூரை படியுங்கள், இவைகளில் ஃபர்துகள் இருக்கிறது. சூரா பக்ரா, சூரத்துன் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் ஹஜ், சூரத்துன் நூர், இந்த 5 சூராக்களையும் படியுங்கள். இதில் ஃபர்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த சூரா மாயிதாவுடைய 44வது ஆயத், 45வது ஆயத், 47வது ஆயத், இந்த 3 ஆயத்தையும் ஓதும் பொழுது அப்படியே மார்க் பண்ணு. ஏன் தெரியுமா? இந்த 3 ஆயத்துடைய கடைசியிலையும் பாருங்கள். முதலாவது 44வது ஆயத்தில், وَمَلَّمْ يَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهِ فَأُولَٰئِكَ هُمُ الْكَافِرُونَ. 45வது ஆயத்துடைய கடைசியை பாருங்க, وَمَلَّمْ يَحْكُمْ بِمَا أَنزَلَ اللَّهِ فأولئك هم الظالمون. 47வது ஆயத்துடைய கடைசியை பாருங்க, ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الفاسقون. மூன்று இடத்திலையும் அல்லாஹ் ஒரே விடயத்தை தான் சொல்கிறார். அல்லாஹ் சொல்றார், யார் அல்லாஹுடைய தீர்ப்பை அல்லாஹ் இறக்கிய ஒன்றின் பிரகாரம் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் காஃபிர். திரும்ப, அல்லாஹ் இறக்கிய பிரகாரம் யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் பாலிப் அநியாயக்காரன். மூன்றாவதாக, அல்லாஹ் இறக்கிய பிரகாரம் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் ஃபாசிக் பாவி. இந்த மூன்று ஆயத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், இந்த 18 ஃபர்லுகள் சட்டதிட்டங்கள் இந்த சூறாவில் இருக்கிறது, நீங்கள் இதன்படி தீர்ப்பு வழங்கவில்லை என்றால் நீங்கள் காஃபிர்கள், நீங்கள் வாலிம்கள், நீங்கள் ஃபாசிக்குகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விதமாக அல்லாஹுடைய தீர்ப்பை தீர்ப்பாக வழங்காதவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த சூரத்துல் மாயிதாவிலே சகோதர சகோதரிகளே ஓதும் பொழுது இன்பம் வரும் அப்பொழுதுதான். இந்த சூரத்துல் மாயிதாவிலே 16 தடவை அல்லாஹ் மூமீன்களை அழைக்கின்றார். யா ஐயுஹல்லதீன ஆமனூ, பாருங்க சூராவுடைய தொடக்கத்தையும் பாருங்க, எடுத்து யா ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்றுதான் அழைக்கிறான் அல்லாஹ். இவ்வாறு 16 தடவை அல்லாஹ் அழைக்கிறான். மொத்தம் குர்ஆனில் அல்லாஹ் 90 தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனூ, எத்தனை தடவை? 90 தடவை யா ஐயுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் 90 தடவை குர்ஆனில் அழைக்கும் பொழுது, இந்த சூரத்துல் மாயிதாவில் மாத்திரம் அல்லாஹ் 16 தடவை அழைக்கின்றார். அது மாத்திரமல்ல, யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே என்று அல்லாஹ் 5 தடவை அழைக்கின்றார். வேதம் கொடுக்கப்பட்டவங்க என்று இருக்கிறாங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களையும் அல்லாஹ் சூரா மாயிதாவில் 5 தடவை யா அஹ்லல் கிதாப் என்றும் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று 16 தடவையும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை யா ஐயுஹர் ரசூல் என்று 2 தடவையும் அல்லாஹ் அழைக்கின்றார். இந்த சூராவுடைய விசேடம் இதுதான். 16 தடவை ஓதும் பொழுது பாருங்கள், அவைகளை மார்க் பண்ணுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த குர்ஆன் இன்பம் அளிக்கும், இந்த குர்ஆன் இன்பமாக மாறும். 16 தடவை யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே என்று 5 தடவை, யா ஐயுஹர் ரசூல் என்று 2 தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் அழைத்து இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் பேசுகிறார். சகோதர சகோதரிகளே, இந்த சூராவுடைய 120 ஆயத்துகளில் 118வது ஆயத் இருக்கிறது, விசேடமான ஒரு ஆயத். அதாவது அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள். காலையாகும் வரை ஒரே ஒரு ஆயத்தை மீட்டி மீட்டி மீட்டி ஓதிக்கொண்டே இருந்தார்கள். காலையாகும் வரை மீட்டி மீட்டி ஒரு ஆயத்தை ஓதினார்கள். ஓதிவிட்டு ருக்கு செய்தார்கள், சுஜூ செய்தார்கள். அது என்ன ஆயத் தெரியுமா? 118வது ஆயத், இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் அவர்களை நீ வேதனை செய்தால் இபாதுக், அவர்கள் உனது அடியார்களே. அவர்களை மன்னித்தால் அந்தல் அசீசுல் ஹகீம், நீ அவற்றை மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றாய். காலையான பொழுது அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இரவு காலையாகும் வரைக்கும் இந்த ஆயத்தை ஓதினீர்களே, கடைசியில ருக்கு சுஜூ செய்தீர்களே. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னி ஸஅல்து ரப்பி அஸ்ஸவஜல் அஷ்ஷஃபாஅத லி உம்மதி, இந்த ஆயத்தை ஓதி ஓதி என்னுடைய உம்மத்துக்கு ஷஃபாத்த தா என்று அல்லாஹுடம் கேட்டேன். அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான், ஷிர்க் வைக்காத அனைவர்களுக்கும் நான் ஷஃபா செய்வேன். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆயத்து தான் 118வது ஆயத். நாங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியது போன்று நாங்களும் ஓத வேண்டும். இந்த சூராவில் அமைந்திருக்கக்கூடிய சில சம்பவங்களை பார்ப்போம் சகோதரர்களே. காபீல் ஹாபீலுடைய சம்பவம் இந்த சூராவில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் காபீல் ஹாபீலுடைய சம்பவம் இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது 26வது ஆயத்திலிருந்து 26வது ஆயத்திலிருந்து காபீல் ஹாபீலுடைய சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஆதமுடைய ரெண்டு பிள்ளைகளின் செய்திகள், இது கர்ரபா குர்பானன், ரெண்டு பேரும் குர்பானை முன்வைத்தார்கள். ஒருவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. காபீலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஹாபீலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காபீல் ஹாபீலை பார்த்து சொன்னார், லாக்கதுல என்ன கொன்ன கொள்ளுவேன் சொன்னார். இன்னமா எதக்கபலுல்லாஹு மினல் முத்தகீன். ஹாபீல் காபீலை பார்த்து சொன்னார், நீ என்ன கொலை செய்தாலும் நான் உனக்கு கையை நீட்ட மாட்டேன். கடைசியில கொலை செஞ்சிட்டார். கொலை செய்து என்ன செய்யறார், கொலை செய்தா முதல் மையீத் உலகத்துல விழுந்திருக்குது. மையீத்தை என்ன செய்யறன்னு தெரியாது. சொல்கிறார்கள் வரலாறுகளில், 6 மாதமாக தம்பியுடைய ஜனாசாவை உடம்புல தூக்கி கொண்டு திரியிறார். சகோதரனுடைய ஜனாசா என்ன செய்யறது, அப்பதான் அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான். எப்படி ஒரு ஜனாசாவை மண்ணுக்குள் அடக்க வேண்டும் என்பதை காகம் படித்து கொடுக்கிறது. இந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா மாயிதாவில் தான் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அதே போன்று இந்த சூரா மாயிதாவில் சொல்லப்பட்ட இன்னொரு சம்பவம் தான், ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் அந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கேட்டார்கள், வானத்திலிருந்து தட்டை இறக்க வேண்டும், அதிலிருந்து நாங்கள் சாப்பிட வேண்டும். ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடம் துவா கேட்டார்கள். கடைசி பக்கத்தை பாருங்கள், قال عيسى بن مريم اللهم ربنا انزل علينا مائده من السماء. يا الله வானத்திலிருந்து தட்டை இறங்குமா இறக்கினான் அல்லாஹ். முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ் படித்து தருகிறான், வானத்திலிருந்தும் இறங்கும், பூமியிலிருந்தும் உருவாகும். எனவே சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் மாயிதாவை படித்து சரியாக ஓதி விளங்கி அமல் செய்து இது சொல்லப்பட்டிருக்கும் அந்த சட்ட திட்டங்களை எல்லாம், 18 வகையான ஃபர்துகளை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை சரியாக விளங்கி, குர்ஆனை சரியாக விளங்கி, இதற்கு முன்னால் பல உலமாக்கள் குர்ஆனுக்கு வியாக்கியானம் கொடுத்தார்கள், தஃப்சீர்கள் செய்தார்கள், குர்ஆனை மரணம் செய்தார்கள், குர்ஆனுக்கே வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தது. காலையில் எழும்பியதிலிருந்து ஓதுவார்கள், மாலை தூங்கும் வரை ஓதுவார்கள். இவ்வாறாகவே குர்ஆனோடு வாழ்ந்து குர்ஆனை எழுதினார்கள், தஃப்சீர்களை எழுதினார்கள். இந்த உலகத்தில் பல சாதனைகளை இந்த குர்ஆனுக்கு அவர்கள் நிவர்த்தி செய்தார்கள். சகோதர சகோதரிகளே, அந்த குர்ஆன் இன்னும் இருக்கிறது. ஒவ்வொரு சூறாவாக மெது மெதுவாக படிப்போம், வாழ்க்கையில் எடுத்து நடப்போம், மற்ற மக்களுக்கும் இதை தாவத் கொடுப்போம். குர்ஆனுடையவர்களாக வாழ்ந்து யா அல்லாஹ் நம்மை விட்டு முன் சென்ற குர்ஆனுடையவர்களோடு எங்களை சேர்த்தருள்வாயாக. அவர்களோடு உயர்ந்த சுவர்க்கத்தில் வாழ தௌஃபிக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.
3: நேர்கள் இதுவரை சிறப்பு ரமலான் மாத மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஸாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றல்கள். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
6: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
3: ரமலான் சிந்தனை. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
7: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربي زدني علما وارزقني فهما وأنت أحكم الحاكمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற நமது வாராந்திர இஸ்லாமிய வகுப்பில் இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய சந்தர்ப்பத்தில் இந்த உம்மத்தின் மீது நபியின் நேசம் என்கிற தலைப்பில் சில முக்கியமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அறியவிருக்கிறோம். நபியின் நேசத்தோடு இந்த உம்மத்தை கட்டி போடுகிற போதுதான் அந்த உம்மத் சீரான இஸ்லாமிய பாதையில் பயணிக்கும். இன்றைக்கு இந்த உம்மத் நபியின் நேசத்தை தன்னுடைய வாழ்வின் ஒரு மிகப்பெரும் அங்கமாக கருதாமல் செல்லுகிறதோ அது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகளையே விட்டுவிட்டு போவதற்கு சமமாக ஆகிவிடும். வாழ்க்கையில் எந்த அம்சங்களாக இருந்தாலும் சரி, உதாரணமாக இன்றைக்கு நாம் 2024 ஆண்டிற்கு விடை கொடுத்துவிட்டு 2025 ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் நம்மவா இல்லையா? இப்போ இந்த புத்த ஆண்டு அல்லது புதிய ஆண்டு வந்தவுடனேயே வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்வது அல்லது அதை ஒரு விழாவாக கொண்டாடுவது அல்லது இந்த புத்தாண்டில் நான் ஒரு புதிய தீர்மானத்தினுடைய வாழ்க்கைக்கு எடுக்கப் போகிறேன் என்று கூறிக்கொள்வது அல்லது ஏதேனும் புதிய விஷயத்தை நான் செய்வேன் என்று தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கொள்வது, நண்பர்களோடு சேர்ந்து பார்ட்டி கொண்டாடுவது அல்லது புத்தாண்டை முன்னிட்டு யாரிடமாவது அடம் பிடித்து ட்ரீட் வைக்க சொல்லி அதிலே கலந்து கொள்வது, வாழ்த்து செய்திகளை பரிமாறிக்கொள்வது, இதெல்லாம் இன்றைக்கு சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறை சமூகத்தில் இதை யார் செய்யும் போதும் மார்க்கத்தின் ஆர்வலர்கள் என்று சில பேர் இருப்பார்கள் அல்லவா, அவங்க என்ன செய்வாங்க, வழக்கம் போல புத்தாண்டு இஸ்லாத்தில் கூடாது, புத்தாண்டு ஹராம், வாழ்த்து சொல்வது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனால் இது சமூகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்று பார்க்க வேண்டும். புத்தாண்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம செலிப்ரேட் பண்றதுல என்ன இருக்கு, நம்ம ஏன் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வது அல்லது புத்தாண்டை கொண்டாடுவது இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, இதிலெல்லாம் ஏன் இந்த முஸ்லீம்கள் ரொம்ப அடிப்படைவாதத்தோடு நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு யார் நினைக்கிறா, முஸ்லீம்கள் நினைக்கிறேன். எந்த நான் முஸ்லீமும் நம்ம புத்தாண்டு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லும் போது என்ன செய்யறது இல்ல, அவங்க யாரும் கண்டிக்கிறது இல்லை. நீங்கள் நன்றாக சமூக வலைத்தளங்களில் கருத்துக்கள் பதிவேற்றப்படும் போது நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு தனித்துவமான பாதையில் போகிறார்கள், தனி பாதையில் அல்ல. தனிமைக்கும் தனித்துவத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது, புரியுதா உங்களுக்கு? தனிமையாக செல்வதற்கும் தனித்துவத்தோடு செல்வதற்கும் இமாலய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்திலே உள்ள பல பேரால் இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா, இல்லை. என்ன பிரச்சனை சொன்னா, நபியினுடைய சுன்னா, நபியினுடைய சுன்னாவுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இந்த அஹ்லு சுன்னாவிலே இருக்கக்கூடிய இந்த அறிஞர்களுடைய கூற்றுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இது போன்ற விஷயங்களில் இன்னும் இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வு வரவில்லை. உதாரணமா இந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்றது கூட. அது ஷேக் சாலி ஹல்ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவங்களுடைய காணொலி அல்லது அவர்களுடைய ஃபத்வா அல்லது அதற்கு முன்பு இருந்த அறிஞர்களுடைய மார்க்க தீர்ப்புகள் இதெல்லாம் பகிர்ந்துதான் இதை கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஏன் 2025 என்று சொல்லும் போது அது என்னது? கிபி 2025 ஆமாவா இல்லையா? 2025 போது அது என்னதுங்க? கிபி கிபின்னா என்னது? கிறிஸ்த். அப்ப யாரோடது சம்பந்தப்படுது? அப்ப இது எப்படி நீங்க காமன் சொல்ல முடியும்? 2025 வரும்போது அதுல தெளிவா வருது என்னன்னு வருது? கிறிஸ்துவுக்கு பின். அது சரியா தவறா, சரியான ஆண்டைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்களா, அதெல்லாம் அப்புறம். முதல்ல இப்படி ஒரு புத்தாண்டு என்கிற ஒரு விஷயத்தை சமூகத்திலே ஒரு செலிப்ரேஷனுக்குரிய, ஒரு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு அம்சமாக அது மக்களால் அங்கீகரிக்கப்படுகிற போது, ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது, அதனுடைய பின்னணியில் உள்ள விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பவும் பட்டவர்த்தனமாக ஒரு மதத்தின் அடையாளமாக இருப்பதுதான். பட் அது கொண்டாட்டத்திற்குரியதாக இருக்கும் போது அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மக்கள் எல்லாருமே எதற்கு இன்றைக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்றால், கொண்டாட்டத்திற்கு இன்றைக்கு மக்கள் அடிமை. அதனாலதான் வீட்டில் அன்றாடம் கொண்டாட வேண்டிய அம்மாவை என்றைக்குமே கொண்டாடாமல் வருடத்திற்கு ஒரு நாள் மதர்ஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள். அம்மாவா இல்லையா? தனக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களை எப்போதும் மதிக்க வேண்டிய மக்கள் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காமல் வருடத்திற்கு ஒரு நாள் மே 1 வந்து விட்டால் தொழிலாளர்கள் தினம் என்று வைத்து கொண்டாடுகிறார்கள். இப்படி தொழிலாளர்கள் தினம், அன்னையர் தினம் என்று ஆரம்பித்த நாட்கள் இன்றைக்கு கேலண்டரை நாம் புரட்டி பார்த்தால் வருடத்திற்கு 365 நாட்களும் என்ன செய்யப்படுது?
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
8: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே LK. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே

0: வகைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 7734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
1: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், ஒலி நயம். காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: அவன் ஒரு காஃபிர், அவன் மார்க்கத்தை புறக்கணித்தவன். அவன் நபியின் சுன்னாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நபி இறுதி நபித்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று யாராவது ஒருவர் சொன்னால் அவன் இஸ்லாமிய சமூகத்திலேயே இருந்தாலும் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. அப்போ நபியின் நேசம் என்பது சகோதரர்களே இந்த உம்மத்திற்கு ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக வளரும் இளம் தலைமுறைக்கு அடிக்கடி நாம் போதிக்க வேண்டியது இந்த நபியினுடைய வாழ்க்கை குறித்து தான். இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் அல்லாஹ் காப்பாற்றியவர்களை தவிர பெரும்பாலும் நபியின் வழியை விட்டுவிட்டு அவர்களுக்கு விருப்பமான வேறொரு வழிகளிலே போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல இந்த நபியை குறித்து நமக்கு எப்படி சொல்கிறான், உங்கள் இனத்தில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். இதுதான் நீங்க கவனிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல இந்த உலகத்தை பராமரிப்பதற்கும் இந்த உலகத்திலே பல விஷயங்கள் சரியாக செயல்படுவதற்கும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், வானவர்களை நியமித்திருக்கிறான். ஆமாவா இல்லையா? ஆனால் நமக்கு ஒரு தூதுவர் என்று அனுப்பப்பட வேண்டும் என்கிற நாட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்யல, ஒரு வானவரை தூதுவராக அனுப்பவில்லை. உலகத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதரைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதுவராக அனுப்புகிறான். ஏன் ஒரு வானவர் அனுப்பப்பட்டால், ஒரு வானவர் மார்க்கத்தினுடைய விஷயங்களை நமக்கு போதித்தால், அல்லது ஒரு வானவர் மார்க்கத்தை 100% பின்பற்றினாலும் மனிதர்கள் எல்லோரும் ரொம்ப இலகுவாக சொல்லிவிடுவார்கள், அவர் ஒரு மலக்கு, அவர் ஒரு வானவர், அதனால அவர் தூய்மையாக வாழ்ந்துட்டாரு, மனுஷனா இருந்தாதான் மனிதர்களுடைய பிரச்சனை தெரியும் என்று சொல்லி அப்படியே நேக்கான வந்துருவாங்க. அப்ப அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு ஒரு தூதரை அனுப்பும் போது எப்படி சொல்லுகிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். உங்களை போன்றே தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு தூதுவர், உங்களை போன்றே உள்ளங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகளை பெற்றவர், உங்களை போன்றே ரத்தமும் சதையும் கொண்டவர், உங்களை போன்றே உருவ அமைப்பை கொண்டவர். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். ஆனா இந்த தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுத்திருக்கிறான், இந்த தூதருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு சிரமத்தை தருகிற எல்லாமே அவருக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த தூதர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷரியத்தாக தந்திருக்கிறார் என்றால், ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார், வழிகாட்டியிருக்கிறார் என்றால் அது உங்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடாது என்பதில் உங்களை விட அவர் கவனமாக இருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு சிரமத்தை தரக்கூடிய எல்லா விஷயமும் அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், மூமின்களாகிய இறை நம்பிக்கையாளர்களாகிய உங்கள் மீது பேரார்வம் கொண்டிருக்கிறார். ரவுஃபுன் ரஹீம், இரக்க குணமுடையவராகவும் மிக பெரும் அன்பு கொண்டவருமாயிருக்கிறார். தூதருக்கும் இந்த சமூகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த இணைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தூரம் வலிமைப்படுத்துகிறான் என்றால், தன்னுடைய அஸ்மா வ சிஃபாத் அஸ்மாவுல் ஹுஸ்னாவாக இருக்கக்கூடிய ரவுஃப் என்பதும் ரஹீம் என்பதும் யாருடைய பேர், யாருடைய பேர் தான், அல்லாஹ்வுடைய பேர். ஆனா இந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வுடைய பேர் இது ஒண்ணும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் அர் ரவுஃப் எனும் போது அதற்கு வேற அர்த்தம், அல்லாஹ் அர் ரஹீம் எனும் போது அதற்கு வேற அர்த்தம். ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த உம்மத்திற்கும் இந்த தூதருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இணைப்பையும் பிணைப்பையும் அல்லாஹ் எந்த அளவுக்கு வலிமைப்படுத்துகிறான், தனக்கு பெயர்களாக அல்லாஹ் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அதில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர்களை கொடுக்கிறான். ரவுஃப், இவர் மிகப்பெரிய பரிவு காட்டக்கூடியவராக, அன்பு காட்டக்கூடியவராக, பாசம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ரஹீம், மேலும் இரக்கம் கொண்டவராக, கருணை கொண்டவராக இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு

0: அடுத்து இந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்லுவதைத்தான் நீங்க கவனிக்கணும். இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் புறக்கணித்து விட்டார். எப்படி? இந்த தூதரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த தூதருடைய சுன்னாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த தூதருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை நான் செயல்படுத்துவேன் என்கிற நிலைக்கு நான் என்னை பக்குவப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டால், ஃபகுல் நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், லா இலாஹ இல்லாஹு, அவனை என்று வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் யாருமே இல்லை, அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் முழு பொறுப்பையும் சாட்டுகிறேன், அவன் மகத்துவமிக்க அர்ஷின் அதிபதியாக இருக்கிறான் அப்படின்னு நபியே நீங்க சொல்லிட்டு ஒதுங்கிருங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது? நாம் நேர்பட, நம்முடைய வாழ்க்கை சீர்பட, நம்முடைய இந்த சந்ததிகளுடைய வாழ்க்கை சரிபட, எல்லாத்துக்குமே சகோதரர்களே நபியின் வாழ்க்கை தான் தேவைப்படுகிறது. நபியினுடைய வாழ்க்கை, நபியினுடைய வரலாறு, நபியினுடைய சுன்னா, நபியினுடைய குணநலன்கள், நபியினுடைய ஒழுக்க மேம்பாடுகள், நபியினுடைய நடவடிக்கைகள், நபியினுடைய நடத்தைகள், அதை ஆழமாக நாம் புரிந்து உணர்ந்து தெளிந்து தெரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற வேட்கையும், அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்கிற ஆசையும் எப்போது நம்மிடத்திலே வருகிறதோ நாம் எந்த கலாச்சாரத்திற்கும் உட்புகுந்து விடுவோம். நம்மளை வந்து இந்த நியூ இயர்லாம் பாதிக்காது. நபியின் நேசம், நபியின் சுண்ணாவை நீங்க முன்னாடி வைக்கும் போது, தமிழ் புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, ஆங்கில புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, இப்படியே ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு புத்தாண்டை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் உலகத்தில் 1000 மொழிகள் இருக்கும், அப்ப 1000 புத்தாண்டுகளை நாங்கள் கொண்டாடணுமா? என்னையா உங்க லாஜிக்கு? இந்தியாவிலே பிறந்து விட்டோம், சரி, தமிழ் புத்தாண்டு, ஆங்கில, இப்படியே இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீஜனல் லாங்குவேஜ் ஒவ்வொருத்தரும் பின்பற்றுறோம். இப்ப நான் ஒரு லாங்குவேஜ் மொழியை சேர்ந்தவன், என் மனைவி ஒரு மொழியை சேர்ந்தவள், என் தாய் தந்தை இன்னொரு மொழியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நாங்க எடுத்துக்கிட்டா எத்தனை புத்தாண்டுகளை நாங்கள் கொண்டாடுவது? அப்படியே நண்பார்ந்தவர்களே, ஆங்கில புத்தாண்டு என்கிற பெயரிலே வந்தாலும் சரி, அல்லது எந்த பெயரிலே வந்தாலும் சரி, கொண்டாட்டம் என்பது எங்களுக்கு கிடையாது, அதை நாங்கள் கொண்டாட்டத்திற்குரிய தினமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்கிற இந்த ஹிக்மாவை, இப்படிப்பட்ட ஒரு பாலிசியை எப்போது நாம் இலகுவாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா, நபியின் சுன்னாவுக்குரியவர்கள் நாங்கள். எப்படியாப்பட்ட நபி? அந்த நபிக்குரிய சிறப்பு என்ன? இந்த நபிக்குரிய மேன்மை என்ன? இந்த நபி இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்? இந்த நபி இந்த உம்மத்திற்காக செய்த தியாகங்கள் என்ன? 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முன்மாதிரி மிக்க ஒரு வாழ்க்கை அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்? உலகத்தில் அப்படி யாராவது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியுமா? நிறைய பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள், நிறைய பேர் சிறைப்பட்டிருக்கிறார்கள், சொல்லனா துயரங்களை அடைந்திருக்கிறார்கள், பல எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறார்கள், சமூகத்திலே சில புரட்சிகளை உண்டாக்க, சமூகத்திலே சில பகுத்தறிவு கருத்துக்களை புகுத்த, சமூகத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்த எத்தனையோ கல்லடிகளையும் சொல்லடிகளையும் வாங்கிய தலைவர்கள் எவ்வளவோ பேர் உண்டு. ஆனால் அவர்கள் யாரும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் 100% தூய்மையானவர்களாக வாழ்ந்திருக்கவில்லை. அவர்கள் யாரும் உலகத்தின் எந்த பலனும் எனக்கு வேண்டாம், உலகத்தின் எந்த அங்கீகாரமும் எனக்கு வேண்டாம், உலகத்தின் எந்த பதவியும் வேண்டாம் என்று இருந்திருக்கவில்லை. அவர்கள் யாரும் உலகத்தில் தனக்கை தன்னை புகழக்கூடிய, தன்னை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்காமல் இல்லை. அவர்கள் யாரும் இந்த உலகத்தில் எனக்கு ஆட்சி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், அங்கீகாரம் வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கவில்லை. அவர்கள் உலக ரீதியான ஏதோ ஒரு காரணத்திற்காக போராடினார்கள். அந்த போராட்டமே அவர்களுக்கு வாழ்க்கையின் ஒரு போதையாக மாறியது. அந்த போராட்டம் அவர்களுக்கு வாழ்க்கையில் விருப்பத்திற்குரிய ஒன்றாக மாறியது எனும் போது, அந்த போராட்ட பாதையில் அவர்கள் தீவிரமாக இறங்கியிருந்திருக்கலாம், அதற்காக பல கல்லடிகளையும் சொல்லடிகளையும் பட்டிருக்கலாம். அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு, தான் நினைத்ததை சாதிப்பதற்கு ஏன் சிறைச்சாலைகளை கூட அவர்கள் ஏற்றிருக்கலாம். ஆனா நம்ம நபியினுடைய வாழ்க்கை அப்படி அல்ல. அவர் தனி வாழ்க்கையையும் பொது வாழ்க்கையும் பிரித்து வைக்கல. கொள்கை சீர்ந்த ரீதியான வாழ்க்கையையும் ஒழுக்க ரீதியான வாழ்க்கையையும் அவர் தனித்தனி டிராக்ல வைக்கல. சித்தாந்தத்திற்காக ஒரு வாழ்க்கை, சிந்தனைக்காக ஒரு வாழ்க்கை என்று வாழவில்லை. அவருடைய சிந்தனை எதுவாக இருந்ததோ அதுவேதான் அவருடைய சித்தாந்தமாகவும் இருந்தது. அவருடைய கொள்கை எதுவாகவோ இருந்ததோ அதுதான் அவருடைய கோட்பாடாகவும் இருந்தது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதுதான் அவருடைய பொது வாழ்க்கையாகவும் இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட நபி சகோதரர்களே, நம்முடைய இதயத்திற்குள், இருதயத்திற்குள் 2.5 கலந்து விட வேண்டும். அந்த நபியினுடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நபியினுடைய வாழ்க்கையை பற்றி அறிஞர்கள் சொல்லும் போது எப்படியெல்லாம் நமக்கு சொல்கிறார்கள், அந்த நபி குழந்தைகளுக்கு ஆரம்பித்து, இளைஞர்களுக்கு ஆரம்பித்து, வாலிபர்களுக்கு ஆரம்பித்து, திருமணமானவர்களுக்கு ஆரம்பித்து, வயதானவர்களுக்காக வரை அந்த நபி செய்யாத சேவையே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளோடு எப்படி நடந்திருக்கிறார் அப்படின்னு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீர்கள், இந்த நபி குழந்தைகளின் நலனுக்காக மட்டுமே அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த நபி வாலிபர்களோடு இளைஞர்களோடு எப்படி நடந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம படித்து பார்த்தால் நாம் நினைப்போம், ஆஹா, இந்த நபி முழுக்க முழுக்க இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மட்டுமே நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு வாழ்க்கை வரலாற்றை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் தூய்மையே எந்த புரட்சியாளருடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்க முடியாது. எந்த புரட்சியாளராக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரே ஒரு துறை அவர்கள் எடுப்பார்கள், ஒரே ஒரு துறை, ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த துறைக்குள் அவர்களால் என்ன சாதிக்க முடியுமோ, அந்த துறைக்குள் அவர்களால் எவ்வளவு தூரம் உயர முடியுமோ, அந்த துறைக்குள் அவர்களால் எப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியுமோ, அதைத்தான் அவர்கள் கொண்டு வருவார்கள். ஒரு சமூகம் சாதிய பாகுபாடுகளால் பாதிக்கப்படுகிறதா, அதற்கு எதிராக ஒருவர் களம் காணுகிறாரா, அதில் என்ன மாதிரியான சீர்திருத்தத்தை அவர்களால் கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வருவார், அவ்வளவுதான். அது பாராட்டத்தக்கதுதான், ஆனால் போற்றத்தக்கதல்ல. போற்றத்தக்கது எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை மட்டும்தான். ஏன்? அவர் மனித வாழ்க்கைக்கு, மனித குலத்திற்கு தேவையான எல்லா துறைகளுக்கும் அவர் முன்மாதிரியாக திகழ்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய செய்திகளை பாருங்கள். உஸாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். உஸாமா இப்னு ஸைத் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வளர்ப்பு மகனாக கருதப்பட்ட ஸைத் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு. அவருடைய புனைப்பெயரை பற்றி சொல்லும் போது ஹிப்பு நபி என்கிறார்கள், நபியின் செல்லப்பிள்ளை அல்லது நபியின் நேசத்திற்குரியவர் அப்படின்னு சொல்றாங்க. அவரை பற்றி வரக்கூடிய ஒரு செய்தி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தூக்கி கொஞ்சுவார்கள், தன்னுடைய தொடையின் மீது என்னை அமர வைப்பார்கள், இன்னொரு தொடையில் ஹசன் ரழியல்லாஹு அவர்களை அமர வைப்பார்கள், பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, கட்டி அணைப்பார்கள், அதற்கடுத்து ஒரு துவா செய்வார்கள், அல்லாஹுமர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ், இந்த இருவர் மீதும் நீ இரக்கம் காட்டுவாயாக, ஃபஇன்னி அர்ஹமுஹுமா, நானும் அந்த இருவர் மீது இரக்கத்தோடு நடந்து கொள்கிறேன். இது ஒரு சாம்பிள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில் போனால் சிறுவர்களை பார்ப்பார்கள், அவர்களை பார்த்து சிரிப்பார்கள், புன்னகை பூப்பார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள், அவர்கள் சலாம் சொன்னால் அவர்களுக்கு பதில் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே நின்று கொண்டிருக்கும் போது கொஞ்சம் நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் தொலை தூரத்திலே இப்படி பின்னாடி இருக்கக்கூடிய சஃபுகள் உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்து பள்ளிவாசல் இப்படி மாடிப்படி பள்ளிவாசல்கள் அல்ல, கிரவுண்ட் ஃபுளோர் நம்ம ஜென்ஸுக்கு கொடுத்துருவோம், ஃபர்ஸ்ட் ஃபுளோர் லேடிஸ் கொடுத்துருவோம், அப்படியா இல்லை. ஆரம்ப சஃபுகள் ஆண்களுக்கும், பின்னாடி இருக்கக்கூடிய சஃபுகள் பெண்களுக்காகவும் கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கொஞ்ச நேரம் தொழுகையை நீட்டி தொழலாம் என்கிற எண்ணத்திலே நான் ஓத ஆரம்பிப்பேன், பின்னாடி இருக்கிற ஒரு குழந்தையின் அழுகுரல் என் காதில் விழுந்தவுடன் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கமாக முடித்துக் கொள்வேன். இதுதான் முன்மாதிரி, இதுதான் முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களை சந்திப்பதற்கு ஒருவர் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கிற பெயரிலே உள்ள நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தையாக இருந்த ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அவர்களை தூக்கி வைத்து கொஞ்சுகிறார்கள், முத்தமிடுகிறார்கள். அதை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். பார்த்து விட்டு சொல்கிறார், எனக்கு 10 குழந்தைங்க இருக்கு, ஆனா ஒருத்தருக்கு கூட நான் ஒரு நாள் கூட முத்தம் கொடுத்ததே இல்லை. அப்படி நமக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு நிறைய முத்தம் கொடுக்கறோம். ஆனா நீங்க அந்த சமூகத்தை அறியணும், அது எப்படியாப்பட்ட சமூகம், குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்பது, குழந்தைகளை தூக்கி கொஞ்சுவதெல்லாம் அவர்களுடைய வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருந்ததல்ல. மது குடிக்க வேண்டும், போர் புரிய வேண்டும், தங்களுடைய குடும்ப கதைகளை, குடும்ப பெருமைகளை பேச வேண்டும், இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்காகவே இருந்தது. இன்னைக்கு நமக்கு குழந்தைகளை கொஞ்சம் ஒரு பொழுதுபோக்கு, கொஞ்சம் நேரம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம், குழந்தைகளோடு விளையாடுகிறோம், குழந்தைகளை கொஞ்சுகிறோம், குழந்தைகளை தூக்கி முத்தமிடுகிறோம், குழந்தைகளை வண்டியில் வைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் சுத்துகிறோம். ஏன்? நம்முடைய வாழ்க்கையின் பொழுதுபோக்கின் ஒரு அம்சமாக இது. ஆனால் அன்றைக்கு இருந்த அய்யாமுல் ஜாஹிலியாவிலே அறியாமை காலத்தில் உள்ள அரபுகளுடைய பொழுதுபோக்குங்கிறது எப்படி இருந்துச்சு? அவர்களுடைய பொழுதுபோக்கு என்பது மது குடிக்க வேண்டும், மது பரிமாறப்பட வேண்டும், போர்களில் ஈடுபட வேண்டும், போர்கள் குறித்த கவிதைகள் பாட வேண்டும், குடும்ப பெருமைகள், இதுதான் அவர்களுடைய பொழுதுபோக்கு. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு சொசைட்டில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெத்த பிள்ளை கூட கிடையாது, பெத்த பிள்ளை பெத்த பிள்ளை பேர பிள்ளை எடுத்து கொஞ்சும் போது அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. உடனே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு 10 குழந்தைங்க இருக்கு, நான் ஒரு ஆளுக்கு கூட ஒரு வாட்டியும் முத்தமே கொடுத்தது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? பெரியவர்களுக்கு யார் இரக்க மரியாதை செலுத்தவில்லையோ, சிறுவர்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ, அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அப்ப சிறுவர்கள் மீது நீங்கள் காட்டுகிற இரக்கம் என்பது அவர்களை தூக்கி வச்சு கொஞ்சணும், அவர்களுக்கு முத்தம் கொடுக்கணும்,
1: அப்போ யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர் நலன் குறித்து என்னென்ன செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள், சிறுவர் நலன் குறித்து என்னென்ன சீர்திருத்தங்களை பண்ணி இருக்கிறார்கள், சிறுவர் சிறுமிகள் நலன்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அக்கறை காட்டி இருக்கிறார்கள், சிறுவர் சிறுமிகளின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய நலன் அக்கறை இருந்ததனால் தான் அன்றைக்கு பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்துவிட்டால் உயிரோடு புதைக்கக்கூடிய அந்த மாபாதக செயலிலிருந்து ஒட்டுமொத்தமாக சமூகத்தை மீட்டெடுத்தார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரட்சி எவ்வளவு பெரிய புரட்சி என்றால், வஅதுல் பனாத், வஅதுல் பனாத்னா என்னது, அந்த பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அதை எதிர்த்து களம் கண்டிருக்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த உடன் சகோதரர்களே, அந்த மார்க்கத்தை ஏற்காதவர்கள் கூட ஒரு பெண் குழந்தையை அந்த சமூகத்திலே புதைத்ததாக ஒரு குறிப்பை பார்க்க முடியல. அதாவது நீங்க யோசிச்சு பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த புரட்சி எந்த அளவிற்கு எல்லாரையும் ஈர்த்தது ஏற்றது என்றால், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல ஏற்காதவர்கள் கூட அந்த சமூக குற்றங்களில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். இதுதான் புரட்சி. இங்க புரட்சிங்கிறது சமூகத்தில் எப்படி இருக்கு, நான் ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறேன், நான் ஒரு கொள்கையை சொல்கிறேன், அந்த கொள்கையில் பகுத்தறிவு இருக்கிறது, அந்த கொள்கையிலே மிகப்பெரிய சமூக முன்னேற்றத்திற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்றால், என்னை யார் தலைவனாக ஏற்றுக்கொண்டாரோ, என்னை யார் அவருடைய சித்தாந்தத்தின் ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டாரோ, அவர் என்னை பின்பற்றலாம், அவர் நான் சொல்வதை கேட்கலாம். இத்தனை மணிக்கு கொடியேற்றுங்கள் என்றால் இத்தனை மணிக்கு கொடியேற்றுவார்கள். இப்பதான் கொரோனா வந்த காலத்திலே எல்லாரும் மாடி மீது ஏறி நின்று கையில ரெண்டு தட்டுகளை வைத்து டிங்கு டிங்கு டிங்கு டிங்கு என்று அடி அப்படின்னு ஒருத்தர் சொல்றார், ஒரு புரட்சிகரமான கருத்து. ஆமாவா இல்லையாங்க, சும்மா சொல்றேன், உண்மையை சொல்றேனா, ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மருந்து. இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு புரட்சிகரமான கருத்தை எந்த புரட்சியாளருமே சொல்லியிருக்க மாட்டார். கொரோனாவை ஒழிப்பதற்கு எல்லோரும் மாடியிலே ஏறி நின்று கையிலே ரெண்டு தட்டுகளை பாத்திரங்களை வைத்துக் கொண்டு டிங்கு டிங்கு டிங்கு என்று அடியுங்கள் என்றார். உடனே அவரை ஏற்றுக்கொண்ட லட்சோப லட்ச மக்கள், தொழிலதிபர்கள், மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைவர்கள், அப்படிதானா, திரை நட்சத்திரங்கள், விளையாட்டு துறையிலே உள்ள பெரும் பெரும் ஜாம்பவான்கள், நட்சத்திரங்கள், அப்படிதானா, எல்லாரும் ஏறி நின்று டிங்கு டிங்கு டிங்கு டிங்கு நடிக்கிறான். நம்ம யாராவது அடிச்சோமா, நீங்க யாராவது அடிச்சீங்களா? ஏன் நாம் அவரை சித்தாந்த ரீதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆமாவா இல்லையா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சித்தாந்த கருத்துக்கள் நீங்க யாராவது படிச்சிருக்கீங்களா? இஸ்லாம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகி, நபித்துவமாக அவர் நபியாக அனுப்பப்பட்டு சமூகத்திற்கு பிரச்சார கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்தவுடன், இந்த குரேஷி கூட்டத்தில் இந்த ஒரு குடும்பத்தில் தனக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தையை ஒருவர் உயிரோடு புதைத்தார் அப்படின்னு எங்கேயாவது யாராவது படிச்சிருக்கீங்களா? இதுதான் புரட்சி. அப்போ இப்படியாப்பட்ட நபி நம்மகிட்ட இருக்கும்போது அவருடைய கலாச்சாரத்தை விட்டு விட்டு வேறு எந்த கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்ற முடியும்? அப்போ அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருகிறார், அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு பண்பாட்டை தந்திருக்கிறார், அப்படியாப்பட்ட நபி எங்களுக்கு ஒரு பண்பியலை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்னும் போது, அந்த நபியின் பாதையில் தான் நாங்கள் பிரயாணம் செய்வோம். அது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது? எங்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டத்தினால் பலருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், அல்ஹம்துலில்லா, ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கிறோம். இப்படிதானா, இந்தியாவிலே சென்னை போன்ற பெருநகரங்களிலே அல்லது பெங்களூர் மும்பை போன்ற பெருநகரங்களிலே 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் எப்படியாப்பட்ட ரகளைகள் நடக்கும் என்பது அந்த தெருவோரங்களில் இருந்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த ஹைவேக்களில் கொஞ்சம் பயணம் செய்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். மது, அதாவது மது விற்பனை மற்ற நாட்களில் இல்லாத அளவிற்கு பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு வியாபாரம் நடக்குது. அப்ப அதுல இருந்தே தெரியலையா இது ஒரு சமூக சீர்கேடுன்னு? காதலர்கள் தங்களுக்கிடையில் பாலியல் ரீதியாக தங்களுடைய கற்பை கெடுத்துக் கொள்ளக்கூடிய பெரும்பான்மையான நிகழ்வுகள் அங்கேதான் நடக்கிறது என்று ஆய்வுகள் சொல்லுகிறது, ஆதாரங்கள் சொல்லுகிறது. அப்ப அது போதாதா, இது வந்து ஒரு சீர்கேடுன்னு சொல்லி காசை விரயமாக்குவது, கரியாக்குவது, ஹாப்பி நியூ இயர் யாருக்கு சொல்லுகிறீர்கள் என்றுதான் புரியவில்லை சகோதரர்களே. இப்போ ஒரு தலைவர் வருகிறார், அவரை வரவேற்பதற்கு நம்ம தலைவர் பேரை போட்டு வருக வருகன்னு சொல்றோம்னா ஓகே, நம்ம வி ஆர் வெல்கமிங் ஹிம். அப்ப அந்த தலைவர் ஓகே, நம்ம தொண்டர்கள்லாம் நம்மளை வரவேற்கிறாங்க, எழுதுறீங்க, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீ யாருக்கு எழுதுகிறாய் நீ ஹாப்பி நியூ இயர் என்று? நியூ இயர் வந்து பார்க்குமா, நியூ இயர் நான் வந்திருக்கிறேன், என்னை எல்லோரும் ஹாப்பி ஹாப்பி என்று எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு நியூ இயர் சொல்லுமா? யாருக்காக நீங்கள் என்ன அர்த்தத்தை சொல்லுகிறீர்கள் என்றே தெரியவில்லையே. அப்போ ஒரு அர்த்தமில்லாத ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாமிய மக்களும் அதில் ஆர்வத்தோடு இன்றைக்கு பங்கெடுத்து தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் விரயம் செய்து கொண்டு அதற்காக வேண்டி பல்வேறு விதமான கொண்டாட்டங்களை சமூகத்திலே புகுத்துகிறார்கள் எனும் போது, எல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் இதை செய்யாதீங்க அப்படின்னு ஆர்வத்தோடு சில இஸ்லாமிய ஆர்வலர்கள் மார்க்க தீர்ப்புகளை போடும் போது அதை கொச்சைப்படுத்துவது, அதை விமர்சிப்பதெல்லாம் சரியல்ல சகோதரர்களே. நம்ம அதுல இருந்து விலகிக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் அதை கண்டிக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களும் ஆர்வம் ஊட்டணும், உற்சாகப்படுத்தணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி குழந்தைகள் நலன் ஆரம்பித்து, சரி குழந்தைகள் அப்படியே வளர்ந்து வாலிபன் வர்றான், அவனுடைய சிந்தனையில் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு ஆளுமை எப்படி இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், ஒரு செய்தி ஒன்று வருகிறது சகோதரர்களே. அதாவது புகாரி முஸ்லீம்ல வருது, மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்கிற ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறான். இவங்கெல்லாம் யாருன்னா, அதாவது நடுவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இளைஞர்களாக ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்தோம், நாங்கெல்லாம் ஒரே வயதொத்த இளைஞர்களாக இருந்தோம், ஷபபத்துன் முத்தகாரபூன், ஒரே வயதொத்த இளைஞர்கள். என்னப்பா ஒரே வயதொத்த இளைஞர்கள், இவருக்கு 20, அவருக்கு 21, இவருக்கு 22, இவருக்கு 19 இப்படின்னு இருக்கும்போது இவங்க எல்லாம் யாரு, ஷபபத்துன் முத்தகாரபூன், சம வயதுள்ள இளைஞர்களாக இருந்தோம். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சுமார் 20 இரவுகள் தங்கினோம். எத்தனை நாள் தங்கினோம், 20 நாட்கள் நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தங்கினோம். இந்த 20 நாட்களும் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹீமன் ரகீகா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இரக்க குணம் கொண்டவராகவும் மென்மையானவராகவும் எங்களோடு இருந்தார். எந்த தலைவரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சகோதரர்களே, அவர்கள் மேடையில் பேசுவதை வைத்து மாத்திரம் தெரிந்து கொள்ள முடியாது. மேடையில் பேசும்போது இன்னைக்கு பேசுவாங்க, அவங்களோட நீங்க டிராவல் பண்ணி பார்க்கணும், அவங்களோட ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணி பார்க்கணும், அப்பதான் தெரியும் எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு மறுபக்கம் என்பது ஒன்று இருக்கும். யாராக இருந்தாலும் சமூகத்திலே எவ்வளவு பெரிய புரட்சியாளர் அல்லது எவ்வளவு பெரிய பகுத்தறிவாளர் என்று அறியப்பட்ட எந்த தலைவராக இருந்தாலும், அந்த தலைவரோடு தனிமையில் தங்கியவர்கள், அந்த தலைவரோடு பிரயாணம் செய்தவர்கள் நிச்சயம் அவர்களிடத்திலே ஒரு 10 குறைகளை பார்க்காவிட்டாலும் ஒரு 2-3 குறைகளாகவும் பார்ப்பார்கள். யாரும் அதுக்கு விதிவிலக்கா இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியாக இருந்தார், இளைஞர்களை கட்டி போடுகிற எப்படிப்பட்ட ஒரு கவர்ந்திழுக்கும் தலைவராக இருந்தார். 20 நாட்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தோம், அந்த 20 நாட்களும் அல்லாஹ்வின் தூதர் எங்களிடத்திலே ரஹீமன் ரகீகா, இரக்க குணமுடையவராக மென்மை தனம் கொண்டவராக இருந்தார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எங்க முகத்தை பார்த்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்து விடுகிறது, ஃபக்கத் இஸ்தக்னா அஹ்லனா, நாங்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்தை தேடுகிறோம் என்று. இளைஞர்கள் சொல்லும் போது அதுல திருமணமானவர்களும் இருப்பார்கள், புதியதாக திருமணமானவர்களும் இருப்பார்கள், மனைவியின் பக்கம் தேட்டமும் நாட்டமும் உள்ளவர்களும் இருப்பார்கள், அல்லது இளைஞர்களாக ரொம்ப சிறிய வாலிபர்களாக இருந்தால் பெற்றோர்களை காண வேண்டும் என்கிற அந்த தேடலும் அவர்களிடத்தில் இருக்கும். 20 நாள் தங்கிய யாரும் அல்லாஹ்வின் தூதரே, நாங்க வந்து 20 நாள் ஆச்சு, எங்களுக்கு எங்க உமாவை தேடுது, வாப்பாவை தேடுது, எங்கள் மனைவி மக்களை தேடுது அப்படின்னு என்ன செய்யல, யாரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து கொண்டே எங்களை பற்றி தெரிந்து கொண்டார். உடனே ஃபஸஅலனா அன்மன் தரக்னா மின் அஹ்லினா, அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்க கிட்ட கேட்டாங்க, நீங்க யார் யாரெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யாரு, உங்க குடும்பத்தில் இருந்தவங்க யார் யாரு அப்படின்னு கேட்டுட்டு நாங்களும் பதில் சொல்லியதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இர்ஜிஉ இலா அஹ்லிக்கும், நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பத்தினரின் பக்கம் திரும்பி செல்லுங்கள். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் கூட்டமைப்பாக இருந்தாலும் அதனுடைய வலிமையான முதுகெலும்பு என்பது இளைஞர்கள். அந்த இளைஞர்களை கூட்டி வைத்து தங்களிடத்திலே வைத்துக் கொண்டிருப்பது என்பதெல்லாம் சாதாரணமான காரியம் அல்ல. அப்ப அப்படியாப்பட்ட இளைஞர்கள் தானே ஆர்வத்தோடு தன்னார்வத்தோடு வந்து, வாலண்டியர் அப்படின்னு சொல்றோமே, வாலண்டியர்லி அப்படிங்கிற மாதிரி தன்னார்வத்தோடு வந்து அல்லாஹ்வின் தூதரோடு தங்கிய போது கூட 20 தினங்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படைகளை சொல்லி கொடுத்து விட்டு, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாரு அப்படின்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களை திரும்ப எங்களுடைய பெற்றோர்களிடத்திலே அனுப்பி வைத்தார். ஒரு சாம்பிள், இப்படி நீங்க இளைஞர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்துகிட்டாங்க, இளைஞர்களுடைய நலன் சார்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன முடிவுகளை கொடுத்திருக்கிறாங்க, இளைஞர்களுடைய மேம்பாட்டிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கக்கூடிய ஆர்வங்கள் என்ன, வழிகாட்டுதல்கள் என்ன அப்படின்லாம் பார்த்தா சகோதரர்களே, நாம் நினைப்போம் இந்த தூதர் அனுப்பப்பட்டதே இளைஞர்களுக்காக அப்படின்னு. அதுதான் புரட்சியாளர், அதுதான் சீர்திருத்தவாதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதற்கு பேர் கொடுக்க தன்னார்வத்தோடு ஒருவர் வருகிறார். இக்கட்டான நேரம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய போர் வீரர்கள் தேவைப்படுகின்ற நேரம் தான். ஆனா அல்லாஹ்வின் தூதர் சல்லாலித்தில் வரக்கூடிய எல்லாரையும் அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டாலும் இவருடைய முகத்தை பார்க்கிறார். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய வாட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டுகொள்கிறார். இதுதான் தலைவர். தலைவர்கள்ங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சொல்லாமலேயே விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண மக்கள் பெரும்பாலும் தடிக்கு கீழே விழுந்துதான் தெளிவாகும். ஆனா சமுதாய தலைவர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும்னா, தடிக்கு கீழே விழுவதற்கு முன்னரே இப்படி போனா தடிக்கிறோம், இப்படி போனா விழுந்துருவோம் அப்படின்னு தெளிவடையக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்கும். அந்த பக்குவம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருந்துச்சு. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராகவும் ஜெயித்து காட்டினார். அரசியலும் ஆன்மீகமும் இரண்டோடு ஒன்று ஒட்டி கொண்டதுதான், இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாது. ஆனா இரண்டையும் ஒன்றாக சுமந்து கொண்டு ஜெயித்தவர்கள் சமுதாயத்தில் நிறைய பேர் கிடையாது. ஆன்மீகத்தில் தனியாக ஜெயித்திருப்பார், அரசியலில் தனியாக ஜெயித்திருப்பார். ரெண்டுத்தையும் ஒன்னா எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜெயித்த ஒரு தலைவரை ஒரு கடந்த ஒரு ஐந்தாண்டு நூற்றாண்டுகளில் நீங்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க சும்மா தேடி பாருங்க, அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. அதற்கெல்லாம் மிகப்பெரிய பக்குவமும் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவும் அது இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானத்துல இயல்பாகவே அப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்திருந்தார். அப்போ தானாக தன்னார்வத்தோடு பேர் கொடுக்க வந்த இளைஞரை பார்க்கிறார். அவருடைய முகத்தில் இருக்கிற வாட்டத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுகொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம்னு கேட்கல, அதான் நீங்க கவனிக்கணும். என்ன காரணம்னு கேட்டா அது ஒரு நார்மல் குவஸ்டின், அது ஒரு சாதாரண கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா, உன்னுடைய பெற்றோர்களில் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஹையுல் வாலிதாக், உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா? ஆமா, வீட்டில் அம்மா இருக்காங்க. அவங்களை பார்த்துக் கொள்வதற்கு யாராவது இருக்கிறாங்களா? இல்லை, எல்லாவின் தூதரை நான் மட்டும்தான் அவங்களுக்கு. அப்படியா, அப்ப நீ போய் என்ன செய்ய, உன்னுடைய பெற்றோரோடு சேர்ந்து அந்த பெற்றோர்களுக்கு என்ன செய்ய, நீ அவர்கள் விஷயத்திலே நீ ஜிஹாது செய், அவர்கள் விஷயத்திலே நீ போராட்டம் மேற்கொள், அவர்களுடைய பாதங்களை பற்றி பிடித்துக்கொள், அவர்களுடைய பாதங்களின் கீழ்தான் சொர்க்கம் இருக்கிறது என்று தன்னார்வத்தோடு போரிலே ஈடுபடுவதற்கு பேர் கொடுக்க வந்த ஒரு இளைஞரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில், அந்த கண்களில், அந்த கண்ணுடைய ஒளியில், அந்த ஒளிக்கு உள்ளே தெரியக்கூடிய வாட்டத்தை கண்டெடுத்து அதுக்குண்டான காரணத்தையும் தானே அறிந்து கொண்டு அந்த தோழரை திருப்பி அனுப்பினார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் இளைஞர்கள் நலனில் எவ்வளவு பெரிய அக்கறையோடு இருந்திருக்கிறார். அதனாலதான் அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகா உபதேசம் செஞ்சாங்க. இளைஞர்களுக்கு தனி பக்கத்தை சில மார்க்கத்தில் கொடுத்தாங்க. அவர்களை கல்வி தேடும்படி ஆர்வம் ஊட்டினார்கள். அவர்களுடைய ஒழுக்க வாழ்க்கைக்கு வழிகாட்டினார்கள். இளமையில் இஸ்லாத்தை பின்பற்றுபவனுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை விவரித்தார்கள். முதுமையில் ஒருவன் மார்க்க பணிகளிலே ஈடுபடுவதற்கு நன்மை இருக்கிறது என்றாலும், இளம் பருவத்தில் அவன் அல்லாஹ்வின் பாதையில் ஒழுக்கத்தோடு வாழும் போது அவனுக்கு அரிஷின் நிழலின் கீழ் தனி இடம் இருக்கிறது என்கிற அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். அவர்களுடைய வாட்டத்தையும் அவர்களுடைய இயக்கத்தையும் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர், இளைஞர்களே, திருமண வயதை நீங்கள் அடைந்து விட்டால் திருமணம் செய்யுங்கள் என்று வழிகாட்டினார்கள். திருமணம் செய்ய முடியாமல் தத்தளிப்பவர்களுக்கு பல கட்டங்களில் உதவி செய்திருக்கிறார்கள். அப்படியும் திருமண வாழ்க்கையில் நுழைய முடியாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நோன்பு உங்களுடைய கற்பை பாதுகாக்கும், அந்த நோன்பு உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் என்று.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
2: அதாவது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதாவது கூட்டி கழிச்சு பார்த்துட்டோம்னா மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்குது. அவங்க செய்யறதுல பெரும்பாலும் நஷ்டம்தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இல்லல்லதீன ஆமனு, எவர்களை தவிர ஈமான் கொண்டு அமிலு சாலிஹாத், சாலிஹான அமல்களை செய்து, ஒத்த வாசவ் பில் ஹக்கி ஒத்த வாசவ் பிசப், ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்களே, தாவாவில் ஈடுபட்டார்களே, தப்பு செய்கிற நேரம் தடுத்தார்களே, தன்னுடைய கௌரவம் போயிடும், தம் வியாபாரம் உடஞ்சிரும், எங்களுக்கு விசாரணை வந்துடும், தாடியை வச்சா பிரச்சனையா போயிரும் என்றெல்லாம் இல்லாமல் சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு துணிச்சலாக அந்த சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டார்களே அவர்களை தவிர, அந்த நேரத்தில் அவர்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் தாங்கி பிடித்து நாம் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம். இது குறுகிய கால வாழ்க்கை. இறைவனை சந்திக்கும் வரைக்கும் நாம் இந்த சோதனைகளை தாண்டி போக வேண்டும் என்று புரிந்துணர்வோடு பொறுமையோடு இருக்கிறார்களே இவர்களை தவிர என்கிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. ஓ, ஈமான் கொண்டீங்களா, இபாதத்தை செஞ்சிட்டீங்களா, அப்ப உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல. மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இந்த நஷ்டத்தில் இருந்து மனிதர்கள் தப்பணுமாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டே ஆகணும். தப்ப கண்டால் கணக்கில்லாம போக முடியாது, அதை சொல்லி ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த நேரத்தில் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரும், அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப பொறுமையை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது. இன்னொரு இடத்துல குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா, அம் ஹசிபுத்தும் மன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேச போலான்னு நினைக்கிறீங்களா, வலம்மா யலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயலம சாபிரீன். இதற்கு அதாவது அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கதுன்னா அவ்வளோ சீப்பா, நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றீங்க, அதுக்கு இவ்வளோ டிக்கெட்டுன்னு கணக்கு பார்க்குறீங்க, சொர்க்கத்துக்கு என்ன உடனே திறந்து தந்துடும் நினைக்கிறீங்களா, இல்லை. வலம்மா யலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், உங்களில் யார் தியாகிகள் என்று நான் அடையாளம் காணாமல், அல்லாஹ் சொல்கிறான், யார் தியாகிகள் என்பதை நான் அறியாமல் உங்களில் யார் பொறுமையாளர்கள். இப்போ ரெண்டு விஷயம், சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் வேணுமா, அந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன்ல ஒரு ஆள் தியாகம் பண்ணணுமா, அவர் அர்ப்பணிக்கணும் தனக்கு நேரம் காலத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே, இந்த நேரம் காலத்துல தனக்கு தன் குடும்பத்துக்கு வீடு சொத்து வாசல் பங்களா காணி பூமி எல்லாம் சேகரித்து விட்டேன் இறைவா, நான் இப்போ ஓகே தானே, இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான், தியாகம் பண்ணுங்கள். பணம் தந்தவர் பணத்தை செலவழிக்கணும், இல்மை தந்தவர் இல்மை வந்து ஊர் ஊரா போய் சொல்லணும். உங்களுக்கென்று எது கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்டது உங்களுக்கல்ல. அல்லாஹ் சூரத்துல் பக்கராவை தொடங்க போக்கலே சொல்றான், தந்தது நாம் தந்தது கொடுப்பதற்கு. இந்த நேரம் காலங்கள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்ம நிறைய கொடுக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்கணும். சஹாபாக்கள் முழுக்க அப்படிதான் கொடுத்தார்களா, அதனால் நான் அவைகளெல்லாம் விவரமாக பேசவில்லை, இஸ்லாம் சொல்லுகிற கண்ணோட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க தியாகிகளாக மாறாத வரைக்கும், உங்க லைஃப்ல என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க உங்களுக்கு அறிவீங்க, உங்க கல்புக்கு தெரியும் என்ன தியாகம் பண்ணிட்டோம், எவ்வளவு பிரச்சனை வருகிற நேரம் என்ன பொறுமையாக இருந்தோம். பொறுமை பொறுமை என்றா கோபம் வர்ற நேரம் உள்ள பொறுமையை மட்டும் குருவான் சொல்லல, நிறைய பேர் கோபம் வர்ற நேரம் பொறுமைன்றாங்க. அது மட்டும் இல்ல, அதை விட வீட்டுல பெரும் பெரும் பிரச்சனைகள் வரும், ஊர்ல பிரச்சனைகள் வரும், அந்த நேரத்தில் குற்றம் செய்யாத நீங்கள் குற்றவாளிகளாக காட்டப்படுவீங்க, உங்களை தாறுமாற திட்டுவார்கள், உங்க கல்வி வேதனைப்படும். அந்த மாதிரியான நேரம் வழக்கது நாளும் அன்னைக்கு எவைக்கு சதுருக்கு பிமாய கூலும், நபியே எங்களுக்கு திட்டமாக தெரியும் உங்க கல்வி இருகுது, அவங்க பேசுறதை கேட்டு உங்க கல்வி நோகுது வலிக்குது, ஏண்டா நீங்க செய்யாத ஒன்றுக்கும் சும்மா சும்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க, உங்களை மஜ்னூன்ன்றாங்க, பைத்தியம்ன்றாங்க, கத்தாப்ன்றாங்க, பொய்யன்ன்றாங்க, கவிஞ்சன்ன்றாங்க, சூனியக்காரன்ன்றாங்க, இப்படி எல்லாம் சொல்ற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அன்னைக்கு எவைக்கு சதுருக்கு பிமாய கூலும், அவர்கள் சொல்லுவதை கொண்டு உங்கள் நெஞ்சி வேதனைப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியும். ஃபஸபிய பிஹம்தி ரப்பிக, நபியே நீங்கள் தஸ்பீஹ் பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இதுதான் தியாகம், இதுதான் பொறுமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? குர்ஆன் நெடிகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார். பொறுமையாளர்களை பத்தி அல்லாஹ் சொல்றானே, இன்னல்லா மாஸாபிரி, பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிறான். அல்லாஹ் யாரோடு இல்லாவிட்டாலும் பொறுமையாளர் போகிற நேரம், இந்த உலகத்தில் 1000 பொடிகார்கள் இருக்கலாம் ஒரு பெரியவருக்கு, ஒரு பெரிய ஆளுக்கு முன்னாடி பின்னாடி 4 இருக்கலாம், ஒரு பொறுமைசாலிக்கு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் வாக்குறுதி மீறவே மாட்டான், பொறுமைசாலியோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வல நபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜுஈ வநக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் ஃபபஷிரிஸ் ஸாபிரீன். இது என்னப்பா, நிறைய பேர் இதை ஜென்னான்னு நினைக்கிறார்கள். துபாய்க்கு போனா ஜென்னாவோட ஒரு துண்டு தான் என்று பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ் சொல்றான், வல நபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃப் வல் ஜுஈ வநக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களை கொஞ்சமா என்ன செய்வோம், ஒரு அளவு பயத்தால் உங்களை சோதிப்போம், பட்டினியை தந்து உங்களை சோதிப்போம், அதாவது சொத்துக்களை குறைத்து சோதிப்போம், வீட்டில் உள்ளவர்களை எடுத்து சோதிப்போம், மௌத்தாக்கி சோதிப்போம், தோட்டம் துறவுகள் கனி வர்க்கங்கள் உங்களுக்கு தந்ததை குறைத்தல்லா சோதிப்பான், எடுத்து சோதிப்பான், பிசினஸ்ல லொஸ்ட் ஆக்கி சோதிப்பான், எல்லாம் சொல்லி போட்டல்லா சொல்றான். நபியை போய் சொல்லுங்கள், பொறுமையாளர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு என் நற்செய்தி, என் வாழ்த்து செய்தியை சொல்லுங்கன்றான். ஒருத்தர் போய் லொஸ்டா நிக்கிறாரு, உலகத்தில் எல்லாரும் பார்த்து அவரை கவலையா பார்ப்பாங்க, லொஸ்ட் ஆயிட்டீங்களா, இழந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்திருக்குது, அல்லா மாஷா அல்லா ஹை ஹை அல்ஹம்துலில்லா, பொறுமையா நில்லுங்க, அல்லா நாட்டோ ஏதோ நலவு இருக்கும் இப்படின்னு சொல்லுவார்கள், ஆறுதல் சொல்லுவார்கள். அல்லா சொல்கிறான், கன்க்ரஜுலேஷன், என் வாழ்த்தை அவருக்கு அறிவியுங்கள், என் வாழ்த்து செய்தி அறிவியுங்கள். அவர் சபராக நின்றார், பொறுமையாக நின்றார். குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் அது விரிந்த ஒரு பார்வை பேசு. பொறுமை என்பது எங்க வாழ்க்கையில இல்லாமல் எங்களுக்கு ஜென்னாவுக்கு போக முடியாது என்று குர்ஆன் பேசுது. பொறுமை என்பது எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நெடிகளும் நாம் பார்த்தோம்னா, பொறுமை என்பதுக்கு தனியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு ஒத்தால நிறைய இடங்கள்ல பேசுறான். நான் குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டால், ஃபஸ்பிர், நபியே நீங்கள் பொறுமையாக நில்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். ஃபஸ்பிர் மஅ அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி ஃபஸ்பிர் நஃப்ஸக, நபியே உங்களுடைய ஆன்மாவை பொறுத்து நில்லுங்கள். நிறைய க்வெஸ்சன் கேக்குறவங்கள்ட்ட வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம், அந்த நேரத்தில் பொறுமையாக நில்லுங்க நபியே என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். குர்ஆன் நெடிகிலும் நம் பொறுமையை பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த உங்களுக்கு நான் முக்கியமா மிக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புவது என்னண்டா, இந்த பொறுமை சும்மா வருமா, இந்த பொறுமை சும்மா வருமா, அல்லது இந்த பொறுமை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதை புரிய வைப்பதுக்கு தான் நான் முற்படுகிறேன். பொறுமை முக்கியமான விஷயம். பொறுக்காமல் சொர்க்கம் போக இயலாது அப்படின்னால் என்ன, பொறுமை என்றால் என்ன, பொறுமை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு சுருக்கமாக விளக்கணும் என்றால், பெருமானாருடைய வரலாறு சீரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து வந்த பாதையை நீங்க கொஞ்சம் எட்டி பார்த்தீர்கள் என்றால், பொறுமை என்றால் என்ன என்பதை நீங்க புரிவீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கிறான், இன்னக லஅலா குலுகின் ஆலிம், நபியே நீங்கள் உயர்வான பண்பின் மீது இருக்கிறீங்க, நபியே நீங்க உங்க பண்பு அப்படி, ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லூ மின் ஹௌலிக், நபியே நீங்க ரொம்ப இரக்கமாக நடக்கிறீங்க, நீங்க ரொம்ப பாசமாக நடக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் கடினமான சித்தமுடையவராக இருந்தா, கல்புடையவராக இருந்தா, லம் ஃபல்லூ மின் ஹௌலிக், அவர்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். நபியே படிக்க மக்கள், ஒன்றும் தெரியாத மக்கள் உங்கள்கிட்ட வர்ற நேரம் நீங்க ரொம்ப மென்மையாக நடக்கிறீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபிக்கு கொடுக்கிறான், சத்தியம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால மட்டும் உங்க குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி இருந்தா, நபியே நீங்கள் சத்தியத்தை சொல்கிறீர்கள் அதனால் பக்கத்தில், அப்படி அல்லாஹ் சொல்லல, உங்க சிரிப்பு அவர்களை கவருது நபியே, உங்க மென்மை அவரை கவருது, அது அத்தனையும் தேவை. ஒரு கூட்டம் நினைச்சிட்டாங்க சத்தியத்தை சொன்னால் மக்கள் எல்லாம் பக்கத்தில் நிற்பார்கள் என்று, அப்படி குர்ஆன் அதையும் சொல்லுது. இன்னொரு இடத்தில் பண்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தும் விதம், ஒருவரை புன்முறுவலோடு சந்திக்கும் விதம், அவரோடு அழகாக பேசும் விதம், இது எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து அந்த மக்கள் கவரப்படுறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உங்களுக்கு தெரியும், ஒருவர் சிறுநீர் கழிக்கிற நேரம் சஹாபாக்கள் கோபப்பட்டார்கள், பள்ளியிலே ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார், பொறுமையோடு பெருமானர் பக்கத்திலே அழைத்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இந்த துனியாவில் ரசூலுல்லாஹை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் காட்டினார். என்ன, உலகத்தில் ஆக இந்த உலகத்தில் மிக முக்கியமானது படிப்பு அல்ல, படிப்பு தேவை இக்ரா, ஃபர்ஸ்ட் ஆயத்து படிப்பு. ஆனால் ஒரு ஆச்சரியமான வரலாறு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன? யத்ரிப், மதீனாவை பொறுத்தளவுல மதீனாவில் யகூதிகள் வந்தார்கள். வரலாறை நாம் திரும்பி பார்த்தால் யகூதிகளுக்கும் அங்க சம்பந்தமே இல்லை. பனு குறைவாக்கள் நிறைய யகூதிகளுடைய பனு ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வந்து அவர்கள் வாழ்றார்கள். இந்த யகூதிகள் ஏன் வந்தார்கள் என்று வரலாறை புரட்டி பார்க்கிற நேரம், அவருடைய வேத புத்தகம் சொல்லுது பாலைவனத்தில் ஈச்சமர தோட்டங்களுக்கு இடையிலே அந்த நபி வருவார் என்று. அதற்காக வேண்டி அவருடைய அப்பம் பாட்டனிலிருந்து அவர்கள் குடிபெயர்ந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நபி வருகிறார் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். நபி வருவதை அவர்கள் அறிகிறார்கள். எப்ப அவங்க அப்பம் பாட்டன் வந்தது தலைமுறைகளை கடந்து பார்க்கிறார்கள். அவர்கள் சொன்னது எங்கவோ எங்க வந்து இருந்தார்களோ அந்த மாதிரியான அந்த கைபர் கோட்டைகள் எல்லாம் அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் நபியுடைய வருகைக்குத்தான் அவர்கள் பாலைவனத்துக்கு அங்கே வந்தார்கள். அரபுகளோடு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ட உடனே அவர்களுக்கு இந்த நபியை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கொடுக்கல. எங்கள்கிட்ட எவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார்கள், எழுத படிக்க தெரியாத ஒருவர் பேச நாங்க கேட்கணுமான்னு ஒரு வாதம் வைத்தார்கள். எப்படி இருந்திருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யோசிச்சு பாருங்க. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வாதம் வீசுறார்கள், இவர் பேச நாங்கள் கேட்கணுமா, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, இவர் என்ன தூதரப்பா, எங்கள்கிட்ட எவ்வளவு ருஹ்பான்கள் அஹ்பார்கள், எவ்வளவு பெரிய படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அறிந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்க ஆலிம்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர், கிட்ட வைக்கலாமா இந்த நபிக்கு. அல்லாஹ் என்ன எடுத்து காட்டான், சூரா ஆராஃபை நீங்கள் பரட்டி பாருங்க. யகூதிகளையும் கிறிஸ்தவர்களை பத்தி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் வேண்டுமென்றே உம்மி என்ற வாசகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து குர்ஆனில் சொல்லுவார். இந்த நபி உம்மி, எழுத தெரியாது, ஒரு கூட்டம் இவரை பின்பற்றுவார்கள், அவர்களிடம் இந்த அகம்பாவம் இருக்காது, அவர்கள் கேட்பார்கள் இந்த நபியை, உயிருக்கு மேல் அவர்கள் நேசிப்பார்கள். அந்நபியோ அவுலாபில் மூமினின் மின் அன்ஃபுசிஹிம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அதாவது தன்னுடைய உயிரை விட நபி மேலானவர் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு கேட்பார்கள் அவர்கள் இந்த நபி பேசுவதை கேட்பார்கள். அவர் எவ்வளவு டிகிரி புடித்தார், என்ன பட்டம் படித்தார், அவர் என்ன பல்கலைக்கழகத்தில் போனார், இதையெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னொரு பக்கமாக அவரை அனாதையாக்கினால் அல்லாஹ் ஆப்பா இல்லை, அனாதைகளை இந்த சமூகம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தால் அப்படி எல்லாம் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த இதோட கொண்டாந்து உம்மத்தில் இறக்குறான். இது எப்படி இருந்திருக்கும் பெருமானார் கேட்கிற நேரம், உங்களுக்கு கேட்டா எப்படி இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி மக்கள் மன்றத்திலே போய் சத்தியத்தை சொல்லுகிற நேரம் உங்களை தூக்கி வீசுறார்கள் என்றால் எப்படி இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எப்படி பொறுமையை கொடுத்தான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க. உங்க வீட்டில் அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சிங்கண்டா, உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி, வீட்டில் பிள்ளைகள், வாகன வசதிகள், அந்த மாதிரி தோட்டம் துறவு, முன்னாடி நாலு வாகனம், இப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன தேவை? எல்லாத்துக்கு மேலே இன்னொன்று தேவை வரும். ரோட்டில் போகிற நேரம் ஹாஜியார் எப்படி கண்ணியமானவர், இவர் தான் ஊர்லேயே பெரியவர், கடைசியாக அதை தேடுவீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 நேரத்தில் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஹதீஜா அம்மா அவர்கள் அவர்கள் விரும்பி கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்வை, நான் உங்களை மனம் முடிக்க தயார், நீங்கள் தயாரான்னு கேட்குறாங்க. ஹதீஜா அம்மா கணவன் இறந்து பலர்கள் போட்டி போட்டிருக்கிற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஹதீஜா அம்மாவை திருமணம் முடிக்க சம்மதிக்கிறாங்க. சம்மதிக்கிற நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஊழியனாக நிற்கிறாங்க, வர்க்கர். ஹதீஜா அம்மா பாஸ். அவர்களை மனம் முடித்த உடனே ஓவர் நைட் ஒரே நாளில் பெரும் செல்வந்தராக ரசூலுல்லாஹ் மாறிட்டாங்க, பெரும் செல்வந்தராக மாறிட்டாங்க. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு 4-6 பிள்ளைகள், 2 ஆம்பளை புள்ள, 4 பொம்பளை புள்ள. ஒரு வாப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி 2 ஆம்பளை புள்ள 4 பொம்பளை புள்ளையோட கொஞ்சம் குழாவுற வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டு முன்னாடியே ஒட்டகம் வேணுமா, குதிரை வேணுமா, வாகனம் இருக்குது. ரசூலுல்லாஹ் வெளியில போனா அல்லமீன் அஷாதிக், உண்மை பேசக்கூடியவரப்பா, இவர் தான் நம்பிக்கையாளர், என்ன இல்லை சொல்லுங்க பாப்போம். பெருமானருக்கு என்ன இல்லை, அவங்க மனைவி பலர்களுக்கு இப்படி கொடுத்தா கூட ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை சோதிப்பான்ல, பர்ஃபெக்டா கொடுத்தான். ரசூலுல்லாஹ் பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் இல்லை, அவ்வளவு அன்பான பிள்ளைகள், அவ்வளவு பாசமான பிள்ளைகள், வழித்தவறி சென்ற ஒரு பிள்ளை கூட இல்லை. ஒரு ஆளுக்கு பிள்ளைய கொடுத்துட்டான்டா மனைவி ஒரு மாதிரி இருப்பா, மனைவியை கொடுத்துட்டான்டா தர்தலையா போயிடுவான், இங்க அதை சல்லியை கொடுத்தா இப்படி ஆயிரும், என்ன சரி ஒரு முசீபத்து வந்து நிற்கும். பலர்கள் பல கோடி சேர்த்தார்கள், குடும்பம் நல்லறிக்கணும் என்று வெள்ளவத்தை தெய்வல கொல்பிட்டியில் நெஞ்சை பிடித்து மௌத்தாவறவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஏன் இந்த சொத்தை எடுத்தேன், இதனால என் புள்ள கிளப்புக்கு போச்சு, இவனுக்கு வே எல்லா அக்கௌண்ட் பேலன்ஸ் அவனுக்கு தெரியும், எவ்வளவு சொத்துன்னு தெரியும். ஒரு மனுஷனுக்கு சும்மா இருக்க மட்டும் கிடைச்சி சென்றீங்க, அதை விட முசீபத்து இல்லை. என்ன பிஸி இல்லைன்னு வைங்க, எல்லா தப்பையும் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி பறிக்கொடுத்த தகப்பன்மார்கள் அழுகிறார்கள், என் பெண்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணம் வந்தால் குடும்பம் செதறும் என்பதை கண்ணால் பார்க்கிறோம். தர்மம் இல்லாத குடும்பத்தில் அது ஒரு பக்கம் வைங்க. பெருமானாருக்கு பணத்தை கொடுத்தான், அந்த மனைவி அற்புதமா கொடுத்தான். பணத்தால் அவங்க மதிமயங்கி வரம்பு மீறி போகவும் இல்லை, பிள்ளைகள் நல்லா வளர்கிறாங்க, நல்ல பிள்ளைகள். மனைவி எப்படி 25 வருஷமா இன்னும் ஒரு மனைவியை திருமணம் முடிக்காத அளவுக்கு ரசூலுல்லாஹ் வாழ்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜாம்மா மௌத்தார்னு 65 வயசு 40ல முடிக்கிறாங்க. 25 வருஷமா கதீஜாம்மா எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்றதுக்கு கல்பு கவர்ந்து போனது ரசூலுல்லாஹ்வுக்கு. உலகமே அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து ஜம்மீலூனி ஜம்மீலூனி என்ன போத்துங்க என்று சொல்ற நேரம், பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்ற நேரம் கதீஜாம்மா போத்தி விட்டு, அபுல் காசிம் யா அபுல் காசிம், காசிமுடைய வாப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க ஒண்ணுமே நடக்கல, உங்களுக்கு நீங்க நல்லவர் என்றாங்க. ஒரு மனைவி சர்டிபிகேட் இவர்கள் ஆச்சரியமான கேள்வி, நபியில் அவருக்கு ஆச்சரியம், இவர்கள் என்னை விரட்டுவார்களா? ஆமா, நபிமார்கள் அப்படித்தான் என்றார்கள். அந்த நேரத்திலே அவர் முன்னாடி வந்து மக்களுக்கு சொல்கிற நேரம் எல்லோரும் எதிர்த்தார்கள், எல்லோரும் எடுத்தார்கள், எல்லாரும் மண்ணை அள்ளி வீசினான் அபூலஹப். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏசுற நேரம் பக்கத்தில் ஓடி வந்து ரசூலுல்லா கையை ஃபர்ஸ்ட் பிடிச்சி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதல் உறுதியாக நின்றது கதீஜா அம்மா அவர்கள். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பையத்து பண்ணி பக்கத்தில் நின்று, என் கணவர் போய் சொல்ல மாட்டார், அவரோட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும், அவர் யார் என்று தெரியும் என்று ஜசீரத்து அதாவது மக்காவே எதிர்க்கிற நேரம் பக்கத்தில் வந்து நின்றவர்கள் கதீஜா அம்மா. ஆயிஷா நாயோட வாழ்கிற நேரம் வீட்டு கதவை தட்டுவார்கள் கதீஜா நாயி தங்கச்சி. ரசூலுல்லா சொல்லுவார்கள், என் கதீஜா குரல் என்பார்கள். ரசூலுல்லாவுக்கு மறக்க முடியாத பதிவுகளை மேற்கொண்டவர். வீட்டில் அன்பான மனைவி இல்லையா, செல்லமான பிள்ளைகள் இல்லையா, என் ஈரக்கொலை ஃபாத்திமா வளர்றார்கள் அங்கே. ரசூலுல்லாவுடைய பிள்ளைகள் எல்லாம் மிக்க ஒரே ஒரு பிள்ளைதான் மதீனாவில் கிடைக்குது, மற்ற 6 பிள்ளையும் கதீஜா அம்மாவுக்கு கிடைச்ச பிள்ளைகள் எல்லாம் இருக்க. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா 40 ரசூலுல்லா அடைகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபித்துவத்தை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் அத்தனையும் கேட்டாங்க. ஒரு உண்டை வாங்கணுமா இருந்தா நீங்க சொத்தை கொடுத்து தான், ஒரு அவங்க சல்லிய கொடுத்தாதான் உங்களுக்கு காணி கிடைக்கும், வீடு கிடைக்கும், அது இயல்பு, இதுதான் துன்யா ஆகிரா. எதையும் கொடுக்காம எனக்கு கிடைக்கும், என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க? என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியால கொடுத்தால் தான் கிடைக்கும். பெருமாடம் அல்லாஹ் கேட்டான், பிள்ளைகளை கேட்டான், மனைவியை கேட்டான், வீடு வாசலை கேட்டான், தோட்டம் துறவை கேட்டான், எல்லாம் கொடுத்த உடுப்போட ரசூலுல்லா காபத்துல்லா புடவையை பிடித்து சொன்னார், உன்னை விட முடியாது என்றாங்க பெருமானார். திரும்ப பார்த்து பார்த்து போனார்கள், எல்லாத்தையும் கொடுத்த ரசூலுல்லா ஊரையே கொடுத்து விட்டார்கள், ஊரையே கொடுத்து விட்டார்கள். இவர்கள் தானே புகழ்ந்து புகழ்ந்து அசாதிக் என்றார்கள், அல்லாமீன் என்றார்கள். இப்ப ரசூலுல்லா பார்த்து கதாப் என்றார்கள். கதாப் பேச்சை கேட்டுட்டு, எல்லாரும் அவரோட பேச்சை கேட்டுட்டு மஜ்னூன் மென்டல் ஆயிட்டாரு போல உலர்த்துறாரு. 7 வானத்திலிருந்து இறைவன் அவரோட பேசுறானா, வேற ஒருவர் கிடைக்கவில்லையாண்டார். இதையெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு என்ன வேணும் நான் கேட்கிறேன். இவ்வளவு கொடுத்து எல்லாம் ஓகேன்ற லைஃப்ல கொடுத்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு பெருமானார் முதல்ல இந்த ஆரம்பிக்கிறார் ரசூலுல்லாவுக்கு அற்புதமான வாழ்க்கை. பெருமானிடம் கேட்டான், முதல் வாழ்க்கை முக்கியமா இந்த வாழ்க்கையாண்டா? ரசூலுல்லா பிந்திய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் இறைவனோட பேச ஆரம்பித்தார்கள், அவர்கள் பொறுமையோடு நின்றார்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை அவர்கள் பார்க்காமல் பார்த்தார்கள், நேரடியாக பார்க்காமல் அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்த்தார்கள், தன்னோட இறைவன் இருப்பதை உணர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன் என்று சொன்னால், இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் பொறுமை என்பதுதான் அடிப்படை. அந்த பொறுமை என்ற பாடத்தை படித்து தருவதற்குத்தான் பெருமானரிடம் அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்து, இவருக்கு ஏன் ஜென்னாவுல உயர்வான அந்தஸ்து தெரியுமா, இவர் கிரேடிங் ஏன் மேல தெரியுமா, இவர் அத்தனையும் எழுந்தார். அந்த நேரத்தில் நாம் அவருக்கு படித்து கொடுத்தோம், அதாவது உன் ரப்பை துதி என்று நாங்கள் படித்து கொடுத்தோம். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொன்றும் எழுந்து போகிற நேரம், பிரச்சனை வருகிற நேரம், தஸ்பீஹ் செய்தால் மரணம் வரும் வரைக்கும் ரப்பை வணங்குங்க, தொழுகையை கூட்டினால் நிச்சயமாக அவர்தான் பொறுமையாளர், அவருக்கு தான் பொறுமை. பொறுமை வளர்க்கறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணாதான் பாடி பில்ட் ஆகும். எந்த எக்ஸசைஸ்? மைண்டில் அல்லாஹ்வை நினைத்து கொண்டு ஜிக்ர் பண்ற ஒருவர் பொறுமைசாலியாக மாறுவார். இதைத்தான் குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அதை புரிந்து அடியார்களாக மாற்றி அருள் புரிவார். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருக்குர்ஆனை பொறுத்தளவில் பொறுமையை படிக்க வேண்டும் என்றால் சூரா யூசுஃபை நீங்கள் தெளிவாக படிக்கணும். சூரா யூசுஃபை பொறுத்தளவில் நீங்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா பேர் என்ன என்பதை அதில் பார்க்க மாட்டீங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி பேர் என்னன்னு பார்க்க மாட்டீங்க. அவங்க சகோதரர்கள் யார், மூத்தவர் பேர் என்ன, இளையவர் பேர் என்ன, நடுவில் உள்ளவர் பேர் என்னன்னு பார்க்க மாட்டீங்க. சூரா யூசுப் தோங்கதே மிக அழகாக, சூரா யூசுஃபுடைய முடிவும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அல்லாஹ் பேசுறாங்க. குடும்ப விலாவரியாக மகன் வருகிறார் வாப்பாவிடம். வாப்பாட்ட வந்து சொல்றார், வாப்பா இன்னிர கௌகபன், வாப்பா நான் 11 கோள்களை 11 நட்சத்திரங்களையும் ஒரு சந்திரனையும் சூரியனையும் கண்டேன். ரைத்துஹும் லீ சாஜிதீன், எனக்கு சுஜூது செய்கிறதாக கண்டேன். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? ஒரு புள்ள ஓடி போய் உம்மாட்ட சொல்லும், உம்மா நான் கனவு கண்டம்மா, ஏன்னா இப்படி ஒன்று கண்டம்மா. சூரா யூசுஃப்ல அல்லாஹ் எடுத்து காட்டுறான், தாயை பற்றி அங்கே இல்லவே இல்லை. அதற்காக யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா மௌத்தை நினைக்காதீங்க, பின்னாடி அல்லாஹ் சொல்லுவான். அவர் சிம்மாசனத்தில் உட்கார வைத்தது வாப்பாவையும் உம்மாவையும் என்று. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்றால் என்ன, உம்மா பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்பது சூரா கசஸ். அதுக்கு அடுத்த பக்கம் அங்க வாப்பா வரமாட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா குழந்தையை பெற்று எடுத்தோடனே பதறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெட்டியில போட்டு நாத்துல வீசினா எந்த பெண்ணும் வீச மாட்டார். வீசின பெண் நடுக்கம் கை நடுங்கும். 10 மாசமா சுமந்த குழந்தைய வீசிட்டு அவ எடுத்த பொறுமை அல்லாஹ் காட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாவை பத்தி அல்லாஹ் பேசவே இல்லை சூரா கசஸ்ல. சோ சூரா யூசுஃபை நாங்க எடுத்துக்கொண்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அத்தியாயத்தை பிறட்டி பார்க்கிற நேரம் ஒரு வாப்பாட்ட வந்து மகன் சொல்கிறார், வாப்பா நான் அப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறேன், உலகத்திலே அழகானவர், அற்புதமான சின்னவர், நல்ல கல்புடையவர், ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவர். வாப்பாவுடைய கல்பு பறிபோகுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில். அவர் சின்னவராக இருக்கிற நேரம் வாப்பா நான் கனவு கண்டேன்னு சொல்ற நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாப்பா என்ன சொல்லா, தக்ஸுசு ஓயாக்க அலா இஹ்வதிக், வேண்டாம் வாப்பா இந்த கனவு உங்க நானாமார்களுக்கு சொல்லாதீங்க. ஏண்டா அவருக்கு தெரியும் நானாமார்கள் யாரு, ஏனென்றா யூசுப் பக்கத்திலே வந்து அவ்வளவு உங்களுக்கு எல்லா புள்ளையோடையும் வாப்பா ஈக்குவலா நடக்க பார்ப்பார். ஆனா சில நேரம் கல்பு முந்திவிடும். ரசூலுல்லாஹ் எல்லா மனைவர்களோடும் சரியாக கொடுத்தார்கள், ஆனால் என் கல்பு ஆயிஷாவை நாடுதென்றாங்க அல்லாஹ்விடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படித்தான் மனிதர்களை வைத்திருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்ன உடனே, சரி அதற்கு பிறகு ஜும்மா இடம் தராது, 2-3 வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாமல் போகிறார். நானாமார்கள் கூட்டி போறாங்க, உங்களுக்கு தெரியும் கிணத்துல போடுறாங்க. கிணத்துல போடுற நேரம் அங்க வார பிரயாண கூட்டம் அவரை எடுக்கிறார். எடுத்தவர்கள் கூட ஒரு புள்ளையப்பா, இந்த பாருங்கப்பா ஒரு புள்ளப்பா, யார் புள்ளையோ தெரியாதுன்னு சொல்லல, அவங்க எடுத்து மறைச்சு வச்சாங்க. இவரை வித்துருவோம்ண்டாங்க. மிசர் வரைக்கும் அல்லாஹ் அனுப்புறான். யாரு எவரு எதுவுமே தெரியாத ஒரு வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறார். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இந்த மெசேஜ் கிடைக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர் ஓனாய் சாப்பிட்டுட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு தெரியும் இது பொய்யன். எப்படி தெரியும்? அல்லாஹ் வஹி அறிவித்தான் நினைக்காதீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கனவு அவருக்கு தெரியும் இது வஹி என்று. எப்படி இறைவன்
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
3: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
4: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إلي من خيرٍ فقير، ربِّ انصُرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين. حسبي الله لا إله إلا هو، عليه توكَّلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தன்னுடைய காரியத்தை அவர் சீர்திருத்திக் கொள்வாராக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த சூரத்துல் அன்னாமினுடைய 54வது வசனத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையை பற்றி சொல்லி காட்டுறான். அப்போ நம்முடைய வசனங்களை ஈமம் கொண்டவர்கள் வந்தால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் அவன் மீது கருணை காட்டுவதை கடமையாக்கி விட்டான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத், புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், லம்மா கதல்லாஹு அல்-கல்க கதப கிதாபன் ஃபஹுவ இந்தஹு ஃபௌக அர்ஷிஹி, அல்லாஹு தஆலா படைப்பினங்களை எல்லாம் படைத்து விட்டபோது அவனுக்கு அருகிலே அர்ஷின் மீது அல்லாஹு தஆலா எழுதினான், இன்ன ரஹ்மத்தி சபகத் கதபி, நிச்சயமாக என்னுடைய கருணை என்பது என்னுடைய கோபத்தை மிஞ்சிவிட்டது என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எழுதினான் அப்படிங்கிற செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ உண்மையிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய தண்டனை, நரகம், அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப கடினமானது, இதையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதை விட அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய கருணை ரொம்ப அதிகமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய இரக்கம் ரொம்ப கூடுதலாக இருக்குது, அல்லாஹ் கருணை காட்டியவனாக கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இது அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் எழுதிட்டான், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட இரக்கம் மிஞ்சி விட்டது என்று, அதை விட இது அதிகமாகிவிட்டது அப்படி என்று சொல்லி காட்டுறான். நம்மளும் இயல்பாகவே என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க இயல்பாகவே என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை

ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாட இறக்கத்தை அல்லாட மன்னிப்பை அல்லாட கருணையை மட்டும் தொடர்ந்து பேசினா அவன் பாட்டுக்கு பாவம் செஞ்சுக்கிட்டு பெய்த்திருவான், நல்லா மன்னிப்பான் தானே என்றுட்டு பாவம் செஞ்சுட்டு பெய்த்திருவான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நினைப்பு நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு அவனுடைய அருளை பற்றி பேசும்போது தெரியாதா? ஆனால் உண்மையிலே ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி பேசும்போது அவன் பாவம் செய்கிறதுக்கு ஒரு நாள் நினைக்க மாட்டான். இவ்வளவு கருணை காட்டக்கூடிய, இவ்வளவு இரக்கம் காட்டக்கூடிய அல்லாஹ்வுக்கிட்ட நாம சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் வேறு எங்கே போகிறதுன்ட்டு யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய தாரவனுக்கு துரோகம் செய்ய மனசு வராது. நம்ம ஒருத்தருக்கிட்ட வேலை செய்கிறோம், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, ஒரு நேரம் நம்ம ஒரு மணித்தியால் நம்ம போகலாட்டி கூட அதுக்கும் சம்பளம் பண்ணுறாரு, இடையில் லீவு, பொண்டாட்டு பிள்ளையில் சோமில்லை, இப்போ புள்ள கிடச்சிருக்கு, இதுக்கெல்லாம் எந்த ஒரு அலவன்ஸும் நமக்கு கிடையாது, அவர் கரெக்டாக சொன்னதை சொன்ன மாதிரி செய்கிறாரு அப்படி என்று சொன்னால் அவர்கிட்ட நம்ம விசுவாசமாக நடக்கிறத விட பேசினத்தை விட கூட தாரான், இருக்கிறத இன்னும் அள்ளித்தாரான், அதிகமான நமக்கு இன்னும் சலுகைகளை தாரான் அப்படி என்று சொன்னால் இவ்வளவு செய்கிறவனுக்கு எவ்வளவு கடமைப்படணுங்கிற மனசு தான் வரும். அப்போ யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய கருணையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டும் போது என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு ரஹ்மத்தி வசியத் குல்லை ஷெய்யின், என்னுடைய கருணை என்பது எல்லா விஷயங்களிலும் விசாலித்து விட்டது. நிச்சயமாக அதனை நான் இறையச்சம் உள்ளவர்களுக்கு, என்னை அஞ்சு நடக்கக்கூடியவர்களுக்கு நான் கடமையாக்கிவிட்டேன். மேலும் ஜக்காத்தை கொடுப்பவர்களுக்கு நான் அதனை கடமையாக்கிவிட்டேன். நிச்சயமாக அவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி என் சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கி நஅலிஹி, சொர்க்கம் என்பது உங்கள் ஒருவருக்கு தன்னுடைய செருப்பினுடைய பட்டியை விட பக்கத்தில் இருக்கிறது. ஒன்னார்வு மிஸ்லதாலி, நரகமும் அது போன்றுதான் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியில முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறத மன்னிக்க மாட்டேங்கிறான், அது அல்லாததை அவன் நாடியோர்களுக்கு மன்னிப்பான் அப்படி என்கிறான். அப்போ அல்லாஹ் அவன் நாடியோர்களுக்கு மன்னிக்கிறான் என்பது ஏனைய பாவங்களை, இணை வைத்தல் அல்லாத மற்றைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கருணையை சுட்டி காட்டக்கூடியதாகத்தான் என்ன செய்து இதில் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரா ஜுமர் 53வது வசனத்தில் அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் வந்து அவன் மன்னிக்கக்கூடியவனுங்கிறத சொல்றதுக்கு எடுக்கக்கூடிய அந்த முதல் வசனமே அல்லாஹ்வோட கருணையை அதுக்குள்ள உள்ளடக்குது. ஏன்னா இன்றைக்கு இயல்பாகவே நம்ம எல்லாரும் பேசும்போது, எந்த மொழியில் நம்ம பேசினாலும், நம்ம பேசும்போது நல்லது ஒரு ஆள் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். நல்லது செய்கிறவர் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். இப்போ இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாருண்டா, அவன் நம்ம ஊரும் கிடையாது, நம்ம மதமும் கிடையாது, நம்ம கண்டதும் கிடையாது, நம்ம என்ன சொல்லுவோம், எங்கள் நாட்டுக்காரன்றோம், நம்ம நாட்டுக்காரன்றோம். அப்படியே வந்து அது நம்ம ஊராக இருந்தால் அது எங்கள் ஊர் ஆள், எங்களோட கிழக்கு மாகாணம், எங்களோட வடக்கு மாகாணம் அப்படி என்ன நெய்வோம் செல்லிடுவோம். அப்படியே நம்ம மதமாக இருந்தால் எங்கள் ஆளுன்னு சொல்லிடுவோம், நம்ம எங்கள் முஸ்லீம் ஒரு ஆள் தான் அதை சாதிச்சிருக்கிறாங்கிறோம். உலகத்தில் எங்கேயாவது ஒருத்தன் செய்திருக்கிறான், அவன் முஸ்லீம் பண்ணால் அது நம்முடைய முஸ்லீம் ஒரு ஆள் செஞ்சிருக்கிறாரன்றும். அப்போ நல்லது செய்யும் போது நம்மளோட சேர்த்து பேசுவோம், கெட்டது செய்யும் போது பெத்த பாப்பாவே தள்ளி வச்சுருவோம். பாப்பா தவறு செஞ்சிட்டார் என்று சொன்னால் நம்ம உமா கிட்டே சொல்லுவோம், உண்ட புருஷனை வந்து வாயை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லுவோம், உண்ட புருஷன்ருவோம். உலகிட்டா சொந்த சகோதரனை பார்த்து சொல்லுவோம், உங்கள் பாப்பா ரொம்ப துள்ளுறாரு அப்படி என்று சொல்லி நம்ம நினைஞ்சிருவோம், சொல்லிடுவோம். சொந்த வாப்பாவை உன்னோட வாப்பா வந்து என்ன செய்ய செல்லு, கொஞ்சம் அடக்கி வாசிக்க செல்லுன்றுவோம். அவன் சகோதரனுக்கு தான் வாப்பா பார்க்கும், அவனுக்கு வாப்பா பார்க்க மாட்டான், கோபம் வந்தோடனே. அப்போ சொந்த பிள்ளைய கூட கொண்டாட்டிக்கிட்டே செல்லுவோம், உன்னோட பிள்ளை படுத்துகிற பாடப்பாடு, உன்னோட பிள்ளை என்ன வேலை செய்யலாம் பரன்றுவோம். அப்போ மனசுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை செஞ்சால் சொந்தத்தையே தள்ளி வைப்போம், நல்லது செஞ்சால் தள்ளி இருக்கிறதையே சொந்தமாக்கி கொள்வோம். இது இயல்பு. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிட்றான், இஸ்ரவேலர்களே பனு இஸ்ரவேலர்களே என்று கூப்பிட்றான்.

0: வேதம் கொடுக்கப்பட்டவர்களே என்று கூப்பிடுறான். இப்படி ஒவ்வொரு விஷயமாக இந்த மக்களையெல்லாம் அல்லாஹு தஆலா கூப்பிட்டாலும் இந்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் பாவிகளே என்று கூப்பிடுறான். அதை கூட தொடக்கத்தில் எப்படி சொல்றான் சொன்னால், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களேங்கிறான். யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம் இது. பொதுவாக தவறு செஞ்ச நாமளே நம்மளோட சேர்த்துக்க மாட்டோம். அல்லாஹ் மற்றது தனித்தனியாக சொன்னாலும் பாவம் செஞ்சவர்களே என்று சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்ன, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அப்படி என்று கூப்பிட்டு, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, நிராசை அடைஞ்சிடாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு அத்-துனூப ஜமீஆ, நிச்சயமா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். இன்னஹு வல் கஃபூரு ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். ரஹீம்ங்கிறது இரக்கமுள்ளவன், அவன் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அப்ப இந்த வசனத்துல பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கருணையை எவ்வளவுக்கு மேம்படுத்தி சிறப்பா சொல்லி காட்டுறாங்கிறத பாருங்க. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஒரு வசனமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய கருணையை செல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ அப்படி அவ்வளோ இரக்கமுள்ளவன் அல்லாஹ், நம்ம மேலே அவ்வளோ இரக்கமுள்ளவனாக அல்லாஹ் என்ன செய்யான் இருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நாங்கள் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும்போது, அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேகுன் கபீருன் ஹரமுன் சக்கத் ஹாஜபாஹு அலா ஐனைஹி, ஒரு வயதான ஒருத்தர் வாரார். எப்படி வயதானவர் சொன்னால், ரொம்ப நரை விழுந்த, கூனுண்ட, தன்னுடைய புருவ முடிகளெல்லாம் கண் புருவத்தின் முடிகளெல்லாம் கொட்டுப்பட்ட ஒருவர், ஒவ்வொரு முதிர்வு நாளாசா, ஒரு பொல்லை ஊன்றி கொண்டு வருகிறார். பொல்லை ஊன்றிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வாரார். ஹத்தா காம பைன யதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். இன்னொரு வேதத்தில் வருது, இதில் யார் முஹம்மது என்று கேட்டார், யார் முஹம்மது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, அரஅய்த ரஜுலன் அமல துனூப குல்லஹா லம் யத்ருக் தாஜ்ஜதன் வலா ஹாஜ்ஜதன் இல்லா தஹா, அவர் என்ன சொல்கிறாருண்டா, ஒருத்தர் வந்து எல்லா பாவங்களும் செய்திருக்கிறார். அவர் எப்படி பாவம் செய்திருக்கிறார்னா, தேவைப்பட்ட பாவம், தேவையில்லாத பாவம், பெரிய பாவம், சின்ன பாவம் எல்லாம் செஞ்சுக்கிறார். அதாவது தாஜ்ஜத்தனண்டா ஒரு சின்ன பாவம், அது அவசியமே இல்லை, செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, போகும்போது அடிச்சுட்டு போகிறான், அவனுக்கு தேவையில்லாதவன். அப்போ ஒரு ஒரு சின்ன பாவத்தையும் செய்கிறான், பெரிய பாவத்தையும் செய்கிறான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக அவன் ஒருத்தன் செஞ்ச பாவத்தை பிரித்து பிரித்து கொடுத்தால், அகலக்கத்துவம் எல்லாரையும் அந்த பாவம் நரகத்தில் போட்டுரும், அழிச்சு போட்டுரும். அவ்வளவு பாவத்தை ஒத்த ஆள் செஞ்சிருக்கிறான். அவருக்கு வந்து அலஹு மின் தௌபா, அவருக்கு வந்து இருக்கிறே மன்னிப்பு இருக்குதா அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பான் அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ படற்கையில் தான் கேள்வி கேட்குறாரு. ஒருத்தன் பாறான் வந்து வந்து சொல்கிறாரு, ஒரு ஆள் பாவம் செஞ்சிருக்குது, அவ்வளோ பாவம் செஞ்சிருக்குது, இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பேனா அப்படி என்றால், இந்த கேள்வி எவ்வளோ பெரிய பாவம் என்றால், உலகத்தில் இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆளை செஞ்ச பாவமே நரகத்து போகிறதுக்கு போதும், அவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டான், இந்த ஆளை மன்னிப்பானா அல்லா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கேட்கும்போதே புரிஞ்சுக்கிறாங்க, தன்னை பற்றி தான் கேட்குறாரு. அப்போ வயது போய் அந்த கூ நின்று நரையெல்லாம் விழுந்து புருவ முடியெல்லாம் கொட்டி அந்த அளவுக்கு வயசு போன நேரம், கபூரை நெருங்குற நேரம், அந்த நேரத்தில் இவர் வந்து தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா, இவ்வளோ பாவம் செஞ்சால் எல்லாம் மன்னிப்பானாங்கிறாங்க. அப்போ பொதுவாக இன்றைக்கு நிறைய பாவம் செஞ்சுட்டா நம்மளை எங்கே எல்லாம் மன்னிக்க போகிறான், அதுலேயே தொடர்ந்து இருக்க பார்க்குறாங்க. நாம் செஞ்ச பாவத்துக்கு எப்படி நரகத்தனை போகிறோங்கிறாங்க. எல்லாம் மன்னிக்கக்கூடியவர், அப்போ அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஹல் அஸ்லம்தே, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறையான்னு கேட்டாங்க. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறையா அப்படின்றாங்க. உடனே அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அவரத்தையே கலிமா சொன்னார், அல்லாஹ் தான் இறைவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன், அவனை மட்டும்தான் வணங்கணும் என்று சாட்சி சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படி என்று சொன்னார். சென்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஃஅலுல் கைராத் வ தத்ருகு ஸய்யாத் ஃபயஜ்அலுஹுன் லக குல்லஹுன் கைராத் அன்றாங்க. இனிமேல் நீ நல்லதை மட்டும் செய், இனிமேல் நீ நல்ல நன்மைகளை மட்டும் செய், இனிமேல் பாவங்களை கைவிட்டு விடு, இதுக்கு முன்னால் நீ செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் உனக்கு நன்மையாக புரட்டி தருவான். போ, இவ்வளவு பாவத்தை செஞ்சேன்னு அவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக பிரித்து போட்டாலும் எல்லோரும் நரகத்துக்கு போகிற பாவத்தை செஞ்சு போட்டு வந்திருக்க. அவர் கிடைக்கிறத பாருங்கள், நீ கலிமா சொல்லிட்டே இல்லை, அல்லாஹை நம்பிட்டே இல்லை, இனிமேல் நீ பாவத்தை செய்யாத விட்டுடு, நன்மையை மட்டும் செய். இன்னொன்று, இதுக்கு முன்னே நீ செஞ்சே பாவம் அப்படியே அல்லாஹ் பிறட்டி நன்மையாக்கி விட்டான் அப்படின்னு அந்த ஆளுக்கு அப்படியே அதிர்ந்து போகுது, அப்படியே புல்லரிச்சு போகுது. அவர் திரும்ப கேட்குறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் செஞ்ச பாவம் எல்லாத்தையுமா மன்னிச்சிருவான் அல்லாஹ், சிறுசி பெருசி எல்லாத்தையுமா மன்னிப்பான் அப்படி என்று கேட்டோன்னே, நம் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டான் அப்படி என்று சொன்னது அந்த அமரம். அப்படியே திரும்பினார், திரும்பினார், பொல்ல ஊன்றினார், எங்களை கண்ணை விட்டு மறையும் வரைக்கும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே அவர் போனார் அப்படி என்கிற அந்த செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய அருமை சகோதர்களே, இப்படி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா மன்னிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, சூரத்துல் ஃபுர்கானில் 70வது வசனத்தில் இதை அழகாக சொல்லி காட்டுறான், அழகாக சிலேடையாக இதை சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ, ஃபவுலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யாத்தீஹிம் ஹசனாத், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுகிறான். இப்போ அவர் செஞ்ச பாவத்தை எல்லாம் நன்மையாக புரட்டினதான் அந்த ஹதீஸில் பார்த்தோம். அதை இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சஹியான ஹதீஸ்ங்கிறாங்க. இது அப்படியே அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறானே, சூரத்துல் ஃபுர்கானில் 70வது வசனத்தில் ஃபவுலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யாத்தீஹிம் ஹசனாத், அப்போ ஒரு பாவத்தை செஞ்சு தௌபா செஞ்சிட்டோம்னு சொன்னால், ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சிட்டோம்னு சொன்னால், நேரத்தோடு செஞ்ச பாவத்தை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுகிறான் சொல்லிட்டு, வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறவன் இரக்கம் காட்டுறவன் அப்படிங்கிறான். அவ்வளவு பெரிய அருளாளனாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கிறான், இருக்கிறான்ங்கிறத நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதே மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீது வேறு வேறு வசனங்களில் புகாரியில் வருது, முஸ்லீமில் வருது, முஸ்னத் அஹமதில் வருது, நிறைய ஹதீதுகள் அங்கே கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு ஹதீத். இப்போ நான் வாசிக்கக்கூடிய ஹதீஸும் முஸ்லீமில் வரக்கூடியது, இதே மாதிரி ரிவாயத்து புகாரியிலும் வருது. இன்ன லில்லாஹி மியத்து ரஹ்மா, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு வந்து 100 மடங்கு கருணை உள்ளது, அதில் ஒன்றை மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் அன்சல மின்ன ரஹ்மத்தன் வாஹிதத்தன் பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாமி வல் ஹவாமி, இந்த உலகத்தில் உள்ள மனிதன் ஜின்னு விலங்கு ஊர்வன பூச்சி புழு எல்லாத்துக்கும் ஒன்றைத்தான் இறக்குறான், 100 மடங்கு அல்லாஹ்வுடைய இறக்கம், அதில் ஒன்றை மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் இறக்கினான். அந்த ஒண்டை வச்சுக்குதான் நீங்கள்லாம் ஆளுக்கால் நேசம் காட்டுவதும் பாசம் காட்டுவதும். ஒரு விலங்கு நடந்து கொண்டு போகும் போது எடுத்த கால வெச்சா தன்னுடைய கன்று நொந்து விடும் என்று தூக்கி பிடித்து கொண்டிருப்பதற்கும் அந்த ஒன்று தான் காரணம். ஃபைதா கான யௌமல் கியாமா அக்மலஹா அல்லாஹு பிஹாதிஹி ரஹ்மா, மறுமை நாள் வந்து விட்டால் அல்லாஹ் இந்த ஒன்றையும் சேர்த்து 100ஆக அவனுடைய கருணையாக அதை பிரதிபலிக்க செய்வான். எந்த அளவுக்கு என்று தெரியுமா, நிச்சயமாக ஷைத்தான் மறுமையில் நினைப்பான், எலுன்னு அன்ன ரஹ்மத்துல்லாஹி ஸதஸிஹு ஃபி தாலிகல் யௌம், அல்லாட கருணை இன்னைக்கு நம்மளையும் காப்பாற்றும் என்று நினைச்சிருவானான் ஷைத்தான். அந்த அளவுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் இரக்கத்தை காட்டுவான், இரக்கமுள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வோட கருணைய இந்த இந்த ஹதீதுல நாங்க புகாரியில முஸ்லிமில வரக்கூடிய இந்த ஹதீதுல காணக்கூடியதா இருக்கு. அப்ப அல்லாஹ் இரக்கமுள்ளவன் அப்படிங்கறதுல இந்த வசனம் சொல்லுது. அதே மாதிரி பாருங்க, உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், யுத்தம் முடிந்து விட்டது, கைதிகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு குழந்தை ஒன்று அழுது கொண்டு இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள், அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு அணைச்சு கொண்டார்கள். உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு அமர்த்திக்கிட்டார்கள். அந்த பிள்ளையுடைய அழுகையை அடக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, அப்படியே வச்சுக்கிறாங்க. அந்த ஃபைதா இம்ராத்தின் மின சபி தசா, அந்த பொம்பளை அந்த கைதி கூட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த பொம்பளை அந்த பிள்ளையை தேடி ஓடிக்கிட்டு வாரா. ஓடிக்கிட்டு வந்து அப்படியே வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளை அவட பிள்ளை தான் கொடுத்துடுங்கிறாங்க. அந்த பிள்ளைய கொடுக்குறாங்க. ஃபஹதத்துஹு ஃபல்சகத் பி பத்னிஹா வார்தஅத்து, அப்படியே வந்து அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோட கட்டி பிடிச்சி அங்கேயே உட்கார்ந்து பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருது, தலையை திறந்த நிலையில் அந்த பெண் வந்தாங்க, தலையை மூடலை, தலையை திறந்துக்கிட்டு ஓடி வந்தாங்க. அதாவது பிள்ளை ஒன்று தொலைஞ்சி போச்சோன்னா அபாயபுரத்துக்கெல்லாம் நமக்கு எண்ணம் பெறாது. உடுத்த உடுப்போட செருப்பும் போடாமல் ரோட்டில் ஓடிடுவா ஒரு தாய், அந்த பாசம் அப்படி இருக்கும். அந்த பாசத்தை அப்படி சொல்லும்போது என்ன சொல்லலாம்னா, தலையை கூட மூடலை, ஓடி வந்துட்டாங்க, ஆக்களெல்லாம் இருக்கிறத பார்க்கல, அங்கேயே வச்சு உட்காந்து மடியில் வச்சுட்டாங்க. அந்த பிள்ளை அப்படியே மடியில் வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த பெண் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் தூக்கி வீசுவாளா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள்லா, இல்லையே, நாங்கள் தான் அவருடைய அன்பை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி, அவளால் முடியவே முடியாது, இந்த பிள்ளைய நெருப்பில் அவளால் தூக்கி போட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா பி வலதிஹி வலதிஹா. சொன்னாங்க, அல்லாஹ் இந்த பெண் பிள்ளையில் காட்டுற பாசத்தை விட ரொம்ப இரக்கமுள்ளவன், அர்ஹமண்டா மிக மிக இரக்கமுள்ளவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு ஆளை சும்மா எல்லாம் நரகத்தில் போட மாட்டான். ஒரு ஆள் நரகத்துக்கு போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான் சிந்திச்சு. இப்படிப்பட்ட ஒரு இறக்கம் உள்ள ஆளுக்கிட்டேயே ஒருத்தன் நழுவி நரகத்து போகிறான்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான். ஒரு ஆள் வந்து அதான் நபிகள் நான் சொல்லலாம், அந்த ஹதீதை வைத்து ஒருத்தர் கிதாபில் ஒரு விரிவுரையாக ஒரு சம்பவம் எழுதி சொல்கிறார். அவர் உதாரணமாக சொல்கிறார், அல்லாஹ் இந்த தாயை விட இறக்கம் உள்ளவர். நம்ம ஒரு ஒரு ஒரு இடத்துல பார்க்குறோம், ஒருத்தன் ரொம்ப மோசமாக இருக்கான், ஒரு உம்மாவை போட்டு அடிக்கிறான், உம்மாவை போட்டு அடித்து அவளை காயப்படுத்துகிறான், அவள் சொன்னதை எதையுமே கேட்குறான் இல்லை, வீட்டில் ரொம்ப துடினமாக இருக்கிறான், அந்த வீட்டை விட்டே ஓடி போகிறான். அந்த தாய் என்ன செய்வான், என் பிள்ளை என்ன செய்கிறானோ, சாப்பிட்டானோ, தூங்கினானோ, எங்கே போனானோ, இன்னும் என்ன செய்வானோ அப்படின்ட்டு அந்த பிள்ளைய அவள் தேடிக்கிட்டே இருப்பான். அடித்து போட்டு போயிட்டாங்கிறதுக்காக நாசமாக போகட்டும்னு திட்டமாட்டான், எனக்கு அடித்து போட்டு போனாலும் அல்லாஹ் அவனுக்கு ஒரு ஆபத்தையும் கொடுத்துடாத, தெரியாமல் செஞ்சிட்டான்ட்டு அந்த பிள்ளைக்காக ஒரு தாய் துவா செய்வான். போனவன் எப்பயாவது ஒரு நாளைக்கு திரும்பி இந்த உம்மா கிட்ட வந்து உம்மா என்றால் இந்த தாய் விரட்டுவாளா சேர்த்தெடுப்பலாம். இவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டு போய் உம்மாண்டு திரும்பி வந்தாலும் இந்த தாய் என்ன செய்வான்னு சொன்னால், ஓடி போய் கட்டிப்பிடிச்சி, மகனே என்னம்மா இருக்காய், நீ எங்கடா இவ்வளோ நாளாக இருந்தாய், நான் உன்னை எவ்வளோ தேடினேன் தெரியுமா, வா முதல் ஒரு வாய் சாப்பிடு, என்னவப்பா செய்கிறாய் நீ என்று அந்த பாசத்தை பொழிவா. அல்லாஹ் அந்த தாயை விட இரக்கம் உள்ளவன் என்றால் ஒரு மனிதன் பாவம் செய்து தௌபா செய்யும் போது கண்டிப்பாக அல்லாஹ் சேர்த்தெடுத்து கொள்வான். இதைத்தான் அந்த ஹதீஸு விளங்கப்படுத்துங்கிறார். இதுக்கு வலி சேர்க்கிறதுக்காக இன்னொரு ஹதீஸை கொண்டு வராங்க வழங்கிட்ட, ஒரு தாயை விட அல்லாஹ் இரக்கம் உள்ளவன்ங்கிறதுல அவர் என்ன சொல்கிறாங்க, ஒரு தாயை விட்டு ஒருத்தன் சண்டித்தனம் காட்டி துண்டா காட்டி பாவம் செஞ்சு தாய்க்கு அடித்து போட்டு விட்டு போட்டு ஊட்ட விட்டு ஓடி எவ்வளோ காலம் பிறகு வந்தாலும் அந்த தாய் உடனே சேர்த்தெடுத்து, நீ என்னவாப்பா செஞ்ச இவ்வளோ நாளா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு முதல் ஒரு வாய் சோறு கொடுப்பா, பழசை பற்றி கதைக்கவே மாட்டா, மன்னிச்சு விட்டுருவா. இதுதான் இந்த விஷயத்தில் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்குது. இதை சொல்லிட்டு இதுக்கு வலு சேர்க்கறதுக்காக வேண்டி இன்னொரு ஹதீதை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. என்ன ஹதீது அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன் என்றால், ஒருத்தன் ஒரு பாலைவனத்தில் பயணம் போகிறான். பாலைவன பயணம்ங்கிறது எப்படிப்பட்டது என்றால், அந்த பாலைவனத்தில் இடையில் கிணறு இருக்கும், கடை இருக்கும், ஒரு ஆள் வெறும் ஒரு, இப்போ நம்ம நம்மளோட ரோட்டில் ஒரு இடத்த பெட்ரோல் முடிஞ்சால் வார வாகனத்தை நிப்பாட்டி கொஞ்சம் பெட்ரோல் தாங்கலாம், கொஞ்சம் ரேடியேட்டருக்கு தண்ணி கேட்கலாம், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு போத்தல் தண்ணி கேட்கலாம். ஆனால் பாலைவனத்தில் இன்னொரு ஆள் வருமா? இல்லை, கண்ணு கட்டின தூரத்தில் வெறும் மணலாக தான் இருக்கும், போயிட்டே இருக்கணும். ஆனால் ஒட்டகம் தண்ணி என்கிற ஒன்று இல்லாட்டி ஒரு ஆள் பாலைவனத்தில் போனால் எலும்பு கூட தான் மிஞ்சும், முடியாது. ஆனால் தாகம் வரும், அப்படியே விழுந்துருவார், புழுதி காற்று அடிக்கும், அப்படியே பெய்த்துரும். இதுதான் பாலைவன பயணம்ங்கிறோம். ஒருத்தர் ஒட்டகத்தில் தனக்கு தேவையான உணவு தண்ணியை எடுத்துக்கிட்டு அவர் எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் தேவையான தண்ணி எடுத்துகிட்டு வர், அந்த தண்ணியை சிக்கனமாக தான் குடிப்பாங்க. ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறனா கூட தண்ணியை பயன்படுத்த மாட்டாங்க, கல்லை தான் பயன்படுத்துவாங்க. இதுதான் அந்த பாலைவன பயணங்கள் ஹதீதுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒருத்தர் பாலைவனத்தில் போகிறாரு. பாலைவனத்தில் ஒரு சில இடங்களை நீங்கள் அரபு நாடுகளுக்கு போனவங்க பார்த்துருக்கலாம், இந்த சின்ன உயரத்தில் ஒரு குட்டி குட்டி சில மரங்கள் சில நேரம் மலைக்கு முளைச்சிருக்கு, மரம் அப்படியே போகும். இவர் போகிறாரு, ஒரு மரம் இருந்துச்சு, ஆனால் மரத்தில் நிழலை பாலைவனத்தில் பார்க்குறங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த இடத்துல அப்படியே இறங்கி அந்த நிழலை கொஞ்சம் தூங்கிட்டார், கண்ணை விழிச்சு பார்க்குறாரு, ஒட்டகத்தை காணலை. அவ்வளோதான், ஒட்டகத்தை காணலைன்னா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே இனி பொய்த்து, எந்த திசையிலையும் நாம் என்ன செய்ய முடியாது, இனி போக முடியாது, இனி வந்து மவுத்து கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகிறது. அப்படியே அவர் தாடி தவிச்சு தாகித்து அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டுட்டார். மயக்கம் போட்டு திரும்ப கண்ணை விழித்து பார்க்குறாரு, பக்கத்திலே ஒட்டகம் நிற்கிது, தண்ணியெல்லாம் அதோடையே இருக்குது. அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார். அந்த சந்தோஷம் மிகைப்பினால் அவர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொன்னாங்க, சந்தோஷம் மிகைப்பால் அவர் சொன்னார், யா ரப் அந்த அபிதி அன ரப்புக்குன்னுட்டார், மாற்றி சொல்லிட்டார், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடியான், நான் உன்னுடைய ரட்சகன்ட்டு தவறுதல சொல்லிட்டார். சந்தோஷம் கூடினா என்ன செய்வோம், சில நேரம் என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் பேசி விட்டுருவோம், அந்தளவு சந்தோஷங்கிறத வழங்கப்படுத்துகிறாங்க. ரசூலுல்லாஹி அல்லாஹ்வையும் அடியான்னு சொல்லிட்டு அவரும் ரப்புன்னு சொல்கிறாரு. அந்த அது என்ன சொல்கிறேன்னு அவருக்கு வழங்கலை, இப்படி சந்தோஷப்படுறாரா இல்லையா? இதை விட அல்லாஹ் இந்த அடியான் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீளும் போது சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த ஹதீதையும் இந்த ஹதீதையும் ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய பிள்ளைய அந்த பாசம் காட்டுற சந்தர்ப்பத்திலே கேட்குறாங்க, நெருப்பில் போடுவாளா, போட மாட்டாள் இல்லை. அப்போ ஒரு தாயை விட்டு விரண்டு போனவன் துரோகம் செஞ்சுட்டு போனாலும் திரும்பி வந்தால் சேர்த்தெடுப்பாளா இல்லையா ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளைய, அதை விட இறக்கமுள்ளவன் அல்லாஹ். இந்த ஹதீஸை பாருங்கள், தௌபா செஞ்சுட்டு திரும்பி வரும் போது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானா இல்லையா? அப்போ என்ன பிரச்சனை நமக்கு? அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான், கையை நின்றான், என்னுடைய பாவம் செஞ்சு அடியானே என்று கூப்பிட்றான். நம்ம தௌபா செய்ய வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது? நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கத்தானே வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம், இந்த ஹதீதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் அவ்வளவு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அனசர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஒரு மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபனை சந்திக்க போகிறாங்க, துக்கம் விசாரிக்க போகிறாங்க. போனோன்னு அவருக்கு சக்கராத்துடைய நிலை தான், அவர்கிட்ட கேட்குறாங்க, கைஃப தஜுதுக்க, நிலைமை எப்படிப்பா இருக்குதுன்னு கேட்குறாங்க, உன்னுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மரண படுக்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நீ வந்து என்ன மனநிலையில் இருக்கிற, உன் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, வல்லாஹி யா ரசூலல்லாஹ் இன்னி அர்ஜுல்லாஹ் வ இன்னி அகாபுது நூபி, அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாவை நான் நல்ல ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பான், எனக்கு சொர்க்கம் தருவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆனால் என்னுடைய பாவங்களை நினைக்கும் போது பயமாகவும் இருக்குது யா ரசூலல்லாஹ் என்றார். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், لا اجتمعان في قلب عبد في مثل هذا الموطن الا اعطاه الله ما يرجو وامنه مما يخاف. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு அடியானிடத்தில் இந்த இரண்டு எண்ணமும் வருதோ, அல்லாஹ் மன்னிப்பாங்கிற நம்பிக்கையும் பாவத்தை நினைத்த ஒரு பயமும் இந்த ஒரு சூழ்நிலையில் யாருக்கு வருதோ, கண்டிப்பாக அல்லாஹ் அவருக்கு அவர் ஆதரவு வைத்த மாதிரி கருணையும் காட்டுவான், அவர் பயப்பட்ட மாதிரி மன்னிப்பும் கொடுப்பான். அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அல்லாஹ்வை நாங்கள் என்ன செய்யணும், இரக்கமுள்ளவன் அல்லாஹ், அவன் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் பாவத்தை நினச்சி பயமும் நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அவ்வளோ இரக்கமுள்ளவனாக அல்லாஹு தஆலா என்னைறான் இருக்கிறான். பாருங்க, அல்லாஹு தஆலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையை எப்படி தந்திருக்கிறான் என்றால், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அது நமக்கு எப்படி என்று தெரியலை. ஒரு சிலருக்கு நீண்ட ஆயுசு, ஒருத்தருக்கு குறைந்த ஆயுசு. ஆனால் நமக்கு தரப்பட்ட காலம் நமக்கு மறுமைக்காக தயார் செய்யக்கூடிய காலம்தான். அதை அல்லாஹு தஆலா போட்டு அந்த இருக்கிற காலமெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்ற அதெல்லாம் சொல்லலை. இப்போ ஒரு ஒரு ஒரு போட்டி ஒரு போட்டி பரீட்சை நடக்குது, இல்லாட்டி ஒரு போட்டி நடக்குது, உங்களுக்கு ஒன் மந்த் டைம் இல்லாட்டி ஒரு வாரம் டைம், அதுக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகணும்டா, தூக்கம் இல்லை அது இல்லை இதில் அப்படி ரெடி ஆகும், என்ன கஷ்டப்படுவோம், சாப்பாடு இல்லாமல் இருப்போம். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு மறுமைக்கு தயாராக தந்தாலும் என்ன கஷ்டப்பட சொல்கிறேன்னா, கல்யாணம் பண்ணுங்கிறான், பொண்டாட்டிக்கு ஒரு வாய் சோறு தீட்டி விடுவது அதுக்கு நன்மை தாரங்கிறான், பிள்ளை குட்டியோட இறக்கமாயிருங்கிறான், நல்ல சம்பாதி குடும்பத்துக்கு கொடு, நல்ல செலவு செய்ய அப்படிங்கிறான், அழகாக தூங்கு, இரவு விடிய விடிய நின்று தொலை எழும்பினவர நபியல் நான் சொல்லலா சொல்லுவாங்க, தூங்குப்பா, உன்னை கண்ணுக்கு செய்ய வேண்டிய ஹக்கரைக்கு செய்ய அப்படிங்கிறேன், நான் பகலைக்கெல்லாம் நோன்பு பிடிக்க போனேங்கிறேன், வா உடம்பை வருத்திக்காத, நோன்பை எல்லா நாளும் பிடிக்கக்கூடாது, நானும் உங்களை விட அல்லாஹ் பயந்தவன், நோன்பு பிடிக்கவும் செய்கிறேன், நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன், அப்படியெல்லாம் எல்லா நாளும் நோன்பிடிச்சு உடம்பை வாட்டிக்காத, நோன்பையும் பிடி நோன்பு இல்லாமலும் இருக்கின்றாங்க. ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் எப்படி
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நிற்கிறாங்க, குதிரையில் ஒருத்தர் வாரார். அந்த குதிரையை விட்டு இறங்கல, வந்து நேரார் வந்து, நான் சொர்க்கம் போகணுமெண்டா என்ன செய்யணும், களிமா சொல்லணும். களிமா சொன்னாங்க, களிமா சொன்னால் என்ன கடமைண்டாங்க, அஞ்சு நேரம் தொழணும், ரமலா மாதம் நோன்பு வைக்கணும், உன்னுடைய பொருளாதாரத்துக்கு சக்காத்தை கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யணும் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், நான் அஞ்சு நேரம் தொழுவேன், வேறு எந்த ஒரு தொழுகையும் நான் தொழ மாட்டேன், உபரியான சுண்ணத்தான தொழு ஒன்றும் தொழ மாட்டேன், ரமலா மாதம் மட்டும் நான் நோன்பு வைப்பேன், வேறு ஒரு நாள் நான் நோன்பு வைக்க மாட்டேன், 2.5% சக்காத்தை கணக்கு பார்த்து கொடுப்பேன், வேறு தர்மம் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஹஜ்ஜி மட்டும் செய்வேன், சும்மா இல்லை நாங்கள் அங்கே போக மாட்டேன் என்று சொன்னார். குதிரையை தரிப்பைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் சொன்னதை செய்தால் அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். இவ்வளவு அவ்வளவு அல்லாஹ்வுடைய அந்த கருணை விசாலித்து இருக்கிறார். அப்போ அதை விட அதிகமாக தொழுதா எவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்கும் சிந்திச்சு பாருங்கள். அதை விட அதிகமாக செஞ்சால் எவ்வளவு நன்மைகள் இருக்கும். அல்லாஹ் அப்படி இரக்கம் உள்ளவனாக, அல்லாஹ் கருணை உள்ளவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அல்லாஹ்ட கருணை எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நன்மை செய்ய நினைத்தால் ஒரு நன்மை எழுதப்பட்டுரும், நினைச்சதுக்கு நீங்கள் செய்யுங்க செய்யாமல் விடுங்க, நினைச்சதுக்கு ஒரு நன்மை எழுதியாச்சு, முடிஞ்சு கதை முடிஞ்சு. நீங்கள் நன்மை செய்யணும்னு நினைக்கிட்டு நல்ல வசதி வந்தால் நான் நிறைய பேருக்கு கொடுப்பேங்கிறீங்க, வசதி வந்தால் நல்லா கொடுப்பேன் தர்மம் செய்வேன்னு நினைக்கிறீங்க, வசதி இல்லை, நீங்கள் செஞ்சதாகவே நன்மை எழுதப்பட்டாச்சு. ஒரு நன்மை செய்து விட்டால் 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரை அவருக்கு நன்மை எழுதப்பட்டுரும். இப்போ ஆரம்பத்தில் நமக்கு 50 வக்து தொழுக தான் கடமையாக்கப்பட்டுச்சு மிஹ்ராஜில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்து பலவீனமானவர்கள் என்று மூசா நபி சொல்ல கேட்டு திரும்ப திரும்ப போய் போய் போய் 5 ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா, 5 தான் ஆனால் 50க்கு நன்மை இருக்குங்கிறாங்க. 5 தான் இந்த மக்களுக்கு தொழுக கடமை, நன்மை மட்டும் 50 வக்து தொழுக, அதாவது 1 க்கு 10 மடங்கு தான் நன்மையே ஆரம்பிக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பேசிக்கே 10 மடங்குலேருந்து அதிகமாக்குறான் அல்லாஹ். அப்போ இந்த மனிதனுக்கு ஒரு நன்மை செய்ய நினைச்சா ஒரு நன்மை, செஞ்சா 10 லிருந்து 700 மடங்கு வரைக்கும் நன்மை. பாவம் செய்ய நினைத்தால் பாவம் எழுத மாட்டான் அல்லாஹ், பாவம் செய்ய நினைத்தால் பாவம் எழுத மாட்டான். இவன் திருந்துவான்ற மலக்குமார்களை காத்து கிரிக்க வைக்கிறான் அல்லாஹ். அப்படியே அந்த பாவத்தை செய்ய நினைச்சத ஏதோ ஒரு காரணத்தினால் செய்யாமல் விட்டால் அதுக்கு ஒரு நன்மை அல்லாஹ்வுத்தால எழுதுறான். ஏண்டா ஒரு வெக்கத்தில் ஒருத்தன் பாவம் செய்ய மாட்டாலும் நன்மை இருக்குது. ஏண்டா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான், வெக்கம் ஈமானின் ஒரு பகுதியேன்றாங்க. அப்ப வெக்கத்தில் ஒருத்தன் பாவம் செய்ய மாட்டாலும் அதுக்கு நன்மை இருக்குது, வழங்கிட்டா. அப்ப ஒரு பாவம் செய்யற நினைச்சிட்டான், செய்யல நன்மை எழுதப்படும். பாவமே செஞ்சிட்டான்டா ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படும். எப்படி அல்லாஹ் தஆலா தாராண்டவன், நன்மை செஞ்சாலே 10லிருந்து 700, பாவம் செஞ்சா ஒரே ஒரு பாவம். நினைச்சதுக்கு இப்போ நன்மை, பாவத்து நன்மையே, பாவத்தை நினைச்சதுக்கெல்லாம் கிடையாது, நினைச்சதுக்கெல்லாம் எழுதுறது இல்லை. அப்போ ஒரு மனிதன்ற வாழ்க்கையில் சரியா அல்லாஹ் இப்போ நமக்கு காட்டுற அந்த கருணைப்படி பார்த்தா நன்மை தான் நிறைஞ்சிருக்கணும், பாவம் குறைஞ்சிருக்கணும். அதுக்குள்ள அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்கிறான், ஒரு நன்மை செய்ய செய்ய ஒரு பாவம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, உளுச்செய்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உளுச்செய்யும் போது கையை கழுவுறீங்க, இந்த கையை கழுவும் போது அதனால் வடிகிற தண்ணியோடு அல்லது அதன் கடைசி துளியோடு கையால் செஞ்ச பாவம் கழுவப்படுது, முகத்தை கழுவுறோம் கண்ணால் செஞ்ச பாவம் கழுவப்படுது, காலை கழுவுறீங்க காலால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. உழு செஞ்சுட்டு தொழுகைக்கு நடந்து போகிறீங்க, வீட்டில் உழு செஞ்சுட்டு போகிறீங்க அல்லது பள்ளியில் உழு செஞ்சுட்டு தொழுகைக்கு நடக்கிறீங்க, நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு 8க்கும் ஒவ்வொரு பாவம் அழியுது, ஒரு அந்தஸ்து உயருது. அப்போ நன்மை தான் அதிகம், கொஞ்சம்தான் பாவம், அந்த பாவமும் ஒரு நன்மை செய்யக்கூட அழுதிது. நீங்கள் தௌபா செய்யாமல் சிறு பாவங்கள் தொழுதுட்டு சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை, கடல் நுறைய அளவுக்கு உங்களுடைய சிறு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிடறேங்கிறான், கடல் நுறைய அளவுக்கு. அப்போ அல்லாஹ் பாவத்தை எப்படி மன்னிக்கிறான்னு பாருங்க, எவ்வளோ சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சொல்கிறான்னு பாருங்க. ஒரு தொழுகையை தொழுதுட்டு அடுத்த வக்து தொழுகையாக காத்திருக்கோம், மகரிய தொழுகிட்டு எஷா வரைக்கும் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறோம். இதில் நம்ம அல்லாட மார்க்கத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு வர நன்மை. அல்லாட அருள் இறங்குது, அல்லாட ஒரு அமைதி நமக்கு உள்ளத்தில் இறங்குது, மலக்குமார்கள் ரெக்கை விரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் பேசுவாங்க. உன்னுடைய பள்ளி வாசலில் ஒரு பள்ளியில், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் ஒன்று கூடி உன்னுடைய மார்க்கத்தை பேசி உன்னுடைய குர்ஆன் வசனத்தை ஓதி கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், தெரிந்துக்கிட்டே கேட்பான், அவங்க என்ன கண்டிக்கிறாங்களா? இல்லை, கண்டிருந்தா எப்படி செய்வாங்க? காணாமலே இப்படி இருந்தா கண்டிருந்தா எப்படி செய்வாங்க? நல்லா பெருமையா பேசுவான் அந்த மனுஷனை பத்தி மலக்குமார்கள்ட்ட. திரும்ப அல்லாஹ்வுத்தால கேட்பானா, அவங்க எதை வந்து கேட்கிறாங்க? சொர்க்கத்தை கேட்கிறாங்க. யா அல்லாஹ், சொர்க்கத்தை கண்டிருக்காங்களா? இல்லை. கண்டா எப்படி கேட்பாங்க? அப்ப எதை பயப்படுறாங்க? நரகத்தை பயப்படுறாங்க. கண்டிருக்காங்களா? இல்லையே. அப்ப கண்டா எப்படி பயப்படுவாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தால சொல்றான், அந்த அடியார்களுக்கு நான் நரகத்தை ஹராமாக்கி விட்டேன், அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டேன், நீங்கள் சாட்சிகள் என்று அல்லாஹ்வுத்தால சொல்லணும் இந்த சபைக்கு. இது ஒன்று. அது மட்டும் இல்லை, ஒரு ஒக்கு தொழுக தொழுதுட்டு அடுத்த ஒக்குக்கு சும்மா பயான் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா பள்ளியில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் திக்ரு செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, இல்லாட்டி சும்மா தூங்கிக்கிட்டு இருங்க. ஒரு தொழுகை முடித்து விட்டு அடுத்த தொழுகைக்காக நீங்கள் காத்துக்கிருக்கும் காலமெல்லாம் ஒரு மலக்கை அல்லாஹ்வுத்தால நியமிச்சிட்டான் உங்களுக்காக, அவர்கள் மகபுரத்துக்காக துவா கேட்டுக்கிட்டே இருப்பார்கள். சுபஹானல்லாஹ். மலக்குமார்கள் துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடியாலாம், இவருக்கு அருள் செஞ்சிடியாலான்னு மலக்குமார்கள் துவா கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அந்த சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த கருணைங்கிறது இப்படி என்ன செய்யுது? இன்னும் நிறையவே அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஹதீதுகளை எடுத்தாலும், ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தை எடுத்தாலும் அல்லாஹ் கருணை பாருங்கள். இந்த சில சில உலமாக்களுடைய சில தவறும் இருக்கின்றா, பயானில் நரகத்தை பற்றி சொல்லுவாங்க, தண்டனையை பற்றி சொல்லுவாங்க, அப்படியே பேசாமல் பேத்துருவாங்க. அதுலேயே கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யும், பிரச்சனையாகி குழம்பிடும். ஆனால் உண்மையாக பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் நரகத்தை பற்றி தண்டனையை பற்றி சொன்னால் கடைசியாக சொல்லுவான், தௌபா செய்து மீண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்குது அப்படின்னு. அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லிட்டு கடைசி என்ன செய்வான், தௌபா செய்து மீண்டவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். இல்லல்லதீன ஆமனு வஆமிலுஸ் ஸாலிஹாத் அப்படிம்பா. தர நரகத்தை பற்றி சொல்லிட்டு இது அவர்களுக்குரிய தண்டனை, ஆனால் மூமின்களுக்கு சுவன தோட்டங்கள் உண்டு, அரியாசனங்களில் அமர்ந்திருப்பார்கள், அடியே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவர்கள் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுஹும், அவர்களுடைய மனசு கேட்பதெல்லாம் அங்கு கிடைக்கும். அல்லாஹ் அதை சொல்வேன். அப்போ ஒரு ஒரு ஒரு அல்லாட கருணையை சொல்ல மறந்துடக்கூடாது. ஒருத்தன் திருந்துறதுக்கு பாருங்க, அவர் வந்து அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், நீ தௌபா செஞ்சா நீ இஸ்லாத்தை தருகிறியா, அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். அப்போ அந்த அல்லாட கருணைங்கிறது ஒரு மனிதனை தவறு செய்ய தூண்டாது. நம்ம தவறாக நினைக்கிறோம், இதை சிலதெல்லாம் இந்த ஹதீஸெல்லாம் சொல்லிடக்கூடாது, சொன்னால் அப்படியே விட்டுருவான். அல்லாவும் சொல்லக்கூட ரசூலுல்லாவும் சொல்லக்கூட, நம்ம என்ன நம்முடைய மூளையை மார்க்கத்துக்குள்ளே பயன்படுத்துறது? நம்ம என்ன செய்யணும்? அதை சொல்கிற விதத்தில் சொல்லணும். இப்படிப்பட்ட இரட்சகனிடம் சொர்க்கம் பாங்க தெரியாது அவனுக்குன்னு கேட்கணும். இப்படிப்பட்ட இரட்சகனிடம் பாருங்கள், என்ன ரமலானை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளோ பெரிய அல்லாவுடைய ஒரு கருணை. என்ன நம்ம எப்படி இருக்கிறோம், நான் அடுத்த வருஷம் நான் வந்துட்டு ரமலான் வந்துட்டு, ரமலானை பற்றி இவ்வளவு ஹதீதுகள், இதை வந்து ரமலான் மாதம் வந்துவிட்டால் உல்லிகத் அபுவாபுன்னார், நரகத்தின் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விடும், ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படும் இல்லையா. அதே மாதிரி உல்லிகத் ஷயாத்தீன், ஷைத்தான் வஸ்ஃபிதத் ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கில் இடப்படுவார்கள் அப்படி என்று சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, யார் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். மா தக்கத்தமு மின் தன்பி, எல்லா முந்தின எல்லாமே மன்னிக்கப்பட்டுரும். யார் இந்த ரமலான் மாதத்தில் நின்று வணங்குறாரோ அவருக்கு முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியத்தை இந்த மாதத்தில் கொடுக்குறான், அவ்வளோ பெரிய. அப்போ நமக்கு வருஷா வருஷம் ஒரு ஒரு ஒரு பாவத்தை கழுவி அல்லாவை நெருங்குற ஒரு கருணை அல்லாஹ்வுத்தால அப்படியே கையை நீட்டி தாரான். அதில் வந்து ஒரு இரவை சொல்கிறான், ஒரு இரவு லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாள் அந்த நாள். அந்த ஒரு நாள் நம்ம நின்று வணங்கினா, அந்த ஒரு நாள் நாங்கள் குர்ஆன் ஓதினா, அந்த ஒரு நாள் நாங்கள் தர்மம் செஞ்சா, ஆயிரம் மாதங்கள் அமல் செஞ்ச நன்மை கிடைச்சிடும், அதை விட கூட கிடைக்கும்டா. 83 வருஷம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். 83 வருஷம் உசிரோடு இருந்தாலும் 83 வருஷம் அமல் செய்ய மாட்டோம் நம்ம. அதில் நமக்கு சிறுபிராயம் கழியும், நோய்க்கு கழியும், பாயில் கிடந்தது கழியும், தூக்கத்து கழியும், சாப்பிட்டது கழியும், அடுத்தாக்களோட பேசிக்கிட்டு இருந்தது கழியும், தொழில் ஓடினது கழியும். கடைசியில் 83 வருஷம் உசுரோடி இருந்தால் கூட நாம் அமல் செஞ்சதை கூட்டி கழித்து பார்த்தா 1 வருஷமும் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு இரவு அமல் செஞ்சால் 83 வருடம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். நான் கேட்கேன், நமக்கு ஒரு 10 வருஷம் ரமலான் கிடைச்சா, 10 வருஷம் ரமலான் கிடைச்சா 830 ஆண்டுகள் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். ஃபுல்லாக இரவு பகலாக வேலை தூக்கம் ஒன்றும் இல்லாமல். இதை விட ஒரு சிறந்த ஒரு அருளை பார்க்க முடியுமா? இந்த ரமலான் வந்துட்டு இருக்கு, அதுலேயாலும் நாம் அல்லாவை நெருங்குவோம், பாவத்தை கைவிடுவோம், தவற விடுவோம், அல்லாஹ் கிட்ட நெருங்குவோம் என்ற எண்ணம் விரலாட்டி இவனுக்கு நரகம் சரியா போலையா? சிந்திச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு ஒரு திறந்த ஒரு ஒரு கருணையாளனுக்கிட்ட வாங்க தெரியாதவனுக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன நம்மளே பார்க்குறோம், ஒரு நல்லோரு பொஸ்ஸிக்கிட்ட வேலை செய்த ஒருத்தன் உருப்படாமல் இருக்கானண்டா செல்வோண்டே, உன்னோட சம்பளம் என்ன, உனக்கு அந்தால் தந்த ஸ்பெஷலிட்டிகள் என்ன, நீ என்ன எல்லாம், உனக்கு என்னடா குறை, உனக்கு வாழ தெரியாதடா, அவனுக்கிட்ட உனக்கு உழைக்க தெரியாதடா என்று நம்ம கேட்போமா இல்லையா? இவ்வளவு கருணையுள்ள ரஹ்மானுக்கிட்ட, இவ்வளவு அருள் செய்கிற அல்லாஹ் கிட்ட இருந்து சொர்க்கம் வாங்க தெரியலாட்டி அவன் எப்படிப்பட்டவன்? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்களே, அல்லாஹ் ஒருத்தன் ஒருவன் நாசமாகட்டும் நாசமாகட்டும் நாசமாகட்டும் என்ன, யார் யார் ரசூலல்லாஹ் என்ன சொன்னாங்க, இந்த ரமலான் மாதம் வந்தும் நரகத்தில் இருந்தவன் தப்பில்லாட்டி அவன் நாசமாகட்டும். ஒரு தாய் தகப்பன், வயசான ஒரு தாய் தகப்பன் இருந்து சொர்க்கம் போகலாட்டி அவன் நாசமாகட்டும். ஒரு தாய் தகப்பன், வயசான தாய் தகப்பன் இருந்தால் அதுக்கே சீர் செஞ்சால் சொர்க்கம் போய்த்திடலாமே அப்பா. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கருணையை அல்லாஹ் தஆலா வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த கருணையை வாங்க தெரியாதவன், இன்னல் இன்சான ரப்பி லக்கனு, நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இரட்சகனிடம் நன்றி கட்டவனாக இருக்கிறாங்கிறது தானே. நமக்கு அல்லாஹ் என்ன குறை வச்சான், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருளை செஞ்சிருக்கிறான். ஆகப்பெரிய அருள் நமக்கு ஈமான் கிடைச்சது, நம்ம கலிமா சொல்லிக்கிறோம், நம்ம தேடினம்மா, யுத்தம் செஞ்சம்மா, ஓடினம்மா, தேடி படித்தம்மா, ஆய்வு செஞ்சம்மா. ஒரு சிலர் நம்ம இஸ்லாத்துக்கு வந்திருப்போம், ஒரு சிலர் நம்ம பிறக்கும் போதே முஸ்லீம் ஆயிருப்போம், நமக்கு அல்லாவை நம்புற அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு, இல்லாடி நம்மளோட நிலைமை என்ன? இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய அருள் இஸ்லாம் தான், ஈமான் தான். வானத்தை முற்று அளவுக்கு தங்க பாலங்கள் நம்மகிட்ட இருந்தாலும் அதை வச்சு சொர்க்கம் கிடைக்காது, உடுக்க உடுப்பில்லாட்டி ஈமான் இருந்தால் அதை வச்சு சொர்க்கம் கிடைக்கும். இதுதான் யதார்த்தம். இந்த மறுமைக்காக சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நாம் அடைய வேண்டிய ஒரு பெரிய ஒரு சொத்து நம்மகிட்ட கிடைச்சிட்டு அது களிமா. அதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வை தராசின் ஒரு தட்டிலேயும், 7 வானம் பூமி அதில் உள்ளது எல்லாத்தையும் மறுதட்டில் வைத்தாலும் இந்த கலிமா கதிக்கும் என்றால் அந்த கலிமாவோட பொறுமதி அதுதான். இன்றைக்கு பில்கேஜோ அல்லது ஒலன் மாஸ்கோ கலிமா சொல்லாமல் மௌத்தானா சொர்க்கம் போகலாமா? அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கு ஒலன் மாஸ்க மாதிரி 1000 பேரை ஒன்று சேர்த்து ஒரு ஆளுக்கு கொடுத்து அவர் சொர்க்கம் போகலாமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் ஒரு பிச்சை எடுக்கிறவன் கலிமாவோட இருந்தால் சொர்க்கம் போவான். ஏண்டா அங்கே இருக்கிற பொறுமதியான கலிமா அங்கே இல்லை, மற்ற இடத்துல இல்லை. ஆகப்பெரிய ஈமான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த ஈமானை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் சொல்கிறேன், நம்ம பயம் படித்தேன் பயவிடுபடலை என்ன தொழுறு, நான் ஏலவல் படித்தேன் யூனிவர்சிட்டி கிடைக்கல தொழுகையா, இவருக்கு என்ன தொழுறு, எனக்கு ஒழுங்கான வீடு இல்லை, எனக்கு வாகனம் இல்லை, நான் கருப்பாக இருக்கேன், எனக்கு பருவு இருக்கு, எனக்கு முடியல, எனக்கு மொட்டை, எனக்கு அசிங்கம், எனக்கு கட்டை, இப்படியெல்லாம் நம்ம காரணம் சொல்லுவோமே. சுபஹானல்லாஹ், நமக்கு ஈமான் இருக்கே பாப்பா, நமக்கு அழகு அந்தஸ்து பட்டம் பதவி சொத்து சுகம் எல்லாம் இருந்து ஈமான் மட்டும் இல்லாட்டி நம்மளை விட கைசேதமான ஒருத்தர் இருப்பாரா? அப்போ அல்லாஹ் இவ்வளவு தந்திருக்கிறான், சிந்திச்சுப்பார், உனக்கு எவ்வளவு அருள் தந்திருக்கிறான். அப்போ அல்லாவை தொழுகிறதுக்கு நம்மளால் முடியலாட்டி நம்ம எப்படி சொர்க்கம் போகிறேன்? அப்போ தொழாதவன் நரகம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு உண்மை. நம்ம என்ன யோசிக்கணும்னா, துளாட்டி நரகமா, அல்லாஹ் கொடுமைக்காரனா பாப்பா, இவ்வளவு தந்த அல்லாஹ், இவ்வளவு செஞ்ச அல்லாஹ், இவ்வளவு மன்னிப்பு, இவ்வளவு சொர்க்கம், இவ்வளவு பிரம்மாண்டம், உனக்கு இதை அடைய ஏலாட்டி நாம் அவனை என்ன சொல்லுவோம்? இது கூட செஞ்சுட்டு ஏலாட்டி என்ன செய்வோம்? நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆகு கடைசிய சொர்க்கம் போறானே அவனுக்கு கொடுக்கிற சொர்க்கம் எனக்கு தெரியும் என்றாங்க. ஆக கடைசிய சொர்க்கம் போறவனுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும் என்ற என்ன தெரியும். அதை சொல்லும் போது சொன்னாங்க, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டார்கள், யா அல்லாஹ் சொர்க்கத்தில் ஆக படித்தரம் குறைந்த சொர்க்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி யா அல்லாஹ். அப்போ அல்லாஹு தஆலா சொல்லாங்க, கேள்வி எனக்கு கேட்டு முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறவங்க சொர்க்கத்துக்கு போய், நரகத்துக்கு போகிறவங்கெல்லாம் நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹ் சில அருள் செய்வான். அது புகாரியிலையும் பெறுது அந்த ஹதீஸ். அல்லாஹ் அருள் செய்வான். என்ன அருள் செய்வான்னு சொன்னால், அல்லாஹு தஆலா அந்த நல்லடியார்கள் சொர்க்கத்துக்கு போன மூமின்களுக்கு இன்னொரு கண்ணியம் கொடுப்பார். உங்களுக்கு இந்த நரகத்தில் போய் ஈமான் கடுகளை ஒரு ஒரு ஒரு ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் உள்ளவர்களை கூட்டிட்டு வர்றதுக்கு அனுமதி போங்கன்றுவான். நரக நெருப்பு மூமின்களை தீண்டாது. அல்லாஹ் அந்த இப்ராஹிம் நபிக்கு நெருப்பை குளுமையாக சின்ன மாதிரி சொல்லி விட்ருவான். அவங்க போய் கொஞ்சம் பேர் எடுத்துக்கு வந்துடுவாங்க. இன்னொரு தடவைப்பா, இன்னொரு தடவை எடுத்துக்கிறாங்க, இன்னொரு தடவை எடுப்பாங்க, இன்னொரு தடவை எடுப்பாங்க. அதான் நல்லடியார்களுடைய ஷஃபாத்துங்கிறது. அதுதான் நல்லடியார்கள் மகான்களுடைய ஷஃபாத்துன்றா நரகத்தில் இருக்கிறார்களுக்கு அல்லாஹ் ஷஃபாத். அது இணை வைக்காதவர்கள் கலிமா சொல்லியிருக்காங்க, ஆனால் சில சில பாவங்களுக்காக உள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். நம்ம ஆக்கள் துவா கேட்குற யா அல்லாஹ் நல்லடியார்களுடைய ஷஃபாத்தை தாயா அல்லாண்ட. அந்த துவா அப்படி கேட்கக்கூடாது. நல்லடியார்களுடைய ஷபாத்து தாயா அல்லாண்டா என்ன அர்த்தம், எங்களை ஃபஸ்ட்டு நரகத்துக்கு அனுப்பிவிட்டு அவங்களுடைய ஷபாத்து தாயா அல்லாண்டா தாங்கையிலும் அந்த நெருப்பே அப்படி கேட்கக்கூடாது. ஷபாத்து செய்கிற பாக்கியத்தை தாயா அல்லாண்டான் கேட்கணும். நரகத்தில் இருக்கிறவர்களையும் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாண்டா இப்படி எல்லாம் எடுப்பான். எடுத்து அதில் எல்லாம் வந்துடுவாங்க. கடைசி அல்லாஹ் தஆலா உங்களோட பங்குக்கு எடுத்துட்டு இல்லை எந்த பங்குக்கு கொஞ்சம் எடுக்கிறேன் அல்லாவே கொஞ்சம் பேரை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவார். இதில் ஆக கடைசியாக ஒருத்தர் நரகத்திலேருந்து வருவார். அவருக்கு பிறகு ஒருத்தரும் இல்லை, அவர் தான் கடைசி ஆள். முஸ்லீமில் வர ஒரு ஹதீஸில் வருது, அவர் அல்லாஹ் என்று சொன்னதை தவிர வேறு நன்மை செய்யலையாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அவர் அது நரகத்திலேருந்து வர நாம நினைச்சிடப்படா, அப்போ எப்படியோ சொர்க்கம் பெய்திடலாமே அப்படின். எப்படியோ சொர்க்கம் பெய்திடலாமே நினைக்கமே நரகத்தில் இருந்துடலாமா நம்மளால் முடியுமா? இந்த உலகத்தில் ஒரு ஆளுக்கு நெருப்பு பிடித்ததும் அணைச்சதுமா இருந்தால் அவர் எப்படி இருப்பார் சிந்திச்சு பாருங்க. நெருப்பு பிடித்ததும் ஒரு ஒரு 3 செகண்ட், நெருப்பு பிடித்ததும் பாஞ்சி வச்சுட்டு போத்தினதும் அவர் என்ன பாடுபாடுவார்? இந்த உலகத்து நெருப்பு 1 செகண்ட் பிடித்தவருக்கே வாழை ஏலாட்டி நரக நெருப்பில் இருந்து ஒரு காலத்தில் சொர்க்கம் பாடுறத கனவு காணப்படாது. ஒரு நாள் நினைச்சும் பாத்திரப்படாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தை விட்டு நம்மளை தூரமாக்கணும். அல்லாஹ் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கண்டா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதர் நோன்பு வைப்பாராக இருந்தால், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தத்துக்காக போகும்போது சரியான கஷ்டமான ஒரு நிலைமை அதிலேயே ஒருத்தன் அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சால், அபுஅத அல்லாஹு வஜூஹு சபீன ஹரீஃபா மினன்னார், அவனுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் நடக்கும் தூரத்துக்கு தள்ளி வச்சிருவானான். அப்போ அல்லாஹ் கொடுக்குற பாக்கியம் என்னென்ன, அந்த மூமின்களுக்கு நரகத்தை விட்டு தள்ளி வைக்கிறது, பக்கத்தில் நின்றாலே சூடு. அப்போ அப்படிப்பட்ட நரகத்தில் போய் வந்துடலாமென்று ஒரு நாள் நினச்சிடக்கூடாது. சரி, அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அந்த நரகத்துக்கு போகிறவன்னா அப்போ எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான். அவன் அவன் கடைசியால் அவன் தான் வருவான். நடக்க முடியாமல் தவண்டு தவண்டு வருவான். ஆளே கருத்து போய் வருவான். அப்படியே மாவுல் ஹயாத் அப்படிங்கிற ஒரு ஜீவ நீர், அப்படியே ஒரு நீர் குட்டை, அதில் வந்து அல்லாஹ் இறங்க சொல்லுவான். அதில் இறங்கி குளித்தோன்னா அவர் அப்படியே வெள்ளையாகி வெளியே வந்துடுவார். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இதே போது ஹுலில் சென்னா அப்படியே போய் சொர்க்கம் இருக்குது, போய் நுள்ள நுழைஞ்சிக்க அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ். இவர் அப்படி போவார், அவர் அப்படியே சொர்க்கத்துக்குள்ளே போய் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பார்ப்பார். எல்லாமே ஆக்களுக்கு கொடுத்த சொர்க்கமாகத்தான் அவருக்கு தென்பட வைப்பான் அல்லாஹ். அவருக்கு அப்படி அல்லாஹ் காட்டுவான், அல்லாஹ் ரப்பே வஜதுஹா மல்லா, எல்லாமே நிரம்பி இருக்குது, எனக்கு இடம் இல்லையேன்னா அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இதே போது குளிச்சுன்னா இருக்கே போ அப்படின்றான். திரும்பவும் போவான், திரும்பவும் அப்படி தான் அவருக்கு காட்டப்படும். திரும்பவும் அல்லாஹ் கிட்ட சொல்லி 3 தடவையும் வந்தது பிறகு அல்லாஹ் கேட்பான், இப்போ சொர்க்கத்தில் உனக்கு எவ்வளவு இடம் தேவை? சொர்க்கமெல்லாம் நிரம்பிருக்கு நிரம்பிருக்குங்கிறிய, சொர்க்கத்தில் உலகத்து அளவுக்கு இடம் இருந்தால் போதுமாங்கிறான். அல்லாஹ் நம்ம வந்து ஒருத்தன் கேட்டு கேட்டு கடைசி என்ன வேணப்பா, ஒரு 10 ரூபா இருந்தால் போதுமான்றாங்க. நம்மட வசதிக்கு அதான் பெரிய காட்சி, இல்லாட்டி நம்ம ஒரு 100 ரூபா வரைக்கும் போதுமா, என்ன நீ கடுமையாக தான் கேட்டுக்கினிக்காய், அவன் பசிக்கு காசு இல்லைங்காய், அவர் 100 ரூபா இருந்தால் போதுமான்றோம். திக்கிட்டு தடுமாறி இடம் இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் வசதி இல்லாமல் வரவனுக்கு அப்பா அப்படி ஒரு சின்ன ரூம் தான் இறுக்கி படுக்கணும், அப்போ அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறோம் நம்ம. இவன் நரகத்திலேருந்து வாரவன், வாரவனுக்கு அல்லாஹ் தலக்கப்பா சொர்க்கத்தில் உலக அளவுக்கு ஒரு இடம் இருந்தால் போதுமா. உலகம் என்ன, நம்ம ஊரையே நம்ம இன்னும் சுற்றி பார்க்காம இருப்போம். இந்த இலங்கைங்கிறது உலக படத்தில் சின்னோண்ட தெரியுது, உலகத்தில் நிலத்தை விட நீர் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நிலமே ஒத்துன நாடுகள், நம்ம தெரியாத நாடுகள் எல்லாம் இருக்குது. எத்தனையோ இடங்களில் வந்து மனுஷன் குடியேறாத இடங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ உலக அளவு உனக்கு சொர்க்கத்தில் இடம் போதுமா அப்படி என்று கொண்டு போகும்ன்றப்பேன்றான் அல்லாஹ் தஆலா சொல்வான், லக்க மிதுலஹா உலக மிதுலஹா உலக மிதுலஹா உலக ஆஷரத்து அன்சாலியா, இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று இங்கே அவன் ஆச்சரியப்பட்டுட்டு போவான். 10 மடங்கு இடம் இருக்க எடுத்துக்கொண்டுருவான். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், ஆக கடைசி சொர்க்கம் அது, சொர்க்கத்தில் ஆக கடைசியாக கிடைக்கிறவருக்கு 10 மடங்கு சொர்க்கம் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். இவன் நினைச்சிக்குவான் அல்லாஹ் கிண்டல் பண்ணுறான், இவன் நினைச்சிக்குவான் அல்லாஹ் கிண்டல் பண்ணுறான். அவன் சொல்லுவானா, யாரா நீ என்ற எஜமான், நான் உன்னுடைய அடிமை, என்னை வச்சு சிரிப்பு என்னை வச்சு நகைச்சுவை பேசாத, சிரிக்காதே அல்லாஹ் என்று இந்த மனிதன் சொல்வான் அப்படி என்று சொல்லி நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடவாய்ப்பல்லு தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் அப்படி என்று அல்லாஹ்வுடைய கருணையை சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவ்வளவு கருணையுள்ளவர், இவ்வளவு பெரிய கருணையுள்ள ரஹ்மான, அந்த அல்லாவை நம்பி ஈமான் கொண்டு சொர்க்கம் போக தெரியாட்டி அவன் எப்படிப்பட்ட மனுஷன் சிந்திச்சுப்பார். இவ்வளவு இரக்கம் உள்ளவன், இவ்வளவு மன்னிக்கக்கூடியவனை ஈமான் கொண்டு அவனுக்கிட்ட சொர்க்கம் பாங்க ஏலாட்டி நாம் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்போம். அப்போ அதிகமானவர்கள் நரகம் போகிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அநீதி, எவ்வளோ பெரிய அநீதி செய்யக்கூடியவன் அந்த மனுஷன் இருப்பான் அப்படிங்கிறத நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளோ பெரிய ஒரு கொடுமைக்காரனாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் கலிமா சொன்னால், இஸ்லாத்தை தழுவினால், அல்லாவிடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் மன்னிப்பான் என்றால் இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதர் ரகசிய விசாரணை பற்றி உங்களிடம் ஏதாவது சொல்லியிருக்கிறாரான்னு கேட்குறார். ரகசிய விசாரணை அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஆ சொல்லியிருக்கிறாங்க. நாளை மறுமையில் எல்லா மக்கள் முன்னாடியும் அல்லாஹ் கேள்வி எனக்கு கேட்பான், அதில் ஒரு மனுஷனை அல்லாஹ் தஆலா அப்படியே தனியாக எடுத்து மற்றவர்கள் தெரியாத அளவுக்கு ஒரு திரையை போட்டுருவானா, என்ன கேட்குறாருன்றே தெரியாது, திரையை போட்டுருவான். திரையை போட்டுட்டு அல்லாஹ்கிட்ட கேட்பான், நீ இப்படி ஒரு பாவம் செஞ்சியே, ஆ யாரோ சொல்லலாம், இப்படி ஒரு பாவம் செஞ்சியே, அதனப்த கதா அதனப்த கதா அதனப்த கதா, இப்படி செஞ்ச இதை செஞ்ச அதை செஞ்ச இதை செஞ்சோன்னு, ஆம் ரப்பு ஆம் ரப்பு ஆம் ரப்பு ஆம் ரப்பு என்று சொல்லி அவன் நினைப்பான், நாம் இனி வெற்றி பெற மாட்டோம். இதையெல்லாம் எல்லாம் நினப்பு வச்சுட்டு கேட்கான், நம்ம வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு அவன் நினைப்பான். அல்லாஹ் தஆலா சொல்வான், இந்த பாவத்தை எல்லாம் உலகத்திலும் உனக்கு நான் மறைத்தேன், இந்த மறுமையிலும் நான் உனக்கு மன்னிக்கிறேன், உனக்கு சொர்க்கம் போன்று சொல்வான், உனக்கு சொர்க்கம் போன்று சொல்வான். இன்னொரு ஹதீதில் வருது, அவன் போகும்போது திரும்பி திரும்பி பார்ப்பானாம், அல்லாஹ் கேட்பான், என்ன பார்க்குறேன்ட்டு, நீ கேட்காத சில பாவம் இருக்கு, நீ கேட்டதை விட பெரிய பாவம், அதை நீ கேட்டுருவியோண்டு பயமாக இருக்குதம்மா, எல்லாம் மன்னிச்சிட்டேன் போன்றுவான். அல்லாஹ், ஏ இந்த உலகத்தில் அடுத்தவன் குறையை நீ மறைத்தால் உன்னுடைய குறையை நான் உலகத்திலும் மறுமையிலும் மறைப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த உலகத்தில் இன்னொருத்தனை குறையை மறைச்சா நான் உன்னுடைய குறை எந்த உலகத்திலையும் மறைச்சி மறுமையிலையும் மறைப்பேன். அல்லாஹ் நாம் செஞ்ச சில தவறுகளை இந்த உலகத்திலையும் தெரியாமல் மறைச்சி நமக்கு தௌபா செய்கிற ஒரு மனசை தருவான், நாம் தௌபா செய்வோம், அல்லாஹ் மறுமையிலையும் மறைப்பான். அவ்வளோ பெரிய கிருபையுள்ள ரஹ்மான் அல்லாஹ், மன்னிச்சு மறைச்சி சொர்க்கம் தாரவன், அவ்வளோ பெரிய கிருபையுள்ள ரஹ்மானுடைய கருணை இரக்கம் விசாலித்திருக்கிறது. அதை அடையக்கூடிய மாதம் நேரே நான் வந்துக்கிட்டு இருக்குது, இந்த ரமலான் மாதம் வருது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அல்லாவை நெருங்கி அல்லாவுடைய கருணையை நமக்காக்கி முடியுமான அளவுக்கு நாம் குர்ஆனை ஓதி தர்மங்கள் செஞ்சு நன்மைகள் புரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான் நின்று வணங்குவோம். அதில் அல்லாஹ் நமக்கு ரொம்ப பெரிய கருணையை தருவான். ஏண்டா இன்னொரு வருஷம் நம்ம இருப்போமா இல்லையாண்டு தெரியாது. அல்லாஹு தஆலா நமக்கு தந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ரமலானில் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய கருணைகளை எடுக்கக்கூடியவனாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.
0: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், ஒலி நயம் காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லீம் வானொலி.
3: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
4: www.muslimwanoli.com.
0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، سورة مريم உடைய 2வது வகுப்பு. இதுவரை சூரா மரியம் தரக்கூடிய வசனங்களில் முதல் 6 வசனங்களுடைய விளக்கத்தை எம்முடைய முன்னாள் அறிஞர்களுடைய விளக்கங்களின் அடிப்படையில் பார்த்தோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை ஏன் கொண்டு வருகிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் உள்ள ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இருவருக்கும் உள்ள தொடர்பு என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இருவருக்கும் உள்ள தொடர்பை எப்படி ஆக்கினான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து பெற்ற படிப்பினைக்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனை என்ன என்பதை பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டார்கள்? யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை கொடு, என்னுடைய வாரிசை நீ அதிகப்படுத்து, எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார்களிடத்திலிருந்து வாரிசை உருவாக்கு, நான் அதை பயப்படுகிறேன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். எப்படி அழைத்தார்கள்? தன்னுடைய இயலாமையை கூறி அழைத்தார்கள். அவர்களுடைய இயலாமை என்ன? வயோதிகம். இன்னொரு இயலாமை, அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியம் கிடையாது. ஆக்கிரன், அவர்கள் குழந்தை பெற்றுத்தரக்கூடிய பாக்கியம் இல்லாத பெண்ணாக இருந்தார்கள். இந்த இரண்டு பலகீனத்தோடும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவின் மீது உள்ள நம்பிக்கையில் தனக்கு குழந்தை வேண்டும் என்று உறுதிப்பட அல்லாஹுவை வேண்டினார்கள். அல்லாஹுடைய பதில் எப்படி அமைந்தது? சூரா மரியமுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, யா ஜக்கரியா, அல்லாஹ் அழைக்கிறான், யா ஜக்கரியா, ஜக்கரியாவே. இது யாருடைய அழைப்பு? அல்லாஹுவின் அழைப்பு. ஆனால் யாரின் மூலமாக அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்பு? ஜிப்ரீலின் மூலமாக அல்லாஹ் அமைக்கக்கூடிய அழைப்பு. ஏன்? இது போன்று குர்ஆனிலே அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்புகளாக மூசா அலைஹிஸ்ஸலாமை தவிர வரக்கூடிய எல்லா அழைப்புகளும் மலக்குகளுடைய துணையின் மூலமாக அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்பு தான். ஏன்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் எந்த மலக்கின் துணை இல்லாமலும் நேரடியாக அல்லாஹ் பேசினான். மற்ற எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் மலக்குகளின் துணையோடுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியின் மூலமாக செய்திகளை அறிவித்தான். யா ஜக்கரியா என்று அழைக்கும்.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043. எலோலின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம். எலோலின் ஹோட்டல் கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம். காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
4: வானலையில் ஒரு புதிய

ஆவிலும் இதை இணைத்திருப்பார். எப்போது இந்த வார்த்தையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார், அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையோடு கேட்கப்பட்டு பதிலளிக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். இது எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்பதுதான். ஏன்? தங்களுடைய மனதுடைய திருப்திக்காக. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சூரா பக்கராவுடைய 260வது வசனம் சொல்லுகிறது, இப்ராஹிம் அல்லாஹ்வை அழைத்தார், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ أَرِنِي كَيْفَ تُحْيِي الْمَوْتَى. இறைவா, எனக்கு எப்படி நீ இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாய் என்பதை நான் பார்க்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது யாருடைய தன்மை? அல்லாஹ்வுடைய தன்மை. இப்படி கேள்வி கேட்பதால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தாரா? இந்த தன்மையில் அல்லாஹ்வை கேட்கிறான். கால அவலம் துமின், இப்ராஹிம் இதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், கால பலா, இருக்கிறது அல்லாஹ், வலாக்கில் யத்மஇன்னு கல்பி, என்னுடைய உள்ளம் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன். இதுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையும் எமக்கு சுட்டிக்காட்டுவது. இது நம்பிக்கை இழந்து கேட்கப்படும் கேள்வி அல்ல. ஒரு ஆச்சரியத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துகிறான் என்பதை அறிவதற்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய கேள்வி. கால ரப்பி அன்னா யகூனு லி குலாம் வகானத் இம்ராத்தி ஆக்கிரன் வகத் பலகத்து மினல் கிபரி இதியா. என் ரப்பே, பணிவோடு கேட்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஆச்சரியத்தோடு கேட்கிறார். பணிவோடு ஆச்சரியத்தோடு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைக்கிறார். என் ரப்பே, எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? என் மனைவியோ குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியம் இல்லாத பெண்ணாக இருக்கிறார்கள். நானோ வயது முடிந்து என்னுடைய வயதும் என்னுடைய வாழ்வும் முடியக்கூடிய நிலைமையில் எலும்புகள் எல்லாம் தளர்ந்து காணப்படுகிறேன். எனக்கு எப்படி உன் புறத்திலிருந்து குழந்தை கிடைக்கும் என்பதை எனக்கு கூறு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கும் பதில் சொல்கிறான், கால கதாலிக் கால ரப்புக ஹுவ அலைய ஹையின் وقد خلقتك من قبل ولم تك شيئا. سبحان الله الله اكبر. زكريا عليه السلام அவர்களுடைய அந்த ஆச்சரியத்தோடு அழைக்கப்பட்ட அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிலளிக்கிறான். قال كذلك, அப்படித்தான் என்னுடைய செயல்கள் அமையும் ஜக்கரியா عليه السلام. هكذا الامر كما تقول, இப்படித்தான் நீங்கள் எப்படி கேட்டீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். கால கதாலிக் கால ரப்புக் ஹுவ அலைய ஹையின், உங்களுடைய ரப்புக்கு உம்முடைய ரப்புக்கு அலைய ஹையின், நீ தளர்ந்தாலும் உன் மனைவிக்கு அந்த பாக்கியம் இல்லை என்றாலும் அது மிக எளிதானது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அலைய ஹையின், அது பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ்விற்கு குழந்தை இல்லாத உமக்கு ஒரு குழந்தையை கொடுப்பது பெரிய ஒரு காரியம் அல்ல. ஏன்? ஒரு நபியிடத்திலே அல்லாஹ் எப்படி பேசுகிறான் பாருங்கள். உம்மை அல்லாஹ் படைத்தான் ஜக்கரியா, மின் கப்லு வலம் தக்கு ஷைஆ, ஒன்றுமே இல்லாமல் இதற்கு முன்னால் நீ இருந்த பொழுது அல்லாஹ் உம்மை படைத்தான். சுப்ஹானல்லாஹ். ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உன்னை படைத்த அல்லாஹுவால் நீயும் இருக்கிறாய், உன் மனைவியும் இருக்கிறார்கள். என்ன தன்மை இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமையில் குழந்தையை கொடுப்பது அவனுக்கு எளிது, நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். ஒரு நபியுடைய அழைப்பிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா இப்படியெல்லாம் என் இடத்திலே கேட்கக்கூடாது, என் ஆற்றலில் எல்லாம் நீ சந்தேகப்படக்கூடாது, நான் சொல்லினேன் நம்பிக்கை கொண்டுதான் ஆக வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளிக்கவில்லை. அல்லாஹ் தன்னுடைய பணிவோடு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்துடைய தன்மையோடு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த படைப்பின் பெருமையோடு அல்லாஹ் கூறுகிறான், ஜக்கரியா ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உன்னை படைத்த அல்லாஹுவான், நீயும் இருக்கிறாய், உன் மனைவியும் இருக்கிறார்கள். எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பிரார்த்தனையை இந்த நேரத்தில் எப்படி செயல்படுத்தாமல் இருப்பான்? ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது படைத்த அல்லாஹுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். சூரத்துல் இன்சானுடைய முதல் வசனமும் மனிதர்களை பார்த்து அப்படித்தான் கேட்கிறது. ஹல் அதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகும் ஷைஅம் மத்கூரா. என்ன இருந்தோம் என்று சொல்லப்பட முடியாமல் இருந்த இவர்களை படைத்ததை பற்றிய சிந்தனையை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா?
எப்படி வந்தார்கள் இந்த

0: மனிதர்கள், யார் கொண்டு வந்தது இவர்களை? இவர்கள் இவர்களுக்கு இதற்கு முன்னால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் சொல்ல முடியுமா யாராவது? என்னுடைய வயது 24-25 என்றால் இந்த 25 வருடத்திற்கு முன்னால் எங்கே இருந்தேன், என்னவாக இருந்தேன், யாரிடத்தில் இருந்தேன், எந்த கருவறையில் ஒளிந்திருந்தேன்? கிடையாது. எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியாத உங்களால், உங்களை படைத்த அல்லாஹுவால் நீங்கள் இருக்கின்ற பொழுது ஒன்றை படைக்க முடியாதா? மனிதர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்படித்தான் எப்படி இல்லாமல் இருந்த பொழுது உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து படைத்தானோ அது போன்றுதான் நீங்கள் மரணித்ததற்கு பிறகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து உங்களை எழுப்புவான். என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ்? ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உயிர் கொடுத்து படைத்த அல்லாஹுவால் நீங்கள் இருந்து வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்ப முடியாதா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை பார்த்து கேட்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் பதிலளிக்கிறான். மேலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஈமானுடைய உறுதியை அதிகப்படுத்துவதற்காக மேலும் கேட்கிறார்கள். கால ரப்பி எனக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சியை கொடு, எனக்கு இப்படி குழந்தை பிறக்கும் என்று கூறுகிறாயே அதற்கு ஒரு அத்தாட்சி எனக்கு வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அல்லாஹ் கூறுகிறான், கால ஆயத்துக், உமக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அத்தாட்சி, அல்லாஹ் துக்கல்லிமன் நாஸ தலாத லயாலின் சபியா, நீ சுகமாக நோய் இல்லாமல் எந்த ஒரு குறைவுடைய தன்மையும் இல்லாமல் நீ இருந்தாலும் 3 நாட்கள் மக்களோடு உம்மால் பேச முடியாது. நீ கூறிய இந்த தன்மையை, உன்னுடைய மலக்குகள் எனக்கு கூறிய இந்த நற்செய்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளத்தை, ஒரு அத்தாட்சியை, ஒரு ஆதாரத்தை எனக்கு கொடு. நீ வாக்களித்ததன் அடிப்படையில் அதன் மூலம் என்னுடைய உள்ளம் மேலும் திருப்தி அடையும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஜக்கரியா அதனுடைய அடையாளம் என்ன? மக்களோடு நீ நல்ல நிலைமையில் இருந்தாலும் 3 நாட்கள் உம்மால் பேச முடியாது. உன் நாவை நீ அசைத்தாலும் உம்மால் பேச முடியாது. ஆனால் அல்லாஹ்வை புகழ்ந்தால், அல்லாஹ்வை துதித்தால் உன் நாவுகள் வெளிப்படும் அந்த சப்தத்தை. அல்லாஹ் அல்லாத, அல்லாஹ்வுடைய புகழ் அல்லாத எதை கூறினாலும் நீ மக்களிடத்தில் உம்மால் பேச முடியாது. சூரா ஆல இம்ரானுடைய வேறொரு வசனத்தில் அல்லாஹ் இதே நிகழ்வை சொல்லுகிறான். கால ரப்பி ஜஅல்லி ஆயா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு அத்தாட்சியை கொடு. கால ஆயத்துக் அல்லாஹ் துக்கல்லிமன் நாஸ தலாஸத அய்யாமின் இல்லா ரம்ஸா, சைகை செய்வதை தவிர 3 நாட்கள் மக்களிடமிருந்து நீ பேசுவதில் இருந்து தடுக்கப்படுகிறாய். சைகை இல்லா ரம்ஸா, அல்லாஹ் தெளிவாகவே சொல்லுகிறான். அந்த நேரத்தில் நீ என்ன செய்? வத்குர் ரப்பக கதீரன், அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் ஜக்கரியா. வஸப்பிஹ் பில் அஷ்ஷி வல் அப்கார், காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் அல்லாஹ்வை புகழுங்கள் அதிகமாக. சுப்ஹானல்லாஹ். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திக்ர் செய்யுமாறு, அல்லாஹ்வை புகழுமாறு, அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துமாறு அல்லாஹ் கூறுகிறான்? இந்த இடத்தில் அவர் கேட்டது என்ன? அதற்கு முன்னால் அவருடைய தேவை என்ன? குழந்தை. அல்லாஹ் அதை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறார். வாக்குறுதி கொடுத்ததற்கு அல்லாஹ்விற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ திக்ர் என்ன? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதுடைய மிகப்பெரிய அம்சம் அல்லாஹ்வை புகழ்தல். அல்லாஹ்வை புகழ்தல் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அம்சங்களின் மிக உயர்ந்தது, மிக மேலானது. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஜக்கரியா, உமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த குழந்தைக்கு அட்டாட்சி உம்மால் 3 நாட்கள் பேச முடியாது. இதன் மூலம் மக்கள் உணரட்டும், இது யாரின் புறத்திலிருந்து வந்த குழந்தைதான், அல்லாஹுவின் அழைப்பு. அல்லாஹுவை ஜக்கரியா அழைத்ததால் அல்லாஹ் கொடுத்த குழந்தை இது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்தது. அதற்கு நீ நன்றி செலுத்துவதற்காக என்ன செய்? அல்லாஹ்வை அதிகமாக புகழ் ஜக்கரியா. அல்லாஹுவை அதிகமாக மகத்துவப்படுத்து. வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், அல்லாஹ்வுடைய புகழை நீ பறைசாற்று மக்களிடத்திலே என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளிக்கிறான். நபி ஜக்கரியா ஃபஹரஜா அலா கௌமிஹி மினல் மிஹ்ராப். மிஹ்ராப் என்றால் வணங்குவதற்காக முன்னாள் காலத்திலே வைக்கப்பட்ட இடங்கள், மஸ்ஜிதை போன்று. ஃபஹரஜா அலா கௌமிஹி மினல் மிஹ்ராப், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த இடத்தில் ஏற்றுக்கொண்டானோ, எந்த இடத்தில் அல்லாஹ் அழைத்து ஜக்கரியாவிற்கு எந்த இடத்தில் அல்லாஹ் குழந்தைக்கு நற்செய்தி கொடுத்தானோ, அந்த இடத்திலிருந்து வெளியேறி மக்களிடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்தார். வஹா இலைஹிம், அவர்களுக்கு வஹி அறிவித்தார். யாருக்கு? மக்களுக்கு செய்தி கூறினார். அன்ஸபிஹு புக்ரதௌ வஅஷியா, காலையிலும் மாலையிலும் நீங்களும் அல்லாஹ்வை புகழுங்கள் என்று. வாயால் சொல்ல முடியுமா? முடியாது. செய்கையால் அதை மக்களிடத்திலே சொல்லுகிறார். காலையிலும் மாலையிலும் நீங்களும் அல்லாஹ்வை புகழுங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய புகழை, அல்லாஹ்வுடைய துதியை தான் மட்டும் செய்யாமல் மக்களுக்கும் செய்யுமாறு அறிவுறுத்துகிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஃபஊஹா இலைஹிம் அன் ஸப்பிஹு புக்ரதௌ வஅஷியா. இதோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை முடிக்கிறார். யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை அல்லாஹ் குழந்தையாக கொடுத்தான்? யாருக்கு? அல்லாஹ் அடுத்த வசனங்களில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யார் என்பதை நேரடியாகவே அறிமுகப்படுத்துகிறார். அவர் எப்படி வளர்ந்தார், எங்கே பிறந்தார், எங்கே யாருக்கு அவர் யாரிடத்திலே பாடம் பயின்றார், இதையெல்லாம் அல்லாஹ் எதையும் அங்கே பேசவில்லை. நேரடியாக அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுக்கு வருகிறார். யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா وآتيناه الحكم صبيا. மிக முக்கியமான வசனங்கள். ஒரு அழைப்பாளருக்கு என்ன என்ன தன்மைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு நபியின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு பணியில் நுபுவத்தில் சுமந்த தன்மை என்ன, அந்த தன்மைகளை யார் அவருக்கு கொடுத்தது என்ற விவரங்களை எல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலும் தெளிவாக விவரிக்கிறான். யா யஹ்யா, யஹ்யாவே குதில் கிதாப பிகுவா, உன்னுடைய புத்தகத்தை நீ உறுதியாக எடுத்துக்கொள். வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபியா, நபி யஹ்யாவிற்கு வஆதைனாஹு அவருக்கு நாம் வழங்கினோம். ஹுக்ம ஸபியா, அல் ஹுக்ம ஸபியா, சிறு வயதில் இருக்கும் பொழுதே ஹுக்மை, ஹுக்கும் என்றால் என்ன என்பதை பின்னால் பார்ப்போம். சிறு வயதில் இருக்கும் போது அல்லாஹ் அவருக்கு ஹுக்குமை வழங்கினான். என்ன தன்மை? எத்தனையாவது தன்மை இது? முதல் தன்மை. எதை அல்லாஹ் கொடுத்தான்? ஹுக்குமை கொடுத்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு அனுப்பப்பட்ட தூதர்? பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை போன்று. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சிறு பிரயாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவது போல சபியன், ஒரு சிறு வயதை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அடைந்த பொழுது அல்லாஹ் நபி யஹ்யா அவர்களுக்கும் வஹியின் மூலமாக அல்லாஹ் அறிவிக்கிறான். யா யஹ்யா குதில் கிதாப், கிதாப் என்றால் வேதம். பனி இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன? தௌரா. தௌராவை உறுதியாக பற்றி பிடியுங்கள். உறுதி என்றால் பிகுவா, அதில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதை மனனம் செய்வதற்கு, அதை நீங்கள் செயல்படுத்துவதற்கு, அதில் உள்ள நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பதற்கு, மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்வதற்கு, நற்செய்தியை கூறுவதற்கு உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த யஹ்யாவிற்கு நாம் ஹுக்குமை கொடுத்திருக்கிறோம். அவருக்கு நாம் கொடுத்த முதல் கட்டளை குதில் கிதாப பிகுவா, உங்களுடைய வேதத்தை நீங்கள் உறுதியாக பற்றி பிடியுங்கள். அப்படியானால்தான் உங்களால் பின்னால் வரக்கூடிய தன்மைகளை செயல்படுத்த முடியும். அப்படியானால்தான் நபித்துவத்தில் உங்களால் நிலையாக நிலைத்திருக்க முடியும். அப்படியானால்தான் வரக்கூடிய எதிர்ப்புகளை உங்களால் சமாளிக்க முடியும். அப்படியானால்தான் தோல்விகளை எல்லாம் வெற்றியாக்க முடியும். அப்படியானால்தான் கண்ணியத்தை இழந்தால் கண்ணியத்தை பெற முடியும். அப்படியானால்தான் Allah udahya udahbi yode inda bumi gil ninggal wala mudiyum. Ya Yahya, khudil kitab abe kuwa. Mudal kattala ya Yahya berkaligis salam. Allah kudutta kattalai, unggal udahya wedatte ninggal urudi ya ha pacit pudiyunggal. Allah yadek kurihiran inda mula mah. Yahya alaihi salam irki enna kattala yo, adidan Muhammad Rasul sallallahu alaihi wasallam, awgal udahya samuhatirikum. Ninggal yadai pacit pudi calum. எதை பற்றி பிடிக்கவில்லை என்றாலும் குர்ஆனை நீங்கள் உறுதியோடு பற்றி பிடிக்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்வில் எதையும் நீங்கள் சேகரிக்க முடியாது. யஹ்யா ஹுதில் கிதாப் பிகுவா, உறுதியோடு பலத்தோடு மனதிடாகரத்தோடு உங்களுடைய குர்ஆனை நீங்கள் பற்றி பிடியுங்கள், உங்களுடைய வேதங்களை நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமிற்கு கொடுத்ததை நமக்கு நினைவு கூறுவதுடைய படிப்பினை இந்த சமூகமும் குர்ஆனை தங்களுடைய வாழ்வில் பற்றி பிடிக்க வேண்டும். வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபியா, அவருக்கு நாம் ஹுக்குமை அவருடைய சிறு பிரயாயத்தில் வழங்கினோம். ஹுக்கும் என்றால் இங்கே அல்லாஹ் கூறுவது ஹிக்மா, ஞானம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி யஹ்யாவிற்கு சிறு பிரயாயத்தில் ஞானத்தை புரிந்து கொள்ளும் ஆற்றலை அல்லாஹ் வழங்கினான். ஹிக்மத், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பது. யுக்தில் ஹிக்மத மையஷா, யுக்தில் ஹிக்மத மையஷா, வமன் யுக்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கதீரா. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிக்மாவை வழங்குகிறான். யாருக்கு அல்லாஹ் ஹிக்மாவை வழங்கினானோ அவர்கள் அதிகமான நன்மைகள் கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அந்த தன்மை எமக்கும் தருவானாக. ஹிக்மத் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள்கொடை. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறான் அவருடைய அடியார்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அதை வழங்கி அவர்களை இந்த பூமியில் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். நபிமார்களிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோரிடத்திலும் இந்த தன்மையை அல்லாஹ் எதிர்பார்ப்பான், அல்லாஹ் கொடுத்திருப்பான். இந்த தன்மை இல்லாத எந்த நபியும் இந்த பூமியில் அனுப்பப்படவில்லை. இப்னு கய்யிம் ரஹிமகுல்லா ஹிக்மத் என்றால் என்னவென்று கூறுகிறார்கள். ஹிக்மத் என்றால் ஒரு செயலை எந்த நேரத்திலே செய்ய வேண்டுமோ, யாரிடத்தில் அந்த செயல் செய்யப்பட வேண்டுமோ, எந்த நேரத்தில் அது செய்யப்பட வேண்டுமோ என்பதை அறிந்து செய்தல்தான் ஹிக்மத். ஹிக்மத் என்றால் இந்த செயல் எப்போது செய்யப்பட வேண்டும், எந்த நேரத்தில் செய்யப்பட வேண்டும், யாரிடத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதை அறிந்தால் அதுதான். யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் இதை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும், நாம் இந்த செயலை எப்படி அவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற முறைகளை அறிந்து செய்தல் தான் ஹிக்மத் என்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். ஏன் அல்லாஹ் இந்த தன்மையை நபி யஹ்யாவிற்கு கொடுத்ததாக கூறுகிறான்? என்ன கூறினோம்? நபிமார்கள் எல்லோருக்கும் இந்த தன்மை தேவையானது. அழைப்பு பணியில் யாரெல்லாம் இந்த பூமியில் அழைக்கிறார்களோ அந்த எல்லா அழைப்பாளர்களும் இந்த தன்மை இல்லாமல் அழைப்பு பணி செய்ய முடியாது. அல்லாஹ் அதைத்தானுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே முஃமின்களுக்கு கட்டளைக்காக கூறுகிறான், உத்உ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸன. அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் மக்களை அழையுங்கள் ஹிக்மத்தை கொண்டும், மௌஇதத்தில் ஹஸன அழகிய அறிவுரைகளை கொண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹிக்மத்தை நபி யஹ்யாவிற்கு வழங்கியிருந்தான். அழைப்பு பணியில் கடைபிடிக்க வேண்டிய இந்த ஞானத்தை அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் வளர்க்கப்பட்டவர். நபி ஜக்கரியாவிற்கு பிறந்த குழந்தை, சுப்ஹானல்லாஹ், பிறந்ததிலிருந்து தங்களுடைய மரணம் வரை அல்லாஹ்விற்கு எந்த கட்டளையிலும் மாறு செய்யாமல், பாவங்களில் பெரும் பாவங்கள் எதையும் தொடாமல் இந்த பூமியில் வாழ்ந்தவர். அல்லாஹ் எதற்கு என்னை படைத்தானோ அதற்காகத்தான் நான் வாழ்வேன் என்ற ஞானத்தோடு இந்த பூமியில் வலம் வந்தவர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய அவர்களோடு சம வயதில் இருந்த குழந்தைகள் எல்லாம் நபி யஹ்யாவை விளையாட்டிற்கு வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது என்ன சொல்லுவார் தெரியுமா? மாலில் லஈபி ஹுலிகனா, நாம் படைக்கப்பட்டது விளையாடுவதற்கு இல்லையே, நாம் படைக்கப்பட்டது வணங்குவதற்கு தானே, இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று ஒதுங்கி விடுவார்கள். யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்வார்கள்? நாங்கள் இந்த பூமியில் விளையாடுவதற்கு படைக்கப்படவில்லை, நாங்கள் படைக்கப்பட்டது எதற்காக? இபாதத்திற்காக என்று எப்போது சொல்லுவார்? சிறுவயதில். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஞானத்தையும் அந்த ஆற்றலையும் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய உறுதியையும் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இரண்டாவது 13வது வசனம் சொல்லுகிறது, வஹனானம் மில்லதுன்னா வஸகாதன் வகான தக்கியா. மூன்று தன்மை அல்லாஹ் சொல்லுகிறான். வஹனானம் மில்லதுன்னா, அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இரக்க குணத்தை கொண்டிருந்தார். அல் ஹனான் அல்லாஹ்வுடைய தன்மையில் உண்டு. அல் ஹன்னான், அல் மன்னான், அல் ஹன்னான். ஹனான் என்றால் ஷஃபகா வ ரஹ்மா வ முஹப்பா, நேசம், அருள் அல்லது அன்பை பரிமாறுதல் என்று அர்த்தமாகும். ஹனானம் மில் லதுன்னா, எம்மின் புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், எம்மின் புறத்திலிருந்து அவருக்கு அருளை அல்லாஹ் கொடுத்திருந்தான், ரஹ்மத்தின் தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு வழங்கியிருந்தான், இந்த முஹப்பத்தின் நேசத்தின் தன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருந்தான். எம்மின் புறத்திலிருந்து அவருக்கு என்ன தன்மை கொடுக்கப்பட்டது? ரஹ்மத், முஹப்பத் என்ற தன்மை கொடுக்கப்பட்டது. இப்ப முதல் தன்மை என்ன? ஹிக்மத். இரண்டாவது தன்மை முஹப்பத். அப்படி அடிக்கிட்டே வாங்க. இதுதான் தாயுடைய, தாவாவில் ஈடுபடக்கூடிய மனிதருடைய தன்மைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மையை ஏன் நபி யஹ்யாவிற்கு கொடுத்தான்? இந்த தன்மை இல்லாமல் அழைப்பு பணி செய்பவர்களால் அழைப்பு பணியில் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கூறுகிறான்? சூரத்துல் ஆலி இம்ரானுடைய 159வது வசனத்தில், ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹில் தலஹும், அல்லாஹ் உமக்கு செய்த அருளால் தான் நபியை நீங்கள் அவர்களோடு மென்மையோடு நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குன்த ஃபத்தன் கலீபல் கல்பி, உங்களுடைய கல்வில் கடுகடுப்பான தன்மையோ அல்லது கோபமடையக்கூடிய தன்மையோ இருந்திருந்தால், உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் இன்றோ உங்களை விட்டு விரண்டிருப்பார்கள். என்ன அல்லாஹ் கூறுகிறான்? அழைப்பு பணியில் முஹப்பத்தை, அழைப்பு பணியில் ரஹ்மத்தை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் உங்களை விட்டு இந்த மக்கள் விரண்டிருப்பார்கள். இன்று எம்மிடத்தில் இல்லாத ஒரு தன்மை இது. எப்படி? நான் நேற்றுதான் தொழுக ஆரம்பித்திருப்பேன், நான் நேற்றுதான் ஷிர்கிலிருந்து பிதஅத்திலிருந்து விலகி இருப்பேன் அல்லாஹ்வுடைய அருளால். ஆனால் ஒருவர் அந்த பாவத்தில் இருந்தால் அவர் எப்படி பார்ப்பார்? இவர் நேற்றுதான் தொழுக ஆரம்பிச்சிருப்பார் ஃபஜ்ர், மறுநாள் காலையில் ஃபஜ்ருக்கு போகாம அவர் ரூம்ல யாராவது தூங்கிட்டு இருந்தா எப்படி பார்ப்பார் அவர்? இவடெல்லாம் முஸ்லீமா, இவடெல்லாம் இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியானவனா, நீ எல்லாம் நான் சொர்க்கத்துக்கு போயிருவியா? இப்படி இருந்தா சுப்ஹானல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ். இவருடைய பெரும்பான்மையான மக்களுடைய தன்மை இதுதான். இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நான் இருக்கக்கூடிய தன்மையில் அவரும் இருக்க வேண்டும். நான் இருக்கக்கூடிய தன்மையில் அவர் இல்லை என்றால் நான் சொர்க்கவாதி, அவர் நரகவாதி. அழைப்பு பணியில் ரஹ்மத்தை கடைபிடிப்பவர்கள் மிக குறைவு. இந்த அழைப்பு படியின் களத்தில் அல்லாஹுடைய அருளை கூறி அல்லாஹுடைய அன்போடு பாசத்தோடு அவருக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அழைப்பு பணியில் ஈடுபடுபவர்கள் மிக குறைவு. எதற்கு அழைப்பு பணி என்று? நான் சத்தியம், நீ அசத்தியம், விவாதத்திற்கு வருகிறாயா? நிரூபிப்போமா? நீ எக்கேடும் கெட்டுப்போ, நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன், அது போதும் எனக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹுடைய தூதருடைய அழைப்பு பணி அதுவல்ல. தாங்கள் இருக்கக்கூடிய கொள்கையில் இவர்களும் வர வேண்டும் என்பதற்காக எந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் உச்சரிக்க வேண்டும் என்பதை கணக்கிடுவார்கள். எப்படி இவரிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது, எப்படி இவரிடத்தில் இதை கையாளுவது, எந்த வார்த்தைகளை அமைப்பது, எந்த நேசத்தை இவருக்கு வெளிப்படுத்துவது என்ற ஹிக்மத்துடைய முழு விவரங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்துதான் அழைப்பு பணி செய்வார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜித் நபவியில் வந்து ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார். அவருக்கு தெரியும் மற்ற இடங்களில் சிறுநீர் கழிக்கலாம் என்று, வேண்டுமென்று மஸ்ஜித் நபவியில் வந்து சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் அவரை பிடிக்க போகிறார்கள், என்ன காரியம் செய்கிறாய் நீ என்று. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், விடுங்கள் விடுங்கள், அவரை தொந்தரவு செய்யாதீர்கள், அவர் அவருடைய காரியத்தை முழுமைப்படுத்தட்டும். அவர் முழுமைப்படுத்தியதற்கு பிறகு அவரை அழைக்கிறார்கள். அழைத்து என்ன சொன்னார்கள், தோழரே, இது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அல்ல, அல்லாஹ்வை தொழுவதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு ஆக்கப்பட்ட இடம். இந்த இடத்தில் இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று கூறி அவருடைய கண்களுக்கு முன்னால் நபி தோழர்களை அனுப்பி அந்த சிறுநீரை சுத்தமாக்க சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்குரிய நேரம் வந்ததற்கு பிறகு எல்லோரையும் தொழுகைக்கு அழைக்கிறார்கள். இந்த மனிதரும் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீர் சொல்லும் பொழுது இந்த மனிதர் கூறுகிறார், யா அல்லாஹ், இந்த பூமியில் எனக்கும் இந்த முஹம்மதுக்கும் இரக்கம் காட்டு, வேறு யாருக்கும் இரக்கம் காட்டாதே என்று.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலி
0: சிந்தனை.
2: பெண்களே, உங்க ஆசைகளை அடக்குங்க, நீங்கள் திருப்தி காணுங்க. உங்க பிள்ளைகள், உங்கள் மகள்மார்கள் உங்களுக்கு முன்னாடி வளர்ந்து வருகிறார்கள். நீங்க உங்க கணவன் முன்னாடி கிடைக்கிறது அல்ஹம்துலில்லாண்டுங்க. உங்க பக்கத்துள்ள மகள் சொல்லுவா, வாப்பா அல்ஹம்துலில்லா, நீங்க வளர்த்த வளர்ப்பு, நீங்க திருப்தி காணாம இவ்வளவா இவ்வளவா, எல்லாரும் உடுக்குறாங்க, இவ்வளவா அல்ஹம்துலில்லா, நீங்க வாங்கினது 1000 ரூபா, இன்னொரு வீட்டில் வாங்கினது 20000 ரூபா. உங்க 1000 ரூபால் அல்லாஹ் பரக்கத்து செய்தால் குடும்பமாக சிரிப்பீர்கள் தாய்மார்களே. இந்த பெருநாள் உங்களுக்குரிய பெருநாளாக மாறும். 20000 கொடுத்தும் அந்த வீட்டில் மகிழ்ச்சி வராது. வெஸ்டர்ன் வேர்ல்ட் அமெரிக்கா இன்றைக்கு சிரிப்புக்கு துடிக்கிறது, சந்தோஷத்துக்கு அலைகிறது. அவர்கள் ராத்திரிக்கு தூங்குற நேரம் சாக்குள்ள சீப்பின் டேப்லெட் எடுத்துட்டு போய் தூங்குறார்கள். அவர்களுடைய பெட்டை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அவர்களுடைய லக்ஸரி அபார்ட்மெண்ட்களில் நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீர்கள். அவர்கள் சாப்பிடுகிற ஹைஜெனிக் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் இரவு வந்தால் நீங்கள் தூங்குறீர்கள், பகல் வந்தால் நீங்கள் எழும்புறீர்கள். இரவு வந்தால் அவர்கள் விழித்திருக்கிறார்கள், பைத்தியமாக அலைகிறார்கள், தூக்கம் வரவில்லை என்கிறார்கள். மென்டல் ஹெல்த்தில் பிரச்சனை. இரவானால் சூரியன் மறைந்தால் ஒரு மனிதனுக்கு தூக்கம் வர வேண்டும், சூரியன் உதித்தால் அவர்கள் லேசமாக எழும்ப வேண்டும். அவர்கள் பைத்தியம் என்று சொல்லாத பைத்தியமாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் மாறிவிட்டது, முடிவு உங்கள் கையிலே. எனக்கு முடியுமான அளவுக்கு நான் அல்லாஹ்வுக்கு பயந்து பேசினேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு பெரிய நீண்ட ஒரு தலைப்பு, ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு புரிய வைக்க முற்பட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு எந்த வாழ்க்கை வேணும்? உங்க வீட்டுக்குள்ள அந்த பரக்கத்து வரணுமா? அந்த ரஹமத் வரணுமா? உங்க கணவரோட நிஜமா நீங்க வாழ ஆரம்பிக்கணுமா? இந்த முசீபத்தை விட்டு விட்டு, நீங்கள் எண்ணுகிற பொருளாதாரத்தை விட்டு விட்டு நிஜமா வாழணுமா? அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடம் ஒரு நாள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இதனோட முடிக்க, யா ரசூலல்லாஹ், என் கணவர் ஜுபைர், ஆயிஷா நாய் தாத்தா, என் கணவர் ஜுபைர் எனக்கு தருவது மட்டும்தான் எனக்கு இருக்கு, வேற வழியில் நான் தர்மம் செய்யணுமா? பெண்களே, இப்போ உங்கள் கணவர் தந்ததை இன்றைக்கு இதை ஏன்னா இதை நான் சொல்லாமல் முடிச்சா அறக்குற நிறைய ஆதீசுகள் இருக்குது பரக்கத்துக்கு. நான் இதை உண்டாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை நீங்க கட்டாயம் வீட்டுக்கு போய் இன்னைக்கு செய்யணும் என்பது அஸ்மா. இது லாஸ்ட் கேள்வி. அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யார சொல்லல்லா, என்னை மாப்பிள்ள தர்றதை தவிர வேற எனக்கு வருமானம் இல்லை. அந்த காலமே வருமை எங்களை மாதிரி இல்லை. மாப்பிள்ள ஹஸ்பண்ட் கொடுக்கறதை தாண்டி இல்லைண்டா, திரும்ப போய் புதுசாக கேட்கலாது, திரும்ப போய் நான் தர்மம் கொடுத்தேன்னு கேட்கலாது. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து பட்ஜெட் இவ்வளவுதான். நான் தர்மம் கொடுத்த இன்னொரு 5000 வேற போடுங்க, அவங்களுக்கு தர்மம் 10000 கேட்கலாது. யார் சொல்லலாம், நான் தர்மம் கொடுக்கணுமான்னு கேட்குறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா, அஸ்மா நீங்கள் பொம்பளை, நீங்கள் வேலைக்கா போகிறீங்க, நீங்கள் எதுக்கு தர்மம் கொடுக்கணும்னு கேட்டாங்களா? இல்லை. அஸ்மா ரதியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்மா நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அதாவது கணக்கு பார்க்காதீங்க, நீங்கள் கணக்கு பார்க்காதீங்க அஸ்மா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உங்களுக்கு கணக்கு பார்த்துருவானாண்டா. அன்புக்குரியவர்களே, உங்கள் ஹஸ்பண்ட் இன்றைக்கு 1000 ரூபா தரேன், 200 ரூபா கொடுத்துறேன், கணக்கு பார்க்காது. வல்லாஹி நான் சொல்லுகிறேன், நான் அல்லாவை நம்பி இருக்கிறேன், நீங்கள் அல்லாவை நம்பியிருக்கிறீர்கள், ஷஹாதத்தை சொல்லியிருக்கிறோம். உங்கள் கையில் 1000 ரூபா தான் இன்றைக்கு இருந்தால் பயம் இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் தர்மம் பண்ணி பாருங்கள். அந்த பரக்கத்தை வல்லாஹி வல்லாஹி நீங்கள் காப்பாப்பீங்க.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
0: சிந்தனை. அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் ஐயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وارتغليل சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய ஆலயத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல் பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து நம்முடைய மறுமைக்கு தேவையான, ஈமானுக்கு தேவையான, இறை அச்சத்திற்கு தேவையான பல்வேறு விஷயங்களை அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இந்த உலகத்திலிருந்து நாமெல்லாம் மரணத்தின் மூலம் விடைபெற்றுவிட்டால் இறைவன் மறுமை நாளில் நம்மை எழுப்பி விசாரணை செய்வதற்கு முன்னதாக ஃபர்சக் என்கிற ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு. அதனை இஸ்லாம் கபருடைய வாழ்வு என்று நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த மன்னரையினுடைய வாழ்வில் நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறான், அந்த இறை விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹு தாலா அனுபவிக்க ஏற்பாடு செய்து கொடுக்கிறான் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு தீயவர்கள் அந்த கபருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிப்பார்கள், அப்படிப்பட்ட வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பதற்குண்டான காரணங்கள் என்ன, தீயவர்களுக்கு அந்த கபருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக அமையும் என்பதை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மிகப்பெரிய அளவில் தலைவிரித்து ஆடுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்னதான் அறிவியலில் முன்னேற்றம் அடைந்தாலும், அறிவில் அவன் உச்சநிலையை அடைந்திருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்திருந்தால் கூட பிரமிக்கக்கூடிய வகையில் அவன் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தாலும், மனிதன் இன்றைக்கு தன்னுடைய பண்பால், நாகரிகத்தால், ஒழுக்கத்தால் இன்றைக்கு மனிதன் பெரிய அளவில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறான். தன்னுடைய அறிவால், தன்னுடைய அறிவியலை பயன்படுத்தி இந்த உலக மக்களுக்கு அவன் எப்படிப்பட்ட பயன்பாட்டுக்குரிய பொருள்களை கண்டுபிடித்து வழங்கி இருந்தாலும், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு உபகரண சாதனங்கள் எல்லாம் மனிதன் இன்றைக்கு தீமைக்கு பயன்படுத்துகிற காலம். மனிதனுடைய தீமையை குறைக்க, குற்ற செயல்களில் இருந்து மனிதர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தும் கூட அநியாயங்கள் குறைந்த பாடில்லை, அக்கிரமங்கள் குறைந்த பாடில்லை, அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் ஒளிந்த பாடில்லை. நல்லவர்கள், சாந்தி சமாதானத்தோடு வாழ விரும்புகிறவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காலம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விட்டது. வாழ்வதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம் நம்முடைய இளமையை பயன்படுத்தி, நம்முடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி, நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கேட்பதற்கு யாரும் கிடையாது. சட்டம் இருந்தாலும், நீதித்துறைகள் இருந்தாலும் விலைக்கு வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கு மனிதர்கள் துணிந்து விட்டார்கள். அவர்களுடைய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த, அநியாயக்காரர்களை எச்சரிக்கை செய்ய, நல்லொழுக்கம் உள்ளவர்களை இந்த உலகத்தில் மேன்மேலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ தூண்ட, இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு, அதை நீங்கள் நம்பியாக வேண்டும். இந்த உலகத்தில் யாரும் உங்களை கேட்காவிட்டாலும், இந்த உலகத்தில் இருந்து விடை பெற்று நீங்கள் செல்லுகிற பொழுது ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்வில் நிச்சயம் இறைவன் உங்களை கேட்பான் என்கிற ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை, ஒரு நம்பிக்கையை இந்த மனித சமூகத்தில் ஊட்டினால் மட்டும்தான் இந்த மனித சமூகத்திலே தீமைகள் ஒழிக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்தால்தான் மனிதன் பாவச் செயலில் இருந்து விலகி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் சொல்லுவதோடு மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை ஊட்டி ஒரு சமூகத்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு சென்றார்கள். எப்படி வாழ்ந்த காலமாம்? அவைகளெல்லாம் கற்காலம் என்கிறார்கள், இருண்ட காலம் என்கிறார்கள், மனித உருவில் இருக்கிற மிருகங்கள் என்று எல்லோரும் ஏசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உலக மக்களுக்கெல்லாம் நாகரிகத்தை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய சமுதாயமாக மாறியது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்லாமிய சட்டம் அல்ல. தனிமையிலும் அந்த மக்கள் பயந்தார்கள் இறைவனை, இறந்த பிறகுள்ள வாழ்வை அஞ்சினார்கள் அந்த மக்கள். ஆகவே விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை போன்ற அநியாயங்கள் செய்த மக்கள் எல்லாம் அந்த அநியாயத்தில் இருந்து ஒதுங்கியது மட்டுமல்ல, அந்த அநியாயத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு ஒழுக்கச் சீலர்களாக மாறி உலகமே இன்றைக்கு பார்த்தால் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு நம் கண் எதிரே ஒரு சான்றாக சமர்ப்பித்து மரணித்தார்களே, என்ன காரணம்? எல்லாம் இந்த வாழ்வை குறித்து அந்த மக்கள் அஞ்சினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் இந்த உரைகளை கேட்கிற, இந்த உரைகளை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிற, இந்த உரைகளை சீடிகளில் கேட்கிற அன்பர்களுக்கு அல்லாஹு தாலா பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பின் கீழ் நான் வருகிறேன். நண்பர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், நேற்றைய முந்தைய தினம், பொதுவாக தீயவர்களுடைய உயிர் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும் பொழுது அவர்களுக்கு நரக வேதனையை பற்றி முன்னறிவிப்பு, முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் அடித்து துன்புறுத்தப்பட்டு உயிர்கள் பறிக்கப்படுகிற நிலை, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையே, எங்களை விட்டுவிடுங்கள், எங்களுக்கு அவகாசம் தாருங்கள், நல்லமல்கள் செய்வதற்காக, தான தர்மங்கள் செய்வதற்காக எங்களை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் கதற கதற அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மலக்குமார்களின் மூலம்
4: உயிர்கள் பறிக்கப்பட்டதையும் அந்த உயிர் கொண்டு செல்லப்படும் பொழுது அடக்குவதற்காக இந்த உலகத்து வாழ்வுக்கு பிறகு இருக்கிற கபருடைய வாழ்வுக்காக வேண்டி அந்த மனிதனை கொண்டு செல்லும் பொழுது அந்த மனிதன் கைசேதமே என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள், என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள் என்று அந்த மனிதன் கதறிய அந்த சப்தத்தையும் நாம் ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்தவர்கள். அந்த வரிசையில் பாருங்கள், தீயவர்களை கொண்டு போய் அடக்கினால் அந்த மண்ணறையில் தீயவர்களுக்கு ஏற்படுகிற கொடூரமான தண்டனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். நண்பர்களே, பொதுவாகவே இந்த பூமிக்கென்றே ஒரு தனி பண்பு உண்டு. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் பூமியினுடைய நிலைமைகளை. இந்த பூமிக்கென்றே அல்லாஹு தாலா ஒரு சில விசேஷமான தன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த பூமிக்கு அடியில் யாரையாவது கொண்டு போய் புதைத்தால் முதல் முதலில் அந்த பூமியினுடைய பணி என்னவென்றால் புதைக்கிற எல்லோரையும் ஒரு அமர்த்து ஒரு நெருக்கு நெருக்கும். நல்லவர்களாக இருந்தால் 70x70 அளவு நீளமாக அது விஸ்தீர்ணம் அடைந்து கொடுத்து அந்த இறை விசுவாசி அந்த பூமி கியாம நாள் வரை பாதுகாக்கும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எடுத்த உடனே பூமி ஒரு நெருக்கம் நெருக்கும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த அஹமத் நஸ்ஈ என்கிற நபிமொழி தொகுப்பிலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க அஹமத் என்கிற நபிமொழி தொகுப்பிலும் அந்த பூமி அடக்குகிற எல்லா மனிதரையும் ஒரு நெருக்கு நெருக்கும் என்பதற்குரிய ஆதாரங்கள். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அகல் போரில் பங்கெடுத்து காயமுற்று அந்த காயத்தோட மரணித்த ஒரு நபித்தோழர். மதீனாவில் இருந்து கொஞ்சம் மேட்டு பகுதியில் குடியிருந்து வந்த அந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி கொண்டு வந்தார். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, தோழரே தூதரே, பூமியிலும் வானத்திலும் வருத்தப்படுகிற அளவுக்கு ஒரு இடையறியார் இன்றைக்கு இறந்து போய்விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்ன செய்தி, யா ரசூலல்லாஹ், வானத்திலும் பூமியிலும் எல்லோரும் துக்கம் அடைகிற வகையில் ஒரு மனிதர் இப்பொழுது மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்பட்டு விட்டார் என்பதை உணர்ந்து ஓடோடி சென்ற சம்பவம். அதைத் தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயன்படுத்திய வாசகம் என்ன தெரியுமா? தூதரே, அல்லாஹ்வினுடைய அரிசே நடுங்கியது இந்த தோழருடைய மரணத்திற்காக. எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நேசித்த ஒரு சமுதாயம் பார்த்தீர்கள்? அந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் அந்த ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவரை அடக்குகிற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிற நேரத்தில் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தோழர்கள் வாங்கி கபரில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் 3 முறை சப்தம் போட்டார்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன் அல்லாஹ் தூய்மையானவன் என்றார்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்த உடனே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்றார்கள். எல்லாம் அடக்கி முடித்த உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வித்தியாசமாக விசித்திரமாக இந்த நாளில் ஏன் இப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை உரத்த குரலில் கூறினீர்கள் யா ரசூலல்லாஹ்? தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள், ஸஅத் அவர்கள் பூமிக்கடியில் புதைத்த உடனே அந்த கபர் அவரை நெருக்கியது, நான் சுபஹானல்லாஹ் என்றேன். பிறகு அந்த கபர் ஸஅத் அவர்களுக்கு விசாலமாகியது, அல்லாஹ் பெரியவன் என்று நான் சொன்னேன். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு கபருக்கும் நெருக்கம் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் ஒரு நெருக்கம் உண்டு, அந்த நெருக்கத்திலே இருந்து மீட்சி பெறுகிறவர் ஒருவர் இருப்பாரே ஆனால் அது இந்த சாதாகத்தான் இருக்க முடியும், அவருக்கே அந்த நெருக்கம் இருந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதிதாக ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது எப்படி முசாபகா செய்வோமோ அதே போல ஆரத்தழுவி கட்டி அணைத்து ஒரு நெருக்கம் இந்த பூமி அந்த ஒவ்வொரு மனிதனையும் நிகழ்த்தும். நல்லவர்களாக இருந்தால் அதற்கு தகுந்தாற்போல, தீயவர்களாக இருந்தால் என்ன என்பதை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆக பூமியினுடைய தன்மை அந்த தன்மை, அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு அடியான் கொண்டு செல்லப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வதை கேளுங்கள் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், கருத்த முகத்தையுடைய, நீல நிற கண்களுடைய முன்கர் நக்கீர் என்ற இரண்டு மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து உன்னுடைய ரப்பு யார், தீயவர்களிடத்திலே கேட்கப்படுகிற கேள்வி, உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய தூதர் யார் என்ற கேள்வி. அதற்கு அவன் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? முனாஃபிக்குகள், இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லுகிற பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தந்தார்கள். புகாரியில் 1338 நபி மொழி, லா அத்ரி, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. யார் சொல்லுவார்? முனாஃபிக், நயவஞ்சகன், அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் இறை நிராகரிப்பாக வாழ்ந்தவன், லா அத்ரி, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேனே தவிர எனக்கு அதை பற்றி எல்லாம் ஒன்றும் தெரியாது. மலக்குமார்கள் சொல்லுகிற பதில், ஃபயுகால், மயக்குமார்கள் சொல்வார்கள், லா தரைத்த வலா தலைத்த, லா தரைத்த வலா தலைத்த, நீ படிக்கவும் இல்லை, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவும் இல்லை. ரெண்டு வார்த்தை, நீ இந்த மார்க்கத்தை படிக்கவும் இல்லை, படிப்பதற்குண்டான முயற்சியை நீ மேற்கொள்ளாதவன் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்றால் நமக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கத்தை படிப்பது நமக்கு கட்டாய கல்வி. உலக கல்வியைப் போல் அல்ல, கட்டாய கல்வி. கபருடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி, மறுமையுடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி. லா தரைத்த வலா தலைத்த, படிக்கவில்லை நீ, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லை நீ என்று அந்த வானவர்கள் அவனை பார்த்து சொல்லுகிற அந்த சம்பவம் புகாரியில் 1338 நபிமொழி. நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய சிலபஸ் திருக்குறானும் ஹதீஸும். இதை நம்மில் எத்தனை பேர்கள் படித்திருக்கிறோம்? ரமலானுடைய மாதம் வந்தால், ஜும்மாவுடைய நாள் வந்தால், வாராந்திர திருக்குறான் விளக்கவுரை வகுப்பு, பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அரங்க நிகழ்ச்சிகள், பேசுவதற்கென்று யாராவது இருப்பார்கள். நாம் கேட்கிற கூட்டம், அவர்கள் பேசுகிற கூட்டம். அப்படியா அல்லாஹு தஆலா அப்படியா இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முஃமினான ஒரு இறை விசுவாசியை இந்த உலகத்தில் எப்படி வளர்த்தி ஆளாக்கினார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஒரு முஸ்லீம் என்றால் அவனை அறிவுள்ளவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் கண்டிப்பாக அல்லாஹுவை பற்றி அவன் தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்த முன் வந்தால் அவன் திருக்குறானை படித்திருத்தல் அவசியம். இல்லாவிட்டால் மலக்குமார்கள் சொல்லுகிற, மலக்குமார்கள் நம்மை பார்த்து பழித்து சொல்லுகிற, படிக்கவில்லை நீ, படிக்க நீ முயற்சி எடுக்கவில்லை என்றார்களே, அந்த நிலைக்கு நாமும் ஆளாகி விடுவோம் அன்பர்களே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் என்பவன் யார், வானவர்கள் யார், மறுமை என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, கபரில் என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், அதற்குரிய பதிலாக நம்முடைய வாழ்வை அதற்கு சாட்சியாக எப்படி ஆக்குவது, எல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும் அன்பர்களே. இல்லாவிட்டால் நமக்கும் அந்த நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நாம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். இது முதலாவதான நிலைமை. இப்படி கேட்கிற கேள்விக்கெல்லாம் லா அதிரி, எனக்கு ஒன்றும் தெரியாது, குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன், எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று அவன் சொன்னவுடன் அவனுக்கு வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது, ஒரு சப்தம் வருகிறது. அல்லாஹ் பேசுகிறான், அவன் பொய் சொல்லுகிறான், அவனுக்கு நான் மார்க்கத்தை கொடுத்தேன், வேதத்தை கொடுத்தேன், தூதர்களை அனுப்பினேன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நல்லவர்களின் மூலம் அந்த வாழ்வை குறித்து, மறுமையை குறித்து, இஸ்லாத்தை குறித்து நான் தெளிவுபடுத்தினேன். அவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லப்படும். நரகத்தினுடைய விரிப்பை அவனுக்கு விரியுங்கள், நரகத்தில் செய்யப்பட்ட நெருப்பால் செய்யப்பட்ட ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள், நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து வையுங்கள், அவனுக்கு வெப்ப காற்றை விஷக்காற்றை அவன் நுகரும்படி அவனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அன்பர்களே, தீயவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நரகத்தினுடைய ஒரு வகையான தண்டனை நரக நெருப்பிலான விரிப்பு, நரக நெருப்பால் செய்யப்பட்ட ஆடை. அது போதாது என்று நரக வாசலை திறந்து வைத்து அந்த வெப்பக்காற்றும் அந்த விஷக்காற்றும் நுகரும்படி அல்லாஹு தஆலா செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாருக்கு? அல்லாஹுவை பற்றியுள்ள அச்சம் இல்லாமல் அநியாயம் செய்த மக்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், அபுதாவிதில் 4127வது நபிமொழி, அந்த விஷக்காற்றும் வெப்பக்காற்றும் அவன் அனுபவிக்கும் பொழுதெல்லாம் மயக்கம் போட்டு உழுவானாம். அவனை தட்டி எழுப்பி அதை சுவாசிக்க வைப்பார்கள் வானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். முதலாவதாக, ஒரு தீயவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி சொர்க்கத்து வாசலை திறங்கள், அந்த அடியானுக்கு சொர்க்கத்து வாசனையை நுகரச் செய்யுங்கள், கபரை அவருக்கு விசாலமாக்குங்கள், அவருக்கு சொர்க்கத்தாலான ஆடை அணிவியுங்கள். நல்லவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதே போல அவனுடைய கோபம் சாபம் அவனுடைய ஆத்திரத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த அநியாயக்கார பாவியான மக்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிற வார்த்தைகளை பார்த்தீர்களா? நரகத்தை திறந்து வையுங்கள், வெப்ப காற்று விஷக்காற்று வீசட்டும் என்றெல்லாம் அவனுக்கு ஒரு கட்ட தண்டனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, இரண்டாவது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், பாரா இப்னு ஆசிக் ரலியல்லாஹு அன்ஹு, அஹமத் அபுதாவுத் போன்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெறுகிறது, அந்த அடியான் தீயவன் என்று தெரிந்தவுடனே இந்த பூமி அவனை பெரிய அளவில் நெருக்கி அவனுடைய விழாப்புறங்கள் எல்லாம் இடம் மாறுகிற அளவுக்கு அவனை நெருக்க ஆரம்பிக்குமாம் அந்த பூமி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கதறுவான், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சாதாரணமாக கோடை காலத்தில் கரண்ட் போனாலே வீடுகளிலே இருக்க முடியாது, காற்று இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு வசந்த காற்று சுகமான காற்று இல்லாமல் இரவிலே தூங்க முடியாது. மண்ணறை என்பதே ஒரு இருட்டான அறை, இருள் சூழ்ந்த அறை, நம்முடைய நெஞ்சங்களையும் பதபதக்க வைக்கக்கூடிய காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு அறை. அப்படிப்பட்ட அந்த வீட்டில் நரக நெருப்பினுடைய விரிப்பு, நரக நெருப்பினுடைய ஆடை, நரக நெருப்பினுடைய விஷக்காற்று, நரக நெருப்பினுடைய வெப்ப காற்று தொடர்ந்து வீசினால் நம்முடைய நிலைமை என்ன நண்பர்களே? இது போதாது என்பதற்காக கபரும் அந்த மனிதனை நெருக்கி விழா எலும்புகள் எல்லாம் மாறுகிற அளவுக்கு கபரும் அந்த மனிதனை நெருக்கி வேதனை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், புகாரியில் 1374வது நபிமொழி, அபுதாவூதில் 4127வது நபிமொழி, அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு வானவர் வருவார். அந்த வானவர் எப்படிப்பட்ட வானவராம்? அந்த வானவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதாம். அந்த வானவர் பேச மாட்டாராம், ஊமையாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்ன காரணம்? அடுத்தவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையை செவியேற்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபருடைய வாழ்வில் இருக்கிற ஒரு அடியானுக்கு ஒரு வகையான தண்டனை உண்டு, அந்த தண்டனையை யாராவது பூமிக்கு மேல் செவியேற்றால் பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா மனிதர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹ்வே கபருடைய வேதனையை விட்டும் எங்களை நீ காப்பாயாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துவா. கண் தெரியாத ஓமையாக இருக்கிற அந்த வானவர் கையில் ஒரு இரும்பு சுத்தியை கொண்டு வருவாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த சுற்றியை உகது மலையில் ஒரு அடி அடித்தால் மலை பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். மலை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே அதிக சக்தி வாய்ந்தது. பூமி இடம்பெயராமல் இருப்பதற்காக அல்லாஹ் நட்டி வைத்திருக்கிறான் பூமிக்கு மேல். அப்படிப்பட்ட உறுதிமிக்க மலை, அதிலும் உகது மலை. உகது மலை பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை. ஒரு அடி அந்த சுத்தியிலே கொண்டு போய் அந்த மலையிலே அடித்தால் அந்த மலை எல்லாம் தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுற்றில் அதை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து மார்க்கத்தை நிராகரித்து பெரும் பாவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு முனாஃபிக்காக உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி வாழ்ந்து அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை தொடர்ந்து செய்து உலகத்தில் வாழ்ந்தானே, அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் பிடரியில் ஓங்கி ஒரு அடி அடிப்பார்களாம், அந்த மனிதன் சுக்குநூறாக போய்விடுவான். அந்த நேரத்தில் அவன் போடுகிற அந்த சப்தத்தை எல்லா உயிர் ஜீவராசிகளும் கேட்கிறது. மனிதர்களாகிய நீங்கள் கேட்டால் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அலறல் சப்தம் மீண்டும் அவனுடைய உடம்பு சேருகிறது. மறுபடியும் கொண்டு வந்து அவனை அடிப்பார்கள். அல்லாஹு அக்பர். மறுபடியும் அவனுடைய அடி ஆரம்பமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் போடுகிற சப்தம் உண்டுமே. இந்த காலவாயில் இன்றைக்கு ஒரு கபர்ஸ்தான் உண்டு. தீயவர்களுக்கு அல்லாஹ் நாடி அப்படிப்பட்ட ஒரு அடி அங்கே கிடைக்கிறது என்றால் அவன் போடுகிற சப்தம் கோயமுத்தூருக்கு மட்டுமல்ல, குனியமுத்தூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல, மன்னரையை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, கிழக்குக்கும் மேற்குக்கும் தொலைவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் செவியேற்பார்கள் அவன் போடுகிற சப்தம். அல்லாஹு தாலா இந்த மன்னரையினுடைய வேதனைகள் தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை நம்மை கேட்க வைத்திருந்தால் என்னவாகும் அன்பர்களே, என்னவாகும்? எங்காவது ஒரு பூகம்பம் நடந்தால் அந்த பூகம்பத்தினுடைய முதற் கட்டத்தில் போய் பணிவிடை செய்ய போனால் குடும்பத்தை இழந்தவர்கள், குழந்தைகளை இழந்தவர்கள், கைகால் போனவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை அந்த இடத்தில் பணிவிடை செய்கிற அன்பர்கள் எல்லாம் கேட்க வாய்ப்புண்டு. ஒரே சப்தமாக இருக்கும் அது. உலகம் முழுக்க இந்த மன்னரை வாசிகளுக்கு கொடுக்கிற தண்டனையினுடைய அலறல் சப்தமாக அல்லாஹ் ஆக்கியிருந்தால் நம்முடைய நிலைமை என்னங்க? உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? முடியாது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழக்கிற்கும் மேற்குக்கும் இருக்கிற எல்லோரும் செவியேற்கிற வகையில் அவனுடைய அந்த அலறல் சப்தம் அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தாலா அந்த நிலையிலே இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹு தாலா காப்பாற்ற வேண்டும் என்பர்களே. இது ஒரு வகையான தண்டனை. மூன்றாவது, கபர் என்பது ஒரு மனிதனை அடக்கும் பொழுது எந்த அளவுக்கு விஸ்தீர்ணமானது என்று நமக்கு தெரியும். நல்லவர்களுக்கு நமக்கு தெரியும், நல்லவர்களுக்கு 70

அத்தியாயத்தில் 236வது நபிமொழி, 99 விஷ பாம்புகளை அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு கொடுப்பான். ஒவ்வொரு ஆளுக்கும் 99 விஷ பாம்பு. அது எப்படிப்பட்ட விஷ பாம்பாம்? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பாம்பு தன்னுடைய மூச்சு காற்றை இந்த பூமியில் எங்காவது ஒரு மூளையில் அப்படி அது வீசினால் இந்த பூமிக்கு மேல் ஒரு புற்பூண்டுகள் கூட நுழையாது. அந்த அளவுக்கு அது நச்சுத்தன்மை உள்ள பாம்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 99 விஷ பாம்பு. என்ன என்னைக்கே தெரியாத அல்லாஹ்வே அறிந்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு படைக்குள் ஒரு 10,000 பேர் 100,000 பேர் நிற்கிற ஒரு மாநாட்டிற்குள் ஒரு பாம்பு வந்தாலே தாங்க முடியாது. நம்முடைய கபரில், நம்முடைய கபர் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், தீயவர்களுடைய கபரில் 99 விஷ பாம்புகள். ஒரு பாம்புனுடைய விஷத்தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அதனுடைய மூச்சு காற்று இந்த பூமிக்கு மேல் பட்டுவிட்டால் புற்புண்டுகளே இந்த பூமிக்கு மேல் முளையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பாம்புகளோடு வாழ்கிற ஒரு வாழ்வு. ஏன்னா உலகத்தில் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லாம். இறை விசுவாசி இந்த உலகத்தில் உண்ண உணவில்லாமல், உடுக்க இடம் ஆடை இல்லாமல், தங்குவதற்கு வீடு இல்லாமல், ஹராம ஹலால்களை பேணி வட்டியிலிருந்து ஒதுங்கி, மதுபானத்தில் இருந்து ஒதுங்கி, மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் வாழ்ந்தான். காரணம், இந்த வாழ்வு நமக்கு நிரந்தரம் அல்ல, நமக்கு இன்னொரு வாழ்வு வரப்போகிறது, அந்த வாழ்வு தான் நமக்கு என்பதற்காக வேண்டி அச்சடக்கத்தோடு பொறுமையோடு துன்பங்களையும் சோதனைகளையும் கைகொண்டு வாழ்ந்த அந்த இறை விசுவாசிக்கு அல்ல, ஹராமும் வேண்டாம் ஹலாலும் வேண்டாம், எப்படி வேண்டுமானாலும் வாழுவோம், கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள், இதெல்லாம் ஏதோ முஸ்லிம்களை பயப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை என்றெல்லாம் அலட்சியப்படுத்திய அன்பர்கள், இவைகளெல்லாம் கபருடைய வாழ்விலும் அருமையுடைய வாழ்விலும் தானே. உலகத்து வாழ்வை சந்தோஷமாக அனுபவிக்கலாம் என்று பொடும்போக்காக இருந்த மக்கள் இப்படிப்பட்ட உரையை கேட்டால் திருந்த வேண்டுமே, ஆகவே உரையே கேட்கக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், மறுமையை பற்றியோ மரணத்தை பற்றியோ கபருடைய வாழ்வை பற்றியோ எல்லாம் பயானே கேட்க மாட்டார்கள். காரணம், கேட்டால் பயமுறுத்துவார்கள், திருந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், மாற்று கருத்து சொல்ல இயலாது, காரணம் எல்லாம் சத்தியம் என்றெல்லாம் புறக்கணித்து வாழ்ந்தார்களே. 99 பாம்புகளோடு, விஷப்பாம்புகளோடு அல்லாஹு தாலா அந்த கபரில் அவர்களை வாழ வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹும்ம இன்னை அஊது பிக்க மின் அதாபல் கபர். அந்த துவாவினுடைய அர்த்தம் புரிகிறதா? அல்லாஹுவே கபருடைய வேதனையில இருந்து காப்பாற்று, அல்லாஹுவே கபருடைய வேதனையில இருந்து காப்பாற்று. பரலான தொழுகையினுடைய 4-5 தொழுகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை தொழுகையில் கற்றுக் கொடுக்க என்ன காரணம்? அவ்வளவு மோசமான இடம் அந்த இடம். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த ஒரு வகையான தண்டனை. இது என்ன தண்டனை? திடீரென பார்த்தால் அருவறுக்கத்தக்க முகத்தை உடைய ரொம்ப கோர முகம், பார்த்தாலே பக்கத்திலே போக முடியாது அந்த அளவுக்கு கோர முகம், மிக அழுக்கான ஆடை. அவர் பக்கத்தில் வர வர மிகுந்த ஒரு துர்நாற்றம், அந்த துர்நாற்றத்திற்கு ஈடு இணையான ஒரு நாற்றமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நாற்றம். அந்த அடியான் பக்கத்திலே வருகிறான். வந்து கொண்டு அதாபுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனை பார்த்து அவர் பேசுகிறார், உனக்கு வாக்களிக்கப்பட்ட கேடு உனக்கு உண்டாகட்டும், இந்த நாளை உனக்கு நான் நினைவூட்டுகிறேன், உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று வந்த அந்த மனிதர் சொல்லுவார். இவர் கேட்பார், யார் நீ? இவ்வளவு அவலட்சணமான, இவ்வளவு துர்நாற்றம் அடையக்கூடிய, இவ்வளவு மோசமான மனிதனாகிய நீ யார்? உடனே அவர் சொல்லுவார், உலகத்தில் செய்தாய அசிங்கமான மானக்கேடான காரியம், அருவறுக்கத்தக்க காரியம், அல்லாஹ் ஹராமாக்கிய காரியம், பாவமான காரியம், அந்த அருவறுக்கத்தக்க காரியத்தை கொஞ்சம் கூட அருவறுப்பு இல்லாமல் செய்தவன் தானே நீ? அல்லாஹு தாலா தடுத்த, அல்லாஹ் பகிரங்கமாக பெரும்பாவம் என்று பட்டியல் போட்ட எவ்வளவு மானக்கேடான காரியத்தை செய்தாய், அவைகளை எல்லாம் அல்லாஹு தாலா என்னுடைய உருவில் மாற்றி இங்கே என்னை அல்லாஹு தாலா அமர சொல்லி இருக்கிறான். எதுவரை? கியாமனால் வரை, கியாமனால் வரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பர்களே, இது ஒரு வகையான வேதனை, இது ஒரு வகையான வேதனை. நல்லவர்களுக்கு நாம் பார்த்தோமா இல்லையா? பிரகாச முகத்தை உடைய, நறுமணம் கவலக்கூடிய ஒரு இறை விசுவாசி நல்லவர்களுக்கு வந்து அருகிலே அமர்ந்து

0: நான் தான் நீ செய்த நல்லமல், உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு என்றெல்லாம் நற்செய்தி சொல்லி அந்த கபரில் நல்லவர்களுக்கு ஒரு துணையாக மறுமை நாள் வரை, காரணம் குடும்பத்தார்கள் எல்லாம் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உண்டு என்று நல்லவர்களுக்கு ஒரு துணையாக இருந்ததை போல, தீயவர்களுக்கு இந்த அவலட்சணம் உடையவர்கள், அசிங்கமானவர்கள், துர்நாற்றம் உடையவர்கள், கோர முகத்தை உடையவர்கள் அவனோடு இருப்பார்கள். அவரை பார்த்தாலே பாதி உயிர் போயிடும். அப்படிப்பட்ட கொடுமைக்காரர்களோடு, அப்படிப்பட்ட அவலட்சண முகத்தை உடையவர்களோடு தீயவர்கள் கபர்களிலே கழிப்பார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே, அந்த மனிதனை பார்த்தவுடனே, அந்த தண்டனைகளை எல்லாம் உணர்ந்தவுடனே, இவன் போடுகிற சப்தத்தில், கதறல் சப்தத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இறைவனே எனக்கு மறுமையை தராதே, எனக்கு இதே போதும், மறுமையை தராதே, என்னை மறுமையிலே எழுப்பாதே. காரணம், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான். மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய வலது புறத்தை திரும்பிப்பார் என்று சொல்லுவார்கள். அந்த அடியான் வலது புறத்தை திரும்பி பார்ப்பான், அவனுக்கு சொர்க்கம் காட்டப்படும். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நீ அல்லாஹுக்கு பயந்து நல்லறங்களை செய்திருந்தால் உனக்கு அல்லாஹுத்தால தந்திருக்கக்கூடிய இடம் இது, ஆனால் உன்னுடைய இடதுபுறம் திரும்பிப்பார் என்று சொல்லப்படும். அந்த அடியான் இடதுபுறம் திரும்பி பார்க்கிறான், நரக நெருப்பை அல்லாஹுத்தால அவனுக்கு காட்சியாக காமிக்கிறான். உடனே அந்த அடியான் பதறுகிறான். உடனே வானவர்கள் சொன்னார்கள், உனக்குரிய இடம் அதுதான், உனக்குரிய இடம் அதுதான். உடனே அந்த அடியான், இறைவனே மறுமையை எனக்கு உண்டாக்காதே, மறுமையில் என்னை எழுப்பாதே, காரணம் அதை என்னால் தாங்க முடியாது என்று மனிதன் கதறுகிற சப்தமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளிலே காண்கிறோம். அன்பர்களே, இது ஒரு வகையான தண்டனை. இனி ஒரு வகையான தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், காலையிலும் மாலையிலும் அவன் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவான். அவருடைய வாழ்வில் இருந்து கொண்டு நரகத்தில் கொண்டு இவடைய காமிட்டு அப்படி திரும்ப வர்றது. மறுமையினுடைய விசாலமான அந்த பாடத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது இன்ஷாஅல்லாஹ் மிக விரிவாக நாம் அறிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சுருக்கமாக நமக்கு சொல்லித்தந்தார்கள். இந்த உலகத்தில் மரணிக்கின்றவரை கஷ்டப்பட்டு, அதாபுப்பட்டு, வேதனைப்பட்டு, நிம்மதியே இல்லாத ஒரு அடியானை அல்லாஹுத்தாலா சொர்க்கத்துடைய வாசலை அப்படி திறந்து, சொர்க்கத்திற்குள் அப்படி கொஞ்ச நேரம் நிப்பாட்டி அப்படி வெளியே எடுத்து அல்லாஹ் கேட்பானா, உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தாய் என்று. அந்த அடியான் சொல்லுவானா, உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக நான் வாழ்ந்தேன்பானா. காரணம் ஏன், அவ்வளவு துன்பங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் மறக்கடிக்க வைக்கிற இடம் அந்த இடம். கொஞ்ச நேரம் நின்ற உடனே அவர், உலகத்தில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, ரொம்ப சந்தோஷமானதாகனே வாழ்ந்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு உண்டான இடம் சொர்க்கம். உலகத்தில் ஒரு எறும்பு போலும் அவனை கடிக்காத அளவுக்கு அல்லாஹுத்தால் அவனை பாதுகாத்தான், செல்வங்களை கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்தான் உலகத்தில். அந்த அடியானை நரகத்தினுடைய வாசலை திறந்து, அந்த அடியானை நரகத்தில் அப்படி காமிச்சு அல்லாஹுத்தால எடுத்து விடுவானாம். உலகத்தில் எப்படி வாழ்ந்தாய் என்று கேட்கப்படும். உலகத்தில் எனக்கு நிம்மதியே கிடையாது, என்னுடைய வாழ்க்கை பூராவும் நான் உலகத்தில் கஷ்டப்பட்டவன் என்று அந்த அடியான் சொல்லுவான். உலகத்து வாழ்வையே மறக்கடிக்க செய்கிற வாழ்வு அந்த மறுமை வாழ்வு, நரகமாக இருந்தாலும் சொர்க்கமாக இருந்தாலும். அந்த இடத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் கொண்டு செல்லப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் 1379வது நபிமொழி, இன்கான மின் அஹ்லில் ஜன்னத்தி வ மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசி சொர்க்கத்திற்குரிய இடத்திற்கும், வைன்கான மின் அஹ்லின் நாரி ஃப மின் அஹ்லின் நார், நரகவாசியாக இருந்தால் அவர் நரகத்திற்குரிய இடத்தையும் அவர் நிச்சயம் காலையிலும் மாலையிலும் அவருக்கு காண்பிட்டுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஃபயுகால், அவருக்கு சொல்லப்படும், ஹாதா மக்உதுக ஹத்தா யபஅதக அல்லாஹு இலா யௌமில் கியாமா. இந்த ஏற்பாடு, காலையிலும் மாலையிலும் கூட்டிட்டு போற அந்த ஏற்பாடு எதனால் வர, அல்லாஹு தாலா உன்னை எழுப்புகிற நாள் வரை உனக்கு இந்த இடம்தான், இனி இந்த கபருடைய வாழ்வு தான் இனி உனக்கு, எங்கும் ஓட முடியாது, எங்கும் தப்பிக்க முடியாது. அல்லாஹு தாலா ஹாதா மக்உதுக ஹத்தா யபஅதக அல்லாஹு இலா யௌமில் கியாமா, அல்லாஹு தாலா மறுமையில் உன்னை இங்கிருந்து எழுப்புகிற வரை உன்னுடைய இடம் இதுதான். பாம்பினுடைய கடியானாலும், அவலட்சணமான முகத்தை உடைய அடியானோடு நீ வாழ்வதாக இருந்தாலும், பூமியினுடைய நெருக்கமாக இருந்தாலும், பாம்பினுடைய சித்திரவதைகளை அனுபவிப்பதாக இருந்தாலும், சுத்தியலினுடைய அடிகளை கொண்டு அந்த ஊமையான கண்குருடான வானவருடைய அடி உதையை வாங்குவதாக இருந்தாலும், உனக்கு அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, கியாம நாள் வரை உனக்கு அல்லாஹ் உன்னை இந்த இடத்துல இருந்து எழுப்புகிற வரை உனக்கு இதுதான் தண்டனை என்று அந்த அடியானுக்கு சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஒரு வகையான அதாபு. எத்தனை வகையான அதாபு இப்ப நம்ம பார்த்தோம், எத்தனை வகையான அதாபு பார்த்தங்க? 40வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தில் பாருங்க, 40வது அத்தியாயத்தின் 46வது வசனம், அன்னாரு யுஅரலூன அலைஹா உதுவன் வஸியா, ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் காலையிலும் மாலையிலும் நரகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்பி அனுப்பி எடுப்பான். வயௌம தக்குமுஸ்ஸா, அந்த நாள் வந்து விட்டால் சொல்லப்படும், அத்ஹிலு ஆல ஃபிரௌன அஸ்தல் அதாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நரகத்திலே போட்டு கடுமையான வேதனை செய்யுங்கள் என்று அப்பொழுது சொல்லப்படும். ஆனால் இப்பொழுது மன்னரையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது, காலையிலும் மாலையிலும் அவனுக்கு நரக நெருப்பை காட்டுங்கள், நரக நெருப்பை கொண்டு போய் காட்டிவிட்டு அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சூரத்துல் மூமீன் என்கிற அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்திலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், இது ஒரு தண்டனை. நிம்மதியே பொதுவாக கிடையாதுங்க, பொதுவாகவே நிம்மதியே இருக்காது. கபரில் கொண்டை வைத்த உடனே கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன உடனே நரகத்துடைய வாசல் திறக்கப்பட்டாச்சு. வெப்பக்காற்று விசக்காற்று வருது, நரகத்துடைய ஆடை, நரகத்துடைய விரிப்பு. இது போக நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் கொண்டு செல்லப்பட்டு போய்கிட்டு வர்றது. 99 பாம்பு, சுற்றியலினுடைய அடி, அவலட்சண முகத்தையுடைய ஒரு மனிதன் நமக்கு பக்கத்தில் உள்ள இருப்பு, பூமியினுடைய நெருக்கம், இவ்வளவு அதாபுகள், இவ்வளவு அதாபுகள். இது போக உலகத்தில் எப்போ பார்த்தாலும் நடக்கும்போது பராக் சொல்கிறதுக்கு ஒரு 40 பேர் 50 பேர், தலைவரே அந்த தலைவரே இந்த தலைவரே அப்படியே இப்படியேன்னு சொல்லி பராக் சொல்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேர்த்த 20 பேர்த்த கையில் வச்சுக்கிறது. உடம்பு சரியில்லைனா பெரிய பந்தா, இறந்து போனான்னு சொன்னால் கட் அவுட் வைக்கிறதுக்கு இவரே வசியத்து பண்ணிவிட்டு கட் அவுட் வைக்கிறதுக்கு சொல்லிட்டு போவார். நான் இறந்து போனால் அங்கே சிலைவை எங்கள் சிலைவை மக்கள் எல்லாம் என்னை நினைவு கூற வேண்டும் என்பார். இறந்து போனால் இத்தனை நாள் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஆட்களை ஏற்பாடு பண்ணுறது, இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் ஏற்பாடு செய்து இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருமதியில் 924வது நபிமொழி. அல்லாஹு தஆலா ஒரு ரெண்டு விசேஷமான மலக்கை அந்த தீயவர்களுக்கு அல்லாஹு தஆலா அனுப்புவானாம். வந்த மலக்கு கேட்கிற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் மையத்தின் யமூத்து ஃபயக்கூமு பாக்கிஹி, ஒரு மனிதன் மரணித்தால் அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு அடியான் அமர்ந்து கொண்டு ஃபயக்கூல் வா ஜபலா வா சையிதா, தலைவரே மலையே என்றெல்லாம், ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு அருகில் இருந்து அவனுடைய வீர தீர பராமக்கிரம வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஒரு மனிதனை புகழ்வான். அதற்குரிய ஏற்பாட்டை அந்த அடியான் செய்துவிட்டு மரணிப்பான். உடனே மலக்கு வருவார், நீ உலகத்தில் அப்படியா இருந்தாய், அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்வான், அவனுக்கு அருகிலே அமர்ந்து, நீ என்ன உலகத்தில் மலையா, உலகத்தில் மிகப்பெரிய தலைவரா, நீ உலகத்திலே இறந்த பிறகு இப்படியெல்லாம் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்தவன் நீ என்று சொல்லி அவர்கள் விசேஷமான தண்டனைகளை வேதனைகளை அவனுக்கு வழங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியில் 924வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, இதெல்லாம் தீயவர்களுக்கு மறுமை நாளில் கபருடைய வாழ்வில் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகள். தீயவர்கள் நிச்சயம் தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை இறக்கி தூதர்களை அனுப்பி, அந்த தூதர்களை பாருங்கள், கபரில் எல்லாம் உங்கள்கிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்பார்கள், அதற்கு என்னென்ன பதிலையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும், கேள்வியும் சொல்லி பதிலையும் சொல்லி தந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பயிற்றுவித்தார்கள். ஆனால் அந்த மார்க்கத்தை படிக்க நமக்கு நேரம் இல்லை. அந்த மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை புரிந்து நடக்க நமக்கு ஒரு பொடும்போக்கு. நமக்கு கபருடைய வாழ்வை பற்றி, மறுமையுடைய வாழ்வை பற்றி நன்றாக தெரியும். இந்த உலகத்திற்கே ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் இரையச்சத்தையும் போதிக்க வேண்டிய தலையாய கடமை முஸ்லீம்களுக்கு தான் உண்டு. காரணம், நாமெல்லாம் இவைகளையெல்லாம் நம்பியவர்கள். வேறு வேறு மரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இதை நம்ப மாட்டார்கள். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வாழ்க்கை உரிது, அது வேறு விஷயம். நாமெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ வேண்டிய சமுதாயம் நாம். ஆனால் அனைத்தையும் நம்பி கபருடைய வாழ் உண்டு, கபருடைய வேதனை உண்டு, கபருடைய வேதனை இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்புகிறோம். உண்மைதான், யாரும் தப்பிக்க முடியாது. இது போக மறுமை உண்டு, மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு, நரகம் உண்டு, சொர்க்கம் உண்டு, எல்லாம் ஒத்துக்கொண்டவர்கள் நாம். ஆனால் ஒத்துக்கொண்டு இவ்வளவு அநியாயங்களை நாம் துணிச்சலோடு செய்கிறோம் என்றால் அல்லாஹ் நிச்சயம் விடமாட்டான். ஒரு நேரத்திற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை விட்டு வைத்திருக்கிறான். அணு அளவு முந்தவோ அணு அளவு பிந்தவோ செய்யப்பட மாட்டாது, கச்சிதமாக அந்த பிடி பிடிக்கப்படும். அப்படி பிடிக்கப்பட்டால் மரணத்தினுடைய தருவாயிலும் நமக்கு அதாபுகள் தொடர்கிறது. அங்கிருந்து தொடர்ந்த அந்த அதாப் நரகம் வரை செல்லுகிறது அன்பர்களே. ஆகவே இந்த உலக வாழ்வை நாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த உலக வாழ்வில் இப்படியெல்லாம் நாம் பேசும் பொழுது, இந்த கேசட்டை எல்லாம் கேட்கும் பொழுது என்ன இல்லாத அதிசயத்தையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துகிறார்கள் இவர்கள். என்னமெல்லாமோ சொல்கிறார்கள், கபருடைய வாழ்வு என்கிறார்கள், மறுமையுடைய வாழ்வு என்கிறார்கள், நரகம் என்கிறார்கள், சொர்க்கம் என்கிறார்கள். இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனமான ஏதோ ஒரு மத ரீதியான நம்பிக்கைக்கு உட்பட்ட காரியங்கள் இவைகள் எல்லாம். இதையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துவது அவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான காரியம் அல்ல என்று பேசுகிற அறிவு ஜீவிகளும் கூட இருக்கலாம். அவர்களுடைய ஆய்வில் நான் குறை சொல்லவில்லை, ஒரு 5 மதிப்பெண் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு நேரம் உண்டு. என்னதான் ஆட்டம் போட்டாலும், என்னதான் அநியாயங்களை செய்தாலும், என்னதான் அக்கிரமங்களை இந்த உலகத்தில் தொடர்ந்து நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு நேரம் உண்டு. அது வந்தால் இப்படிப்பட்ட ஒரு பயணத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லப்பட்டு கியாமநாள் வரை இந்த உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற வரை ஒரு ஃபர்ஜக் என்கிற ஒரு திரைமறைவான ஒரு வாழ்வில் நீங்கள் சம்பவிக்க போகின்ற, தீயவர்கள் சம்பவிக்க போகின்ற நிலைப்பாடுகள் அன்பர்களே இவைகளெல்லாம். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வ கினா அதாபன்னார். அல்லாஹுவே, இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக வாழவை, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்கிற இந்த துவாவை, இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகிற இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா ஓதினாலும், அவருடைய வாழ்வில் என்ன துவா ஓதினாலும் இதை சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவையே முடிப்பார்களாம். அது நரகத்தினுடைய வேதனை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட பிரார்த்தனை. கபருடைய வேதனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபில் இருந்து காப்பாற்று. ஒரு நாளைக்கு 5 முறை ஒவ்வொரு இறை விசுவாசியும் தொழுகையில் கண்டிப்பாக கடைசி அமர்வில் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அழுதார்கள் என்று நேற்றைய தினம் பார்த்தோமே. ஏன் அழுதார்கள் என்று விளக்கம் தெரிகிறதா? கபரை பார்த்தால் தாடி நினையக்கூடிய அளவுக்கு கதறி கதறி அழுவார்களாம். காரணம், அந்த இடம் நமக்கு சந்தோஷத்திற்குரிய இடமாக அமைந்தால் மறுமையில் நமக்கு வெற்றி. அந்த இடம் நமக்கு தீய இடமாக அமைந்தால் மறுமையில் நம்முடைய வாழ்வு நாசமாகிவிடும். மறுமை வாழ்வினுடைய துவக்கம்தான் அந்த மன்னரை வாழ்வு, அதுதான் ஒரு மாடல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வளர்த்த சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல மன்னரைக்கு கபரஸ்தான்களுக்கு அதிகம் அதிகம் சென்று வந்து இறை அச்சத்தோடு மரண பயத்தோடு இந்த உலகத்தில் தீமைகளிலே இருந்து விலகி அநியாயங்களிலே இருந்து ஒதுங்கி நாமெல்லாம் இறையச்சம் உள்ள நல்ல அமல்களை செய்கின்ற நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய இஸ்லாத்தை நாம் படிக்கின்ற பொடும்போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு குர்ஆனோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, மார்க்கத்தோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, விலை முதிக்க முடியாத ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். படிப்பது கடமை, அதன்படி நடப்பது கடமை, அதனை பிறருக்கு எடுத்துச் சொல்வதும் நமக்கு கடமை. இந்த 3 கடமைகளையும் நிறைவேற்றி மலக்குமார்கள் கேட்கிற பொழுது என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய ரப் அல்லாஹ், என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்திற்காக வேண்டி வாழ்ந்தவன் நான் என்று தைரியத்தோடு திடகாத்திரத்தோடு பதில் சொல்லி நல்லவர்களுக்கு அந்த பூமி, நல்லவர்களுக்கு அந்த மன்னரை வாழ்வு, கபருடைய வாழ்வு, ஃபர்ஜக்குடைய வாழ்வு சிறம்பட அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதற்காக வேண்டி நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். தீயவர்களுக்கு இவ்வளவு தண்டனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுத்து சொன்னார்கள். இது போக ஒரு சில குற்றங்களுக்குரிய தண்டனை என்றே கபரில் தனியாக உண்டு. இதுவெல்லாம் பொதுவாக தீயவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை. எந்தெந்த குற்றத்திற்கு என்னென்ன தண்டனை, அது மறுமையில் அல்ல, கபரில் எந்தெந்த வகை குற்றத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தினம் பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹு தாலா இந்த மன்னரை வாழ்விலிருந்து, மன்னரை தீங்கிலிருந்து நான் பார்த்த இடங்களிலேயே இதைவிட ஒரு மோசமான இடத்தை நான் பார்த்ததில்லை என்று சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் ஹுவ இல்லா வஹீயு யூஹா, அவர் சொன்னால் சுயமாக பேச மாட்டார், அல்லாஹ்வுடைய வஹியின் அடிப்படையில் பேசுவார். எவ்வளவோ கோர சம்பவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார்கள். ஒரு நாள் கடுமையான வெயில், கடுமையான வெயில், தலையில் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே ஓடி வந்து அவருக்கு அல்லாஹு தாலா மன்னரை வாசிகளுடைய அதாபுகளை, சப்தத்தை கேட்கிற ஆற்றலை அல்லாஹு தாலா தூதர்களுக்கு வழங்கியிருக்கிறான். காரணம், மக்களுக்கு போதிக்க. ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப ஓடி வந்து சொன்னார்கள், யூதர்கள் மண்ணறையில் கடுமையான வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், நான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நீங்களெல்லாம் மரணித்து போய்விடுவீர்கள் கேட்டால் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அந்த அதாபிலிருந்து அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும், எனது குடும்பத்தாரையும், நம்முடைய எல்லா நண்பர்களையும், ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், நமக்கு முன்னால் மரணித்து போன, ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்டு வாழ்ந்து மரணித்து போன அவர்களுக்கும் அல்லாஹு தாலா மன்னரையிலிருந்து பாதுகாப்பு வழங்கி, மன்னரையை ஒரு வெளிச்சமுள்ள ஒரு இடமாக ஆக்கி, மன்னரைகளை விசாலமாக்கி, மன்னரையை சொர்க்கத்திற்குரிய காற்றை சுவாசிக்க செய்கிற வகையில் அந்த மன்னரையில் அல்லாஹு தாலா சுகபோக வாழ்வை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும். மன்னரையினுடைய அதாபுகளிலே இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. வாஹிர் தௌவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் ஐயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com.
2: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
3: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். ஒயிட் போடும் பொழுது அந்த எண்ணம் நமக்கு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளையாடி அணியுங்கள் சொன்னாங்க. ஏன்? மரணிக்கும் பொழுது அதே கலரோட தான் மரணிக்க போறீங்க. கஃபன் அதே கலரோட தான் இருக்கும். அது உங்களுடைய மரணத்தை ஞாபகம் காட்டும். தூய்மையான ஆடை, அது இஸ்ஸத்தான ஆடை. அது சுப்ஹானல்லாஹ், தலையை மறைக்கிறது, தலப்பாகி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்களா? செஞ்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மறைச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாகி கட்டிருக்கிறாங்க. ஃபத்ஹ் மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஃபீச்சர் அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறது தெளிவாக ஹதீஸ்கள்லாம் வருது. தலைப்பாகி கட்டிருந்தாங்க, ரைட். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கெட்டணும் தலைப்பாகின்னு சொன்னால் அது சுன்னாவாயிரும். தொழும் போதெல்லாம் நீங்கள் தலையை மறைக்கணும்னு சொன்னால் அது சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறாக தலையில் எதுவுமே இல்லாமல் தொழவும் செஞ்சுருக்காங்க. அப்போ தொழும் போது தலையை மறைக்காமையும் தொழலாம், தலையை மறைத்தும் தொழலாம். ஆனால் ஜீனத் என்ன, நபி ஸல்லல்லாஹுக்கு பிடிச்சது என்னன்னு பார்க்கும்போது என்னது, மறைக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிடிக்கிறது நமக்கும் பிடிக்கணும். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான அட்டையரில் நம்ம இருக்கிறது இது கட்டாயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்ச்சரை விரும்பி இருக்கிறாங்க. இது கல்ச்சர் தான், இதெல்லாம் நம்ம பண்ண தேவை, அதை கொச்சப்படுத்த தேவையில்லைங்கிறாங்க. இது கல்ச்சர் தானே, இதெல்லாம் தேவையில்ல, இந்த ஆடையை உடுக்க தேவை, சோபா அதெல்லாம் அது கல்ச்சருங்க, அதெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா குத்ரா போடுறதா, அதெல்லாம் கல்ச்சர் தான், போட தேவையில்லை. தலையில் தலப்பாக கட்டுறதா, அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்களா, அவங்க விரும்பி தானே செஞ்சாங்க. அப்போ நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன், சஹாபாக்கள் மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன். ஒருத்தனுடைய ட்ரெஸ் இப்படி தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒருத்தருடைய ஆடை அவருடைய இன்டர்னல் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணும். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் நல்ல இல்ம் இருக்கக்கூடியவராக எப்பொழுது மாறுறாருன்னா, இல்ம் இருக்கக்கூடியவர்களுடைய சாவகாசம் இருந்தாதான். அப்படின்னா அவர்கள் எப்படி ஆடை உடுத்திருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கங்கிற மாதிரியே அவரும் அவர் என்ன பண்ணிட்டார், அவரை மாற்றிக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவர் இல்முடைய மக்களோடு சேருவார், அவருடைய இல்ம் அதிகப்படும். அப்போ ஆடைங்கிறது ரொம்ப முக்கியம், ஆடை ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஆடை நம்ம பார்க்குறோம். ஷமாயில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கிளியராக வருது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமீஸ் பெரிய ஆடை, ஜில்பா, என்ன சொல்லுவாங்க, அந்த பெரிய ஆடைக்கு ஒரு இது சொல்லுவாங்க, இசார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெரிய ஆடை உடுத்திருப்பாங்க கையில், அப்புறம் அந்த கால் வந்து கரண்டைக்கு மேலே இருக்கும், பெரிய சட்டையாக ஒரே சட்டையை போட்டிருப்பாங்க, சில நேரங்களில் ரெண்டு சட்டையை போட்டிருப்பாங்க, உள்ளுக்கு ஒரு ஆடை உடுத்திருப்பாங்க, அந்த வேஷ்டி நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி ஆடை உடுத்தி இப்படிலாம் வருது இல்லை. அப்போ அதெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருக்கக்கூடிய அன்பினால் அதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ அதில் நன்மை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே உள்ள அன்புனால்
2: அதை நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: நிகழ்ச்சிகள் முஸ்லிம் வானொலி.
1: முஸ்லிம் வானொலி
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது தமிழ்நாடு பள்ளப்பட்டி கிழக்கு ஜும்மா பெரிய பள்ளி வாசலிலிருந்து சகோதரர் ஃபாரூக் அவர்கள் எங்களுக்காக இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை அனுப்பியிருந்தார். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்குகின்றார் அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளரும் பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய ஜும்மா பள்ளிவாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி அவர்கள்.
2: நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى اله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوا ربكم تضرعا وخفيا وقال النبي صلى الله عليه وسلم لا ينفع حذر من قدر ولكن الدعاء ينفع مما ينزل ومما لم ينزل او كما قال عليه الصلاه والسلام. غني تركري الله நல்லடியார்களே, மனிதன் மிக அதிகமாக தேவையுள்ளவன். திருமறை பல இடங்களிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுவான், அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லோருமே தேவையுள்ளவர்கள். அல்லாஹுல் கனி, அல்லாஹ் மட்டுமே தேவையற்றவன். இப்போ மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு வினாடியுமே தேவையுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த தேவைகள், அதை யாரிடம் எவ்வாறு முறையிடுவது, அதை எவ்வாறு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, இதை பற்றிய அறிவு, இதை பற்றிய ஞானம் ஒரு மனிதனுக்கு இருந்துவிடுமையானால் அவன் உண்மையிலுமே பெரிய பாக்கியசாலி. தேவைகளை அடைவது, தேவைகளை பெற்றுக்கொள்வது எவ்விதமானது என்பதை அறிந்து கொண்டான் என்று சொன்னால் உலக வாழ்க்கையிலே கஷ்டங்களோ துன்பங்களோ கிடையாது. அறிஞர்கள் சொல்வார்கள், நாலு விஷயங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்துவிட்டால் அவன் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நற்பாக்கியம் வழங்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். நாலு விஷயம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அல்லாஹ்வால் நற்பேறு வழங்கப்பட்டவன் என்பதற்கான அடையாளம். ஒன்று, துவா செய்கிற பழக்கம், துவா செய்யக்கூடிய பழக்கம், துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இரண்டாவது, ஆலோசிக்கிற பழக்கம், சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களிலுமே அதற்குரிய நபர்களிடத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கிற ஒரு பழக்கம். மூன்றாவது, எல்லா காரியங்களிலும் அல்லாவிடம் இஸ்திஹாரா செய்கிற பழக்கம், எல்லா முடிவுகளிலும் யா அல்லாஹ் இது நன்மையா தீமையா என்று எனக்கு தெரியாது, இது நன்மையாக இருந்தால் இந்த காரியத்தை முன்னோக்கி செய்திட உதவி செய், இல்லை என்று சொன்னால் இந்த காரியத்திலிருந்து என்னை பின்வாங்கிட செய், இதுதான் இஸ்திஹாரா. நாலாவது, நன்றி செலுத்துதல். இந்த நான்கு விஷயங்களும் நம்மிடம் இருந்து விட்டது என்று சொன்னால் ஒரு நற்பாக்கியமுள்ள மனிதன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நான்கை பற்றிய சில விஷயங்களைத்தான் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது, துவா. வானத்து அருட்கொடைகளை பெற்று தருகின்ற, எழுதப்பட்ட தீமைகளை விட்டும் தடுக்கின்ற ஒரு பெரிய மகத்தான ஆயுதம் என்று சொன்னால் துவா ஒன்றுதான். வானத்து அருட்கொடைகளையும் பெற்றுத்தரக்கூடியது அதுதான். எழுதப்பட்ட தீமையான விதிகள் அதிலிருந்து தடுக்கக்கூடியதும் இந்த துவா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகா சொல்வாங்க, லயன் ஃபஹதரும் மின் கதரின், நீங்க உலகத்தில் செய்யக்கூடிய எந்த முன்னேற்பாடுகளும் விதியிலிருந்து உங்களை தடுக்காது, காப்பாற்றாது. இல்லை என்ஃபாஹதரும் மின் கதர், நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து ஏற்பாடுகள் செஞ்சாலும் எழுதப்பட்ட விதியிலிருந்து அது உங்களை தடுக்காது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர, வலாக்கின் அத்வா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், துவா மட்டும்தான் என்ஃபா மிம்மா நஸல் ஒமிம்மா லம் யுன்ஸில், அது வந்துவிட்ட தீமை வரப்போகிற தீமை அனைத்திலிருந்தும் தடுக்கக்கூடிய பிரயோஜனம் தருகின்ற ஒரு ஆயுதம் என்று சொன்னாங்க. அருமையானவர்களே, அப்படியானால் துவா செய்கிற ஒரு பழக்கம் நம்மிடத்தில் வேணும். நாம் என்ன துவா செய்யாமலாக இருக்கிறோம், நம்ம துவாவே செய்கிறதே கிடையாது. நாம் துவாங்கிறது பள்ளிக்கு வந்தால், தொழுகைக்கு வந்தால், ஏதோ கொஞ்ச நேரம் கையை தூக்கிறது போகிறது, அதான் நம்ம துவாங்கிறது. நாம் செய்கிறதெல்லாம் ஒரு துவாவே கிடையாது. ஒரு முஸ்லீமுடைய 24 மணி நேர வாழ்க்கையில், 24 மணி நேர வேலைகளில் ஒரு பெரும்பகுதி துவாவாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்குமே இதை ஓதுங்க, இதை ஓதுங்க, இதை ஓதுங்கன்னு சொன்னாங்க. உலமாக்கள் அதை பற்றி தனி கித்தாபே எழுதியிருக்கிறாங்க. அல் அத்கார் அப்படின்னு ஒரு கித்தாப் எழுதுவாங்க. எங்கெங்கே என்னென்ன சொல்லணும், அமலுல் யவம் ஒல் லைலா அப்படின்னு கித்தாப் எழுதுவாங்க. காலையிலிருந்து ராத்திரி வரை எந்த இடத்துக்கு போனால் என்ன சொல்லணும், நீங்கள் அதையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, நாம் எந்த ஒரு நிமிடத்திலும் ஏதேனும் ஓத வேண்டிய ஒரு துவா இல்லாத நிமிடமே கிடையாதுன்னு சொல்லணும். எந்த ஒரு நிமிடத்திலும் நம்ம ஓத வேண்டிய துவா இல்லாத நிமிடமே இல்லைன்னு சொல்லணும். எல்லாத்துக்கும் துவா, காத்தடிச்சா துவா, மழை பெஞ்சா துவா இல்லையா, மேகத்தை கண்டா துவா, ஒரு இடத்துக்குள்ள போனா துவா, ஒரு இடத்திலிருந்து வெளியே வந்தா துவா, இயற்கை தேவைக்காக டாய்லெட்டு போனா துவா, வெளியே வந்தா துவா, பள்ளிக்குள் வரும்போது, வெளியே போகும்போது, எங்கேயாவது ஒரு துவா இல்லாத ஒரு இடம் இருக்குதான் நீங்க பாருங்க. இதெல்லாம் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதோ இந்த துவாலாம் நம்மில் யாராவது கடைபிடிக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒன்றை செய்யலாம், ஏதாவது சிலதை செய்யலாம், எல்லாத்தையும் கடைபிடிக்கிற ஒரு ஆள் யார் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொன்னால் நம்ம துவாலாம் செய்கிறது இல்லை. நாம் துவான்னு நினச்சிக்கிறது நமக்கு இன்னைக்கு ஏதாவது தேவை, ஏதாவது கஷ்டம், தேவையை கேட்கறது, கஷ்டத்தை நீக்கிறது, இதுக்கு தான் துவாங்கிறதே தவிர வேற என்ன நம்ம துவா செஞ்சுட்டு இருக்கிற. அருமையான துவாங்கிறது அப்படி இல்லை. துவா என்பது எப்போதும் நாவில் சும்மா இருக்கும்போது, நடக்கும்போது, படுக்கும்போது துவா என்பது இருந்து கொண்டே தான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்தா சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அவங்க வாய் அசைந்து கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் ஒரே மஜ்லிஸில் ரப்பிகஃபிர்லி ரப்பிகஃபிர்லி 100 தடவை சொல்லுவாங்க. யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு, யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு. ஒரு சபையில் பெருமானார் இப்படி கேட்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கிறது, எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தர்றாங்க. யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு, வாகனத்தில் போனா, காரில் போனா, சும்மா உட்கார்ந்தா, துவா தான் ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டே இருக்கிற அடியான், என் ரப்பின் பக்கம் ஒவ்வொரு நிமிடமும் நான் தேவையில்லவன், எந்த ஒரு நொடியும் அவனை விட்டும் நான் தேவையற்றவன் அல்ல அப்படிங்கிற உணர்வோடு இருக்கிறான் என்பது தான் இந்த துவாவுடைய மகத்துவம். எனவேதான் அருமையானவர்களே, நாம் கேட்கறது அப்படிங்கிறதெல்லாம் கம்மி. எல்லா விஷயத்துக்கும் எதிரியால் ஆபத்தான் துவா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உதைபா இப்னு அபி ஜஹல் வந்து பெருமானார மோசமான கேவலமான வார்த்தைகளில் திட்டி விட்டு போனான். போயிட்டு வந்து தன்னுடைய தந்தை அபு ஜஹலிடத்தில் சொன்ன, அபு லஹப், அபு லஹபுடைய மகன் உதைபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரொம்ப கேவலமாக போய் திட்டி விட்டு வந்து தந்தையிடத்தில் பெருமையோடு சொன்னான், இன்றைக்கு நான் முஹம்மது அவர்களை ரொம்ப கேவலமாக திட்டிவிட்டேன் என்று. அப்போ அபூலஹபு கேட்டான், அதற்கு அவர் என்ன சொன்னார் என்று. அப்போ அவன் சொன்னான், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி கல்பம் மின் கிலாபி, யல்லா உன்னுடைய நாய்களில் ஒரு நாயை இவன் மீது ஏவி விடு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி. என்னப்பா இதை நீ சாதாரணமாக சொல்கிற, அவர் அப்படியே துவா செஞ்சார் அப்படின்னு சொல்லி அபூலஹபுக்கு புரிந்து விட்டது தன் மகன் வந்து ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொண்டான் என்று. ஒரு சிரியாவுடைய ஒரு பயணத்தில் ஒரு இடத்துல எல்லாரும் தங்கியிருக்கிறாங்க. இரவில் ஒரு சிங்கம் வருது, எல்லாருக்கும் அருகிலையும் போகுது. அவருடைய தலையை முகர்ந்து பார்க்குது, முகத்தை முகர்ந்து பார்க்குது, காலை முகர்ந்து பார்க்குது, அடுத்த ஆளுக்கு பக்கத்தில் போயிடுது. அவரையும் முகர்ந்து பார்க்குது, அடுத்த ஆளுக்கு பக்கத்தில் போயிடுது. அபு லஹபுடைய மகன் ஒரு போர்வையாக போர்த்தி கொண்டு படுத்திருக்கிறான். அபு ஜஹலுடைய அபு லஹபுடைய மகனுக்கு அருகில் போயும் முகரும் போது தான் இவன் பெருமானாரை திட்டியவன் என்று அல்லாஹ் அந்த சிங்கத்துக்கு அறிவு கொடுக்கிறான். அவனை கதறி சின்னாபின்னமாக்கி தூக்கி எறிஞ்சிருது. அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பம் மின் கிலாப். இன்றைக்கு இந்த துவாவின் பக்கம் எவ்வளவு தேவையுடையவர்கள் நாம் இன்றைக்கு இல்லையா? இன்றைக்கு பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகிற அநியாயங்கள், நாம் அந்த எதிரிகளுக்காக இந்த துவாவை நாம் எவ்வளவு கேட்கணும். யாரெல்லாம் இந்த படுபாவிகள் மீது உன்னுடைய சிங்கங்களில் ஒரு சிங்கத்தை ஏவிவிடு. எல்லா இஸ்லாமிய நாடுகளும் உறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா மக்கள் யாருக்கும் அக்கறை இல்லை. யாரெல்லாம் நீதான் அந்த மக்களுடைய பாதுகாவலன். அப்போ எங்கு எந்த பிரச்சனை வந்தாலும் துவாதான். பெருமானார் முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் தொழுகையில் விசேஷமாக துவாதான் செய்வாங்க. யாரெல்லாம் இவர்களை தண்டிப்பாயாக என்று. நாமும் இந்த நாட்டில் எவ்வளவு ஆபத்துகளை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். நம்மை பற்றி, நம்முடைய நபியை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க. நம்முடைய துவாதா எல்லாம் இவர்களுக்கு எதிராக உன் நாய்களில் ஒன்றை ஏவிவிடு. துவாதா எல்லாம் ஒவ்வொரு நொடியும் துவாவின் பக்கம் தேவையுள்ள ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் துவா செய்வது ரொம்ப ரொம்ப கம்மி. அருமையானவர்களே, அல்லாவிடத்தில் துவா செய்வதை விட கண்ணியமான ஒரு செயலே கிடையாதுன்னு சொன்னாங்க. லைஸ ஷைஉன் அக்ரமு அலல்லாஹி மின துஆ. நபிஸ்லாம் சொல்லுவாங்க, துவா செய்வதை விட கண்ணியமான ஒன்று இல்லை. நீங்கள் அல்லாட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் கேட்டதை கொடுப்பான், ஒரு துன்பத்தை விட்டும் பாதுகாப்பான், அல்லது ஆகரத்தில் நன்மையாக கொடுப்பான். இந்த மூணில் ஒன்று நிச்சயம்னு சொன்ன போது சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் இதன் நுக்ஸிர் அப்படின்னா, நாங்கள் நிறைய துவா கேட்குறோம், நிறைய கேட்குறோம்னு சொல்லி. பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹு அக்சர், நீங்கள் கேட்குறத விட அதிகமாக தரக்கூடியவன் அல்லாஹ். நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அதை விட அதிகமாக தரக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி. அருமையானவர்களே, எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பழகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்யாவுடைய தேவைகளை விட ஆகிரத்துடைய தேவைகளை கேட்குமாறு ரொம்ப வலியுறுத்துவாங்க. உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு முறை அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ், என் கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், என் தந்தை அபு சுஃபியானுக்கும், என் சகோதரர் முஆவியா, இந்த மூவருக்கும் நீண்ட ஆயுளை கொடுத்து எனக்கு கண்குளிச்சி தருவாயாக. நல்ல துவா தான், கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. கணவருடைய ஆயுளுக்கு துவா கேட்குறாங்க, தந்தையினுடைய ஆயுளுக்காக கேட்குறாங்க, சகோதரருடைய ஆயுள், இவங்கெல்லாம் நீண்ட காலம் இருந்தால் எனக்கு கண் குளிர்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையுமே சீர் செய்து கொடுப்பாங்க, எல்லாவற்றையும் கவனிப்பாங்க. ஒருத்தர் தொழுதா, தொழுக கரெக்டாக தொழுகிறாரான்னு கவனிப்பாங்க. ஒரு சஹாபி மாத்தமாக கையை கட்டியிருந்தார், இடது கையை வலது கையின் மீது வச்சுருந்தார். பெருமானார் அதையெல்லாம் கவனிப்பாங்க, மாற்றி வச்சாங்க, வலது கையை தூக்கி இடது கையின் மீது வை இல்லையா. எல்லா விஷயத்தையும் பெருமானார் கவனிப்பாங்க. ஒரு இமாம், ஒரு ஆலிமுடைய பொறுப்பும் அதுதான். நான் பல தடவை உங்களுக்கே சொல்லுவேன், கையை தூக்குறப்போ நிறைய பேர் தப்பாக தான் கையை தூக்குறீங்க. கையை தூக்கும்போது உள்ளங்கை கிபிலாவை நோக்கி இருக்கணும். நம்ம எல்லாம் இப்படி தூக்குறோம், இப்படி கையை இப்படி வளைச்சி வச்சுக்கிறோம். வளைச்சி வச்சிங்கன்னா இந்த முன் கை கிபிலாவை நோக்கி இருக்காது. இப்படி தான் தூக்கணும், கிபிலாவை நோக்கி உள்ளங்கை. எல்லா தொழுகையில் அத்தனை உறுப்பும் கிபிலாவை நோக்கி இருக்கணும். அப்போ நாம் எல்லாம் மாத்தமாக இப்படி தூக்குறோம் இல்லைங்களா. முன் கையை காதம் பார்த்து வச்சுக்கிறோம். இது தவறான முறை. இது சுன்னத்துகளில் கோளாறு வந்தால் நன்மையிலும் பிரச்சனை வரும். இப்போ உம்மு ஹபீபா அவர்கள் இப்படி துவா செய்கிறத பெருமானார் கேட்டாங்க. சொன்னாங்க, உம்மு ஹபீபா, நீ கேட்ட இந்த துவாவை விட சிறந்த துவா அல்லாஹ்ட்ட கபருடைய வேதனையிலிருந்து, நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடலாமே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உம்மு ஹபீபா கேட்ட துவா ஒன்றும் தப்பில்லை. அத்தகைய துவாக்களும் கேட்கலாம். மறுமையின் நற்பலன்களை அதிகமாக கேளுங்க, துன்யாவுடைய விஷயங்களை கம்மியாக கேளுங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமா அவர்களுக்கு உணர்த்தினாங்க. எனவே அருமையானவர்களே, எல்லா இடங்களிலும் நாம் வந்து துவா தான் செய்யணும். எல்லா நபர்களுக்கும் துவா செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கும் கேட்பாங்க, எல்லாத்துக்கும் கேட்பாங்க. நபிமார்களுடைய பழக்கம் அதுதான். யாராவது சிறிய பெரிய உதவி செஞ்சாலும் துவா செய்வாங்க. சொல்லப்படுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையை கொண்டு வந்தார் இல்லையா. ஏன்னா அந்த சட்டை கிடச்சதும் அவங்களுக்கு கண் பார்வம் வந்துருச்சு. அந்த சட்டையை கொண்டு வந்தவர், அவர் கொண்டு வந்து கொடுத்ததும் பார்வை கிடச்சிருச்சு. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ஒரு உபகாரம் செஞ்சவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும், என்னிடத்தில் எதுவுமே இல்லையப்பா உனக்கு கொடுப்பதற்கு. சரி, நான் உனக்கு துவா செய்கிறேன், அல்லாஹும் ஹவ்வன் அல்லாஹு அலைக்க சக்கராத்தில் மவுத், அல்லாஹ் உனக்கு மரண கஷ்டத்தை லேசாக்கட்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறான். இப்போ இதை விட பெரிய அன்பளிப்பு என்ன இருக்குது? மரண நேர கஷ்டத்தை லேசாக்குமாறு துவா செய்வதை விட ஒரு சிறந்த துவா இருக்கிறதா என்ன? இந்த அருமையானவர்களே, இப்படித்தான் நபிமார்கள் எல்லா இடங்கள்லையும் துவா செய்வாங்க. இப்போ நம்மில் சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சில பாவம் செஞ்சால் துவா கபூல் ஆகாதுன்னு இருக்குது, இப்போ நாமெல்லாம் துவா செஞ்சு என்ன பிரயோஜனம்னு சொல்லி. இப்போ ஹராமான தொழில் செய்கிறவங்க, ஹராமான தொழில் செஞ்சால் துவா கபூல் ஆகாது, வேறு எத்தனையோ பாவங்கள் இருக்குது, அந்த பாவத்தை செய்கிறவனுக்கு துவா கபூல் ஆகாது. இப்போ இவங்கெல்லாம் துவா செய்கிறது அர்த்தமற்றது இல்லையா அப்படின்னு கேட்கலாம், ஆனால் அப்படி அல்ல. எல்லாரும் துவா செஞ்சுதான் ஆகணும், துவா செய்யணும். துவாவுனால என்ன ஆகும்னு சொன்னால், அவர் எந்த பாவத்தை செய்கிறாரோ அந்த பாவத்தை விடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துருவோம். அவர் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த பாவத்தையும் அல்லாஹ் விட்டு விடுகிற ஒரு வாய்ப்பை கொடுப்பான் என்று உலமாக்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, எனவே அதிகமாக துவா தான் நம்முடைய வாழ்க்கையில், எவ்வளவு துவா செய்கிறோமோ அவ்வளவு நன்மை. நாம் வந்து யாசகர்கள், பிச்சை எடுக்கிற மக்களை பார்க்குறீங்கள, அவங்க ஒரு நாளைக்கு 100 வீட்டுக்கு போகிறாங்கன்னா 100 வீட்லேயும் அவனுக்கு காசு கிடைக்கிறது இல்லை, பாதிக்கு பாதி தான் கிடைக்கும். ஆனாலும் அவன் நிராசை அடைகிறதே கிடையாது, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வீடு வீடாக கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் தட்டுறான். அதே மாதிரி தான் நம்ம அல்லாட்டை யாசிக்கிற மக்கள், நாம் ஒரு நாளைக்கு அல்லாட்டை 50 விஷயத்தை கேட்டால் 25 விஷயமாவது கிடைக்கும். அப்போ நம்ம துவாவில் வந்து என்றைக்குமே அழுத்தமும் உறுதியும் இருந்தால் நம்முடைய துவாக்கள் அல்லாட்டை அங்கீகரிக்கப்படுது. துவாவில் நமக்கு தெரிஞ்ச யாமன்னான், யா பதி அஸ்ஸமாவாதி வல் அர்த், யாதல் ஜலாலி வல் இக்ராம், யா ஹய்யு யா கய்யூம், ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ளணும். ஏதேனும் ஒரு ஆலிம்களிடத்தில் சென்று நான் ஏதாவது அல்லாஹ்வுடைய திருநாமத்தை எப்போதுமே வாயில் லேசாக வர்ற மாதிரி அதை சொல்லி சொல்லி அல்லாட்ட கேட்கணும். இந்த மாதிரி திருநாமங்களை எவ்வளவு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு துவாக்கள் கபூல் ஆகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அப்படியே பார்ப்பாங்க, யாராவது துவாவில் அல்லாஹ்வை இப்படி புகழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா சொல்லுவாங்க, உன் துவா கபூல் ஆயிடுச்சு, அல்லாஹ் உனக்கு நீ கேட்டதை கொடுக்க போகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. அருமையானவர்களே, பெருமானார் இருக்கும்போது எல்லா விஷயத்துக்கும் துவா தான். மதீனாவில் பேரிச்சம்பழங்கள் அறுவடை செய்யப்படுகிற காலம் வந்துச்சுன்னு சொன்னான். அந்த அறுவடை காலம் வந்து முதல்ல பேரிச்சம்பழங்களை இறக்குனதுமே சாப்பிட மாட்டாங்க, யாருக்கும் வித்தர மாட்டாங்க. அந்த பேரிச்சம்பழங்களில் கொஞ்சத்தை எடுத்து பெருமானாரிடம் கொண்டு வந்து தான் கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ திமாரினா, யல்லா எங்களுடைய இந்த பழங்களில் பரக்க செய்வாயாக, உபாரிக் லனா ஃபீ முத்தினா வஸாயினா, மதீனாவுடைய அளவுகளில் பரக்க செய்வாயாக. அப்போ ஒரு அறுவடையில் முதல்ல கிடைக்கிறத அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள்ட்ட வந்து கொடுத்து துவா செய்கிறது ஒரு சுண்ணத்து. ஒரு குழந்தை பிறந்தா நேராக பெருமானாரிடம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த குழந்தைக்கு துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகளுடைய பரக்கத்துக்கு துவா செய்வாங்க, வாயில் பொருள் ஏதாவது போட்டு பேரிச்சம்பழத்தை மென்று அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இந்த துவாக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நடைமுறைகள் சுன்னத்துகள் இல்லை. குழந்தை பிறந்தா நல்லோர்கள்ட்ட கொண்டு வந்து துவா செய்யுமாறு சொல்லணும், நல்லோர்கள்ட்ட வாழ்த்துமாறு சொல்லணும். நல்லோர்கள் வாயில் பேரிச்சம்பழம் போன்ற ஏதாவது ஒரு இனிப்பை மென்று குழந்தையினுடைய வாயில் வைக்க சொல்லணும். அப்போ எல்லா இடத்துலையும் துவா, ஒரு முதல் அறுவடையா அப்பையும் துவா தான், அல்லாஹ் அதில் பறக்கத்து வச்சிருக்கிறான். குழந்தை பிறக்குதா, குழந்தைகளை கொண்டு வந்து இப்போ மருத்துவமனைகளில் தான் பெரும்பாலான குழந்தைகள் பிறக்குது. வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக உலமாக்கள் நல்லோர்கள் சாலிஹீன்கள் ஆண்களோ பெண்களோ யாரிடமாவது கொடுத்து இந்த குழந்தைக்கு துவா செய்ய சொல்லுங்க. இப்படி எல்லா இடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா தான் செஞ்சாங்க. எனவே அருமையானவர்களே, என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை அல்லாட்ட தான் முறையிடணும். யாக்கூப் அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ், என் கவலைகள் துயரங்கள் எல்லாவற்றையும் நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன்னு சொன்னாங்க. இப்போ துவா என்கிற நல்ல பழக்கம் நம்மிடத்தில் இருக்கணும், எல்லா நிலைகளிலும் துவா. ரெண்டாவது விஷயம் என்ன, ஆலோசிக்கிற பழக்கம் இருக்கணும், சிறியதோ பெரியதோ. மனிதன் வந்து எல்லா விஷயங்களுடைய ஞானமும் மனிதனுக்கு கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் ஆலோசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் பல நேரங்களில் ஆலோசனை செய்வாங்க எல்லா முஸ்லீம்கள்ட்டையும். சில போர்க்களங்களில் முஸ்லீம்களுடைய ஆலோசனையை கேட்பாங்க. இரவுல இஷாவுக்கு பிறகு தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் இந்த இருவரிடமும் ஆலோசிப்பாங்க. இஷாவுக்கு பிறகு நீண்ட நேரம் முஸ்லீம்களுடைய விவகாரத்தில் முஸ்லீம்களுடைய விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை செய்வாங்க. ஆலோசிக்காமல் ஒரு நாளும் பெருமானார் இருந்ததில்லை. இப்போ எல்லா விஷயங்களையும் ஆலோசித்து முடிவெடுப்பது, ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா எல்லா விஷயங்களிலும் ஆலோசனை செஞ்சாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் அவங்க மதீனாவிலிருந்து 1500 தொலைவில் இருக்குது சிரியா, ஷாம் இருக்குது. ஷாமுக்கு வர்றாங்க, ஷாமுடைய எல்லையை நெருங்கிட்டாங்க. நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் அன்சாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஷாம் தேசத்து எல்லையை நெருங்கும் போது தான் தெரியுது, அங்கே அம்வாஸ்ங்கிற ஊரில் காலரா நோய் பயங்கரமாக தொற்றி பரவி கொண்டிருக்கிறது, நிறைய மக்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ காலரா நோயுள்ள இந்த பகுதிக்குள்ளே உள்ளே வர்றதா இல்லையா? ஹலீஃபா இருக்கிறாங்க, பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, உள்ளே போகிறதா இல்லையா? மஷூரா தான் செய்கிறாங்க, எல்லாத்துலேயும் கருத்து கேட்குறாங்க. அன்சாரிகள்கிட்ட கேட்குறாங்க, முஹாஜிர்கள்கிட்ட கேட்குறாங்க, வயதில் மூத்தவர்கள்ட்ட கேட்குறாங்க. எல்லாரிடமும் கேட்ட பிறகு முடிவெடுத்தாங்க, வேண்டாம், இவ்வளோ பெரிய மக்களை கூட்டி கொண்டு ஒரு தொற்று நோய் பரவுகிற ஊருக்குள் போக வேண்டாம். நபிசுல்லா அஸ்லம் அப்படி தான் சொன்னாங்க, ஆனால் அந்த முதல்ல அவங்களுக்கு தெரியலை, அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஹதீஸ் தெரியுது. சரி, இவ்வளோ பெரிய படையோடு இந்த நகரத்துக்குள் செல்ல வேண்டாம், திரும்பியெல்லாம் முடிவெடுத்தாங்க. அப்போ அபு உபைதாங்கிற சஹாபி அவங்க கேட்டாங்க, என்ன உமர் அவர்களே, நீங்கள் அல்லாவுடைய விதியிலிருந்து விரண்டு ஓடுறீங்களான்னு கேட்டாங்க. அல்லாவுடைய விதியை கண்டு ஓடுறீங்களான்னு கேட்டாங்க. உமர் பதில் சொன்னாங்க, இல்லை, நஃபிர்ரு மின் கதர் இல்லாஹி இலா கதர் இல்லா, அல்லாவுடைய ஒரு விதியிலிருந்து இன்னொரு விதியை நோக்கி செல்கிறோம். ஒரு ஊருக்குள் நுழைவதா இல்லையா என்பதற்கு கூட ஹதரத் உமர் ரதியல்லான் அவர்கள் ஆலோசனை செய்து விட்டுத்தான் மதீனாவுக்கு திரும்புகிறாங்க. உமர்தானுடைய காலத்தில் இப்படி நிறைய விஷயங்களுக்கு ஆலோசனை, மார்க்க விஷயங்களாகட்டும், சில வணக்க வழிபாடுகளாகட்டும், எல்லா விஷயங்களுக்கும் ஆலோசனை செஞ்சு தான் முடிவெடுப்பாங்க. ஆலோசனை செய்வது தான் பணிவின் அடையாளம். சில பேர் யாருடைய கருத்தையும் மதிக்காமல் நான் சொல்கிறதா எல்லாமே, அவர்கள் வாழ்க்கையில் நஷ்டங்களை தான் சந்திப்பாங்க, அவங்களுக்கு மனநிம்மதி இருக்காது. ஆக எல்லா விஷயங்களுக்கும் ஆலோசனை செய்யுமாறு குர்ஆனும் பெருமானாருக்கு ஏவுகிறது. அல்லாஹ் தன் நல்லடியார்களை பற்றி சொல்வான், அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவங்க எல்லா விஷயத்தையும் கலந்து முடிவெடுப்பாங்கன்னு சொல்லி. மூன்றாவது விஷயம், ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கிற மூணாவது விஷயம் இஸ்திஹாரா, சிறிய பெரிய எல்லா விஷயங்களுக்கும் அல்லாட்ட நல்லதை நாடுமாறு கேட்கறது. யாரெல்லாம் இந்த விஷயம், ஒரு வியாபாரமோ அல்லது ஒரு பெண் மாப்பிள்ளை விஷயமோ, இது நல்லதா இல்லையான்னு தெரியல, நீ தான் முடிவெடுக்கணும். அபு அய்யூப் அல் அன்சாரி ரதியல்லான் அவர்கள் பெருமானாரிடம் வந்து சொன்னாங்க, ஒரு பெண்ணை மணமுடிக்கலாம் என்று நினைக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணை மணமுடிக்கலாம் என்று, அப்போ அந்த பெண் பேசுவதற்கு அரபியில் ஹித்பான்னு சொல்லுவாங்க. அது அபு அய்யூப் அல் அன்சாரிக்கு பெருமானார் சொன்னாங்க, ரெண்டு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. ஒன்று, அந்த பெண்ணை பேசி இருக்கிற விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாத, அதை மறைவாக வைத்துக்கொள்னு சொன்னாங்க. சில நியமத்துகளை மறைக்கணும், எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஒரு ஹதீஸில் நபிசுல்லா சொன்னாங்க, இன்னலி அஹலின் நியாமி ஹுஸ்ஸாதன் ஃபாதரூஹும், அல்லாஹ் யாருக்கு தன்னுடைய நியமத்துகளை வழங்குகிறானோ அவர்கள் மீது பொறாமைப்படுகிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க, அந்த பொறாமைக்காரர்களால் அந்த நியமத்துகள் போயிடும், நீங்கள் அவங்கள்டிருந்து எச்சரிக்கையாகிறீங்க. அப்போ நியமத்துகளை எல்லார்ட்டையும் காட்டக்கூடாது, நியமத்துகளை மறைக்கணும். நியமத்துகளை மறைச்சி தான் அல்லாஹ்வுடைய உதவி தேடணும், இந்த பொறாமைக்காரர்களால் நியமத்து போயிடும். இப்போ அபு அய்யூப் அன்சாரி ஒரு நல்ல பெண்ணை பேசியிருக்கிறாங்க போல் தெரியுது, சொன்னாங்க அந்த பெண் பேசிய விஷயத்தை யார்த்தையும் சொல்லாத, மறைச்சி வச்சுக்க. பிறகு அவருக்கு துவா சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ்ட்ட இப்படி துவா செய், அல்லாஹும்ம இன்னக தக்தீர், எல்லாம் உனக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்குது, ஒலா அக்தீர், எனக்கு சக்தி இல்லை, ஒத்த ஆலம், நீ தான் அறிவாய், ஒலா ஆலம், எனக்கு எதுவும் தெரியாது, இன்னக்க அந்த அல்லாமுல் உயூப், மறைவான விஷயங்களை நீ தான் அறிவாய் என்று சொல்லிவிட்டு இப்படி கேட்குமாறு சொன்னாங்க. அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லி, யாரெல்லாம் இந்த பெண் பெயரை சொல்லி, இந்த பெண்ணுடைய விஷயத்தில் எனக்கு நன்மை இருந்தால், என்னுடைய தீனுக்கு, என்னுடைய உலக விஷயங்களுக்கு, என்னுடைய அத்தனை விஷயங்களுக்கும் இந்த பெண் நன்மையானவளாக இருந்தால், அந்த பெண்ணை திருமணம் செய்கிற வழியை எனக்கு லேசாக்கு, இல்லையா அந்த பெண்ணை என்ன விட்டும் தூரமாக்கிடு. ஒரு சாதாரண பெண் மாப்பிள்ளை விஷயத்துக்கு கூட இஸ்திஹாரா, மனிதர்கள்ட்ட கேட்கலாம், நாலு பேர்த்த கருத்து கேட்கலாம், தப்பில்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாட்ட கேளு, யாரெல்லாம் இந்த பெண் எனக்கு பொருத்தமா இல்லையா உனக்கு தான் தெரியும், மனிதர்களுக்கு தெரியாத நலவுகள் குறைகள் உனக்கு தெரியும், எனக்கு இவ சரியான பொருத்தமான ஜோடியாக இருந்தால் அவளை திருமணம் செய்கிறத லேசாக்கு, இல்லையா தூரமாக்கிடு. இப்போ வியாபாரத்துக்கு மட்டுமல்ல, உலக விஷயங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களுக்கும் இஸ்திஹாரா செய்யுங்க. அபூபக்கர் ரதியல்லான் அவர்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இந்த துவா செஞ்சுக்குவாங்க. ஏன்னா பெருமானார் அவருக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அல்லாஹும் அஹிர்லி வஹ்தர்லி, யாரெல்லாம் எனக்கு நன்மையை தேர்வு செஞ்சு அதை நன்மையாகவே ஆக்கு எப்போதுமே, ஹிர்லி வஹ்தர்லி, ரெண்டே வாக்கியம் தான். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இந்த துவாவை செஞ்சுக்குவாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்திஹாரா முறையை கடுத்து கற்றுக் கொடுத்தாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை சொல்லித்தர்ற மாதிரி, குர்ஆனை எப்படி சொல்லிக் கொடுப்போம் அந்த மாதிரி எங்களுக்கு இஸ்திஹாராவுடைய முறையை சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. எல்லா காரியத்துக்கும் இஸ்திஹாரா செய்கிறவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வராது, எப்போதும் நிம்மதி தான். இது மூன்றாவது விஷயம். நாலாவது, எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கும் நன்றி செலுத்துவது, நன்றி செலுத்துகிற பழக்கம். நன்றி செலுத்தினால் எந்த நியமத்தும் கைவிட்டு போகாது. நல்ல வியாபாரம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு, திடீர்னு படுத்துருச்சு வியாபாரம், நாம் உடனே பழியை அடுத்தவன் மேலே தூக்கி போட்டுட்டு யாரோ எனக்கு சூனியம் செஞ்சிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் நமக்கு கிடைக்கிற ஒரே வார்த்தை சூனியம்தான். எல்லாருமே சொந்த காசில் தனக்குத்தானே சூனியம் செய்கிறவன் தான் அதிகம், அடுத்தவங்களாம் யாரும் சூனியம் செய்கிறதில்லை. சொந்த காசில் தனக்குத்தானே சூனியம் வைக்கிறது, நம்ம செய்கிற பாவம் அது நமக்கு நாமே செய்கிற சூனியம், நாம் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு நாமே செய்கிற சூனியம், நாம் நன்றி மறந்து நடந்தது நமக்கு நாமே செய்கிற சூனியம். அதனால் நம்ம செய்கிற தப்பு தான் நம்முடைய வியாபாரத்தை பாதிக்குது. நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்தலை, அல்லாவுடைய நியமத்தை நினச்சி பார்க்கல, அதனால் இந்த வியாபாரம் நஷ்டமடைந்ததை தவிர அடுத்தவர்களுடைய சூனியம் அது இதன் பிறர் மீது பழி போடுவது பலவீனத்தினுடைய உச்சக்கட்ட அடையாளம். ஆக அருமையானவர்களே, நிம்மதியான வாழ்க்கை இந்த நாலு விஷயங்களில் எல்லா நிலைகளுக்கும் அல்லாஹ்ட துவா கேளுங்க. நடந்து கொண்டு, படுத்துக்கொண்டு, ஓடிக்கொண்டு, அத்தனை நிலைகளிலும் துவா என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நொடி பொழுது கூட நிற்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அமல். நாம் வாழுகிற இந்த காலம் அல்லாஹ்வின் பக்கம் மிக மிக தேவையுள்ள காலம். யாரையும் நாம் சார்ந்து நம்பி இருக்க முடியாது. இந்த உலகத்தினுடைய அத்தனை நிலைகளும் இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக தான் இருக்குது. சாதகமாக யாரும் எதுவுமே கிடையாது, யார் மீதும் நீங்கள் பாரத்தை போட முடியாது. அப்படியான ஒரு காலகட்டம். எனவே துவாவில் எல்லா பிரச்சனைகளுக்குமான நிம்மதியும் அல்லாஹ் மனதுக்கு அமைதியும் கொடுக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த நாலு நற்பேறுகளை, நல்ல விஷயங்களை வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்கிற தௌஃபீகை தந்தல்வானாக. வாஹுர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள், இதுவரை வெள்ளிக்கிழமை விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை வழங்கியிருந்தார் தமிழ்நாடு பள்ளப்பட்டி கிழக்கு பெரிய பள்ளி வாசலுடைய பிரதம இமாம்களில் ஒருவரும், அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளருமான மௌலவி அஷேக் ஹபீப் முகமது நத்வி அவர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கத்தினை முஸ்லிம் வானொலிக்காக அனுப்பியிருந்தார் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த ஃபாரூக் அவர்கள். சகோதரர் ஃபாரூக் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள், முஸ்லிம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேர்கள் உங்களது இறங்கு தளங்களில் முஸ்லிம் வானொலி என சர்ச் செய்தும் டவுன்லோட் செய்தும் இப்போது முஸ்லிம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய வடிவிலும் புதிய பொலிவுடனும் நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு 24 மணி நேரமும் ஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
1: மிஹ்ராஜ்
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 077-101-0-843.
4: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
6: ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மன் சலாம் கூறி வரவேற்றார்கள். அல்லாஹ் ஆதமின் வலப்புறத்தில் நல்லோர்களின் உயிர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்தான். அவ்வாறே கெட்டவர்களின் உயிர்களை அவரது இடப்புறத்தில் காண்பித்தான். பிறகு இரண்டாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யஹ்யா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோரை சந்தித்தார்கள். அந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாமுக்கு பதில் கூறி அவர்களை வரவேற்றார்கள். அங்கிருந்து மூன்றாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூறினார்கள். அவர்கள் சலாமுக்கு பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு நான்காவது வானத்திற்கு சென்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு ஐந்தாவது வானத்திற்கு சென்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்களும் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு ஆறாவது வானத்திற்கு சென்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி வரவேற்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடந்து நபி அவர்கள் சென்றபோது மூசா அலைஹிஸ்ஸலாத்து நபி அவர்கள் சென்றபோது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்

களும் பிரகாசமும் பல நிறங்களும் சூழ்ந்து கொண்டவுடன் அது மாற்றமடைந்தது. அல்லாஹுவின் படைப்பினங்களில் எவரும் அதன் அழகை வருணிக்க முடியாத அளவுக்கு அது இருந்தது. பிறகு அங்கிருந்து பைத்துல் மக்மூருக்கும் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஏழாவது வானத்தில் மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட இறை இல்லமாகும். அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வருவதில்லை. பிறகு சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு முத்து வளையங்கள் இருந்தன. சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. பிறகு அங்கிருந்து அதற்கு மேல் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு எழுதுகோள்களின் சப்தங்களை கேட்டார்கள். பிறகு அல்லாஹுவிடம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். சேர்ந்த இரு வில்களைப் போல் அல்லது அதைவிட சமீபமாக அல்லாஹுவை அவர்கள் நெருங்கினார்கள். அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விஷயங்களை அறிவித்துக் கொடுத்தான். 50 நேர தொழுகைகளை அவர்கள் மீது கடமையாக்கினான். அவர்கள் திரும்பி வரும்போது மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தங்கள் இறைவன் தங்களுக்கு என்ன கடமையாக்கினான் என்று கேட்க நபி அவர்கள் 50 நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் என்று கூறினார்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நீங்கள் திரும்பிச் சென்று உங்களது இறைவனிடம் இதை குறைக்கச் சொல்லுங்கள் என்று கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்பதை போன்று ஜிப்ரீலை பார்த்தார்கள். ஜிப்ரீல் நீங்கள் விரும்பினால் அப்படியே செய்யுங்கள் என்று கூறவே நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் திரும்பச் சென்றார்கள். அல்லாஹ் 10 நேர தொழுகைகளை குறைத்தான். திரும்பும்போது மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் மீண்டும் குறைத்து வர ஆலோசனை கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கும் மூசாவுக்கும் இடையில் திரும்ப திரும்ப சென்று வந்ததில் அல்லாஹ் 50 நேர தொழுகைகளாக ஆக்கினான். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் சென்று குறைத்து வரும்படி கூறவே நபி அவர்களோ நான் எனது இறைவனிடம் திரும்பச் சென்று இதற்கு மேல் குறைத்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன், என்றாலும் நான் இதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார்கள். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தூரம் சென்றுவிடவே அல்லாஹ் அவர்களை அழைத்து நீங்கள் எனது கடமையையும் ஏற்றுக்கொண்டீர்கள், எனது அடியார்களுக்கு இலகுவாகவும் ஆக்கிவிட்டீர்கள் என்று கூறினான். ஆதாரம் ஜாதுல் மஆத். மிஹ்ராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்பதில் சில மாறுபட்ட கருத்துகள் உள்ளன என்று இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறிய பிறகு இது விஷயத்தில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்துகளையும் மற்ற அறிஞர்களின் கருத்துகளையும் எடுத்து கூறியுள்ளார்கள். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது விஷயத்தில் செய்திருக்கும் ஆய்வின் சுருக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கண்கூடாக பார்க்கவில்லை, அவ்வாறு எந்த நபித்தோழரும் கூறவும் இல்லை என்பதாகும். ஆனால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு மூலம் இரு அறிவிப்புகள் வந்துள்ளன. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை உள்ளத்தால் பார்த்தார்கள். எனவே மற்ற நபித்தோழர்களின் முடிவுக்கும் இப்னு அப்பாஸின் கருத்துக்கும் இடையில் முரண்பாடு இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவது உள்ளத்தால் பார்த்ததையே குறிப்பிடுகிறார்கள். மற்ற நபித்தோழர்கள் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை என்று கூறுவது நபி அவர்கள் அல்லாஹ்வை கண்ணால் பார்க்கவில்லை என்பதை குறிப்பிடுவதாகும். தொடர்ந்து இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அத்தியாயம் நஜ்மில் இறங்கினார் பின்னர் நெருங்கினார் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ள நெருக்கம் என்பது ஜிப்ரீல் நெருங்கியதையும் அவர் இறங்கியதையும் குறிக்கிறது. இவ்வாறுதான் ஆயிஷா, இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் கூறுகிறார்கள். குர்ஆனின் இவ்வசனத்தின் முன்பின் தொடரும் இக்கருத்தையே உறுதிப்படுத்துகிறது. மிஹ்ராஜ் தொடர்பான ஹதீஸில் வந்துள்ள தனா ஃபததல்லாஹ் என்பது அல்லாஹு நெருங்கியதை குறிப்பிடுகிறது. அல்லாஹுவின் நெருக்கத்தை பற்றி நஜ்ம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகில் அவர் அவரை பார்த்தார் என்று நஜ்ம் அத்தியாயத்தில் உள்ள வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவ ஜிப்ரீலை அங்கு பார்த்ததையே குறிப்பிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை அவரது முழு உருவத்தில் இருமுறை பார்த்தார்கள். ஒன்று பூமியிலும் மற்றொன்று சித்ரத்துல் முன்தகாவிற்கு அருகிலுமாகும். இத்துடன் இப்னுல் கையீமின் கூற்று முடிகிறது. ஆதாரம் ஜாதுல் மஆத், சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருதயம் இந்த பயணத்திலும் பிளக்கப்பட்டது என்று சில அறிவிப்புகளில் வந்துள்ளது. மேலும் இந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவற்றை கண்டார்கள். நபி அவர்களுக்கு பாலும் மதுவும் வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதற்கு, நீங்கள் இயற்கை நெறிக்கு வழிகாட்டப்பட்டீர்கள், நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களது சமுதாயத்தினர் வழிகட்டிருப்பார்கள் என்று கூறப்பட்டது. சித்ரத்துல் முன்தஹாவின் வேரிலிருந்து 4 ஆறுகள் வெளியாகுவதை பார்த்தார்கள். 2 ஆறுகள் வெளிரங்கமானது, 2 ஆறுகள் உள்ரங்கமானது. வெளிரங்கமான 2 ஆறுகள் நீல் ஃபுராத் ஆகும்.
இவ்

0: பிறப்பிடம் அங்கிருந்துதான் உருவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது இவ்விரு பகுதிகளிலும் இஸ்லாம் பரவும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம். ரகசியங்களை அல்லாஹ்வை மிக அறிந்தவனாக இருக்கின்றான். நரகத்தின் காவலாளியை பார்த்தார்கள். அவர் சிரிப்பதே இல்லை. முகம் மலர்ச்சியும் புன்முறுவல் என்பதும் அவரிடம் காண முடியாத ஒன்று. அவரது பெயர் மாலிக். மேலும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள். அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக பயன்படுத்தி கொண்டவர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய உதடுகள் ஒட்டகங்களின் உதடுகளைப் போன்று இருந்தன. அம்மி குழவிகளைப் போன்ற நெருப்பு கங்குகளை அவர்களது வாயில் தூக்கி எறியப்படவே அது அவர்களின் பின்வழியாக வெளியேறி கொண்டிருந்தது. வட்டி வாங்கி வந்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களது வயிறு மிக பெரியதாக இருந்ததால் அவர்கள் தங்களது இடங்களிலிருந்து எந்த பக்கமும் திரும்ப சக்தியற்றவர்களாக இருந்தனர். ஃபிரௌனின் குடும்பத்தாரை நரகத்தில் கொண்டு வரப்படும் போது அவர்கள் இவர்களை கடந்து செல்வார்கள். அப்போது அவர்கள் இவர்களை மிதித்தவர்களாகச் செல்வார்கள். விபச்சாரம் செய்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களுக்கு முன் கொழுத்த நல்ல இறைச்சி துண்டும் இருந்தது. அதற்கு அருகில் துர்நாற்றம் வீசும் அருவறுப்பான மெலிந்த இறைச்சி துண்டும் இருந்தது. அவர்கள் இந்த துர்நாற்றம் வீசும் இறைச்சி துண்டையே சாப்பிடுகின்றனர். நல்ல கொழுத்த இறைச்சி துண்டை விட்டுவிடுகின்றனர். பிற ஆண்கள் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டு அதை தங்களது கணவன் மூலம் பெற்ற குழந்தை என்று கூறும் பெண்களையும் பார்த்தார்கள். இத்தகைய பெண்கள் மார்பகங்கள் கட்டப்பட்டு அதில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் போகும்போதும் வரும்போதும் மக்காவாசிகளின் வியாபார கூட்டத்தை வழியில் பார்த்தார்கள். அவர்களின் ஒரு ஒட்டகம் தவறி இருந்தது. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காண்பித்துக் கொடுத்தார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்களின் மூடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அருந்துவிட்டு மீண்டும் அப்பாத்திரத்தை அவ்வாறே மூடி வைத்து விட்டார்கள். அன்று இரவு விண்வெளி பயணம் முடித்து திரும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் மக்களுக்கு பிரயாண கூட்டத்தை பற்றி கூறியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்வெளி பயணம் உண்மை என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரமாக அமைந்தது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கூட்டத்தாரிடம் அல்லாஹ் தனக்கு காண்பித்த மாபெரும் அத்தாட்சிகளை அறிவித்தார்கள். இதை கேட்ட அந்த மக்கள் முன்பை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினையும் தொந்தரவும் கொடுத்து அவர்களை பெரும் பொய்யர் என்று வர்ணித்தனர். உங்களது பயணம் உண்மையானதாக இருந்தால் எங்களுக்கு பைத்துல் முஹதஸின் அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்முல் பைத்துல் முஹதஸை காண்பிக்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் கேட்ட அடையாளங்களை அப்படியே கூறினார்கள். அதில் எதையும் அவர்களால் மறுக்க முடியவில்லை. நபி அவர்கள் மிஹ்ராஜ் போகும் வழியில் சந்தித்த வியாபார கூட்டத்தையும் அது எப்போது மக்காவிற்கு வரும் என்பதையும் அவர்களது காணாமல் போன ஒட்டகத்தை பற்றியும் மக்காவாசிகளுக்கு அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு கூறினார்களோ அனைத்தும் அவ்வாறே நடந்தன. இருப்பினும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் நிராகரிக்கவே செய்தார்கள். சத்தியத்தை விட்டு வெகு தூரம் விலகியே சென்றார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத். மக்கள் இந்நிகழ்ச்சியை பொய் என்று மறுத்து கூறிய போது அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த நிகழ்ச்சியை உண்மையென்றும் சத்தியமென்றும் ஏற்றுக்கொண்டதால் தான் அவர்களை சித்தீக் வாய்மையாளர் என்று அழைக்கப்பட்டது. ஆதாரம் இப்னு ஹிஷாம். இந்த வானுலக பயணம் நடைபெற்றதற்குரிய மகத்தான காரணத்தை பற்றி கூறும்போது மிகச் சுருக்கமாக நாம் நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் தன் அடியாரை காபாவாகிய சிறப்புற்ற பள்ளியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கும் பைத்துல் முஹ்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே இரவில் அழைத்து சென்றான். அவ்வாறு அழைத்து சென்ற நாம் அதனை சூழ உள்ளவை சிறப்புற்று ஓங்க அபிவிருத்தி அடைய செய்திருக்கிறோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே அங்கு அழைத்து சென்றோம். நிச்சயமாக உங்களது இறைவன் செவியுறுபவனாகவும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 1. இது நபிமார்கள் விஷயத்தில் அல்லாஹ்வின் நியதியாகும். பல இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்திருக்கின்றான். இப்ராஹிம் உறுதியான நம்பிக்கையுடையவர்கள் ஆவதற்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ள நம்முடைய ஆட்சிகளை நாம் அவருக்கு இவ்வாறு காண்பித்து வந்தோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 75. நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவ்வாறு இன்னும் நம்முடைய பெரிய அத்தாட்சிகளை உங்களுக்கு நாம் காண்பிப்போம். அல் குர்ஆன் அத்தியாயம் 20 வசனம் 23 என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் அத்தாட்சிகளை காண்பித்தான் என்பதற்கு அவர் நம்மை உறுதி கொண்டவர்களில் ஒருவராக ஆக வேண்டும் என்பதற்காக என்ற காரணத்தை கூறுகிறான். இறை தூதர்களுக்கு இவ்வாறு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்ததால் அவர்கள் உள்ளத்திலிருந்த நம்பிக்கை மேன்மேலும் உறுதியடைந்தது. ஆகவேதான் அல்லாஹுவின் பாதையில் பிறரால் சகித்து கொள்ள முடியாததை இறை தூதர்களால் சகித்து கொள்ள முடிந்தது. உலகத்தின் எவ்வளவு பெரிய சக்தியாயினும் சரி, அது கொசுவின் இறக்கைக்கு சமமாகவே அவர்களிடம் இருந்தது. சிரமங்களும் துன்பங்களும் எவ்வளவுதான் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பயணத்தில் மறைந்திருக்கும் ஞானங்களையும் இரகசியங்களையும் மார்க்க சட்டங்களின் இரகசியங்களை பற்றி விவரிக்கும் நூல்களில் காணலாம். எனினும் இப்பயணத்தில் பல உண்மைகளும் யதார்த்தங்களும் நிறைந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை இங்கு சுருக்கமாக பார்ப்போம். இந்த வானுலக பயணச் சம்பவத்தை பற்றி மேற்கூறப்பட்ட அல் குர்ஆன் அத்தியாயம் 17:1 மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த ஒரு வசனத்தை தொடர்ந்து வரும் வசனங்களில் யூதர்களின் கெட்ட செயல்கள் மற்றும் குற்றங்களை பற்றி அல்லாஹ் விரிவாக கூறுகிறான். அதன் இறுதியில் இந்த குர்ஆன் தான் மிகச் சரியான வழிகாட்டுகின்றது என்று கூறுகின்றான். இந்த வசனங்களை ஓதுபவர் மெஹ்ராஜ் சம்பவம், யூதர்களின் அநியாயங்கள், குர்ஆனை பற்றிய புகழ்ச்சி இவற்றுக்கிடையில் என்ன தொடர்பு இருக்கிறது என யோசிக்கலாம். ஆம், உண்மையில் ஆழமான தொடர்பு இருக்கிறது. அதன் விளக்கம் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன் யூதர்கள்தான் மனித சமுதாயத்தை வழிநடத்தும் பொறுப்பை வகித்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த அநியாயங்களின் காரணமாக அந்த பொறுப்புக்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே அவர்களிடமிருந்து அந்த தகுதியை அல்லாஹ் தனது தூதருக்கு அதி விரைவில் மாற்றப்போகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியின் இரு மையங்களான மக்காவையும் பலஸ்தீனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருங்கே அருள இருக்கின்றான். மோசடி, குற்றம், வரம்பு மீறுதல் ஆகியவற்றையே தங்களது குலத் தொழிலாக கொண்ட சமூகத்திடமிருந்து ஆன்மீக வழிகாட்டலின் தலைமைத்துவத்தை பறித்து நன்மைகளையே நோக்கமாக கொண்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் அருள இருக்கின்றான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட இந்த நிகழ்ச்சி உறுதி செய்தது. மக்காவின் தெருக்களிலும் மலை ஓரங்களிலும் விரட்டியடிக்கப்பட்டு கண்ணியம் இழந்து சுற்றி வரும் ஒருவருக்கு இந்த தலைமைத்துவம் எப்படி கிடைக்கும்? அதாவது இஸ்லாமிய அழைப்பு பணியின் முதல் கட்டமான இந்த சிரமமான காலம் வெகு விரைவில் முடிந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய காலகட்டம் தொடரப்போகிறது என்பதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த நிகழ்ச்சி குறிப்பிடுகிறது. இதையே பின்வரும் வசனங்களும் உறுதி செய்கின்றன. அந்த வசனங்களில் அல்லாஹ் இணை வைப்பவர்களை மிக தெளிவாகவும் கடுமையாகவும் எச்சரிக்கை செய்கிறான். ஓர் ஊரை அவ்வூராரின் தீய செயலின் காரணமாக நாம் அழித்துவிட கருதினால் அதில் சுகமாக வாழ்பவர்களை நாம் ஏவுகிறோம். அவர்கள் அதில் விஷமம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் மீது நம்முடைய வாக்கு ஏற்பட்டு அவ்வூரை நாம் அடியோடு அழித்து விடுகிறோம். நூஹுக்கு பின்னர் நாம் எத்தனையோ வகுப்பாரை அவர்களின் அநியாயத்தின் காரணமாக அழித்திருக்கிறோம். தன் அடியார்களின் பாவங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது இறைவனே போதுமானவன். மற்ற எவரின் உதவியும் தேவையில்லை. அவன் அனைத்தையும் நன்கறிந்தவனும் உற்று நோக்கியவனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17:16-17. இது நாள் வரை நிராகரிப்போருக்கு அவகாசம் தரப்பட்டது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த அநீதிகளை அல்லாஹ் பொறுத்து வந்தான். ஆனால் இனியும் அவர்கள் இத்தகைய தவறுகளிலிருந்து விலகாவிட்டால் அல்லாஹ் அவர்களை கடுமையாக தண்டிப்பான் என்ற எச்சரிக்கை மேற்கூறிய வசனத்திலிருந்து தெரிய வருகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு அடிப்படையான கொள்கைகள், ஒழுக்கங்கள், கலாச்சாரங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் விரிவாக விளக்குகிறான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தனி நாட்டையும் அதிகாரத்தையும் கொடுக்கும்போது அவர்களது சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கூறுவது போன்றே இருக்கின்றது இது. மேலும் வெகு விரைவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பான இடத்தையும் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமிய அழைப்பு பணியை விரிவாக்குவதற்கு ஒரு மையத்தையும் அல்லாஹ் தர இருக்கின்றான் என்பதை இந்த நிகழ்ச்சி சுட்டிக்காட்டுகிறது. இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயண நிகழ்ச்சி மக்கா வாழ்க்கையின் இறுதியில் நடைபெற்றது. இதுவே ஏற்றமான சரியான சொல் என்று நாம் கூறுகிறோம். அகபாவில் நடைபெற்ற முதல் ஒப்பந்தத்திற்கு முன் அல்லது முதலாவது இரண்டாவது ஒப்பந்தங்களுக்கிடையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்வரும் செய்திகளில் அந்த ஒப்பந்தங்களின் விவரங்களை பார்க்க இருக்கிறோம்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
2: www.muslimvanoli.com
3: இது உங்கள் முஸ்லிம் வானொலி. முஸ்லிம் வானொலி.
4: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் கேட்க இருக்கின்றோம். இந்த தொடரில் மணவரை சட்டங்கள் என்ற தலைப்பிலான மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبو الله سهورك لي بيان عربي ضمن على موبايل فون له بنتبين இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது மணவறை சட்டங்கள், இதுவரைக்கும் நம்ம வலிமாவுடைய சட்டங்களையும் அதுக்கு பின்னால் அலங்காரங்கள் தொடர்பான சட்டங்களையும் நம்ம பார்த்தோம். இப்பொழுது மணவறை சட்டங்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மணவறை சட்டங்கள் சம்பந்தமாக பேசுகிற சந்தர்ப்பத்தில் வந்து இதில் மூன்று நிலையில் என்ன செய்யலாம், இந்த தலைப்பை நம்ம பேசலாம். ஒன்று, மிகவும் விரிவாக பேசுகிறது, விரிவாக பேசுகிறது. அதில் சலஃபுகளுடைய சில பாரம்பரிய நூல்கள், இந்த முசன்னஃப் அப்துல் ரசாக், முசன்னஃப் இபின் அபி ஷேபால் வரக்கூடிய நிறைய ஆதார்கள், இது தொடர்பான விஷயங்கள் இன்றைக்கு, அதாவது மக்கள் எதெல்லாம் கேட்காமல் புரிந்து கொள்ள முடியுமோ அவைகளெல்லாம் கேட்டிக்கிறாங்க. அவைகளெல்லாம் கேட்டு அதுக்கு பதிலெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த ஆரம்ப காலத்திலேயே அடைந்தும் இருக்கிறார்கள். அது மாதிரி விஷயங்களை என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி என்ன, எப்படி தனிப்பட்டதியாக கேட்டு பதில்களை அடைஞ்சு கொண்டாங்களோ அதே மாதிரி அடைந்து கொள்வது தான் நல்லது. கேட்காமிக்கிறது அதை விட மிகவும் நல்லது. பொதுவாக ஜென்ரலாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச ஒரு விஷயம், சைத்தான் அந்த வஸ்வாசம் என்ன செய்வான், இதை கேளு அதை கேளு, அப்போ தான் கிளியர் ஆகும்ன்ற அடிப்படையில் கேட்க வைப்பான். அதில் நம்ம போனோம்னு சொன்னால் அது அப்படியே என்ன செய்யும், இழுபட்டு போய்கொண்டே இருக்கும். இந்த அளவுக்கு விரிவாக போகிறது, விரிவாக போய் நூல்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. இமாம் சுயூத்திக்கு ஒரு நூல் நிஸ்பத்து செய்யப்படுகிறது, அந்த பேர் நான் சொல்லலை. அது இமாம் சுயூத்தியோட நூலா அப்படி என்று சொல்லியும் என்ன, அதாவது கருத்து முரண்பாடு இருக்குது. இது சம்பந்தமான விரிவான முறையில் பேசப்பட்ட ஒரு நூல். அதுபோல் ஆரம்பகால அறிஞர்களில் சிலர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இந்த உடலுறவு தன்மைகளை பற்றியெல்லாம் என்ன, அதாவது ஆய்வு செஞ்சு கம்பேர் பண்ணி ஹராமான வழிகள், ஹராமான அதாவது உறவுகள் எல்லாத்தையும் இதோட கம்பேர் பண்ணி, இது எது இதில் என்ன ப்ளஸ் இருக்குது, இதில் என்ன மைனஸ் இருக்குது, ஏன் இதில் ப்ளஸ் வந்துச்சு ஹராமாக இருந்தும், இப்படியெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதே போல் வந்து அதாவது சுய இன்பம் காணுதல் அப்படின்ற தலைப்பில் இமாம் ஷவுகானி ஒரு புத்தகம் எழுதுகிறாரு, புலூகுல் முனாஃபி ஹுக்மில் இஸ்திமினா அப்படின்ட்டு. அப்படி ஒரு தனி ஒரு புத்தகமே என்ன செய்கிறாரு, அவர் எழுதுகிறார். இந்த புத்தகத்தை வந்து தம்மாஜாவில் பிரிண்ட் பண்ணுற டைமில் அவங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. காரணம் அவர் ஒரு அறிஞருடைய நூல்ன்றதுனால அதில் அந்த சட்டங்கள் எழுதிக்கிறாங்கிறதுக்கான பிரிண்ட் பண்ண நினச்சாங்க. ஆனால் அவர் அதில் வந்து லேசுப்படுத்தல் என்ற அமைப்பில் அது இருக்கிறதுனால தொஹ்ஃபத்து ஷாபிர் ரப்பானி ஃபிர்ரத்தி அலில் இமாம் ஷவுகானி அப்படின்னு இமாம் ஷவுகானிக்கு மறுப்பு என்ற ஒரு பகுதியை கீழே சேர்த்தே அந்த புத்தகத்தை நினைச்சாங்க, அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரியான இப்போ சொன்னது ஒரு உதாரணத்துக்கு, இருக்கிறதுல ஒரு மிதமான ஒரு நூலை தான் என்ன செஞ்சேன், உதாரணத்துக்கு சொன்னேன். மற்ற பேர்கள் எதுவும் சொல்லவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவைகள்லாம் வந்து என்னது, துத்வா வலா துருவா, அதாவது அவைகள் சுருட்டப்பட வேண்டும். இமாம் தஹபி சொல்கிற மாதிரி அவைகள்லாம் மூடி, அதாவது இந்த ஒதுக்கப்பட வேண்டியவைகள் அறிவிக்கப்படக்கூடாது அப்படி என்று சொல்லி, இந்த இமாம் தபரீட அறிவிப்புக்கு இமாம் தஹபி அவங்க சொல்லுவாங்க, இந்த அறிவிப்பெல்லாம் இப்படி தொகுத்ததுக்கு பதிலாக இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், வந்து எரிக்கக்கூடாது என்ற அமைப்பில் மாதிரியான செய்திகளாகத்தான் இதை நான் என்ன செய்கிறேன், கருதுறேன். காரணம், ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகளில் சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவியர்கள் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் உள்ள நபித்தோர்களை நிறைய பல திருமணங்களை முடிச்சிக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலையும் இவ்வளோ தான் எங்களுக்கு செய்திகள் கிடச்சிக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், அது வந்து அது எங்களுக்கு அதில் தான் ஹயிர் இருக்குது. மற்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கும் வசுவாசாகிக்குன்னா வசுவாசாவே இருந்துட்டு என்ன செய்யுங்க, மௌத்தா போங்க. அந்த லெவலில் நிற்கிறது தான் அதுக்கு பொருத்தமானது அப்படி என்ற அமைப்பில் இருக்கிற மாதிரி தான் விஷயங்கள். ரசூலாங்க எதை தெளிவுபடுத்திக்கிறாங்களோ அதை நம்ம மறைக்க வேண்டிய விஷயம் இல்லை, ஒளிவு மறைவு இல்லாமல் அதை சொல்லணும். மற்ற விஷயங்கள் இந்த அளவுக்கு விரிவாக போகிற தவிர்த்துக்கொள்ளணும். அதே மிதமான அளவில், ஒரு இடைநிலையான அளவுலையும் சிலர் பேசியிருக்கிறார்கள். அதாவது குர்ஆன் சுன்னால் வந்ததை விட இடைநிலையான அளவுலையும் பேசிக்கிறாங்க, அது ஓரளவு கூட பரவாயில்லைன்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம இதில் பேச போகிறது ஃபஸ்ட் லெவலில் மட்டும்தான். அதாவது குர்ஆன்லேயும் சுன்னாலே என்ன வருது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அந்த சட்டத்தை மட்டும் நம்ம சொல்கிறது. அப்போ எதெல்லாம் நமக்கு ஹலால், எதெல்லாம் ஃபித்ரத்துக்கு மாற்றமானது, இயற்கைக்கு மாற்றமானது என்றது அதை எப்பயுமே நம்ம புரிஞ்சுக்கணும். குர்ஆன் சுன்னால் உண்டு, நேரடியாக தடுக்கப்பட்டால் அது கூடாது. அதில் வந்து பொதுவான அனுமதி, பொதுவான அனுமதி. இன்னொரு கட்டமைக்கு ஃபித்ரத்துக்கு மாற்றம். ஃபித்ர உதாரணமாக பாலியல் வயது திருமணம், சின்ன பிள்ளைகளை திருமணம் முடிக்கலாமா? 9 வயசு 10 வயசுன்ட்டு உலக ரீதியாக சின்ன பிள்ளைன்னு இருக்கக்கூடியவர்களை திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம முடிக்கலாமன்டுவோம். இதுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? அப்போ 3 வயசு பிள்ளை திருமணம் முடிக்கலாம், அக்கதனிக்காக பண்ணலாம், குடும்ப வாழ்க்கையில் 3 வயசு பிள்ளை அப்படி. இது ஒரு அசிங்கமான ஒரு கேள்வி. காரணம், எங்களோட பேச்சு வந்து திருமணம் முடிக்கிற மாதிரி உள்ள பிள்ளைகளை பற்றி தான் பேச்சு. அந்த அதை வந்து வயசு பார்க்கணுமா, அதுக்கு ஒரு தேவை நிமித்தம், ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்தால் தேவை நிமித்தம் இருந்தால் முடிக்கிறத பற்றி தான் பேச்சு. திடீர்னு இப்படி கேட்குறவங்க வந்து ஃபித்ரத்துக்கு மாற்றமான இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு இடத்த மனித குலமே சொல்லாது. அப்படி இருக்கக்கூடிய மனித குலத்துக்கு இந்த இஸ்லாத்தை வழங்கிய இறைவன் எப்படி சொல்லுவான், அப்படி சொல்ல இயலாது. அது ஃபித்ரத்துக்கு மாற்றமானது. எனவே ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் தேடிக்கின்ற அவசியம் இல்லை. உனக்கு தெரியும் இது ஃபித்ரத்துக்கு மாற்றமான ஒரு அதாவது உணர்வு அப்படின்னா அது வந்து ஹராமட்டு நீ என்ன செய்யணும், முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஸ்தஃப்தி கல்பக், உனது உள்ளத்துக்கு நீ ஃபத்துவா கேட்டுக்கொள் என்று சொல்லக்கூடிய மாதிரி என்ன செய்யணும், நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இதை நம்ம அணுகினோம்னா இதில் வந்து அதாவது இந்த சட்டங்களில் வந்து நம்ம சுருக்கமான சில விஷயங்களை பார்ப்போம். இப்போ முதலாவது விஷயம், மணமகளை வந்து மணவறையில் வைக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லா ஜோடனையை பற்றியும் பேசிட்டோம். அதில் மணவறையையும் ஜோடித்து வைப்பது, அழகுபடுத்தி வைப்பது இதெல்லாம் ஓகே. அந்நிய கலாச்சாரம் வராத அமைப்பில் அது இருந்துக்கொள்ளணும். அந்நிய கலாச்சாரங்கள் வராத அமைப்பில் அது இருந்துக்கொள்ளணும். இந்த பெட்டில் பூவெல்லாம் தூவி வச்சுருப்பாங்க, விளங்கிட்டா இதெல்லாம் பிழை இல்லை. இதெல்லாம் அதில் அந்த அலங்காரங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அலங்கரித்து வைக்கிறது இதெல்லாம் பிழை இல்லை. அந்த அடிப்படையில் அந்த நம்ம அந்த மணவறையுடைய சட்டங்கள் அந்த அலங்கார சட்டத்துக்குள்ளேயும் நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது. அதே நேரம் இந்த அதாவது மணவறைக்குள்ளே உள்ள பெண்ணிடத்தில் கொண்டு போய் அந்த கணவனோ வழியோ கொண்டு போய் என்ன செய்கிறது, கையை பிடிச்சி விட்றது இதெல்லாம் வந்து செய்யணுமென்ற கடமையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஊர்வலமையில் செஞ்சால் பிழையும் இல்லை. செய்யாட்டி அந்த திருமணம் செல்லாதண்டோ அல்லது ஒரு சுண்ணத்தண்ட நம்பிக்கையில் செஞ்சால் அது பிதாத்தான ஒரு செயல்பாடு. மற்றபடி சாதாரணமாக அந்த மாதிரி நடந்து கொள்றதுல பிழை இல்லை. மணவறைக்குள்ளே சென்று விட்டாலே முதலாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த செய்தியை சொல்லுவாங்க. இது வந்து பலகீனமான ஒரு செய்தி. அதாவது இப்னு அஜ்லான் வழியாக வரக்கூடியது, அவருடைய நம்பகத்தன் அவருடைய மனன சக்தி விஷயத்தில் கருத்து முரண்பாடு இருக்கின்றதுனால இது பலகீனமான ஒரு செய்தி. சுனன் அபூ தாவூதில் 2160 இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா தஸவ்வஜ அஹதுக்கும் இம்ராஅத்தன் இஷ்டரா ஹாதிமன், உங்கள் ஒருவர் திருமணம் முடித்தால் அல்லது ஒரு வேலைக்காரரை வாங்கினால், ஒரு வேலை செய்யக்கூடிய அடிமையை வாங்கினால், ஃபல் யக்குல் அவர் சொல்லட்டும், அல்லாஹும் இன் எஸ் அலுக்க ஹைரஹா ஒ ஹைரமா ஜபல் தஹா அலை வவுதுபிக்க மின் ஷர்ரிஹா ஒ மின் ஷர்ரிமா ஜபல் தஹா அலை. அதாவது அந்த வல்லி எப்படி வருதுன்னா, இதை பிடிச்சி இப்படி முடியை பிடிச்சி, சும்மல் யஹுபி நாசியத்திஹா வல் யதோ பில் பரக்கத்து ஃபில் மர் அதி உல் ஹாதிம். அதாவது இந்த முடியை இப்படிங்க இந்த பக்கத்தால் பிடிச்சி முடிய அந்த முன்னிட்டு ரோமங்களை பிடித்து கொண்டு இந்த துவாவை ஓதட்டான். என்ன உங் அதாவது அல்லாஹும் இன் எஸ் அலுக்க ஹைரஹா, யாழ்லா இவரது நலவை கேட்குறேன், வஹைரமா ஜபல் தஹா அலை, இவளை எந்த நலவில் நீ படைத்திருக்கிறாயோ அந்த நலவை நான் கேட்குறேன், இவருடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், எந்த தீங்கின் மீது இவளை படைத்திருக்கிறேன் அந்த தீங்கை விட்டு என்ன செய்கிறேன் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாலோ ஒரு அடிமை வாங்கினாலோ ஒரு வாகனம் வாங்கினாலோ ஏதோ ஒன்று புதுசாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படி செய்யுங்க அப்படின்னு வருது. இந்த செய்தி வந்து பலகீனமானது, தாயிஃபான ஒரு செய்தி. முன்னேற்ற ரோமத்தை பிடித்து இந்த துவாவை ஓதுதல் அப்படின்றது பலகீனமான ஒரு செய்தி. ஆனால் பல அறிஞர்கள் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, நம்பகமான செய்தி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம பார்த்த அளவில் இந்த முஹம்மது இப்னு அஜ்லான் வரக்கூடிய இந்த செய்தி வந்து பலகீனமானது, தாயிஃபானது. இந்த அதாவது இது போன்ற சில செய்திகள் என்ன, அதாவது முஹம்மது இப்னு அஜ்லான் வழியாக நம்ம தொழுகை விஷயங்கள் அங்கெங்கெல்லாம் சிறப்பிரபரியமான செய்திகள் உண்டு, இவரை வச்சு தான் நம்ம பலகீனம்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் இந்த நடைமுறை தவறானது. அப்படியாக அந்த துவாவை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்டா, மாறியும் புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன, இதை மனைவி கணவனுக்கு என்ன செய்யலாம், செய்யலாம். இப்போ ரப்பனா ஹபலினா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினான்றது கணவன் கேட்குற மாதிரி மனைவி என்ன செய்யலாம், கேட்கலாம் தானே. அதே மாதிரி இதே என்ன செய்யணும், அவன் முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சி முடிஞ்சோன்னே இவங்களை என்ன செய்யணும், முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சி இவரும் என்ன செய்யணும், மனைவியும் துவா கேட்கலாம் அப்படின்னு சொல்லணும். இதை விளங்கி இது சகின்னு விளங்கினவங்க ரெண்டு பேருக்கும் இதை கேட்க என்ன அனுமதி உண்டு அப்படின்றதா என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னால் ரெண்டு பேருக்கும் அதே பிரச்சனைக்கு, அப்போ ரெண்டு பேருமே அந்த துவாவை என்ன செய்யணும், ஓதணும். வந்திருக்கக்கூடிய எல்லா துவாக்களும் அப்படி தான் இருக்குது. உடற்ற சட்டங்களில் வரக்கூடிய துவாக்களாக்கி எதாவதுலாம் ரெண்டு பேரும் ஓதுற மாதிரி தான் வந்துருக்கு. அப்போ இதை சஹின்னு சொல்கிறவங்க ரெண்டு பேருமே ஓதுறதுக்கு என்ன செய்யணும், இதை சொல்லணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த செய்தி முகமது பின் அஜ்லான் வாராரு
4: பலகைகள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: வயல் வழியின் வாசத்தோடு பலம் பெறுகிறது.
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை. நேர்கள், உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் ரமலான் சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். ஆயத்துல் குரிஷியுடைய சிறப்புகள் பற்றிய மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்கின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஸ்ஸாதி அவர்கள்.
2: சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான், அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி என்ற ஆயத். ஆயத்துல் குர்சி என்ற இந்த ஆயத் இருக்குது. இந்த ஒரு ஆயத் அல்லாஹ் தன்னுடைய 10 விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கும் ஒரு ஆயத். அதனால தான் இந்த ஆயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள், யா அபா முந்திர் அதத்ரி ஐயு ஆயத்தி மின் கிதாபில்லாஹி மஅக். அபு முந்திரே, உங்களிடம் இருக்கக்கூடிய ஆயத்துகளில் அல்லாஹுடைய ஆயத்துகளில் மிக சிறந்த ஆயத் எது தெரியுமா? சொன்னார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். குர்ஆனிலே 6666 வசனங்களுக்குள் மிக பிரம்மாண்டமான ஆயத்து தான் இந்த ஆயத்துல் குர்சி. ஏன்? அல்லாஹ் தன்னை பற்றி அதிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இரண்டாவதாக அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளதான் அல்லாஹுடைய இஸ்முல் அஅ்ஸம் என்ற பிரம்மாண்டமான பெயர் இருக்கிறது. அல்லாஹுடைய இஸ்முல் அஅ்ஸம் என்ற பிரம்மாண்டமான பெயர் இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளதான் இருக்கிறது. மூன்றாவது, யார் இந்த ஆயத்துல் குர்சியை ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபி துபுரி ஸலாத்தில் மக்தூபா கான ஃபி திம்மத்தில்லாஹி இலா ஸலாத்தில் உக்ரா. யார் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆகிவிட்டார். ஒரு ஆயத்து தான் இவ்வளோ பிரம்மாண்டமான ஆயத். நான்காவது சகோதரர்களே, அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபி துபுரி குல்லி ஸலாத்தின் மக்தூபா லம் யம்னஹு மின் துகூலில் ஜன்னத்தி இல்லல் மௌத். யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் தடையாக இருப்பது மரணம்தான். அவர் மரணித்தால், அவர் மௌத்தானால் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். சகோதர சகோதரிகளே, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆயத்துக்குள் அல்லாஹ் எதையும் பேசவில்லை, அல்லாஹ் தன்னை பற்றி தான் பேசுகிறார். உலகத்திலே ஆகப்பெரிய அறிவு தான் அல்லாஹுவை விளங்குவது, அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவது. அதனால்தான் அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினானோ அவ்வாறு அறிமுகப்படுத்துவதுதான் ஆக சிறந்தது. அதில்தான் இந்த ஆயத்துல் குர்சி. ஐந்தாவது ஒரு சிறப்பு தான், இந்த ஆயத்துல் குர்சியை ஓதினால் ஷைத்தான் அந்த இடத்துக்கு வரமாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜகாத்துல் ஃபித்ருடைய ரமலானுடைய காலத்திலே ஜகாத்தை பாதுகாப்பதற்கு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புக்காக நியமித்திருந்தார்கள். ஒரு நாள் இரவு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் மனித தோற்றத்திலே வருகிறார். வந்து அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிடுகிறார். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு உடனே அவனை பிடித்த அருகில் பிடித்ததோடு அவன் சொன்னான், நான் பெரிய குடும்பக்காரன், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, என்னை விட்டு விடு, நான் திரும்பவும் வரமாட்டேன். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இறக்கத்திலே விட்டு விட்டார்கள். இவன் போய்விட்டான். அடுத்த நாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா ஃபஅல அஸீருகல் பாரிஹா, அபூ ஹுரைரா, கைதியுடைய நிலைமை என்னவாக ஆனது? யா ரசூலல்லாஹ், தன்னுடைய தேவையெல்லாம் முறையிட்டான், இரக்கம் வந்தது, அவனை விட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா, அவன் இன்றும் திரும்ப வருவான், இன்றும் திரும்ப வருவான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொல்கிறார்கள், எனக்கு உறுதியாகி விட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அவன் வருவான் என்று, நான் பார்த்து கொண்டிருந்தேன், அவன் வந்தான். வந்து சாப்பிடும் பொழுது அவனை பிடித்து கொண்டேன். பிடித்ததோடு அவன் திரும்ப அதே தன்னுடைய கஷ்டங்களை முறையிட்டார். அபூ ஹுரைரா, என்னுடைய பெரிய குடும்பம் அபூ ஹுரைரா என்றெல்லாம் முறையிட்டான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் திரும்ப அவனை விட்டு விட்டேன். மூன்றாவது நாளும் வந்தான். மூன்றாவது நாள் அவனை நான் பிடித்து சொன்னேன், இதற்கு பிறகு உன்னை விடமாட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம் உன்னை நான் எடுத்து செல்ல போகிறேன். இது மூன்றாவது நாள். அப்பொழுதுதான் அவன் சொன்னான், அபூ ஹுரைரா, நான் என்னை விட்டு விடு, தஅனி உஅல்லிமுக கலிமாத், என்னை விட்டு விடு அபூ ஹுரைரா, உனக்கு நான் சில கலிமாக்களை கற்றுத்தருகிறேன், அதை வைத்து அல்லாஹ் உனக்கு பிரயோஜனம் தருவார். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கல்வி தாகமுடையவர், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் அவர்தான். அவனிடம் கேட்டார், என்ன விடயம்? அவன் சொன்னான், இதா அவைத்த இலா ஃபராஷிக் ஃபக்ரா ஆயத்தல் குர்சி, சொன்னான், நீ விரிப்புக்கு சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓதிவா, ஃபஇன்னஹு லயஸால அலைக மினல்லாஹி ஹாஃபிழ், நீ ஆயத்துல் குர்சியை ஓதினால் உன்னிடம் ஒரு பாதுகாவலரை அல்லாஹ் நியமித்து விடுவார், காலையாகும் வரை ஷைத்தான் உன்னிடம் நெருங்க முடியாது. இதை கற்றுத்தந்ததோடு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொல்கிறார்கள், நான் அவனை விட்டு விட்டேன். விட்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு சென்றேன். நபி அவர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, சிறை கைதியுடைய நிலைமை என்னவாக மாறியது? அபூ ஹுரைரா, யா ரசூலல்லாஹ், அவனை பிடித்தேன். அவன் சொன்னான், உனக்கு ஒரு விடயத்தை கற்றுத்தருகிறேன், விட்டு விடு என்று கற்றுத்தந்தான், விட்டு விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, அது என்ன விடயம்? சொன்னான், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொன்னார்கள், அவன் ஆயத்துல் குர்சியை ஓதும்படி சொன்னான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா இன்னஹு கத் சதகக் வஹுவ கதூப், அபூ ஹுரைரா, அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன், அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன். அபூ ஹுரைரா, கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஐந்து சிறப்புகளும் உள்ளடக்கியதுதான் இந்த ஆயத்துல் குர்சி.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவில் ஆயத்துல் குர்சியுடைய சிறப்புகள் பற்றிய மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
3: உங்கள் முஸ்லீம் வானொலியில் கேட்டது
4: ரமலான் சிந்தனை.
5: You are listening to Muslim Vanoli.com.

0: ரமதான் கரீம். வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி,
1: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار
3: انبركني சகோதரர்களே பெரியோர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் செய்கிற இந்த நல்ல அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லா ஈருலகிலும் வழங்கியருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அம்சம்தான், நம்முடைய நாடு அதிமோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியை, பொருளாதார சரிவை நோக்கி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதார கஷ்டம் என்பது, பொருளாதார சரிவு என்பது அவ்வப்போது இந்த சமூக மக்களை அச்சுறுத்துவதற்காக, அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, ஒரு சோதனையாக தருவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிற ஒரு வழிமுறை தான். வல நபுலு வன்னக்கும் பிஷையும் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வால். உங்களை ஓரளவு பசியால், அச்சத்தால், பொருளாதார சரிவால், பொருளாதார குறைப்பால் நாம் கட்டாயம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டார். அதனால் பொருளாதார சரிவு என்பது, பொருளாதார நெருக்கடி என்பது, அது வளரும் நாடாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடாகவும் இருந்தாலும் சரி, அல்லது மூன்றாம் உலக நாடுகள் என்று அறியப்படுகிற நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலேயே வாழ்பவர்களாக இருந்தாலும், தனி மனிதனாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறான். இந்த பொருளாதார சரிவு என்பது வரும்போது, பொருளாதார சுமை என்று வரும்போது, அதை எதிர்க்க முடியாமல், அதை எதிர்க்கிற எதிர்ப்பு சக்தி நெஞ்சத்திலே இல்லாமல் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் அந்த தற்கொலை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களோ, அல்லது நாளைய தேவைக்காக இன்றைய என்ன வைத்திருக்கிறோம் என்று யோசித்துக் கொண்டே தங்களுடைய பொழுதுகளை கழிக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. பெரும் பெரும் பண முதலைகளாக, மிகப்பெரும் செல்வ செழிப்புள்ள சீமான்களாக, நாட்டிலே உள்ள அத்துணை உல்லாசங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக, இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்துகிற அறியப்படுகிற அத்துணை விதமான உயர் ரக அம்சங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்விலே அனுபவித்தவர்களாக வாழ்ந்தவர்கள் அந்த உல்லாசமான வாழ்க்கை தடைபடுகிற போது அல்லது தடைபட்டு விடுமோ என்று அஞ்சுகிற போது இந்த உலகத்தின் எதிர்ப்புதனை எதிர்க்க முடியாமல் கடைசியில் தற்கொலை என்கிற அந்த மாபாதகமான முடிவை எடுத்து விடுகிறார்கள். ஏழைகள் பாழைகள் கஷ்டப்படுபவர்கள் வறுமை கூட்டிற்கு கீழே வாழ்பவர்கள் சிறு குறு தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்கள் பின்னலாடை தொழிலிலே இருப்பவர்கள் சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும் என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும் என்னதான் பொருளாதார சரிவுகள் வந்தாலும் சமாளித்து விடலாம் என்கிற அந்த தன்னம்பிக்கையோடு முதுகெலும்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் செல்வ செழிப்பிலே உள்ளவர்கள் செல்வத்திலே திளைத்தவர்கள் நாட்டின் தேசத்தின் அத்துணை விதமான வளங்களையும் அனுபவித்தவர்கள் உல்லாசரகமான கார்களில் பவனி வந்தவர்கள் ஊர் ஊராய் சுற்றி வந்தவர்கள் உலகத்தில் இருக்கிற அத்துணை உயர்ந்த இடங்களையெல்லாம் பார்த்து விட்டு வந்தவர்கள் அவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் தற்கொலை செய்யக்கூடியவர்களாக பார்க்கிறோம். பெரும் பெரும் காபி எஸ்டேட்டுகளின் அதிபர் என்று சொல்லுகிறார்கள் பெரும் பெரும் கார் கம்பெனிகளுடைய சிஇஓக்கள் என்று சொல்லுகிறார்கள். கடைசியில் பார்த்தால் அவர்கள் தற்கொலை செய்த விஷயங்கள் தலைப்பு செய்திகளாக வரக்கூடிய ஒரு காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு என்னதான் காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிற போது என்னதான் தேசத்தினுடைய நிதி நிலைமை ஒருபுறம் இருந்தாலும் நிதியின் நெருக்கடி என்பது பிரதானமான காரணமாக இருந்தாலும் தேசத்தினுடைய பொருளாதார சரிவு ஒரு பிரமாதமான காரணமாக இருந்தாலும் அதற்கு மேலாகவும் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்? இந்த உலகத்தில் புது பணக்காரர்களாக ஆகக்கூடியவர்கள் அல்லது பரம்பரை பணக்காரர்களாக கூட வாழக்கூடியவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஸ்டேட்டஸ் என்கிற பேரில் ஒரு கோட்டையை அமைத்துக் கொள்கிறார்கள். அவர்களாகவே நினைத்துக் கொண்டு நாம் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய உயர்ந்தவர்கள் இது ஹையர் கிளாஸ் என்று தாங்களாகவே நினைத்துக் கொண்டு அப்பர் கிளாஸ் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொண்டு அதுவும் அப்பர் கிளாஸிலேயே பல கிளாஸுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். நாம் எல்லாம் நமக்கு தெரிந்ததெல்லாம் என்ன? ஹையர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் தான் நாம் அறிந்து வைத்தது. ஆனால் நன்றாக உள்ளே பூந்து கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அந்த ஹையர் கிளாஸிலேயே 2-3 டிகிரிகளை வைத்திருக்கிறார்கள். அதிலே ஹையர் அப்பர் கிளாஸ், அப்பர் கிளாஸ்லேயே ஹையர் அப்பர் கிளாஸ் யாருப்பா இவங்கெல்லாம்? இவர்களெல்லாம் ஒரு டீ குடிக்க வேண்டும் என்றாலும் கூட 5-star ஹோட்டலுக்கு தான் போவார்கள். சரி, ஒரு கொஞ்ச நேரம் இவர்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இப்படிப்பட்ட பெரும் பெரும் ஹோட்டலுக்கு தான் போவார்கள். அவர்களெல்லாம் சுற்றுலாக்களை பற்றி யோசிக்கும் போது அவர்களுடைய சிந்தனையில் இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் வராது. ஒரு நாட்டு ஒரு முறை ஒரு தேசத்தை அவர்கள் போய் பார்த்து விட்டு வந்தால் அடுத்த முறை சுற்றுலாவுக்காக அவர்கள் போகக்கூடிய இடமே வேறு. அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள், அணிகலன்கள், கண்களிலே போடுகிற கண்ணாடிகள் உட்பட எல்லாமே வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக, வெளிநாட்டிலிருந்து வரவேற்கப்பட்டதாக, அதுவும் பிரத்யேகமாக இவர்களுக்கு என்று தயாரிக்கப்பட்டதாக பிராண்டட் விஷயங்களாகத்தான் இவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்கள் வாழக்கூடிய பங்களாக்கள், அவர்கள் போய் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அந்த லைஃப் ஸ்டைல் என்பதை நாம் பார்க்கக்கூடிய சாதாரணமானதாக இருக்காது. சரி, இருக்கிறவன் அனுபவிக்கிறான். இப்படிப்பட்ட அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு தடை வந்து விடும் போது இவர்கள் என்ன செய்வதில்லை? தங்களுடைய நிலைகளை கொஞ்சம் இறக்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. நேற்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருந்த, நேற்று வரைக்கும் உல்லாசமாக நாம் உற்சாகமாக நாம் உலாவிக் கொண்டிருந்த அவைகளெல்லாம் இன்றைக்கு எனக்கு கிடைக்காவிட்டால் இதுதான் என் விதி, பொறுத்துக் கொள்வேன் என்கிற ஒரு நிலையில் அவர்கள் போகாமல் பழைய வாழ்க்கை தனக்கு கிடைக்கவில்லையே, இந்த சமூகத்தை நான் எப்படி சந்திப்பேன், இந்த பொதுமக்களோடு எப்படி நான் கலந்து வாழ்வேன், என்னுடைய அந்த ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு இல்லாவிட்டால் எப்படி நான் இருப்பேன் என்று எண்ணி ஆடம்பர வாழ்க்கையை தாண்டி வேறு வாழ்க்கையே இல்லை என்று இவர்களாகவே முடிவு பண்ணி கடைசியில் தற்கொலைகளுக்கு தற்கொலை என்கிற மாபாதகமான முடிவை எடுக்கிறார்கள். அப்ப இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை தடுக்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை தகர்க்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் பந்தா செய்வதையோ பகட்டாக வாழ்வதையோ பெருமை கொள்வதையோ இருப்பவன் பெருமை கொள்வதையும் சரி இல்லாதவன் பெருமை கொள்வதையும் சரி அடியோடு இஸ்லாமிய மார்க்கம் அடித்து உடைக்கிறது. பெருமை என்பது மேலாடை, பெருமை என்பது மேலாடை, கௌரவம் என்பது என்னுடைய கீழாடை. அதை யார் எடுக்கிறானோ அவனுக்கு மறுமையில் நரகம் என்கிற கருத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குதுசியிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நிலவரம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நிலைமைகள் எப்படி இருக்கிறது? சர்வ சாதாரணமாக ஒரு கிராமத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சிறுநகரத்திலே பிறந்தவன் ஏதோ தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு நிலமுடன்களை எல்லாம் விற்பனை செய்து வித்து அதிலே வரக்கூடிய காசை மூலதனமாக வைத்து இவனை எப்படியோ படிக்க வைத்து ஒரு டிகிரியை வாங்க வைத்து விட்டு ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாகவோ அல்லது இன்ன பிற துறைகளிலேயோ அவன் உள்ள போய் சம்பாதிப்பதற்குண்டான வாசல்களை வழிகளை இவர்கள் ஏற்படுத்திவிட்டு அவனையும் இந்த சமூகத்திற்கு ஒரு பட்டதாரியாக அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அவனுடைய சிந்தனைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பெரும்பாலும் மார்க்கம் என்கிற வரையறைக்குள், ஒழுக்கம் என்கிற கட்டுக்கோப்பிற்குள், சுமூகமான வாழ்க்கை என்கிற கட்டமைப்பிற்குள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாத சர்வ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? இப்படியோ படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கி ஒரு சாதாரண வேலையில் சேர்கிறார்கள், ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார்கள். நான் இங்கே நாடு என்று சொல்வதும், 8,000 10,000 என்று சொல்வதும் நமதூர் பொருளாதாரத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த ஊர்ல 8,000 ரியால் 10,000 ரியால் லெவலே வேற. ஒரு 8,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே இருக்கும் போது இவனுக்கு சென்னை போன்ற பெருநகரத்தில், பெங்களூர் மும்பை போன்ற பெருநகரத்தில் இவனுக்கு என்று ஒரு வேலை கிடைக்கிறது. அங்கே வேலை கிடைத்தவுடன் இவனுடைய சம்பளமே 75,000 85,000 என்று ஆரம்பிக்கிறது. அதனால் வரைக்கும் கையிலே கிடைக்கிற 8,000 ரூபாவை பத்திரமாக பையிலே வைத்து பார்த்து பார்த்து செலவு பண்ணி கொண்டிருந்தவனுக்கு திடீர் என்று சம்பளம் 75,000, திடீர் என்று 1.5 லட்சம் என்று இவனுக்கு பெருவாக சம்பளம் வரும்போது, இந்த நாட்டிலே இவர்களை வழிகெடுப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வட்டியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய வங்கிகள் எல்லாம் இவனை குறிவைக்க ஆரம்பிக்கிறது. உன்னுடைய சேலரி இவ்வளவு, உன்னுடைய சம்பளம் இவ்வளவு, நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான காரை வாங்கக்கூடாது? நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான பங்களாவை கட்டக்கூடாது? மாசம் நீ 50,000 ரூபாய் கட்டினால் போதும், 75,000 ரூபாய் கட்டினால் போதும், இத்தனை ஆண்டுகளில் இந்த கார் உனக்கு சொந்தம், இந்த பங்களா உனக்கு சொந்தம் என்ற ஆசை வார்த்தைகள் அவனுக்கு இந்த வங்கிகள் காட்டுகிறது. இவனும் உடன் வேலை பார்ப்பவர்களை பார்க்கிறான், அந்த சமூகத்திலே வாழக்கூடியவர்களை பார்க்கிறான். அதனால் வரைக்கும் இவனோடு தெருவில் விளையாடிய நண்பர்கள் இவனுக்கு மறந்து போய் விடுகிறார்கள். இவனோடு பள்ளிக்கூடத்திலே ஒன்றாக படித்த நண்பர்கள் இவனுடைய கண்களுக்கு அப்பால் ஆகிவிடுகிறார்கள். இவனுடைய சொந்தமாய் பந்தமாய் நட்பாய் ஊராய் உறவாய் உயிராய் வாழ்ந்த எல்லோரையும் இவன் மறந்து விடுகிறான். இவனுக்கென்று ஒரு வட்டத்தை போட ஆரம்பிக்கிறான். அந்த வட்டத்திலே உள்ள வருபவர்கள் எல்லாம் யார்? பெரும் அரசியல்வாதி வீட்டு பிள்ளைகள், சமூகத்திலே செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள், மிக பெரும் வியாபார தனவந்தர்களின் வீட்டு வாரிசுகள், இப்படியாக சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்று இவனாக நினைத்துக் கொண்டு அவர்களோடு தொடர்பு வைக்க ஆரம்பிக்கிறான். அவர்கள் வாழ்வதை போலவே இவனும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறான். பொழுதுபோக்கிற்காக, நேரத்தை கடத்துவதற்காக, உல்லாசமாக இருப்பதற்காக, உற்சாகமாய் வாழ்வதற்காக அந்த பெரும் வீட்டு பிள்ளைகள் எங்கெல்லாம் போகிறார்களோ அவன் பின்னால் இவனும் போகிறான். இப்படியே அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இது போன்ற பொருளாதார நெருக்கடி வரும்போது, தொழில்துறைகள் எல்லாம் முடங்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது, தேசத்தை ஆட்சி செய்வதற்கு தகுதியே இல்லாதவர்களிடத்தில் ஆட்சிகள் காட்சிகளாய் ஒப்படைக்கப்பட்டு அந்த நாடே நாசமாகக்கூடிய ஒரு சூழல்கள் வரும்போது இவன் போன்றவர்களும் குறிவைக்கப்படுகிறார்கள், இவன் போன்றவர்களும் தாக்கப்படுகிறார்கள். இதனால் வரைக்கும் 1.5 லட்சம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு 75,000 வட்டி கட்டுவதோ ஒரு டியூ கொடுப்பதோ அவனுக்கு ஒரு பெரிய காரணமாக தெரிவதில்லை. என்னுடைய சம்பளத்தில் ஒரு பெரும்பகுதி போனாலும் மீதி பகுதியை வைத்து என்னால் உற்சாகமாக வாழ முடியும், உல்லாசமாக வாழ முடியும் என்று இப்படியே சில மாதங்கள் போய்கொண்டிருக்கும் போது எதிர்பாராத ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து அதிலே பெரும் முதலைகளே உள்ளே போய் விழும்போது இவனை போன்ற சின்ன மீன் குஞ்சுகள் என்ன செய்யும்? வேலை இல்லை என்று கம்பெனி அறிவிக்கிறது, நிறுவனம் சொல்லிவிடுகிறது, உனக்கு வேலை இல்லை. உடனே அவனுடைய பட்டயங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய பட்டங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய கரியருக்காக அவன் உருவாக்கி வைத்திருந்த பேப்பர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, இதே போன்ற சம்பளத்திற்கு எங்காவது வேலை கிடைக்குமா என்று தெரு தெருவாக சுற்றி பார்க்கிறான். வாய்ப்பு ஒரு முறைதான் பெரும்பாலும் கதவை தட்டும், வாய்ப்பு ஒரு முறைதான் பெரும்பாலும் கதவை தட்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை தாண்டி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் எல்லாம் நடந்தாலும், பெரும்பாலும் மனித வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கட்டத்தில் என்ன செய்கிறான்? வாய்ப்புகளை ஒருமுறைதான் கதவை தட்ட வைக்கிறான். ஆனால் ஏற்கனவே இவன் வாழ்ந்ததை போன்ற சொகுசான வேலை அவனுக்கு கிடைப்பதில்லை, பெரும் நகரத்தில் சம்பளம் கிடைப்பதில்லை. ஆனால் இவனுக்கு சம்பளம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இவன் வாங்கி வைத்திருக்கிற காருக்கு உண்டான வட்டியை டியூவை இவன் கட்டியாக வேண்டும். இவன் கட்டி வைத்திருக்கக்கூடிய பெரும் பங்களாவிற்கு இவன் செலுத்த வேண்டிய கப்பத்தை வரியை பட்டு கட்டித்தானாக வேண்டும். என்ன செய்கிறான்? என்ன செய்கிறான்? இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கு வெட்கப்படுகிறான். அட, வீடு போனாலும் பரவாயில்லை, இந்த கார் போனாலும் பரவாயில்லை, என்னால் சாதாரணமாக வாழ முடியும் என்று நினைத்தவன் இந்த சமூகத்தினுடைய எதிர்ப்புகளை எதிர்கொள்ளலாம் என்கிற நெஞ்சுறுதியையும் எதிர்ப்பு சக்தியையும் உள்ளத்தில் ஏற்றி வைத்தவன் சாதாரணமாக நடந்து சென்று விடுவான். ஆனால் இவர்களோ தொட்டில் குழந்தைகளைப் போல, ஷோகேஸ்களில் இருக்கிற பொம்மைகளைப் போல, வேறு மாயை உலகத்தை உண்மையான உலகம் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, காணல் நீரை சுவையான மதுரமான நீர் என்று எண்ணி ஏமாந்தார்களே, கடைசியில் இவர்கள் தற்கொலைக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையே முடித்துக் கொண்டு இந்த சமூகத்திற்கு ஒரு மோசமான முன் உதாரணத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்ப என்ன நடக்குது? இந்த ஆடம்பரம் எங்கே நுழைகிறதோ, இந்த பகட்டு எங்கே நுழைகிறதோ, இந்த பந்தா எங்கே நுழைகிறதோ, அந்த வீடும் சரி அந்த நாடும் சரி நிம்மதியாக இருக்கவே செய்யாது. எத்தனை குடும்பங்கள் இந்த ஆடம்பரத்தினால் சீரழிந்திருக்கிறது, எத்தனை குடும்ப வாழ்க்கை இந்த ஆடம்பரத்தினால் சிதைந்திருக்கிறது, எத்தனை மனைவிமார்கள் இந்த ஆடம்பரத்தை விரும்பி தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், எத்தனை கணவன்மார்கள் மனைவி மக்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புகிறார்களே என்பதற்காக தங்களுடைய இளமையை தங்களுடைய வாலிபத்தை இந்த வெந்த பூமியில் நொந்து கழித்திருக்கிறார்கள். பாடம்பரத்தை என்ன செய்யக்கூடாது, நம்மோ அறவே உள்ளே வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை அடித்து உடைக்கிறது. எந்த நிலையிலும் ஆடம்பரம் உங்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது. செலவு குறைந்து நடத்தப்படுகிற திருமணம் தான் இறைவனுடைய அருளில் நிறைந்தது என்று எந்த இடத்தில் பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய செல்வமும் செழிப்பும் வந்தாவும் பகட்டும் பெருமையும் காட்சிப்படுத்தப்படுமோ விளம்பரப்படுத்தப்படுமோ அப்படிப்பட்ட திருமண நிகழ்வையே இலகுவாக்க வேண்டும், எளிமையாக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சட்டம் போட்டிருக்கிறது. நான் மக்கள் சிந்திக்கிறார்களா, இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு சிந்திக்கிறார்களா, எப்படிப்பட்ட நிலையில் அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது? கொஞ்சம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவனுக்கு திடீர் என்று சம்பளம் அதிகமான உடனேயே அவனுடைய சிந்தனை வசதியை எப்படி அதிகப்படுத்தலாம் என்கிற ஒரு யோசனைக்குத்தான் போகிறான். சாதாரணமான ஒரு வீட்டிலே இருந்தவன், சாதாரணமான ஒரு பகுதியில் வீட்டிலே வாடகைக்கு இருந்தவன், சம்பளம் கூடும் போது பொருளாதாரம் பெருகும் போது விஐபிகள் இருக்கிற பகுதிக்கு போகலாம் என்று அவனுடைய சிந்தனை அவனுக்கு சொல்கிறது. இப்படிப்பட்ட சின்ன வீடுகளில் இருக்கக்கூடிய நாம் ஏன் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, நாம் ஏன் ஒரு பிளாட்டிற்கு போகக்கூடாது என்று அவனுடைய சிந்தனை போகிறது. நாம் சாதாரணமான ஒரு டூ வீலர் ஓட்டிக் கொண்டிருக்கிறோம், நாம் ஏன் ஒரு கார் வாங்கக்கூடாது, சாதாரணமான காரை வாங்கிக் கொண்டிருக்கிற நாம் ஏன் ஒரு வெளிநாட்டு காரை வாங்கக்கூடாது அப்படின்னு வருமானம் வர வர வசதி வாய்ப்புகள் ஏற ஏற அவனுடைய வாழ்வினுடைய ஸ்டைலை லைஃப் ஸ்டைலை அவன் மாற்றிக்கொள்வதற்குத்தான் சிந்திக்கிறானே தவிர, அட வருமானம் கொஞ்சம் கூடுது, கொஞ்சம் நம்ம தர்மத்தில் கவனம் செலுத்தினான்னு சிந்திக்கிறார்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு போன மாதம் வரை இப்படி வருமானம் கொடுத்திருந்தான், கொடுத்து கொண்டிருந்தான், போன வருடம் வரை நம்முடைய வருமானம் இப்படி நிர்ணயிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது, ஆனால் இதோ நமக்கு வருமானம் கூடுதலாக வந்து விட்டது. அதனால் ஏழைகள் பாழைகளை கண்டெடுத்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தந்ததில் கொஞ்சம் அவர்களுக்கும் தரலாமா என்று யோசிக்கிறார்களா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வருமானம் பெருகும் போது, பொருளாதாரம் உங்களுடைய வீட்டு கதவை கொஞ்சம் வேகமாக தட்டும் போது, நீங்களே நினைக்காத அளவிற்கு உங்கள் கையிலும் பையிலும் காசும் பணமும் புரளும் போது உருளும் போது நீங்கள் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று இதோ அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒரு பாலிசியை மட்டும் கடைபிடித்தால் வருமானம் கூடுபவர்கள் வளமாக வாழலாம். இந்த ஒரே ஒரு பாலிசியை மட்டும் நாம் கையில் எடுத்தால், நம்முடைய வாழ்க்கையின் கொள்கையாக கொண்டு வாழ்ந்தால், வசதியும் வாய்ப்பும் பெறுபவர்கள் வசதியும் வாய்ப்பும் பெருகுபவர்கள் உண்மையிலேயே இறைவனிடத்தில் அருளையும் அருட்கொடையும் அதிகம் பெறலாம். என்ன அர்த்தம் இதற்கு? அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு போட்ட கட்டளை. எந்த தூதருக்கு போட்ட கட்டளை? எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்களில் அடுப்பெரியவில்லையோ, எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்கள் வெறுமனே தண்ணீரையும் பேரித்தம்பழத்தை கொண்டும் கழிந்ததோ, எந்த நபி கயிற்றுக்கட்டிலில் படுத்து அந்த கயிற்றுக்கட்டிலுடைய அந்த தடம் அவருடைய முதுகை பதம் பார்த்ததோ, அந்த நபிக்கு அல்லாஹ் ஆணையிடுகிறான், நபியே இறைவன் உமக்கு எதை தந்தானோ, இறைவன் உமக்கு எதை அளித்தானோ அதை கொண்டு மறுமையின் இல்லத்தை நாடுங்கள். இதுதான் பாலிசி. அப்ப சகோதரர்களே, உள்ளூரில் கொஞ்சமாக சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைத்து, அதுவும் நலமான வளமான பலமான சம்பளத்தோடு ஒரு வேலை கிடைத்து விட்டால், உடனே ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி சென்று விடாதீர்கள். உடனே லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும் என்று நினைத்து விடாதீர்கள். நேற்று வரைக்கும் சாதாரணமான ஒரு ஆண்ட்ராய்ட் போனை வைத்துக் கொண்டிருந்தவன் உடனே ஐபோனுக்கு ஆர்டர் செய்து விடாதீர்கள். கொஞ்சம் என்ன செய்யணுமோ நிறுத்தி நிதானமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி நிறுத்தி நிதானமாக ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினால் இறுதியில் அவன் கோழையாக மாறமாட்டான். இறுதியில் ஏழையை விட மோசமாக அவனுடைய வாழ்க்கை இருக்காது. இத்தனை ஏழைகள், இத்தனை பாழைகள், வறுமையிலே வாடுபவர்கள், அன்றாடம் காய்ச்சிகள் என்று சொல்லப்பட்டவர்கள், வறுமையின் கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள், உற்சாகமான வாழ்க்கையில் எந்த கட்டத்தையும் அனுபவிக்காதவர்கள், தெரு ஓரங்களில் குடிசைகளை போட்டு தங்களுடைய இரவையும் பகலையும் நடத்துபவர்கள் எவ்வளவு இன்னல்களை எதிர்கொள்கிறார்கள், எவ்வளவு கஷ்டங்களை எதிர்கொள்கிறார்கள், கொசுக்கடி என்று எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சகஜமாக சர்வ சாதாரணமாக பார்த்து கொண்டு வாழ்பவர்களும் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார்களா இல்லையா, நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறார்களா இல்லையா, அவர்களுக்கும் நம்மை போல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகள் உண்டுமா இல்லையா, அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் உணர்வுகள் உண்டுமா இல்லையா, அவர்களுக்கும் ஆசைகளும் அபிலாஷைகளும் இருக்கிறதா இல்லையா, அவன் கிடைச்சது கொஞ்சமா இருந்தாலும் எதையும் சந்தோஷமாக கிடைத்துக் கொண்டு அடுத்த வேளை சோறு கிடைத்தால் போதும், அடுத்த வேளை உணவு கிடைத்தால் போதும் என்று சர்வ சாதாரணமாக வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு ஏழை தேசத்தில், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு வளரும் தேசத்தில், வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நாட்டில், அல்லது பின்னடைவுக்கு போன ஒரு நாட்டிலே செல்வத்திலும் செழிப்பிலும் கொழிப்பவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை தேடி அதிலேயே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் நாடிக்கொண்டும் இருந்தால் இறுதியில் அவர்களுடைய நிலை தற்கொலை என்கிற ஒரு கருண கொடூரமான ஒரு கட்டத்தில் அவர்கள் தள்ளப்படுவார் என்பதுதான் இன்றைக்கு நிகழ்கால வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை வெறுக்கிறது, ஆடம்பரத்தோடு வாழ்பவர்களை வெறுக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய தாவாவிற்கு, நபிமார்களுடைய அழைப்பு பணிக்கு முதன் முதலில் முட்டுக்கட்டை போடுபவர்கள், முதன் முதலில் எதிராக நிற்பவர்கள் அந்த சமூகத்திலே ஆடம்பரத்தில் திளைத்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் தரஃப் என்கிற ஒரு வார்த்தை, தரஃப். இந்த தரஃப் என்று சொன்னால் ஆடம்பரம் என்று நாம் அர்த்தம் செய்யலாம், செழிப்பாக வாழுதல் என்றும் சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அனுபவிப்பதில் அளவு கடந்து செல்லுதல் என்று உலமாக்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த தரஃப் என்கிற பகட்டு என்கிற வார்த்தை திருமறை குர்ஆனில் எட்டு இடங்களில் வருகிறதாம். அந்த எட்டு இடங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பகட்டத்தனமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, உல்லாசத்தில் ஊறி திளைப்பவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழிவுபடுத்தித்தான் அந்த எட்டு வசனங்களையும் சொல்லியிருக்கிறான். அதனால் நர்மையான சகோதரர்களே, ஆடம்பரமான வாழ்க்கையிலேயே இருந்து இன்பம் கண்டு விடாதீர்கள். அப்படிப்பட்ட இன்பத்தையே, அப்படிப்பட்ட சுகத்தையே உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொத்தாக தந்து விடாதீர்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் செய்கிற பெரும் தவறு அதுதான். நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், எங்க வாப்பா தான் என்னை கஷ்டப்படுத்திட்டாரு, நாங்கெல்லாம் 80 கிட்ஸாக 90 கிட்ஸாக இருக்கும் போது எப்படி எல்லாம் இருந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா இன்னைக்கு எங்க பிள்ளைக அந்த கஷ்டத்தை பார்க்கவே கூடாது என்று இவர்கள் நினைத்து அதை செயல்படுத்துவதில் தான் தவறளிக்கிறார்கள். நீங்க பட்ட கஷ்டத்தை, நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைப்பது தவறில்லை, ஆனால் அதற்காக நீங்கள் அமைத்துக் கொடுக்கிற பாதை தான் தவறு. எந்த வயதில், எந்த வயதை தாண்டிய வசதிகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம், வயதை தாண்டிய ஒரு செழிப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம், அவன் விரும்பிய அத்தனை விஷயத்தையும் ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாமல், அவன் அடம்பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல், குறைந்தபட்சமாக அவன் அழுது ஒரு சொட்டு கண்ணீரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு தேவைகளை ஏற்படுத்தாமல் அவன் நினைத்ததை அவன் நினைத்தவுடன் அவனுக்கு வாங்கி கொடுத்தே அவனை வசதி பண்ணி விட்டோம். நினைச்சதை நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி வாங்கி கொடுத்து என்ன செஞ்சிட்டோன, அப்படியே ஒரு ஷோகேஸில் இருக்கிற பொம்மைகளை போல் வளர்த்து விட்டோம். ஆனால் உங்களுடைய மறைவுக்கு பிறகோ, அல்லது உங்களிடத்தில் வருமானம் குறையக்கூடிய ஒரு சூழலை வரக்கூடிய அந்த நேரத்திலேயோ அவனுக்கு யார் அந்த வசதிகளை உருவாக்கி கொடுப்பார்கள்? ஒரு கட்டத்தில் உங்களிடத்தில் காசு மடமும் நிறைய இருக்கிறது, வாங்கி கொடுத்து அவனை வசதியாக்கி விட்டீர்கள், வாங்கி கொடுத்து அவனுக்கு ஜாலியா இருக்க வச்சிட்டீங்க. நீங்கள் வாங்கி கொடுக்காவிட்டால் உங்களை வெறுத்து விடுவான். வாங்கி கொடுப்பதுதான் தந்தையின் அளவுகோல் என்று நினைத்தே அவன் வளர்ந்து விடுவான். அந்த வசதியும் வாய்ப்பும் ஒரு கட்டத்தில் அவனுக்கு கிடைக்காத போது உங்களை வெறுத்து விடுவதோடு மாத்திரமல்லாமல் பிறரோடு உங்களை அவன் கம்பேர் செய்ய ஆரம்பித்து விடுவான். எவ்வளவு தப்பு செய்யறனமோ யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அந்த காலத்தில் நம் வீட்டு பிள்ளைகள் எப்படி படித்தார்கள்? நாம் எல்லாம் சிறுவர்களாக இருக்கும் போது எப்படி படித்தோம்? ஒரு வருடம் முழுவதும் ஒரு பென்சிலை தான் வைத்திருப்போம். அதுவும் அந்த பென்சிலை கூர்மைப்படுத்துவதற்கு நிறைய மாணவர்களிடத்தில் ஷார்ப்னர் கூட இருக்காது. பல்லால் கடித்து பென்சிலை கூர்மை செய்திருக்கிறோம், கூரப்படுத்த முடியாது, எழுதணு. பல்லால் கடித்து என்ன செய்திருக்கிறோம்? அந்த முகப்பு தோலை நீக்கி இருக்கிறோம். அது உடைந்து புளோண்டுதான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கும். அதை கூட பென்சிலாக வைத்திருக்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறைதான் நமக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்பார்கள். அது எவ்வளவு கிழித்தாலும் சரி, அது எவ்வளவு கிழிந்தாலும் சரி, அதையே ஒட்டு போட்டு தான் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்குது? அவர்களுக்கு நாம் தேவைப்படக்கூடிய ஆடைகளை வாங்கி கொடுப்பதோ அணிகலன்களை வாங்கி கொடுப்பதோ தவறில்லை, ஆனால் அந்த பழைய விஷயத்தை இன்றைக்கு நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஏழ்மையை குறித்தோ, ஏழைகளை குறித்தோ, வறுமைகளை குறித்தோ, கஷ்டத்தை குறித்தோ இன்றைக்கு வளரும் தலைமுறைக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை சகோதரர்களே. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில், பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு, நிதி நெருக்கடி ஏற்பட்டு எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான். கொத்து கொத்தாக கடைகளும் தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த

புறப்பட்டு சமூக வலைத்தளங்கள் மட்டும்தான் உண்மையான உலகம் என்று நினைத்து கோடான கோடி இளைஞர்களே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறானா இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பழசை பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கல. நாம் எப்படி வளர்ந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய தாயும் தந்தையும் ஒரு நாள் முழுவதும் மூன்று வேளை உணவு நமக்கு தருவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். மாதம் முடியும் போது அந்த வீட்டு வாடகை 200 ரூபாய் இருந்திருக்கும், 300 ரூபாய் இருந்திருக்கும். ஐயோ, நாளைக்கு வீட்டு ஓனர் வந்துருவானே, வாடகை கேட்பானே, எப்படி கொடுக்கிறது என்கிற கவலையில் கஷ்டத்தில் கையில 100 ரூபாய் இருக்கு, இன்னொரு 200 ரூபாய் இல்லையே. அந்த 200 ரூபாயை உருட்டுவதற்கு புரட்டுவதற்கு எத்தனை பேரை போய் பார்த்து எப்படியெல்லாம் அன்னைக்கு வாடகை கொடுத்த நம்முடைய வாப்பாமார்கள் வாழ்ந்தாங்க. எதையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்ல. இதை பத்தி உனக்கு தெரியறது இல்ல. என்னவோ பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று இவனாகவே இவனை எண்ணிக்கொண்டு, நாங்கள்லாம் வாய்ப்புகளோடு பிறந்தவர்கள், நாங்கள்லாம் செல்வத்தோடு பிறந்தவர்கள் என்று இவனாக இவனை நினைத்துக் கொண்டு ஒரு தலைமுறையை இன்றைக்கு வீணாக்கி விட்டோம் சகோதரர்கள். ஒரு தலைமுறையை இன்னைக்கு வீணாயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் எந்த மாணவனிடத்தில் எந்த பையனிடத்தில் ஒரு பென்சில் இருக்கிறது, பென்சில் பாக்ஸுகள் இருக்கிறது, பென்சில் பவுச்சுகள் இருக்கிறது. ஒரு பவுச்சு பூரா பென்சில், இன்னொரு பவுச்சு பூரா கலர் பென்சில், இன்னொரு பவுச்சு பூரா கிரேயான்ஸ், இன்னொரு பவுச்சு என்னென்னவோ. அல்லாஹு அக்பர். ஒரே ஒரு ஸ்கூல் பேக் வச்சிருப்போம், அதை பல வருஷங்கள் வச்சு ஓட்டி இருப்போம். பல பேருக்கு ஸ்கூல் பேக் இல்லாம துணி பையிலே பாட புத்தகங்களை கொண்டு போய் இருக்கிறோம். துணி பை கூட கிடைக்காதவர்கள் பிளாஸ்டிக் பையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, புத்தகங்களை கொண்டு போனாங்க. இன்றைக்கு கலர் கலரா பேக், ஷூக்கு ஏத்த கலர்ல யூனிஃபார்முக்கு ஏத்த கலர்ல ஷூ, அந்த ஷூக்கு ஏத்த பேக். ஏன் சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு வசதியான, இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு என்ன அவசியம்? அன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு செருப்பு தான் இருக்கு, அந்த செருப்பை தான் எல்லா இடத்துக்கும் கூட்டு போகணும், ஆனா போட்டு போகணும். ஆனா இன்னைக்கு செருப்புகளிலேயே வித்தியாச வித்தியாசமான செருப்புகள், ஷூலேயே வித்தியாச வித்தியாசமான, வாறு வச்ச ஷூ ஒண்ணு, வார் இல்லாத ஷூ ஒண்ணு, அந்த கலர்ல ஒண்ணு, கலர் கலரா ஒண்ணு, கலரே இல்லாம சும்மா ரெண்டு கலர்ல ஒண்ணு, பெல்ட் போடுற மாதிரி ஒண்ணு, பெல்ட் இல்லாத ஒண்ணு, கட் ஷூ ஒண்ணு. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு வீட்லயும், வீட்டுல இருக்கிறது மூணு பேரு, ஆனா ஒவ்வொருவருக்கும் செருப்பு ஸ்டாண்ட பாத்தீங்கன்னா 10 அடுக்குல இருக்கு. நல்லா போய் பாருங்க நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வீட்டிலே இருப்பது 3 பேரோ 4 பேரோ, ஆனா செருப்பு ஸ்டாண்ட் மட்டுமே 5 ரூபாய்களில் இன்றைக்கு வாங்கி வைத்திருக்கிறோமே, தேவையா? இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு எளிமையாக நம்மை வாழச் சொல்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்து விட்டு போனார்கள். வே கயிற்றுக்கட்டிலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துறங்கும் போது அந்த கட்டிலில் இருக்கக்கூடிய கயிர் பெருமானாரின் புனித உடலை பதம் பார்க்கிறது, தடம் பதிக்கிறது, கண்ணீரோடு உமர்மனகத்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நான் ரோமாபுரியில் இருந்தும் பாரசீகத்திலும் தெரிவித்து வைக்கலாமே, அவர்களெல்லாம் உல்லாசமாக உற்சாகமாக வாழும்போது அவர்களை விட தகுதி மிக்க நீங்கள் இப்படி இருக்கணுமா? ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, உமரே அவர்களெல்லாம் இந்த உலகத்திற்குரியவர்கள், நாம் எல்லாம் மறுமைக்குரியவர்கள். அதையும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அதையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. பரீட்சை நேரங்களிலே சகோதரர்களே, பரீட்சை அட்டை இருக்காது நம்மிடத்துல, எக்ஸாமினேஷன் பேட் இருக்காது, அன்னைக்கு தான் அந்த அட்டை காலண்டர் பூரா நமக்கு யூஸ் ஆகும். பெரும்பாலான ஏழை பிள்ளைகளுக்கு பரீட்சை அட்டைகள் எது? இந்த மளிகை கடைகளிலும் துணி கடைகளிலும் இலவசமாக கொடுக்கக்கூடிய கேலண்டர் அட்டை அவர்களுக்கு இன்றைக்கு எக்ஸாமினேஷன் பேட். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அல்லாஹ் அக்பர். விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் எல்லாம் தேடி தேடி வந்தார்கள் இன்றைக்கு. அவ்வளவு ஏழ்மையிலும் அவ்வளவு வறுமையிலும் சொந்தங்கள் பேணப்பட்டது. இன்னைக்கு விடுமுறை வந்து விட்டால் அவன் ஓடுறான். இன்றைக்கு விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் யாரும் வருவதற்குண்டான எந்த சூழல்களையும் உண்டு பண்ணாமல் இன்றைய என்ன செய்து விடுகிறோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சகோதரர்களே, பழமைக்கு நாம் போக வேண்டும். கொஞ்சம் அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சொல்லுகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபாவா வவஜதக பாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃஅக்னா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு ஆழமான வசனங்கள் இது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடம்பரத்தில் திளைத்திருக்கவில்லை, ஆடம்பரமான வாழ்வின் ஆமுதல் அக்குவரை எதையுமே பார்த்ததில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வின் பெரும்பகுதி பட்டினியில் போனது, வறுமையில் வாடியது, ஏழ்மையில் ஏங்கியது. இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனி மனித தஸ்கியாவை தர்பியாவை தரும்போது எப்படி தருகிறான்? அலம் யஜிதுக யதீமன் ஃபாவா. வியே முஹம்மதே, உங்களை அல்லாஹ் அனாதையாக கண்டெடுத்து உங்களுக்கு அவன் அடைக்கலம் கொடுக்கவில்லையா? பழசல்லா ஞாபகப்படுத்துறான், பழசல்லா ஞாபகப்படுத்துறான். உலகத்தில் இருக்கிற அத்துணை பேருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொந்தமானவர் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு மனித சக்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். எப்படி

0: உம்மையே உமது விக்கிரை உமது பேரை உமது புகழை வானலாக உயர்த்திருக்கிறோம் என்று புகழப்பட்ட அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்ட அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், பழசை ஞாபகப்படுத்துகிறான், அலம் யஜிதுக்க யதீமன் ஃபாவா வவஜதக்க தாலன் ஃபஹதா, உங்களுக்கு நேர்வழி எது என்று தெரியாமல் இருந்தீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தரவில்லையா? 40 வயதில் அல்லாவின் தூதர் சிலாச நபியாக மாறினார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். 40 வயது வரும் வரைக்கும் அல்லாவின் தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சிற்பங்களையும் இந்த கல்களையும் மண்ணையும் இந்த மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்களே. ஒழுக்கம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை, கட்டமைப்பு இல்லை, கட்டுக்கோப்பில்லை, பெருமையிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். இனபேதம் நிறபேதம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மொழி வெறியில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தன் ஒருத்தனை அடித்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்ட ஏழவர்கள் எல்லாம் நட்போடு உறவோடு இல்லாமல் எதிரிகளைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கவலையில் இந்த மக்கள் திருந்த மாட்டாங்களா, இந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வராதா, ஒரு ஓரிரவை இவர்கள் வணங்கக்கூடிய சூழல் வராதா என்று அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை முறை கவலையில் தனிமையில் போய் ஹிரா குகையில் இருந்தார்கள். அதெல்லாம் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான், அதெல்லாம் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அலம் வஜதக யதீமன் ஃபாவா வவஜதக தாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நபியே உம்மை அல்லாஹ் ஏழையாக கண்டெடுக்கவில்லையா, உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை தரவில்லையா? என்ன அர்த்தம் இதற்கு, என்ன கருத்து இதற்கு? பழமையை நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி நீங்கள் இருந்தீர்கள் ஏறி வந்த ஏனிகை சகோதரர்களே, எண்ணி பார்க்காவிட்டால் கூட பரவாயில்லை, குறைந்தபட்சம் எட்டு உதைக்காமல் இருங்கள். இன்னைக்கு அதான் நிலைமை இருக்கு. ஏறி வந்த ஏனிய யாரும் இன்னைக்கு எண்ணி பார்க்க வேண்டாம், குறைஞ்சபட்சம் எட்டி உதைக்காமையாவது இருக்கணுமா இல்லையா? வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், வீட்டு பிள்ளைகளுக்கு ஏழ்மையை பற்றியும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள், வெயில் எப்படி இருக்கும் என்பதையும் அவர்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள். அதுக்காக வெயில போட்டவன வருத்தடைன்னு அர்த்தம் இல்ல, வெயிலின் உஷ்ணம் இப்படி இருக்கும், பசியோடு இருக்கும் போது சாப்பாடு கிடைக்காவிட்டால் எப்படி இருக்கும், அதையும் நாம் என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீட்டிலே ஸ்நாக்ஸ் இன்றைக்கு அல்லாஹு அக்பர் சொல்லியே சொல்லப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். யோசித்து பாருங்கள், சிறுபிராயத்தில் நம்முடைய இல்லம் எப்படி இருந்தது, என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய தாய் நமக்கு வடை சுடுவாங்க, ஒரு வடை ரெண்டு வடை தான் கிடைக்கும், அதுல மிச்சம் இல்லாம மீதி இல்லாம அவ்வளவு வடகா சாப்பிட்டோம். இன்னைக்கு வீட்டுல வடை சுடுறான மனைவி, இன்றைக்கு வீட்டிலே வடை சுடுற வயிறு நிரம்பு வரைக்கும் அந்த வடைகளை மட்டுமே கொடுத்தால் அந்த வடையில எப்படி அவளுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஈர்ப்பு வரும், வயிறு நிரம்புற வரைக்கும் அந்த ஸ்நாக்ஸே கொடுத்தா அந்த ஸ்நாக்ஸ் எப்படி அந்த புள்ள பெருசா பாக்கும். நிறைய வீடுகளில் பிள்ளைகள் இன்றைக்கு சோரை சாப்பாடை விரும்புவதில்லை, நிறைய வீட்டில் இன்றைக்கு பிள்ளைகள் சாப்பிடுற சோறுக்கு சாச ஊத்தி சாப்பிடுது. இவ்வளவு ஒரு மோசமான பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் நம்மளால முடியாதா, இதெல்லாம் நம்மளால மாத்த முடியாதா? இப்ப நம்ம இருக்கிறது 2010, என்னங்க 2010, எந்த 2019 இருந்தாலும் 3019 இருந்தாலும் வாய் வழியா தானே சாப்பிடணும், அதுல மாற்றங்களை ஏற்படுத்தி விட முடியுமா? என் அருமையானவர்களே, ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்கிற அந்த ஆரம்பத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுடைய முடிவு வேறு மாதிரியாக மாறிவிடுகிறது, மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அனைத்து விஷயங்களையும் ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறான். அனைத்து விஷயங்களிலும் எளிமையை இஸ்லாமிய மார்க்கம் விரும்புகிறது. இன்ன ஹாதத் தீன் யுசுர், இந்த மார்க்கம் எளிமையானது என்று ஏன் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த மார்க்கத்திலே ஆடம்பரமாக வாழ்வதற்கு எந்த கதவும் திறக்கப்படவில்லை சகோதரர்களே. செல்வம் நிறைய இருக்கிறதா, தர்மம் நிறைய கொடு. செல்வம் நிறைய இருக்கிறதா, ஜக்காத்தை சரியாக கணக்கிட்டு கொடு. செல்வம் நிறைய இருக்கிறதா, அந்த செல்வத்தை அடிமைகளை விடுவிப்பது, ஏழை பாறைகளுக்கு உதவி செய்வது, அனாதைகளை உதவிகளை ஆதரிப்பது, இப்படி எத்தனையோ வகை வகையான வழிகளை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் செல்வம் வர வர வகை வகையான வசதி வாய்ப்புகளை நோக்கி மட்டுமே நம்முடைய உள்ளம் பயணிக்கிறது. அதனால் அருமையானவர்களே, இஸ்லாம் ஒரு எளிமையான மார்க்கம், இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம், இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம். அதனால் தான் இவ்வளவு பொருளாதார நெருக்கடியிலும் இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் தற்கொலை செய்பவர்களுடைய பெயர் பட்டியல்களில் பார்த்தால் அங்கே நீங்கள் பெரும்பாலும் முஸ்லிம்களை பார்ப்பதில்லை. உலக அளவில் தற்கொலை செய்யாதவர்கள் செய்யாதவர்கள் என்கிற பட்டியலில் முதலிடத்திலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். உலக அளவில் இவ்வளவு நெருக்கடியிலும் தான தர்மங்கள் செய்பவர்கள் பட்டியலில் முஸ்லிம்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் இது போன்ற தர்பியாக்கள் இஸ்லாமிய இல்லங்களில் தரப்பட வேண்டும். அதனால் நம் வீட்டு செல்வங்களுக்கு, நம் வீட்டு குழந்தைகளுக்கு ஆடம்பரத்தின் ஆடல் பாடல் போன்ற எந்த விஷயங்களுடைய அறிமுகத்தை கூட காட்டாமல் எளிமையோடு அவர்களை வாழ வைப்போம். ஏழைகளாக வாழக்கூடாது என்றுதான் மார்க்கம் சொல்லியிருக்கிறதே தவிர எளிமையாக வாழ வேண்டும் என்று சொல்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு சஹாபி தன்னுடைய மொத்த சொத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கலாம் என்று மனமும் வந்து வரும்போது அங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். உன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் வைத்துக்கொள், அவர்களை பிறரிடத்தில் கையேந்த விட்டு விடாதே என்பதற்கு அர்த்தம் அவர்கள் ஏழைகளாக வாழக்கூடாது என்பதுதானே தவிர எளிமையாக வாழக்கூடாது என்பது இல்லை. அதனால் ஏழ்மை என்பது வேறு, எளிமை என்பது வேறு. எளிமை என்பதை பணக்காரர்கள் கூட என்ன செய்யலாம், செயல்படுத்தலாம், கோடீஸ்வரர்கள் கூட செயல்படுத்தலாம், எவ்வளவு பெரிய பில்லியன் ட்ரில்லியன் என்று வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட என்ன செய்யலாம், எளிமையாக வாழலாம். அப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கையை நாம் நேசிப்போம். ஆடம்பரத்தை துணை வகைகளையும் ஆடம்பரத்தின் அத்துணை வாசல்களையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் மூடி வைத்துவிட்டு இறைவன் விரும்புகிற அந்த எளிமையான ஏற்றமான வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் சொல்லுகிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி இந்த ஜும்ஆவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வ அன்கும் வஸ்தஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஜும்ஆவின் முதல் உரையில் ஆடம்பரமான வாழ்க்கையிலே மூழ்கி தொலைந்தவர்களுடைய சமீபத்திய தற்கொலை நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வடுவையும் படிப்பினையும் சுருக்கமாக பார்த்தோம். ஆடம்பரமாக வாழ்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்பதையும் கொஞ்சம் பட்டியல் போட்டோம். கடந்த காலத்தில் இன்றைக்கு திடீர் பணக்காரர்களாக புது பணக்காரர்களாக உருவெடுத்த எத்தனையோ பேர், அவர்கள் வாழ்ந்த சமூகத்திலே அந்த ஏழைகளாக இருந்தவர்கள், நடுத்தர குடும்பத்திலே இருந்தவர்கள் பட்ட பாடுகளில் அவதிகளில் கொஞ்சம் பார்த்தோம். அதை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் யோசிங்க. ஒவ்வொரு விஷயமும், நம்முடைய டூர் எப்படி இருந்துச்சு, நம்முடைய விளையாட்டு எப்படி இருந்துச்சு, நம்மக்கிட்ட இருந்த டாய்ஸ் என்னென்ன மாதிரி இருந்துச்சு, நம்ம சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம பயன்படுத்தின வாகனம் சைக்கிள் எப்படி இருந்துச்சு, அந்த சைக்கிள் டயரில் காற்று இறங்கிட்டா பஞ்சர் போடுறதுக்கும் காத்தடிக்கிறதுக்கும் நம்ம எவ்வளவு பாடுபட்டோம், ஒரு 2 ரூபா 3 ரூபா சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் நமக்கு வந்துச்சு, எல்லாத்தையும் என்ன செய்யணுமோ கொஞ்சம் அப்படி ஓர்முகப்படுத்தி அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தங்க. இல்லை இல்லை, நாங்கள்லாம் அப்போவே அப்படி அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல, உங்கள் சமூகத்திலே சில பேர் கஷ்டப்பட்டுருப்பாருங்கல்ல, அந்த கஷ்டத்தையும் அது என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஆடம்பரத்தை தவிப்பதற்கு என்ன செய்யணும், அதையும் இஸ்லாம் பேசும். இஸ்லாமிய மார்க்கத்தின் அழகே என்னன்னு சொன்னால், அது குற்றங்களையும் குறைகளையும் பேசும், அந்த குற்றங்களையும் குறைகளையும் தடுப்பதற்குண்டான தவிர்ப்பதற்குண்டான தீர்வுகளையும் சொல்லு. முதல் விஷயம் சகோதரர்களே, எதெல்லாம் நமக்கு அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் கொஞ்சம் நடுநிலையை பேணுங்கள். அதாவது அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தான், உணவே இருக்கு, அதை நம்ம எப்படி சாப்பிடணும், வயிறு நிரம்ப நிரம்ப சாப்பிட்டுக்கிட்டு. இன்னும் சில பேர் அல்லாஹ்வுக்கு விருந்து கிடைக்குதுன்னு அவனுக்கு செய்தி வந்துருச்சுன்னா, வயிறுல இருந்தால் அதை வாந்தி எடுத்துட்டு திரும்ப வந்து விருந்து அட்டன் பண்ணக்கூடிய அளவிற்கு சில பேர் உணவு பிரியர்களாக இல்லை, உணவு வெறியர்களாக இருக்கிறார். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், அனுமதிக்கப்பட்ட, அதாவது அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை கையாளுவதில் கொஞ்சம் ஒரு நடுநிலையை பேண வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன, நமக்கு குறைவாக கிடைத்தாலும் அதை கொண்டு திருப்தி படக்கூடிய ஒரு மனசு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். குறைவாக வாழ்க்கையில் வசதி இல்லை, அதனால என்ன செய்யணும், வசதியை இருக்கக்கூடிய பார்த்து அவன் முன்னாடியே ஓடி அவன மாதிரியே வாழும் நினைக்க கூடாது. இந்த டைம்ல தான் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அப்படின்னு மார்க்கம் சொல்லியிருக்குதா இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம செய்யணும். அடுத்து ரொம்ப முக்கியம், யாரெல்லாம் பகட்டாக வாழ்கிறார்களோ, ஆடம்பரமாக வாழ்கிறார்களோ, உல்லாசத்தில் ஊறி திளைக்கிறார்களோ, அந்த நட்பை முதலில் கைவிடுங்கள். அவர்களோட நட்பு வைக்கிறது பெருமையா நினைக்காதீங்க. இன்னைக்கு தலையில இருக்குது நிலைமை, இது ஒரு அரசியல்வாதி வீட்டு பிள்ளையோட என் பிள்ளை அவர் பிள்ளையோட தான் என் பிள்ளை போவான், இவனுக்கு பெருமை, அவன் எங்க கூட்டு போவான், காபத்துள்ளாக்கா கூட்டு போவான், அரசியல்வாதி வீட்டு பிள்ளை மோசமாக வளர்ந்தவன் உன் பிள்ளை எங்க கூட்டு போவான், உன்னுடைய பிள்ளையின் ஒழுக்கம் எப்படி சீரழிகிறது, உன்னுடைய பிள்ளையின் கட்டமைப்பு கட்டுப்பாடு கட்டுக்கோப்பு எப்படி சீரழிகிறது, அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. விஐபி விட்டு பிள்ளைகளோட என் பிள்ளைகள் சேர்றது நம்ம பெருசு நினைக்கிறோம், அது பெருசு கிடையாது. நல்லவர்களோடு எளிமையானவர்களோடு நீங்க இருங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, பலகீனர்களை கொண்டே என்னை வந்து சந்திக்கவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா ஏழைகளையும் பாழைகளையும் பிலால் ரலியல்லாஹு போன்ற ஏழைகளையும் அந்த கஷ்டப்படுபவர்களையும் வைத்து தான் போய் ரசூலுல்லாஹி சந்திக்க முடியும். அப்படி ஒரு பாலிசி ரசூலுல்லாஹி வச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கணும்னா நமக்கு மந்திரி சகவாசம் தேவைப்படுது, மினிஸ்டருடைய அல்லது எம்எல்ஏனுடைய எம்பியினுடைய யாராவது ஒரு பெரும் பெரும் விஐபிகளுடைய தொடர்புகள் நமக்கு தேவைப்படுது. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் சந்திக்க போக வேண்டும் என்றால் பலகீனர்களை கொண்டுதான் சந்திக்க போக முடியும் என்கிற அளவிற்கு ஒரு வாழ்க்கையை நபி நடத்தினாங்க. அந்த வாழ்க்கையை நம்முடைய மக்கள்கிட்ட என்ன செய்தாங்க, உருவாக்கினார்கள். அதனால் இப்படிப்பட்ட வழிமுறைகளை இப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் ஆடம்பரங்கள் பளிச்சென்று வெளியே தெரியும், அல்லாஹ் கோடிகளில் பல கோடிகளில் இன்றைக்கு திருமண விழாக்கள் நடப்பதை சமூகத்தினுடைய பெரியவர்கள் என்று மதிக்கப்படுபவர்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சாதாரணமான முறையில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாதான் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற நன்மக்களாக வல்லரகமான அனைவரையும் ஆக்கிரல்வானாக என்று மீண்டும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு இந்த ஜும்ஆவின் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ யாமுரு பில் அதில் வல் இஹ்சான் வைசா இதில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன் வலதிக்குருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு முஸ்லிம் வானொலி டாட் காம்.
3: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
4: புதிய கையடக்கு தொலைபேசிகளை வாங்குவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் MS மொபைல்ஸ் பிரதான வீதி நற்பட்டி முனை, தொலைபேசி இலக்கம் 0777825541.
1: வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
1: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
5: ஹதீஸ் 657. அவர்கள் அப்பொழுது ஈராக் நாட்டின் கவர்னராக இருந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் அவர்களிடம் வந்து, மகனே, ஆட்சியாளர்களில் கெட்டவர்கள் மக்களை அடக்கி ஆள்பவர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். எனவே நீ அவர்களில் ஒருவராக ஆகிவிடுவதை உனக்கு எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள். புகாரி 1830.
1: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். வானலையில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி டாட் காம்
1: இணைந்திருங்கள்.
3: முஸ்லிம் வானொலி
2: www.muslimvanoli.com.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
6: السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹுடைய இல்லத்தில் இந்த நேரத்தில் எப்படி அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மத்

முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக வஹி வர தொடங்குகிறது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவால் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நபித்துவத்துடைய ஆரம்ப காலம், மக்காவுடைய ஆரம்ப காலங்கள், எப்போது அல்லாஹுடைய தூதர் இரகசியமாக தங்களுடைய தோழர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைத்தார்களோ, அடுத்த கட்டமாக எப்படி வெளிப்படையாக இஸ்லாமிய அழைப்பை மக்காவில் இருந்த குரைஷி காஃபிர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்தார்களோ, அப்போது தொடங்கப்பட்ட வேதனை, அப்போது தொடங்கப்பட்ட சோதனைகள் தொடர்ந்து கொண்டே வந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களோடு இருந்த நபித்தோழர்கள் சோதிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்? எந்த குடும்பம்? அல்லாஹுடைய தூதர் குரைஷி குடும்பம். குரைஷி குடும்பத்துடைய தலைவராக அந்த காலத்தில் இருந்த அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு எதிரிகளுடைய சோதனைகள் அண்ட விடாமல் மிகப்பெரிய அரணாக அல்லாஹுடைய தூதருக்கு அபூ தாலிப் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் குரைஷிகளால் எதுவும் செய்ய முடியவில்லை. மற்ற எல்லா சஹாபாக்களையும் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதற்கொண்டு எல்லா தோழர்களும் வேதனையில் சோதனையில் உட்படுத்தப்படுகிறார்கள். நமக்கெல்லாம் அறிந்த விஷயம்தான், அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதரிடம் இருந்து பிரிகிறார், மரணமாகிறார். அல்லாஹுடைய தூதருக்கு கவலைகள் சூழ்கிறது. மிகப்பெரிய அரண், என்னை பாதுகாத்த அபூ தாலிப் அல்லாஹுவின் உதவியால் இப்போது என்னிடத்திலே இல்லையே. அபூ தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு குரைஷிகள் அல்லாஹுடைய தூதரையும் தாக்குகிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கும் வேதனைகளை சோதனைகளை கொடுக்க தயாராகிறார்கள். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் வீதியின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதரின் மீது மண்ணை தூரி வாசினார்கள், மண்ணை தூரி எறிந்தார்கள். முகமெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு மண்ணாகியது, தலையெல்லாம் மண்ணாகியது. அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய வீட்டில் நுழைகிறார்கள். அவர்களுடைய மகள் பார்க்கிறார்கள், என் தந்தையே, உங்களுக்கு இந்த நிலைமையா? உங்களுடைய முகமெல்லாம் மண், உங்களுடைய தலையெல்லாம் மண். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் மகளே நீ அழாதே, அல்லாஹ் உம்முடைய தந்தையை ரசூலை பாதுகாப்பான். அபூ தாலிப் இருக்கும் வரை என்னோடு இப்படி நடந்து கொள்ளாத இந்த குரைஷி காஃபிர்கள் அபூ தாலிப் சென்றதற்கு பிறகு என்னோடு இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று அபூ தாலிபை நினைவு கூர்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், மக்கா புறக்கணித்தது. எம்முடைய உறவினர்கள் வாழக்கூடிய வேறு ஊரை நோக்கி பயணிப்போம். தாயிஃபை நோக்கி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 மைல் தூரம் பயணம் செய்கிறார்கள். தாயிஃபை சென்றடைகிறார்கள். பனு தகீஃப், உஸ்ரத்து தகீஃப், தகீஃப் கோத்திரத்தார்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். தகீஃப் கோத்திரத்துடைய தலைவர்களை சந்திக்கிறார்கள் தாயிஃபில். அப்து யாலில் வ மஸ்ஊதுன் வ ஹபீப், மூன்று தலைவர்களையும் அழைத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பை எடுத்து வைக்கிறார்கள். அந்த மூவரும் சொன்னார்கள். அதில் ஒருவர் சொன்னார், யம்ருது ஸியாபல் கஅபா இன் கான அல்லாஹு அர்சலக், கஅபாவின் திரையை பிடித்து நான் ஆட்டுவேன் அல்லாஹ் உம்மை நபியாக அனுப்பியதற்கு. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட எதிர்ச்சொல் பாருங்கள். இன்னொருவர் சொன்னார், வல்லாஹி, இன்னொருவர் சொன்னார், மா வஜதல்லாஹு அஹதன் யுர்சிலுஹு கைரக், இந்த உலகத்தில் எந்த தாயும் இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டார், எந்த அழைப்பாளருக்கும் இந்த ஒரு எதிர்ச்சொல் விழுந்திருக்காது. அல்லாஹுடைய தூதரை பார்த்து அந்த மனிதர் கேட்டார், அல்லாஹ்விற்கு வேற ஆள் இல்லையா? உம்மையா அல்லாஹ் ரசூலாக அனுப்பினான்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதரை பார்த்து இன்னொருவர் சொன்னார், உம்மிடத்திலே நான் ஒருபோதும் பேச மாட்டேன். தாயிஃபுடைய மக்களிடத்திலே அழைப்பு பணி செய்கிறார்கள், எல்லா மக்களும் புறக்கணிக்கிறார்கள். தாயிஃபுடைய பயணத்தில் ஒருவர் கூட இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. 10 நாட்கள் அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லால் செயல்களால் வேதனை நடக்கிறது.
அதுவும் 10வது நாள் கல்லால் எறிகிறார்கள். மஜ்னூன் வந்திருக்கிறார் என்று சிறுவர்களை கூறி கல்லால் எறிந்து விரட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் இரத்தம் அடைந்தவர்களாக தாயிஃபில் இருந்து வெளியே வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தில் இருந்து மலக்கை இறக்குகிறான். அந்த மலக்கு சொன்னார், இன்னல்லாஹ கத் ஸமிஅ கௌல கௌமிக லக் வமா ரத்து அலைக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்முடைய சமூகம் உம்மிடத்தில் என்ன கூறியது, நீங்கள் அதற்கு என்ன பதில் சொன்னீர்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் அறிகிறான். வகத் பஅத இலைக மலக்கல் ஜிபால், மலக்குகளுடைய மலைகளுடைய மலக்குகளை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். நபியே, நீங்கள் என்ன கட்டளை இடுகிறீர்களோ அதை கூறுங்கள், அவர்கள் செயல்படுத்துவார்கள். இந்த இரண்டு மலைகளுக்கு இடையே இவர்களை வைத்து ஒன்றோடு ஒன்றாக இணைத்து விடட்டுமா, கட்டளை கூறுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் இப்படி பேச முடியாது. முஹம்மது ரசூலை தவிர இப்படி யாரும் வேறு இரக்க குணத்தை வெளிப்படுத்த முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். தாயிஃபுடைய பயணம், அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்த, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த, எல்லா சோதனைகளிலும் தனக்கு உறுதுணையாக இருந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம், சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட சோதனைகள் பாருங்கள். அபூ தாலிபுடைய மரணம், அதற்கு பிறகு தாயிஃபுடைய பயணத்திலிருந்து விரட்டப்படுதல், மூன்றாவது ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளமெல்லாம் நெருக்கமாகிறது, சோதனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கவலைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபியே, இந்த பூமிகளில் உள்ள இந்த மக்கள் உங்களை புறக்கணித்தால் என்ன, வானங்கள் பூமிகளை அரசாட்சி செய்யக்கூடிய உங்களுடைய ரப்புல் ஆலமீன் உங்களை அரவணைக்கிறான், உங்களை சந்திக்க விரும்புகிறான் என்று அல்லாஹ் இஸ்ரா உல் மிஅராஜ் உடைய பயணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் இஸ்ராஉ வல் மிஅராஜ். அல் இஸ்ரா என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, கஅபாவில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் மக்தீஸ் வரை, பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று சொல்லப்படும். இரவுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஆற்றலால் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் மக்தீஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று அழைக்கப்படும். மிஅராஜ் என்றால் பைத்துல் மக்தீஸில் இருந்து ஏழு வானங்களை கடந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பயணம் மிஅராஜ் என்று அழைக்கப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பயணத்தில் இன்று பலர் கருத்துக்களில் கூறுவது போல அல்லாஹ்வுடைய தூதர் கனவில் சென்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய ரூஹ் சென்றது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பு சென்றது என்பது கிடையாது. அஹ்லு சுன்னாவுடைய கருத்தின்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உடலாலும் தங்களுடைய ரூஹாலும் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அவனுடைய அடிமையை அழைத்து சென்றான். பிஅப்திஹி, அப்தன்ற பதம் குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறது என்றால் உடலாலும் உள்ளத்தாலும் ரூஹாலும் இருக்கக்கூடிய மனிதருக்குத்தான் அப்தன்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்தி. கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் இங்கே ரசூலு என்று சொல்லவில்லை, நபி என்று சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவனுடைய அடிமை என்று சொல்லுகிறான். அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த தரமுடைய வார்த்தை அது, பிஅப்திஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனிலே மூன்று இடங்களில் அல்லாஹ் இப்படி அழைக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, இரண்டாவது முறை தபாரக்கல்லதி நஸ்ஸல அல்ஃபுர்கான அலா அப்திஹி, மூன்றாவது முறை வஅன்னஹு லம்மா காம அப்துல்லாஹி யதுஉ. இந்த மூன்று முறைகளில் தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிஅப்திஹி என்று அழைக்கிறான். என்னுடைய அடிமை, என்னையே வணங்கக்கூடியவர், எனக்காகவே வாழக்கூடியவர், என்னிடத்திலேயே தன்னை சரணடைய வைத்த பிஅப்திஹி, என்னுடைய அடிமையை நான் அழைத்து சென்றேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ராவுடைய பயணம் எப்போது நடந்தது என்பதில் அறிஞர்கள் மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில ரபியுல் அவ்வல் மாதத்தில் என்று, சில ரஜபுடைய மாதத்தில் என்று, இன்னும் பலர் ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு முன்னால் ஆண்டில் என்று,
இன்னும் பலர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்லக்கூடிய ஆண்டிற்கு இரண்டாவது ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என்று இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் தான், அது எப்போது நடந்தது என்பதை அறிந்தவன். ஆனால் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்திற்கு அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு சென்றார்கள். மக்காவுடைய வருகைக்கு பிறகு, நபித்துவத்தின் வருகைக்கு பிறகு மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால், நபித்துவத்திற்கு பிறகு மதீனாவிற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை அல்லாஹ்வுடைய ஆற்றலால் சென்றார்கள். அல்லாஹ் கூறுகிறான், சூரத்துல் இஸ்ரா ஒன்றாவது வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினூரியஹு மின் ஆயாதினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மகத்துவம் மிக்கவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹ், அவனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது தெரியுமா? அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியானை, தன்னுடைய அடிமையை அழைத்து சென்றான். லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி. அது எப்படிப்பட்டது? அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அல்லாஹ் அந்த சுற்று எல்லைகளை அல்லாஹ் பறக்க செய்திருக்கிறான். ஏன் அழைத்து சென்றான்? லினுரியஹு மின் ஆயாதினா, எம்முடைய அத்தாட்சிகளை அந்த நபிக்கு நாம் காட்டுவதற்காக, எம்முடைய அத்தாட்சிகளை அந்த தூதருக்கு நாம் எடுத்து வைப்பதற்காக. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் அவன்தான் கேட்கக்கூடியவன், அவன்தான் பார்க்கக்கூடியவன். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, அஹ்மது ரஹிமஹுல்லா, இமாம் திருமிதி போன்ற எல்லா அறிஞர்களும் பல வடிவங்களில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சுருக்கமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் எப்படி நடந்தது, அதில் நாம் பெற இருக்கின்ற படிப்பினைகள் என்ன என்பதை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பைன அன இந்தல் பைத்தி பைன நாஇமி வல் யக்தான், நான் காபாவின் அருகில் உறங்கிய நிலையிலும் விழித்த நிலையிலும் இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்போது ஒரு சப்தம் கேட்டது, இந்த மூவரில் ஒருவரா அவர், யாரெல்லாம் இருக்கிறார்கள்? ஹம்சா ஜஃபர் ரழியல்லாஹு அன்ஹுமா, இந்த மூவரும் இருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேட்கிறது, இந்த மூவரில் ஒருவரா அவர்? ஆம், அந்த மலக் என்னிடத்தில் நெருங்கி வந்தார், என்னுடைய சுற்றுப்பகுதியை பிளந்தார், ஜம்சம் நீரை அவர் கொண்டு வந்திருந்த தங்கத்தாலான பாத்திரத்தில் இருந்து ஜம்சம் நீரை எடுத்து என்னுடைய கல்பை கழுவினார், என்னுடைய கல்பை கழுவப்பட்டு மீண்டும் அதே இடத்திலே வைக்கப்பட்டது. சும்மா ஹுஷிய ஈமானன் வ ஹிக்மா, அதற்கு பிறகு அந்த கல்பில் ஈமானும் ஹிக்மத்தும் நிறைந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பை பிளக்கிறார்கள், அவருடைய வைந்து கல்பு வெளியே எடுக்கப்படுகிறது, ஜம்சம் நீரால் அந்த கல்பை சுத்தப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது ஈமானாலும் ஹிக்மத்தாலும் அது முழுமையாக்கப்பட்டது, நிரப்பப்பட்டது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைன் கதீர், எப்படி நடக்கும் என்ற சிந்தனையை ஒரு முஸ்லிம் வைக்க கூடாது. ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை என்ன? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைன் கதீர், எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்கிறார்கள், உதீது பில் புராக், புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்பட்டது. அது என்ன? வஹுவ தாபத்துன் அப்யம், வெள்ளை நிறமுடைய ஒரு விலங்கினம் அது. தவீலுன் ஃபௌக்கல் ஹிமாரி வதுனல் பகல், அது கோவேறு கழுதையை விட உயரமானதும் கிடையாது, கழுதையை விட ஒரு குதிரையை விட உயரமானதும் கிடையாது, கோவேறு கழுதையை போன்று குட்டையானதும் கிடையாது, இரண்டிற்கும் நடுத்தரம் உள்ள ஒரு வாகனம், ஒரு விலங்கினம் அது. சுப்ஹானல்லாஹ், அதனுடைய சக்தி என்ன? அது எவ்வளவு தூரம் பார்க்கிறதோ அந்த தூரத்தில் தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்கும். அல்லாஹு அக்பர், அந்த புராக்குடைய வாகனம் எவ்வளவு தொலைவில், அது பார்வை எவ்வளவு தூரம் செல்கிறதோ அடுத்த கணம் அதனுடைய பாதம் அந்த இடத்தில் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்பு அது. புராக்குடைய வாகனம் கொண்டு வரப்பட்டது. இன்னும் சில ரிவாயத்துகளிலே அது கொண்டு வரப்பட்ட உடன் அது திமிரியது, மிளிர்ந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அபி முஹம்மதின் தஃஅலு ஹாதா,
இப்படியா முஹம்மது இடத்தில் நடந்து கொள்கிறாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஃபமா ரகிபக அஹதுன் அக்ரமு அலல்லாஹி மின், அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இவரை போன்று உன் மீது யாரும் ஏறியது கிடையாது. அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான உம்மை போன்று உன் மீது இவரை போன்று யாரும் ஏறியது கிடையாது. அதற்கு பிறகு அது தணிந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினார்கள். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி கண்கள் சிமிட்டுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் குதிரத்தால் சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நுழைகிறார்கள். நுழைந்தவுடன் இரண்டு ரக்அத் தொழுகை நடத்துகிறார்கள். யாருக்கு? இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு, இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுக்கு. மஹாஃபிது இப்னு கதீர் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், எல்லா நபிமார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள், எல்லா ரசூல்மார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பிறகு வெளியே வந்தார்கள். வெளியே வந்தவுடன் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். ஒரு பாத்திரத்தில் மது இருந்தது, இன்னொரு பாத்திரத்தில் பால் இருந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்தர்துல் லபன், எதை தேர்ந்தெடுத்தார்கள்? பாலை தேர்ந்தெடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இஃதர்தல் ஃபித்ரா, நீங்கள் ஃபித்ரத்தை இயற்கையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவரை இஸ்ராவுடைய பயணம். இஸ்ரா என்றால் என்ன? மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை. அதற்கு பிறகு மிஅராஜுடைய பயணம் ஆரம்பமாகிறது. ஃபஅரஜ பி இலா ஸமாஇத் துன்யா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புராக்குடைய வாகனத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றி வானத்தை நோக்கி செல்கிறார்கள். பூமியுடைய முதல் வானம், கதவு தட்டப்படுகிறது. அந்த ஹாசின் காவலாளி கேட்கிறார், யார் நீங்கள்? மன்ஹாதா? சொன்னார்கள், ஜிப்ரீல். ஹாதா ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஹல் மஅக அஹத், உங்களோடு வேறு யாராவது இருக்கிறார்களா? ஆம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவர் ரசூலாக அனுப்பப்பட்டவரா? அவர் அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம், அல்லாஹுடைய அரசாட்சி, அல்லாஹுடைய அரசாட்சி. மாலிகில் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன், அவனுடைய அரசாட்சி. அங்கே ஜிப்ரீலும் மலக்குகளுடைய தலைவரும், தனக்கு கீழுள்ள மலக் அனுமதி கொடுத்தால்தான் உள்ளே நுழைய முடியும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் கேட்கப்படுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? ஆம், அவருடைய வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உள்ளே வரவேற்றார்கள். உள்ளே வந்தவுடன் ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார் அந்த முதல் வானத்தில். அவருக்கு வலப்புறம் வெண்மை நிறத்துடைய ஒரு, அவருடைய வலப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது, இடப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது. வலதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் சிரித்தார் அந்த மனிதர், இடதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் அழுதார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கப்பட்டது, ஏன் இந்த மனிதர் இப்படி செய்கிறார்? யார் இவர்? மன் ஹாதா? ஹாதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்கள் ஆதம், அவருடைய வலப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் அஹ்லுல் ஜன்னா. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் இமையாக்கட்டும். அவர்கள் சொர்க்கவாதிகள். இடப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் நரகத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாக்கட்டும். ஃபஸல்லிம அலை, உங்கள் நபிக்கு, உங்களுடைய தந்தைக்கு சலாம் சொல்லுங்கள். ஃபஸல்லம்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பதில் சொன்னார்கள், மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வ நபியி ஸாலிஹ், என் சாலிஹான மகனே, என் சாலிஹான நபியே, வாருங்கள், எவ்வளவு காலம் கடந்து விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். உடனடியாக இரண்டாவது வானம், கடமைகள் நிறைய இருக்கிறது, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டி இருக்கிறது. இரண்டாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள், தட்டுகிறார்கள், கேட்கப்படுகிறது, மன் ஹாதா, வந்திருப்பவர் யார்? ஜிப்ரீல். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். இரண்டாவது வானம் திறக்கப்படுகிறது. அங்கே சென்றால் ஒரு மனிதர் நின்றார். யார் என்று கேட்டேன், அவர் இப்னு ஹாலா. இரண்டு மனிதர்கள் நின்றார்கள். இரண்டாவது வானத்தில் இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள். இவர்கள் யார் என்று கேட்டேன். அப்போது சொல்லப்பட்டது, ஒரே சாட்சிக்கு பிறந்த இரண்டு மகன்கள், யஹ்யா ஈசா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இருவருக்கும் சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன், பதில் சொன்னார்கள், வரவேற்றார்கள், என் சாலிஹான சகோதரனே, சாலிஹான நபியே, உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன்.
கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள் உள்ளே. அங்கே சென்றால் மூன்றாவது வானத்தில் இருந்தார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு பாதி அழகு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் படைத்ததில் அழகில் பாதியை நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன். அவர் கூறினார், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானம் அழைத்து செல்லப்பட்டது. தட்டப்பட்டது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வர கட்டளையிடப்பட்டதா? ஆம். வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கதவு திறக்கப்பட்டது. அங்கே சென்றால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சலாம் கூறினோம். சலாமிற்கு பதில் சொன்னார்கள், வாருங்கள் சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே என்று வரவேற்றார். அதற்கு பிறகு ஐந்தாவது வானம் கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், நீங்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சலாம் கூறினேன். அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள். அவர்கள் கூறினார்கள், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று. அதற்கு பிறகு எத்தனை வானம்? ஆறாவது வானம். ஆறாவது வானத்தில் கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாருங்கள், உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், உங்களுடைய வருகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே உள்ளே நுழைந்தால் யார் இருந்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சலாம் கூறினேன். பதில் சொன்னார்கள், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று வரவேற்றார்கள். நான் திரும்பி சென்றேன். செல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள், இன்ன குலாமன் புஇஸ பஅதி, இந்த சிறுவர் எனக்கு பிறகு, இந்த வாலிபர் எனக்கு பிறகு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய உம்மத்தில் நுழையக்கூடிய கூட்டத்தை விட இவருடைய உம்மத்தில், சொர்க்கத்தில் அதிக மக்கள் நுழைவார்கள். அதை நினைத்து நான் அழுகிறேன். கவலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ளத்தில். இந்த நபி அவர்களோடு பெரும்பான்மையான கூட்டத்தை அழைத்து செல்லுவார், ஆனால் என்னை விட அவர் கூட்டத்தில் மிஞ்சிவிட்டாரே சொர்க்கத்தில் அழைத்து செல்வதில் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். அதற்கு பிறகு ஏழாவது வானம். ஏழாவது வானத்தின் கதவு தட்டப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யார் உங்களோடு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். அவர்களுடைய வருகை நல்வரவாகட்டும். உள்ளே சென்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏழாவது வானத்தில் முஸ்னிதன் தஹ்ரஹு இலல் பைத்தில் மஅமூர், தன்னுடைய முதுகை பைத்துல் மஅமூருடைய சிவற்றில் சாய்ந்தவராக அமர்ந்திருந்தார். அல் பைத்துல் மஅமூர் காபாவிற்கு நேராக ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இல்லம். எப்படி இங்கே ஒவ்வொரு சதா கணமும் அல்லாஹுவை தவாஃப் செய்கிறோமோ அது போன்று மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக உள்ள இல்லம் அது, அல் பைத்துல் மஅமூர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மஅமூரில் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். அவர்கள் வெளியே வந்தால் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பளிக்கப்படாது. சுப்ஹானல்லாஹ். உலகம் அழியும் வரை எத்துணை நாட்கள்? ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் என்றால் இந்த மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட மலக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இதில் குறைவானவர்கள் அல்லாஹுவை வணங்குபவர்கள், இதில் குறைவானவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர்கள். ஆனால் மலக்குகள் சதா கணமும் அல்லாஹுவை புகழ்பவர்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கின்ற வானம், இந்த பானத்திலே ஒரு ஜான் கூட காலி கிடையாது. இல்லாவ மலக்குன் ராக்கிய, இல்லாவ மலக்குன் சாஜித், அதிலே ஒரு மலக்கு ருக்குயிலே இருப்பார், இன்னொரு மலக் சுஜூதிலே இருப்பார். அவ்வளவு கோடான கோடி மலக்குகள் தொழக்கூடிய பைத்துல் மஅமூரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய முதுகை சாய்த்திருந்தார்கள். ஹாதா அபூக், இவர்கள் தான் உங்களுடைய தந்தை. ஃபஸல்லிம அலை, சலாம் கூறுங்கள். ஃபஸல்லம்து அலைஹி, நான் சலாம் கூறினேன். ஃபரத்த ஸலாம், அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள், மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வன்னபிய் ஸாலிஹ், சாலிஹான என்னுடைய மகனே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று அழைத்தார்கள். ஏழு வானங்களுடைய பயணம் முடிந்தது. ஏழாவது வானம், இந்த பூமியுடைய, இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடியது ஏழு வானங்கள். குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஏழாவது வானத்தை ஒப்பிடும் பொழுது அல்லாஹ்வுடைய குர்சி, அல்லாஹ்வுடைய குர்சி, வஸிய குர்சி யுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுடைய குர்சி இந்த ஏழாவது வானத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்திற்கு சமம். இந்த ஏழாவது வானம் அல்லாஹ்வுடைய குர்சியோடு ஒப்பிடும் பொழுது பாலைவனத்தில் வீசப்பட்ட ஒரு மோதிரத்திற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு மேலே செல்ல ஸும்ம தஹபபி இல சித்ரத்தில் முன்தஹா, ஒரு மரம் அது யானையுடைய காதுகளுடைய சோலைகளை போன்ற கிளைகளை உடைய மரம் அது, சித்ரத்துல் முன்தஹா, முன்தஹா அதுதான் எல்லை, அதற்கு மேல் யாரும் செல்ல முடியாது அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல். சித்ரத்துல் முன்தஹா அந்த மரத்தை அடைந்தோம், அந்த மரத்திற்கு கீழ் இருந்து நான்கு ஆறுகள் ஓடியது. ஃபஸஅல்து ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன் இந்த ஆறுகள் எங்கே செல்கிறது, இரண்டு ஆறுகள் சொர்க்கத்தை நோக்கி, இன்னொன்று இரண்டு ஆறுகள் இந்த பூமியை நோக்கி, பூமியை நோக்கி செல்லக்கூடிய ஆறுகள் எது, அந்நீலு வல் ஃபுராது, நைல் நதியும் யூப்ரிட்டஸ் நதியும், இரண்டு நதிகளும் சித்ரத்துல் முன்தஹாவில் இருந்து கிளம்பி வரக்கூடிய நதிகள். அது எப்படி வருகிறது, எப்படி பூமிக்கு சேர்கிறது, அல்லாஹுவை தவிர அந்த ஞானத்தை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு பிறகு அழைத்து செல்லப்பட்டேன் தனியாக என்னுடைய ரப்பை சந்திப்பதற்காக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏழு வான இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் உங்களை புறக்கணித்தாலும் நபியை நான் இருக்கிறேன் உங்களுக்காக, வாருங்கள் என்னை சந்திப்பதற்காக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டது நேரடியாக, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹுவை பார்க்கவில்லை, அல்லாஹுவை பார்க்கவில்லை, அல்லாஹுவை சந்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யார் அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் பார்த்தார்கள் என்று கூறுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டை செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது, ஹல் ரஐத ரப்பக், உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்த்தீர்களா, நூறுன் அன்ன அராஹ், அவன் வெளிச்சமானவன், அவனை எப்படி நான் பார்ப்பது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் அல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான், வலா எம்பகை லஹு ஐயனாம், அவனுக்கு உறக்கம் தேவை கிடையாது, யஃபிதுல் கிஸ்த வ யர்ஃபஉ, தராசை அவன்தான் தாழ்த்துகிறான், தராசை அவன்தான் உயர்த்துகிறான். பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது, இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது. ஹிஜாபுஹு நூர், அவனை மறைக்கக்கூடியது, அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும். அல்லாஹு நூறு சமாவாத்தி வளரும், நூறு நாளா நூர், அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும். யார் அதை விளக்குகிறாரோ பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகள் அனைத்தையும் அந்த வெளிச்சம் சுட்டரித்து விடும். அல்லாஹு அக்பர். நபி மூசா கேட்டார், யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்க வேண்டும், அலைஹி ஸலாம், மூசா உன்னால் என்னை பார்க்க முடியாது, வேண்டுமானால் இந்த மலையை பார். அல்லாஹ் அவனுடைய விரலின் கீறல் அளவுள்ள ஒளியை இறக்கினான், மழை வெடித்தது, மூசா பஸ்பம், மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் அடித்து விழுந்தார்கள். எழுந்தவுடன் சொன்னார்கள், யா அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு என்னை மன்னித்துக் கொள், நான் உன்னை நம்பிக்கை கொண்டதில் முதலாமவன். அல்லாஹுவை யாரும் பார்க்க முடியாது, இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹுவை பார்க்கவில்லை. அல்லாஹுவை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தன்னை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 50 நேர தொழுகைகளை அதில் கட்டளையாக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 50 நேர கட்டளைகளை கொண்டு மறுபடியும் அல்லாஹுவை சந்தித்து விட்டு பூமியை நோக்கி இறங்கி வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வானம் வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், மா ஃபரத ரப்புக அலா உம்மத்திக், உங்கள் சமூகத்தின் மீது அல்லாஹ் எதை கடமையாக்கினார். குல்து ஹம்சீன ஸலாதன், 50 நேர தொழுகைகளை. அப்படியா, இர்ஜி இலா ரப்பிக் ஃபஸ்அல்ஹு அத்தஃபீஃப், குறைத்து கேளுங்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உம்மத் அதை செயல்படுத்த சக்தி பெறாது. நான் பனி இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டேன், நான் பார்த்திருக்கிறேன், அவர்களிடத்திலே படிப்பினைகளை பெற்றிருக்கிறேன், இவர்கள் ஒருபோதும் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள்.
ஐம்பது நேர தொழுகைகள் குறைத்து கேளுங்கள். ஃபரஜஅது இலா ரப்பி, இந்த அப்படத்திலே சென்றேன். யா அல்லாஹ் குறைத்து கொடு என் சமூகத்திற்கு, யா அல்லாஹ் குறைத்து கொடு என் சமூகத்திற்கு. குறைக்கப்பட்டது ஐந்து நேர தொழுகைகள். மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வானம் வருகிறது. கேட்டார்கள், அல்லாஹ் இப்போது என்ன செய்தான், எதை கடமையாக்கினான்? அல்லாஹ் ஐந்தை குறைத்திருக்கிறான். மறுபடியும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதை உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது, குறைத்து கேளுங்கள். பனி இஸ்ரவேலர்களிடத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன், அவர்களிடத்திலே படிப்படைகளை பெற்றிருக்கிறேன், செயல்படுத்தாது. மறுபடியும் சென்றார்கள், யா அல்லாஹ் குறைத்து கொடு. இப்படி ஐந்து ஐந்தாக குறைக்கப்பட்டு இறுதியாக ஐந்து நேர தொழுகையாக மாறியது. சொல்லப்பட்டது கடமையாக்கும் பொழுது இந்த ஐந்து நேர தொழுகைகளை தொழுதால் ஐம்பது நேர தொழுகைகளை தொழுத நன்மைகளுக்கு உன் சமூகம் உட்படுத்தப்படும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்தார்கள், அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், ஐந்து நேர கடமைகள் குறைத்து கேளுங்கள் நபியே, இதையும் உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை உண்மை இல்ல மஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஐந்து நேர தொழுகையும் அவர்களுக்கு சிரமமாக இருக்கும், குறைத்து கேளுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரப்பிடத்தில் நான் திரும்பி சென்று இதை கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வெட்கப்படுகிறேன். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் மறுபடியும் மிஅராஜுடைய பயணத்தை முடித்து மக்காவை வந்தடைந்தார்கள். உம்முல் ஐமன் அவர்களை சந்தித்தார்கள், இதை சொன்னார்கள். உம்முல் ஐமன் சொன்னார்கள், ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரை இதை மக்களுக்கு வெளிப்படுத்தாதீர்கள், குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. நபி மக்களுக்கு தெரிவித்தார்கள், நான் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி அதற்கு பிறகு ஏழு வானங்களை கடந்து சென்றேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மக்கள் ஏற்றுக்கொள்ள தடுமாறினார்கள். அபூஜகல் வந்தான், அல்லாஹுடைய தூதரே, முஹம்மது ரசூலே, முஹம்மதே, உங்களிடத்தில் ஏதாவது செய்திகள், புதிய செய்தி இருக்கிறதா? ஆம் அபூஜஹலே, நான் சென்றேன் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி அதற்கு பிறகு ஏழு வானங்களை கடந்து ரப்பை சந்தித்தேன், அல்லாஹ் எனக்கு கடமைகளை கொடுத்தான். அப்படியா? இதுதானா கதை? நான் எங்களிடத்திலே நீங்கள் கூறியதை மக்களை அழைத்தால் சொல்வீர்களா? அவனுக்கு என்ன ஆனது? இவருடைய நாவாலே இவர் பொய்யை கூறுகிறார் என்று நிரூபிக்கக்கூடிய தனம் என்று நேரம் என்று அவன் நினைத்துக் கொண்டான். அபூஜகல் சொன்னான், வாருங்கள் குறைசிகளே, முகமது ஒரு செய்தியை சொல்ல போகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாருங்கள் வாருங்கள். எல்லா மக்களும் ஒன்று கூடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து சொன்னார்கள், ஆம், ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி சென்றேன், அதற்கு பிறகு ஏழு வானங்களை கடந்து சென்றேன். மக்கள் சொன்னார்கள், முஹம்மதுடைய பொய்யம்மை ஆச்சரியப்படுத்துகிறது, உண்மையிலே ஆச்சரியப்படுத்தலாம், பொய்யில் இவர் ஆச்சரியப்படுத்துகிறாரே என்று கைகளை தட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ரா வல் மிஅராஜ் இது தரக்கூடிய படிப்பினைகள் என்ன, பாடங்கள் என்ன? இஸ்ரா மிஅராஜ் தரும் படிப்பினைகள், முதல் படிப்பினை, இதயம் பிளக்கப்பட்டது, வயிறு பிளக்கப்பட்டு இதயம் எடுக்கப்பட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, இது இரண்டு முறை நடந்திருக்கிறது. ஒன்று, ஹலீமா சஅதியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் பாலருந்தும் குழந்தையாக ஒப்படைக்கப்பட்ட பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் மலையில் மீது இருந்து அவர்களுடைய சிறுவர்கள் எல்லாம் கீழே விளையாடி கொண்டிருந்த பொழுது, ஹலீமா சஅதியாவுடைய அவர்களுடைய அந்த அரவணைப்பில் இருந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக இதயம் பிளக்கப்பட்டு கல்பு வெளியே எடுக்கப்பட்டு ஷைத்தானுடைய சதை துண்டு அதிலிருந்து அகற்றப்பட்டது. இரண்டாவது முறை மிஅராஜுடைய பயணத்திற்கு செல்லுவதற்கு முன்னால் கல்பு எடுக்கப்பட்டு ஜம்ஜம் நீரால் குளிப்பாட்டப்பட்டு ஈமானோடும் ஹிக்மத்தோடும் முழுமையாக்கப்பட்டது. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்னல்லாஹு அலா குல்லி ஷைன் கதீர். இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையாடல் என்ன சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? குறைத்து கேளுங்கள் நபியே, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னை விட இந்த சமூகம் எண்ணிக்கையில் அதிகமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நபி என்றாலும், அவரிடத்திலே அந்த ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை கண்டு வியந்தாலும், ஒரு நபிக்கு அவர் செய்யக்கூடிய அறிவுரை என்ன?
அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக என்ன ஒரு தன்மை பாருங்கள், அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக இதை பத்தாது, இது இதை ஏற்றுக்கொள், இதை உங்களுடைய சமூகம் செயல்படுத்தாது, குறையுங்கள் நபியே. சுப்ஹானல்லாஹ், ஒரு திறமை உள்ள நபிமார்களின் தலைவராக இருந்தாலும், இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவராக இருந்தாலும், அல்லாஹ் படைத்ததில் அந்த படைப்பை போன்ற ஒரு படைப்பில்லை என்றாலும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட தன் சமூகத்திடத்திலே அதிக முறை அதிக நாட்கள் பழகிய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அல்லாஹுவை சந்திக்க சென்றார்கள். என்ன ஒரு பணிவு பாருங்கள், என்ன ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தன்மை பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். மூன்றாவது, தொழுகையுடைய முக்கியத்துவம். இந்த உலகத்தில் எல்லா கடமைகளும் எப்படி கொடுக்கப்பட்டது? வஹியின் மூலமாக முஹம்மது ரசூலுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு கடமை மட்டும்தான் நேரடியாக அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டது. என்ன கடமை? எந்த கடமையை நாம் புறக்கணிக்கிறோமோ, எந்த கடமையை நாம் நிறைவேற்றுவதற்கு சிரமமாக இருக்கிறதோ, எந்த கடமைக்காக உறக்கத்தை துறக்க நாம் தயாரில்லையோ, எந்த கடமைக்காக எம்முடைய வேலைகளை துறக்க நாம் தயாரில்லையோ, எந்த கடமைகளுக்காக எம்முடைய செல்வத்தை துறக்க தயாரில்லையோ, குடும்பத்திற்கு நேரம் உண்டு, உறங்குவதற்கு நேரம் உண்டு, விளையாடுவதற்கு நேரம் உண்டு, சாப்பிடுவதற்கு நேரம் உண்டு, அரட்டை அடிப்பதற்கு நேரம் உண்டு, இந்த உலகத்தை சுற்றி பார்ப்பதற்கு நேரம் உண்டு, எந்த இறைவனை வணங்குவதற்கு அஞ்சு நேர தொழுகைகளை ஒரு நாளில் சரிவர தொழுக முடியவில்லையோ, இல்ல மஷா அல்லாஹ், அந்த கடமையை அல்லாஹ் நேரடியாக நபிக்கு கூறினார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுவும் எப்படிப்பட்ட கடமை? யாரும் இந்த கடமையிலிருந்து விலக முடியாத கடமை. ஜகாத் செல்வந்தவர்களுக்கு, ஹஜ் செல்வந்தவர்களுக்கு, உடல் வலிமை உள்ளவர்களுக்கு, நோன்பு உடலில் தாக்கத்துள்ளவர்களுக்கு, சக்தி உள்ளவர்களுக்கு. ஆனால் யாராக இருந்தாலும் அவர் நோயாளியாக, அவர் மரணப்படுக்கையில், அவர் உயிருள்ளவராக, சுகமுடையவராக வயதை அடைந்து விட்டால், இவர்கள் யாராக இருந்தாலும் போர்க்களத்தில் அவர் நின்றாலும் இதை விடுவதற்கு அனுமதி கிடையாது. நின்று தொழ முடியவில்லையா, உட்கார்ந்து தொழு. உட்கார்ந்து தொழ முடியவில்லையா, படுத்து தொழு. படுத்தும் தொழ முடியவில்லையா, இன்றைய அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில் கண்ணால் தொழு, சைகையால் தொழு. தொழுகையிலிருந்து எந்த காலத்திலும் விடுதலை கிடையாது. எதிரிகளுக்கு முன்னால் நீ போர்க்களத்தில் நின்றாலும் அந்த நேரத்திலும் நீ தொழுகையை விடக்கூடாது. இப்படிப்பட்ட கடமை அல்லாஹுடைய கடமை, எல்லா நபிக்கும் அல்லாஹ்இட்ட கடமை. ஆனால் எங்கே நம்முடைய சமூகம்? ஐந்து நேர தொழுகைகள், அதை தொழுவதை விட்டால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வேண்டுமென்றே தொழுகையை விடுபவன் அல்லாஹுவை மறுத்த காஃபிராகிறான். ஐந்து நேர தொழுகையை தொழுதாலும் நரகம் உண்டு ஒருவனுக்கு. யார் தெரியுமா? யார்? பலர் கேட்டிருப்பீர்கள், யார் அவன்? فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا. பின்னால் இவர்களுக்கு பின்னால் இவர்களை வந்தடைய கூடியவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள். தொழுகையை பாலாக்குது என்றால், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், அஹரூஹா அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறி தொழுவார்கள். இவர்கள் நாளை மறுமையில் நரகத்தில் கையா என்ற ஓடையை சந்திப்பார்கள். பெரியவர்களை, சிறியவர்களை, தாய்மார்களை, வயதில் தொழுகையை கடமையானவர்களே, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் நரகம். சுபஹை சுபஹுடைய நேரத்தில், லுஹரை லுஹருடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் நரகம். தொழுகையை விட்டால் அல்லாஹ் பாதுகாப்பாடாக. நான்காவது, இரண்டு ஹரமுடைய எல்லைகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவம். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் இந்த இரண்டையும் மூமின்களை கொண்டுதான் அல்லாஹ் பலப்படுத்துவான். இந்த இரண்டு ஹரமுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர முடியும். ஐந்தாவது, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்திற்கு பிறகு இன்பம் என்ற ஒன்று ஒரு கணம் மூமின்களுக்கு உண்டு. நபியே, இது சிரமமாக நீங்கள் கழித்தால் இதற்கு பிறகு இதோ இன்பம். எல்லா மூமின்களுக்கும் கஷ்டத்திற்கு பிறகு ஒரு நிச்சயமாக சந்தோஷம் மகிழ்ச்சி ஒன்ற கணம் உண்டு. ஆறாவது, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தன்மை. மிஅராஜுடைய பயணத்தை காஃபிர்கள் எல்லோரும் மறுத்த பொழுது, அபூபக்கரிடத்தில் இதை கொண்டு சென்ற பொழுது சொன்னார்கள், இதை தூதர் சொல்லி இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இன்னஹு சித்திக், அவர் உண்மையாளர். ஏழாவது, லினுரியஹு மின் ஆயாத்தினா, எம்முடைய அத்தாட்சிகளை நாம் காண்பிப்பதற்காக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்த காட்சிகள் என்ன?
மாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் இப்னு ஷைபா என்ன, மாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் இப்னு ஷைபா இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது,

அவர்களை சூழும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராவுடைய பயணத்தில், மிஅராஜுடைய பயணத்தில் சென்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கபரில் தொழுது கொண்டிருந்தவர்களாக பார்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். மூன்றாவது, அஹமத் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அல்லாமை அஹமத் ஷாக்கி ரஹிமஹுல்லா சஹீஹுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். மிஅராஜுடைய பயணத்தில் சென்ற பொழுது இரத்த ஆற்றில் ஒருவர் மிதந்து கொண்டிருந்தார். அவர் யார் என்று கேட்கப்பட்டது. ஆக்கிலுர் ரிபா, வட்டியை சாப்பிட்டவன். அல்லாஹ் பாதுகாப்பாடாக. அதற்கு பிறகு மிஅராஜுடைய பயணத்தில் சிலர் தங்களுடைய இரும்பாலான அகங்களால் தங்களுடைய முகங்களை கீறி கொண்டிருந்தார்கள். யார் அவர்கள் என்று கேட்கப்பட்டது. ஜிபிரில் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் மக்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள், மக்களுடைய கண்ணியத்தில் விழுந்தவர்கள், மக்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பவர்கள், பிறரை பற்றியே புறம் பேசி திரிபவர்கள், தங்களை எண்ணாமல் பிறரை எண்ணுபவர்கள், தங்களுடைய ஈமானை எடை போடாமல் பிறர் ஈமானுக்கு எடை போடுபவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பாளர். இறுதியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் நுழைந்தார்கள், நரகத்தில் நுழைந்தார்கள். அல்லாஹ் நாடியவற்றை பார்த்தார்கள். சொர்க்கத்திலே ஒரு நறுமணம் வீசியது. அந்த நறுமணத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் கேட்டார்கள், இது யாருடைய நறுமணம்? மாஷிதா பின்த் பி ஃபிரௌன் இப்னத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மகளுக்கு வேலை பார்த்த ஒரு பெண்ணும் அவர்களுடைய குழந்தைகளுடைய நறுமணம். ஏன் அப்படி? ஃபிரௌனுடைய மகளுக்கு அவர்கள் தலைவாரி கொண்டிருந்தார்கள். அப்போது சீப்பு கீழே விழுந்தது. அதை எடுத்தார்கள். பிஸ்மில்லா என்று கூறி அந்த பெண், மூசா அலைஹிஸ்ஸலாமை அவர்களுடைய அழைப்பால் இஸ்லாமை ஏற்றவர்கள், பிஸ்மில்லா என்று கூறி எடுத்தார்கள். அப்போது கேட்டால் அந்த ஃபிரௌனுடைய மகள், பிஸ்மில்லாவா? ஃபிரௌன் தானே? சொன்னார்கள், ரப்பி வரப்புக்கி வரப்பு அபிக்கி அல்லாஹ், என் இறைவனும் உன் இறைவனும் உன்னுடைய தந்தையின் இறைவனும் யார்? அல்லாஹ். சொல்லுவேன் என் தந்தையிடத்திலே சொல்லுங்கள். ஃபிரௌன் அழைத்தான், அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாயா? ஆம், ரப்பி வரப்புக்க அல்லாஹ். ஒரு பெண், சுப்ஹானல்லாஹ். ஆம், அப்படியா? இந்த பெண்ணை நெருப்பில் வீசுங்கள். குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் அழைத்து வரப்பட்டார்கள். நெருப்பு எரியப்பட்டது, வீசப்படும் முன் அந்த பெண் சொன்னார்கள், ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது, ஒரே ஒரு ஆசை, நாங்கள் இறந்ததற்கு பிறகு எங்களுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே கஃபனில் அடக்கம் செய்யுங்கள். அப்படியா செய்யப்படும்? எல்லா குழந்தைகளும் வீசப்பட்டார்கள் அந்த பெண்ணின் கண்ணுக்கு முன்னால். கையில் இருந்ததோ ஒரே ஒரு குழந்தை, பால்குடி மறவாத அந்த குழந்தை. அந்த பெண் தயங்கினார்கள். அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். அந்த குழந்தை சொன்னது, என் தாயே பொறுமையை கடைபிடி, இதில் நீ விழுந்துகொள். இந்த உலகத்தின் வேதனை மறுமையின் வேதனையை விட குறைவானதுதான், சகித்துக் கொள் தாயே. அல்லாஹுடைய தூதருக்கு இதில் தான் பாடம் இருக்கிறது. உலகத்தின் வேதனை சோதனைகள் எதுவும் சோதனை அல்ல, மறுமையின் வேதனை தான் மிகப்பெரியது. அதில் இருந்து அஞ்சி வாழுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் கௌசருடைய தடாகத்தை பார்த்தார்கள். அது உங்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்டது. இன்னும் சில ஹதீஸுகளிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்த காட்சிகள் இருக்கிறது. ஆனால் சிலர் அல்லாஹுடைய தூதர் கனவில் கண்டதை அல்லாஹுடைய தூதர் மிஅராஜில் கண்டதாக சொல்லுவார்கள். சொர்க்கத்தில் பார்த்தேன், சொர்க்கத்தில் பார்த்தேன் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் அதை மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்தார்களா, இஸ்ராவுடைய பயணத்தில் பார்த்தார்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் இஸ்ரா மிஅராஜ் தரக்கூடிய சுருக்கமான படிப்பினைகள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக பாடத்தை பெற்று எம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இப்படியே கேட்டுட்டோம், நாளைக்கு ஃபஜ்ர் தொழுக, சூரியன் மறைஞ்சதற்கு பிறகுதான் லுஹர் தொழுக, எம்முடைய மீட்டிங்குக்கு பிறகுதான் அசர் தொழுக, வீட்டுக்கு வந்து ஓய்வெடுத்து மகரிபுடைய பாங்கு வர்றதுக்கு முன்னாடி தான், அல்லது மகரிப் தொழுக இஷாவுக்கு பக்கத்தில் தான், இஷாவுடைய தொழுக தூங்கி எழுந்து டைம் இருந்தா இல்லைன்னா அவ்வளவுதான். அப்படி என்று இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாக்கட்டும். எம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது. இந்த நாடு இவ்வளவு பெரிய பள்ளியை எம்முடைய மக்களுக்காக ஒரு வாய்ப்பாக, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறது. இதை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதன் மூலமாக பலனை பெற்றவர்கள் எம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய வருகையை அங்கீகரிக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டையும் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் சீர்படுத்தட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை எப்படி இந்த பள்ளியில் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில், அவர்களுடைய தோழர்களோடு, அவர்களுடைய குடும்பத்தார்களோடு நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று சேர்ப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிரு.

0: அல்லாஹலி வலக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்கள் இதுவரை மார்க்கஸ் உட்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
2: ஹதீஸ் 537. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 1-2 கவள உணவுக்காகவும் 1-2 பேரித்தம் பழத்திற்காகவும் மக்களை சுற்றி யாசகம் கேட்டு வருபவர் ஏழை அல்ல. என்றாலும் ஏழை என்பவர் அவரின் தேவையை பெற்றுக் கொள்ளாதவராக இருப்பார். அவருக்கு தர்மம் செய்யப்பட தேவையில்லை எனும் அளவுக்கு அவர் ஏழ்மை அறியப்படாதவராக இருப்பார். மேலும் அவர் மக்களிடம் யாசகம் கேட்டு நிற்க மாட்டார். இவரே ஏழையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1479, முஸ்லிம் 1039.
1: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும். www.muslimvanoli.com.
3: நிகழ்ச்சி தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றேன்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது
1: முஸ்லிம் வானொலி.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
2: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதம் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினர் இஸ்லாத்திற்காகவும் இறைவனுக்காகவும் செய்த தியாகங்கள் பற்றி நினைவு கூறுகின்ற மாதமாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தவர்கள் சன்மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை ஞாபகப்படுத்தும் நோக்கோடு அவர்களின் குடும்பங்களின் அடையாளங்கள் புனித கஅபத்துல்லா வளாகத்தில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு கௌரவம் வழங்கப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்த ஒரு நபியாகவே இருந்து வந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய துருக்கி நாட்டில் அமைந்திருக்கின்ற உர்ஃபா என்ற நகரில் பிறந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உர்ஃபா நகரில் பிறந்த போது அந்த ஊரை நம்ரூத் என்ற மன்னன் ஆர்ந்து கொண்டிருந்தான். நம்ரூத் அல்லது நிம்ரூத் என்று இந்த மன்னன் அழைக்கப்படுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர், அதாவது தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு தயாராக இருந்த பொழுது, நம்ரூத் மன்னனின் அமைச்சரவை ஆலோசகர்களும் சோதிடர்களும் ஒரு விடயத்தை நம்ரூத் மன்னனுக்கு அறிவித்தான். அதாவது, இந்த ஆண்டில் பிறக்கின்ற குழந்தைகளால் உங்களது ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதாவது, உங்களை மன்னர் பதவியிலிருந்து விரட்டக்கூடிய ஒரு குழந்தை இந்த வருடத்தில் பிறக்க உள்ளது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சோதனக்காரர்களும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களும் நம்ரூத் மன்னனுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். நம்ரூத் மன்னன் அந்த வருடத்தில் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று தமது ராணுவ வீரர்களுக்கு உத்தரவிட்டான். இதனால் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருந்த ஆசருடைய மனைவி, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், நம்ரூத் மன்னனின் படைகளில் இருந்து தமது குழந்தையை பாதுகாப்பதற்காக உர்ஃபா நகரில் அமைந்துள்ள குகைக்கு சென்று மிகவும் பாதுகாப்பான முறையில் எவரது கண்களுக்கும் தெரியாத வகையில் வாழ்ந்து வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குகையில் பிறந்தார்கள். அந்த குகை இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த குகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பான முறையில் தனது தாயாரால் வளர்க்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த செய்தி அவரது தாயாரும் தந்தையாரும் மாத்திரமே அறிந்து வைத்திருந்தார்கள். இதனால் எவருக்கும் தெரியாதவாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் வீட்டில் இருந்து மறைமுகமாக இந்த குகைக்கு சென்று தமது குழந்தைக்கு பாலூட்டி விட்டு மீண்டும் வீடு திரும்புவதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த அடிப்படையில் தொடர்ந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 7 அல்லது 10 ஆண்டுகள் பாலூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாப்பான முறையில் வளர்த்தார்கள். இதனைத் தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளி உலகுக்கு தனது தாயாரால் அழைத்து வரப்பட்டதாகவும், பின்னரே அல் குர்ஆனில் வருகின்ற தனது தந்தையாரிடம் சென்று ஏன் நீங்கள் சிலைகளை வணங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதை நாம் வரலாற்றின் ஊடாக கண்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இந்த குகையானது துருக்கி நாட்டின் உர்ஃபா நகரில் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த குகைக்கு அருகில் மெவ்லித் ஏ ஹலீல் என்ற பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. மெவ்லித் ஏ ஹலீல் என்பதன் அர்த்தம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசல் என்பதாகும். மெவ்லித் என்பது பிறப்பை குறிப்பிடுகின்றது. ஹலீல் என்பது தோழர், அதாவது இறைவனின் தோழரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கின்றது. இந்த பள்ளிவாசலை நூர்தீன் ஜங்கி அவர்களே நிர்மாணித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடங்களை இன்று அல்லாஹு தஆலா தனது மக்களுக்காக இன்று வரை பாதுகாத்து வைத்திருக்கின்றார். இந்த குகைக்கு அடிக்கடி அதிகளவிலான முஸ்லிம் பெண்கள் சென்று வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான இடங்கள் முன்னைய நபிமார்களின் வரலாற்றை கூறும் விதத்தில் எமக்கு ஓர் படிப்பினையாகவே அமைக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கின்றோம்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimwanoli.com
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம்.
4: அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சையாத்தி அமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா, வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா, வ அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அம்மா பஅத். ஃபகால் அல்லாஹு தஆலா الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا وقال نبينا صلى الله عليه وسلم من قرأ سورة الكهف في يوم الجمعة أضاء له من النور ما بين الجمعتين أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்தவனாக, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை உலகத்தில் படைத்து நாம் எவ்வாறு வாழ வேண்டுமென்று வழிகாட்டுவதற்காக திருமறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை இறக்கிய அல்லாஹ் உலகம் உள்ளவரை மனித சமூகம் எல்லா தரப்பு மனிதர்களும் நேரான பாதையில் வாழுவதற்கான வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை அல்லாஹு அஸ்ஸவஜல் மனித சமூகமாகிய நமக்கு அருள்கொடையாக அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். முழு குர்ஆனும் வாழ்வியல் வழிகாட்டியாக இருந்தாலும் குர்ஆனினுடைய 18வது அத்தியாயம் சூரா அல் கஹுஃப் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர் சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் கரஅ சூரத்துல் கஹுஃப், யார் ஒருவர் சூரா அல் கஹுஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ, அல்லாஹ் அலஹு நூர், அந்த அத்தியாயம் அவரினுடைய வாழ்வுக்கான ஒளியாக அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுவார்கள். இனி ஒரு அறிவிப்பில், யார் ஒருவர் சூரா கஹுஃபை ஒவ்வொரு ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதி வருவாரோ, பைனல் ஜும்மாத்தைன், இரண்டு ஜும்மாக்களுக்கு மத்தியில் இடைப்பட்ட அந்த நாட்களினுடைய வெளிச்சமாக, ஜோதியாக, ஒளியாக, அவர் வாழ்வின் வழிகாட்டியாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். யார் ஒருவர் சூரத்துல் கஹுஃபினுடைய முதல் 10 வசனங்கள், இனி ஒரு அறிவிப்பில் சூரத்துல் கஹுஃபினுடைய கடைசி 10 வசனங்களை மனனம் செய்திருப்பாரோ, உலகத்தினுடைய ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் கூட அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். சூரத்துல் கஹுஃபினுடைய முதல் 10 வசனங்கள் அல்லது கடைசி 10 வசனங்கள் மனனம் செய்தவர் அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள், உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் அழியக்கூடிய வரை தோன்றக்கூடிய குழப்பங்களிலேயே ஆக பெரிய குழப்பம் ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பம். ஒவ்வொரு தொழுகையிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி இருப்பிலே சலாம் கொடுப்பதற்கு முன்பாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், 4 விஷயங்களை தொட்டும் அல்லாஹுவின் அல்லாஹுவிடத்தில் அல்லாஹுவின் தூதர் பாதுகாப்பு தேடுவார்கள்.
3: அதில் ஒன்று ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து ரப்பே என்னை நீ காக்கணும் என்பதாக பிரார்த்திப்பார்கள். இந்த சூரத்துல் கஹுஃப் உலகத்தினுடைய ஆகப்பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திற்கும் உங்களுக்கு விடிவை ஏற்படுத்தி இருக்கிறது. தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் உங்களை காக்கக்கூடிய வழிகாட்டி இந்த கஹுஃப் என்ற அத்தியாயம். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஒரு நபித்தோழர் வீட்டினுடைய திண்ணையில் இரவு நேரத்தில் இந்த சூரத்துல் கஹுஃபை எழுதி வைத்திருந்தார். குர்ஆனை ஓதுவதற்காக இந்த சூரத்துல் கஹுஃப் என்ற அத்தியாயத்தை புரட்டி ஓத ஆரம்பிக்குகிறார். அவரினுடைய குதிரை என்ற அந்த வாகனம் வீட்டுக்கு வெளியில் முற்றத்தில் கெட்டப்பட்டிருக்கிறது. இவர் வீட்டு திண்ணையிலே அமர்ந்து வானம் பார்த்து ஓதிக்கொண்டிருக்கிறார். சூரத்துல் கஹுஃபை ஓதுவதுதான் தாமதம், அவரினுடைய அந்த குதிரை அப்படி மிரள ஆரம்பிக்குகிறது. வானத்தை பார்க்கிறார், வானத்திலிருந்து ஒரு ஜோதி அப்படி இந்த தோழரினுடைய வீட்டை நோக்கி இறங்குகிறது. மனிதர் என்ற ரீதியில் ஒரு பதற்றம், திடீர் என்பதாக. உடனே ஓதுவதை நிப்பாட்டுகிறார், குதிரையும் அமைதி அடைகிறது, சாந்தம் அடைகிறது, அந்த ஜோதியும் காணாமல் போய்விடுகிறது. மீண்டும் அந்த தோழர் சூரத்துல் கஹுஃபினுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்குகிறார். மீண்டும் குதிரை மிரளிகிறது, வானத்தை பார்க்கிறார், வீட்டை நோக்கி ஒரு ஜோதியை போன்று ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி வந்து கொண்டிருக்கிறது. பயப்படுகிறார். உடனே குதிரை சாந்தம் அடைகிறது, ஜோதியையும் காணவில்லை. இப்படி தொடர்ச்சியாக ஓதுவதும் நிப்பாட்டுவதும் பதற்றத்தோடி பயணப்பட்ட தோழர் ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கிறார். ஏதோ ஒரு தவறு நடப்பதை போன்ற அவரினுடைய உள்ளுணர்வு சொன்னவுடன் அப்படி ஓதிக்கொண்டிருந்த அத்தியாயத்தை மூடிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் உறங்கி விடுகிறார். மறுநாள் அல்லாஹுவின் தூதரை அதிகாலை தொழுகையில் சந்தித்து நடந்த விவகாரத்தை சொல்லும் பொழுது ரசூல் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களே ஆனால் அது ஜோதி, அல்லாஹுவினுடைய அருள், அருள் வடிவானவர்கள் உங்கள் வீட்டை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஃபஜ்ரு வரை, அதிகாலை வரை ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களேயானால் நாங்களும் அந்த அருள் வடிவானவர்களை பார்த்திருக்க கூடும் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு அத்தியாயம். நாங்கள் வீடுகளில் ஓதும் பொழுது அல்லாஹுவின் அருள் வடிவானவர்களை, அருளின் வானவர்களை, ஜோதியை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அத்தியாயம். நமது வாழ்வினுடைய வழிகாட்டி, நமது வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய நேரத்திலெல்லாம் ஒளியாக நின்று வழிகாட்டக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம். தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட ஒரு பெரிய குழப்பம் இல்லை. அந்த குழப்பத்திற்கும் விடுதலையை, ஈடேற்றத்தை வைத்திருக்கக்கூடிய, பாதுகாப்பை நல்கக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம் என்று சொன்னால், அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் கட்டளையிட்டார்கள். ஏன் இந்த அத்தியாயம் இவ்வளவு மகத்துவமிக்கது? கொஞ்சம் இந்த அத்தியாயத்தோடு நாம் பயணப்படுவோமே ஆனால் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய 5 சோதனைகளை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடும். யாராக இருக்கட்டும், இந்த 5 சோதனைகளில் ஏதேனும் ஒரு சோதனைக்கு மனிதன் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த அத்தியாயமே வழிகாட்டி இருக்கிறது. ஒரு 5 சோதனைகளை பதிவு செய்யும். அந்த சோதனைகளோடு அதற்கான தீர்வையும் இந்த அத்தியாயம் நமக்கு காட்டுகிறது. இந்த அத்தியாயம் இறங்கியதே ரொம்ப அற்புதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்காவை சார்ந்த இறைமறுப்பாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள். அன்றைக்கு இருந்த வேதக்காரர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதரை பற்றி இந்த இறைமறுப்பாளர்கள் முறையிடுகிறார்கள். எங்கள் தேசத்தில் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார், இறைவனின் தூதர் என்பதாக தன்னை வாதாடுகிறார் என்று சொன்ன பொழுது அந்த வேதக்காரர்கள் சொன்னார்கள், ஒருவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஒரு 3 கேள்விகளை கேட்கிறோம், அந்த கேள்வியை நீங்கள் பதில் கேளுங்கள். அவர் இறை தூதராக இருந்தால் மட்டும்தான் அதற்கு பதில் கொடுக்க முடியும். கேள்விகளை சொல்லி அனுப்புகிறார்கள். 300 ஆண்டுகளுக்கு மேலாக குகையிலே தூங்கிய குகைவாசிகளினுடைய வரலாறு என்ன? யார் அந்த ஹதிர்? மூசாவினுடைய ஆசிரியராக பயணப்பட்ட அந்த ஹதிர் யார், ஹிதிர் யார்? உலகத்தையே சுத்தி வந்த துல்கர்னைன் என்பவர் யார்? என்ற மூன்று கேள்விகளை இறைமறுப்பாளர்கள் ரசூலிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை சொல்கிறேன் என்பதாக சொல்லி அல்லாஹுவின் தூதர் செல்கிறார்கள். காரணம், சுயமாக நபியால் ஏதோ புத்தகத்தை பார்த்து அல்லது சுயமாக யோசித்து பேசக்கூடியவர் அல்ல அவர். அல்லாஹுவினுடைய வேத வெளிபாடுகளை கொண்டு பேசப்படக்கூடியவர். சொன்னது தாமதம், மறுநாள் அந்த மக்கள் வந்து நிற்கிறார்கள், ரசூலுக்கு வகி வரவில்லை. ஒரு நாள் கழிகிறது, இரண்டு நாட்கள் கழிகிறது, இப்படி ஒரு சூழலை ரசூல் சந்தித்ததே இல்லை. தினமும் ஒன்றுக்கு பல முறை ஜிப்ரீல் நேரடியாக ரசூலோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவது, வகியை இறக்குவது, ரசூலோடு உரையாடுவது, திடீர் என்பதாக ஒரு நாள் முழுவதும் ஜிப்ரீலை காணவில்லை, மறுநாளும் காணவில்லை, வாரம் கடக்குகிறது, ஒரு வாரம் கடக்குகிறது, ஜிப்ரீலை காணவில்லை. நேரடியாக அல்லாஹுவோடி வகையின் தொடர்பில் இருக்கக்கூடிய ரசூல் அந்த சூழலில் அமர்ந்து கொண்டு யோசிக்க வேண்டும், எவ்வளவு பதற்றம். நாம் என்ன தவறு செய்தோம்? இத்தனை ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. ஜிப்ரீல் வருவதே தாமதம், வரவே இல்லை. வாரங்கள் 10 நாட்களை கடந்தது, 12 நாட்களை கடந்தது, மொத்தம் 15 நாட்கள். 15 நாட்களுக்கு பிறகு 16வது நாளில் அல்லாஹ் அஸ்ஸவஜல் வஹியை இறக்கினான். அல்ஹம்துலில்லாஹ்.
5: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லதி, எப்படிப்பட்ட அல்லாஹ், அன்ஸல அலா அப்திகில் கிதாப், இந்த வேதத்தை தனது அடிமையான முஹம்மதின் மீது அல்லாஹ் இறக்கிகிறான். வலம் யஜ்அல் லஹு உஜ்ஜா, எந்த கோணலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த மாறுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது, எந்த சருகுதலையும் இந்த அத்தியாயத்தில் காண முடியாது. கோணல் இல்லாத, சருகுதல் இல்லாத தெளிவான வேதத்தை தனது அடிமையின் மீது அல்லாஹ் இறக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று ரசூலினுடைய விடியலாக இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் வைத்துக் கொடுத்தார். இந்த அத்தியாயத்திற்குள்ளாக பயணிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் முதலில் ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவான், இன்னா ஜஅல்னா ஃபில் அர் இன்னா ஜஅல்னா ஃபில் அர் ஜீனத்தல் லஹா, இந்த உலகம் என்பது ஒரு அலங்காரம், லினபுலுவஹும் ஐயுஹும் அஹ்சனு அமலா, இந்த உலகத்தில் நாம் உங்களை படைத்திருப்பது உங்களில் யார் செயலால் நல்லவர்கள் என்பதை சோதிப்பதற்காக. அதிலே அல்லாஹ் பயன்படுத்தும் பொழுது ஜீனா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை, உலகம் அழகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அலங்காரம், அழகுக்கும் அழகு அலங்காரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அழகு என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, அலங்காரம் என்பது சந்தர்ப்பத்திற்காக இருக்கக்கூடியது. நாம் ஒரு 5 சோதனைகளை கொண்டு மனித சமூகமே உங்களை நாம் சோதிப்போம். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த 5 சோதனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த நேரத்திலெல்லாம் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா என்ற அல்லாஹ் பாடம் நடத்துவதற்கு முன்பாக முதலில் ஒரு துருக்கு செய்தியை பதிவு செய்கிறான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஜீனத்தல் லஹா, இந்த உலகம் என்பது அழகு அல்ல, இது ஒரு அலங்காரம், ஒரு கவர்ச்சி. நேரம் செல்ல செல்ல உண்மை முகம் தெரிய வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நான் ஒரு அழகு சாதனத்தை கொண்டு என்னுடைய முகத்தை நான் அழகுபடுத்துகிறேன் என்று சொன்னால், சில மணி தியாலங்களை நான் கடக்கும் பொழுது என்னுடைய முகத்தினுடைய உண்மை தன்மையை பிரதிபலித்துவிடும். இது அழகு அல்ல, இந்த உலகம் ஒரு அலங்காரம். ஏன் இந்த அலங்காரத்தோடு இந்த உலகத்தை நாம் படைத்தோமே ஆனால், லினபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் செயலால் மிக நல்லவர்கள் என்பதை பரிசோதிப்பதற்காக இந்த உலகத்தை நாம் படைத்திருக்கிறோமே தவிர, இந்த உலகத்தினுடைய அழகிலே மூழ்குவதற்காக உங்களை நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஒரு மனிதன் 5 சோதனைகளில் ஏதேனும் ஒன்றுக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் 5 சோதனையாக கொடுப்பான். அது என்ன சோதனை, அந்த சோதனையின் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த சோதனையிலிருந்து நாம் எப்படி வெளியேற வேண்டும், எப்படி நமக்கான விடிவு, எல்லாவற்றையும் இந்த அத்தியாயம் பேசியிருக்கும். அதுதான் மிக அற்புதம். வெறும் இந்த சோதனை வரும் என்று அல்லாஹ் பேசியிருக்க மாட்டான். இந்த சோதனை வரும், இந்த சோதனையில் இவர்கள் எல்லாம் மாட்டினார்கள், இந்த மாற்றுதலில் இருந்து அவர்கள் எப்படி தப்பித்தார்கள், தப்பித்தவர்களினுடைய உயர்வு என்ன, தப்பிக்காமல் உலகத்தினுடைய அலங்காரத்தில் மூழ்கி கிடந்தவர்களினுடைய விளைவு என்ன என்று இந்த அத்தியாயம் நிறைவு செய்யும். முதல் சோதனை யாராக இருந்தாலும் தான் சுமந்திருக்கக்கூடிய கொள்கைக்கான ஒரு சோதனை ஏற்படும். நாம் ஒரு கொள்கையின் மீது இருக்கும் பொழுது நம்முடைய கொள்கையினுடைய சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நம்மில் யார் கொள்கையில் உறுதியானவர்கள், உறுதியற்றவர்கள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்துவான். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய நெருக்கடிகள், உலகத்தினுடைய இழப்புகள், இதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொஞ்சம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கால்களை அசைத்து பார்ப்பான், நம்முடைய உறுதிப்பாட்டை அல்லாஹ் அசைத்து பார்ப்பான். அந்த நேரத்தில் நாம் எதை தேர்வு செய்கிறோம், நாம் சுமந்திருக்கக்கூடிய உண்மையான கொள்கைக்காக உறுதியோடு இருக்கிறோமா, அல்லது உலகத்தினுடைய அலங்காரத்திற்காக, உலகத்தினுடைய கவர்ச்சிக்காக நம்முடைய கொள்கையை நாம் இழந்து விடுகிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். இறை தூதர்கள் அல்ல, நல்லடியார்கள், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் தோன்றிய வாலிபர்கள், அரசவையில் அவர்களினுடைய தகப்பன்கள் எல்லாம் அரசவையினுடைய ஆளுநர்கள், அமைச்சர்கள், கவர்னர்கள். அதிலே சில வாலிபர்கள் அன்றைய நாட்டு அரசன் தன்னையே கடவுளாக பாவிக்குமாறு கட்டளையிட்டு நிர்பந்தித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். நானே கடவுள் என்ற முழக்கத்தை முழங்கிக் கொண்டு மனிதர்களை அடக்கி ஒடுக்கி ஒரு அராஜகத்தோடி தன்னுடைய கட்டமைப்பை உருவாக்கியிருந்த காலகட்டத்தில் இந்த வாலிபர்கள் எழுந்தார்கள். அல்லாஹுதான் எங்களினுடைய இறைவன் என்பதாக முழங்கினார்கள். முழங்கியதற்காக சோதனை ஏற்படுகிறது. தங்களது கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக இழப்புகள் சிரமங்களை தாங்கிக் கொள்கிறார்கள். இதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், 300 ஆண்டு காலம் பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்கணும்னா காரணம் இருந்தால்தான் காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம தூங்குறோம் அப்படின்னு சொன்னா, உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக உம்ரா செய்வார்கள். இன்னைக்கு உம்ரா செஞ்சிருப்பாரு, திருப்பி நாளைக்கு போய் உம்ரா செய்வார். உம்ராவினுடைய ஃபர்துல கடைசி ஃபர்து என்னன்னா தலைமுடியை களைய வேண்டும். இன்னைக்கு முட்டை அடிச்சிருப்பாரு, நாளைக்கும் போய் உம்ரா செஞ்சாருன்னா முட்டை அடிக்கணும். ரொம்ப ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம், முடி எப்படி வளரும்? அப்போ நீண்ட காலம் அந்த துறையிலே பயிற்சி பெற்ற அந்த அழகான அந்த தொழிலாளிகள் சொல்வார்கள், தலைமுடியை இறக்கி 4 மணி நேரத்திற்குள்ளாக 1000கணக்கான புதிய முடிகள் வளர ஆரம்பித்து விடுமாம். ஆனால் 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய முடிகள் வளரவில்லை. 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்கியது, அவர்களினுடைய நகங்களில் எந்த மாற்றமும் இல்லை. 300 ஆண்டு காலம் ஒரு சமூகம் உறங்க வைத்தான் அல்லாஹ் அஸ்ஸவஜல், அவர்களினுடைய தோள்களில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி உறங்கினார்களோ 300 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஈமானை சுமந்ததற்காக, இது யதார்த்தம், உலகத்தில் கடல் என்பது மூழ்கடிக்கக்கூடியது, நெருப்பு என்பது கரிக்கக்கூடியது, இதுதான் யதார்த்தம், காரணம் காரியம். ஒரு மனிதர் நெருப்பிலே கை வைப்பார் என்று சொன்னால் அந்த நெருப்பு என்ன செய்யும் என்று சொன்னால், நெருப்பிலே கை வைப்பது ஒரு காரியம், அந்த காரியத்தை அவர் செய்யும் பொழுது சுடு என்பது ஒரு காரணம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் இறை தூதர்கள் அல்ல, வாலிபர்கள், நம்மை போன்ற சக மனிதர்கள், நல்லடியார்கள், ஈமானை சுமந்ததற்காக, நேரான சத்திய கொள்கையில் உறுதியாக இருந்ததற்காக இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் அவர்களை காத்தான். கொள்கையில் சில நேரங்களில் பிடிப்போடி இருக்கும் பொழுது இழப்புகளை போன்று நமக்கு தெரியும். இல்லை இல்லை, அல்லாஹ் அஸ்ஸவஜல் எந்த காரணமும் இல்லாமல், ஒரு மனிதர் 300 ஆண்டு காலம் அவரினுடைய தோற்றம் எப்படி மாறி இருக்க வேண்டும், அவரினுடைய முடிகள், அவரினுடைய நகங்கள், அவரினுடைய உடல் அமைப்புகள் எதுவுமே இல்லை, உறங்கியதை போன்றே அல்லாஹ் அஸ்ஸவஜல் எழுப்பி காட்டினான். எழுப்பியதற்கு பிறகு தங்களோடு பேசினார்கள், எவ்வளவு நேரம் உறங்கினோம், பகலிலே சிறிது நேரம் உறங்கி இருக்கக்கூடும், சில நேரங்களில் மதிய உணவை உண்டதற்கு பிறகு அசர் வரை உறங்குவோம் அல்லவா அவர்கள் தங்களோடு பேசிக் கொள்கிறார்கள், அதுவரைத்தான் நாம் உறங்கி இருக்கக்கூடும். அல்லாஹ் உணர்த்தினான், அவர்கள் கையில இருந்த சாப்பிடுவதற்கு பசி எடுக்குகிறது, கைகளிலே சில நாணயங்கள் இருந்தது அல்லவா, குகையிலே தஞ்சமடைவதற்கு முன்பாக அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு ஒருவர் கடைக்கு வருகிறார். சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், கடையிலே கொடுக்கும் பொழுது அந்த கடைக்காரர் ஆச்சரியப்படுகிறார், வரலாற்றில் இப்படி ஒரு நாணயம் தற்பொழுது உலகத்திலேயே இல்லை. திருப்பி அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லப்படுகிறது, அதிகாரிகள் வந்து பார்க்கிறார்கள், 300 வருடத்திற்கு முன்பாக கோலாட்சிய ஒரு மன்னனினுடைய காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட நாணயம் அவர்கள் சொல்ல, அந்த வாலிபர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த நாணயம் எங்கிருந்தது? எங்கள் பாக்கெட்டில் இருந்தது. எப்பொழுது இருந்தது? சில நேரத்திற்கு முன்பாக உறங்கினோம், உறங்குவதற்கு முன்பாக பாக்கெட்டில் வைத்திருந்தோம், இப்பொழுது பசிக்குகிறது. இல்லை, நீங்கள் உறங்கிய காலம் 300 வருடங்கள் என்று அந்த வாலிபர்களுக்கு பிறர் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்போ கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது நாம் தோற்று போக மாட்டோம். அல்லாஹ் அஸ்ஸவஜல் இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் இந்த கொள்கையை கொண்டு நம்மை சோதிப்பான். ஜீனா அலங்காரம் என்று சொன்னானே, இந்த ஒரு அலங்காரம் வந்து நிற்கும் அந்த நேரத்தில் நாம் எதை கைப்பற்றுகிறோம்? அந்த வாலிபர்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். அந்த வாலிபர்களை மீட்டெடுத்தான் அந்த மன்னனை அல்லாஹ் தோல்விப்படுத்தினான். இரண்டாவதாக செல்வம், பொருளாதாரம் ஒரு அலங்காரம். இந்த உலகம் ஒரு அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, செல்வம் ஒரு அலங்காரம். இந்த செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 மகன்கள், சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், ஒருவனுக்கு ரெண்டு பேருக்கு தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு பாக பங்கீடு கிடைக்குகிறது. ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தனக்கு கிடைத்த அந்த பாக பங்கை மூன்றாக பிரிக்குகிறார். ஒன்றை ஒரு பங்கை கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார், மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடிக்குகிறார். இனி ஒரு பங்கை ஏழைகளுக்கு சதக்கா செய்கிறார். இனி ஒரு பங்கு கொஞ்சம் மிக குறுகிய அந்த தொகையை வைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குகிறார், விவசாயம் செய்கிறார். ஆனால் இவரினுடைய அண்ணனுமோ முழு பங்கையும் வியாபாரத்தில் போடுகிறார், விவசாயத்தில் போடுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், ஓதுரிபிலகும் மசலர் ரஜுலை, இருவரை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணப்படுத்துகிறார். லிஅஹதிஹிமா ஜன்னதைனி மின் அய்னாபிம், அந்த இரண்டு பேரில் ஒருத்தர் இருக்கிறானே செல்வம் முழுவதையும் அப்படி தன்னுடைய விவசாயத்தில் போட்டான், ஒரு தோட்டம் இரண்டு தோட்டமாக மாறியது, திராட்சை தோட்டங்களை அல்லாஹ் உருவாக்கினான், அந்த தோட்டங்களுக்கு மத்தியில் ஆறுகளை அல்லாஹ் உருவாக்கினான், மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டான். தன்னுடன் பிறந்தவன் மூன்றில் ஒன்றை மகர் கொடுத்து ஒரு பெண்ணை மணமுடித்தான், இனி ஒன்றை ஏழைக்கு கொடுத்து சதக்கா செய்து விட்டான், கொஞ்ச பங்கை வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டுகிறான். ஆனால் இந்த மொத்த பங்கையும் செல்வத்தில் போட்டு செழித்தான் அல்லவா, கொடித்தான் அல்லவா, அல்லாஹ் அவனுடைய கரத்தை உயர்த்தி கொண்டே செல்கிறான். தன்னுடன் பிறந்தவனை பார்க்கும் பொழுதெல்லாம் கேலி அடிப்பது, பிழைக்க தெரியாதவன், ஒரு ஏமாளினி, உனக்கும் தகப்பனினுடைய பங்கு வந்ததே, என்னுடைய பங்கை பார்த்தாயா, எத்தனை மடங்கு நான் பெருக்கி இருக்கிறேன். இதுதான் பிழைப்பதற்கான காரணம். அப்போ அந்த தம்பி சொல்றான், உடன் பிறந்தவன் சொன்னான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உன்னை படைத்தான், அல்லாஹ் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். நீ எப்பொழுது தோட்டத்திற்குள்ளே நுழைந்தாலும் அல்லாஹுவை பெருமைப்படுத்து, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்தது என்று சொல், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று அல்லாஹுவை மகிமைப்படுத்து. உனது முயற்சி அல்ல, உன்னுடைய திட்டம் அல்ல, உன்னுடைய உழைப்பு அல்ல, ரப்புல் இஸ்ஸத் உனக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். ஆதலால் நீ தோட்டத்திற்குள்ளே நுழையும் பொழுதெல்லாம் மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்று படைத்தவனை பெருமைப்படுத்து என்று அந்த மனிதன் சொல்லிக் கொடுக்கிறான். காலலி சாஹிபிஹி வஹுவ யுஹாவிருஹு அன அக்ஸரு மின்க மால வஅஸ்ஸு நஃபரா, நீ என்ன செல்வத்தை வைத்திருக்கிறாய், பார் நான் எவ்வளவு செல்வத்தை வைத்திருக்கிறேன், உன்னை விட அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அவன் நினைத்துக் கொண்டான் செல்வம் என்பது கண்ணியம் என்று நினைத்துக் கொண்டான், இல்லை ஜீனா அது ஒரு அலங்காரம். குர்ஆன்ல சில வார்த்தைகள் ஜோடியாகவே வரும், அல் ஹாஃபிர் அர் ராஃபி அல் முஇஸ் அல் முஸில், தாழ்த்துபவன் உயர்த்துபவன், அல் ஹாஃபிர் தாழ்த்துபவன், அர் ராஃபி உயர்த்துபவன், அல் முஇஸ் கண்ணியத்தை கொடுப்பவன், அல் முஸில் இழிவை கொடுப்பவன். சிலருக்கு கொடுத்து அல்லாஹ் உயர்த்துவான், சிலருக்கு அல்லாஹ் எடுத்து தாழ்த்துவான், இரண்டுமே சோதனை தான். அதைத்தான் அந்த மனிதன் சொன்னான், قال لصاحبه وهو يحاوره انا اكثر منك مالا وعز نفرا ودخل جنته وهو ظالم لنفسه قال ما اظن ان تبيد هذه ابدا وما اظن الساعه இப்படி தன்னை பெருமைப்படுத்துகிறார். என்னுடைய உழைப்பால், என்னுடைய இதால் என்னை நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன். அப்ப தோழன் சொல்லிக் கொடுக்கிறான், இல்லை அல்லாஹுவை மகிமைப்படுத்து, மாஷா அல்லாஹ் லா குவ்வத்த இல்லா பில்லா இன் தரணி அன அக்கல்ல மின் கமால ஒவலதா, அல்லாஹுவை மகிமைப்படுத்து, அல்லாஹுவை பெருமைப்படுத்து, இல்லை எனது முயற்சி, எனது திட்டம், எனது அர்ப்பணிப்புகள் என்ற அந்த உலகத்தினுடைய மோகத்தில் மூழ்கி கிடந்த பொழுது அல்லாஹ் நிறைவு செய்கிறான். ஒரு நாள் அதே இரண்டு தோட்டங்களுக்குள்ளாக அந்த மனிதன் வந்தான். தோட்டத்தினுடைய அத்தனை பயிர்களும் மஞ்சள் அடித்ததாக கரிந்து நாசமாய் போய்விட்டது என்று அல்லாஹ் அந்த வரலாறை நிறைவு செய்யும். அல்லாஹ் கொடுப்பான், நீங்கள் யாரை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக. பொருளாதாரம் ஒரு பெரிய சோதனை, அதைத்தான் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். பாருங்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக இருவருக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்தேன்,
2: அதில் யார் என்னை மகிமைப்படுத்தினார்களோ அவர்களை நான் பாதுகாத்தேன். காலம் உள்ளவரை அவர்களை நினைவு கூறக்கூடியவர்களாக நான் உலகத்தில் மாற்றி காட்டினேன். என்னை எவன் புறக்கணித்தானோ, எனது அருள்கொடையை அனுபவித்துக் கொண்டு எனக்கு எதிராகவே எவன் பயணப்பட்டானோ, எனது அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு எனது நன்றியை எனக்கு நன்றி செலுத்துவதை யார் மறுத்தானோ அவர்களை நான் பிடிப்பேன் என்று அல்லாஹ் இந்த வரலாறு நிறைவு செய்கிறார். அப்ப செல்வம் என்பது அல்லாஹ் சோதிக்கக்கூடிய ஒரு அலங்காரம். அந்த சோதனையில் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், எடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். அல் ஹாஃபிது தாழ்த்துவான், அர் ராஃபி உயர்த்துவான். எல்லா நேரத்திலும் மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. உயர்ந்த கெட்டிடத்திற்குள்ளாக, தோட்டம் துறவுகளுக்குள்ளாக, மகா பெரிய நம்முடைய வீடுகளுக்குள்ளாக நுழையும் பொழுது, மக்கள் நம்மை பெருமைப்படுத்தும் பொழுது, இல்லை மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது. லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. அலா உஹ்பிருக்கும் பிகுனூஸில் ஜன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்து பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா? அல்லாஹுவின் தூதரே, சொர்க்கத்து பொக்கிஷம் கற்றுக்கொடுங்கள். லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்ற இந்த வார்த்தை இருக்கிறது, சொர்க்கத்து பொக்கிஷம் என்பதாக. இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை, அவனை நாம் அழித்தோம், அவன் செல்வத்தை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். மூன்றாவதாக கல்வியை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அறிவுரிக்குகிறதே மகத்துவம், மகத்துவமிக்கது, மனோகரமானது, உன்னதமானது அறிவு. ஆனால் அந்த அறிவை கொண்டும் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த நேரத்தில் நமது அறிவு நமக்கு பணிவை தர வேண்டுமே தவிர, எங்கேனும் நமது அறிவு நமக்கு கொஞ்சம் மிதப்பை கொடுக்குமையானால், மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரு. ஒரு இஸ்ரவேலர் கேட்குறான், இந்த உலகத்திலே ரொம்ப தெளிவான அறிவாளி யார், ரொம்ப பெரிய அறிவாளி யார்? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் யதார்த்தத்தோடு யோசிக்கிறாங்க. அன்றைக்கு அவர் தான் இறை தூதர், அவர் தான் அந்த இஸ்ரவேலர்களினுடைய வழிகாட்டி, இஸ்ரவேலர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். இப்போ சொல்கிறாங்க, ஆனால் நான் தான் உலகத்தில் நான் தான் இப்போ பெரிய அறிவாளி. இந்த வார்த்தை மூசா யதார்த்தமாக பயன்படுத்தியது, ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் சொன்னா, இல்லை மூசா நீங்கள் இல்லை. இந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு இடத்த அல்லாஹ் சுட்டி காட்டுறான், அவர் வரமாட்டார், நீ போ, நீ போனால் உணர்ந்து கொள்வாய் நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை உணரக்கூடிய ஒரு இடம் அது. அந்த இடத்துல ஒருவர் இருக்கிறார், உன்னை விட அவர் தான் மிகச்சிறந்த அறிவாளி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவை தேடி பயணப்படுகிறார், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். ரொம்பலாம் கேள்வியே கிடையாது, மொத்தமே மூணே மூணு கேள்வி. மூணு கேள்விக்கும் பதிலையும் சொல்லி கொடுக்கிறார். உன்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி மொத்தம் மூணு தான், பதில் ஒன்று தான் இருக்கணும். நான் என்ன செஞ்சாலும் கேட்கக்கூடாது. கேள்வியையும் சொல்லி கொடுத்தார், பதிலையும் சொல்லி கொடுத்தார். நீ அறிவாளின்னு சொன்னில்ல, அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். இந்த இடத்துல ஒரு மனிதர் இருக்கிறார், ஹிதரை போய் சந்திக்கணும். போன உடனே சொல்றாரு, மூசா இப்படி அல்ல, நான் வந்திருக்கிறேன், மூசா வந்திருக்கிறேன், யார் இஸ்ரவேலர்களினுடைய இறைத்துதராமா, உங்க கூட கல்வி கற்றுக்கொள்ள நான் ஆசைப்படுறேன், உங்கள்கிட்ட இருந்து நான் அறிவை எடுத்து கற்றுக்கொள்வதற்கு, உங்கள் அறிவிலே கொஞ்சம் பயனடைவதற்கு வந்திருக்கிறேன் சொன்னார். எடுத்த உடனே, நீங்க பயன் முடியாது, உங்களால் எல்லாம் என் கூட எல்லாம் பயணிக்க முடியாது, இல்லை இல்லை, என்ன நடந்தாலும் உங்க கூட உட்கார்ந்து நான் கல்வியை கற்றுக்கொள்ளணும். பதிலை சொல்லி கொடுக்கிறார். உலகத்தில் இது போன்ற ஆசிரியரை எங்கேனும் கண்டதுண்டா? மூசாவே, நான் எதை செய்தாலும் பதில் எதுவாக இருக்க வேண்டுமேயானால், நீ ஏன் எதற்கு என்று கேட்கவே கூடாது, முதல்லயே பதிலையும் சொல்லிட்டாரு. நீ பேசாட்டு உட்கார்ந்து இருக்கணும் போதும், அமைதியாக வருவதுதான் கல்வி. அல்லாஹ் உயர்ந்த கல்வியை கொடுத்து மூசாவை சோதிக்கவில்லை. நீ உன்னை அறிவாளின்னு சொன்னில்ல, போ இங்கே. ஆசிரியர் சொல்கிறார், உனக்கான கேள்வி எது நடந்தாலும் பதில் அமைதியாக இருக்க வேண்டும், ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடாது. தலையாட்டுகிறார் மூசா. மூன்று கேள்விகளை தாண்ட முடியவில்லை மூசாவால், வெறும் மூன்றே மூன்று கேள்விகள். பதிலையும் சொன்னாரே ஹிதர், கேட்கக்கூடாது என்பதாக, அந்த பதிலையும் கூட அவரால் சொல்ல தெரியவில்லை, சொல்ல முடியவில்லை. இறுதியாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசாவை விட்டு விடைபெறும் பொழுது மூசாவினுடைய கரத்தை பிடித்து சொன்ன வார்த்தை, கப்பலில் ரெண்டு பேரும் பயணப்படுறாங்க, ஒரு சின்ன குருவி அந்த கப்பலில் வந்து அமர்கிறது, அமர்ந்து அந்த கடலினுடைய நீரை தனது அழகால் கொத்துகிறது. சீதர் மூசாவை தட்டுகிறார். மூசா அந்த பறவையை பார், அந்த பறவையை பார். இப்பொழுது அதனுடைய அழகால் அந்த கடலிலே முக்கி எடுத்ததே கடலிலே எவ்வளவு குறைந்திருக்கும். மூசா சொன்னார், எதுவும் குறைந்திருக்காது. உனது அறிவும் எனது அறிவும் அல்லாஹுவின் அறிவுக்கு முன்பாக இந்த பறவையினுடைய அழகிலே கொத்தி மிச்சம் இருக்கக்கூடிய நீருக்கு கூட சமம் இல்லை. நாம் யாரும் அறிவாளி இல்லை. உணர்ந்து கொள். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய இறை தூதரை அல்லாஹ் கல்வி தான் அறிந்தவன் என்ற யதார்த்தமாக மூசாவினுடைய குணம் அதுதான். ஆனாலும் ஒரு இறை தூதர் இப்படி பேசக்கூடாது. ஒரு இறை தூதரினுடைய நாவிலிருந்து, மூசாவை போன்று உன்னதமானவர்களினுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தையை கூட அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கல்வியை கொடுத்திருப்பது சமூகத்தை கண்ணியப்படுத்துவதற்கு தானே தவிர, நான் கல்வியாளன், நீங்கள் எல்லாம் முட்டாள்கள், எனக்கு கீழ் உள்ளவர்கள் என்பதற்காக பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு அல்ல. ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, கல்வி என்பதும் ஒரு அலங்காரம், அதை கொண்டும் நாம் சோதிப்போம். மூசா தோற்று போனார், ஹிதிர் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறார். நான்காவதாக அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான், ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதிகாரம் என்பது நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் மட்டுமல்ல, நம்மில் ஒவ்வொருவருமே அதிகாரம் உடையவர்கள்தான். உறவுகளால், முதலாளியாக, தொழில்களிலே, ஊர்களிலே, பள்ளிவையினுடைய நிர்வாகத்திலே, இப்படி அல்லாஹ் நமது கையில் அதிகாரத்தை கொடுப்பான். அந்த அதிகாரமும் சீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலகத்தினுடைய அலங்காரம். கொடுத்து அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அந்த அதிகாரத்தை நாம் எப்படி நடக்குகிறோம்? எஸ் அலூன கந்தில் கர்ணை, துல்கர்ணைன்னு ஒருத்தர் இருந்தார் கிமூல. அவர் என்ன செய்கிறார்னா, உலகத்தினுடைய அதிகாரத்தை அல்லாஹ்வுக்கு கொடுத்தார். உலகம் முழுவதும் சுற்றுவார், முழு தேசமும் அவருக்கு அல்லாஹ் கட்டுப்பட கொடுத்தான். அப்போ ஒரு ஊருக்குள்ள போறாரு. போனாங்கன்னா அங்க உள்ள மக்கள் வந்து இவட்ட வந்து கையை கட்டி முறையிடுறாங்க, நீங்க எங்களுடைய மன்னர். இதோ இந்த பகுதி ஒரு கிரத்தை சுத்தி காட்டுறாங்க, இந்த காட்டை சுத்தி காட்டுறாங்க. இந்த காட்டில் சில கொள்ளக்கார கூட்டம் இருக்கிறது. இரவு நேரங்களில் எங்கள் கால்நடைகளை எல்லாம் திருடுகிறார்கள், நாங்கள் சேமிப்பதை எல்லாம் கொள்ளையடிக்குகிறார்கள், கொடூரமானவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட அவங்க பேசுறாங்க, துல்கர்ணனுக்கு புரியலை. ஏன்னா பல மொழிகளை எல்லோராலும் எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ள முடியாதல்லவா, சைகையிலேயே பேசுறாங்க. அதற்கு முன்பாக, துல்கர்ணனுக்கு முன்பாக எத்தனையோ மன்னர்கள் வந்தார்கள், எல்லோரிடத்திலும் சொன்னார்கள், ஆனா கேட்கல, யாருமே நின்று கேட்கல. ஆகப்பெரிய உலகத்தையே கெட்டி காத்தவர், ஒரு சின்ன கூட்டம் வந்து முறையிடுகிறார்கள் துல்கர்ணை என்ற சொல்லும் பொழுது சொல்றாங்க, நீங்க சம்மதிச்சீங்கன்னா எங்கள்கிட்ட கொஞ்சம் சேமிப்பு இருக்கு, அதையும் கூட நாங்க தாரோம். அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பை ஏற்படுத்துங்கள், எங்கள் கால்நடைகளை திருடுகிறார்கள், கொள்ளையடிக்குகிறார்கள். கொள்ளைக்கார கூட்டம் அது. அந்த கொள்ளைக்கார கூட்டத்துக்கு பெயர் யஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லப்படுகிறது, குர்ஆன் சொல்லும். அந்த கூட்டத்திலிருந்து எங்களை நீங்க காக்கணும் அப்படின்னு சைகையிலேயே பேசுறாங்க. அவங்க பேசக்கூடிய மொழியில பேசி காட்டுறாங்க, பக்கத்துல இருந்து தெளிவுபடுத்துறாங்க, கொஞ்சம் வார்த்தையை சைகையில சொல்றாங்க. கடைசியா எல்லாரும் கையை கட்டி சொல்றாங்க, நீங்க எங்களுடைய ஆட்சியாளர், அதனால நீங்க இந்த காரியத்தை செய்யறதுக்கு நாங்க கொஞ்சம் காசு தரோம், நீங்க சும்மா செய்ய வேண்டாம். துல்கர்ணன் நல்ல அதிகாரத்தை கொடுத்து சோதிக்குகிறார். அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் என்னை செழிப்பாக வைத்திருக்கிறார், உங்களது தேவையை நிறைவேற்றுவதற்குத்தான் அல்லாஹ் எங்களை அதிகாரத்தை தந்தானே தவிர, உங்களிடத்திலிருந்து உறிஞ்சுவதற்கு அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை தரவில்லை. உங்கள் முதுகுத்தண்டிலே வரியை சுமத்தி உங்களை எழ முடியாமல் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை தரவில்லை. அல்லாஹ் அதிகாரத்தை தந்திருப்பது உங்களை போன்ற பாவப்பட்டவர்களை அரவணைப்பதற்கு, உங்கள் தேவையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் அதிகாரத்தை தந்தான். எந்த காசும் வேண்டாம், அதை விட சிறப்பாய் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். முடிந்தால் உடலால் உழைப்பு செய்யுங்கள், நானும் சேரேன். ஏன்னா அவர் பெரிய ரோம்ல இருக்கிறார், ரோம்ல இருந்து ராணுவ வீரர்களை எல்லாம் இறக்கி செய்ய முடியாது. நீங்களும் நானும் உடலால் உழைப்பு செய்வோம், முழு காசும் என்னுடையது. அந்த ரெண்டு கூட்டத்துக்கு மத்தியில அந்த காட்டில் ஒரு பெரிய சுவரை கெட்டி எழுப்புகிறார். உலகம் கண்டிராத சுவர் அது. இதுவரை அவ்வளவு மகா பிரம்மாண்டமான சுவரை உலகம் இதுவரை சந்தித்ததில்லை. மாபெரும் ஒரு சுவர், இரும்புகளை கொண்டும் அப்படி நெருப்பை ஊத வைத்து வெள்ளிகளையும் உருக்குக வைத்து அப்படி என்ன செய்கிறார், எல்லோரினுடைய முயற்சியினால் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்களே, ஆனால் தனக்கு கீழ் உள்ளவர்களினுடைய தேவையை நிறைவேற்றுகிறார். எல்லாம் முடிஞ்சோன்னு அந்த மக்கள் கண்ணீரோடி துல்கர்னைனுக்கு நன்றி செலுத்துகிறார். எத்தனையோ மன்னர்கள் எங்களை ஆண்டும் யாரும் எங்களை கண்டுகொள்ளாத பொழுது, இதற்கு முன்பு உங்களை நாங்கள் பார்த்ததில்லை, எங்கள் கோரிக்கையை வைத்தவுடன் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினீர்களே என்று கண்ணீரோடி அவர்கள் நன்றி செலுத்தும் பொழுது, துல்கர்னைனை புகழும் பொழுது குரான் சொல்லும், துல்கர்னைன் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்வார், ஹாதா ரஹ்மத்தும் ரப்பி, இது என்னுடைய புகழ் அல்ல, இது என்னுடைய ரப்பினுடைய கருணை, அல்லாஹுவை துதி, எங்கள் அல்லாஹுவை மகிமைப்படுத்து, அல்லாஹு ஹாதா ரஹ்மத்தும் ரப்பி, இந்த ஆற்றலை எனக்கு கருணையாளன் கொடுத்தான், அந்த கருணையாளனினுடைய கருணை தான் இவை தானே தவிர என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய உழைப்பு அல்ல. ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, சுலைமான் சொன்னார் அல்லவா, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய ரப்பினுடைய அருள் கொடை. அதே வார்த்தை மாறாமல் சொன்னார், ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி, இந்த சுவர் அல்லாஹ் என்னை கொண்டு வந்தது, அல்லாஹுவின் கருணை உங்களுக்கு உதவுவது, அல்லாஹ் என் மீது செய்திருக்கக்கூடிய பாக்கியம். நமக்கு கீழே வேலையாளராக இருப்பார்கள், கடைகளில் நாம் முதலாளியாக அமர்ந்திருப்போம், கருணை காட்ட வேண்டும், நம்முடைய அதிகாரத்தை வைத்து அவர்களினுடைய கண்ணீரை வடிப்பதற்கல்ல, நமது அதிகாரம் அவர்களினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். அதிகாரம் ஒரு அலங்காரம், அதைத்தான் அல்லாஹ் சொல்லி முடிக்குகிறான், அந்த அலங்காரத்தை வைத்து நாம் சோதித்தோம், அந்த சோதனையில் துல்கர்னைன் வெற்றி பெற்றார், ஹாதா ரஹ்மத்தும் ரப்பி, இது எனது ரப்பினுடைய கருணை என்பதாக தனது அதிகாரத்தை வைத்து தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு நலவு செய்தாரே, இப்படி யார் செய்வீர்களோ அந்த அதிகாரம் உங்களுக்கும் நலவாக இருக்கும், பிறருக்கும் நலவாக இருக்கும். இல்லை, அந்த அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரேகம் செய்வீர்களே. ஆனால் இதுதான் சந்தர்ப்பம், நம்மளை எவன் கேள்வி கேட்க முடியும், என்னை கேட்டுட்டு இல்லை வெளியே போன, நீ யார் என்னை எல்லாம் கேள்வி கேட்பதற்கு, உனக்கு என்ன உரிமை இருக்குகிறது, என் முன்னாடியே கையை நீட்டிட்டு இல்லை, போனா போகட்டும், உன்னை வேலைக்கு வச்சோம்னா ஏன் குற்றத்தையே நீ ஆய்வு செய்கிறாயா? இல்லை, ஹாதா ரஹ்மத்தும் ரப்பி, துல்கர்னைனாக நாங்கள் இருக்க வேண்டும். பாசமானவர்களே, சூரத்துல் கஹ்ஃப், அல்லாஹ் லஹு நூர், வழிகாட்டக்கூடிய ஒளி அது. வாழ்க்கையில் வாழும் காலகட்டத்தில் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஜோதி அது. ரசூல் சொன்னார்கள், அந்த அத்தியாயம் மிக அற்புதமானது. மனித சமூகம் முகம் கொடுக்கக்கூடிய சோதனைகளை பேசுகிறது. அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது இன்னா ஜஅல்னா மஅல் அர்தி ஜீனா, இந்த உலகம் ஒரு அலங்காரம், இந்த அலங்காரத்தின் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அந்த அலங்காரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். ஒரு ஐந்து விதமான அலங்காரங்களை மார்க்கம் பதிவு செய்கிறது. ஒன்று, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான ஒரு போராட்டத்திற்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, செல்வங்களை அல்லாஹ் கொடுப்பான் அலங்காரமாக, அந்த செல்வம் கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். மூன்றாவதாக, கல்வியை அல்லாஹ் சிலருக்கு அறிவை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், நமது அறிவு எதை உணர்த்த வேண்டும். நான்காவதாக, அதிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான், அந்த அதிகாரம் சமூகத்திற்கும் மனிதர்களுக்கும் நமக்கு கீழுள்ளவர்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அதிகாரம் பயனடைய வேண்டுமே தவிர, நமது அதிகாரமே பிறரை கண்கலங்குவதற்காக மாற்றிவிடக்கூடாது. இறுதியாக அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வான், பண்புகளை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிப்பான். குணங்கள், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குணங்கள் ஒரு அலங்காரம், அந்த அலங்காரம் அந்த அற்புதமான குணங்களை நாம் எப்படி மெருகூட்டி கொண்டிருக்கிறோமா, அல்லது குணத்தால் நாம் கெட்டிருக்கிறோமா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். ஆதமை அல்லாஹ் படைக்கும் பொழுது அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை சொல்கிறான், ஒத்துரு ஆலி நபியை ஓதி காட்டுங்கள், ஆதமை நாம் படைத்தோம், முழு வானவர்களுக்கும் நாம் கட்டளையிட்டோம், ஆதமிற்கு சிரம் பணியுமாறு நாம் கட்டளையிட்டோம், இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர அத்தனை நபர்களும் நமது கட்டளையை ஏற்றார்கள். காணமினல் ஜின்னி ஃபஃபசகான் அம்பி ரப்பிஹி அஃபத்தத்தகிதூனகு வதுர்ரியத்தகு. ஆனால் அந்த இபிலீஸ் மாத்திரம் ஜின்னினத்தை சார்ந்தவன், அதனால் நமது கட்டளையை அவன் புறக்கணித்தான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இபிலீசை ஏழாவது வானத்திற்கு அல்லாஹ் உயர்த்தி வானவர்களோடு அல்லாஹ் உறவாட வைத்தான். ஒரு கட்டத்தில் இவன் வானவனாகவே இருக்கக்கூடுமோ, வானவர்களின் ஆசிரியரோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவனை உயர்த்தினான். ஆனால் அல்லாஹ் பண்பு ரீதியாக யதார்த்த முகத்தோடு அல்லாஹ் அவனை சோதிக்க விரும்பிய பொழுது அவனினுடைய குணத்தை அவன் வெளிக்கொண்டு வந்து விட்டான். ஆதமை அல்லாஹ் படைத்து இபிலீசை விட உயர்ந்தவர்கள் வானவர்கள், நெருப்பால் ஜோதியால் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது ஒட்டுமொத்த வானவர்களும் ஏன் எதற்கு என்று கேட்கவில்லை. அல்லாஹ் அஸ்ஸவஜல் கட்டளையிடுவது மகத்துவமிக்க மாட்சியமிக்க அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆனால் இபிலீஸ் மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் எதிர்த்து கேட்டான், இது ஒரு மண், நானுமோ நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஹலக்தனி மின்னார், நெருப்பால் படைக்கப்பட்டவன் எப்படி ஒரு மண்ணுக்கு பணிந்து செல்வது தகும் என்பதாக தன்னுடைய பெருமை, தன்னுடைய போராமை, தன்னுடைய ஆணவத்தை வெளிக்கொண்டு வந்தான். அதற்கு முன்பு வரை அவன் நடித்துக் கொண்டிருந்தான் வானவர்களுக்கு மத்தியில். நல்லவனை போன்று, வானவர்களுக்கு ஆசிரியரை போன்று அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்தி வைத்திருந்தான். அதுவரை அவன் நடித்துக் கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் ஜீனா, அல்லாஹ் சொன்னான் அல்லவா, சோதிப்போம், உலகம் ஒரு சோதனை என்பதாக அல்லாஹ் சோதித்த பொழுது அவனினுடைய முகத்திரையை அல்லாஹ் கிழித்தான். அவனினுடைய முகமூடி கலந்து விட்டது. வாழ்க்கையில் நமக்கும் ஏற்படும். சும்மா சமூகத்திற்கு முன்பாக நறுமணம் தடவியவர்களாக, சமூகத்திற்கு முன்பாக கவர்ச்சியானவர்களாக, சமூகத்திற்கு முன்பாக அழகிய இலகிய மனம் படைத்தவர்களாக இல்லை, இல்லை, நமக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது. அந்த அந்தரங்கத்தில் நம்முடைய பண்புகள் எப்படி இருக்கிறது? நெருக்கத்திற்குரியவர்களிடத்தில், மனைவியிடத்தில், குழந்தையிடத்தில், உறவுகளிடத்தில், இரத்த பந்தத்திடத்தில் யார் நமக்கு மிக நெருக்கத்திற்குரியவராக இருக்கிறாரோ, நம்முடைய நண்பர்களிடத்தில் நம்முடைய குணத்தால் எப்படி இருக்கிறோம்? உலகம் சொல்லட்டும் இவர் குணத்தால் உயர்ந்தவர் என்பதாக, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனக்கு நெருக்கத்திற்குரியவர்கள் சொல்ல வேண்டும், நான் குணத்தால் எப்படிப்பட்டவன். முகத்திரையை கிழித்தான். ஷைத்தான் அடித்துக் கொண்டிருந்தான் ஏழாவது வானத்தில். ஆனால் ஒரு சோதனை வந்த பொழுது, அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்த பொழுது அவனினுடைய முகமூடி கலண்டு விழுந்ததா இல்லையா? அதுபோன்று அல்லாஹ் நம்மையும் சோதிப்பான். எல்லா நேரத்திலும் நம்முடைய முகங்கள் ஒற்றையாக இருக்க வேண்டும். எதுவும் நடக்கட்டும், எவ்வளவு அவமானங்களை நாம் சந்தித்தாலும் மேன்மக்கள் மேன்மக்களாகவே இருக்க வேண்டும். நம்முடைய குணத்தை நாம் இழந்துவிடக்கூடாது, நம்முடைய பண்புகளை நாம் இழந்துவிடக்கூடாது. யாராக இருக்கட்டும், எவ்வளவு கோபம் இருக்கட்டும், எவ்வளவு குரோதம் இருக்கட்டும், எந்த நேரத்திலும் நமக்கான குணம் சிதைந்து விடக்கூடாது. ஷைத்தானுக்கு சிதைந்ததல்லவா? சந்தர்ப்பம் சூழல்கள் கொஞ்சம் மாறும் பொழுது, அவனினுடைய பிடரி நரம்பை கொஞ்சம் உலுக்க ஆரம்பித்த பொழுது, அவனினுடைய தன்மானத்தை கொஞ்சம் உரசிய பொழுது அவனினுடைய யதார்த்த குணம் வெளியே வந்ததல்லவா? அப்படி ஒரு குணம் நமக்கு இருக்கவே கூடாது. எல்லா நேரத்திலும் ஒற்றை குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். குணங்களை கொண்டு நாம் சோதிப்போம். ஷைத்தான் தோற்று போனான், வானவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஷைத்தான் தோற்று போனான் குணத்தை கொண்டு சோதிக்கும் பொழுது. சந்தர்ப்பவாதியாக இருந்தான், ஆனால் கொஞ்சம் நாம் பிடிக்கும் பொழுது அவனினுடைய முகமூடி கலண்டதல்லவா? ஆம். ஆனால் வானவர்கள் எல்லா நேரத்திலும் ஒற்றை முகமுடையவர்களாக இருந்தார்கள். நீங்கள் வானவர்களின் குணமுடையவர்களாக இருப்பீர்களா, அல்லது ஷைத்தானின் முகமூடியாக கலடப்போகிறீர்களா என்பதனுடைய சோதனை குணத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறான். நண்பு உறவுகளே, சூரத்துல் கஹ்ஃப் மிக அற்புதமானது. ஒரு முறை ஜும்மாவில் நாம் ஓதினால் அந்த வாரம் முழுவதும் நமக்கு ஒளியாக இருக்கும். வெறும் மந்திரத்தினால் அல்ல, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் தனிமையில் அமர்ந்து சூரா கஹ்ஃபை திறப்பங்க, அருளின் வானவர்கள் உங்கள் வீட்டை நோக்கி வருவார்கள். அந்த அத்தியாயத்திற்குள்ளாகவே அல்லாஹ் விடுதலையை வைத்திருப்பான், ஒரு விடியலை வைத்திருப்பான். எப்படி வெளியேற வேண்டும், சோதனையிலிருந்து எப்படி மீள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால தான் ரசூல் சொன்னார்கள், யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ, ஜும்மாவினுடைய தினம் என்று சொன்னால் வியாழக்கிழமையினுடைய இரவிலிருந்து வெள்ளிக்கிழமையினுடைய சூரியன் மறையக்கூடிய வரை, இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்பொழுது வேண்டுமையானாலும் இந்த அத்தியாயத்தை நாம் ஓதலாம். ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அரபியில் ஓத வேண்டும். ஓதியதற்கு பிறகு ஒரு 10 வசனத்திற்கேனும் தமிழ் மொழிபெயர்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக படியுங்கள். இந்த அத்தியாயம் நம்மோடி பேசும். நமது வாழ்வுக்கான ஜோதி பிற அத்தியாயத்தை போன்றல்ல, நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளையும் பேசும், அந்த சோதனைகளுக்கான தீர்வையும் பேசும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கஹ்ஃப் அத்தியாயம் யாரை புகழ்ந்ததோ அந்த புகழுக்குரியவர்களாக அல்லாஹ் உங்களை நம்மையும் தேர்வு செய்யட்டும். யாரை இந்த அத்தியாயம் இகழ்ந்ததோ
1: யார் இந்த அத்தியாயத்தின் ஊடாக சபிக்கப்பட்டார்களோ அதிலிருந்து அல்லாஹ் உங்களை நம்மையும் பாதுகாக்கட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் விசேட ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை
3: முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை

அவனுக்கு கடமையாக்காத நஃபிலான வணக்கங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான். ஹத்த உஹிப்பா, அவன் அப்படி செய்து கொண்டு இருக்கும்போது நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்படி நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தால் அவன் பார்க்கிற பார்வையாக, கேட்கிற கேள்வியாக, தொடுகிற கையாக, நடக்கிற காலாக நான் மாறுகிறேன் என்றெல்லாம் சொல்கிறான். இது அந்த அந்த இந்த நடையின் ஒரு உச்சகட்டம். இது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வேறு ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஃபபி இஸ்மாவு ஃபபி யுபுசிரு ஃபபி எம்ஷி ஃபபி எபுத்திஷு, என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பார்க்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் கேட்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பிடிக்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் நடக்கிறான். அப்போ நஃபிலான வணக்கங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய நேசத்திற்குரியவனாக அவன் மாறுகிறான். அல்லாஹுடைய உதவி எல்லா பக்கமும் அவனுக்கு வருகிறது. அவனுடைய பார்வையில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய செவி புலன்களில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய கைகளில் அல்லாஹுடைய உதவி, கால்களில் அல்லாஹுடைய உதவி. அது மட்டுமல்ல, இந்த நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருக்கிற அடியான் அல்லாஹுடத்திலே கையேந்தினால் அவன் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். அவன் பாதுகாப்பு தேடினால் அவன் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறானோ அவற்றிலிருந்து அவனை பாதுகாத்து விடுகிறான். சுபஹானல்லாஹ். நஃபிலான வணக்கங்கள் இப்போ ஃபர்லிலேயே நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம செய்யக்கூடிய நிலையில் எங்கள் நஃபிலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க? ஃபர்லான வணக்கத்தையே ஒரு நிர்பந்தத்தில் செய்கிறார்கள். சுபஹானல்லாஹ். நம்ம குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்குள்ளே பார்த்தால், இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் தொழுகையை நிறைய பேர் கண்டுகொள்வதே இல்லை. இவர் கடமை என்கிற உணர்வு கூட அவர்கள் முஸ்லீம் அவ்வளவுதான். இவர்கள்ட்ட போய் நஃபில பற்றி எப்படி பேசுறது நம்ம? ஆனால் ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய பல சகோதர சகோதரிகள் நஃபில்களுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். இது கவலையான விஷயம். நஃபிலான வணக்கங்களை கூடுதலாக செய்கிற போது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய நேசம் கிடைப்பதை விட இந்த உலகத்தில் கிடைக்கிற பாக்கியம் வேறு ஒன்றும் இருக்காது. இந்த உலகம் யாருக்கு சொந்தம் சௌர சௌரிகளே? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்கே சொந்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரட்சகன் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹுடைய நேசம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்க வேண்டும்? ஒரு பிள்ளை தன்னுடைய தாயும் தந்தையும் அதை நேசிக்கிறார்கள் என்று தெரிகிற போது அடைகிற ஆனந்தம், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரன் அவனை நேசிக்கிறான் என்கிற போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. ஏன் ஜாஹிலியத்தான நிலையில் பார்க்கிறோம், ஒரு வாலிபனை ஒரு வாலிப பெண் நேசிக்கிற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இதை விடுத்து நீங்கள் அதிகாரங்களில் உள்ளவர்களை பாருங்கள். ஒரு அரசியல்வாதி என்னை நேசிக்கிறார். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னோட சரியான க்ளோஸ், எந்த நேரமும் எனக்கு மெசேஜ் போட்டு சோமாரிங்களான்னு கேட்பார், எப்போ நாட்டுக்கு வாரன்னு கேட்பார், ஏதும் தேவையான்னு கேட்பார் என்றால் நம்ம எப்படி மகிழ்ச்சி அடைகிறோம்? எனக்கு அவரோட தொட அவர் என்ன விசாரிப்பார்? ஒருவருடைய நேசம் கிடைப்பது என்பது சாதாரணமானதல்ல. இப்போ ரப்புல் ஆலமீனுடைய நேசம் கிடைப்பது என்பது அதற்காகத்தான் நம்ம இயங்குகிறோம். அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், காசு அவனுக்கு தான் சொந்தம், ஆரோக்கியத்தை தருவது அவன் தான், ரிஸ்கை தருவது அவன் தான். அப்போ அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். என்னை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் அவன் எனக்கு முழு பொறுப்பும். அதனால் தான் அவன் சொல்லுகிறான், என்னுடைய நேசனை நீ நோவினை செய்தால் உன்னை நான் விட மாட்டேன். அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான், விளங்காமல் இருக்கும் நமக்கு. ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் மனைவிக்கு ரிலாக்ஸேஷன், கொடுமைப்படுத்துகிற கணவன் அந்த மனைவி தொழக்கூடியவள், நோன்பு பிடிக்கக்கூடியவள், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவள், இபாதத்துகளில் ஈடுபாடு உள்ளவள், நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடியவள். ஆனால் கணவன் டோர்ச்சர் பண்ணுகிறான்,
கேட்க பார்க்க யாரும் இல்லை. ஆனால் அந்த மனைவியினுடைய மனம் சொல்லும், என்னுடைய ரப்பை

0: பெண்ணோடு இருக்கிறான், என்னுடைய ரப் என்னை நேசிக்கிறான். எனவே அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது போல தான் ஒவ்வொருவருக்கும். அப்போ தொழக்கூடிய ஃபரலான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சில நஃபிலான வணக்கங்களை இந்த இடத்தில் சுட்டி காட்டுவது எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் முதலாவது நஃபிலான தொழுகைகள், ஃபர்து அல்லாத தொழுகைகள் நிறைய இருக்கிறது. அதில் ஸ்பெஷலாக ஃபர்தான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள். இந்த தொழுகைகளுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு யார் 12 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார், ஃபர்து தொழுகைக்கு முன்னுக்கும் பின்னுக்கும், அவருக்கு அன்றைக்கு ஒரு வீடு கட்டப்படும். சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்தில். இப்போ ஒருவர் 365 நாட்களும் விடாமல் இந்த சுன்னத்தை தொழுதால் சுவர்க்கத்தில் இவருக்கு எத்தனை வீடு? 365 வீடு. அல்லாஹு அக்பர். இந்த விஷயம் நிறைய பேர் புரியலை. நான் சில நேரங்களில் இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். 365 வீடுன்னா இப்படி ஆயுள் முழுக்க தொழக்கூடியவர். இப்போவே உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இப்படி வீடுகள் இருக்கு, லேண்ட் இருக்கு. அதை வைத்து பெருமைப்படுகிறார்களா இல்லையா? இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், பூதான் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் மருதமுனைண்டா, மருதமுனையில் அவருக்கு 10 வீடு இருக்கு, கல்முனையில் வீடு இருக்கு, கொழும்பில் 10 வீடு இருக்கு, அவர் லண்டனில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார், தன்சானியாவில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறோம். அது அவருக்கு ஒரு பெரிய கௌரவம், சந்தோஷமும். இப்போ சுவர்க்கத்திற்கு போன பிறகு பார்த்தால் சுன்னத்தான தொழுகைகளை பேணி வரக்கூடிய ஒருவருக்கு லட்சக்கணக்கான வீடுகள் இருக்கும். அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும். என்ஜாய் பண்ணுகிற இடம் அதுதான், அனுபவிக்கிற இடம் சுவர்க்கம் தான். ஃபீஹா மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணுமே பார்த்திருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணாத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது. சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்து இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் 100 பேருடைய பலத்தை கொடுக்கிறான். நோய் இல்லை, டயபெட்டிக் பிரச்சனை இல்லை, அதை குடித்தா பிரச்சனை, இதை சாப்பிட்டா பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லை, யூரின் போகணுமென்ற சிக்கல் இல்லை, டாய்லெட் போகணுமென்ற பிரச்சனை இல்லை, மென்சஸ் இஷ்யூ இல்லை, சளி பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். ஹதீஸில் நேரடியாக இதெல்லாம் ஒவ்வொன்றும் வருது. சாப்பிடக்கூடியவைகள் வியர்வையாக வெளியே வந்துவிடும், அந்த வியர்வை நாராது, நறுமணமாக இருக்கும். சுபஹானல்லாஹ். அப்போ சுவர்க்கம் தான் அனுபவிக்கிற இடம். 33 வயது வாலிபர்களாகவே எல்லோரும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். முதுமை கிடையாது, மரணம் கிடையாது. அப்போ அங்கே நமக்கு இந்த சுன்னத்தான தொழுகைகளுக்காக வேண்டி வீடுகள். அதிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத் சுன்னத்தை பற்றி சொல்லும்போது, ஹைரும் மினத் துன்யா வமா அலைஹா, உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அந்த 2 ரக்அத்தும் சிறந்தது என்கிறார். அதனால் முன்னால் அது மிஸ் ஆனால், சுபஹுக்கு பிறகு தொழுகை இல்லை நமக்கு தெரியும், சுபஹ் தொழுகத்துக்கு பிறகு தொழுகை இல்லை, ஆனால் முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத் மிஸ் ஆன சுபஹுக்கு பிறகு அந்த ரெண்டையும் தொழுது கொள்ளலாம். அப்பளோ ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நஃபிலான தொழுகை தான் சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத். அதுபோல மா பைன குல்லி அதானை நீ ரக்அத்தான், அந்த 12 உங்களுக்கு தெரியும். சுபஹுக்கு முன்னால் 2, லுஹருக்கு முன்னால் 2 4, லுஹருக்கு பின்னால் 2, மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாக்கு பின்னால் 2. இதுபோக பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில், ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 2 ரக்அத் இருக்கு. சுபஹானல்லாஹ். அதில் இன்னமும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகும். சுஜூதில் இருந்து கொண்டு ஒரு மனிதன் கேட்கிற துவா வேகமாக கபூலாகும். அல்லாஹு அக்பர். அப்போ அந்த மாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் நஃபிலாகர் என்ற ரக்கா தொழுதுட்டு போ, அதில் சுஜூத். அந்த சுஜூதை நல்லா பயன்படுத்தலாம் துவாவுக்கு. நமக்கு தேவை நிறைய, ஃபேமிலியை ஊரில் விட்டுட்டு இங்கே இருக்கிறவர்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம். எனக்கு தெரியும் நிறைய பிள்ளை வளர்ப்பு விஷயத்திலே டிப்ரெஷனோடு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற நிறைய தந்தைகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் மனைவியை பற்றி ஒரு தெளிவில்லாமல் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிற பேரண்ட்ஸுடைய விஷயத்திலே ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். திரும்ப நாட்டுக்கு போனால் என்ன செய்வது என்ற ஒரு தெளிவில்லாமல் அதிலே மன அழுத்தத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். சும்மா மன அழுத்தம் மன அழுத்தம் என்று சொல்லி சொல்லி நாளாந்தம் மன அழுத்தத்தை கூட்டிக் கொண்டு நோய்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர மன அழுத்தங்களுக்கான தீர்வுகளை நாம் தேடவில்லை. உண்மையிலேயே பாங்கு சொன்னதும் பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது அந்த சுஜூதுகளிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பான், நம்முடைய மனைவிக்கு வழிகாட்டுவான், நம்முடைய பெற்றோருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான், நம்முடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வான், நம்முடைய சிந்தனையில் இருக்கிற அந்த குழப்பத்தை அல்லாஹ் போக்கி விடுவான். ஆனால் நம்ம ரெடி இல்லை, கஷ்டமா இருக்கு. நம்ம பள்ளிக்கு வாரதே கஷ்டமா இருக்கு. எங்கெங்கெல்லாம் போவதும் எங்கெங்கெல்லாம் உட்காருவதும் எவ்வளவு நேரம் உட்காருவதும் நமக்கு இலகுவாக இருக்கிறது, ஆனால் மஸ்ஜிதுக்கு வர்றது கஷ்டமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில ரெண்டு ரக்காத், அதுபோல துஹா தொழுகை, வித்ரு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, எவ்வளவு நஃபிலான வணக்கங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது அல்லாஹு தஆலா விசாரிப்பது தொழுகையை பற்றி. மறுமையில் முதல் இன்குவாரி முஸ்லீம்களிடத்தில் தொழுகையை பற்றித்தான், அல்லது ஒரு மனிதனிடம் தொழுதாயா என்று கேட்கிற போது ஆம் தொழுதேன் என்று சொன்னால் தொழுகையில் சில குறைபாடுகள் இருக்கும். நம்ம தொழுகையில் மிஸ்டேக்ஸ் விட்டிருப்போம், அந்த மிஸ்டேக்ஸை மலக்குகள் சொல்லுவார்கள், யாரில் அவன் தொழுதான்தான், ஆனால் தொழுகையில் இன்னென்ன தவறுகள் இவன் விட்டிருக்கிறான் என்று சொல்லும்போது அல்லாஹ் கேட்பான், வேறு தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் ஏதாவது இவன் தொழுதிருக்கிறானா என்று. ஆம் என்று மலக்குகள் சொல்லும்போது அந்த நஃபிலை கொண்டு இந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து விடுங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த நஃபிலான வணக்கங்களில் சுன்னத்தான தொழுகைகள் மிக முக்கியமானது.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆத்தி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்லலா வமன் யுளில் ஃபலா ஹாதியலா. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது. மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு பெரும் திரளாக வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற, இந்த உரைகளை இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்தியத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மாநாட்டின் இறுதி அமர்வில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபித்தோழர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவைக்கு நாங்கள் சென்று திரும்பும் பொழுது எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய ஈமானில், எங்களுடைய இறை அச்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். செல்லுகிற நாங்களல்ல, திரும்ப வரும் பொழுது பெரிய மாற்றங்களோடு நாங்கள் திரும்ப வருவோம் என்று சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம். உபதேசம் என்பது இறை விசுவாசிகளுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மிகுந்த சிரமத்தோடு இலங்கையின் பல பகுதிகளில் இருந்தும் திரளாக மாநாட்டின் இறுதி வரை மிகப்பெரிய தியாகத்தோடு இங்கே வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் நிறைய மார்க்க அறிஞர்களுடைய உபதேசம் நம்முடைய செவிகளிலே விழுந்திருக்கிறது. மாநாட்டு திடலிலே இருந்து திரும்ப வீடுகளுக்கு செல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். இபாதத்துகள் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களோடு இங்கிருந்து நீங்கள் விடைபெறுவதுதான் இந்த மாநாட்டுக்கு வெற்றியே தவிர, இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை விட இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் திருந்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே அன்பர்களே, மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபை இந்த சபை. பூமியில் எங்கெல்லாம் அல்லாஹுவை குறித்து நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் சங்கமித்து நம்மோடு அமர்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நன்மையை நோக்கி பயணமாகியிருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். திரும்பச் செல்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் நிச்சயம் மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதை எனது உரையின் ஆரம்பமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி ஏகத்துவம் ஒரு கண்ணாக விளங்குகிறதோ அதேபோல மறுமை நம்பிக்கை என்பது இஸ்லாத்தினுடைய மற்றொரு கண் என்று குறிப்பிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்ன அதே வேகத்தில் மறுமை நம்பிக்கையை மக்களுடைய உள்ளத்தில் ஆழப்பதித்தார்கள். மறுமை நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் ஆழப்பதித்து இடம் பிடித்ததோ அவருடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடுகிற சக்தி அந்த நம்பிக்கைக்கு உண்டு. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் தூதர் அந்த மனித சமுதாயத்திற்கு தன்னை அறிமுகம் செய்வதற்கு முன்னால் அந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருந்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தருகிறான். நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஃபன் கதக்கும் மின்ஹா, நான் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவிலே இருந்து இன்றைக்கு அந்த மக்கள் இறந்த பிறகு ஒரு வாழ் உண்டு, இந்த உலக வாழ்வு நமக்கு முக்கியமல்ல, நிரந்தரமான ஒரு வாழ்வு இறந்த பிறகு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கப் போகிறான், அந்த வாழ்வுதான் நமக்கு பிரதானமான வாழ்வு என்பதை ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொன்னவுடன் எப்படி இருந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்று வரலாறுகளை படித்து பார்த்தால் மிகப்பெரிய அதிர்ச்சிகள் நமக்கு ஏற்படுகிறது. விபச்சாரத்தை குடும்பம் குடும்பமாக செய்து கொண்டிருந்த மக்கள், அது ஒரு வெட்கக்கேடான காரியம் என்று கூட நினைக்க மனமில்லாமல் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அதை விட்டு முற்றிலும் விலகியதோடு அது குறித்து எதிர்த்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நம்பிக்கையுடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்த காரணத்தினால் மனித உயிர்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக வெட்டி சாய்த்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்தவுடன் மனித உயிர்களை மட்டுமல்ல மனித உணர்வுகளை எல்லாம் மதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த மக்கள் சூதாட்டங்களையும் கொலை கொள்ளைகளையும் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் முற்றிலும் அதிலிருந்து விலகியது மட்டுமல்ல இந்த மனித சமுதாயத்திற்கே சொன்னார்கள், அவைகளெல்லாம் தீமை, அதை ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள் என்று. எத்தனை எத்தனையோ தீமைகளை தன்னுடைய வாழ்வில் அன்றாடம் செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை என்றைக்கு அவருடைய உள்ளத்தில் ஆழ பிடித்து இடம் பிடித்ததோ அன்றிலிருந்து அந்த மக்களுடைய வாழ்வு தலைகீழாக மாறியது. நிதர்சனமான ஒரு வாழ்வு ஹதீஸ் கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, நாமும் மறுமையை நம்பியவர்கள்தான். எந்த சமுதாயம், எந்த குடும்பம், எந்த மனிதன் மறுமையை முழுமையாக நம்பி பயந்து வாழ்கிறானோ அவனுடைய வாழ்வில் நிச்சயம் ஒழுக்கக்கேடுகள் இருக்காது. மறுமையை யார் நம்பி பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஆபாசங்கள் இருக்காது. மறுமையை பயந்த மக்கள் இபாதத்துகளில் பொடும்போக்காக இருக்க மாட்டார்கள். மறுமையை பயந்த மக்கள் கொடுக்கல் வாங்கலிலே தூய்மையாக இருப்பார்கள். மறுமையை பயந்த மக்களுடைய அந்தரங்க வாழ்வு, பகிரங்க வாழ்வு என்ற அனைத்து துறைகளை எடுத்துக்கொண்டாலும்
3: நேர்கள் இதுவரை அல் குர்ஆனோத கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
4: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

أسجد لبشر خلقته من صلصال من حمأ مسنون. قال فاخرج من

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

0: சதக் அல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் உலகம் முழுவதும். முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையெடுக்க தொலைபேசி நேர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

நிகழ்வுகள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

عن أمر ربه أفتتخذونه وذريته أولياء من دوني وهم لكم عدو

0: ولا يشرك بعبادة ربه أحدا.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: ودخل معه السجن فتيان، قال أحدهما إني أريني أعصر خمرا، وقال الآخر إني أريني أحمل فوق رأسي.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: நிகழ்வுகள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.
1: கைல வதஸ்தக் அலைனா இன்னல்லாஹ யஜ்ஸில்